0: பின்னால திருநாவுக்கரசர் போவார், அது எழுசியர் விருத்தம், அப்புறம் சம்பந்தர் போவார், அது அரிசி விருத்தம் எப்படி அமைச்சிருப்பார். திருநாவுக்கரசர் போறது திருந்து உலகிற்கெல்லாம் மங்களம் தர வந்த மலையிலும் போதகம் அப்படின்னு சம்பந்தம், நமக்கு எல்லாம் மங்களம் தர வந்த ஞான சம்பந்தம். அத்தனை பேர்கள் திருந்து உலகில் இருக்கணும். இப்ப திருந்தாத உலகத்திற்கு பேசும் ஒரு சில இடங்கள் திருந்தாலும் இருக்கு. திருஞான சம்பந்தர் கும்பிடாதவங்க கும்பிடாதவங்க திறந்தாதவங்க, அதுதான் திருந்தா உலகம். அவங்களுக்கு பிள்ளையாரால மங்களம் வராது. எனக்கு கும்பிட்டு வருகிறவங்களுக்கு சத்தியமா மங்களம். மீண்டும் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் வெற்றி பேச்சா கருத வேண்டாம், சத்திய பிரமாணங்களா. ஏன்னா ஆளுடைய முன்னாலே ஆளுவாய் இத்தனை பக்கமும் தங்க பெருமைக்களவாக செயல்படுத்த பெருமக்கள் நாயன்மார்களாக அடியார்கள் போய் சொல்லி நான் என்ன லாபம் அடைய போறேன். சத்தியம் நீங்க நாயன்மார் கும்பிடுங்க, நிச்சயமா நல்லா நானாசிரியர் கும்பிடுங்க, நிச்சயமா எல்லா ஞானமும் பணம் வேண்டுமா கிடைக்கும், ஆயுள் வேண்டுமா கிடைக்கும், கவலை வேண்டுமா ஒண்ணு கல்யாணம் ஆகுமா ஆகும், வேலை கிடைக்குமா கிடைக்கும், இலக்கணம் ஈஸ்வரனுக்கு மட்டும் பொருந்துவதன் அவனை கும்பிட்டு காட்டி என்பது மக்களுக்கும் போவார். அப்ப தெரியல ஸ்ரீரிதர் விசும்பலியும் ராமலியும் நடுத்தனே வண்ண பெண்ணை ஆரூரி வருகை வந்தார். தானே தேவாரத்துல மூணு பேர் வந்து தேவாரம் இருக்காங்க கேள்வி. திருக்கேதார கரைக்காப்புறவன் அடியார்களுக்கு அடியாட்டி ஞானசம்பந்தர் மாதரசர் ஆறுதாரர். இந்த மூணு பேர் தாழ்ந்து வர்றது தேவாரம் ஏழாம் திருமுறையில இருக்கு. ஏழாம் திருமுறைதான் ஏழாம் திருமுறையில் இருக்கிற திருத்தொண்ட தொகைதான் கன்னடா திருமுறை தோன்ற காரணம் இருந்தது. இது சமய கீதம் என்று போற்றப்படும் திருத்தொண்ட தொகை கொண்டது. ஏழாம் திருமுறையில இறைவர் இரண்டு முறை அறிவித்துக் கொடுத்திருக்கிறார். தோன்று தமிழ் பாட மற்ற மரியாதை பாட அந்த பகுதி சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். சுந்தர அருள் சாமி போறாரு ஆயிடுற அவர் பறவையார பாக்குறார். இதனால் புதுமான பகுதிகள் விரிவாக உள்ளன.
1: பெண்கள் கல்யாணம் பண்ண காரணம் தாங்கி ஒரு மனையறத்தில் பங்கு கொள்ளாமல் இருக்க. நம்பருடைய நல்ல தருமம் ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திரு பாண்டி கொடுமுடி திருத்தலத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் சிட்டனை சிவனை செழுஞ்சோதியை, 5வது திருமுறை, திருக்குறுந்தொகை பாடல், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநெல்வேலி தன்னார் தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருநெல்வேலி. வேதசருமர் என்னும் அந்தனர் இறைவனுக்கு திரு அமுதுக்கு ஆக வைத்திருந்த நெல்லை வெள்ளம் கொள்ளாதவாறு வேலியிட்டு காத்தமையால் நெல்வேலி என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. வேணுவனம் என்பது பிரிது ஒரு திருப்பெயர். இறைவர் நெல்லையப்பர், வேணுவனநாதர், இறைவி காந்திமதியம்மை, தீர்த்தம் தாமிரவருணி உள்ளிட்ட பல புண்ணிய புனல்கள். திருத்தலமரம் மூங்கில் சிந்து பூந்துரையில் சிந்திய என்புகள் சிவகதி பெற துணை நிற்பன என்பது நம்பிக்கை. திரு குறுக்குத்துறை திருக்குமரன் ஆலயம் திருவுருமாமலை என்று சிறப்பிக்கப் பெறும் பெருமையினது ஆம். ஆலவாய் ஆலய அமைப்பை ஐயன் நெல்லைப்பதியிலும் காணலாம். அரிதுயில் கொள்ளும் அரங்கனுக்கும் சன்னதி உண்டு. ஆடல் புரி நாயகனின் சன்னதிகள் அற்புதமானவை. செப்பறை கூத்தன் சிவன் சன்னதி பூலோக கயிலை என்று போற்றி துதிக்கலாம். பஞ்ச சபைகளில் தாமிர சபை நெல்லையம்பதி. பிரம்மதேவர், திருமால், அகத்தியர், கருவூர்த்தேவர் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். பொருணைத்துறைவாய் பிறவாக்கடவுள் வேயிவையிற்பிறந்த தொன்னகரும் என திருவிளையாடற் புராணத்தில் நயம்பெற போற்றும் திருநகர் திருநெல்வேலி. காந்திமதியம்மை பிள்ளைத்தமிழ் கற்கண்டினும் இனிய சொற்கொண்ட தமிழ் நூல். சுந்தரர் அருணகிரியார் திருவாக்குகளில் இடம்பெற்ற திருத்தலம். பற்றார்புறம் செற்றாராகிய புற்று ஆறரவு அணிவாரை கற்றார்தொழுது ஏத்தும் கவுனியர் பெருமான் நெல்வேலிக்கு எழுந்தருளி மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் அருளினர். அருவினை கெடும் என்பது பதிகப்பலன். மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் பாடல் பண் சாதாரி.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாயரவ சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: அவிநாசி தலத்தின் பெருமைகளை நாம் இப்பொழுது தொடர்ந்து காண்போம். இத்தலத்தின் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சிவபதம் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆகவேதான் அவிநாசி என்று கேட்க முக்தி என்றார்கள் ஆன்றோர்கள். இத்தலத்தில்தான் பிரம்மதேவன் வந்து தான் பொய் கூறிய குற்றத்தை போக்கிக் கொண்டான். ஐராவதம் என்ற வெள்ளையானையும் தெய்வலோக பெண்ணான ரம்பையும் இந்திரனால் பெற்ற சாபத்தை போக்கிக் கொண்ட தலமும் இதுவே. வியாதவேடன் என்பவன் இந்த தலத்தில் அங்க பிரதட்சிணம் செய்து தைப்பூச விழாவை தரிசித்துக் கொண்டே வீடு பெற்றான். இங்குதான் சுந்தரமுன் சுவாமிகள் தேவாரப்பதிகம் பாடி 3 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலை கொண்ட ஒரு பாலகனை அம்முதலை வாயிலிருந்து அழைப்பித்து செயற்கரிய செயல் செய்த அற்புத திருத்தலம் இது. இந்த தலத்தில் அன்னதானம் செய்பவர்கள் மேலான பதவியை அடைவார்கள். தர்மம் செய்தால் 1 கோடியாக பயன்கள் விளையும். சிரார்த்தம், பித்ருதர்ப்பணம் முதலியன செய்தால் முன்னோர்கள் மிகவும் மகிழ்வார்கள். பல பாதகங்களை செய்தவர்களும் நோயாளிகளும் இத்தலத்தில் சிவனடியார்களுடைய பாததூளிகள் தங்கள் மேல் படுமானால் அப்பாவங்கள் நீங்கி புனிதர்கள் ஆவார்கள். இதனுடைய மகிமை அளவிடற்கரியது என்று இத்தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த கோயிலுடைய ஆலய உட்பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள தெற்கு நோக்கிய சன்னதியாக இருப்பது காலபைரவ மூர்த்தியினுடைய சன்னதி. இந்த மூர்த்தி வரப்பிரசாதியாக மக்களால் வழிபட பெறுபவர். காசி தலத்தில் விஸ்வேஸ்வரர், கங்காநதி, காலபைரவர் அமைந்துள்ளது போல இங்கு அவிநாசி லிங்கேஸ்வரர், காசி கங்கை கிணறு, காலபைரவ மூர்த்தி அமைந்தமையும் நாம் இங்கு கருத வேண்டும். இந்த மிக சக்தி வாய்ந்த காலபைரவ மூர்த்தியை மக்கள் திரண்டு வந்து ஆராதிக்கிறார்கள். இந்த தலத்தில் இறைவனை உமாதேவியார் பூஜித்து வழிபட்டு வலது பாகம் பெற்றார். பிரம்மன் 100 ஆண்டு காலங்களும் ஐராவதம் 12 ஆண்டு காலங்களும் தாடகை என்பவள் 3 ஆண்டுகளும் நாககன்னி 21 மாதமும் வியாத வேடன் 30 நாட்களும் சங்ககன்னன் என்ற வேடன் 5 நாளும் தேவலோக ரம்பை 1 நாளும் காகம் 1 ஜாமமும் யக்ஞகுப்தன் என்ற செட்டி 1 நாழிகையும் தர்மசேன மன்னன் என்பவன் 1 ஆண்டும் பூஜித்து வழிபட்டு பல நற்பெயர்களை பெற்றதாக ஸ்தலபுராணம் குறிப்பிடுகிறது. வைதர்பன் என்ற அரசன் வழிபட்டு புத்திர பெயர் பெற்றான் என்றும் பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகின்றது. அகஸ்தியர், பதஞ்சலி, நாரதர், கௌதமர், சோனகர், கண்வர், துர்வாசர், வசிஷ்டர் ஆகிய முனிவர்கள் வழிபட்டு இஷ்டசித்திகளை எல்லாம் அடைந்திருக்கிறார்கள். சுந்தரர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர் ஆகியோர் அருளி செய்த பாடல்கள் இத்தலத்தின் மீது அமைந்துள்ளன. வீர ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், கோலேரின்மை கொண்டான், மைசூர் வீரதஞ்சராய உடையார், வீர சிக்கராய உடையார், கிருஷ்ணராஜ உடையார், விஜயநகரத்து அச்சுதேவராயர் ஆகியோர் வழிபட்டு பல திருப்பணிகளையும் நிபந்தனைகளையும் அமைத்துள்ளார்கள். அவிநாசியப்பர் ஆலயத்து அருகில் தெப்பக்குளத்திற்கு மேற்கு கரையில் திகழும் தனி கோயில் பாதிரிமரத்து அம்மன் கோயில் என்பது. இங்கு உமாதேவியார் ஒரு பாதிரி மரத்தின் கீழ் என்ற தவக்கோலத்தோடு எழுந்திரொழியுள்ளாள். இங்கு காலையிலும் மாலையும் பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த அம்பிகையை தரிசித்த பிறகே ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு. சுந்தரர் பிள்ளையை மீட்ட ஏரியின் அருகில் அவருக்கென்றே ஒரு தனி கோயில் அமைந்துள்ளது. இது அவிநாசியப்பர் ஆலயத்திற்கு தெற்கில் வஞ்சிப்பாளையம் செல்லும் பெருவழியில் சிறிது தொலைவில் தாமரைக்குளம் என்று அழைக்கப்படும் பெரிய ஏரிக்கரையின் முன்னர் அமைந்திருக்கிறது. இங்கு சுந்தரமுத்துவாமியுடைய திருவுருவத்தையும் அவருக்கு எதிரில் முதலை வாயிலிருந்து பிள்ளை வெளியே வரும் உருவமும் இருக்க காண்கின்றோம். இங்குதான் முதலை ஒரு பாலகனை விழுங்கி 3 ஆண்டுகள் ஆன பிறகு அந்த அந்தன சிறுவனை சுந்தரமுத்து சுவாமிகள் எற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் தேவார திருப்பதியத்தை பாடி அவிநாசியப்பர் அருளால் முதலை வாயிலிருந்து மீண்டும் மரவழித்த அற்புதம் நிகழ்த்தி காட்டிய திருத்தம். இவ்வாறு முதலை உண்ட பாலகனை அழைப்பிக்கும் ஐதீக விழாவை ஒவ்வொரு பங்குனி மாதமும் மகம் பூரம் உத்திரம் ஆகிய 3 நட்சத்திர நாட்களிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஏரியின் தென்புறம் ஐயனாருடைய ஆலயமும் அமைந்திருக்கிறது. இவர் இத்தலத்திற்கு காவலாக அமைந்த பெருமான். அவிநாசியப்பர் ஆலயத்தின் அருகில் ஓடும் நல்லாற்றின் வடகரையில் இளப்பாறும் மண்டபத்தின் மேற்புறம் அமைந்துள்ளது கரிவரதராஜ பெருமாள் ஆலயம். இதன் பிரம்மோத்சவமும் சித்திரை மாதத்தில் அவிநாசியப்பருடைய பிரம்மோத்சவமும் சேர்ந்து நடைபெறுகிறது. அவிநாசியப்பர் ஆலயத்தின் பெரிய தேர் நிலையிற்கு நேர் வடக்கில் செல்லும் வழியில் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தை காண்கின்றோம். முன்னொரு காலத்தில் செட்டியார் மரபில் வந்தவர்களில் செல்வந்தர் ஒருவர் காசி யாத்திரை சென்று வந்த நினைவின் காரணமாக இந்த ஆலயத்தை கட்டி காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்பிகையையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடைபெறச் செய்துள்ளார். இங்கு நித்திய பூஜைகளைத் தவிர விசேஷ பூஜைகள் பலவும் நடைபெற்று வருகின்றன. வைகாசி விசாகத்தன்று இங்கு எழுந்துள்ளிய தண்டபாணிக்கு விசேஷ அபிஷேகாராதனைகள் செய்கின்றார்கள். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கருணாம்பிகைக்கு விசேஷ அபிஷேகாரங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆவணியில் விநாயக சதுர்த்தி உற்சவமும் புரட்டாசியில் கருணாம்பிகைக்கு நவராத்திரி உற்சவமும் ஐப்பசியில் அன்னாபிஷேகமும் கார்த்திகை சோமவாரங்களில் அவிநாசியப்பருக்கு சிறப்பு பூஜைகளும் கடைசி சோமவாரத்தில் சங்காபிஷேகமும் நடைபெறுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் உஷக்காலத்தில் கருணாம்பிகைக்கும் அவிநாசி லிங்கேஸ்வரருக்கும் பிற மூர்த்திகளுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெறுகிறது. தை மாதத்தில் சதசப்தமி என்று காலையில் அவிநாசிநாதருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. மாசியில் வரும் மகாசிவராத்திரி என்று 4 காலங்களும் பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடத்துகின்றார்கள். அதேபோல் நடராஜ பெருமானுடைய 6 அபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வைகாசியில் வசந்தோத்சவம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூர உற்சவமும் கருணாம்பிகைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பாதிரி மரத்தின் கீழ் உமாதேவியார் தவம் செய்தபடியால் ஆடி பௌர்ணமி நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகக் கடவுளுக்கு ஆடி கிருத்திகை என்று சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மாலையில் சுவாமி புறப்பாடு ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஆவணி மூலத்தில் சந்திரசேகரர் எழுந்து கொள்கின்றார். பிட்டு விழா நடைபெறுகிறது. புரட்டாசி விஜயதசமி அன்று மாலை சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் எழுந்துருளி திருவீதி வளமாக புறப்பட்டு ஊருக்கு வடக்கில் உள்ள பரிவேட்டை மண்டபத்திற்கு சென்று அம்பு போட்டுவிட்டு திரும்புவது நடைபெற்று வருகிறது. ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா முருகனுக்கு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நிறைவாக தேவயானை திருமண உற்சவமும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதேபோல் கோயிலுக்கு எதிர் உள்ள தீபஸ்தம்பத்தின் உச்சியில் அமைந்துள்ள பெரிய தாழியில் விளக்கேற்றி கார்த்திகை தீபத்தை தரிசிக்கின்றார்கள் இத்தலத்து மக்கள். பங்குனி மாதம் மகம் பூரம் உத்திரம் ஆகிய மூன்று நாட்களில் அவிநாசியப்பர் சிவாலயத்தின் அருகில் உள்ள தாமரைக்குளம் என்ற ஏரியின் கரையில் உள்ள சுந்தரமுசுவாமிகள் ஆலயத்திற்கு சென்று முதல் நாள் பிள்ளையை முதலை உண்ட விழாவும், இரண்டாம் நாள் சுந்தரமுசுவாமிகளை ஏரிக்கு அழைத்து வரும் விழாவும், மூன்றாம் நாள் பிள்ளை முதிரை வாயிலிருந்து வெளியே வரும் விழாவும் நடத்தப்படுகின்றன. மூன்றாம் நாள் விழா நிறைவாக சுந்தரருக்கு தீபஸ்தம்பத்திற்கு முன்பாக சந்திரசேகர் ரிஷபவாகனத்திலிருந்து ஒளி காட்சி அளிக்கக்கூடிய வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் நான்காம் நாள் ஒரு அந்தன சிறுவனுக்கு அவிநாசியப்பர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள உபநயன மடத்தில் உபநயன கிரியைகள் நடத்துகின்றார்கள். அடியார்களுடைய குருபூஜை விழாக்களும் செவனே நடைபெற்று வருகின்றன. சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை ஆதியில் பிரம்மதேவன் ஏற்படுத்தியதாகவும், அதன் பிறகு அரித்வஜ மன்னனும் இதனை தொடர்ந்து நடத்தியதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். சித்திரை மாதம் வடகுபிறையில் பஞ்சமி தேதியும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் கூடிய நாளில் அவிநாசி லிங்கேஸ்வரருக்கு குடியேற்று விழா நடைபெறுகிறது. அப்போது திருமுருகன் பூண்டியில் எழுந்தருளியுள்ள முருகநாதரை, அதாவது சந்திரசேகரரை, சுப்பிரமணியர் சென்று ஆலயத்திற்கு அழைத்து வருவார். திருமுருகநாதரும் உற்சவம் முடியும் வரையில் இருந்துவிட்டு பிறகுதான் திருமுருகன் பூண்டிக்கு செல்வது வழக்கம். இந்த விழா 11 நாட்கள் காலையும் மாலையும் நடைபெற்று வருகின்றது. ஐந்தாம் நாள் அன்று விழா காலையில் கரிவரதராஜ பெருமாளுக்கும் குடியேற்றம் நடைபெறுகிறது. அவரும் அவிநாசியப்பருடன் எழுந்து வெளி வருவார். ஒவ்வொரு நாளிலும் சுவாமி அம்பாள் ஒவ்வொரு வாகனங்களில் சிறப்பாக எழுந்தருளி திருவீதியில் வலம் வருவார்கள். முதல் நாளிலிருந்து முருகநாதரும் ஐந்தாம் நாளிலிருந்து கரிவரதராஜ பெருமாளும் சுவாமியுடன் உற்சவம் முடியும் வரை தொடர்ந்து வருவார்கள். ஐந்தாம் நாளன்று 63 நாயன்மார்கள் புறப்பாடு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆறாம் நாளன்று திரு கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இரவு சந்திரசேகர திருக்கல்யாண கோலத்தோடு யானை வாகனத்தில் எழுந்தருளி திருவிதி வலம் வருவார். ஏழாம் நாள் விழாவாவது திருத்தேர் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அவிநாசியப்பர் பூர நட்சத்திரமும் மேஷலக்னமும் கூடிய சுபமுகூர்த்தத்தில் இத்திருத்தேரில் எழுந்தருள்வார். அம்பிகை, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், முருகநாதர், கரிவரதராஜ பெருமாள் ஆகியோரும் அவரவர்களுடைய தேர்களில் ஏறிக்கொண்டு பெருமானை தொடர்ந்து வருவார்கள். 18 நூற்றாண்டின் இறுதியில் மைசூர் மன்னரான சாமராஜ உடையாருக்கு சங்கரராஜ உடையார் என்பவர் புதல்வராக தோன்றினார். அவர் சித்திரை மாதம் ஏகாதசி திதி பூர நட்சத்திரத்தில் பிறந்தபடியால் அவர் பிறந்த நினைவாக சாமராஜ உடையார் அவர்கள் அவிநாசி தலத்தில் அவிநாசிலிங்கேஸ்வரருக்கு திருத்தேர் ஒன்றை செய்து வைத்து அதனை சித்திரை பூரத்தில் ஓடும்படியாக செய்தார். அது நீண்ட காலம் ஓடி பின்பு பயனற்று போன பிறகு பஞ்சாங்கம் ஸ்ரீ கிருஷ்ணய்யர் அவர்கள் தம் சொந்த செலவிலேயே தேருக்க வேண்டிய மரசாமான்களையும் மற்ற சாமான்களையும் சேகரித்து தேரையை ஆரம்பித்து வரும்போது அவர்கள் காலமாகிவிட்டபடியால் சென்னிமலையைச் சேர்ந்த வேளாள தம்பிரான் என்பவர் விரைவில் அதை முடித்து தருவதாக வாக்களித்து புறப்பட்டு வந்து வேலையை தொடங்கி ஒரு சித்திரை பெருவிழாவில் இதனை ஓட்டி வைத்தார் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. அந்த தேரே இப்போது உள்ள சுவாமி தேராகும். இது மிகப்பெரிய ஒரு தேர். கொங்கு நாட்டில் உள்ள தேர்களில் இந்த தேரே சிறந்த பெரிய தேர் என்று கூறுவார்கள். 9 நாள் இரவன்று சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் எழுந்தவழி பரிவேட்டை மண்டபம் சென்றுவிட்டு வருவார். இது ஒரு அரிய காட்சி. 10 நாள் அன்று தெப்பத்தில் சுவாமி சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்து நீராழி மண்டபத்தை 5 முறை வலம் வருவார். 11வது நாளன்று காலை பிக்ஷாடனமூர்த்தி எழுந்தருளி திருவீதி வலம் வருவார். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் நடராஜமூர்த்தி எழுந்தருளி தரிசனம் தருவார். இது மிகவும் விசேஷமான தரிசனமாக கருதப்படுகிறது. 11வது நாள் மாலையில் கூடி இறங்கி சுவாமி திருவீதி வலம் வருவார். பிரம்மோத்சவம் முடிந்த மறுநாள் காலையில் சுப்பிரமணியர், முருகநாதர் இவர்களுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆகி சுப்பிரமணியரும் திருமுருகநாதரும் வீதி வலம் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் எழுந்தருளி தீபாராதனை முறையிட பெறுவார்கள். அன்று மாலை சுப்பிரமணியருக்கும் முருகநாதருக்கும் விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் செய்து சுப்பிரமணியரை மயில் வாகனத்தில் எழுந்துருளச் செய்து முருகநாதரோடு புறப்பட்டு வீதி வலம் வரச் செய்வார்கள். இது மிக அரிய ஒரு காட்சி. இந்த வீதி விழா முடிந்த பிறகு முருகநாதரை கீழ் ரத வீதியின் வடகோடி ஊர் எல்லை வரையில் சுப்பிரமணியர் பல சீர்வரிசைகளுடன் சென்று திருமுருகன் பூண்டிக்கு அனுப்பி வைப்பார். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அதன் பிறகுதான் சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எழுந்துள்ளார். இந்த ஆலயத்திற்கு கிருஷ்ணராஜ உடையார் என்ற மைசூர் மன்னர் பல திருப்பணிகளை செய்துள்ளார். அதன் பிறகு பலமுறை திருப்பணிகளும் கும்பாபிஷேகங்களும் நடைபெற்றுள்ளன. திருப்பந்தாள் ஸ்ரீ காசிமடம் அதிபர் காசிவாசி அருளந்தித்தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் பல திருப்பணிகளையும் பல நிபந்தங்களையும் இத்திருக்கோயிலுக்கு அமைத்துள்ளார்கள். இந்த ஆலய சன்னதியின் எதிரில் இருக்கும் கருங்கல் தூண் அமைந்த திருமண்டபத்தில் சுந்தரர், முதலை வாய்ப்பிள்ளை, மீன்வாயில் சிவலிங்கம் ஆகியவை கருங்கல்லில் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பெற்றுள்ளன. ஆலய கொடிக்கொம்பம் உள்ள மண்டப தூண்களில் ஊர்தூர் தாண்டவமூர்த்தி, நர்தன காளி, வீரபத்ர ஆகிய சிற்ப வடிவங்களையும், மகாமண்டபம் கட்டிய பெரிய காளியப்ப கவுண்டர், அவரது மனைவியார் புதல்வன் ஆகியோருடைய சிற்பங்களையும் காண்கின்றோம். சுவாமி சன்னதியின் மகாமண்டபத்தின் உள்வாயிலில் இரண்டு புறமும் கருங்கல்லாலான துவாரபாலகர்கள் உருவமும் கர்ப்பகிரக சுவர்களில் உள்ள சிற்ப உருவங்களும் நம்மை கௌரவனமாக அமைந்துள்ளன. திருப்புக்குழியூர் அவிநாசி திருக்கோயிலில் பல கல்வெட்டுக்கள் படிகளக்கப்பட்டுள்ளன. இவை பல சோழ மன்னர்களுடைய திருப்பணிகளையும் பிற்காலத்து அரசர்களுடைய திருப்பணிகளையும் பற்றி பேச்சுப்பகுதியாக அமைந்துள்ளன. இவையாவும் பெருமானுடைய பூஜைக்கு தேவையான நிபந்தனைகளை அமைக்கப்பட்டுள்ள செய்திகளை நமக்கு தெரிவிக்கின்றன. பல கர்ண பரம்பரை செய்திகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. ஒரு முனிவர் திருப்புக்குழியூரை அடைந்து அங்குள்ள தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அவிநாசி லிங்கேஸ்வரரை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது பதஞ்சலி முனிவருடைய தரிசனம் பெற்றார். நான் காசிக்கு சென்று கங்கையில் ஸ்நானம் செய்து விஸ்வநாதரை தரிசித்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னவுடன் பதஞ்சலி முனிவர், இந்த தலமே காசி, இந்த தீர்த்தமே கங்கை, இந்த மூர்த்தியே வாரணாசி கொழுந்து என்று சொன்னார். அப்பொழுது அந்த முனிவர் அதனை நம்பவில்லை. பதஞ்சலி முனிவர் தம் நண்பருக்கு நம்பிக்கை உண்டாகுமாறு அவரை காசிக்கு கங்கை கிணற்றுக்கு அருகில் அழைத்துச் சென்று அந்த கிணத்தில் அவர் முன்னிலையில் ஒரு தண்டத்தை போட்டுவிட்டு பிறகு இருவருமாக காசியை அடைந்து கங்கையில் ஸ்நானம் செய்யும்போது அவிநாசி கங்கையின் கிணற்றில் போட்ட அந்த தண்டம் காசி கங்கையில் வரும் அரிய காட்சியை பார்த்தார்கள். உடனே இதுதான் அவிநாசியின் மகிமை, அவிநாசி கங்கையே காசி கங்கை என்று அறிவீராக என்று கூறியவுடன் முனிவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெருமானுடைய திருவுருளை வியந்தார். ஒரு காலத்தில் அரித்வஜன் என்ற மன்னன் அகஸ்தி முனிவர் கூறியபடி தென்னாட்டில் உள்ள பல சிவஸ்தலங்களையும் தரிசித்துக் கொண்டு வரும்பொழுது திருப்புக்குழியூர் அவிநாசி என்ற தலத்தை அடைந்தான். அன்று மாலையில் திருநள்ளாற்றில் ஸ்நானம் செய்து நியமனிஷ்டைகளை முடித்துவிட்டு ஆலயத்துக்குள் சென்று அவிநாசி அப்பரையும் கருணாம்பிகையையும் தரிசித்துவிட்டு பிரகாரத்தை வலம் வரும்பொழுது இங்கு திருமால் சன்னதி இல்லையே என்று கவலை கொண்டான். அப்பொழுது அவிநாசி அப்பர் சங்கசக்கரத்துடன் திருமாலாக அரிஜித்வாஜ மன்னனுக்கு காட்சியளித்தார். அப்படி காட்சியளித்த திருமால் உருவம் ராஜகோபுரத்தின் உள்வாயிலின் வடபுற கோபுர சுவரில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு யாத்திரையாக வந்த குருநாத பண்டாரம் என்ற வீரசைவர் தெப்பக்குளத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு அந்த தீர்த்த கரையிலிருந்து தனது ஆத்மலிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கும் போது நல்ல மழை பெய்தது. தாமரைக்குளம் உடைப்பெடுத்தது. அதை அடைக்கும் பொருட்டு அங்கு வந்த அரசாங்க அதிகாரிகள் ஆள் பற்றாக்குறையினால் திருக்குளக்குறையில் பூஜித்து கொண்டிருந்த குருநாத பண்டாரத்தை வரிக்காக அழைத்தார்கள். இவரோ மௌனமாக பூஜை செய்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் பலமுறை அழைத்ததற்கும் பதில் வராது போகவே ஒரு அதிகாரி கோபம் கொண்டு அந்த குருநாத பண்டாரம் பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்து குளத்தில் இருந்துவிட்டு பண்டாரத்தை வேலைக்கு இழுத்துச் சென்றார். குளத்தின் உடைப்பு வேலை முடிந்த பிறகு குருநாத பண்டாரம் குளக்கரையில் வந்து தான் பூஜித்து வந்த சிவலிங்கம் குளத்தில் எரியப்பட்டதை அறிந்து மிகவும் வருந்தினார். அடியேன் பூஜித்த சிவலிங்கம் தானாக கரையில் ஒதுங்கி என் கையில் கிடைத்தால்தான் உயிர் வாழ்வேன், இல்லையேல் உயிரை விட்டுவிடுவேன் என்று துணிந்தார். அப்பொழுது அவிநாசியப்பர் திருவுருளால் அந்த குளத்தில் இருந்த ஒரு மீன் அந்த சிவலிங்கத்தை வாயிற் கொண்டு வந்து குருநாத பண்டாரம் காணும்படியாக கரையில் உமிழ்ந்தது. குருநாத பண்டாரம் அதனை எடுத்து மகிழ்ந்து மீண்டும் உயித்தார் என்று ஒரு வரலாறு குறிப்பிடுகின்றது. இதன் நினைவாக ஆலயத்தின் முன்புறம் உள்ள தீபஸ்தம்ப மண்டபத்தில் விநாயகர் முன்பாக ஒரு மீன் சிவலிங்கத்தை வாயில் கவி கொண்டு வந்த திருவுருவத்தை அமைத்துள்ளார்கள். தாமரை குளத்துக்கு அருகில் உள்ள சுந்தரர் ஆலயத்திலும் மீன் கவிய சிவலிங்கத்தை காண்கின்றோம். ஒரு காலத்தில் வீர விக்ரம குமார சோழியாண்டான் என்ற ஒரு சிற்றரசன் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டு வந்தான். அவிநாசி சிவாலயத்தையும் பரிபாலித்து வந்தான். இவனது முன்னோர்கள் ஒண்டிப்பிலி மந்திரவாதி ஒருவனுக்கு சில மானியங்களை விட்டிருந்தார்கள். இதனை இந்த அரசன் கைப்பற்றி சிவாலயத்துக்கு சேர்த்து விட்டான். அப்போது இருந்த ஒரு ஒண்டிப்பிலி மந்திரவாதி இதனால் கோபமுற்று மாந்திரிகமாக பல துன்பங்கள் உண்டாகும்படியா செய்தான். ஆனால் கருணாம்பிகையினுடைய திருவுருளால் அரசனுக்கு துன்பம் எதுவும் ஏற்படவில்லை. அப்பொழுது அவிநாசி சித்திரை பெருவிழா வந்தது. யாரும் அறியாதபடி இந்த மந்திரவாதி சுவாமியினுடைய திருத்தேரின் நான்கு பெரிய சக்கரங்களில் நான்கு கொடிய பூதங்களை உச்சாரணம் செய்து தேர் ஓடாதபடி செய்துவிட்டான். அன்று அவிநாசியப்பர் தேரில் எழுந்துள்ளவே மக்கள் தேரை இழுக்க அது நகரவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தும் அம்முயற்சிகள் பயனளிக்கவில்லை. அரசன் இந்த மந்திரவாதியின் செயலாக இருக்குமோ என்று கவலை கொண்டான். அப்பொழுது அவிநாசி ஆலயத்திற்கு அடுத்துள்ள நல்லாற்றின் வடகரையில் உள்ள மடாலயத்தில் காழி செட்டநாத கண்ணுடைய வள்ளலார் பரம்பரையில் வந்த மடாதிபதியாக இருந்த வள்ளல் தம்பிரான் என்பவரை அடைந்து இந்த தேரை ஓட்ட வேண்டினான். மக்களும் அவருடைய தவவலிமையை பற்றி அவரிடம் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். எனவே அரசனும் வேண்டியபடி வெள்ளித்தம்பிரான் அந்த அரசனை நோக்கி, அவ்வாறு நான் தேர் ஓடும்படியாக செய்தால் எனக்கும் எனக்கு பின்வரும் பரம்பரையினருக்கும் அவிநாசிய பொது கோவிலின் முதல் மரியாதையை அளிக்க வேண்டும் என்று மட்டும் வேண்டினார். அவ்வாறே அளிக்கின்றோம் என்று அவரை வர வேண்டினான். தம்பிரானும் அங்கு எழுந்தருளி விபூதியை மந்திரித்து நான்கு புறங்களிலும் வீசினார். ஒண்டிப்பீரி மந்திரவாதி ஏவிவிட்ட நான்கு பெரிய பூதங்களும் அந்த தேர் சக்கரங்களில் இருந்தபடியால் அவற்றை மந்திரத்தால் கட்டி ஊருக்கு நான்கு திக்கின் மூலையிலும் இருப்பதோடு ஊருக்கு எந்த தீங்கும் வராதபடி இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது மக்களை நோக்கி தேரை இழுக்கும்படியாக கூறவே மக்களும் தேரை இழுத்தார்கள். யாவரும் இயக்கும்படியாக அந்த தேரும் நகர்ந்து நிறையாக நிலைக்கு வந்து சேர்ந்தது. அன்று முதல் வள்ளன் தம்பிரானுடைய மரபினருக்கு முதல் மரியாதை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பல பெருமைகளை கொண்டது இந்த அவிநாசியப்பருடைய திருத்தலம். இதனுடைய புராண வரலாறுகளை சற்று விரிவாக இனி காண்போமாக.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: வணக்கம் குழந்தைகளா, Shaivam.org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று ஆறாவது திருவிளையாடல் என்னன்னு பார்த்தோம். ஆறாவது திருவிளையாடல் என்ன? ஈசனுடைய திருநடனம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஏழாவது திருவிளையாடல். ஏழாவது திருவிளையாடல் என்ன தெரியுமா? குண்டோதரனுக்கு உண்டியிடல், அதாவது சாப்பாடு போடுறது குண்டோதரனுக்கு. யாரு குண்டோதரன்? குண்டோதரன்றது சிவபெருமான் கூட இருந்த ஒரு பூதகணம். சரி, இந்த சிவபெருமானுடைய பூதகணத்துக்கு சாப்பாடு போட்டதே ஒரு திருவிளையாடலா அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த குண்டோதரன் சாதாரண குண்டோதரன் கிடையாது. குண்டோதரன் சாப்பிட்டது ஒரு பெரிய தமாஷ். அததான் நான் இப்போ உங்களுக்கு ஏழாவது திருவிளையாடலா சொல்ல போறேன். திருமண திருநடனம் முடிஞ்சதும் எல்லாரும் திருமண விருந்த சாப்பிட போனாங்க. அந்த திருமண விருந்து எப்படி தெரியுமா? நம்ம மனிதர்களுடைய திருமண விருந்தே எவ்வளவு விசேஷமா இருக்கும். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ஃப்ரூட் சாலட்ஸ், நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க, பாப்கார்ன், என்னென்ன வேணும், சுகர் கேண்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு அமர்க்களப்படுத்துவாங்க இல்ல. இது இறைவனுடைய திருமண விருந்து. அந்த விருந்துக்கு அந்த விருந்தை டிஸ்கிரைப் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துதான். அந்த விருந்தில் பரிமாறப்படாத உணவு வகையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா வெரைட்டிஸும் இருந்துதான். ரெண்டு முழு தலைவாலை ரெண்டு முழு தலைவாழை இலை சும்மா 3-4 மீட்டர் நீளத்துக்கு இருக்குமா, அவ்வளவு நீளமான தலைவாழை இலையில அழகழகா வரிசையா ஆர்டர் வைஸ் உணவு வகைகளை பரிமாறி இருந்தாங்களாம். மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை அன்னம், அதுல காமதேனு கிட்ட இருந்து கிடைச்ச சுத்தமான தெய்வீகமான நெய், அதன் மேல பொன்ன உருக்கி ஊத்தினா மாதிரி கோல்டன் கலர்ல பருப்பு, 4 வகை வடை, 4 வகை கூட்டு, பொரியல், ஸ்வீட் வகைகள், கார வகைகள், ஊறுகாய் வகைகள், துகையல் வகைகள், ஃப்ரூட்ஸு, பாலில் செஞ்ச பண்டங்கள், தயிர் விட்டு செஞ்ச அவியல் தயிர் வடை மாதிரி பண்டங்கள், நெய் விட்டு செஞ்ச உணவு வகைகள்னு அடுக்கி அடுக்கி பரிமாறி இருந்தாங்களாம். நாம் திருமண விருந்துக்கு போனா நமக்கு ஒரு ஸ்வீட் ஒரு வடைன்னு ஒரு வெரைட்டில ஒன்று தானே வைப்பாங்க. இங்க லட்டு ஜிலேபின்னு எல்லா ஸ்வீட்ஸையும் ஹோட்டல்ல எப்படி ஒன்று மேல ஒன்று மேல டெக்கரேட்டிவா அடுக்கி வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஒவ்வொரு இலையிலையும் ஒரு ஒரு வகை ஸ்வீட்டையும் மைசூர் பாகு லட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு இலையிலையும் 10-15 அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்களாம். ஒரு வெரைட்டியில ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே சாதம் சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் இல்லாமல் போயிடுமா, அப்படி அடுக்கி இருந்ததான். ரத்தனங்கள் பதித்த பொன் கிண்ணங்களில், பெண் வீட்டார் ஒவ்வொரு வரிசையா வந்து உணவு பரிமாறிட்டு இருந்தாங்களா. விருந்தினர்கள் எல்லாம் இலையில பரிமாறி வச்சிருந்த உணவையே சாப்பிட முடியாம திணறிட்டு போதும் போதும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். சாதாரணமான மனுஷங்க திருமணமே அவ்வளோ தடபுடலா இருக்கும்போது ஈச நம்பிகை திருமணம்னா சும்மாவா? இப்போ திருமணம் விருந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் தாம்பூலம் வாங்கிட்டு பெருமான் உமையம்பிகையை வணங்கிட்டு அவங்க கொடுத்த பரிசு பொருட்களையும் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. விருந்தினர் கூட்டம் எல்லாம் போயாச்சு. இனிமே மணப்பெண் வீட்டாருக்கு கிளீனிங் வேலை தான். காஞ்சன மாலை அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை சூப்பர்வைஸ் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ கல்யாணம் விருந்த சமைச்ச தலைமை சமையல்காரர் ஓடோடி வராரு. எதுக்கு வராரு தெரியுமா? ஏகப்பட்ட சாப்பாடு மிச்சமாயிடுச்சு, அதுக்கு தான் வராரு. அவர் வந்து காஞ்சன மாலை கிட்ட, அம்மா சிவபெருமான் கூட பூதகணங்கள் ஏகப்பட்டது வரும், ஏழேழு உலகத்தினரும் வருவாங்கன்னு நினைச்சு ஏகப்பட்டது சமைச்சு வச்சிட்டோம். இப்போ ஆயிரக்கணக்கான அண்டாக்களில் அன்னம் கூட்டு பொரியல்னு ஏகப்பட்டது மிச்சமாயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம். மாலையும் காஞ்சன மாலை என்ன பண்ணாங்க, உடனே பார்வதி தேவிய கூப்பிட்டு சமையல் களமா மாறி இருந்த அந்த பெரிய கிரவுண்டுக்கு ரெண்டு பேரும் போனாங்க. மிச்சமான சாப்பாடை முதல்ல பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஒரே மலைப்பா இருந்தது. இது என்ன இவ்வளவு சாப்பாடு மிச்சமா போயிடுச்சு, இதை கொண்டு போய் எங்க கொட்டுறது, கொட்டினா அது இன்னொரு பெரிய கைலாய மலைய அளவுக்குல பெருசா இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்களாம். அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் கவலையா இருந்தாலும் ஒரு சின்ன கர்வம் வந்துருச்சான். இறைவனுக்கே நாம சாப்பாடு போட்டுட்டோம், அவரோட விருந்தினர்கள் சாப்பிட்டு மிச்சமாகற அளவுக்கு நம்மால விருந்து படைக்க முடிஞ்சது, நாம அவ்வளோ செல்வம் படைச்சவங்கன்னு ஒரு நிமிஷம் காஞ்சன மாலைக்கும் பார்வதி அம்மைக்கும் ஒரு கர்வம் வந்துருச்சான். இந்த கர்வம் ப்ரௌட்னஸ்ங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சின்ன கர்வம் வந்துட்டா அதை நம்மால மறைக்கவே முடியாது. சில சமயம் உங்க அப்பா அம்மா உங்களை நீங்க ஏதாவது சேட்டை பண்ணா அப்படியே கோபமா பார்ப்பாங்க. எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி சின்ன குழந்தை தானே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்க எங்கேயாவது வெளியில போய் சாப்பாடு நேரம் தவறி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்ல சாப்பிட்றதுக்கு வேற எதுவும் கிடைக்காத இடத்துலயோ போய் மாட்டிட்டீங்கன்னா வேற வழி இல்லாம பசிய தாங்கிட்டு ஒரு ஹோட்டலோ வீடோ வந்து சேர்ற வரைக்கும் வேற வழி இல்லாம பசிய தாங்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த பெரிய அண்ணா அக்காவெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, எக்ஸாம் வந்துருச்சுன்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு படிப்பாங்க. நமக்கு பசி தாகம் கோபம் தூக்கம் இதையெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா இந்த கர்வம் இருக்கே அதை மட்டும் ஒரு முறை மனசுக்குள்ள வர்றதுக்கு அனுமதிச்சிட்டோம்னா அது தன்னை வெளிப்படுத்தாம இருக்கவே இருக்காதான். ஏன் தெரியுமா? கர்வம் தனியா வராது, பொறாமை எரிச்சல் ஆணவம் அப்படின்னு தன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துடும். ஒன்று சும்மா இருந்தாலும் இன்னொன்று சும்மா இருக்காது. அப்பேற்பட்ட கர்வம் இப்போ காஞ்சன மாலைக்கும் அம்பிகைக்கும் வந்துருச்சு. சும்மா இருக்க விடுமா, அது என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி தேவி நினைச்சாங்களாம், உமை அம்பிகை வந்து நினைச்சாங்களாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எட்டு புஜங்களோட மான் மழுவோட அற்புதமா திருநடனம் ஆடின பெருமான் அவரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருந்தாங்க இல்லையா மீனாட்சி அம்மை. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஏழேழு உலகத்துக்கும் சமையல் செஞ்சு போட்டு மிச்சமாகற அளவுக்கு தன்னால அத்தனை பேருக்கும் உணவளிக்க முடியும் அப்படின்ற கர்வம் அது. உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிறவர் சிவபெருமான். அவர் கூட வந்த விருந்தினருக்கே போதும் போதும் உணவு படைச்சு இப்ப ஏகப்பட்ட உணவு மிச்சமாயிருச்சு அப்படின்னு அம்மை அந்த கர்வத்தோட இறைவன் கிட்ட, என்ன சுவாமி உங்க வீட்டு விருந்தினர்கள் அவ்வளோதானா, நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சி நாங்க ஏகப்பட்ட உணவு வகைகள் தயார் செஞ்சு வச்சிட்டோம், இப்போ அவ்வளவும் வீணாக போகுது அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டாங்களாம். அனைத்தும் அறிஞ்சவர் இல்லையா இறைவன், உமை அம்பிகையோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டாரு. சரி, இத திருத்தணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் இறைவனுக்கும் வந்துருச்சு. ரொம்ப சாதுவா என்னமா பண்றது, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை நான், சுடுகாட்டில் நடனம் ஆடுற பித்தன், நீயோ பெரிய

இனி இங்கதான் ஆரம்பிக்குது காமெடி. அவ்வளோதான், குண்டோதரனுக்கு பசிங்கிற தீ அவன் வயிற்றுக்குள்ள எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் இறைவன் கிட்ட ஓடி வந்து, இறைவா உங்க குடைய பிடிச்சிட்டு உங்க கூடவே நான் ஓடி வந்தேன்ல, அதனால எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, அம்மை வேற சாப்பாடு நிறைய மிச்சமாயிடுச்சுன்னு சொல்றாங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்டானோ. இறைவனும் ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி அம்பிகை கிட்ட, தேவி உன் அரண்மனையில இவ்வளோ அன்னம் கிடைக்கும்னு தெரிஞ்சா நான் எல்லா பூதங்களையும் அழைச்சிட்டு வந்திருப்பேன், இப்போ குண்டோதரன் சாப்பிட்டோம், நான் மற்ற பூதகணங்களையும் கைலாயத்திலிருந்து வரவழைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரோ. சொல்லிட்டு குண்டோதரனை பார்த்து, குண்டோதரா நீ போய் திருப்தியா சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பதில் சொன்னாராம். குண்டோதரனுக்கு செம்ம குஷி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா, அவன் ஏற்கனவே ஒரு ரவுண்டு போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான், அவனுக்கு அங்க என்னெல்லாம் ஐட்டம் இருக்குன்றது தெளிவா தெரியும். இனி கைலாயத்திலிருந்து மற்ற பூதகணங்கள் வர்றதுக்கு முன்னால நம்ம குடுகுடன் போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம், வேணா வர்றவங்களுக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா சமைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரன் வேக வேகமா கூடத்துக்கே ஓடிட்டானான். குண்டோதரனுக்கு பரிமாற பொன் பாத்திரங்கள்ல உணவு வகைகள் எடுத்துட்டு வராங்களாம் பணிப்பெண்கள். குண்டோதரன் அவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நகரு நகரு எனக்கு வேணுங்கிறத நானே போட்டுக்குவேன் அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டி விட்டுட்டு தன் கைகளாலேயே அந்த இடத்த தட்டி சுத்தம் பண்ணானாம். சுத்தம் பண்ணிட்டு போய் ஒரு 10-15 இலை எடுத்துட்டு வந்தானாம். எடுத்துட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே எல்லாத்தையும் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் பரப்பி ஒரு பெரிய ஸ்கொயர் ஆக்கி நேராக அண்டாக்கள் பார்வையிட போனானாம். எந்தெந்த அண்டாக்களில் அன்னம் இருக்குது பருப்பு இருக்குன்னு இந்த சாத மண்டாவை எல்லாத்தையும் நகத்தி கொண்டு வந்தோம். நகத்தி கொண்டு வந்து ஏதோ டீ கப்பை கவிழ்க்கிற மாதிரி அந்த அண்டாவெல்லாம் ஒரு கையில் அப்படியே டொபுக்கு டொபுக்குன்னு கவுத்தானோம். இந்த சாப்பாடு எல்லாம் ஒரு 400-500 அண்டாவில் இருந்த சாப்பாடு எல்லாம் ஒரு குட்டி மலை மாதிரி ஃபார்ம் ஆச்சோம். அந்த மலையை அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு மலையில் சாம்பார் அண்டாக்களில் இருந்த சாம்பார் எல்லாத்தையும் ஊற்றி பெசைஞ்சு அவியல் பொரியல் எல்லா அண்டாக்கையும் பக்கத்து பக்கத்தில் கவிழ்த்து உன்னாலே வாய் சாம்பார் அவியல் பொரியல் கூட்டு எல்லாத்தோட வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இந்த இன்னொரு ஹாஃப் சாப்பாடு இருந்தது இல்லை, அதை நகர்த்தி ரச அண்டாக்கள் ஒரு 300-400 அண்டாக்களை கவிழ்த்து நல்ல பெசைஞ்சு நொறுக்கி பெசைஞ்சு இன்னும் மிச்சம் இருந்த பச்சடி புளி கரைச்சல் மண்டி எல்லாத்தையோட சேர்த்து டபக்கு டபக்குன்னு முழுங்கிட்டானா. அப்பளமெல்லாம் ஏதோ சிப்ஸ் நம்ம சிப்ஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்பளத்தெல்லாம் கடகட சாப்பிட்டு முடிச்சிட்டான். சரி, பருப்பு கூட்டு பொரியல் அவியல் பச்சடி எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணானே, இதோட விட்டானா லட்டு முறுக்கு ஜிலேபி மைசூர் பாகு புளியோதரை எல்லாத்தையும் ஆனந்தமாக சாப்பிட்டு காலி பண்ணி முடித்தான். இப்படி குண்டோதரன் அங்கே இருந்த பண்டங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தான். ஆனால் கதை இதோட முடிஞ்சுதுங்கிறீங்களா, அதுதான் இல்லை. குண்டோதரன் வயிற்றுக்குள்ளே இருந்தது சிவபெருமான் நெத்தி கண்ணிலிருந்து வந்த பொரியாச்சே, அதை சாதாரண சாப்பாட்டை கொண்டு அடக்க முடியுமா? குண்டோதரனுக்கு பசி அடங்கவே இல்லையாம். நைட்டு சமையலுக்கு வச்சிருந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் காய் வகைகள் தேங்காய் மாங்காய் எல்லாம் காலி. அதுக்கப்புறம் களஞ்சியத்தில் இருந்து அரிசி பருப்பு கோதுமை உளுந்து எல்லாம் காலி. எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே இல்லை. குண்டோதரன் பாட்டுக்கு ஒன்றும் விடாம காலி பண்ணுறான். கோடவுனில் இருந்த தானியங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக காலி. அடுத்த வேளை உணவுக்கே இனி பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட போய் கடன் வாங்கினாதான் உண்டு அப்படிங்கிற நிலை வந்தாச்சு. தலைமை சமையல்காரரும் பணிப்பெண்களும் திரும்பவும் தேவிகிட்டையும் காஞ்சன மாலைக்கிட்டையும் விழுந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. தேவி சிவபெருமான் கூட வந்த பூதம் பயங்கர

0: சில இருக்கு பிட்டா, இந்த மதுரை மாநகரையே சாப்பிட்றோம் போல இருக்கு. நீங்க உடனடியா சிவபெருமான் கிட்ட சொல்லி அந்த பூதகணத்தை எப்படியாவது அடக்குங்கன்னு சொன்னாங்களாம். தேவிக்கு ஆஹா, நாம ஈசனை கிண்டன் செஞ்சதுனால வந்த வினைதான் இது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. உடனே ஓடி போய் பரமேஸ்வரன் கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். சுவாமி, என் கர்வத்தை மன்னிச்சு கருணை காட்டுங்க. இந்த பூதத்தை எப்படி திருப்தி செய்யறதுனே தெரியல. கோடவுன்ல இருந்த தானியங்கள் கூட தீந்து போச்சு. ஏழு ஏழு உலகத்துக்கும் பெருமையா கல்யாணம் இருந்த சமைச்ச எங்களால இப்ப அடுத்த வேளை உணவையே சமைக்க முடியாம போயிடுச்சு. காப்பாத்துங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாங்களாம். அப்பப்பா, கேட்கவே வேடிக்கையா ஆச்சரியமா இருக்குல்ல. வடமுகாக்கினி பொரிய குண்டோதரன் வயிற்றுல வச்சு அவனை ஏராளமா சாப்பிட வச்ச இறைவனுடைய இந்த விளையாட்டு தான் ஏழாவது திருவிளையாடல். சரி, இந்த ஏழாவது திருவிளையாடலை கேட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வயிறு சம்பந்தமா ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அந்த நோய்கள் தீந்து போயிடும். சிலருக்கு குழந்தை இல்லாம இருப்பாங்க இல்லையா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அளவுக்கு மீறின பசி, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இதை கேட்டா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு உடல் நோய் தீரும். அப்புறம் வீட்டில் தானியங்கள் வத்தி போகிற நிலைமையே வராதான். எப்போவுமே வீட்டில் தேவையான பொருட்கள் நிறைஞ்சிருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்போவுமே வீடு செழிப்பாக இருக்கும். அதுதான் இந்த ஏழாவது திருவிளையாடல் கேட்டதனுடைய பலன்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

மிகுந்த செல்வம் உடைய தனதத்தனாரின் இல்லத்தில் வளர்கின்ற புனிதவதியாருக்கு உலகத்தார் காணுகின்ற அச்செல்வத்தால் செருக்கு இல்லை. அவருக்கு இருந்ததோ பணிந்தும் படர்சடையின் பாதங்கள் போதால் அணிந்தும் அணிந்தவரை ஏத்தத் துணிந்து என்றும் எந்தையார்க்கு ஆட்செய்யப் பெற்ற இதுகொல்லோ சிந்தையார்க்கு உள்ள செருக்கு என்பதாக சிவபெருமான் திருவடிகளிலேயே ஈடுபட்டு சிறுமியருடன் விளையாடும் விளையாட்டுகளிலெல்லாம் வளரும் பிரைமதியைச் சூடிய சடையினை உடைய சிவபெருமானின் திருவார்த்தைகளையே பயின்றும் அடியவர்கள் வந்தால் அவர்களை தொழுதும் காண்போர் அனைவரும் போற்றும்படி வளர்ந்தார். வளர்ந்த புனிதவதியார் திருமணப் பருவத்தினை அடைந்தார். சிறப்புமிக்க கடற்கரை பட்டினமாகிய நாகப்பட்டினத்தில் நிதிபதி என்னும் பெயருடைய உலகில் பெருமை பெறும் புகழுடைய வணிகர் தான் பெற்ற பரமதத்தன் என்னும் குலமகனுக்கு ஒத்த குலமரபில் பிறந்த இவ் அம்மையாரை மனம் நேரும் பொருட்டு மாடங்கள் நிறைந்த காரைக்காலில் அறிவுடை பெருமக்களை வரவிடுத்தார். நிதிபதியின் மகனான பரமதத்தனுக்கு நம் முன்னோரின் மரபினுக்குப் பொருந்தும் முறையால் மனம் செய்து தருக என்று பெரியோர்கள் கேட்க தனதத்தனாரும் மகிழ்ந்து இசைந்து திருமணம் நிச்சயித்தார். மனவினை ஆற்றுதற்குரிய முறைமையினை கூறும் நூல்களில் கூறியவாறே மனத்தின் முன் செய்யத்தகும் செயல்களையெல்லாம் செய்து முடித்து தளிர் போன்ற திருவடிகளையும் மென்மையான புன்முறுவலையும் மயில் போன்ற சாயலையும் உடைய புனிதவதியாரை மாலை அணிந்த காளை போன்ற பரமதத்தனுக்கு மகிழ்ச்சி பொருந்திய சுற்றத்தார் போற்ற திருமணம் செய்துவித்தார்கள். இடம் தனதத்தனார் இல்லம் காரைக்கால்.

0: நீங்கள் இருவரும் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்வீர்களாக. இவர்களுக்காகத்தான் காரைக்கால் திருநகரிலேயே ஒரு அழகிய மாளிகையை அமைத்துள்ளேன். இவர்கள் அம்மாளிகையில் இருந்து இல்லற வாழ்வை செம்மையாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய பேர் விருப்பம்.
1: ஏப்பா, புனிதவதியின் மீதுதான் தங்களுக்கு எவ்வளவு அன்பு. புனிதவதியை எங்கள் மருமகளாக நினைக்கவில்லை. தங்கள் அருண்மகளை எங்கள் மகளாகவே காண்கிறோம்.
2: உங்கள் உயிரிலும் இனிய மகள் தவப்புதல்வி எங்கள் அருகிலேயே இருப்பதை விட எங்களுக்கு ஆனந்தம் வேறில்லை.
3: அப்படியே ஆகட்டுமே. நாகையும் காரைக்காலும் அடுத்தடுத்த ஊர்கள் தானே. மணமக்கள் இக்காரைக்காலே இருக்கட்டுமே.
4: தங்கள் விருப்பப்படியே செய்கிறோம்.
0: மிக்க மகிழ்ச்சி.
5: ஓம் நம சிவாய்.
6: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
7: ஓம் சிவாய நமக. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 129வது பாடல் முதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: இம்மையேதரும் சோறும் கூறையும் எத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையூறவில்லையே என்பது சுந்தரர் தேவாரம். அதனாலே மனிதனுக்கு உணவும் உடையும் அவசியம். ஐயால வஸ்திரதானம் என்பது சிறப்பு. அதான் சிவன் அடியார்களுக்கு, நீங்க எங்க நின்னுக்குங்க, சிவன் அடியார்களுக்கு செய்வது. அதனால இப்ப தீபாவளி வந்துருச்சுன்னா ஐயால பல பேர்த்துக்கு பணக்காரன் அவனுக்கு வேண்டியவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சிவன் அடியாருக்காவது வஸ்திரதானம் பண்ணணும். தீபாவளி இன்னைக்கே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மற்ற நாள்லையும் பண்ணலாம். என்ற போதெல்லாம் அந்த மாதிரி வஸ்திரதானம், அன்ன வஸ்திரம், அன்னம் வஸ்திரம், அன்னமும் வஸ்திரமும் ரெண்டும் உயிருக்கு மனிதனுக்கு அவசியமானது, அவசியமானது. இல்ல பிராணிகளுக்கெல்லாம் வஸ்திரமே இல்லை, மனுஷனுக்கு தேவை. அதனாலே அப்படி வஸ்திரதானம் பண்ணினா அந்த வஸ்திரத்துல நூல் இருக்குது இல்ல, நூல். இப்ப இதுல எத்தனை நூல் இருக்கும் சொல்லி முடியுமா? என்ன முடியாது இல்ல, ஒரு வேஷ்டியில எத்தனை நூல் இருக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. அந்த ஒரு நூலுக்கு 1000 வருஷமா ஜீவலோகம், ஒரு நூலுக்கு 1000 வருஷம் ஜீவலோகத்துல இருக்கலாம். எத்தனை நூல், எத்தனை இழை, இழையனும் சொல்றது அதே நூல்னு சொல்லுவோம். ஆகையினாலே அப்படி அந்த வஸ்திரதானம் பண்ணினதுல, அன்னதானம் பண்ணினதுல பேர் பெற்றவர் இளையான்குடி மாறனாயனார். சரியா இருக்குதானா? வஸ்திரதானம் பண்ணினதுல பேர் பெற்றவர் அமர்நீதி நாயனார். நல்ல உலகுதா? சிவபுண்ணியமா சொல்லுவது பெரிய புராணம். அன்னதானத்துல பேர் வாங்கினவர் இளையான்குடி மாறனாயனார். பட்டினியார் ரெண்டு பேரும் படுத்திருக்கும் போது ஒரு சாமியார் ராத்திரி 11 மணிக்கு மலையில வந்தார். அவருக்கு எப்படியே சாப்பாடு போட்டார், அவரு சாப்பிடல அவ்வளவுதான். அதே மாதிரி வஸ்திரதானம் பண்ணி பேர் பெற்றவர் அமர்நீதி நாயனார். நம்ம கும்பகோணத்துக்கிட்ட திருநல்லூர்னு இருக்குது, அவர் ஊர் பழையாறைன்னு பக்கத்துல. அங்கிருந்து திருநல்லூர்ல வந்து மடம் கட்டி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வர்றவங்க, திருவிழாவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது, வஸ்திரம் கொடுக்கறோம். வஸ்திரம் அவங்கவுங்க எப்படி வஸ்திரம் கட்டுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். சிந்தை செய்வது சிவன்கடல், ரெண்டியும் சொல்றாரு பாரு. இதான் பத்தி இந்த பாட்டுல, பத்தியையும் தர்மத்தையும் இந்த பாட்டுல சொல்றாரு. சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது ஒன்றில்லார். சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேற எதையும் சிந்தை செய்ய மாட்டாராம், சிந்தையில நினைக்க மாட்டாராம். சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது மற்றில்லார். அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து. தர்மத்தை சொல்றாருவார். முதல்ல பத்தியை சொன்னார, இப்ப தர்மத்தை சொல்ற. அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை. கந்தைன்னா வஸ்திரம், ஒரு ஆடம்பரமான வஸ்திரம் இல்லாம சாதாரண. கந்தைன்னா கிழிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை, சாதாரணமான வஸ்திரங்கள், அப்புறம் உயர்ந்த வஸ்திரங்கள், இப்ப உயர்ந்த வஸ்திரங்களை சாதாரண துறவிகள்லாம் கட்ட மாட்டாங்கல்ல, பட்டு முதலானதெல்லாம் துறவிகள் கட்ட மாட்டாங்கல்ல, அது அதனாலே அவரவர் தகுதிக்கு தக்க வார வஸ்திரம் கொடுக்குறோம். இப்ப காவியை நம்ம இல்லாதான் கட்டப்படாது, காவியே இல்லாதான் கட்டப்படாது. அது மாதிரி அவரவர் தகுதி, அதான் கந்தை கீழுடை. கீழுடைன்னா பஞ்சகச்சம் வச்சு கட்டுறது, பஞ்சகச்சம். கீழார் கோவணமும் திருநேருவை பூஜி ஒன்றன் தாளே வந்தடைந்தேன் சுந்தரர். நல்லா இருக்கு, மேற்கொள்ள நல்லா இருக்குல்ல. சிந்தை செய்வது சிவன்களல் அல்லது மற்றொன்றில்லார் அந்தி வண்ணர் தமடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி. கோவணம் மாத்திரம் கற்ற சாமியார் இருந்திருக்காங்க. கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். வந்த செல்வத்தின், வந்த செல்வம், வந்த செல்வம் தந்த செல்வம், வந்த செல்வம் தந்து. செல்வம் யாரு தந்தது? பிறக்கும் பொழுது கொடு வந்தது இல்லை. யாராவது பிறக்கும் போது கொண்டு வந்தானா இல்ல சாகும் போது கொண்டு விட்டு போறானா? இல்லையில, இது நல்லா தெரியும்ல. பிறக்கும் பொழுது குடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது குடு போவதில்லை. இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு சொல்லுவேன் கச்சி ஏகம்பனே. நல்லா இருக்குல்ல ராகமில்ல. பட்டினதாரு தர்மத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இன்னொரு பாட்டுல சொல்றாரு, இந்த தர்மம் செய்யாதவன் பத்தி ரொம்ப வருந்தி பாடுறார். எதுக்கு மனுஷனா பிறந்தேன், நாயா பிறந்திருந்தா ஒரு வேட்டைக்கு ஆவான். நாயாய் பிறந்திடில் நல் வேட்டையாடி நலம்புரியும் தாயார் வயிற்றில் மனிதராய் பிறந்து வம்சம்பண்ணராய் காயா மரமும் காய்க்காத மரம் வரலாம் குளம் கல்லாவும் என்ன காய்க்காத மரம் வறண்டு போன குளம் கல்லுல செஞ்ச பசு கறக்குமா? காயா மரமும் வரலாம் குளமும் கல்லாவும் என்ன ஐயாத மனிதரை ஏன் படைத்தா இறைவா கச்சி ஏகம்பனே. அதனால தர்மம் இருப்போம். ஆகவே அப்படி அமர்நீதி நாயனாரு வஸ்திரம் கொடுத்து பேர் பெற்றவர் அடியார்களுக்கு. அந்த வஸ்திர தர்மம் சிறந்தது. அது நம்முடைய முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சிகளிலோ அல்லது குரு பூஷ முதலானோ அப்படி எப்படி வாய்ப்போ அந்த மாதிரி பண்ணும். 100 பேத்து கொடுக்கலாம், 10 பேத்து கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், அது என்ற வரையிலும் செய்யலாம். அப்படி வஸ்திரம் கொடுத்து கடைசியா அவரை வஸ்திரம் கொடுக்கறதுலயே டெஸ்ட் வச்சாரு. வஸ்திரம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரா யாரு அவன், அதுலயே டெஸ்ட் வைக்கிறது. ஓடு கொடுத்துக்கிட்டே இருந்தாரா திருநீலகண்ட நாயனாரு, அந்த ஓட்டுலயே டெஸ்ட் வைக்கிறது. எது எது எது செய்யறானோ அதுலயே படிச்ச தலைப்புல தானப்பா பறிச்ச வைக்கணும். தமிழ் படிச்சவன இங்கிலீஷ்ல பறிக்க வச்சலாமா? இதெல்லாம் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பருந்தன்மையை எவ்வாறு தரமா அப்பரிசனால் ஆண்டு கொண்டருடி என்பது திருவாசகம். என்ன படிச்சிருக்கிறானோ அதுலதானே பறிச்சேன், அதுலதானே படிச்சேன். அதே போல அவர் வஸ்திரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, வஸ்திரம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு, அந்த வஸ்திரத்திலேயே டெஸ்ட் வச்சார். பிரம்மச்சாரியா வந்தாரு, திறந்தோதும் சாமியாருக்கு சாப்பாடு போடுறது வஸ்திரம் கொடுக்கறது பண்ணியே பல நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பல நாள் பண்ண அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்க சிவலோகத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போறதுக்கான தகுதி வந்துருச்சு, கணக்கு வந்துருச்சு. அதனால என்ன பண்ணாரு, சாமியாரா வந்தார். வரும்போதே ஒரு தண்டுல ஒரு கோவணம், தண்டுல 2 கோவணம், தண்டுல 2 கோவணம், தண்டுனா அப்படி குச்சி, 2 கோவணம் வந்தாரு. வந்தா அவர் வரவேற்றாரு. வரவேற்று சுவாமி சமையல் ரெடியாச்சு, திருவமுது பண்ணலாமேன்னாரு. இல்லை நான் பொன்னியில போய் ஆடிட்டு வரேன், பொன்னியில போய் காவிரியில போய் குளிச்சுட்டு வரேன், அது வரையிலும் இந்த 1 கோவணத்தை பத்திரமா வச்சிரு, 1 கோவணத்தை பத்திரமா வச்சிரு. ஒரு மழை கிழ வந்துருச்சுன்னா திடீர்னு நனைஞ்சுக்கிட்டு வந்தேன்னா மாத்திக்கிறது சௌரியமா இருக்கும் அப்படின்னு கொடுத்தாரு. சரி சாமி, சரி சாக்கிறதே சாக்கிறதே, இது மாதிரி கோவணம் உலகத்திலேயே கிடையாது சாக்கிறது அப்படின்னு கொடுத்தாரு. அதை வாங்கி அவர் ரொம்ப பத்திரமா வச்சாரு, பத்திரமா வச்சாரு. அப்புறம் தனித்தனியா டெரிகாட்டன், பாலிஸ்டர், பட்டு, அரணி பொட்டு, காஞ்சி பொட்டு, பல வகையான வஸ்திரங்கள், காவி வஸ்திரங்கள், கோவனா எல்லாம் கட்டுக்கட்டா வச்சிருக்காரு. கட்டுக்கட்டா அடியாரு கொடுக்கும். போனாரு. போனாருன்னா போன வேதியர் கோவணத்தினை போக்கி போனாரு. கோவணத்தையும் போய் சொல்லிட்டாரு. ஒரு உண்டி பத்திரமா பொட்டிக்குள்ள வச்சு பூட்டினாருப்பா. அது பாட்டில் போயிடுச்சு. அப்புறம் மழையும் வர சொல்லிட்டாரு. காவேரிலையும் குளிச்சாரு, மழையும் வர சொன்னாரு. நனைஞ்சுக்கிட்டே வந்தார், நனைஞ்சுக்கிட்டே வந்தார். வந்தாரா வந்து அந்த நான் கொடுத்த கோவணத்தை கொண்டாடினார். நனைஞ்சுக்கிட்டு வந்தார். அதுதான் பத்திரமா வச்சுருந்தார். தண்டின் மேலதும் ஈரம், நான் உன் தந்த கோவணத்தை கொண்டு வாரு என்றான் கோவணக்கள்வர். தண்டின் மேலது ஈரம், மண்டு தன்புணல் மூலிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலதும் ஈரம், நான் தண்டுல கட்டியிருந்தது இன்னொன்னு ஈரம், கொண்டு வாரு என்றனர் கோவணக்கள்வர். அப்படின்னாரு. உடனே போனாரு, எடுக்க போனாரு. வெறும் புட்டியா இருந்துச்சு கோவணக்கள். படாத பாடு போட்டார், படாத பாடு போட்டாரு. அங்கிட்டு தரனார், இங்கிட்டு தர, அந்த கோவணம் கிடைக்கல, வேற எல்லாம் கட்டுக்கட்டா வச்சிருக்காரு. அதுல நல்ல கோவணத்தை ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்தார். நல்ல கோவணத்தை கொண்டு வந்தது. சாமி, நீங்க கொடுத்ததை காணவில்லை, நீங்க கொடுத்தது எப்படியும் மறைஞ்சு போச்சு சாமி. அதனால இத வச்சு மாத்திக்கிட்டு என்னுடைய பழைய பொறுக்க வேணும் அப்படின்னா இருப்பா. அவ்வளவு வீத்துக்கு அவ்வளவு நாள் செய்துக்கிட்டு இருந்தவர் இன்னும் கட்டுக்கட்டா வச்சிருந்தார். அமர்நிதியார, நான் இப்பத்தான் தெரிஞ்சது, நீ டிவியில விளம்பரம் பண்ணியிருந்தது நல்ல கோவணம் கொடுப்பேன், சாமியாருக்கு நல்ல கோவணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்பத்தான் இந்த உண்மையே புரிஞ்சுது. என்ன தெரியுமா, நீ வந்து யாராவது நல்ல சாமியார் நல்ல கோவணம் வாங்கிட்டு கொண்டு வந்தா அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா ஏதோ ஒன்ன கொடுத்து அவனை ஏமாத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி நீ விளம்பரம் பண்ணியிருக்கிறான்
1: இப்படின்னு சொல்லுவாரா.
8: நல்ல கோவணம் கொடுப்பனன் உலையின் மேல் நாளும், சொல்லு வித்தது என் கோபணம் கொள்வது துணிந்தோ, ஒல்லையுங்க ஒரு வாணிபம் அழகிதே. ரொம்ப நல்லா இருக்கு வியாபாரம், அருமையா பண்ற செட்டியாரு, நல்ல வியாபாரம். ஒல்லையுங்க ஒரு வாணிபம் அழகிதே உனக்கு, என எல்லையில் அவன் எரி துள்ளினா ஆளுனா வெகுண்டான், நெருப்பு குதிச்சு விழுந்தாப்புல விழுந்தான். சரியான கோபம் வந்துருச்சு சாமியாருக்கு. சாமியாருக்கு சரியான என்னையா, இப்பத்தான் கொடுத்துட்டு போனேன், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல இவர் விழுந்து விழுந்து கும்பிட்டாரு, விழுந்து விழுந்து கும்பிட்டாரு. பொறுத்துக்கு சாமி, ஒண்ணுக்கு பத்தாத்த ஆரஞ்சாமி, ஒண்ணுக்கு பத்தாத்த ஆரஞ்சாமி, வேற பட்டெல்லாம் வச்சிருக்கிறேன் சாமி. ஐயா, அதெல்லாம் நான் கேட்டேனா, பட்டெல்லாம் நான் என்ன பண்றேன் சாமியாருக்கு போய் பட்டு, நான் கொடுத்த கோணத்தை கொடுத்து அப்படின்னாரு. அப்படின்னாரு. வேற வேற இருந்தா என்ன பண்ணுவேன், பக்குவம் இல்லாதவனா இருந்தா, ஞானம் இல்லாதவனா சாமியாரு, இந்த ஒரு சத்தம் போடுற வேலை வச்சுக்காது, ஒண்ணு கொடுத்த பத்து வாங்கிட்டு போ. ஊர் ஜனமெல்லாம் கூடிக்குவான், ஊர் ஜனமெல்லாம் கூடிக்கும். கூடிச்சுதான் என்ன பண்ண சாமியார, சத்தம் போடாது, சத்தம் போடாது, சாக்குறது. என்ன அவர் எத்தனை பேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நீ வந்து ஒரு கோவணத்தை காணாம ஏதோ தவறி போச்சியா, இருக்கிறத வாங்கிட்டு போக வேண்டியதானே, கூடவே வாங்கிட்டு போயா, சத்தம் போடுற வேலை வச்சது அப்படின்றான். அந்த மாதிரி சொல்ல மாட்டான் என்கிற பக்குவம் சிவஞானம் அவருக்கு இருப்பதனாலே அங்கே வந்து சோதனை பண்ற. ஞானம் இல்லாதவன்ட்ட வரமாட்டான். நல்லா புரியுதா? அந்த மாதிரி பக்குவத்தில் இவர் இருக்கிறார். பலகாலம் பக்தி செய்து, பலகாலம் தர்மத்தை செய்து இவருக்கு ஞானம் வந்திருக்கிறது. இந்த மாதிரியான நெருக்கடியில் இவருக்கு கோபம் வராது, கோபம் வராது. நம்ம சொன்னபடியெல்லாம் ஆடுவேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்துருவேன். ஊர் ஜனத்தை எல்லாம் கட் பண்ணிட்ட, யாரையும் வாயை திறக்க விடாம, புரியுதா? அதுக்கு மேல சரி நேராச்சு. இப்ப என்னையா சொல்ற? அதான் கோவணம் காணா சாமி. சரி, இன்னொரு காக்கியும் சொல்றேங்க. இந்த பார், அந்த காணா பூச்சின்னு சொல்ற பாரு, அந்த கோவணமும் இந்த கோவணமும் ஒரே குவாலிட்டி, ஒரே எடை. இதுக்கு சரியா நமக்கு கோவணம் கொடுத்தா போதும், எதுக்கு அனாவசியம் அடுத்தவன் போதும் அப்படின்னு ஒரு தராசை கொண்டு வந்து நிறுத்த சொன்னார். தராசு, இது நிறுத்து கொடு, நிறுத்து கொடு, நிறுத்து கொடு. அதனால ஒரு தட்டுல சாமியார் கோவணத்தை வச்சார். குன்றவில்லியார் கோவணம் தட்டி நீர் வைத்தாருங்கிறார். குன்றவில்லியார்னா மலைய வில்லா வளைச்சவன், இது கோவணம் இல்ல மலை. அதுக்கு மேல அதுக்கு சரியா ஒரு கோவணத்தை வச்சாரு, ரெண்டு வச்சாரு, பத்து வச்சாரு. சரியாக இந்த இந்த சாமியார் கோவணம் கீழே இருக்குது. பத்தர் தட்டு மேற்பட முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் தட்டு, தாழ்ந்தது தாழ்ந்தது கோவணத்தட்டு அப்படிங்கிறார். அதனால கீழே தாழ்ந்ததா அப்படி அப்புறம் வேட்டியெல்லாம் வச்சாரு, அப்புறம் பட்டு வச்சாரு, அப்புறம் தங்கத்தை வச்சாரு, வெள்ளியை வச்சாரு, இருக்கிறத எல்லாமே வச்சுட்டாரு. இதுவும் சமானமாகல, இதுவும் சமானமாகலப்பா. இந்த சாமியார் ஒரு ஓவணத்துக்கு சமானமாகல. அதே சேக்கலார் சொல்றாரு, இந்த கோவணத்துக்கு இது சமானமாகலைங்கிறது ஆச்சரியமானார். தவன் நிறைந்த நான்மறை நூல்களாற் சமைத்த சிவன் விரும்பிய கோவணம். இந்த கோவணம் வேதமே அவருக்கு கோவணமா, நான்கு வேதங்களே கோவணம். நீங்க இதெல்லாம் அதிகமா கேட்டிருக்க மாட்டீங்க. வேதமே அவனுக்கு கோவணம், நம்ம மாதிரி துணியில நூல்ல போடுறவனர். தவன் நிறைந்த நான்மறை நூல்களாற் சமைத்த சிவன் விரும்பிய கோவணம், சிவன் விரும்பிய கோவண இடுஞ்செழுந்தட்டுக்கு அவனி மேல் அவன் நீதியார் தனம் எலா அமந்தி புவனம் யாவையும் நேர் நிலா என்பது புகழோ. சிவன் விரும்பியதாயிருக்கிற இந்த வேதமாகிய கோவணத்துக்கு 226 புவனங்களை வச்சாலும் இந்த கோவணத்துக்கு சரியாகாது சொன்னா இந்த அவநீதி நாயனாருடைய ஒரு கோவணம் ஒரு பெருசோ அப்படின்னு. இது இது எங்க இருந்து எடுத்தாரு தெரியுமா சேக்கலாரு? என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசம், துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்னேடி, மண்ணுகளை துண்ணுபொருள் மறை நான்கே வாஞ்சரடா, மண்ணுகளை துண்ணுபொருள் மறை நான்கே வாஞ்சரடாய், தன்னையே கோவணமா சாத்தி நன்கான் சாளலோ. இதான் அந்த அவநீதி நேயர் கிடைச்ச, இது சேக்கலார் கிடைச்ச மூலகம் இல்லைங்களா? ஆகையினாலே அதன் பிறகு ஒன்றும் சரியாகலை, சரியான ஆகாத பிறகு சரி சரியாகலை. அதுக்கு மேலே அமர்நீதி நாயனார் கேட்டார், சுவாமி என்னுடைய தனம் பூராவும் வச்சுட்டேன், சரியாகலை. இப்போ அடியேனும் என்னுடைய மனைவியும் என்னுடைய சிறுவனும் இருக்கிறோம், அதனாலே தேவரி உத்தரவு கொடுத்தா நாங்கள் ஏறுறோம்னார். இதெல்லாம் அவன் தான் சொல்ல வைக்கிறான், ஏன்னா கோவணத்துக்கு பதிலாக மனுஷன் ஏறுறதுங்கிறது பொருத்தம் இல்லை இல்லவா? ஆனால் அவன் தான் அப்படி சொல்ல வைக்கிறான். ஆமாம், கூட்டிகிட்டு போக வந்தவன், கூட்டிக்கிட்டு போக வந்தவன், விட்டுட்டு போ. யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேனும் தான் புண்ணிய பொருளாயினும் தான் திருநீலகண்ட நாயனாரு அவர்கிட்ட குடித்தான் சரியான வழக்கு போட்டான் அப்படின்ட்டு. சரி சரி ஏரியா ஏரியா, ஏதோ நமக்கு எடை வந்தா சரி ஏறுமா, கணக்கு வந்தா சரி எடை வந்தா சரி ஏறணும் ஏறணும். ஏறும்போது இந்த திருநெல்லூர் கோபுரத்தை கும்பிட்டு, திருநெல்லூர் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் இதுவரையிலும் சிவனடியார்கள் செய்த தொண்டில பணிவிடையில கொஞ்சம் கூட தப்பு இல்லாம செஞ்சிருந்தோம்னா, செருக்கு இல்லாம செஞ்சிருந்தோமானால், குற்றம் இல்லாமல் செய்திருந்தோமானால் இந்த தராசு நேர் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பஞ்சாட்சரத்தை சொல்லி அந்த தராச வளம் வந்து, தராசுன்னா உனக்கு பெருசாகிட்டே இருக்குதுப்பா. இத்தனை ஒரு கோவணம் வைக்கிறதுக்கும் மற்ற கோவணம் வைக்கிறது சின்ன தராசு தானே முதல்ல வச்சிருப்பாரு, அது பாட்டில் பெருசாகிக்கிட்டே இருக்குது. இத்தனை வைக்கணும், பெருசாகிட்டே இருக்கு. பெருசா ஆக ஆக ஆக அவர் கடைசியா என்ன பண்ணாரு தெரியுமா? கடைசியா என்ன, தேவரியர் உத்தரவு கொடுத்தா நாங்க ஏறுறோம்னார். ஏரியா நேராச்சு அந்த இடத்துல சொல்றாரு, இழைத்த அன்பினில் இதுவரையிலும் நாங்க இழைத்தன செய்தோம், இழைத்த அன்பினில் இறை திருநேற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில், தப்பு செய்யாம செஞ்சிருந்தோம்னா பெருந்தொலை நேர் நிற்க என்று மலைத்தடம்புலில் திருநெல்லூர் இறைவரை வணங்கி தலைத்த அஞ்செடுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். அஞ்செடுத்து ஓதினாரு தட்டில மனைவி நீ அமநீதியாரு அந்த புத்திரம். மண்டு காதலின் மண்டு காதல்னா அளவில்லாத அன்பு. யாரு அமநீதியார்? அன்பு அமநீதியார் அன்பு. இந்த தட்டுல அன்பு, அந்த தட்டுல சிவம். நல்ல ஞாபகம் கொடுக்கும், இந்த தட்டுல சிவம், அந்த கோவணம் சிவம், இந்த அமநீதியார் அன்பு. அது அந்த கோவணம் சிவம், அமநீதியார் அன்பு. அன்பும் சிவமும் ரெண்டா ஒன்னா, ஒன்றா ஒன்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறு அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். விளங்குதா? இந்த தட்டுல சிவா, இந்த தட்டுல சரியா புஷு, கரெக்டா புஷு, ஒரு நூல் வித்தியாசம் இல்லை. மண்டுகாதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏற அண்டர் தம்பிரான் திரு அரை கோவணம் அதுவும் கொண்ட அன்பினர் குறைபட அடியவர் அடிவே தொண்டு ஒத்தாலால் ஒத்து நேர் நின்றது தொலைதான். கரெக்டா போச்சு. தேவர்கள் பூமலை குடிந்தார்கள். அந்த தட்டே விமானம் ஆச்சு, புஷ்ப விமானம் ஆச்சு. அப்படியே சிவலோகத்துக்கு முன் சிவசிவன அவநீதநாயனா. இப்பெல்லாம் இந்த திருநெல்லூர் கும்பகோணம், இது அப்பர் சுவாமி பாடுறாரு, இது அப்பர் சுவாமி பாடுறாரு. சரித்திரம் பொய்யல்ல. நாட்கொண்ட தாமரை பூத்தடஞ்சூழ்ந்த நல்லூர் அகத்தே கீழ்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கிரிப்படுத்தான். நல்லா சொல்றாரு. அந்த திருநெல்லூர் அந்த கோவணத்தை பத்திரமா வச்சுன்னு சொல்லிவிட்டு பெரிய புத்தராட்டம் பண்ணி விட்டாரு சாமி. அப்படிங்கிறார் கிரிப்படுத்தார். வாட்கொண்ட நோக்கி மனைவியோடும் அங்கோர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் ஒன்றோ யுவாகலிடமே. மனைவி மகள் மனைவி தான் மகனோட சிவலோகம் போனவர் அவநீதநாயனார். அதே மாதிரி சிறுத்தொண்டராயனார் குடும்பத்தோட சிவலோகம் சொல்ல வளர்க்கிறார். ஆகையினாலே இப்படி அடியாருக்கு இந்த மாதிரி பலகாலம் வஸ்திரம் தானம் பண்ணியபடியினாலே பண்ணியபடியினாலே அது செருக்கின்றி செய்தபடியினால அதான் இறை திருநீற்று மெய்யடிவை பிழைத்திரோம் எனில் பெருந்துளை நேரு. அதனாலே அவர்களுக்கு சிவலோகம் எளிதாக கிடைத்தது. அதனாலே இயன்ற வரையிலும் சிவபக்தி இருக்கணும், நன்றா செய்யணும், சிவ தர்மமும் செய்யணும். அதை சொல்றாரு. இதுல நாற்றமா மலரூன் எழில் நாரணன் போற்று சங்கரன். நாற்றமுடையதா இருக்கிற தாமரையில் இருக்கிற பரமாவும் மகாவிஷ்ணுவும் போற்றுகிற சங்கரன் இருக்கிறானே அவனுடைய அன்பு இருக்கு. பிரம்மவிஷ்ணுக்கள் போற்றுகிற சிவருமான் சிவருமானுடைய அன்பு இருக்கும். பொங்கிழை ஆற்று கோவணம் இருந்தவர், கோவண வஸ்திரம் முதலான இருந்தவர். ஆயிரம் தேற்று கோடி யுகம் சிவலோகரே, ஆயிரம் கோடி யுகம் சிவலோகத்தில் இருப்பாராம். ஆயிரம் கோடி யுகம் சிவலோகத்தில் அப்படின்னா வஸ்திரதானம் அடியாரடி செய்வது எவ்வளவு. அதுக்கு மேல கம்பளம் கொடுப்போர், கம்பளம் என்பது இந்த குளிருக்கு தாங்கி கொள்வது போர்வை. அதுதான் அந்த அவளுக்கு காலத்தை போல அவருடைய தன்மையை போல செய்வது. அது நீடு நர்சிவ பத்தற்கு நேசத்தால் மூடு கம்பளம் ஈந்திடன் முன்னனின் ஊடு ரோமம் ஒரு கம்பளம் எதுலயே தயாரிக்கிறா வேற ஏதோ இதுல நூல்ல தயாரிக்கிற போர்வை வேற கம்பளங்கிறது நீடு நர்சிவ பத்தற்கு நேசத்தால் மூடு கம்பள இந்திரி முன்னன் ஊடு ரோமமோர் ஒன்றினுக்கு ஓடு ரோமமோர் ஒன்றினுக்கு ஒரு களைஞ்சு ஆடகந்தரும் அப்பளம் நேருமால். அதனால அந்த ஒரு ரோம ஒரு ரோம ஆட்டு ரோமத்துல தயாரிக்கிறேன் கம்பள. அந்த ஒரு ரோம ஒரு களைஞ்சு பொண்ணுக்கு சமானமா, ஒரு களைஞ்சு பொண்ணுக்கு செவ்வார், தங்கத்துக்கு செவ்வார். ஏகையினாலே இப்படி அவரவர் தகுதிக்கு தகுந்தவாறு வஸ்திரங்களை ஈதல் ஈதல் ஈதல் இசைவட வாழ்தல் அது வல்லது நல்ல குரல் நல்ல குரல் ஈதல் இசைவட வாழ்தல் வசைபட வாழாமே இசைவட வாழ் ஐயாத கரிமீன் பேர் வாங்காமே தரிமீன் உருவாங்க. ஆனா கட்டாயம் தர்மம் பண்ணணும்ப்பா. பணத்தை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கப்படாது. எனக்கே சரியா இருக்குது எனக்கே சரியா இருக்குதுன்னு சொல்லப்படாதெல்லாம் சாமி கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. எனக்கு தெரியாத கணக்கு, நமக்கு தெரியாத கணக்கு, எல்லாத்து கணக்கு அவர்கிட்ட இருக்க முடியல. இவனுக்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, இவன் இவ்வளவு கஞ்சத்தனம். அதனால இயன்றவரையிலும் தர்மத்தை செய்ய வரும். அதான் அந்த தர்மம் நம்மளுக்கு நுட்பமானது. மற்றது மாதிரி கண்டவங்களுக்கெல்லாம் போடல, சிவன் அடியார்களுக்கு கொடுப்பது. அந்த தர்மம் வந்து சிவலோகத்தை கொடுக்கும். அந்த தர்மம் வந்து என்ன பண்ணுது சிவலோகத்தை கொடுக்கும். அதான் ஐயா ரொம்ப லெகுவு. சிவதர்மம் சிவபக்தி முடிஞ்சது முடிஞ்சது. அது கொடுக்காம வச்சிருந்தா பல வழியிலும் வீணா போங்கிற நம்ப நடிகாருக்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பேய்க்காம் பறத்தையற்காம் பம்புக்காம் கொள்ளைக்காம் கள்ளுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கள்ளற்காம் தீக்காகுங்க. பாட்டை பாத்தியா சின்ன பாட்டு. சிவனடியார் கொடுக்காத ரவி இத்தனை வழியில வீணா போங்கூடாது. அதனாலே வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கூடாதவர் உள்ள போதே கூடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து தகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீழ்க்கும் வாய்ப்பு ஒரு கந்தர் அலங்காரம் நல்ல விளக்குறா. ஆகையினாலே இப்படி தர்மம் உள்ள போதே தர்மத்தை செய்யணும். உள்ள போதே பார்வைய, உள்ள போதே தேகம் நிலையாது, செல்வம் நிலையாது, தேகம் நிலையாது, செல்வம் நிலையா, ரெண்டும் உள்ள போதே செய்யணும். செல்வம் நிலையா இளமயன் இல்லா தேகமும் இல்லாது, இது உண்மைதானே? செல்வம் நிலையா இளமயன் இல்லா தேகமும் இல்லாது சேர்ந்தோர் அனைவரும் நிச்சயம் பிரிவார் சேர்வது சுடுகாடு, இது நெசந்தானே? செல்வம் சிவதர்மம் தேகம் சிவப்பணி செய்து சிவனாரை சேர்ந்துய வேண்டும் அறிவுடையோரே தேகம் விடு முன்னே அல்லர் பிறவி அகண்டிட சிவனை அர்ச்சனை உரிவீரே அடியவர் பதம் பணிந்தரு வினயகன்று அருளை பெறுவீரே வல்ல புலி முனி பதஞ்சலியாரை வணங்கி மகிழ்வீரே மாணிக்க மலையை நாடொரும் போற்றி வாழ்வை பெறுவீரே என்பது மாணிக்க மலை போற்றி பாமார். அதனாலே அடிகின்ற பொருளை வச்சு அழியாத பொருளை தேடுவது, அடிகின்ற பொருளை கொண்டு அழியாத பொருளை தேடுவது, அதுதான் புத்திசாலி. புத்திசாலி திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் நினைத்தகத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திகரை பிரியாமல் கனத்த தத்துவமுற்றழியாமல் கதித்த நித்தியது தருள்வாயே மணித்தர் பத்தர் நமக்கு எளியோனே

0: தனிப்பதியில் பெருமாடே வான்முகில் வளாது வெய்கமணி வளங்குரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது உயிரல் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்கனற்றவன் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகமல்ல நம பார்வதீபதையே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மூர்த்தி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அண்டிப்பெரை செஞ்சடை மேலணி அளவாயில் எந்தைக்கணி சந்தன காப்பிட என்றுமுட்டா அந்த செயலின் நிலை நின்று அடியார் ஒப்ப சிந்தைக்கினிதாய திருப்பணி செய்கிறார். இத பலகாலம் செய்து வந்தார். சந்தன அரைச்சி சுவாமிக்கு கொடுக்கிறோம், அது அபிஷேகத்துக்கும் காப்புக்கும் வந்து திலகத்துக்கும் அதை உபயோகப்படுத்துவார்கள். அந்தபடியே பலனால் செய்து வந்தார். எந்தைக்கணி சந்தன காப்பிட என்று முட்டா அந்த செயலி நிலை நின்று அடியார் ஒப்ப சிந்தைக்கினிதாய திருப்பணி செய்யும். இப்படி செய்து கொண்டிருக்கிற காலத்திலே அதுக்கு ஒரு எதிரி வந்தான், இடையூறு வந்தது. அந்த இடையூறு எப்படி வந்தது என்று கேட்டால், பாண்டி நாட்டை சமணர்கள் ஞானசம்பந்தர் காலத்துல வந்து மன்னனையும் சமணராக ஆக்கி நாடு முழுவதும் சமணமாக்கி விட்டாங்க. சமணர்கள் வடதேசத்தில் இருக்கிறவன் இங்க வந்து, அதே போல கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கிறான். கர்நாடகாவிலிருந்து இங்கே மதுரைக்கு வந்து பாண்டி நாட்டை வந்து குடிச்சிட்டான். பாண்டியனைக்கு எவ்வளவு பெரிய சமாக்கியம் கர்நாடகம் பாண்டி நாடு இங்க வந்து குடிச்சிட்ட. காணக்கடியுள் வடுக கருணாடர் காவல் மானப்படை மண் வலிந்து நிலங்கொள்வானாய் யானை குதிரை கருவிப்படை வீரர் திண்டர் சேனைக்கடலும் கொடு தெந்துக நோக்கி வந்தான் வந்தூற்ற பெரும்படை மண் புதைய பரப்பி சந்த புதியில் தமிழ்நாடுடைய மன்னன் வீரன் சிந்தி பாண்டியனை வென்று சிந்தி செருவென்று தன் ஆணை திருத்து மாற்றால் கந்தப்புலில் சூழ் மதுராபுரி காவல் கொண்டார். மதுராபுரியே பாண்டி நாட்டை வளர்ச்சிட்டார். அப்படி பாண்டி நாட்டை வந்து தன்னுடையதாக ஆக்கி அதற்கு மேலே மீட்டிஞ்சாது செல்லாது அருகந்தர்தர தேச்சின்றதான்தான். சமணர்களுக்கு நேரு விரோத எது வந்து கேட்டால் திருநீர். திருத்தவத்துல கூட சாம்பல் புதன் வச்சிருக்கிறான். சாம்பல் புதன் ஒரு நாளைக்கு புதிய விஷயம் கிறிஸ்தவத்துல. இந்த சமணர்களுக்கு ரொம்ப உருவம் அது ஞானசம்பந்தர் சொல்லுவாரு, திருநீறு பூஷணம் மேல பட்ட காத்து கூட படப்படாதான். உங்களுக்கு திருநீறு பூஷணம் இந்த பக்கம் போனான்னு வச்சு காத்து அடிக்கிறது இல்ல, அந்த காத்து விட்டு புறப்படாது. திருநீறு பூஷணனுடைய திருநீறு பூசலைனா தீர்த்துங்கிறார் நம்ம திருவதிப்பாவில. திருநீரிடாவூர் தீண்டு திருநீர் பூசலைனா தீட்டு, திருநீர் பூசலைனா தீட்டு. அவனுக்கு திருநீர் பூசனா தீட்டு சமணர். நமக்கு குளிச்சா சுத்தா, அவனுக்கு குளிக்காம இருந்தா சுத்தம். குளிக்கிறது இல்ல, பல்லு வளர்க்கறது இல்ல, தெரியுமா? பல்லு வளர்க்கறது குளிக்கிறது இல்லை, அது அழுக்கு உதிருவான், அழுக்கு உதிரும். அதனால நமக்கு நீ இதிரி சமயம் புறம்பு புறச்சமயம் சமயம். அதனால இவன் வந்தான், சமண சமயத்தை தீவனினான். தானும் சமங்கைய தவத்தை வெயிர்ந்து சார்ந்து ஊடுங்குடியும் அது வந்தியும் வெய்ய முன்னை சூடும் வினையால் அரவன் சுடர் திங்களோடும் வாடும் சடையான் அடியாரையும் வந்து செய்வான். அதோடு அடியாரிடுக்கு நிறைய திங்கு கிடைச்சிதான். திருநீரில் பூசன் கண்டா திருட்டு, அப்புறம் என்ன பண்ணுவான், கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு. அதனால திருநீர் பூசறதுக்கு எல்லாம் பயன்தான். வேதினி மேற் சமந்தையர் சாக்கியதும் புய்முகத்து ஆதி அருமறை வழக்க அருகி அரண் அடியார்வால் பூதி சாதன விளக்கம் போற்றல் வராது ஒழியக்கண்டு எதமிழ்ச்சிய செவ்வாறு விரையதான் இடருளந்தார் என்பது சம்பந்தர் புராணத்தில் சொல்றார். அதனால திருநீர் பூசுகின்றவர்கள் பூஜை பண்ணுகின்றவர்கள் அடியார்கள் மதுரையில குறைஞ்சு போச்சு, பயன்தான். அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய கொள்கையை பரப்பி வாடும் சடையானடியாரையும் பன்மை செய்வார். செக்கச்சடையார் விடையார் திருவாரவாயும் முக்கர் பரணார் திருத்தொண்டரை மூர்த்தியாரை மைக்கற்புரை நெஞ்சுட வஞ்சகன் வஞ்சமன்பது எக்கற்குடனாக இகழ்ந்தன செய்ய எண்ணி. அதனால இவர் செய்கின்ற இந்த சந்தன அரைச்சு கொடுக்கிற அந்த திருப்பணிக்கு முட்டுக்கட்டை போட்டான். சந்தனக்கட்டை வந்து இறங்காமல் தடுத்தான். சந்தனம் யாரும் கடையில விற்கப்படாதுன்னு கடையில யாரும் சந்தன கட்ட விற்கப்படாது. அந்தம் இலவாமர செய்யவும் அன்பனார்தான் முந்தை முறைமை பணி முட்டாளர் செய்து வந்தார். இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்து கொண்டு வந்தார். தந்தம் பெருமக்களை பெருமை களவாகிய சார்பிலிருக்கு எந்தம் பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார் எள்ளுஞ்செயல் வன்மைகள் எல்லையில்லாத செய்ய தள்ளுஞ்செயல் இல்லவர் சந்தன காப்பு தேடி கொள்ளுந்துறையும் அடைத்தான் கொடுங்கோன்மை செய்வான் தெள்ளும் புனல் வேடியிருக்க அன்பரும் சிந்தனை. எங்கேயும் சந்தனம் கிடைக்காது அப்படி உத்தரவு போட்டான். கடைகள்ல விற்கப்படாது, திருத்தனமாகவும் விற்கப்படாது, எந்த எல்லா இடங்கள்லையும் எல்லாம் ஜியடிகளை போலீஸுகளை போட்டு வந்து சந்தனங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. சந்தனங்கிற பேச்சே இருக்கக்கூடாது அப்படி. அது செய்து கொண்டிருந்தவருக்கு எப்படி இருக்கும், அவரு சில காலம் சில நாள் வந்து வீட்டுல இருந்தது அங்க இருந்தது அங்கிட்டு வாங்கி வீட்டு வாங்கி எல்லாம் பண்ணாரு, அப்புறம் கிடைக்காம இருந்துச்சு, ரொம்ப கவலை இருந்துச்சு. இந்த பணி செய்துகிட்டு இருந்தவர்களுக்கு செய்யாம இருந்தா கவலையா இருக்கும். ஜனம் கொடிக்கலுக்கு போறோம்னு வச்சுதா ஒரு நாளைக்கு போகலைன்னா கவலையா இருக்கும். பயிருக்கு போகாம சொல்லி பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லி அவர் மறுநாள் என்ன காரணம் என்றால், அதனால நமக்கு பயன் இருக்கிறது, பயன் இருப்பதனாலதான். ஆனா எதுவும் பழக்கம் ஆயிட்டா சினிமா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க கவலையா இருக்கும். பார்த்து பழகணும் அக்காலவனுக்கு ஒண்ணும் இல்ல, அதனுடைய அருமை தெரியுமா, அக்காலவனுக்கு சினிமா அருமை தெரியுமா, அப்படி பார்த்து பழகி. என்கிட்ட ஒரு ஆள் சொன்னா ஒரு 30-35 வருஷத்துக்கு முந்தி சொன்ன ஒரு ஆள் சொன்ன, ரெண்டு நாளா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன சினிமா பார்த்து ரெண்டு நாளாச்சு, ரெண்டு நாளாச்சு சினிமா பார்த்து, இன்னைக்கு எப்படியும் சினிமா பார்த்து என்ன இருக்கிறேன் என்னுடைய வயசுதாவே. அதுல தன்னுடைய உள்ளத்தை ஈடுபடுத்தி, அதுபோல இந்த சிவ திருப்பணியில ஈடுபட்ட அன்பர்களுக்கு அந்த பணியை செய்யாமல் இருக்க முடியும். ஒரு நாள் பூசை செய்யலைன்னா ரொம்ப கவலையா சந்தன திருப்பணி பல காலம் செய்து கொண்டிருந்தவருக்கு இப்படி சத்துரு உண்டாகி அது செய்ய முடியாதபடி தடவுச்சு. புண்மை செயல் வல்லமன் குண்டரில் போது ஊக்கும் வன்மை குடும்பாளன் மாய்த்திட வாய்மை வேத தன்மை திருநேற்றுயர் நன்னறி தாங்கு வேண்மை தன்மை புவி மன்னரை சார்வது என்று சார்வார். அதனால இப்படி இந்த கொடுமையான ஆட்சி என்னைக்கு உரியறது, இவை என்னைக்கு போறது, நல்ல ஆட்சி எப்ப வாரது, நம்ம எப்ப சந்தன அரைச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி கவலைப்பட்டு சந்தனம் சுத்தமா ஒரு நாள் கிடைக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. காய் ஊற்ற செற்றங்குடு கண்டகன் காப்பு காப்பவன் சென்று ஆய் ஊற்று குப்பிற் பகலில்லை அடங்கன அடி எய் ஊற்றன சந்தன எங்கும் பெறாது சிந்தை சாய் ஊற்றிட வந்தனர் தம்பிரான் கோயில் தண்ணில் நட்டம் புரிவாரணி நற்று மெய்ப்பூச்சு இன்று மெய்ப்பூச்சுங்கிற சந்தனம் சந்தனம் பூசுறது தான் நெத்தியில மார்பில பூசுறது கையில பூசுறது நெத்தியில பூசுறது இல்ல இப்ப சில குருக்கள் நெத்தியில கூட பூசிட்டு குருக்களை நெத்தியில பூசுறது என்னது திருநீர் பூசுவதும் நெத்தியில பூசுவது வெந்நீர் நீர் இல்ல நெத்தி வரும் சந்தனத்தை பூசிக்கிறாப்ப சந்தனம் மார்பில பூசுறது அது சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட ஒருபாடு மார்பில பூசுறது வேணுமா நல்லதுங்கிறார் அதனால அப்படி ராசன பொருளிலே சிறப்பு அதனாலே அப்படி ஒருவருக்கும் கிடைக்கல சிந்தை நொந்து வந்தாரு நட்டம் உரிவாரணி நற்று மெய்ப்பூச்சு மெய்ப்பூச்சு முட்டும் பரிசாயின் தேய்க்கும் கை முட்டாது சந்தன கட்டை கிடைக்கல அந்த சந்தன அரைக்கிற கை இருக்குது அப்படின்னு நினைச்சாரு அரைக்கும் சந்தனத்தோடகில் உண்டு என்று சுந்தரதேவா அரைக்கும் சந்தனத்தோடு முட்டும் பரிசாயினும் தேய்க்குங்கை முட்டாதென்று வட்டந்துகள் பாறையும் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறந்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய கல்லின் புறந்தேய்த்த முழங்கை கழும்பு சூடி செல்லும் பரப்பெங்கனு என்பு திறந்து மூளை புல்லும்படி கண்டு பொறுத்தில தம்பிரானார் அதுக்கு மேல பொறுக்க முடியலையா சுகநாத சுவாமி அல்லின்கண் எழுந்தது ஒன்றர் செய்த வாக்கு அசரீரியாக சொக்கநாதர் சொன்னார் அன்பின் துணிவால் இது செய்துள்ளது மேல வைத்திருக்கிற அன்பின் காரணமாக இதை செய்யாது உண்பால் ஐயோ உண்பால் வன்புண்கண் விளைத்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு முன்பு இன்னல் பூந்தனம் உற்றவும் நீத்து காத்து பின்பு பணி செய்து நம் பேர் உலக இது கண்ண அதனாலே உனக்கு கெடுதல் பண்ணின் கெடுதல் பண்ணி கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாம்பார் அந்த நாடு முழுவதையும் நீ ஆளப் போகிறாய் நாட்டுக்கு அரசனாக போகிறாய் உனக்கு இருக்கின்ற கெடுதல் எல்லாம் ஒழிய போகுது கெடுதல் பண்ணினவனும் ஒழிய போறான் கெடுதலும் ஒழிய போகுது இந்த நாட்டுக்கு நீ ராஜாவாக போகிற நாளைக்கு அதுவும் 6 மாதம் 4 மாதம் இல்லை நாளைக்கே ராஜா அப்படி நமக்கு பண்ணணும் சாமியர்கள் இந்த கூட்டம் நிறைய சேரும் அப்படி நம்ம கஷ்டத்தை உடனே நீக்கி இப்படி பண்றேன்னு சாமி சொல்லணும் மறுநாள் நடக்கணும் எவ்வளவு சனம் தெரிஞ்சேருமா நம்ம செய்வத்துல வச்சு எல்லாமே எங்கிட்ட வந்துருவான் அவளுக்கு வேண்டிய உற்பத்தி தகுதி தகுந்த மாதிரி உற்பத்தை பூர்த்தி பண்ணாரு வச்சுக்கா என்ன உனக்கு பணம் இல்லையா செஞ்சுவேலு சாமி அசிரிக்கா சொல்லணும் உண்டு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது ஒரு 50 லட்சம் நாளைக்கு காலையில பாருப்பா உனக்கு தலைமாட்டில் இருக்க தூங்கி எடுத்து உடனே எடுத்து தலைமாட்டில் 50 லட்சம் இருக்கும் அப்படின்னு சாமி சொல்லும் எதிரிச்சு பார்த்தா 50 லட்சம் இருக்கணும் காலையில இத பேப்பர்ல போட்டு மூச்சு அதனால அப்படி வந்து இன்னல் ஊந்தன முற்றவும் எத்து இந்த இன்னல்னா இந்த துன்பங்கள் முழுவதும் போய் இந்த நாட்டுக்கு அரசனாக இருந்து நமக்கு பணி செய்து பிறகு நம்முடைய உலகத்துக்கு ஒரு வாயம் அதற்கு மேல தேய்க்கிறது நிறுத்தினார் பொண்ணை எழுந்தது கேட்டு எழுந்தஞ்சு முன்பு செய்வண்ண ஒளிந்திட தேய்ந்த புண் கூறுது இருந்து கையே நார்மல் பழையபடி இருந்துச்சு அந்த இதுவெல்லாம் புண்ணுதெல்லாம் இல்லை அது உடனே என்ன ஜாகம் உனக்கு என்ன பெருசா அதெல்லாம் உண்மை நம்ம அதைத்தான் இப்படி வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செய்கிறவர்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் தீர்ந்து தீர்ந்து கைவண்ண நிரம்பின வாகனல்ல அங்கலந்து மொய்வண்ண விளங்கொழி ஈதனர் மூர்த்தியார் தான் அப்படி பகல்ல நடந்தது அன்னால் இறங்கின அந்த ராத்திரியில் அமன் புகழ் சார்ந்து வாழும் மண்ணாகிய கூர் வடுக கருநாடன் மன்னன் தன்னாலும் முடிந்தது அந்த ராத்திரியே அந்த கர்நாடக உடனே கை மேல பல தொழுவார்கள் துன்பம் துடைப்பாய் ஊற்றினும் உடனே அடியார் மனஞ்சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோடு வந்து சிச்சி எனநாள்வதும் சிரிக்க அனலோடு அளந்து செத்து உருமாபூர்த்தி என்று திருப்புவர். ஈசனடியார் இதயங்கலைஞர தேசம நாடும் சிறப்பும் அழிந்து ராகவன் வீடமும் மாமன்னர் வீடமும் நாசமதாவும் நம்மந்தி ஆணையும் திரும்ப பத்தினி பத்தர்கள் சித்தங்கலைஞர பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானியில் சித்தங்கலைஞர தீவினை செய்தவர் அத்தமா ஆயுள ஆண்டொன்றில் மாய்ந்தது சத்திய மீது சதானந்தி ஆணையை திரும்ப உடனே இவர் கவர் பண்ணிட்டார். அந்த ராத்திரியே அந்த கர்நாடக மன்னன் நாள் முடிந்தது. முடிஞ்சதா சங்கரஞ்சாரியூருக்கு மின்னாவனுடைய மெய்நிலையாமை வந்த சங்கரனுடைய சார்பு இல்லாதவர்களுக்கு இந்த மின்னலை போன்ற வாழ்வு நிலையாமை என்பதை காட்டிவிட்டது. இவ்வாறு உலகத்தின் இறப்ப உயர்ந்த நல்லூர் மெய்வாழ்வுக்கு விரைந்தனவாரடை போல் அவ்வாறு அரணார் அடியாரை அழைத்தத்தையும் வெவ்வாய் நிறைய தெளிவுகளை குறைந்து வந்தார். புண்ணியவர்கள் புண்ணியவான்கள் ஜீவன் புரிஞ்ச சிவலோகத்துக்கு போவது போல இந்த பாவி இறந்து நரகலோகத்துக்கு போனான்னு சொல்லிட்டார். இறந்தா மாதிரி இந்த பாவி இறந்தது சிவப்பணிக்கு தடை செய்ய சிவப்பணிக்கு வீட்டுல கூட யாரா இருந்தாலும் சிவப்பணி நம்ம வீட்டுல ஒருத்தர் செய்யறாருன்னா அதுக்கு தடையா சொல்லா ஒத்தாக்கிறேன் பிடிக்கலன்னா பேசாம நீ வீட்டுல போய் இப்ப சிவப்பணிக்கு அபிஷேகத்துக்காக வச்சிருந்த பால வந்து தட்டி விட்டாரு. தட்டி விட்டவர் அவரு அப்பா சிவபூசைக்கு வச்சிருந்த பால தட்டி விட்டாரு. தட்டி விட்டார்னு சொல்லி இவரு வெட்டி விட்டார். பாலை தட்டி விட்டார் என்று தந்தை என்றும் பார்க்காமல் வேதியன் என்றும் பார்க்காமல் காலை வெட்டி விட்டார். தாதையை தாழ வீசிய சண்டி இவ் அண்டத்தோடு உடனே பூதலத்தோர் வடங்க பொற்கோயிலும் போனது மருளி சோதி மணிமுடி தாமனும் நாமனும் தொண்டர்க்க நாயகம் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு சண்டேஸ்வர நாயகம் பரிசு கொடுத்தார். அப்பனை விட்டு பாதகத்துக்கு பரிசு பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு அதனால சிவப்படியே தடை செய்யக்கூடாது. சிவ தர்மத்தை தடுக்கப்படாது. சிவ புண்ணியங்களை தடுக்கப்படாது. செய்ய வேணும் செய்ய முடியலன்னா நீ வாட்ல பேசாம இருந்தல் பண்ணாரு நெடுஞ்சல் பண்ணீங்கன்னா அதனாலே தீப்பணி வந்து வீழ்ந்தான். முழுதும் பழுதே உரி மூர்க்கன் உலர்ந்த போதே எழுதுங்குடி போல்வோர் உட்பட இயங்கும் சுத்தம் முழுதும் புலர்வுற்றது. மற்றவன் அண்ண மாலை பொழுதும் புலர்வுற்றது செங்கதிர் மீது போத அவ்வேளையில் அங்கன் அமைச்சர்கள் உரித்தங்கள் கையேறுகள் ஈம அருங்கடன் காரை உத்தி வைவேலன் தன்குலம் ஐந்தது இன்மையாலே செய்வேறு வினைத்திறந்து அவனுக்கு பிள்ளை இல்லையா அவனுக்கு பிள்ளை குழந்தை இல்லாமையினாலே மறுபடி ஆட்சி பண்றதுக்கு ஆள் இல்லை. அமைச்சர்கள் கூடி ஆலோசித்தார். அரசன் இல்லாமல் இருக்கப்படாது இல்லாத தேவம் போறது அரசன் இல்லாத நாடு அமைச்சர்கள் கூடி இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து இவ்வகை பலமும் எண்ணி இங்கினி அரசர் இல்லை செய்வகை இதுவே என்று தெளிவுவர் சிறப்பின் நிற்க மைவரை அணைய வேடம் கண்கட்டி விட்டார் மற்ற கைவரை கை கொண்டார்கள் காவல் கை கொள்வோரின் அரசரை தேர்ந்தெடுக்கிறது அப்ப ஓட்டு போடுற வழக்கம் இல்லை. ஓட்டு போடுற வழக்கம் அப்ப இல்லை அப்படின்னாலே அப்போது ஒரு வழக்கம் வைத்திருந்தாரு. அது யானை கழுத்திலே கையிலே மாலையை கொடுத்து நகரை வரவரச்சு அது வந்து அந்த மாலையை யாருக்கு போடுதோ அவர்கள் அரசு. யானை யாருடைய கழுத்தில் அந்த மாலையை போடுதோ அவர்கள் அரசர் என்கின்ற சட்டம் உண்டு. அந்த முறையில யானை அலங்காரம் பண்ணி அதனுடைய கையில மாலையை கொடுத்தார்கள். செம்மான்வினை அர்ச்சனை நூன் முறை செய்து தோளால் இம்மாநில ஏந்த ஒரு ஏந்தலை ஏந்து என்று கைமாமுகள் போல் மதம் பாய் பெரு கோடை நெட்டி கைமாவை நருந்தூயில் கொண்டு கண் கட்டி விட்டார். யானை கண் கட்டி யானையுடைய கண்ணை கட்டி விட்டு கையில மாலையை கொடுத்து நகரை வராங்க. அப்படி கண் கட்டி விட்டார்கள். அது திருவாரவாயின் பின்புட்பட உங்கிய கோபுரம் உங்குவேன். நீங்கும் இரவின் கண் நிகழ்ந்தது கண்டதொண்டர் இயங்கும் பெருமான் அருளாம் எனில் இந்த வையம் தாங்குஞ்செயல் பூம்பன் உள்ளம் தளர்ந்து நீங்கி பூங்கொன்றை மறைந்தவர் கோயில் பொறுத்து நிற்போம். சுவாமி சொல்லி இருக்கிறாரா, இந்த மாதிரி அவன் இறந்து போவான், நாளைக்கு நீ அரசன் ஆவான்னு ஒரு செயல் முடிஞ்சு வச்சா இறந்து போயிட்டானா, அடுத்த செயல் அரசன் ஆக வேண்டியதானே, அது திருவருள் இருந்துச்சுன்னா அரசன் ஆவேன் என்று சொல்லி கோயிலுக்கு முன்னாலே நின்று கொண்டிருந்தார். கோயிலுக்கு முன்னாலே நின்று கொண்டிருந்தார். யானை நகரம் எல்லாம் சுத்தி வந்தது. அப்படி வந்து இந்த மூர்த்தி நாயனாருடைய கழுத்துல மாலையை போட்டு அவரை தூக்கி தோண்டு வச்சிருச்சு, கொடரியில வச்சிருச்சு, தாழ்வூற்று எடுத்து பிட மீது தரித்தது. மாதங்கம் எழுத்தினில் வைத்தவர் தம்மை காண ஏதங்களை எண்ணிய திண்மை அமைச்சர் எல்லாம் பாதங்களின் மீது பணிந்து எடுந்தார்கள். அப்போது ஓதங்களர் வேலையை ஒத்துழி மிக்கதூ கையினர சங்கங்கள் முரண்டன. அப்படி அவரை தூக்கி தன்னுடைய பிடரில யானை வைத்த பிறகு சங்கங்கள் முரண்டன, தாமரை தாரைகள் பேரியோடு எங்கெங்கு எம்பின, பள்ளியை எல்லையில்லா அங்கெங்கும் அழிந்தன, வாழ்த்துளி அம்புற்கும்பின் பங்கன் அருளால் உலகாள் ஒரு பாங்கர் என்றும் பல வகையான மங்கள வாத்தியங்கள் ஒலித்தது. அதற்கு மேலே மன்னன் திசை வீதியில் மங்கள ஆகுதிக்கண் புண்ணும் சுடர்வண்ணி வளர்த்து துறைந்த நூல் சூழ் பொண்ணின் கலகங்கள் குடங்கள் பூரித்த தூணில் உண்மஞ்செயல் மந்திர யோகர் நிறுத்தினார்கள். அதற்கு மேலே வேத விற்பனர்கள் வந்து முறையாக அரசரை அபிஷேகம் பண்ணி வித்து அரசரை அபிஷேகம் பண்ணி வித்து அதற்கு மேலே கிரீடஞ்சூடி அரிசி மாநிலத்தில் இருக்கச்சு. அதுக்கு வேண்டிய பூசைகள் யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் செய்து அதன் பிறகு அயாலே அந்தனர்கள் வேத வீதியர்கள் ஆசீர்வாதம் பண்ண அதற்கு மேலே கிரீடஞ்சூடி தக்கவர்கள் கிரீடம் எடுத்து வைக்க சிம்மாசனத்திலே அரசன் வீற்றிருப்பது அதுதான் முறை. இந்த முறையெல்லாம் செய்தார்கள். அப்படி செய்த போது சைவம் ஓங்குவதாக இருந்தால் இந்த நாட்டை ஆள்வினர். சைவம் ஓங்குவதாக இருந்தால் சைவ நெறியிலே இந்த நாட்டு மக்கள் நடக்கிறதாக இருந்தால் இந்த நாட்டை ஆள்வினர். எவ்வாறு அருள் செய்தனை மற்ற அவையன்றி யாவர் செய்வார் தெரியோ இனச்செவள் அப்படியே செய்கிறோம் என்றார்கள் என்றார். அதன் பிறகு வையம் முறை செய்வனாயில் வயங்கு நீரே செய்யும் அபிஷேகமும் ஆகும். இந்த நாட்டை ஆழ்வதாயிருந்தா திருநீரே எனக்கு அபிஷேகம்.

முடியாக எங்களால ஷடை முடிய முடியாது என்றார். ஷடை முடிய கிரீடம் திருநீரே அபிஷேகம் உருத்தராகமே ஆவணம் என்று இவ்வுரை கேட்டலும் எல்லையில் கல்வி ஒரு வந்தின் மதிநூல் வளர் வாய்மை அமைச்சர்தாமல் நன்கு இங்கு அருள்தான் என நற்றவர் வேந்திருந்த ஒன்று அரசாளு நீ உரிமை செயலான வைத்தார். அதனாலே எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். இது வழக்கமா செய்யுமா இருந்த நாடுதானே, திடீர்னு இவன் வந்து சமணமாக்கணா அவன் செத்து போனான். அது செத்து போனதையும் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்கு இடையூறு பண்ணதுனாலதான் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் மாடெங்கும் நெருங்கிய மங்கள ஓசை மல்க சூடுஞ்சடை மௌலி அடிந்தவர் தொல்லை ஏனும் தேடும் கடலார் திருவாரவாய் சென்றுதான் நேடும் கழித்து நீர்மறு உருவம் வந்தார். அதனால் திருவாரவாய்க்கு சென்று சொக்கநாத சுவாமி மீனாட்சி அம்மையை வணங்கி வாழ்த்தி போற்றி எப்படி இருக்கு உங்களுடைய மனசு அந்த நேரத்துக்கு நேற்றுகளில் நடந்தது சாமி சொன்னது அதன் பிறகு நடந்த செயலையும் பார்த்தவருடைய உள்ள எப்படி இருந்திருக்கும் சுக்கநாதத்துல அளவில்லாத அன்பு பெருகியது. அதற்கு மேல மண்டபத்துக்கு வந்தாரு. நிழல் இருந்தனர் வையந்தாங்கி குலவும் துறை நிதி அமைச்சர் நீதி அமைச்சர் குறிப்பின் வைக கலகஞ்சை அமஞ்செயலா என கட்டு நீங்கி நிலவும் திருநீற்று நெறித்துறை நீடுவாழ உலகெங்கும் நிரம்பிய சைவம் உயர்ந்து முதலின்கண் விழித்தவர் வாய்மை நுணங்கு நூலின் பதனங்கு நிறைந்து விளங்க பவங்கள் மாற வேதாகமங்களில் சௌருமான் சொன்னபடி அந்த நாடு முழுவதும் மேன்மைகள் செய்வநீதி விளங்குகிற உலகம் எல்லாம் என்று வாழ்ந்தது. நான்மர அறங்கள் ஒங்கியது நற்றமம் வீழி மல்கியது வான்முயில் வளாது வீதத்தை வழிபலன் சுரந்து மன்னன் போன்முறை அரசு இதான் குறைவில்லாத உயிர்கள் வாழ்ந்தது. அரசன் அப்படி இருந்தா நாடு முழுவதும் சந்தேகம் கிடையாது. அரசனுடைய நீதியின்படி நெறியின்படிதான் உலகத்துக்கு வாழும். ஆகையினாலே இப்படி உதவும் திருநீர் உயர் உதவும் திருநீர் பவங்கள் மாற உதவும் திருநீர் உயர் கண்டிகை கொண்டவேனின் முதன் உண்மையினால் உலகாண்டால் மூர்த்தியார் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அறிவியல் உண்மை திருநீர் செடாமுகம் உத்தராஜம் மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் உத்தரவு போட்டு இப்ப என்ன சலுகைக்கு இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணி பூய் புரட்டலாம் சொல்லி இது பண்றான் ஆண்களும் போடும் பெண்களும் போடும் 10,000 வீட்டுல ஒரு 5 பேருக்காகனு வச்சிருக்காரு மாசம் 50,000 போய் எல்லாரும் சேர்த்துக்க புள்ள ஊட்டி எல்லாம் சேர்த்துக்க ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்கு அதிகம் பூச்சி உத்தராஜம் போட்டா போதும் 10,000 சலுகை அறிவிக்கிறேன். ஏலங்கமல் போதையதந்திரம் என்று நீங்கள் சீலங்குடு ஒம்புடன் தெங்குடன் உள்ளது. அதனாலே வந்து ஆசைகளை அறுத்தவர் பற்று இல்லாமல் ஆண்டுகிறார். நாட்டை ஆண்டவர் பற்று இல்லாமல் உருத்துறை கமல் கோதையர் தந்திர என்று நீங்கள் சீலங்குழு வெம்புலன் துப்புடன் வந்து நீங்கி ஞாலந்தனி நீங்கி நடாத்தி நலங்குள் ஊழி காலம் உயிர் உயிர்க்கு இடரான கடிந்து காத்து பாதம் பெற மன்னவர் சூழ்ந்து பணிந்து போற்ற மற்றவர் மன்னவரெல்லாம் வந்து பணிந்து போற்ற ஏதம் வினியாவகை இவ்வுலகு ஆண்டு தொண்டின் பேரம் புரியா அருட்பேரரசாள பெற்று நாதன் களச்சேவடி நன்னினர் அண்ணலார். இப்படியாக சைவ நெறியிலே நாட்டை வளர்த்து மக்களை காத்து சிவன் அருளை பெற்று சிவன் அடியிலே சேர்ந்தவர் அப்படிப்பட்டவர் மூர்த்தியார். அவர்களுக்கு தியாக செம்புகள் தியாக மலைகள் தன்னுடைய பணிக்கு முட்டுப்பாடு வந்தா அவர்கள் உயிரை விடவும் தயாராக இருந்தார். அப்படிப்பட்ட பணி செய்தவர் இந்த நாயனார். அதனால இந்த பணி எப்படிப்பட்டது என்று தெரிந்து

எப்படி செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ளவும். இப்படி இவருடைய சரித்திரத்தை முடிக்கிறார். அகழ்வாரை வைத்து முழங்கைய அன்று தேத்த இகலார் கலித்தன்பரை ஏற்றி முருகனாராம் ஊழ்சூழ் நறுஞ்சோலையின் உயிரி மாட வீதி புகழூர் ஒரு அந்தனர் தந்திரம் போற்றலுற்றான். அதற்கு மேல திருப்புவலூரிலே வந்த அந்தனராகிய முருகநாயனாரை பற்றி சொல்ல போகிறேன் சொல்றார் அடுத்த வாரத்தில். நம்ம பார்வதி

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய. ரிக்வேத பஞ்சருத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
2: டக்கா விபூஷித கராத் விஷ நீல கண்டாத் புல்லாரவிந்த நயனாத் பணிராஜ வந்தியாத் வியாக்ராங்கிரி பூஜ்ய சரணாத் சிவகுஞ்சிதாங்கிரே சம்போ பரம் கிமபி தத்துவமஹம். நமசிவாய. ரிக்வேதத்தில் உள்ள பஞ்சருத்ரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ரெண்டாவது சூக்தத்தில் ரெண்டாவது ருக்கிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கணும். முதல் ருக்கில் வந்து நம்ம கிராமத்தில் உள்ள பசுக்கள், எருமைகள், கன்றுகள், மனிதர்கள் எல்லாரும் பிணி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்னு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து துதிக்கிறது. இதில் பிணி அப்படிங்கிறது உடம்புக்கு வர்றது மட்டும் பிணி இல்லை, மனசுக்கு வர்றதும் பிணி தான். ஒரு சந்தேகம், ஒரு பயம், இவைகளும் வியாதி தான். உடம்புக்கு ஒரு ஜுரம், சளின்னு எப்படி நம்ம உடம்புக்கு வியாதி வர்றதோ, இது மாதிரி மனசுக்கு வர வியாதி தான் சந்தேகம், ஒரு துக்கம் இப்படிங்கிறதெல்லாம் மனசுக்கு வர வியாதி. இதுதான் உடம்பில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பிரதிபலிக்கிறது. ஒரு பயம் ஒன்று ஏற்படுறதுன்னா அந்த பயம் உடம்புல ஒரு வியாதியாக பிரதிபலிக்கும், கண்டிப்பாக பிரதிபலிக்கும். இந்த விதமான வியாதிகள் எல்லாமே நம் இடத்தில் அண்டாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து வேதமாகப்பட்டது பிரார்த்திக்கிறது. ருத்ரன் எப்படி வந்து க்ஷயத்வீராயன் அடிக்கடி கூப்பிடுறதே, எல்லா எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீரனாக அந்த எதிரி இருந்தாலும், அவனை ஒடுங்கச் செய்பவனாக ருத்ர பரமேஸ்வரன் இருக்கிறான் அப்படிங்கிறத அப்பப்போ நமக்கு நினைவுபடுத்திகிட்டே வர்றது வேதம். இப்படியாக துதிக்க ஆரம்பித்த வேதம் இப்போ ரெண்டாவது ருக்கில் சொல்கிறது. மிருளானோ ருத்ரோதனோ மயஸ்கிருதி க்ஷயத்வீராய நமசா விதேமதே யச்சஞ்சயோஷ்ச மனுரா ஏஜே பிதா ததஷ்யாம தவ ருத்ர பிரணீதிஷு. இது ரெண்டாவது ருக்கு. மிருளா அப்படின்னா சுகம், மிருட அப்படிங்கிறது தான் பதம். மிருளா தள்ள மராட்டியில் வர ள, தள வந்து சம்ஸ்கிருதத்துலேயும் உண்டு. ள நம்ம தமிழ் வர்றது இல்லையா, ரெண்டாவது ல ள ழ தள்ள சம்ஸ்கிருதத்துலேயும் உண்டு. மிருளா டங்கிற இடத்துலலாம் ழன்னு வரும். இந்த மிருள சுகத்தை அழித்து நம்மை காப்பாற்றுகின்றவர் யாருக்கு கொடுக்குறாங்கிறத சொல்கிறது. மிருளா நோ நகா, நகாங்கிறது சப்தம், நகா தியோ யோ நகான நம்மள், நமக்கு, நாம், நமக்கு, எங்களுக்கு நகா, எங்களுக்கு சுகத்தை அளிக்கக்கூடியவரும் ருத்ரஹா, ருத்ரனாகப்பட்டவர். என்ன பண்ணுறார், இன்னும் என்ன பண்ணணும், கிருதி செய்தருள்வாயாக, என்னதை செய்யணும், மயஹா இன்பத்தை, சுகத்தை கொடுத்து, இன்பத்தை கொடுத்து, க்ஷயத்வீராய எல்லா வீரர்களையும் இது பண்ணுறவர், க்ஷயம் பண்ணுறவர், அவ்வளோ அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. உனக்கு நாங்கள் என்ன தர முடியும் அப்படின்னா எங்களுடைய நமஸ்காரங்களை தர முடியும். யஜுர்வேத ருத்ரத்தில் பார்க்கலாம் ஒவ்வொரு அணுவாக்கத்திலையும் நமோ நமகா நமோ நமகான்னு முன்னையும் பின்னையும் முன்னையும் பின்னையும் ஒவ்வொரு பதத்துக்கும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிகிட்டே போகும் யஜுர்வேத ருத்ரம். அதுக்கு ஒரு ப்ரில்யூடாக, புரலாகாக இங்கே வந்து நமசா விதேமதி, நமஸ்காரத்தினால் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். நமஸ்காரத்தினால இந்த இதை வந்து நான் உங்களுக்கு ஹவிசா தரேன், இந்த எங்களுடைய நமஸ்காரமாகப்பட்டது இருக்கிறதே, வணக்கத்தால் நாங்கள் உன்னை வழிபடுகின்றோம். எப்படி ஒரு யஜ்ஞத்தில் ஹவிசால சுவாமியை வழிபடுறோமோ அது மாதிரி நாங்கள் நமஸ்காரத்தினால உன்னை வழிபடுறோம் அப்படின்னு பகவானை பார்த்து சொல்கிறது. எச்சம் ச, எத்து ஷம் ச அப்படிங்கிறது பதம், எந்த பிணி இல்லாமல் இருக்கிறது. யோ ச, பயம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் தேவர்களிடத்திலிருந்து எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் ருத்ர பரமேஸ்வரா, உன்னுடைய கடைக்கண் பார்வையாகப்பட்டது, இது எங்களை அடைய செய்கிறது. அஷ்யாம அப்படின்னா அடைகின்றோம். அஷ்யாம பிரணீதிஷுனா கடைக்கண் நோக்கிலிருந்து நாங்கள் வந்து இதை அடைகின்றோம். அஷ்யாம ஆக நான் முன்னமே சொன்னது போல ஒரு பயம், ஒரு சந்தேகங்கிறது கூட ஒரு வியாதி. அந்த பயமும் சந்தேகமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளை ஜாகிரதை பண்ணிகிட்டே போக வேண்டியதாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஆயிடுத்து. பல விபரீதமான தத்துவங்களை எடுத்துட்டு பல விபரீதமான சித்தாந்தங்களோட நிறைய பேர் உள்ளே புகுந்துட்டா. சனாதன தர்மம் என்னைக்கு எத்தனையோ பேரை பார்த்துடுத்து 20,000 வருஷத்துக்கு மேலேன்னு இவாளாக ஒரு கணக்கு போட்டு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய கணக்கு இதை எல்லாமும் தாண்டி போயின்னு இருக்கு. அத்தனை வருஷமாக தன்னை தானே பாதுகாத்து கொண்ட சனாதன தர்மம் இதற்கு மேலும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் நமக்கு இந்த பயமாகப்பட்டதோ சந்தேகமாகப்பட்டதோ வரக்கூடாது என்பதற்காக பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறது. யத் சம்ச யோகோச்ச, பிணிகள்லாம் வரக்கூடாது, பய நிவர்த்தி எல்லாம் ஆகணும். எதை வந்து நாங்கள் தேவர்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோமோ அதனுடைய கடைக்கண் பார்வையே தரது அப்படின்னா, இங்கே திரும்பவும் பரத்துவத்தை வந்து தேவர்களுக்கெல்லாம் பரமானவர் அப்படிங்கிறத சொல்கிறது. நாங்கள் தேவர்களுக்கு வந்து ஹவிசை கொடுத்து தேவர்கள் எங்களுக்கு பயனுறுத்தி பண்ணி எங்களுக்கு இதை செஞ்சு அதை செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவன், இதுக்கு அந்த தேவரை வழிபடு, இதுக்கு இந்த தேவரை வழிபடுன்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தேவன். அப்புறம் அவள்லாம் வந்து ஒவ்வொன்றும் அவளுக்கு எங்களுக்கு இது மட்டும்தான் பண்ண முடியும், அது மட்டும்தான் பண்ண முடியும்னு அவளுக்கு ஒரு லிமிட்டேஷன், அவளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த லிமிட்டேஷன்லாம் இல்லாத ஒரு தேவர் மகாதேவர், அவர்கிட்ட அவருடைய கடைக்கண் பார்வையே எல்லாத்தையுமே சாதிச்சுடுறது அப்படிங்கிறத இந்த இடம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்த ருக்கில்

0: ஹவாமதே ஹவிஹி. மூணாவது ருக். மீட்வஹா அப்படின்னா வேண்டிய பொருட்களை வழங்குபவர். ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஒரு நீடு இருக்கும், அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் ருத்ர பரமேஸ்வரனே. திரும்போக்ஷய த்வீரஸ்ய அப்படின்னு கூப்பிடுறது அவரை. மகாவீரன், எல்லா விதமான எதிரிகளையும் அழிக்கக்கூடிய வல்லவரான ஒரு வீரன். உன்னுடைய அனுகிரகத்தை சுமதிம் அப்படின்னா அனுகிரகத்தை, உன்னை பற்றிய தேவ யஜ்ஞையா, இந்த தேவ யஜ்ஜியான்னு சொல்கிறதே, இந்த தேவ யஜ்ஜியாங்கிறது இந்த இவர் பண்ணக்கூடிய தேவ ஆராதனையினால், பூஜையினால், ஹோமத்தால், யஜ்ஞத்தால், யாகத்தால், தேவ யஜ்ஜியா அஷ்யாம அடைகின்றோம், அடைவோமாக. ஏற்கனவே போன இருக்கலையும் அஷ்யாமன் வந்தது இல்லையா, அஷ்யாம அடைவோமாக. அஸ்மாக்கம் எங்களுடைய விஷஹா எங்களுக்கு நமக்குன்னு உண்டான இது எல்லாத்தையும், சும்னா என் இது சுகத்தை கொடுக்கின்றவனே, ஆச்சர அப்படின்னா வாங்கோ வருவாயாக. அரிஷ்ட வீராகா, அரிஷ்ட வீராகாங்கிறது துன்புறுத்தப்படாத பிரஜைகள். நாங்கள் தான், நம்ம தான் அந்த துன்புறுத்தப்படாத பிரஜைகள். ஏன்னா நம்மளை எல்லாத்திலிருந்தும் காப்பாத்தின்றே வர்றார் இல்லையா ருத்ர பரமேஸ்வரர். ஆக இந்த துன்புறுத்தப்படாத பிரஜைகளாகிய நாங்கள் உனக்கு தே ஹவிஹி ஹவிச தரோம். ஜுஹவாமதே ஹவிஹின்னு சொல்கிறதோ இல்லையா, ஜுஹவாமதே ஹவிஹி. என்ன ஹவிசு தரோம் அப்படின்னா, நம்ம யஜ்ஞத்தில் யாகத்தில் பண்ணுற ஹவிசுங்கிறது அன்னத்தை உருட்டி போடுறோம். நாம் ஆத்மாவாக நமக்குள்ளே விளங்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரங்களை தருகிறோம். ஏற்கனவே முதல் இருக்கு இல்லையா, அது சொல்லிடுத்து. அதுதான் வந்து அவருக்கு நம்ம செய்யக்கூடிய நமசா விதேமதேன்னு முதலையே சொல்லிடுத்து. ரெண்டாவது இருக்குல்ல, அப்படி இருக்கும்பொழுது இந்த விதங்களாக நாங்கள் உனக்கு ஹவிசை தருகின்றோம். நல்ல எண்ணங்களை கேட்பது, பஞ்சாட்சர ஜபம் செய்வது, இது எல்லாமே நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு யஜ்ஞத்துக்கும் யஜ்ஞம் மாறுபடுறது. அக்னியை வளர்த்து யஜ்ஞம் பண்ணும்போது அது, ஞானத்தை வளர்த்து யஜ்ஞம் பண்ணும்போது இது, ஸ்ரவணம் பண்ணி யஜ்ஞம் பண்ணும்போது இது, ஜபம் பண்ணி யஜ்ஞம், ஜப யஜ்ஞம், ஸ்ரவண யஜ்ஞம், எல்லாமே யஜ்ஞங்கள் தானே. ஒவ்வொரு யஜ்ஞத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஹவிசை கொடுத்து நாங்கள் ஆகுதி செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுங்கோ, வேணுங்கிறவற்றை அனுகிரகம் பண்ணு, அதை எங்களுக்கு அருள் பண்ணு. எம்மை சேர்ந்தவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், எனக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு சேர்ந்தவர்களுக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். இதில் எல்லாமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேதம் எல்லாத்தையும் பகுவச்சனமாகவே சொல்லிட்டு போகிறது. பிரபராமகே, வயம், ஜுகவாம, எல்லாமே பகுவச்சனமாகவே போயின்னு இருக்கு. எதனால அப்படின்னா, கூட்டமாக சேர்ந்து செய்வதற்கு பலன் ஜாஸ்தி. தனியாக ஒருத்தன் செய்கிறதுக்கும் கூட்டமாக சேர்ந்து செய்கிறதுக்கும் பலன் ஜாஸ்தி. அதனால தான் சத்சங்கம் ரொம்ப முக்கியம். ஆதி சங்கர பகவத் பாதாச்சாரியாலும் பஜகோவிந்தத்தில் சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிஷ்டலதத்வம், நிஷ்டலதத்வே ஜீவன் முக்திஹி அப்படின்னு சொல்லியிருக்கார். சத்சங்கம் தான் முதல் படி. அதனால பகுவச்சனமாகத்தான் வேதமும் நமக்கு பிரேரணை பண்ணி எல்லாரும் கூட்டமாக வழிபடுங்கோ அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறது. மேற்கொண்டிருக்கிறத வர நாட்களில் பார்க்கலாம். நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: ஏகருத்திரன், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், ஸ்ரீகண்டர் என்று இந்த எட்டு பேரையும் கிழக்கு முதல் ஆரம்பித்து ரெண்டாவது ஆவரணத்தில், முதல் ஆவரணத்தில் பெருமான அம்பியோடு பூசித்தோம், இரண்டாவது ஆவரணத்தில் அட்ட விஜயேஸ்வரர்களை பூசிக்கிறோம். இது முதல்ல நாம் ஆவாகனம் பண்ணி தான் இது, இந்த முதல்ல சக்தியும் சிவத்தையும் பூசிக்கமா இல்லையா, ஆவாகனம் பண்ணிக்கிட்டு தான் இந்த பூசணி. அப்புறம் மூணாவது ஆவரணத்தில் நாம் இந்த கணங்களை பூசிக்கிறோம். மூணாவது சுற்றில் இருக்கிறது யார், கணங்கள். கணங்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே கிழக்கு திசையில் அந்த நந்தி குண்டசகிதாய நந்திகேஸ்வரன் அவனை கிழக்கிலையும், அது செம்மை நிறத்தை உடையவரும் திரிசூலம் அக்கமாறை இவற்றையெல்லாம் உடையிறோம். அந்த அவருக்கு குண்டலினி தான் அவருடைய சக்தி. யாருடைய சக்தி? அந்த நந்திதேவருடைய சக்தியாகவும், அப்புறம் இந்த அக்னி திக்கில் பத்மினி சமேத மகாகாலர், மகாகாலரையும் அவரை பொன்மை நிறவுடையவராகவும் கருமை கலந்த செம்மைனுடையவராகவும், அது மீசை அதெல்லாம் உடையவராகவும், சூலம் கபாலம் கட்கம் கேடயம் இவற்றையெல்லாம் உடையவராக அவரை பூசித்து கொண்டு, அப்புறம் இந்த யமதிசையில் ஹராதினி சகித பிரிங்கி என்று அவரை பூசித்து, அப்புறம் இந்த நிருதி திக்கில் பிரிங்கியோடு கூடிய கணபதி அவரை பூசித்து, அப்புறம் மேற்கு திக்கில் பத்ரா சகிதாய ரிஷபரை பூசித்து, அப்புறம் வாயு திக்கில் தேவயானி சகித கந்த அவரையும், அப்புறம் அம்பிகை சமேத அந்த அம்பிகையை நமன்னு கருமை வர்ணம் உடையவளாகவும் சிம்ம வாசனத்தை உடையவளாகவும் சூலம் திரிசூலம் இவற்றை உடையவளாகவும் அந்த பார்வதியை பூசித்து, அப்புறம் இந்த சண்டிகேசரர் அவரை அந்த ஈசானத்தில் அவரை பூசித்து, அவர் மேகம் போலும் வர்ணத்தை உடையவரும் நான்கு முகங்களை உடையரும் கமண்டலம் அக்கமாலை சூலம் பரசு இவற்றையெல்லாம் உடையவருமாக பூசித்து, இந்த அஞ்சு இதில் நாம் இதை பூசிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும், இந்த இவர்களுடைய ஆயுதங்கள், இவருடைய ஆயுதங்களை நாம் இந்த கடைசியில் பூசிக்கிறோம். இந்த அவருடைய ஆயுதங்கள் என்பது, இவர் ஆயுதங்களாக இருக்கிறது என்னது, பெருமானுக்கு ஆயுதங்களாக இருப்பது என்னது என்னையா, வஜ்ரம் சக்தி தண்டம் கட்கம்னு பேர் இருக்குது. இது எல்லாமே நமக்கு ஞானத்தை விளக்கக்கூடிய கருவிகள் தான். இதை நாம் அந்த சித்தியாரில் ரெண்டாவது நுட்பாவில் ரெண்டாவது அதிகரணத்தில் உள்ளதை சொல்கிறார். இந்த பெருமானுக்கு சாங்கம் உபாங்கம் பிரத்தியங்கம் இதெல்லாம் சொல்கிறாரா இல்லையா, இது எல்லாமே என்னது, அருள். எனவே இந்த ஐந்தாவது ஆவணத்தில் சொல்லக்கூடிய வக்கிரம் சக்தி தண்டம் கட்கம் பாசம் கொடி துவஜம் கதை சூலம் பதுமம் சக்கரம் இது எல்லாமே நம்முடைய குற்றங்களை நீக்கக்கூடிய கருவிகள். நமக்கு இது திருமுறைகள்லாம் சொல்கிறார், எல்லா இதையும் சொல்கிறதில்ல, ஆனால் அந்த திரிசூலம் இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்கிறார். அந்த திரிசூலம்ங்கிறது என்ன சொல்கிறாரு, திரிசூலத்துக்கு என்ன சொல்கிறாரு, அவனுடைய மூணு சக்தியாக சொல்கிறதுக்கு, பெருமானுடைய ஆரணி ஜன நிரோதத்திரின்னு மூணு சக்தியாக சொல்கிறாரு. இந்த மூணு மலத்தை நீக்குவதாகவும் அதை சொல்கிறார் இல்லையா, முத்தி அணையதோ மூவிலை வேலேந்திங்கிறார். அந்த நம்முடைய மூன்று மலங்களையும் நீக்கக்கூடிய கருவிகளாக அதுதான் இந்த ஞான வாழ் கட்கங்கிற வாழ். அந்த வாழ் என்ன சொல்கிறோம், அஞ்ஞானத்தை அறுப்பது ஞான வாழ் எந்த மையன்னு சொல்கிற மாதிரியா, அது எல்லாமே நமக்கு இந்த ஞானத்தை விளக்கக்கூடிய அவனுக்கு கருவிகளாக இருப்பது தான் இது. ஆமாம், இதெல்லாம் அந்த பத்து எது, ஆமாம், அவங்களுக்கும் உள்ள ஆயுதம்னா எல்லாம் பெருமான் கொடுக்கறது தான். சக்கரம் கிக்கரம்லாம் சக்கரம்லாம் யாருடையது, பெருமானுடைய தானே, அவர் தான் மற்றவங்களுக்கு வழங்குறார். இதை நமக்கு அந்த வெளியில் அந்த தசாநாதர்கள்லாம் நிற்கிறாங்களா இல்லையா இந்திரங்களா, அவங்களுக்கெல்லாம் வஜ்ரம்லாம் சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் பெருமான் கொடுக்கறது தான். அதனால் இந்த அஞ்சாவது பூசை, இந்த அஞ்சாவது ஆவணத்தில் இந்த பெருமானுக்கு கருவியாக இருக்கக்கூடிய இதையெல்லாம் சொல்லி அர்ச்சித்து அறிக்கையும் கொடுத்து அவருக்கு நாம் விண்ணப்பம் செய்கிறோம். இப்போது இந்த இதை முடிச்சு இது பூரா இந்த அஞ்சு சுற்று என்பது நமக்கு இந்த அஞ்சு சுற்று கோயிலில் அஞ்சு பிரகாரமாக சொல்கிறோம், வெளிப்பிரகாரத்தை என்ன சொல்கிறோம், அஞ்சு சுற்று இல்லாட்டாலும் அஞ்சு சுற்று இருக்குதுன்னு வச்சுக்கிடுறோம். இருப்பதாகவும் அதில் அஞ்சாவது பிரகாரத்தில் அவனுடைய ஆயுதங்கள் இருப்பதாகவும் அதுக்கு அடுத்த பிரகாரத்தில் அது தசாநாதர்கள் இருப்பதாகவும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூணாவது பிரகாரத்தில் இந்த கணங்களெல்லாம் இருப்பதாகவும் அது ரெண்டாவது பிரகாரத்தில் அட்ட வித்தியேஸ்வரர்கள் இருப்பதாகவும் முதல் சுற்றில் அம்பாளும் சுவாமியும் இருப்பதாகவும் நாம் கருதி கொள்கிறோம். அது ஒன்று இருந்தாலும் சரி மூணு இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நாம் எப்படி கொள்கிறோம் இப்படி நாம் கருதி கொள்கிறோம். இதில் நமக்கு இவையெல்லாம் எதை குறிப்பது அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு சட்டைகள், இந்த அஞ்சு என்னது அஞ்சு சட்டைகள், என்ன சட்டைகள், ஆமாம் இந்த நமக்கு அஞ்சு சரீரம் இருக்கா இல்லையா அந்த அஞ்சு கோஷங்களையும் நீக்கிறது. அது நாம் திருக்கோயிலில் இதை சுற்றி தான் கடைசியில் கருவறைக்கு செல்லணும். அப்போது அந்த கருவறைக்கு நாம் செல்லும் பொழுது எந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்பொழுது எந்த தெய்வத்தையும் நாம் வணங்கக்கூடாது. அப்போது நாம் மூலமந்திரத்தை ஜெபித்து கொண்டு பெருமானை சிந்தித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திர உச்சாடனம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு அந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அந்த பெருமானுடைய சாந்தி நித்தியத்தினாலேயும் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லா இடத்துலையும் கூட இங்கே சாயரிசியில் அங்கே இருப்பாங்க அவங்களுடைய அனுகிரகத்தாலும் நாம் இந்த கருவிகள்லேருந்து நாம் நீங்குவதற்கு அவர்களெல்லாம் துணை நிற்கிறாங்க ஆக நாம் அதுக்கு போதிய அளவு கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறாங்க நிறைய உச்சாடனம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் பைய நடந்து செல்லணும் பைய நட அதுக்கு தேவை அவகாசம் அங்கே கொடுக்கணும் விடுக்குதாமா. அப்புறம் இந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகும் பொழுது எப்படி இருக்கணும் ஆன்மா இந்த தத்துவங்களிலிருந்து விடுபட்ட ஆன்மாவா சுத்தான்மாவா இருக்கணும். அதான் சட்டையை கலத்துறது. ஓ கலத்தியாச்சான்னு வெளியிலிருந்தே கட்டி கக்கத்தில் வச்சுக்கிடணும். இது அதல்ல, இந்த சட்டையை கலத்துவது என்பது என்னது இந்த சரீர உணவிலிருந்து விடுபடுதல், சரீர உணர்விலிருந்து விடுபடுதல். அதுக்கு நாம் அந்த மந்திரத்தை சொல்கிறது இங்கே அந்த இடத்துல இருக்க விசேஷம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தேவர்களுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு உதவுகிறது. இதனால் நாம் இந்த பூஜையில் முதல்ல லயாங்கத்தை முதல்ல செஞ்சு கொடுக்கணும். ஏன் நாம் தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நமக்கு தத்துவங்களை எப்படி வருது முதல்ல அதிகாரம் அப்புறம் போகம் அதுக்கப்புறம்தான் லயம். இப்படிதானே அமைஞ்சிருக்கு, இப்படிதானே அமைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே பூசையில் எப்படி வச்சுருக்கு லயத்தை தான் முதல்ல வைக்கிறோம் அதுக்கப்புறம் போகத்தை வச்சுருக்கோம். நாம் அங்கே தத்துவங்களை எப்படி வைக்கிறோம் போகத்தை முதல்ல வைக்கிறோம் அதுக்கப்புறம் தான் லயம். அப்படி தானே இருக்கு, அப்படி தானம்மா இருக்கு. சிவ தத்துவம் சக்தி தத்துவம்லாம் இதெல்லாம் லய தத்துவங்கள், சதாசிவம் போக தத்துவம், இந்த சுத்தபித்தை மகேஸ்வரமெல்லாம் இப்படிதானே இருக்கு. ஏன் இங்கே மாறி இருக்கு, இதே மாறி வைக்கிறோம். மாறி இருக்கா இல்லையா, நல்லா சொல்லிட்டீங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. அது உலகத்திலிருந்து நாம் பாசத்திலிருந்து விடுபடுறது, படிப்படியாக கீழேருந்து விடுபட்டு போகிறோம். இங்கே இது சிவபோகம், அது உலக போகம், இது சிவபோகமானபடியால் நாம் லயித்தாலின்றி போகத்தை அனுபவிக்க முடியாது. புரியுதாமா, நாம் முதல்ல போகிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்னா அதில் அறிதல் அதுக்கப்புறம் அழுந்துதல் இருக்கு, அழுதல் அதுக்கப்புறம் அழுந்துவோம் லயப்படுறோம் அந்த பொருளோடு. இங்க அப்படி இல்லை, லயப்பட்டாதான் போகமே விளையும். நாம பெருமானோடு லயப்பட்டாதான் என்ன விளையும், போகமே விளையும். அதனால நாம என்ன வச்சிருக்கோம் முதல்ல, அப்போ நாம் இந்த சரீரத்தோடு கூடியிருந்து செய்கிறோம். சரீரத்தோடு இருந்தாலும் நாம் அந்த சரீரத்திலிருந்து விடுபடணும். இந்த சிவபூஜை செய்யும்போது என்ன செய்யணும், சரீரத்திலிருந்து விடுபடணும். அதனால நாம் என்ன செய்கிறோம், முதல்ல இந்த பூஜை செய்து செய்து நாம் அவனோடு லயப்பட்ட பின்னால் தான் என்ன விளையும், போகும். அதனால இந்த பூசையில் இரண்டாவது நாம் போகாத்த வைக்கிறோம். இங்கே இந்த போகா அங்கத்தில் நாம் அஞ்சு திருமுடிகள்லையும் அவனுடைய அந்த பெருமானுடைய அஞ்சு முகத்திலையும் ஓம்ஹாம் ஈசானமூர்த்திய நமக, ஓம்ஹாம் சத்புருஷ பக்தராய நமக, ஓம்ஹாம் அகோரகிருதியாய நமக, ஓம்ஹாம் வாமதேவ குய்யாய நமக, ஓம்ஹாம் சத்யோஜாத மூர்த்திய நமக என்ற அஞ்சு முகத்துக்கும் அர்ச்சனை செய்து கொண்டு, இப்போ இந்த ஈசான முகத்தில் ஓம்ஹாம் நேத்ரப்யோ நமக என்ற நேத்திரத்தையும், ஓம்ஹாம் இருதயாய நம என இருதயத்தையும், ஈசானத்தில் அக்னி திக்கில் வந்து இருதயத்தையும், ஈசான திக்கில் ஓம்ஹாம் சிரசிய நம என சிரசையும், நிருதி திக்கில் ஓம்ஹாம் சிமாய நம என சிகையையும், வாயு திக்கில் ஓம்ஹாம் கவசாய நம என சர்வ அங்கத்தையும், இதையெல்லாம் பிரகாசம் பொருந்த கவசத்தை அர்ச்சித்து கொண்டு, அதுக்கப்புறம் பின் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்ற இந்த நாலு பக்கத்திலையும் அஸ்திராய நமக என அர்ச்சித்து, நாலு பக்கத்திலையும் அஸ்திரத்தை அர்ச்சித்து அதுக்கு அர்க்கியம் கொடுத்து அந்த அஞ்சு முடியிலையும் தேனு முத்திரை கொடுக்கணும். அதான் போகும். காமதேனுன்னா என்னது, காமதேனு முத்திரை காமிக்கமா இல்லையம்மா, தேனு முத்திரைங்கிறது என்னது, காமதேனுங்கிறதுனுடைய தலைக்குறை. காமதேனு முத்திரை காமிக்கிறோம் எதுக்கு, எதுக்குமா தேன முத்திரை கொடுக்கறது, அந்த பெருமானிடத்தில் நமக்கு எவ்வளவு காமம் விளைந்ததோ அவ்வளவு தேன், புரியுதாமா, நமக்கு எவ்வளவு காமம் எவ்வளவு பக்தி, காமம்ங்கிறது என்னது அங்கே இச்சை அல்லது பக்தி, எவ்வளவு விளைந்ததோ அதற்கு தகுந்தாப்பில் அங்கே போகும். அதை குறிக்கிறது தான் அங்கே காமதேனு. அதனால தான் அந்த அம்மையை சிவகாமிங்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம், சிவகாமி. அதனால் இந்த இதில் இந்த ஆறு அங்கங்களுக்கும் இப்படி தேனு முத்திரை கொடுத்து நமஸ்வார முத்திரை கொடுத்து, நமஸ்கார முத்திரை கொடுக்கறதுங்கிறது இந்த இன்பம் அவனோடு கூடுவதால் வருவது. நமஸ்கார முத்திரையில் என்னதெல்லாம் இருக்கு, ரெண்டு இருக்கா இல்லையா, எதெல்லாம் இருக்கு, ஒன்று சிவம் இன்னொன்று ஆன்மா, சிவமும் ஆன்மாவும் அது ரெண்டும் பொருந்திருக்கு, ரெண்டும் பொருந்திருக்கு, அது பொருந்திருக்கு. அப்போது அவனோடு நாம் பொருந்தி ஏகனாகி அத்துவிதமாக இருந்தாதான், அது அத்துவிதம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், இங்கே இந்த ரெண்டு கை பொருந்திருக்குன்னு சொல்கிறதுனால நாம் இந்த ஐக்கியவாதம், அந்த சுத்த சைவம், அப்புறம் சிவாத்விதம் இவங்களை எல்லாத்தையும் நீக்கிறோம் முக்கியில். எதனால அப்படின்னா இந்த ரெண்டு கையும் பொருந்திருக்கிறதுனால முக்தி அடைஞ்சாலும் ஆன்மா ஆன்மாதான், சிவம் சிவன்தான். இது அவாக ஐக்கியமாகினாலும் இவன் இவனாக தான் இருப்பான். ஐக்கியம்னா பிரிக்க முடியாத வந்துடுறது இல்லையா. இங்கே ஆன்மா ஆன்மாவாக தான் இருக்கும். ஆன்மா முக்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும், ஆன்மாவாக தான் இருக்கும். அவன் உணர்த்தினாதான் உணரும், ஒன்று ஒன்றா தான் உணரும், அது மாறவே மாறாது. அது நமக்கு திருக்கட்டுப்படியாரில் சொன்னது போல, முக்தி அடைந்தாலும் மரப்புள்ளூரி அம்மரந்தான் ஆகிடுமோ, மரத்தில் இருக்கிற அந்த புல்லூர் ஒட்டுண்ணிகள்லாம் எதாகாது, அந்த மூல மரமாக ஆகாது, அது தரக்கூடியது இது தராது. எனவே அவற்றினுடைய சாற்றை உண்டு வாழலாம், அவனோடு சேர்ந்து வாழலாமே தவிர, இது அது தருடைய பழத்தையோ காயையோ கனியையோ இது என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு நம்ம சைவ சித்தாந்தத்தில் இறைவன் நமக்கு, நாம் முதல்ல இறைவனை அடைவதற்கு தவம் செய்கிறோம். தவம் செய்தால் நமக்கு கிடைக்கிற ஞானம் என்ன? என்னையா தவம் செஞ்சாலே விவேகம் எங்கே வருது? வந்துருமாமா? வந்துருமா வராதா சொல்லுங்கம்மா. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கீங்களா? நமக்கு தவம் செய்ததால் கிடைக்கக்கூடிய அறிவு, தவம் செஞ்சால் அறிவில் தானே அது பக்குவம் தருதுன்னு பார்த்தோம். அந்த அறிவு என்ன அப்படின்னா சாதன ஞானம். அது என்ன ஞானம்? சாதன ஞானம். இறைவன் வந்து நமக்கு உபதேசிக்கிற ஞானம் அது விவேக ஞானம். அந்த அவன் அதாவது பகையும் உறவு இதுன்னு காட்டுறது தான் இல்லையா, வேறுபடுத்தி காட்டுவதுதான் விவேகம். அதை அறிவதற்கான தகுதியை பெறுவதுதான் சாதனம், சாதனத்தால் பெற்றது. அப்போ அவன் சொன்னபடி நின்று, சாதனத்தில் நின்று சாதித்து பெறுகின்ற சாத்திய ஞானம்தான் உண்மை ஞானம் இல்லையாமா. அந்த ஞானம் என்ன ஞானம்? அவனுடைய கருணையை உணர்வதற்கு தேவையான ஞானம் மட்டும்தான். அவனுடைய ஞானம் முழுதும் கிடையாது, அவனுடைய ஞானம் முழுதும் கிடையாது. அந்த ஞானம் என்னது? அவர் நமக்கு செய்கிற உபகாரத்தை அறியக்கூடிய அளவுக்கு உள்ள ஞானம். புரியுதாமா? அவனுக்கு உள்ள எல்லா ஞானமும் இல்லை, எல்லா ஞானமும் இல்லை. அப்போ நமக்கு அந்த பேரின்பத்தை நுகர்வதற்கு என்ன எவ்வளவு ஞானம் வேணுமோ அதைத்தான் கொடுக்குறான். அதுக்கு மேலே அவன் கொடுப்பதில்லை. ஏன் கொடுத்தா குறைஞ்சா போயிரும்? ஆமாம், குறைஞ்சிதான் போயிரும். என்ன குறை? இதை கொண்டு வேற இதை அறிய தலைப்பட்டால் என்னாகும்? என்னாகுமா? இதை கொண்டு இந்த ஞானத்தை கொண்டு வேற ஒன்று அறிய முற்பட்டா என்னாகும்? இந்த சிவஞானம் போயிரும். அந்த சிவஞானம் போயிரும், விளங்குதா? அதனால் அந்த பெருமான் எதை தர்றாரு? அவரை, அவனுடைய கருணையை உணர்ந்து கொள்வதற்கு என்ன ஞானம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தருகிறார். அதனால இந்த ஆன்மா பெறுகிற ஞானம் சமுத்திர கலச ஞானம்தான். என்ன ஞானம்? சமுத்திர கலச ஞானம். அப்போது அவன் சமுத்திரம் போன்றவன், அவனுடைய ஞானம். நாம் முக்தி பெற்றவர் பெறுகிற ஞானம் என்னது? அதில் ஒரு கலசம்தான். அதனால் சமுத்திரமும் கலசமும் ஒரு நாளும் ஒன்றாகாது. அதனால் இந்த இதில் அந்த நமஸ்கார முத்திரையில் அதை காட்டுறார். ஆன்மா முக்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? அது ஆன்மாவாக தான் இருக்கும், சிவம் சிவமாக தான் இருக்கும். இவன் ஒரு காலம் அந்த சிவமாக ஆக மாட்டான். அவனுடைய இலக்கணம் வேற, நம்முடைய இலக்கணம் வேற. அதனால் அதை கொடுத்து இவையெல்லாம் சிவத்திடன் கூடியதாக ஏகாக்கிர சிந்தை பண்ணி அப்புறம் அந்த புஷ்பத்தால் அவனை அர்ச்சிக்கிறோம். இந்த பூசனையில் நாம் என்னெல்லாம் செய்கிறோம்? முதல்ல அவனை நமாந்தமாக அர்ச்சிக்கிறோம், அப்புறம் சுவாகான்னு சொல்லி அர்க்கியம் கொடுக்குறோம், அப்புறம் தேர் முத்திரை முடியலும் நமஸ்கார முத்திரையை அவனுடைய அங்கங்களில் இல்லையா, அவனுடைய அஞ்சு முகங்களில் என்ன முகம்? தேர் முத்திரை கொடுக்குறோம். அவனுடைய அங்கங்களுக்கு நமஸ்கார முத்திரை கொடுக்குறோம். அப்புறம் அப்புறம் நமாந்தமாக கடைசியில் ஒரு அர்ச்சனையை பண்ணுகிறோம். இதுதான் நாம் இந்த பூசையில் செய்வது. இதை பூசித்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? மனோன்மணி பூசை, மனோன்மணி பூசைக்கு செல்கிறோம். எனவே இந்த இதில் நாம் அந்த லாயாங்கம் முடித்து போகாங்கம் முடித்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? மனோன்மணி பூஜையை செய்கிறோம். மனோன்மணி பூஜையை செய்து அதுக்கப்புறம் அந்த மனோன்மணியை செய்கிறோம், பெருமானோடு ஏகீகரணம் பண்ணுகிறோம், அவரோட ஒன்றாக்கி பெருமானோடு ஒன்றாக்குறோம். அதனால் இந்த மனோன்மணிசில் ஓம் ஸ்ரீம் க்ரீம் மனோன்மணி ஆசனாய நமக என்று அந்த பெருமானுக்கு அந்த இடது பக்கத்தில் மனோன்மணியை பூசித்து அவர் ஆவாகனம் பண்ணி கொண்டு அந்த சரஸ்வதி லட்சுமி தேவியை இரு கண்களாக கொண்டு ஜபமாலை நீரோற்பலம் அபயம் வரதம் என்ற கைகளை உடைய பரஞானம் அபஞானம் என்று சொல்லக்கூடிய கொங்கைகளை உடையவளாகவும் அந்த தேவியை நாம தியானித்து ஓம் கிரீம் மனோன்மணி மூர்த்தியே நமக என அர்ச்சித்து ஓம் கிரீம் மனோன்மணியே நமக என ஆவாகனம் செய்து ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் முத்திரைகளெல்லாம் காட்டிக்கொண்டு ஓம் கிரீம் மனோன்மணியே சுவாகா என்று அர்க்கியம் கொடுக்குறோம். ஆவாகனம் செஞ்சுட்டு அர்க்கியம் கொடுக்குறோம். அப்புறம் தூப தீபம் காட்டி அந்த நிவேதனம் பெருமானுக்கு கொடுத்த நிவேதனத்தை கொடுத்து அவர் அந்த அஸ்திராய நமக என்று பானியம் கொடுத்து ஆசமன அக்கியமெல்லாம் கொடுத்து அதர சுத்தி பண்ணி அப்புறம் அந்த தாம்பூலம் முகபாசமெல்லாம் கொடுத்து பின் சுவாமிக்கு அந்த பாத்தியம் ஆசமன அக்கியம் கொடுத்து சிவாயன புஸ்தகம் சாத்தி அந்த கை மணியில அஸ்திராய நம என ஒரு புஷ்பத்தை அந்த மணி அந்த மணி நாம ஜொலிக்கும் பொழுது மணியை வந்து எப்போது என்ன செய்யக்கூடாது இடது கையாலே எடுக்கவே கூடாது அந்த மணியை. ஆமாம், வலதுகிட்டு தான் எப்போதும் எடுக்கணும். அதனால் இந்த அது புஷ்பத்தை போட்டு அதை எடுக்கணும். அதுக்கு இந்த மணியை வந்து எந்தெந்த இடத்துல எத்தனை முறை அடிக்கணும்னா சொல்லியிருக்கு, கணக்கு இருக்கு. அது அந்த மணியை அடிக்கிறதை வச்சு என்ன நடக்குன்னு புரிந்து கொள்ளணும். அதில் இந்த மணி என்பது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு பொருளாக நம்ம இதில் கருதப்படுகிறது. அதனால் அந்த மணியை நாம் அந்த அட்டசங்காரமெல்லாம் பண்ணி தான் புஷ்பத்தெல்லாம் போட்டு தான் அதை எடுக்கணுங்கிறாரு. அதை எடுத்து இந்த பூசையில் அஸ்திராயனமேன அஸ்திரம்லாம் சாத்தி மணி அடிக்கணும். தூப தீபங்களுக்கு நிரீச்சனம் திக்கு பந்தனம் அவகுண்டனமெல்லாம் பண்ணி ஓம் சிவாய சுவாகா என தூபத்தை அந்த நாசிக்கும் தீபத்தை நேத்திரத்துக்கும் காட்டி அப்புறம் இந்த அந்த தூபம் என்பது நமக்கு வாசனா மலம், தீபம் என்பது ஞானம். இப்போ தூபத்தை முதல்ல காட்டி தீபத்தை காட்டு, வாசனாமலம் நீங்கி ஞானம் விளங்குவதாக அர்த்தம். இது நமக்கு திருக்கோயிலில் அப்படின்னா இந்த இதை செய்கிறாரு சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் அவர் நமக்கு நாம் அவரை எப்படி கருதுகிறோம் அப்படின்னா நம்ம சர்வ ஞானோத்திரத்தில் சொன்ன மாதிரி அந்த சிவாச்சாரியாரை மந்த்ரான்மா, அவர் என்ன சொல்கிறோம் மந்த்ரான்மா தத்துவான்மா அப்படி வரிசையாக சொல்கிறோமா இல்லையா, அதில் இந்த சிவாச்சாரியரை மந்த்ரான்மா அந்த ஆறு ஆன்மாக்களில் அந்த மந்த்ரான்மானா குரு, மந்த்ரான்னா என்ன குரு, அந்த இருட்டை நீக்கி நமக்கு சிவத்தை காட்டக்கூடியவர் அவர் தான் யார் இந்த சிவாச்சாரின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு இந்த நமக்கு சிவத்தை காட்டுறவரை குருவாக, அப்போ அவர் சிவத்தை காட்டினவரை நாம் குருன்னு சொல்கிறோமா இல்லையா இல்லையம்மா, யார் குருவை சிவத்தை காட்டுறாங்களோ அவங்க தான் குரு. அந்த முறையில் நாம் இவரை குருவாக கொள்கிறோம், யார அந்த சிவாச்சாரியார். அதனால் இங்கே இந்த இதெல்லாம் செய்து நாம் அந்த மணி அடித்து சிவாய சிவகான தூப தீபமெல்லாம் காட்டி பின் ஆசமணம் அர்க்கியமெல்லாம் கொடுத்து அஸ்திராய நமக என கந்த புஷ்பம் அருக அட்சயதெல்லாம் சாத்தி ஓம் சர்வ தத்வாதிபதியே சிவாய நமக என்று அந்த பவித்திர சமர்ப்பணம் அது அந்த புஷ்பத்தை தனியாக எடுத்து வைத்து கொண்டு அப்புறம் மணியை அந்த சட்டசங்காரம் பண்ணி எடுத்து இந்த ஜபமாலையே நாம் நீரிச்சனம் புரோச்சனம் தாடலெல்லாம் செய்து அவற்றை எடுத்துக்கொண்டு இந்த கையில் இடது கையில் புஷ்பத்தையும் வலது கையில் இதையும் எடுத்துக்கொண்டு அதை நாம் 108 தடவை மூலமந்திரத்தை நாம் அதில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஓம் ஹாம் குய்யாதி குய்ய கோப்தாது ஹிருநாசம் துஷ்கிருதம் ஜபம் கச்சிந்தி கரம்கே தேவசாது துஷ்கிருதம் துஷ்கிருதம் தன்வேசுவேத சிசுவேசங்கர அப்படின்னு சொல்லி இந்த பெருமான் நமக்கு அறிவு செயல் இவற்றையெல்லாம் விளக்குபவர் இவர் தான். இங்கே இந்த பூசணையில் இது எல்லாமா இருந்து இதெல்லாம் செய்தவர் யாரு? அந்த பெருமான் தான் என்று சொல்லி ஓம் சிவோ தாதா, ஓம் ஹாம் சிவோ தாதா, அவர் தான் தாதா, எல்லாத்துக்கும் பெரியவர் அவரே. சிவோ போக்தா, எனக்கு எந்த போகமோ, அது உலக போகமோ சிவபோகமோ, எனக்கு எந்த போகமானாலும் அதை கொடுப்பவர் யாரு? இந்த பெருமானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஒன்று ஒன்றா சொல்கிறது இல்லையா, எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். சிவோ சர்வம் எது இகத இதம், எனக்கு எந்த நன்மை வந்தாலும் இது யார் மூலம் வந்ததே? இந்த பெருமான் மூலம் வந்ததே. இது ஜகத்துங்கிறது இந்த உயிர்களை குறிக்கிறது. இந்த உயிர்களுக்கு என்ன நன்மை வந்தாலும் அதெல்லாம் யார் மூலம் வருவது? இந்த பெருமான் மூலம் வருவது என்று சொல்லிக்கொண்டு அப்போது இந்த ஜபம் கர்மம் தியானம் எல்லாத்தையும் பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கிறது. அதை நாம் இதெல்லாம் கையை வச்சு இதில் இந்த கைக்கு மாற்றிக்கொண்டு விசேஷார்க்கத்தில் வயசுவாகனம் மூணு தடவை எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சு உரு ஜபித்து அப்புறம் இந்த பெருமானுடைய இந்த பீடத்தை வலம் மூணு தடவை வலம் வந்து அப்புறம் அந்த காலை ஒரு காலை மடித்து அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறோம், பெருமானுக்கு அந்த புஷ்பத்தை சாத்துறது. அந்த புஷ்பத்தை அந்த பவித்திர சமர்ப்பணம் அது நாம் இது முடியாத காலத்தில் பூஜை செய்ய முடியாத காலத்தில் அதை தக்க ஒருவரை கொண்டு செய்தாலும் அந்த பவித்திர சமர்ப்பணம் என்பது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதை நீங்கள் வெட்டில் இருந்தீங்கன்னா மானசீகமாகவோ இல்லைன்னா முடியும்னா அந்த நேரத்தில் மட்டுமாவது அந்த பூவை எடுத்து நாம் என்ன செய்யணும், அதை பெருமானுக்கு சமர்ப்பித்தால்தான் நமக்கு அந்த பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே அப்படி நாம் அதை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த ஐந்து முகங்களுக்கும் நாம் மூர்த்தி ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான சொல்லிக்கொண்டு அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொல்கிறோம். அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொன்னால் அது ஒரு கால பூசணை போல, ஒரு கால பூசணை போல நமக்கு உள்ளபடி பார்த்தா ஆறு காலமும் நாம் என்ன செய்யணும், பெருமானே அர்ச்சிக்கணும் இல்லையா. அதான் நமக்கு எப்போது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நீ சொல்கிறாரா இல்லையா. அது இப்போ நம்ம கைலைக்கு போகிறாங்கன்னா அந்த கைலை புனிதர் மூணு தடவை போனால் புனிதர், மணி மாமணி புனிதர்னு சொல்கிறோமா இல்லையா, அதெல்லாம் இதான். இந்த புனிதர் இப்போது நாம் இந்த 60 வயசான என்ன செய்கிறோம், சஸ்யப்தி பூர்த்தி செய்கிறோம், அதுக்கப்புறம் சதாபிஷேகம் பண்ணுறாங்களா இல்லையா. சஸ்யப்தி பூர்த்தி அது முடிச்சாக்கினாலே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அது வனப்பிரஸ்தம் போல அதுக்கப்புறம் கணவன் மனைவி என்ன ஆகிறாங்க, நண்பர்கள் போலாகி ரெண்டு பேரும் அது யோகத்தினுடைய ஆரம்ப நிலை. அதிலிருந்து ரெண்டு பேரும் அவங்க உலக போகத்தை விட்டு ஞான மார்க்கத்தில் செல்வதாக அப்படி அவர்கள் செய்து அது 80 வயசாயிட்டுதுன்னா 20 வருஷம் பயிற்சி ஆயிடுதா இல்லையா. 12 வருஷம் நீங்கள் யோக நூலை படித்தாலே அதை யோகத்தில் ரொம்ப ஒன்றுக்கும் யோகமே வராதவனுக்கு சொல்லக்கூடியது தான் அந்த மந்திர யோகம்ங்கிறது. அதில் அந்த குருநாதர் அந்த யோகத்தில் முன்னேற்றமில்லாத மாணவனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி இதை 12 வருகாலம் குறிப்பிட்ட நேரத்தில் வெறுமனே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டுரு அப்படின்னு சொல்வார். அதை ஒழுங்காக செஞ்சாமனா அவனுக்கு தானாக யோகம் வந்துடும் அப்படிங்கிறார். அப்போ இந்த மந்திரராஜம்னு சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை சொல்லி இந்த 20 வருஷம் இந்த பூசணியை நீங்கள் தொடர்ந்து விடாது அந்த இருதய சுத்தியோடு நாம் செய்து வந்தால் நமக்கு என்ன வந்துருங்கிறாரு, சதா அபிஷேகம் செய்யக்கூடிய நிலை.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

அடுத்து ஆறாவதாக, ஆறாவது இது முக்கியமான ஒரு மறுக்கப்படுகிற கொள்கை, ஏகான்மவாதிகள் சங்கரருடைய கொள்கையை பின்பற்றுகிற ஏகான்மவாதிகளை மறுக்கிற இடம். ஆக ஏகான்மவாத கொள்கை என்பது என்ன? உயிரை பற்றி உயிர் என்ற ஒரு தனிப்பொருள் கிடையாது, உயிர் என்ற தனிப்பொருள் கிடையாது, பரம்பொருளாகிய பிரம்மன்தான் இந்த வெவ்வேறு உடம்புகளிலே வெவ்வேறு உயிர்களாக ஒரு பொய்த் தோற்றத்தை அளிக்கிறது. அப்பியரன்ஸ், எப்படி ஒரே சந்திரனுடைய நிழல் வெவ்வேறு நீர்க்குடங்களிலே பிம்பமாக நிழலாக சாயலாக தோற்றமளிக்கிறதோ, ஒரே சந்திரனுடைய நிழல் பல்வேறு நீர்க்குடங்களிலே தோற்றமளிப்பதைப் போல ஒரே பிரம்மன்தான் வெவ்வேறு உடம்புகளிலே உயிராக தோற்றமளிக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே உயிர் என்பது அவர்கள் கருத்துப்படி எது? பிரம்மன்தான், பிரம்மம்தான் உயிர், பிரம்மமே உயிர் என்பது அவர்கள் கொள்கை. இது நம்முடைய சைவ சித்தாந்தத்திற்கு நேர் மாறான, நேர் எதிரான ஒரு கொள்கை. நாம் தொடக்கத்திலேயே பார்த்தோம், உயிரினுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு, பிரம்மத்தினுடைய அறிவு எப்படிப்பட்டது, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை எல்லாம் பார்த்தோம். பிரம்மத்தினுடைய அறிவு எப்படிப்பட்டது? தானே அறிவது, பிறகு எல்லாவற்றையும் ஒரே காலத்திலே அறிந்து நிற்பது, பிறகு எதையும் அழுந்தாமல், எல்லாவற்றையும் அழுந்தாமல் அறிவது என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உயிரினுடைய அறிவு அப்படி இல்லை, உணர்த்த உணர்வது உயிரினுடைய அறிவு. எனவே பிரம்மத்தினுடைய இயல்பு வேறு, உயிர்களுடைய இயல்பு வேறு. பிரம்மமே உயிராக இருந்தால் அதே இயல்புதானே இங்கே இருக்க வேண்டும். பிரம்மமே உயிராக இருக்குமானால் பிரம்மத்தினுடைய பேரறிவு உயிருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை, உயிர் உணர்த்த உணர்கிறது, அது தானே உணர்கிறது. எனவே இது வேறு அது வேறு. அதான் சிறப்பு இயல்பு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பொது இயல்பு, சிறப்பு இயல்பு பொருள்களுக்கு உண்டு. சிறப்பு இயல்பு என்பது விசேடம், அது பொருள்தோறும் வேறுபடும். சிறப்பு இயல்பு ஆன்மாவுக்குரிய சிறப்பு இயல்பு உணர்த்த உணர்வது, பிரம்மத்தினுடைய சிறப்பு இயல்பு தானே அறிவது. எனவே இதனுடைய சிறப்பு இயல்பு வேறு, அதனுடைய சிறப்பு இயல்பு வேறு. இந்த சிறப்பு இயல்பு என்றைக்கும் மாறாது. சைவத்திலேயே ஒரு உட்பிரிவு இருக்கிறது, சிவசமவாதம் என்ற ஒன்று. சிவசமவாதம் அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? முத்தி பெற்ற பிறகு உயிர் சிவத்திற்கு சமமாகிவிடும். ஆணவ மலம் நீங்கிவிட்டால் உயிர்களும் சிவத்திற்கு சமமாகி சிவத்தை போல ஐந்தொழில் செய்யும். சிவம் செய்கிற செயலையெல்லாம் ஆன்மாவும் செய்யும், முத்தி பெற்ற உயிர் என்ற கொள்கை சிவசமவாதம். அது சைவ சித்தாந்தத்திற்கு உடன்படாத கொள்கை. ஏதோ ஆசைப்பட்டு அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நாமும் சிவமாகலாம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டியதுதான். எனவே உயிர் எந்த காலத்திலும் சிவமாக முடியாது, சிவத்திற்கு அடிமையே தவிர சிவமாதல் இல்லை. ஆக உயிர் சிவமாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உயிரினுடைய சிறப்பு இயல்பு போக வேண்டும், சிவத்தினுடைய சிறப்பு இயல்பை பெற வேண்டும். இது நடக்கக்கூடிய காரியமா? சிறப்பு இயல்பு என்பது என்றைக்கு நீங்காது. பாலினுடைய சிறப்பு இயல்பு என்ன? அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. பாலை எவ்வளவுதான் காய்ச்சி பாருங்கள், அதனுடைய சுவையை நீக்கிவிட முடியுமா? அது அதற்கே உரிய சிறப்பு இயல்பு, என்றைக்கும் போகாது. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், சங்கை எவ்வளவுதான் சுட்டாலும் அதனுடைய வெண்மை நிற நீங்காது, அது அதற்கே உரிய சிறப்பு இயல்பு. நாய் பாலை நிமிர்த்த முடியுமா? அது அதற்கே உரிய சிறப்பு இயல்பு. ஆமா, இப்ப சந்தனத்தை எவ்வளவுதான் அரைத்து பாருங்கள், சந்தனம் அரைக்கரைக்க கமலுமே தவிர அந்த மனத்தை நீக்க முடியுமா? எனவே ஒரு பொருளினுடைய சிறப்பு இயல்பு என்றைக்கு நீக்க முடியாது. எனவே ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு முத்தி பெற்றாலும் நீங்காது. அங்கேயும் ஆன்மா ஒன்றொன்றாகத்தான் அறியும்,
அங்கேயும் இறைவன் உணர்த்தத்தான் உணரும். எனவே முத்தி நிலையிலும் ஆன்மா ஆன்மாதான், சிவமாக முடியாது. எனவே பிரம்மத்தினுடைய அறிவு வேறு, ஆன்மாவினுடைய அறிவு வேறு. எனவே பிரம்மம் உயிராகாது என்று மறுக்கிறார் மெய்கண்டர். இத்தனை விளக்கத்தை ஒரே தொடர்தான். உணர்த்த உணர்தலின், உணர்த்த உணர்தலின் ஆன்மா பிரம்மம் அன்று, பிரம்மம் ஆன்மா அன்று என்கிறார். உணர்த்த உணர்தலின். எனவே ஆறாவது பிரம்ம ஆன்மவாதத்தை இப்படி மறுக்கிறார். அடுத்து ஏழாவதாக, ஏழாவது கொள்கை சமூக ஆன்மவாதம். சமூகம் என்றால் கூட்டம், சமூகம் என்றால் கூட்டம். இந்த கடைசி கொள்கை என்ன என்றால், இதுவரை தனித்தனியாக சொல்லி மறுத்தீர்கள். பரு உடம்பு ஆன்மா அல்ல, சூக்கும உடம்பு ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்ல என்றெல்லாம் மறுத்தீர்கள். இத்தனையும் கூடிய கூட்டம்தான் ஆன்மா என்று ஏன் கொள்ளக்கூடாது? இத்தனையும் சேர்ந்த கூட்டம்தான் ஆன்மா, வம்பே இல்லை. அப்படி ஒரு கொள்கை, இத்தனையும் சேர்ந்த கூட்டமே ஆன்மா, அனைத்து கருவிகளின் கூட்டம்தான் ஆன்மா. ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை, அனைத்து கருவிகளின், எதையும் விட்டால்தானே குறைபாடு. எனவே எல்லாம் சேர்ந்த கூட்டத்தோடு கூட்டமாக எல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மா. அப்படி சொன்னால் தானே வம்பு வராது என்கிறார்கள் சமூக ஆன்மவாதிகள். அனைத்து கருவிகளின் கூட்டமே ஆன்மா, அவர்களையும் விடவில்லை. நீங்கள் சொல்வதும் தவறு. அனைத்து கருவிகளின் கூட்டம் என்ன தெரியுமா? அதுதானப்பா உடம்பு. அனைத்து கருவிகளின் கூடினாலும் அது உடம்பு என்ற பெயர் பெருமை தவிர உயிர் என்ற பெயரை பெறாது. அனைத்து கருவிகளின் கூட்டம் உடம்பே தவிர உயிர் அல்ல என்று மறுத்து விடுகிறார். அதை வெளிப்படையாக மறுக்கவில்லை. அந்த அடைமொழி மாயா எந்திர தனு, மாயா எந்திர தனு. எனவே அனைத்து கருவிகளின் கூட்டத்திற்கு என்ன பெயர்? உடம்பு. தனு தனு, அது எப்படிப்பட்ட தனு? எந்திரம், எந்திரம். இந்த உடம்பு ஒரு எந்திரம் போன்றது. என்ன அற்புதமான எந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது! எத்தனை கம்ப்யூட்டர்கள் சேர்ந்தாலும் இந்த உடம்புக்கு ஈடாகுமா? எத்தனை லட்சக்கணக்கான கருவிகள் உடம்பிலே அமைந்திருக்கின்ற நுட்பமான கருவிகள். இந்த விஞ்ஞானிகள் சொல்வது போதாது என்று தத்துவங்கள், எத்தனை 36 தத்துவங்கள் இத்தனை உடம்பிலே அமைந்திருக்கின்றனவே. இத்தனை கருவிகளும் இருக்கின்றன என்று நமக்கு ஏதாவது தெரிகிறதா? நாம் இத்தனை கருவிகளோடு உடம்போடு கூடியிருக்கிறோம் என்றாவது நமக்கு தெரிகிறதா? நாம் பாட்டுக்கு போகிறோம் வருகிறோம், உடம்பை பற்றி நினைப்பே நமக்கு இல்லையே. எப்போது உடம்பை பற்றி நினைப்பு வருகிறது என்றால், ஏதாவது காய்ச்சல் வந்தால் அப்பதான் டாக்டரை பார்க்க ஓடுகிறோம். தலை வலிக்கிறது, கால் வலிக்கிறது. உடம்பு நன்றாக இருக்கிற வரை உடம்பை பற்றியே நாம் நினைப்பது இல்லை. அவ்வளவு தூரம் நாம் உடம்போடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம், உடம்போடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம். எனவே உடம்புக்கு நமக்கும் உள்ள உறவு என்ன? உடம்புக்கு நமக்கும் உள்ள உறவுக்கு என்ன பேரு தெரியலையா? அத்துவிதம்தான். நமக்கும் படிச்சிருக்கீங்கள, உடல் உயிர் போலன்னு ஓமி படிச்சிருக்கீங்கள, உடம்பும் உயிரும் போல ஒன்றாதல். ஆக உடம்புக்கும் உயிருக்கும், நமக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு அத்துவிதம். எனவே ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம்தான். மாயைக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம்தான். ஆணவ மலத்துக்கு நமக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம்தான். ஆணவ மலத்திற்கு நமக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம்தான். அத்துவிதம் என்றால் என்ன? இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒற்றுமைப்பட்டு இருத்தல். தாய்மானவர் சொல்லுகிறாரே, பெருமானே நான் இப்போது ஆணவ மலத்தோடு அத்துவிதமாக இருக்கிறேன், இந்த நிலை நீங்கி உன்னோடு என்றைக்கு நான் அத்துவிதமாக கலக்கப் போகிறேன் என்று வருந்தி வேண்டுகிறாரே. ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெஞ்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாளோ என்று என்னால் கண்ணியிலே சொல்லுகிறாரே. எனவே சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற ஒரே உறவு அத்துவிதம். எல்லா பொருள்களுக்கும் இடையிலே இருக்கிற உறவு அத்துவிதம். அதை நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே இந்த எந்திர உடம்பாகிய எந்திரம்
இது தானாக இயங்குமா? எந்திரம் என்றால் அதை இயக்குகிறவன் ஒருவன் இருக்க வேண்டும். எனவே உயிர்தான் இந்த உடம்பாகிய தனுவாகிய எந்திரத்தை இயக்குகிறவன் உயிர்தான். எனவே மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. எனவே இந்த நூற்பாவினாலே நமக்கு என்ன செய்தி தெரிகிறது என்றால், இந்த மூன்றாம் நூற்பாவினாலே ஆன்மாவை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? ஆன்மா என்பது மாயா காரியங்களில் ஒன்று அல்ல. மாயா காரியங்கள் என்றாலேவை தூல உடம்பு, சூக்கும உடம்பு, பிராணவாயு, இவையெல்லாம் மாயா காரியங்கள். ஐம்பொறிகள், கருவிகள் எல்லாம் மாயா காரியங்கள் தான். எனவே ஆன்மா என்பது மாயா காரியங்களைப் போல ஜடமல்ல, அறிவே இல்லாத மாயை அல்ல ஆன்மா. அதே நேரத்தில் பேரறிவாகிய பிரம்மமும் அல்ல, பிரம்மமும் அல்ல ஆன்மா, மாயையும் அல்ல பிரம்மமும் அல்ல. இரண்டுக்கும் வேறாகிய தனிப்பொருள், ஒரு தனிப்பொருள் ஆன்மா. இந்த மாயா கருவிகள் எது போல ஆன்மாவுக்கு என்றால், கண்ணுக்கு கண்ணாடி போல, கண்ணுக்கு உதவி செய்கின்ற கண்ணாடி போல ஆன்மா அறிவதற்கு துணை செய்கின்ற கருவிகள் இந்த மாயா காரியங்கள். எனவே மாயை உயிருக்கு அறிவு விளக்கத்துக்கு உதவுகிற கருவிகள். எனவே ஆன்மா தன்னை உணர்தல் என்றால் இப்படித்தான், நான் இந்த உடம்பு அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, இவற்றுக்கெல்லாம் வேறாகிய சித்து பொருள், நான் உடம்பு அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, பிராணவாயு நான் அல்ல, இவற்றுக்கெல்லாம் வேறாக இருக்கிற சித்து பொருள். சித்து பொருள் என்றால் நானாக அறிகிற சித்து பொருளா? இல்லை, உணர்த்த உணர்கிற சித்து பொருள் என்ற கருத்தை உணர்த்துவதுதான் இந்த மூன்றாவது நூற்பா. எனவே உளது நூற்பாவை பாருங்கள். உளது இலது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின், கண்படில் உண்டிவினை இன்மையின்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: படி போன வகுப்புல பார்த்தது போல வேறு உடம்பு எடுக்கிற போது இப்ப மனிதர்கள் மனிதர்களாகத்தான் பிறப்பார்களா அல்லது வேறு பிறவிக்கு செல்லுவார்களா? ஏழு வகை பிறவி சொல்லப்படுகிறது: தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, பறவை, விலங்கு, மனிதர், தேவர். ஏழு. தாவரம், ஊர்வன, ஊர்கின்ற புழுப்பூச்சிகள், தாவரம், ஊர்வன, நீர் வாழ்வன மீன் போன்றவை, நீர் வாழ்வன, பறவை, விலங்கு, மனிதர், தேவர் என்ற ஏழு வகையான பிறவிகள். இந்த உயிரானது இந்த ஏழு வகையான பிறவிகளிலும் மாறி மாறி செல்லும். மனிதராக பிறந்தவர் விலங்கு கதியை அடையலாம், விலங்காக பிறந்தது மனித நிலைக்கு உயரலாம். ஆனால் சிலர் அதை ஒப்புக்கொள்ளாமல் அந்தந்த உயிர்கள் அந்தந்த பிறவியிலேயே மீண்டும் மீண்டும் பிறக்கும் என்று கூறுகிறார்கள். அதை மறுக்கிறார் அருளந்தி சிவம். மாறி பிறத்தல் உண்டு, அச்சு மாறுதல் என்று அதற்கு பெயர். அச்சு என்றால் பிறப்பு வகை, அந்த பிறப்பு வகை மாறுவது உண்டு. சங்கமம், தாவரங்கள், சங்கமம் என்றால் இயங்குகிற உயிர்கள், இயங்குகிற எல்லா உயிர்களும் சங்கமம். தாவரங்கள் ஒரே இடத்திலே நிற்கின்றவை, மரம், செடி, கொடி முதலியவை தாவரங்கள். சங்கமம் தாவரங்கள் தத்தம் கண்மத்துக்கு ஈடாக அங்கு உரு யோனி மாறும், உடம்பும் பிறவியும் மாறும். அடுத்து அந்த அச்சு மாறாது என்கின்றவர்களை மறுக்கிறார். அச்சு மாறாது எண்ணில், அச்சு மாறாது இங்கு எண்ணில், அதை மறுக்கிறார். இப்போ இங்கு இந்த உலகத்துல, பூ உலகத்துல ஒருவர் புண்ணியம் செய்கிறார். அந்த புண்ணியத்தின் பயனாக அவர் என்ன இன்பத்தை நுகர்கிற இடம் எது? சொர்க்கலோகம். அங்கேயும் இந்த மனிதர உருவத்தில் தான் போவாரா? சொர்க்கலோகத்துக்கும் மனித வடிவத்திலே தான் போவாரா? நீ சொல்றபடி பார்த்தால் அச்சு மாறாது என்றால் மனிதர் மனிதராகத்தானே பிறக்க வேண்டும். ஆக புண்ணியத்தின் பயனை அனுபவிப்பதற்கு மனித உடம்போடு போவாரா என்று கேட்கிறார். இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம், மானிடர் இயற்றுகிற புண்ணிய செயலினுடைய இன்பப் பயனை ஈட்டம்னா கூட்டம்னு அர்த்தம். இன்ப மிகுதி, இன்ப ஈட்டம் எப்படி நுகர்வார்கள்? அங்கு வான் சுரர்களாயோ, சுரர்ன தேவர், தேவர்கள் உடம்பெடுத்து நுகர்வார்களா அல்லது நரர்களாய் அருந்துவாரோ என்று கேட்கிறார். அடுத்த பாட்டுல அதே கருத்து தொடர்கிறது. நரர்களாய் துய்ப்பார் எண்ணில், சொர்க்கலோகத்திலையும் இந்த மனித உடம்போடு போய்த்தான் அனுபவிப்பார்கள். நரர்களாய் துய்ப்பர் என்றால் நரற்பதி சுரர் உலகம், அதை எப்படி மறுக்கிறார்? நரற்பதினா மனிதர்கள் வாழ்கின்ற இடம்தான் எப்படி ஆகிறது? தேவர்கள் உலகமாக ஆகிறது. அது எப்படி பொருந்தும்? தேவரோகத்துல தேவர் மட்டும்தானே இருப்பார்கள், மனித உடம்பில எப்படி இருக்க முடியும்? நரற்பதி சுரர் உலகம் அல்லது சுரர்களாய் துய்ப்பர் என்றால் அது எதை காட்டும்? சொன்ன அச்சு மாறும். ஆக மனிதர்கள் தேவர்களாக போய்தான் அங்கே அந்த சொர்க்க இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்றால் அங்கே அச்சு மாறிவிடுகிறது. மனிதர்கள் தேவர் உடம்பை எடுத்துத்தான் அனுபவிப்பார்கள். சொன்ன அச்சு அழியும் ஆகும். ஆதலால் சுரர்களாய் தேவர்களாய் பலன்கள் துய்த்து தாம் இங்கு தோன்றும் போது, மறுபடியும் பூமிக்கு வருகிற போது

0: கூடி வருவார்கள். இந்த உலகத்துக்கு ஏற்ப நரர்களாய் பிறப்பர். ஞாலத்து அமரராய் நன்னிடாரே, இந்த பூலோகத்துக்கு அவர்கள் பிறக்கிற போது தேவர்களாக வருவார்கள். அமரராய் நன்னிடாரே, அப்படி தேவர்களாக வந்தால் அவர்கள் பெரும்பாடுபடுவார்கள். இப்ப இந்த கடவுள் ஏதோ சிம்மாலம் காட்டுவார்கள் படங்கள். கடவுள் மனிதராக வந்தால் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. கடவுளும் கந்தசாமி பிள்ளை யாரு யாரு எழுதினது? புதுமை பித்தன். புதுமை பித்தன் எழுதிய ஒரு கதை. அவர் கடவுள் இந்த பூலோகத்துக்கு வந்து அந்த கந்தசாமி பிள்ளையோட உரையாடு அதே கருத்தை அடுத்து தொடர்கிறார். வண்டுகளாகி மாறும் மயிர்குட்டி. இந்த உடம்புல எல்லாம் இந்த ரோமமா இருக்குமே, மயிர்களாக இருக்குமே, அது என்ன பூச்சி? உடம்பு முழுதும் கம்பளி பூச்சி தான் மயிர்குட்டிங்கிறார். கம்பளி பூச்சி, அந்த கம்பளி பூச்சி தான் வண்டாக பின்னாலே மாறுது. தொடக்கத்துல கம்பளி புழுவாக இருந்து வண்டுகளாக மாறுகின்றன. வண்டுகளாகி மாறும் மயிர்குட்டி. பிறகு இன்னொரு உதாரணம் இந்த ஒரு குளவி வேட்டுவன் என்ற பெயரை உடைய ஒரு குளவி. அது புழுவாகத்தான் இருக்கும். தொடக்கத்துல புழுவாக இருந்து அது படிப்படியாக அந்த குளவியாக மாறும். ஆனால் அந்த காலத்துல என்ன நம்பினார்களாம், அந்த தாய் குளவி தன்னுடைய இறைக்காக ஒரு புழுவை தூக்கி கொண்டு வந்து அதை கொட்டி கொட்டி தன்னை போல குளவியாக மாற்றுகிறது என்ற ஒரு பழைய அந்த காலத்து நம்பிக்கை. இது சிவஞான போதத்திலேயே வருது. சிவஞான போதத்திலேயே இந்த கருத்து அதை சொல்லுகிறார். அது மற்றோர் செந்து ஜந்துங்கிறமில்ல, மற்றோர் உயிர், மற்றோர் செந்து வண்டைய உருவந்தானே. அந்த புழு என்ற அந்த வடிவம் எப்படி மாறுகிறது? வேட்டுவனாய் பிறக்கும். வேட்டுவன் என்ற குளவியாக மாறும். புழு குளவியாக மாறுகிறது. கம்பளி பூச்சி வண்டாக மாறுகிறது. கண்டுகொள், இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளலாம் யோனி எல்லாம் கண்மத்தால் மாறும் என்றே கொண்டன சமயமெல்லாம். எல்லா சமயங்களும் இதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அதாவது பிறக்கிற போது அச்சு மாறி பிறக்கும் உயிர்கள் என்று எல்லா சமயத்தாரும் சொல்லி இருக்கிறார்கள். நீ இதை எங்கே படித்தாய் இந்த கருத்தை என்று அடுத்த வரி வரும். கொண்டன சமயமெல்லாம் இச்சொல் நீ கொண்டது எங்கே? உன்னுடைய கருத்தை எங்கே இருந்து பெற்றாய்? எந்த நூலிலே இப்படி சொல்லவில்லையே. இச்சொல் நீ கொண்டது எங்கே? அடுத்து அகலிகை கல்லதானாள். அகலிகை கல்லாக உருமாறினாள். அரி திருமால் பல பிறவியானான். என்ன பிறவி? திருமால், மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் என்று விலங்கு போன்ற பிறவிகளெல்லாம் எடுத்திருக்கிறாரே. அரி பல பிறவியானான். பிறகு பகலவன் குலத்தில் தோன்றி சூரிய குலத்திலே வந்த ஒரு சோழ அரசன், சோழன் செங்கணான், கோச்செங்கணான். அவன் முந்தின பிறவில யாராக இருந்தான் தெரியுமா? யாரா? யானையா? ஒரு சிலந்தி. அது என்ன செய்தது? சிலந்தி அந்த சிவலிங்கத்திற்கு மேல இலைதலையெல்லாம் விழாமல் வலை பின்னியது சிலந்தி. அந்த புண்ணியத்தினாலே அரச குலத்திலே பிறந்ததான். அதான் பகலவன் குலத்தில் தோன்றி, அதான் சோழர் குலத்திலே தோன்றி பாறலாம் முழுதுமாண்டு நிகரிலா அரசனாயிற்று சிலந்தி. இன்னொரு உதாரணம், நீடு உலகம் போற்ற. பாட்டுக்கள் எல்லாம் அப்படியே எளிமையாக விளங்கும்படியாத்தானே இருக்கு பாட்டுக்கள் எல்லாம். அந்த சிவஞான போதத்துக்கு இதுக்கு என்ன வேறுபாடு என்றால், சிவஞான போதம் ஒரு பலாப்பழத்தை போல, அதை அறுக்க வேண்டும் கத்தியினால, அந்த நார்களை எல்லாம் பிரித்து ரொம்ப பாடுபட்டு அதை அந்த சுளைய எடுக்க வேண்டும். அவ்வளவு சிரமமானது சிவஞான போதத்தை விளங்கிக் கொள்வது. நம்முடைய சிவஞான சித்தியார் வாழைப்பழம் போல தோலை உரிக்காமலே விழுங்கலாம். அப்படிப்பட்ட பாட்டுகள். எனவே நீடு உலகம் போற்ற சகமதில் எலிதான். எலி என்ன செய்தது? அந்த ஆமா அணைகின்ற தருவாயிலே இருந்த அந்த சுடரை, அந்த திரியை தன்னுடைய தற்செயலா அது வேண்டுமென்றா செய்தது? அதுவும் தன் தற்செயலாக நிகழ்ந்தது. அதனுடைய வால் அந்த திரியை தூண்டியது. அதற்கு பெரிய பயன், மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். சகமதில் எளிதானன்றோ மாவலி ஆய்த்து, ஆய்த்துனா ஆயிற்றுன்னு அர்த்தம், மாவலி ஆயிற்று. ஆக இவையெல்லாம் எதற்கு உதாரணங்கள்? அச்சு மாறி பிறக்கும் என்பதற்கு. உடனே அந்த அச்சு மாறாத கொள்கை உடையவர், அச்சு மாறாது என்று கூறுகிறவர் இதை மறுக்கிறார். இவரை அவருடைய பேச்சு முதலிலே தொடர்ந்து அடுத்த பாட்டில் அவர் என்ன சொல்லுகிறார்? செப்பினாய் பினாய் மாற வேறு சிலர் விதியாலே. சிலருடைய, அதாவது இந்த திருமால் பல பிறவிகளை எடுத்தாரே, அதற்கு என்ன காரணம் தெரியுமோ? திருமால் பல அந்த அவதாரம் எடுத்ததற்கு என்ன காரணம்? அது ஒரு முனிவருடைய சாபம், சாபத்தினால. அதை வைத்துக் கொண்டு அந்த அவர் கேட்கிறார், இப்படி சிலர் சாபத்தினால அந்த அச்சு மாறி பிறந்திருக்கிறார்கள் திருமால் போன்றவர்கள், அதை நீங்கள் காட்டி என்னுடைய கொள்கையை மறுக்க முடியாது. செப்பினாய் மாற வேறு சிலர் விதியாலே. சிலர் விதியாலேனா சிலருடைய சாபத்தினாலே இப்படி மாறியதாக நீ சொல்லுவது பொருந்தாது. அது எங்கோ நடக்கின்ற சில உதாரணங்கள். ஆனால் பொதுவான காரணம் என்ன? கண்மம். வினைதான் பொதுவான காரணம். உடம்பு மாறுவதற்கு கண்மால் வைப்புறும் யோனிக்கெல்லாம் மாறி வந்திடா. ஆக கண்மத்தின்படி பார்த்தால் இப்படியெல்லாம் அச்சு மாறி பிறத்தல் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு இவர் ஆசிரியர் சொல்லுகிற விடை மறுப்பு, எப்படியானாலும் எப்படியானும் எந்த வகையிலே பார்த்தாலும், அது சாபமானாலும் சரி கண்மம் என்றாலும் சரி, எப்படியானும் செய்திக்கு இறை கரியாவான். அவரவர் செய்த செயல்களுக்கு இறைவன்தான் கரினன பொருள், சான்றாக சாட்சியாக இருந்து அறிந்து அவரவர் செயலுக்கு ஏற்ற பிறவியை கொடுக்கின்றான். இறை கரியாவான் என்றே முற்பட மொழிந்தேன். நான் முன்னாலே இப்படித்தானே சொல்லியிருக்கிறேன், முற்பட மொழிந்தேன். இறைவன்தான் அந்த வினைகளை அறிந்து கூட்டுவிக்கிறான். எல்லாம் முதல்வன் தன் விதியேயாகும், எல்லாம் இறைவனுடைய ஆணைப்படிதான் நிகழும். அடுத்த பாட்டுல அவ்வவ யோனிதோறும் அந்த அந்த அந்த அந்த பிறவிதோறும் அவ்வவ உலகந்தோறும் அந்த அந்த உலகங்களிலே அந்த அந்த பிறவிகளிலே செவ்விதின் அறிந்து கண்மம் சேர்ந்திட. ஆக ஒரு பிறவியிலே செய்யப்பட்ட அந்த வினையானது இன்னொரு பிறவியிலே அறிந்து போய் சேர முடியாது. அதே போல ஓர் இடத்திலே செய்யப்பட்ட வினை, ஓர் இடத்திலே செய்யப்பட்ட வினை இன்னொரு இடத்திலே வந்து அறிந்து வந்து பயனை ஊட்டாது. செவ்விதின் அறிந்து கண்மம் சேர்ந்திடா. ஏனென்றால் கண்மம் ஜடம், கண்மம் சேர்ந்திடா. சீவன் சேரா, உயிர்களும் தாம் செய்த கண்மத்தை எடுத்துக்கொள்ள மாட்டா. இவ்வகை தம்மில் சேர்வும், இந்த இரண்டும் சேர்வது எப்படி? இவ்வகை தம்மில் சேர்வும் இறை செயல், இறைவன் செயலாலே தான் இவைகள் சேர்கின்றன, உயிரும் வினையும். இறை செயலானால் செய்த எவ்வுருவும் கொடுக்கப்பட்ட கொடுத்த தான் கொடுத்த எந்த உருவத்தையும் வடிவத்தையும் தம் கண்மால் அவரவருடைய கண்மத்துக்கு ஏற்ப மாற்றுவன் இறைவன் என்று அச்சு மாறுதலை வலியுறுத்துகிறார். இறைவன் தான் மாற்றி கொடுக்கிறான். ஆக எந்த பிறப்பிலே இந்த உயிரை செலுத்தினால் பக்குவப்படும் என்பதை அறிந்து அந்தந்த பிறவிகளிலே செலுத்துகிறான் இறைவன். மாறி இவ்வுருவமெல்லாம் வருவது எங்கே நின்று? இப்படியெல்லாம் வெவ்வேறு உருவங்கள், வெவ்வேறு வடிவங்கள் வருவது எங்கே இருந்து என்றால் கூறிய சுக்குமத்து ஆம். சுக்கும சரீரம் இருக்கிறதே, அதுதான் பல்வேறு வடிவங்களாக மாறும். கூறிய சுக்குமத்து ஆம், ஒரே சுக்கும சரீரம்தான் வெவ்வேறு உடம்புகளாக மாறு. அதற்கு அந்த மாணவர் கேட்கிறார், உரு எனில் குறி ஒன்று. இங்கே சுக்கும சரீரம் ஒன்றுதானே, அது எப்படி பல உருவங்களை பல உருவங்களாக மாறுகிறது? ஒரு சூக்கும சரீரமே பிறவிதோறும் வெவ்வேறு உடம்புகளாக எப்படி மாற முடியும் என்று கேட்கிறார். உரு எனில் குறி ஒன்று எனில், அதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் ஆசிரியர். இப்போ ஒரே பொன், அந்த பொன் செய்பவனால் கழுத்து மாலையாக மாறுகிறது, சங்கிலியாக மாறுகிறது, ஒட்டியானமாக மாறுகிறது, வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறதே ஒரே பொன். அதே போலத்தான் சூக்கும சரீரம், அது மூலம், அது அடிப்படை, அது இறைவனால் பல வடிவங்களாக மாற்றப்படும். வேறொரு குறியாம் ஆரம், ஆரம்னா மாலை, வீர சங்கிலியுமாகும். அந்த பொன்னாலாகிய அந்த மாலை சங்கிலியாக மாறுகிறதே. தேருணி ஒருவனால் இச்செயலெல்லாம் சிவனால் ஆகும். தேருணி ஒருவனால் என்றால் அந்த பொன்னை பல வடிவங்களாக மாற்றுவது அந்த ஒருவன் யாரு? அந்த பொற்கொள்ளன். பொற்கொள்ளனாலே அவை பல அணிகலன்களாக மாறுகின்றன. ஒரே பொன் பல அணிகலன்களாக மாறுகின்றன. அதே போல இறைவனால் சிவனால் இந்த பல வடிவங்கள் கொடுக்கப்படுகின்றன. அப்படி அந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து தூள சரீரங்கள் தோன்றுகிற போது எப்படி தோன்றும் என்றால், இப்போ காரணத்திலிருந்து காரியம் உண்டாதல் அதுதானே சூக்ஷ்மம் என்பது. சூக்ஷ்ம சரீரம் காரணம், தூள சரீரங்கள் காரியம். அப்படி தோன்றுகிற போது இப்போ வித்து மரமாகிறது, வித்து என்பது காரணம், மரம் காரியம். அப்போது வித்து அழிகிறது, அந்த அழிவிலிருந்து மரம் என்ற காரியம் தோன்று. அதுபோல இந்த சூக்கும சரீரம் அழிந்து தூள சரீரம் தோன்றுமா என்ற ஒரு ஐயப்பாடு மாணவர். அப்படி தோன்றுமா? அந்த சூக்குமம், அதான் தொடக்கத்துல சூக்குமம் கெட்டு சூக்கும சரீரம் அழிந்து தூளம் தோன்றிடும். அந்த தூள சரீரம் அப்படி அந்த முறையிலே தோன்ற மாட்டார், சூக்கும சரீரம் கெட்டு தோன்றார். சூக்கும சரீரம் என்றைக்கும் மாறாமல் இருக்கும், என்றைக்கும் மாறாது. சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா. பிறகு இன்னொரு முறை, இது வித்து அழிந்து மரம் தோன்றுதல். இன்னொன்று, குழந்தை தாயினுடைய மகவு பிள்ளை தாயினுடைய வயிற்றிலே கிடக்கிறது, அது வெளிப்படுகிறது. அதுபோல அந்த நுண்ணுடம்பிலே சூக்ஷ்ம சரீரத்திலே அந்த பரு உடம்பானது ஆக்கப்பட்டு கிடக்கிறதா, தாயினுடைய கருப்பையிலே குழந்தை கிடப்பதை போல சூக்ஷ்ம சரீரத்திலேயே தூள சரீரம் அமைந்து கிடக்கிறதா, அது இரண்டாவது கேள்வி. அதை எப்படி சொல்லுகிறார், சூக்ஷ்மத்தின் அந்த சூக்ஷ்ம சரீரத்திலே ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று. சுக்கும சரீரத்திலேயே தூள சரீரம் முன்னரே ஆக்கப்பட்டும் கிடக்கவில்லை, ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று. உடல் ஆக்கும் தன்மைக்கு எது பொருத்தமான உதாரணம் என்றால் சொல்லுகிறார். என்ன பொருத்தமான உதாரணம், இந்த மரத்தை வெட்டுகிறோம், அப்படி பாதியாக வெட்டினால் அந்த வெட்டப்பட்ட இடத்திலிருந்து இன்னொரு மரம் முளைக்கிறது அல்லவா? அதுபோல அதுபோல அதுதான் உவமை. அந்த மரத்தை வேரோடு வெட்டினால் முளைக்காது. அப்படி இல்லாமல் ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலமுற்று, சூக்ம சரீரத்திலே ஒரு ஆற்றல் இருக்கிறது. என்ன ஆற்றல்? வேண்டிய பல வடிவங்களாக மாறக்கூடிய ஆற்றல் சூக்ம சரீரத்திலே இயல்பாகவே அமைந்திருக்கிறது. அதான் சக்தினா அந்த ஆற்றல். ஓக்கிய சக்தி என்றால், ஓக்கியம்னா யோக்கியம் ஒரு யோக்கியதை அர்த்தம். உனக்கு என்னையா யோக்கியதை என்ன அர்த்தம்? தகுதி, அந்த அர்த்தம் தான். ஓக்கிய சக்தி என்றால் தகுந்த பல்வேறு வடிவங்களாக மாறுவதற்கு தகுந்த தகுதியான சக்தி சூக்ம சரீரத்திலே அமைந்திருக்கிறது. சக்தி உண்டாய் உடல் தரும், அதுதான் தூல உடம்புகளை தருகிறது. காலம் உற்று, அது அந்தந்த காலத்தின் அந்த காலம் உற்றால், அந்த நான் சொன்ன உதாரணம் நீக்கிட, அந்த மரத்தை வெட்ட, மரம் பின் வேறோர் நீள் மரம் நிகழ்த்துமாகும். மரத்தை வெட்டினால் அதிலிருந்து இன்னொரு மரம் கிளைப்பது போல சூக்ம சரீரத்திலிருந்து இன்னொரு தூள சரீரம் தோன்றும். ஆகவே விதிப்படி சூக்குமத்தே உரு வரும் வினையால். எனவே சூக்கும உடம்பிலிருந்துதான் தூள சரீரம் வரும் வினைக்கு ஏற்ப. விதிப்படி சூக்குமத்தே உரு வரும், பரு உடம்பு உண்டாகும் வினையா, அவரவர் வினைக்கு ஏற்ப. இங்கே உதித்திடா உருவமாக, இங்கே உதித்திடா உருவமாக உரு வரும் மரங்கள். அதாவது உருவம் உருவமாக பின்னாலே வருகின்ற மரங்கள் எங்கிருந்து வருகின்றன? விதையிலிருந்து. அந்த விதையிலே அந்த ஆற்றல் இல்லை என்றால், மரமாக வரக்கூடிய அந்த ஆற்றல் விதையிலே இல்லை என்றால் மரம் வர இயலாது. எனவே உதித்திடா உருவமாக உரு வரும் மரங்கள். வித்தில் கதித்து எழும், அந்த விதையிலே அந்த ஆற்றல் அடங்கியிருப்பதனாலே அந்த விதையிலிருந்து மரங்கள் கதித்து தோன்றுகின்றன, மேலே எழுகின்றன. பிறகு மரமும் வித்தும் களியும், மரமும் வித்தும் களியும். உடனே அந்த மாணவர் கேட்கிறார், விதையும் அழிகிறது, விதையிலிருந்து எழுகின்ற மரமும் பின்னாலே அழிகின்றது, அதுபோல சூக்கும சரீரமும் தூல சரீரமும் சேர்ந்து அழியுமோ? அந்த ஓமையை வைத்துக் கொண்டு கேட்கிறான். அந்த மரம் விதை என்ற ஓமையை ஆசிரியர் சொன்னார். எதற்கு? அந்த விதையிலே மரமாக வரக்கூடிய ஆற்றல் அடங்கி இருப்பதனாலே மரம் தோன்றுகிறது. எனவே விதை என்பது சூக்கும சரீரம் போல, மரம் என்பது தூல சரீரம் போல. அந்த ஓமையை வைத்துக் கொண்டு என்ன கேட்கிற? அப்படியானால் இரண்டும் அழிந்து போகுமா கடைசியில என்றால், அப்படி அன்று. அந்த சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளர்பிறை ஒவ்வொரு கலையாக வளர்கிறது. பிறகு முழுமதியானது நாளுக்கு நாள் ஒவ்வொரு கலையாக தேய்ந்து தேய்ந்து கடைசியிலே ஒன்றுமில்லாமல் தேய்ந்து விடுகிறதா? ஒரு கலை மட்டும் எஞ்சி இருக்கும், ஒரு கலை மட்டும் இருக்கும். பிறகு அதிலிருந்து மறுபடி மேலும் கலைகள் வளரும். அதுபோல இந்த சூக்ம சரீரம் அடிப்படையான அந்த சரீரம் மட்டும் அழியாமல் இருக்கும். அதிலிருந்து வெவ்வேறு உடம்புகள் அந்த சந்திர கலைகளைப் போல வளரும் என்பதை கடைசி வரியிலே, மதிக்கு எழு கலைகள் போல வருவது போவது ஆகும். ஆதலால் தூலமாம் உருவினுக்கு சூக்குமம் முதல். தூள சரீரத்துக்கு சூக்குமந்தான் அடிப்படை. தூலமாம் உருவினுக்கு சூக்கும சரீரம் முதல். எனவே சூக்கும சரீரம் அடிப்படையானது. அதற்கு மூலம் எது? எதற்கு சூக்கும சரீரத்துக்கு எது முதல்? அதற்கு மூலம் மான். மான் என்றால் என்ன? மான் என்றால் பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயை சூக்கும சரீரத்துக்கு முதல், பிரகிருதியிலிருந்து சூக்கும சரீரம் வருகிறது. அதற்கு மூலம் அதற்கு மூலம்னா எதற்கு? அந்த மான் என்று சொல்லப்படுகிற பிரகிருதிக்கு எது மூலம்? அதற்கு மூலம் மோகினி. அதற்கு மூலம் மோகினி. மோகினி என்பது அசுத்த மாயை. எனவே அசுத்த மாயினுடைய காரியம்தான் பிரகிருதி மாயை. அதன் முதல், அதற்கு முதல் என்ன? அதாவது அந்த மோகினியாகிய அசுத்த மாயைக்கு எது முதல்? மேலதாம் விந்து. அதற்கு மேலாக விரிந்திருக்கிற சுத்த மாயை. மேலதாம் விந்து. அதற்கு, அதற்கும் மேலே சுத்த மாயைக்கு மேலே என்ன இருக்கு? இப்படி கேட்டுக்கொண்டே போனால் அதற்கு மேலே இருப்பது ஆமா சக்தி சிவம். அதற்கு மேலே கேட்டுறாதீங்க. ஆக முடிவான மூலம் சிவம் சக்தி. சக்தி தான் மறைத்தல், மறைப்பு ஆற்றல், திரோதான சக்தி. அதுதான் சுத்த மாயையையும் அசுத்த மாயையையும் பிரகிருதி மாயையும் செயல்படுத்தி இந்த பல்வேறு உடம்புகளை நமக்கு, உயிர்களாகிய நமக்கு தருகின்றது. அப்புறம் என்ன கடைசியில? சக்தி சிவம் இவை இவை மிசையாம். மிசையாம்னு என்ன பொருள்? மிசைனா மேல் அர்த்தம். சக்தி சிவம் தான் இவற்றுக்கெல்லாம் மேலாக இருப்பது. எல்லாம் சால இன்றாகும். இவையெல்லாம் நீங்கிவிடும். இவையெல்லாம் இந்த மூன்று வகையான மாயைகளும் அவற்றின் காரியங்களும் உடம்புகளும் எல்லாமே நீங்கிவிடும். எப்போது? எல்லாம் சால இன்றாகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது. எனவே சிவத்தை சாராத போது இவையெல்லாம் கடைசி அடுத்த பாட்டுல அரண் விதி. அரண் விதி அருளது என்றே அறைந்தனன். முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன். என்ன அரண் விதி? இறைவனுடைய ஆணை. இறைவனுடைய செயல்களெல்லாம் அருளது, அவனுடைய அருளாலே, அருளாலே நிகழ்கின்றன. அரண் விதி அருளது என்றே அறைந்தனன். அதுவும் என்ன செய்கிறது? முன்னே தரை நரகு அருந்துறக்கம் மூன்று இடங்கள். தரை நில உலகம், நரகலோகம், துறக்கம் சொர்க்கலோகம் என்ற மூன்று இடங்களிலே தனு கரணாதி எல்லாம் வருவதும் செய்து அங்கே உள்ள உயிர்களுக்கு உடம்பு கருவிகள் முதலியவற்றையெல்லாம் கொடுக்கிறது இறைவனுடைய அந்த அருளாகிய சக்தி. தனு கரணாதி எல்லாம் வருவதும் செய்து அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து. அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து. எம்மருந்தால், எம்மருந்தால் இங்க பாட்டில் அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிற? தனுகரணங்கள். தனுகரணங்கள் தான் மருந்துங்கிற. தனுகரணங்களாகிய இவைதான் மருந்து. இம்மருந்தால் தீர்த்து பரகதி அதுவும் தந்து மேலான அந்த வீட்டு நிலையை உயிர்களுக்கு வழங்கி பரகதி அதுவும் தந்து பாத பங்கயமும் சூட்டும். அந்த மலம் தீர்ந்த ஆன்மாவுக்கு இறைவனுடைய திருவடி தாமரைகளை சூட்டும், தலைமீது சூட்டும். உடனே ஒரு மாணவர் ஒரு ஐயப்பாடு எழுப்புகிறார். இந்த தனுகரணம் முதலியவைதான் மருந்து என்று சொன்னீர்கள். மலங்களை தீர்ப்பதற்கு தனுகரணங்களே மருந்து என்றீர்கள். தனுகரணமும் மலம்தானே, மலத்தை மலத்தால் நீக்க முடியுமா என்று மாணவர் கேட்கிறார். தனுகரணங்களாகிய அழுக்கை கொண்டு இந்த மும்மலங்களாகிய அழுக்கை நீக்க முடியுமா? அதற்கு விடை கூறுகிறார். எழும் உடல் கரணமாதி இவை மலம். உடம்பு கருவிகள் இவையெல்லாம் என்ன? மாயை என்ற மலத்திலிருந்து வந்தவை. மாயையினுடைய காரியங்கள் தான் இவை மலம். உண்மைதான். மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன? இது மாணவருடைய கேள்வி. மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன என்று நீ கேட்டால் விடை சொல்லுகிறார் ஆசிரியர். ஆடையில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு வேறு அழுக்கை சேர்க்கிறோம் அல்லவா? ஆடையில் உள்ள ஓர் அழுக்கை நீக்குவதற்கு சோப்பு என்ற அழுக்கை சேர்க்கவில்லையா? கடைசியில ரெண்டு அழுக்கையும் நீக்கவில்லையா? ஓர் அழுக்கை நீக்க இன்னொரு அழுக்கை சேர்த்து கடைசியில தண்ணீரிலே இரண்டு அழுக்குகளையும் போக்கிவிடுக்கும். அது போலத்தான் இறைவன் செய்கிறான். முல்லை முள்ளால் எடுப்பது போல செழு நவை அறுவை. அறுவைனா ஆடை. ஏன் அந்த பேரு ஆடைக்கு? ஆமா, அறுத்து அந்த துணியை நெய்து அறுப்பதனால அறுவை ஆடை. செழு அறுவை செழுமையான புதிய ஆடை புத்தாடை. நவைனா அதிலே உள்ள அழுக்கு. நவை நவை என்றால் அழுக்கு குற்றம். அந்த எனவே நவை என்ற சொல்லை பின்னாலே போட்டுக் கொள்ள வேண்டும். செழும் அறுவையில் உள்ள நவையை குற்றத்தை அழுக்கை. அந்த காலத்துல சோப்பு கிடையாது இல்லையா? ஐயோ என்ன சொல்லுகிறார்? சாணி உவர் மண் உவர் மண் இவற்றை சேர்த்து ஆடையில் உள்ள அழுக்கை நீக்குவார்கள். சாணி உவர் இந்த இரண்டையும் செறிவித்து சேர்த்து சாணி உவர் செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன். அதுபோல மாயை கொடு மாயை என்ற அழுக்கை கொண்டு மலம் ஒழிப்பன். ஆணவ மலத்தை நீக்குவான் முன்னோன் என்று சொல்லி அடுத்து இப்போ கடைசியில அந்த மாயை என்பது என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு பாட்டிலே மாயையினுடைய இலக்கணங்களை எல்லாம் தொகுத்து தருகிறார். அது மாயை எப்படிப்பட்டது? நித்தமாய் நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போகம் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. என்ன அருமையான பாட்டு! மாயையை பற்றிய சைவ சித்தாந்தம் மாயை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால் இந்த ஒரு பாட்டே போதும். எல்லா இலக்கணங்களும் இதில் அடங்கிவிட்டது. மாயை மாயா என்ற வடமொழி சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் மா மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் வருதல். ஒடுங்குதல் வருதல் மான ஒடுங்குதல். எனவே எல்லா பொருள்களும் ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் இடமாக இருப்பது எதுவோ அது மாயை. எல்லா பொருள்களும் சென்று ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் இடமாக இருக்கும். நித்தமாய் நித்தமாய் என்றும் உள்ளது. மாயை என்பது என்றும் உள்ள பொருள். நித்தமாய் அருவாய் புலப்படாதது அருவப்பொருள். மாயை என்பது புலப்படாதது. புலப்படுகிற மாயைக்கு என்ன பெயர்? காரியமாய். உலகம் உடம்பு இவையெல்லாம் காரியமாயை புலப்படுகிறது. ஆனால் காரணமாயை புலப்படாது. அருவாய் ஏக நிலையதாய் ஏக நிலையதாய் ஒரே பொருள்தான். மாயை என்பது ஒன்றே பல இல்லை. மூன்று மாயைகளை சொன்னாலும் உண்மையிலே மாயை என்பது ஒன்றுதான். ஏக நிலையதாய் உலகத்திற்கு ஓர் வித்துமாய். ஆக உலகம் தோன்றுவதற்கு மாயை ஒரு விதை போல அமைந்திருக்கிறது. விதை மூலப்பொருளாக இருக்கிறது உலகம். வித்துமாய் உலகத்திற்கோரு வித்துமாய். அசித்தாய் அறிவற்றது. மாயை என்பது அறிவற்றது. அசித்தாய் எங்கும் வியாபியாய் எல்லா இடத்திலும் அது நிறைந்திருக்கிறது. ஆமா, இங்கே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். சைவ சித்தாந்தம் எத்தனை பொருளை கொள்ளுகிறது? அந்த மூன்று பொருள்களும் எங்கும் நிறைந்திருப்பவை. இறைவன் உயிர்கள், அந்த உயிர்களை பற்றி உள்ள ஆணவம், கண்மம், மாயை, அனைத்து பொருள்களும் எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்கின்ற வியாபக பொருள்கள். அப்படியானால் எப்படி இவை நிற்கும் என்றால், இறைவன்தான் அதிசூக்மமான பொருள், ஏனைய பொருள்கள், கடவுள்தான் பெரிய பொருள், கடவுள் பெரும்பொருள். கடவுளுக்கு அடுத்தபடியாக பெரிய பொருள் எது என்றால் உயிர்கள். கடவுளுக்கு அடுத்தபடியாக பெரிய பொருளாக இருப்பவை உயிர்கள். எனவே இறைவனைப் போல உயிர்களும் வியாபகம், ஆனால் இறைவனிடத்திலே அடங்கியிருக்கிற வியாபகம், அடங்கிய வியாபகம், கடவுளிடத்திலே அடங்கியிருக்கின்ற வியாபக பொருள்கள். அதற்கு என்ன ஓமை சொல்லுவார்கள், கடல், கடல் வெளியிருக்கிறதல்லவா ஸ்பேஸ், கடல் என்ற இடத்திலே, இடம்தான் கடவுள், கடல் என்ற இடம், அதில் நிறைந்திருப்பது நீர். அதுபோல இறைவனிடத்திலே நிறைந்திருப்பவை உயிர்கள், நீர் போல. அந்த ஓமை மறக்கக்கூடாது, கடல், அந்த கடலிலே நிறைந்திருக்கிற நீர். அதுபோல இறைவன், இறைவனிடத்திலே அடங்கியிருக்கின்ற உயிர்கள். பிறகு எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்கும் நிறைந்திருக்கிறோம், நாம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறோம், அதுதான் உண்மை. ஆனால் அந்த நிலை இப்போது நமக்கு விளங்கவில்லை. நம்முடைய இயற்கையான நிலை எங்கும் நிறைந்திருப்பது. பிறகு கடவுள், உயிர்கள், இந்த உயிர்களை பற்றி உள்ள ஆணவ மலம், மாயை என்ற மலம், இவையெல்லாம் எப்படிப்பட்டவை என்றால், அந்த கடல் நீரிலே பரவியிருக்கின்ற உப்பு போன்றவை. கடல் நீரிலே பறந்திருக்கிற உப்பு, உப்பு இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? கடல் நீரிலே கொஞ்சம் இனிப்பான நீர் எங்கேயாவது இருக்கு, கிடைக்குமா? கடலில் எங்கு போனாலும் அந்த உப்பு நீர் தான். ஒரு பாட்டு கூட இருக்கு, ஆங்கில பாட்டு, வாட்டர் வாட்டர் எவ்வரிவர் பட் நோ வாட்டர் டு ட்ரிங்க், நோ வாட்டர். அதுபோல கடல், கடல் நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிற, நீக்கமில்லாமல் கலந்திருக்கிற உப்பு. அதுபோல உயிர்கள் இடத்திலே அந்த மலமாகிய ஆணவம் பற்றி இருக்கிறது. அதையும் கவனியுங்கள், அந்த உப்பானது நீரை பற்றி இருக்கிறதே தவிர அந்த கடல் என்ற இடத்தை பற்ற முடியாது. அந்த இடம் ரொம்ப சூக்குமமானது இல்லையா, இடத்தை பிடிக்க முடியாது அந்த உப்பினால். அந்த உப்பானது தன்னை போன்ற பருப்பொருளாகிய நீரைத்தான் பற்ற முடியுமே தவிர சூக்குமமாகிய கடல் இடத்தை அதனாலே பற்ற முடியாது. ஆனால் அந்த உப்பு இருப்பது கடலிலே தான். அதுபோல எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இடமாக இருப்பவன் இறைவன், மலத்திற்கும் அவன் தான் இடமாக இருக்கிறான். ஆனால் அந்த மலங்களால் அவன் பற்றப்படாதவன், அதனால்தான் நின்மலன் என்று அவனை அழைக்கிறோம், எதனாலும் பற்று அற்றான் என்கிறோம். எனவே இந்த உவமை கடல், நீர், உப்பு போல இறைவன், உயிர்கள், மலங்கள். எனவே மலங்கள் உயிர்களிடத்திலே பற்றியிருக்கின்றன, அந்த உயிர்கள் இறைவனிடத்திலே அடங்கியிருக்கின்றன. அந்த முறையிலே இந்த மாயை எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய், விமலனுக்கோர் சக்தியாய். விமலனுக்கு ஏற்கனவே ஒரு சக்தி இருக்கிறது, அது போதாது என்று இந்த சக்தி. அந்த சக்தி என்ன? அது எப்படிப்பட்ட சக்தி? அது அறிவு, அறிவு உடைய சக்தி, அது அறிவாற்றல், ஞான சக்தி. ஆனால் இந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தி? இது ஜடசக்தி, சடம், அறிவற்ற சக்தி. இந்த மாயை என்ற சக்தியை கொண்டுதான் இறைவன் உலகங்களை எல்லாம் உண்டாக்குகிறான். இந்த சக்திக்கு என்ன பெயர்? பரிக்கிரக சக்தி. தமிழிலே சொன்னால் வைப்பு ஆற்றல். வைப்பு ஆற்றல் என்றால், இப்ப வைப்பு நிதினு வைக்கிறோம் பேங்க்ல, வைப்பு நிதி நாம் நினைத்த போது எடுக்கலாம், பயன்படுத்தலாம், போடலாம், அதுபோல இறைவன் நினைக்கிற போது அந்த இந்த ஆற்றலை கொண்டு உலகத்தை உண்டாக்குவான். நினைக்கிற போது அவனுக்கு பயன்படுகிற சக்தி, உலகத்தை உண்டாக்குவதற்கு இறைவன் பயன்படுத்துகிற சக்தி. இந்த பேனா பையில வைத்திருக்கிறோம், நினைத்த போது எடுத்து பயன்படுத்தலாம், பயன்படுத்தாத போது பைக்குள்ள வைத்துக் கொள்ளலாம். அதுபோல மாயை அவன் இடத்துல எப்போதும் அடங்கி இருப்பது, அதை அவன் நினைத்த போது பயன்படுத்தி உலகங்களை உண்டாக்குவான். எனவே வைப்பு ஆற்றல் என்ற பெயர் உடையது. இது ஜடசக்தி. விமலனுக்கோர் சக்தியாய் புவன போகம் தனு கரணமும் இந்த நான்கையும் தருகிறது. புவன போகம் தனு கரணமும் உயிர்களுக்காய் வைத்ததோரு மலமாய் மாயை மயக்கமும் செய்யும். மயக்கம் செய்யும் என்று சொல்லவில்லையே, மயக்கமும் செய்யும். அந்த உண்மைக்கு நாளைக்கு தான் விளக்கம் சொல்லுவேன். இப்ப நேரம் ஆயிடுச்சு.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பெருமதில் சிறந்த செம்பன் மாளிகை மின்திறங்கு பேரம்பலம் நேரு மறுமுறை வளங்கொண்டிறங்கிய பின்னர் வணங்கிய மயிர்கொடும் பூந்தார். இவாறெல்லாம் வணங்கிக் கொண்டு பேரம்பலம் எல்லாம் வணங்கிக் கொண்டு உள்ளே பூந்தாராம். யாரே யாரே சுந்தரர் சரிங்களா பூந்தார். அருமறை முதலில் நடுவீனில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளி சூழ் திருச்சிற்றம்பலம் அரும்பது. மறையினுடைய முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்கிறார். அதுபோல பெருமான் என் திருமறைகள் திருமறைகளிலே முந்து முன்னியும் சரி நடுவிலும் சரி கடையிலும் சரி மூன்றிடத்திலும் பேசப்படுகிறார். யாரே பெருமானை பற்றி. அதனால அவ்வாறு இருக்கின்ற அருமையான அருமறை முதலில் நடுவீனில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் மலர்ந்த மறைகளில் மலர்ந்திருக்கிற திருவழி மட்டுமல்ல, யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவங்க உள்ளத்தில் மலரணும். பாருங்கள் திருக்குறள் உரையிலேயே யாரு கருமையில்லை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் சொல்லியிருக்கணிகளு நிலைமிசை மூணாவது குரல் இது மூணாவது குரல். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். பாலா போன பரிமேல உரை படித்திருந்தால் தவிர இந்த குரலுக்கு வர மலர்மிசை ஏகினான் அன்பால் நினைவாருடைய உள்ள கமலமாகிய மலர்ந்தார். இதை சிவ போன் பண்ணரா திருவள்ளுவர். ஹலோ எந்த குரலுக்கு உரை எழுதுகிறீர்? மூன்றாவது குரலுக்கு. அது என்ன இருக்குது? மலர்மிசை ஏகினான். அதில் தாமரை போகலையா அல்லது மல்லிகை போகலையா? அதெல்லாம் எழுதாதீர், அன்பால் நினைவாருடைய உள்ளமாகிய மலர்னு எழுதும் என்று சொன்னார் திருவள்ளுவர். அவர் கிமு திருவள்ளுவர், கிமு திருவள்ளுவர் காலம். ஆகவே அது பரிமையான அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார். விளைஞ்சனும் தமிழ்தான் நம்ம ஆங்கிலத்தை விளங்கிக்கிறோமில்ல, ஹிந்தியை படிக்கிறோமில்ல. வடநாட்டு காசிக்கு போனாலேயா ஹிந்தி தெரிஞ்சதாகும், அதனால நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன் காசியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கிறீங்கள, அந்த காசியில் அந்தவன் அடையிறதுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கணும். அதனால் அன்பால் நினைவாறு உள்ளமாகிய கமலம், உள்ளமாகிய தாமரை, உள்ளமாகிய கமலத்தின் அவர் நினைந்த வடிவோடு. யாரார் எந்த தெய்வத்தை நினைக்கிறாங்களோ அந்த தெய்வம் அந்த அவங்க அந்த அந்த ஆன்மாவிட்ட வருமா. அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலை சரி சென்ன நினைச்சாலே போதும் நினைப்பு வருமனும் கோயிலாக கொண்டது யாரு அவர். அதனால இங்கே அந்த நினைப்போடைய மனத்தில் விரைந்து சேரலின் திருக்குறள் என்ன சொன்னார்? மலர்மிசை ஏகுவான்னு சொல்லணும். ஆமாம் என்னவா நினைச்ச பிறகுதானே அவன் வருவான்னு சொல்லணும். நினைப்பதற்கு முன்னே அவன் வந்துடுவானா? ஏகினான் நீ போயிட்டான், நீ போயிட்டான் அவன் உள்ளத்தில். நீ இப்போ நினைக்கிற சிவிஜுவா சிவிஜுவாங்கிற திருமூல திருமூலம் இப்போ தான் படிச்சியா? ஆமாங்க. சிவ சிவ என்கிற சீதனையால சிவ சிவ என்கிற சீதனை மாலும் சிவ சிவ என்ன தேவருமாவ சிவ சிவ என்ன சிவசிவிதானி படுகிற. இதுக்கு முன்னே இப்படி சிவசிவன் சீன் ஆரம்பிச்சு இல்லப்பா அப்பவே உள்ள வந்துட்டாருன்னா அன்பால் நினைவார்தம் உள்ள கமலத்தின் அவர் நினைந்தபடி ஓர் யாரு திருநா நாராயண பெருமான் நினைச்சா நாராயணனா, நம்ம சிவபெருமான் நினைச்சா சிவபெருமானா, முருகன் நினைச்சா முருகனா, துர்க்கையை நினைச்சா துர்க்கையா, நினைந்தபடி ஓடு விரைந்து செல்லும் வேகமா வந்துடுவாராம். ஆதலால் திருவள்ளுவர் மலர்மிசை ஏகுவான் என்று சொல்லாமல் ஏகினான் என்றார். மூணாவது குரல், மூணாவது குரல் இதெல்லாம் படித்தாதான் திருக்குறள் படித்ததாக அர்த்தம். மலர்மி செய்யணும், மலர்மி செய்யணா மாண்டி மாண்டி சேர்ந்தா சேர்ந்தார் நிலைமை சேர்ந்து நீடு நீடு வாழ்வார் வாழ்வார். இன்றைக்கி பாடத்திட்டுகள் இல்லை இல்லை, இன்னைக்கு தமிழ் எம்ஏ வருது, நான் எம்ஏங்கிறது இல்லை இன்னே பா பா நிறைய அது டிகிரி ரொம்ப உயர்ந்துடுது, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு பேர். அப்போ இன்னே தான் ரொம்ப மிகச்சிறந்த படிப்பு பேர் சொல்லுவாங்க மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னா, இன்ன கலைகளில் பெரிய மாஸ்டர். அதெல்லாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னே மலதிசை ஏகினான்ங்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன போ ரொம்ப எண்ணேவா எண்ணு என்ன இதெல்லாம் காலம் வந்தால் கால கஷ்டமாக இருக்கு. நல்ல டிகிரி உயர்ந்த டிகிரி தான், என்ன பண்ணுறது. எனவே பாருங்கள் எந்த பாட்டு 105 அதான் அங்கே இருக்கிற அந்த இவையெல்லாம் நினைப்பதற்கு முன்னே அப்படியே பெருமான் நினைத்துக்கொண்டே போகலாம். வையகம் பொலிய மறைச்சி ரம்பார்த்த மந்துளே மாலையன் தேர கைவர்தாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த. பாருங்கள் பெருமானை வணங்குகின்ற பொழுது எப்படி இருக்கான். அதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ வரலாற்றில் வந்தோம்னா ரொம்ப நேரம் ஆச்சு வரலாற்றில். சுந்தர பெருமான் திருவதிகையெல்லாம் வணங்கி பிள்ளைக்கு வந்து வணங்க போகிறார். அவ்வளோதான், பிள்ளைன்னு சொன்ன உடனே பிடிச்சிட்டார். யார் கேட்குறார் பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமாப்பா என்று அப்படியே அடிக்கிட்டார். வரலாற்றில் நம்ம கொஞ்சம் கூட இப்போ அனுபவம் பேர அதிகமாக போகல, ஆனால் பிள்ளையிலேயே இருக்குது. செல்வ நெடுமாடம் சென்று தேனோங்கி செல்லம் அதிதோய செல்லம் உயர்கின்ற செல்வ வாழ்வில்லை சிற்றம் பலமேய செல்வன் கடலேற்றும் செல்லம் செல்லுமே. வையகம் பொலிய மறைக்கிளம் பார்ப்ப மந்துளே மாலையன் தேட ஐயர் தாம் வெளியே ஆடுகின்றாரே. திருமாதர்மெல்லாம் தேடிட்டு போகிறாங்க, நமக்கு என்னென்ன நடராஜா நல்ல மன்றத்தில் இருந்து எல்லாரும் காண ஆடுறாதான், அதுக்கெல்லாம் தேடி போச்சு நமக்கு அவர் நாடி அருள் செய்கிறார். என்ன அருமையில்லவா. ஆமாம், மறைக்கிளம் பார்ப்ப மந்துளே மாலையின் தேர ஐயர் தாம் வெளியே ஆடுகின்றாரே அஞ்சலி மலர்ச்சி முன் குவித்து கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிப்பு படி மருந்து. திருக்களிப்பு படிங்கிறது அந்த பெருமான் எழுந்தொள்ளி இருக்கிற அந்த மேல் மாடம் இருக்குல்ல, அந்த மாடத்தில் இருக்கிற அந்த வாயில் தான் திருக்களிப்பு படின்னு அங்கே சென்றாராம் என்று இல்லை இதை இதை சொல்லிட்டு முடிச்சிடும். இது எல்லாரும் தெரிய பார்த்து எப்படி வணங்கினார் சுந்தரர், இது எல்லாரும் தெரியும் அல்லவா. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள புறம் போகேன் புறம் போகல் ஒட்டேன் அதான் கருதினேன். எனவே ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள பெருமானை கோயிலுக்கு போகின்ற பொழுது அட்டென்ஷன் அப்படிங்கிறமே அதுதான் ஆங்கிலத்தில் சொன்னேன். நம்முடைய கண்ணானது மட்டும்தான் வேலை செய்யணுமே தவிர காது வாய் மூக்கு உடம்பு வேற எதுவும் என்று சொல்லக்கூடாது, கண்ணு மட்டும்தான் வேலை செய்யணும் கோயிலில் காணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள இது புறக்கருவி, இனி அகக்கருவி அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாள் இருக்குது, அதில் சித்தம்ங்கிற ஒன்று தான் வேலை செய்யணும் சிந்திக்காது, அப்படியே பெருமான சிந்திச்சு பாருங்க. அப்போ புறக்கருவியில் கண்கள் மட்டும் திறந்திருக்கணும், அகக்கருவியில் சித்தம் மட்டும் இருக்கணும். சிந்தையாக நமக்கு மூன்று குணம் இருக்குது, ஒன்று ஆணவம் இல்லை, அப்புறம் இன்னொன்று என்ன கண்மம் மாய் இல்லைங்களா. அந்த ஆணவம் இருக்குது பாருங்க, சாத்திரிய குணம் ராட்சத குணம் தாமத குணம் சிவசிவ அதானே கேட்டேன். சாத்திரிய குணம் ராட்சத குணம் தாமத குணம், தாமத குணம்னு சோம்பேறித்தான் எடுத்தாலும் என்ன அல்வா தடிங்களை சாப்பிட்டுமாம் சரி அது வந்து கொண்டாங்க இல்லை அப்போ தான் சாப்பிட்டாலும் சரி இது இது ஆண்டு பாருங்க இது என்னது தாமத குணம். அப்புறம் ராட்சத குணம்னு சரி ஆமாம் இப்போ தான் கேட்க தெரிஞ்சது, 3 மணிக்கே கேட்டேன் என்ன இது பாயுது ஒன்று அதுவும் தப்புனா. சாத்திய குணம்னா அல்வாவா தரையா சரி கூடு சாத்தியம் ஆகவே இப்படி இருந்தால் வீடு நல்லா இருக்குமில்ல, அது போல தான் கோயில் போனாலும் ஐந்து கண்களே கொள்ள அளப்பரும் தரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. இந்த மாதிரி மூன்று கரிகள் இப்படி இருக்கத்தான் இந்துவால் தடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் அப்படி போய் பெருமானை கண்டாலே வந்த பேரின்பம் மகிழ்ச்சி அப்படியே திளைக்குமா. வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மறந்தா சுந்தரத்தை போய் வணங்கிய அமைப்பு. அப்படி போய் பெருமானை வணங்கினாரான். வணங்கி தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தம் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த திரவியே எனக்கு இதெல்லாம் நெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. தென்னிலா மலர்ந்த வேணியாய் பெருமானி நிலவு பொறிஞ்சிருக்கிற தடையுடையவன் உந்தம் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த திரவியே எனக்கு வாலிதாம். இந்த பிறவியே எனக்கு நல்ல நல்ல பிறவி தான் சாமி. ஏன் உங்க வணங்கினால இன்பமாம் என்று அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதான், கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய. தன்னை தண்ணி தாழ்தாரையா கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல்கள். உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்த அப்படியே பதினாறாம். இப்படி எல்லாம் பாடினார்னு இருக்கு. இன்னைக்கு சுந்தரர் பதிகம் தில்லைக்கு தெரியும் கிடைக்கல தெரியுதா, சுந்தர பதிகம் தில்லைக்கு கிடைக்கிறா எவ்வளவோ தவக்கிறது. இப்படி நல்லா தன்னை மறந்து பாடியிருக்கிறார், பாடினார் பண்ணிவரா பண்ணினார் இருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாம் வெறும் ஏற்றில் எழுதியாதது கரையாங்கிறான்னு சொன்னால் இப்படி போயிட்டு உண்ணாமலை உமையாளுடன் தான் இருக்குது. அதான் ஞான சொல்ல சொல்கிறேன், அவர் தான் இருக்கே தவிர அது மட்டும் இல்லைவா ஒன்று இருக்கு. ஒன்றவன் தானி இரண்டவன் இன்னது என்று சொல்லி இப்பொழுது நாமும் இங்கே சுந்தர பெருமானோடு தில்லையின் பதியில் வணங்கும். வணங்கி அப்படியே வெளியில் வந்தார். என்ன அப்படின்னா, சரி நீங்கள்லாம் அவரவர் நாள் ஆச்சு ரொம்ப நேரம் மணியாங்க இருக்கீங்க, எல்லாம் வீட்டுக்கு சென்று வாருங்கள் அடுத்த வாரம் சுவாமி அடுத்த வாரம் இங்கேயே தில்லையில் இருக்கிறேன்னா உங்களுக்காக சொல்லுங்கள். ஜெய்சிவா ஜெய்சிவா ஜெய்சிவா ஜெய்சிவான்னு வணங்கி இப்படி சுந்தரிடம் விடைபெற்று உள்ளே போய் சூத்த பெருமாளத்திலும் வெளியே சுந்தரனுடைய திருவடியிலும் விடைபெற்று கொண்டு இப்பொழுது நேராக எங்கே வந்தால் கடலூர் வந்தால்
4: அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இனைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க இறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு கேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க திறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அடி போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் போருமாறு ஒந்தடியேன் புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாகிப் பறவையாய்ப் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விழைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனி வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருடி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரி எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானி அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின்றொழுங்கில் நாற்றத்தின் நேரியாய் தேயாய் நனியாணி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி கரந்தவால் கண்ணலொடுனை கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேரூறி நின்று சிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயையிருடை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி குறந்தோல் போர்த்து எங்கும் குழு அழுக்கு மூடி மலம் தோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயிக் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இராத சிறியேற்கு நல்கி விலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற்கரையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரி தேசனி சேனாரமுதி சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரி ஆரா அமுதி அளவிலா பெம்மானி ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானி நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானி இன்பமும் துன்பமும் இல்லானி உள்ளானி அன்பருக்கு அன்பனி யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனி துன்னிருடே தோன்றா பெருமையனி ஆதியனி அந்தம் நடுவாகி அல்லானி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி கூர்த்தமஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வி போக்கும் வரவும் புனருவிழா புண்ணியனி காக்கும் எம் காவலனி காண்பரிய பேருணியே ஆற்றின்ப வெள்ளனி அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொடியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனி தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உள்நாரமுதே உடையானி வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணியோ என்றென்று போற்றி கொண்டிருந்து பொய்கட்டு மெய்யானார் நீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ளப்புலக் குரம்பை கட்டழிக்க வல்லானி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி பிள்ளையுட்கூத்தனி தென் பாண்டி நாட்டானி அல்லல் பிறவி அறுப்பானி ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om.

முதுநிலை என்ற தலைப்பிற்கிணங்க பதிப்பொருளானது ஏனைய பசுபாசங்களிலும் எவ்வாறு மேம்பட்டு விளங்குகின்றது என்ற உண்மையினை மிக அருமையாக எடுத்துரைக்கின்ற அதிகாரம் 13. திருக்குறளுக்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று சிறந்த செய்திகளை சொல்லுதல், இரண்டாவது அதை அழகாக நயமாக சொல்லுதல். அதைப் போலவே இந்த திருவருட்பயன் சாத்திரமும் பல சித்தாந்த சாத்திரங்களைப் போல அரிய சித்தாந்த செய்திகளை சொல்வதோடு அதனை ஈடு இணையில்லாத ஒரு அழகோடு நயமாக சொல்கின்றது. அது குறள்வெண்பாவிற்கே அமைந்த ஒரு தனிச்சிறப்பு. அந்த குறள்வெண்பா என்ற அந்த செய்யுள் முறை சிறந்த புலவர்களிடம் அமையும் பொழுது, அதுவும் ஞானிகளிடம் அமையும் போது, அதனுடைய தனித்தன்மையினை மக்களெல்லாம் உளம் கொண்டு மகிழ்ந்து போற்றுவதற்கு இடனாகின்றது. அந்த வகையிலே இந்த 13 அதிகாரத்திலே மிகச்சிறப்பாக பதியினுடைய மேன்மையினை ஒவ்வொரு குறட்பாவிலும் எடுத்துரைத்த ஆசிரியர் இந்த 8வது குறட்பாவிலே சொல்வது என்னவென்றால், பதிப்பொருள் எல்லா உலகங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்தை சொல்லி அதன் மேல் ஒரு சிறப்பான உண்மையினையும் உணர்த்தும். எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்திலும் பதிப்பொருள் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்து இந்த அதிகாரத்து முதற்குறட்பாவிலே கூறப்பட்ட கருத்துதான். ஆகையினாலே அதே கருத்தை மீளவும் 8வது குறட்பாவிலே சொன்னால் அது கூறியது கூறல் என்று குற்றமாகிவிடும். ஆகையினாலே இந்த குறட்பாவிற்கென்று ஒரு தனி கருத்து உள்ளது. அது என்னவென்றால், முதற்குறட்பாவிலே நாம் படித்தோம், எல்லா உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் என்ற உண்மையினை படித்தோம். ஓமையும் கூறினார்கள், உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, 11 உயிர்களிடத்தும் அகரம் தவிர மற்ற 11 உயிர்களிடத்திலும் மற்ற 18 மெய்யெழுத்துகளிடமும் அந்த அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, அதுபோல இறைவனும் எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் அறிவு மயமாக நீக்கமர நிறைந்திருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த 8வது குறட்பாவிலே அதன் மேல் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அவ்வாறு எல்லா உயிர்களிடத்தும் கலந்திருந்தாலும் உலகங்களிடத்தும் கலந்திருந்தாலும் தன்னுடைய இயல்பிலே சிறிதும் மாற்றமின்றி, அதான் நிர்விகாரி என்று சொல்வார்கள், விகாரப்படுதல் என்பது அவனிடம் கிடையாது. அது உயிர்களாகி நம் மேல் வைத்து பார்த்தால்தான் நமக்கு அந்த உண்மை விளங்கும். உயிர்களாகி நாம் எப்படி எதை சார்கின்றோமோ அதன் வண்ணமாகி விடுவோம். சாந்ததன்மயமாய் விளங்குதல் உயிர்களாகி நம்முடைய இயல்பாக உள்ளது. இறைவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். உண்மை என்னவென்றால், அப்படி எல்லா பொருள்களிடத்தும் கலந்திருக்கின்றானே சிவபெருமான், அந்த சிவபெருமானை சார்ந்துதான் மற்ற எல்லா பொருள்களும் இருக்கின்றனவே ஒழிய மற்ற பொருள்களை சார்ந்து சிவம் இருப்பதில்லை. கலந்து இருப்பது என்பது வேறு, சார்ந்து இருப்பது என்பது வேறு. சார்ந்திருந்தது என்றால் எந்த பொருளை, ஏதாவது ஒரு பொருளை சார்ந்து நாம் இருக்கின்றோம் என்றால் அதன் சார்பு இல்லாவிட்டால் நமக்கு இழப்பு ஏற்படும். உணவை சார்ந்திருக்கின்றோம், உடையை சார்ந்திருக்கின்றோம், இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றோம், இன்னும் எத்தனையோ உலக போகங்களை. ஏன்னா முதல்ல உடலை சார்ந்து விட்டோம், உயிர்களாகி நாம் உடலை சார்ந்து விட்டோம். அப்ப உடலோ உடையை சார்ந்திருக்கின்றது, உணவை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது. மேலும் இவை அத்தியாவசிய சார்புகள். இவை தவிர ஆசையின் காரணமாக இன்னும் ஈட்டிக்கொண்ட சார்புகள் மிக பல. ஆகவே இப்படி பல சார்புகளிலே துடக்குண்டு, அதாவது அந்த சார்பு இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்று அதற்குள்ளே அகப்பட்டு கிடத்தான் துடக்குண்டு கிடத்தல். அப்படி பல சார்புகளுக்குள்ளே துடக்குண்டு பந்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் நாம் இருக்கின்றோம். ஆனால் இறைவன் எதையும் சார்ந்திருப்பது, எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். ஆனால் தன்னுடைய தனிமுதல் தன்மையிலே எந்த மாறுபாடும் இல்லாமல் நிர்விகாரியாக விளங்குகின்றான். உலகத்தை ஒடுக்குவதும் அவன்தான். உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குபவன் முத்தொழிலுக்கும் முழுமுதற் தலைவன் சிவபெருமான் தான். உரைத்தவி தொழில்கள் மூன்றும் மூவருக்குலகம் போத வரைத்தொருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்ன என்னின் சித்தியார்ல சொல்ற. ஏன்னா முத்தொழில்களுக்கும் மும்மூர்த்திகள் சொல்லியிருக்கும் போது முத்தொழில்களையும் சிவபெருமான் ஒருவனே செய்வான்னு சொல்வது என்ன என்றால்,

0: இப்படி ஆணையின் வழி நின்றுதான் அயனும் திருமாறும் படைத்தல் காத்தல் ஆகியவற்றை செய்கின்றார்கள். ஆகவே அவையும் அவனுடைய தொழிலே என்று தெளிவாக்கினார். அப்படி எல்லா உலகங்களும் அழியும் போதும் கூட அவன் தன்னுடைய தனித்தன்மையிலே மாறுபடுவதில்லை. திருவாசகம் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. வான்கெட்டு மாறுதம் வாய்ந்த அடல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மை என்று அருமையாக எடுத்துச் சொன்னான். எல்லா உலகங்களும் நம் நிலையில் தெரிந்து ஒடுங்குகின்ற சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருவனே தான் ஒடுங்காமல் நிலை பெற்று விளங்குகின்றான். ஒடுங்காமல் விளங்குதல் மட்டுமன்று சிறிதும் விகாரமின்றி தன் நிலையிலே எந்த மாற்றமும் இன்றி விளங்குகின்றான். நமக்கு ஒரு கேடு நடக்காவிட்டாலும் நம்மை சுற்றி கேடு விளைந்தால் நாம் அதனாலே பாதிக்கப்படுவோம். ஆனால் சிவபெருமானோ எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போது, எல்லா உலகங்களும் நடைபெறும் போது எப்படி அவர் விளங்கினாரோ அப்படித்தான் எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போது விளங்குவார். ஏன்னா அவர் அருளைத்தானே செய்கின்றார். ஒடுக்கமும் அருள்தான். உயிர்கள் இடைப்பாற வேண்டும். நமக்கு தெரியாது, ஐயோ அடித்தல் தொழில் ஆயிற்றுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுவும் நமக்கு தேவை. குழந்தைக்கு மருந்து தேவை என்று தெரியாது, வேண்டாம் சொல்லுவோம். ஆனால் தாய் அறிவாள் இந்த மருந்து இந்த குழந்தைக்கு தேவை. அதே மாதிரி அவன் எப்பொழுதும் அந்த தாயில் சிறந்த தயாவாக அவன் விளங்குவதனாலே அவன் நிலையிலே எந்த மாறுபாடும் கிடையாது. அதைத்தான் இங்கே சிறப்பாக சொன்னார் இந்த எட்டாவது குரட்பாவிலே. நீரிலே சூடு கொதிக்கின்ற நீரை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். கொதிக்கின்ற நீரிலே சூடு எப்படி முழுமையாக அந்த நீர் முழுமையும் உள்ளதோ அதுபோல எப்பொருள்களிலும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் தன்னுடைய நிலையிலே சிறிதும் மாறுபாடின்றி கலந்துள்ள பொருள்களின் காரணமாக அந்த கலந்துள்ள பொருள்களின் தன்மை தனக்கு எய்துதலின்றி தான் ஏகனாய் நிற்பான் என்று அருளி செய்தார் எட்டாவது குரட்பாவா. இதற்காக இதை சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. ஏனென்றால் ஏழாவது குரட்பாவிலே அடியவர்களுக்கு அகலாத ஞானமாய் விளங்குகின்றான், வானுலோருக்கு எட்டாதவனாய் விளங்குகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அப்ப முதல் குரட்பாவிலே எல்லா பொருள்களிடத்திலும் சிவபெருமான் கலந்து விளங்குகின்றான் சொல்லிவிட்டு ஏழாவது குரட்பாவிலே அடியாரிடத்து மட்டும் நீங்காமல் விளங்குகின்றான் மற்ற பொருளை நீங்கி விளங்குகின்றானா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த ஐயத்தை அறுக்க வேண்டும், அந்த ஐயத்தை போக்க வேண்டும். அதுக்காகத்தான் மீளவும் அந்த கருத்தை முதற்குரட்பாவிலே சொன்ன கருத்தை மீளவும் சொல்லி எல்லா பொருளும் இருக்கின்றான். அப்ப அடியவரிடம் மட்டும் அவனுடைய கலப்பு சிறப்பாக உள்ளது. அதாவது எல்லா பொருளிடத்தும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் அடியவர்களிடம் கொண்டுள்ள கலப்பு எப்படி என்றால் அடியவர்களிடத்து தான் இருப்பதை அந்த அடியவர்களுக்கு உணர்த்துகின்றான். மற்ற பொருள்கிட்ட நான் தன்னுடைய கலப்பை அந்த பொருள்களுக்கு உணர்த்துவதில்லை. அடியனிடமும் சிவபெருமான் இருக்கின்றார் என்றால் சிவபெருமான் அடியனுக்கு தன்னை உணர்த்தி கொண்டிருக்கவில்லை. அடியனுக்கு உணர்த்துவதெல்லாம் வினைக்கீடான போகங்களைத்தான். ஆனால் சிறந்த சிவனடியார்களுக்கு அவர்கள் உள்ளத்திலே தாம் தங்கி உள்ளதை உணர்த்துகின்றார். ஏன்னா உணர்த்தினா அவர்கள் உணரக்கூடியவர்களாக பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பக்குவம் வராதவர்களுக்கு தன்னை உணர்த்த மாட்டான், வினைப்போகங்களையே தான் ஊட்டுவான். ஆகையினாலே அடியவர்களிடத்திலே அவன் நீங்காமல் இருக்கின்றான் என்பதற்காக ஏனைய பொருள்களிலே நீங்கியிருக்கின்றான் என்பது பொருள் அன்று ஏனைய பொருள்களிலே அவன் இருந்தாலும் அவனுடைய இருப்பினை ஏனையோர் அறிவதில்லை. அடியவர்களுக்கு அவர்கள் அறியத்தக்க வகையிலே விளங்கி தோன்றுகின்றான் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒன்பதாவது குரட்பாவிலே என்ன கருத்தை சொல்கின்றார்கள் என்றால் அப்போ அடியவர்களுக்கு மட்டும் அவன் வந்து தன்னை விளக்கி நன்மை செய்கின்றானே, ஏனையவர்களுக்கு அந்த நன்மையை செய்யவில்லையே என்று சொன்னால் ஏனையவர்களும் அடியார்களாக ஆக வேண்டும். ஆனால் அவர்களுக்கும் அந்த நன்மையை செய்வான். இதிலே அவன்பால் எந்த குற்றமும் கிடையாது. அவனை யார் வேண்டி நிற்கின்றார்களோ அவர்கள் அவன் தருகின்ற இன்பத்தை பெறுகின்றார்கள். சிவத்தை சாராமல் உலகமே நமக்கு உண்மையான சார்பு என்று கருதுபவர்களுக்கு அந்த சிவபெருமான் தருகின்ற முத்து இன்பம் கிடைக்கவில்லை. ஆகவே சிவமே நமக்கு சார்பு என்று சொல்லி சிவநெறியிலே உழுகுகின்ற மெய்யடியார்களுக்கு அவன் அந்த சிவானந்தமாகிய பேற்றினை வழங்குகின்றான். உலகமே சார்பு என்று இருப்பவர்கள் சிவத்தை சாராமையினாலே அந்த சிவானந்தத்தை பெற முடியவில்லை. எனவே சிவத்தை சார்ந்தவர்கள் சிவமாம் தன்மையினை பெறுவார்கள். ஏன்னா ஆன்மாவினுடைய இயல்பு எப்படி இருக்கு, சார்ந்ததன் மயமா விளங்கக்கூடியது ஆன்மாவுடைய இயல்பு. சிவமாந்தன்மை பெற வேண்டும், அந்த முத்து இன்பம் வேண்டும், சிவமாந்தன்மை பெருவாழ்வு வேண்டும்னா நம்முடைய இயல்பு சாந்தன் வண்ண மாதிரியவா இருக்கும் போது உலக விடயங்களே சார்வேன், அதற்கு தக்க முயற்சிகளை மட்டுமே செய்வேன் என்று நான் இருந்து கொண்டு எனக்கு சிவமாந்தன்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது சிவபெருமானிடம் எப்படி அதுக்கு பொறுப்பாவார். ஆகவே அவர் தன் அருளை வழங்குவதற்கு எந்த தடையும் வைத்திருக்கவில்லை. தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தருந்தத்தி பின்னமிலான் என்கிறான் என்று இரண்டாவது குரட்பாகவே சொன்னார். அந்த தன் நிலைமையாகிய சிவமாந்தன்மையை அவனுடைய அருட்சக்தி வழங்கும். அந்த அருட்சக்தியோடு எப்போதுமே அவன் சேர்ந்துதான் இருக்கின்றான். அதாவது தன்னுடைய அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதில்லை. கருணை என்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதில்லை. எப்போதும் கருணையாக தன்னுடைய பெருநிலையினை நமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் சுவாமி. அவரே சார்பு என்று நான் இருக்கவன். இப்போது சிவபெருமானை நம்மால் உடனடியாக தரிசிக்க முடியாவிட்டாலும் அவன் நமக்கென்று ஒரு நெறி வகுத்திருக்கின்றானே, நூல்களை வழங்கியிருக்கின்றானே, அந்த நூல்களை கற்று அந்த நெறிவழி நாம் நின்றோம் என்றால் அதுவே நம்மால் இப்போதைக்கு செய்யக்கூடிய சிவச்சார்பு அதுதான். உடனடியாக முத்தியடைதல் என்பது நம்மால் இயலாவிட்டாலும் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ற வகையிலே சிவநெறியிலே வலுவாமல் இருக்கின்றோம் என்றால் நமக்கு சிவச்சார்புதான். அப்படி ஒரு நிலையினை நாம் தொடங்கிவிட்டால் அதனை விரைந்து முடித்து முத்திய நிலைக்கு நம்மை போட்டுவிக்கிறதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சுவாமி சிறப்பாக செய்வார். மற்றவற்றிலே நாம் கருத்தை வைத்து மகிழ்ச்சி கலக்கம் என்ற அனுபவங்களை அடையாமல் சிவநெறி ஒன்றே சார்பு என்று இருந்தோம் என்றால் சிவமாந்தன்மை பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆகவே சிவபெருமானிடத்திலே எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அடியவர்களும் அடியவர்கள் அவர்களுக்கு தான் இன்பம் செய்வேன், மற்றவர்கள் செய்ய மாட்டேன்னு கிடையாது. யாரெல்லாம் அவனே சார்பு அவனே கதி என்று இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த சிவத்தை சார்வார்கள். சாந்தன் மன்னமாம் இயல்பு உயிர்களுக்கு இருப்பதனாலே அவர்களும் சிவமாந்தன்மையினை பெறுவார்கள். அவனை சாராம அந்த இயல்பை நாம் பெற முடியாது. அதனாலே நன்னார்க்கு நலமிலன் நன்னினருக்கு நல்லன் மாற்றிட்டு நலமிலன் நன்னார்க்கு ஒன்பதாவது குறிப்பா தொடங்குகின்றது. நலமிலன் நன்னார்க்கு நன்னுதல் என்றால் பொருந்துதல் சார்தல். நலமிலன் நலத்தை செய்ய மாட்டான். எது இங்கு நலம்னு சொல்லப்பட்டது என்ன என்றால் நாம உலகியல் பேறுகளை எல்லாம் பெற்றால் அது நலம் நினைக்கும். நலமாக இருக்கின்றீர்களா, எல்லா உலகியல் பேறுகளும் பெற்று பொருளை தான் நாம நலமாக இருக்கின்றீர்களா கேட்கும். ஆனா இங்க சொல்லப்பட்ட நலம் என்பது முத்தி இன்பத்தை சொன்னது. மற்ற உலகியல் பேறுகள் எல்லாம் வினைக்கு ஏற்றபடி வழங்கிடுவார். அது வந்து சிவனடியார்களா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எல்லா சமயத்தவர்களிலும் செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள், எல்லா பேரும் பெற்றிருக்கின்றார்கள், நாட்டியர்கள் கூட செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் வழங்கினார்கள் என்றால் அதெல்லாம் வினைக்கேடாக வழங்கக்கூடிய பேர்கள். அவர்கள் வந்து சுகத்தை நினைச்சாலும் சரி நினைச்சாலும் சரி நிலையற்ற பேர்கள். இந்த பேர்களை வழங்குவார் அவ்வளவுதான். அடுத்த பிறகு அது எங்க தூக்கி போடும் சொல்ல முடியாது. அதை நாம பெரிய சிறப்பு நாம நினைத்துக் கொண்டிருப்பதனால மயங்குகின்றோம். சிவபெருமானை வழிபடாமலே திறவர் இப்படிலாம் இருக்கின்றார்களே, இப்ப அவர் தான் சிறப்பான கடவுள்னு சொல்றது என்ன இருக்கு. அது காரணம் என்ன, உலகியல் பேர் தான் முடிவான பேர்கள் நாம் நினைப்பது. ஆனால் நலம் என்று ஒன்று இருக்கின்றது, அது முத்தி பேரு. அந்த முத்தி பேரை சிவ வழிபாடு செய்யாதவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது. நிலையாமை என்ற துன்பத்திலிருந்து ஒரு நாளும் சிவனடியார்களை தவிர வேறு யாரும் மீட முடியாது. மீட முடியும்னு சொன்னா அது எத மாதிரி என்று சொன்னால் ஆகாயத்தே எடுத்து ஒருவன் போர்வையாக போர்த்திக் கொண்டு குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஒருவன் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தியை அடையலாம் என்று உபநிடதம் சொல்கின்றது. அதனை மொழிபெயர்த்து நம்முடைய கந்த புராணமும் சொல்கின்றது, நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய காஞ்சி புராணமும் சொல்கின்றது. ஆகையினாலே மானிடன் விசும்பின் தோலை என்று சொல்கின்றது. மானிடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாய். ஒரு போர்வை மாதிரி ஆகாயத்தை சுருட்டி கொண்டு போர்த்தி கொண்டு குளிரில் இருந்து அவன் தன்னை காத்துக் கொள்ள முடியும் என்றால் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளலாம். ஆகையினாலே சிவன் சிவபெருமான் வழிபாட்டிற்கென்று என்ன சிறப்பு இருக்கின்றது என்றால் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு சிவனடியார்களாக இருப்பவர்களே முத்தி பெறுவர். நன்னார்க்கு நலமிலன், தன்னை பொருந்தாதவர்களுக்கு அவன் நலம் செய்ய மாட்டான், முத்தி இன்பத்தை வழங்க மாட்டான். நன்னினருக்கு நல்லன், தன்னை சார்ந்தவர்களுக்கு வழங்குவான். ஏன்னா அவனை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் அந்த இன்பம், அதை சாராமல் பெற முடியாது. ஆகையினாலே யாராக இருந்தாலும் தன்னுடைய அடியார்களாக இருந்தால் தன்னை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பெருவாழ்வை அருளுகின்றான். சாராதவர்களாக இருந்தால் அருள்வதில்லை. ஆகையினாலே அவனுக்கு வஞ்சனை கிடையாது. சலமிலன் வஞ்சனை கிடையாது. ஓர வஞ்சனை என்று சொல்வார்களே, சிலருக்குத்தான் நன்மை செய்வேன் சிலருக்கு செய்ய மாட்டேன் அது மாதிரி கிடையாது. அந்த வஞ்சனை இல்லாதவன். ஏன் அப்படின்னா பேர் சங்கரன் என்றார். அதான் ரொம்ப சிறப்பு. சம் என்பது இன்பம், கரன் என்பது இன்பத்தை செய்பவன். சங்கரன் இன்பத்தை செய்பவன், இது வடமொழி சொல். ஆக சங்கரன் என்பதே அவனுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இன்பத்தை செய்பவன், இன்பத்தை செய்பவன் எப்படி துன்பத்தை செய்வான்? ஆகையினாலே சிலருக்கு துன்பம் தர வேண்டும் என்று அவன் நினைப்பது கிடையாது. ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், தன்னை சார்ந்தவர்களுக்கு சிவபெருமான் முத்தி இன்பத்தை வழங்குகின்றார், தன்னை சாராமல் உலகத்தையே சார்ந்திருப்பவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவதில்லை. அவர்களுக்கு ஒருபோதும் வழங்குவதில்லையா என்றால் அங்கதான் அவனுடைய சிறப்பு இருக்கிறது. தன்னை சாராதவர்களுக்கு வினைப்போகங்களை ஊட்டுகின்றார், வினைக்கீடாக உலக போகங்களை ஊட்டுகின்றார். அது எதற்கு ஊட்டுகின்றார்? அதான் முக்கியமாக எழுப்ப வேண்டிய கேள்வி. தன்னை சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்கட்டும், சாராதவர்களை வந்து பேசாம விட்டுறலாமே. என்ன சார்ந்தா உனக்கு முத்தி இன்பம் கிடைக்கும், இல்லது நீ போ, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு விட்டுறலாமா? அதுவும் விடவில்லை. வினைக்கீடான போகங்களை ஊட்டுகிறார். ஏன் ஊட்டுகின்றார்? அந்த வினைப்போகங்களை உணர்ந்து அவற்றின் நிலையாமையினை உணர்ந்து, அப்ப நிலைத்த பேரு என்று ஒன்று இருக்க ஒன்று நமக்கு கிட்ட வேண்டுமே, அந்த நிலைத்த பேரு எதுவாக இருக்கும் என்ற சிந்தனையை அவர்களிடம் ஏற்படுத்தி, அதன் மூலமாக சமயநெறிகளை ஒழுகச் செய்து, படிமுறையிலே பல்வேறு சமயநெறிகளிலே வளர்த்து, இறுதியிலே சிவநெறி பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த ஆன்மாவிற்கு ஏற்படுத்தி, அந்த ஆன்மாவையும் சிவநெறி ஒழுகச் செய்து, தன்னை சாராமல் பல பிறவிகளை கழித்துவிட்ட ஆன்மாவையும் ஏதாவது ஒரு நெறிமுறையின் படியாக அந்த ஆன்மாவையும் வளர்த்து சிவநெறி ஒழுகச் செய்து தன்பால் சேர்த்து அந்த முத்தி இன்பத்தை அந்த ஆன்மாவுக்கும் வழங்கிவிடுகின்றான். ஆகவே சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவான், சாராதவர்களுக்கு வழங்க மாட்டான் என்று சொன்னால் சாராதவர்களுக்கு உடனடியாக வழங்க மாட்டான் என்றுதான் பொருள். ஆனால் சாராதவர்களையும் சார வைத்து அவர்களுக்கும் அந்த முத்தி இன்பத்தை ஒரு காலத்தில் வழங்கியே தீர்வான். ஏன்னா இன்பத்தை செய்பவன் என்றே அவனுக்கு பொருள் இருக்கின்றது. ஆகவே இன்பத்தை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவிகளுக்கு இன்பத்தை வழங்குகின்றான். அந்த இன்பத்தை உணர முடியாத நிலையிலே இருப்பவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் அந்த இன்பத்தை வழங்குவான். ஆகவே எல்லோருக்கும் முத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுடைய பெருங்கருணையாகும். ஆகையினாலே அடியார்களுக்கு முத்தி வழங்குகின்றான். அடியார் அல்லாதவர்களை அடியார்களாக ஆக்கி பல பிறவிகளிலே செலுத்தி போகங்களை ஊட்டி பக்குவப்படுத்தி அவர்களையும் அடியார்களாக்கி அவர்களுக்கும் அந்த புத்தி இன்பத்தை வழங்குவான். எல்லாருக்கும் இன்பம் செய்ய வேண்டும். அதான் அந்த சிவநெறி நிலையிலே நிற்பவர்கள் அதான் சொல்கிறார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்பதையேன் பராபரமேன் ஏன் சொல்கிறார் என்றால், அதான் சிவ சிந்தனையோடு பொருந்திய சிந்தனை. அதான் ஏன்னா சிவபெருமானுக்கு அதான் சிந்தனை, எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும், அதற்காகத்தான். ஆகையினாலே அவனுடைய அந்த பெரும் கருணையினை உணர்த்தக்கூடிய அருமையான பாடல் தேவார சொல்லாட்சியிலே அமைந்திருப்பதுதான் மேலும் சிறப்பு. சலமிலன் சங்கரன் என்று அப்பர் பெருமான் சொல்லியிருக்கின்றார். சலமிலன் வஞ்சனை இல்லாதவன், எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்த சீரிலே சொல்லிட்டாங்க சங்கரன். ஏன்னா இன்பத்தை செய்பவன், எல்லாருக்கும் இன்பத்தையே செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து உள்ளவனை போய் இவன் வஞ்சனை உடையவன், இவன் பாரபட்சம் உடையவன் எப்படி சொல்ல முடியும்? அவன் சங்கரன் என்று அவனுக்கு இருக்கின்ற அந்த திருநாமமே அவனுக்கு வஞ்சனை என்பது பாரபட்சம் என்பது அவனிடம் சிறிதும் கிடையாது என்பதை உணர்த்துகின்றது. அப்போ சிலருக்கு தானே முத்தி கொடுத்திருக்காரு, எத்தனையோ பேர் கொடுக்கலையா? சார்ந்தவர்கல்லால் நலமிலன், இவர்கள் அவனை சாரவில்லை. அப்போ சாரில்லைன்னு அவர்கள் அப்படியே விட்டுட்டானா? இல்ல, சார வைத்து முத்தி கொடுப்பான். ஆகையினாலே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன், நாடொரும் நல்குவான் நலன். குலமிலராகினும் குலத்தினுக்கேற்றோர் ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமான் நமச்சிவாய பதிகத்திலே அருளி செய்தார்கள். அந்த சொல்லாட்சிகளை அப்படியே கையாண்டு பார்த்தோம். இதற்கு முன்னால் ஒரு குரட்பா பார்த்தோமே, ஏழாவது குரட்பாவிலே ஆனா அறிவாய் என்று சொல்லி திருவாசக சொல்லாட்சியினை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த பாடலிலே தேவார சொல்லாட்சி, இதற்கு முந்தைய எட்டாவது குரட்பாவிலும் திருவாசக சொல்லாட்சி நீருறு தீ என்று வந்தது, அதை எரியுறு நீர் என்று அதே ஓமையை கையாண்டிருந்தார் திருவாசக சொல்லாட்சி. இந்த குரட்பாவிலே தேவார சொல்லாட்சி. ஆக திருமுறைகளின் கருத்து சைவ சித்தாந்தமே என்பதை அந்த சொல்லாட்சிகளை வைத்து, அதான் நன்னூல் என்ற தமிழ் இலக்கண நூல் அருமையாக சொல். முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னைய போல் போற்றுவிடும் என்பதற்கும், முன்னோரின் வேறு நூல் செய்துவிடும் மேற்கோளில் என்பதற்கும் ஊறு பழஞ்சூத்திரத்தின் போல் என்று நன்னூல் சொல்கிறது. அதாவது தொல்லாசிரியருடைய வழி நின்று நூல் செய்கின்ற பிற்கால ஆசிரியர்கள் தொல்லாசிரியருடைய கருத்தை தான் சொல்கின்றோம் என்பதை நன்கு உணர்த்தும் பொருட்டு நம்முடைய ஆசிரியர்களுடைய கருத்தை மட்டும் கூறாமல் அவர்கள் கையாண்ட அந்த சொற்பிரயோகங்களையும் தாமும் கையாள வேண்டும். அதன் மூலம் இந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் என்பது படிப்பவர்களுக்கு நன்கு விளங்கும் என்று நன்னூல் இலக்கணம் வகுக்கின்றது. வழிநூல் செய்பவர்கள் மாதிரி திருமுறைகளின் வழிவந்ததே சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்ற கருத்தினை உணர்த்தும் பொருட்டு அந்த தேவார சொல்லாட்சியை மிகச்சிறப்பாக போற்றியுள்ளார். நலமிலன் சலமிலன் சங்கரன் என்று அந்த அப்பர் தேவார பாடலே வருகின்ற அந்த சொற்பிரயோகங்கள் இங்கும் வருகின்றன. ஆகையினாலே அடியாரிடத்தில் மட்டும் அகலாமல் இருக்கின்றான், வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்றான் என்று ஏழாவது குறட்பாவிலே கூறினார்களே, ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாதமன் என்று சொன்னதனாலே ஏதோ வானோர்களுக்கெல்லாம் இன்பம் அடங்க வேண்டாம், அவர்களெல்லாம் தனக்கு வேண்டாதவர்கள், அடியார்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள், அவர்களே தமக்கு வேண்டியவர்கள் என்று சிவபெருமான் கருதவில்லை. எல்லா உயிர்களையும் அவர் ஒன்றாகத்தான் நோக்குகின்றார். ஆனால் அடியார்கள் என்பவர்கள் அந்த ஆன்மாக்கள் சிவமே சார்பு என்ற தெளிவுணர்ச்சியோடு சிவத்தை சார்ந்து விட்டதனாலே அவர்கள் சிவமான் தன்மை இன்பத்தை பெறுகின்றார்கள். வானோர்கள் அந்த உண்மையை அறியாமல் அவர்கள் போகங்களையே சார்ந்திருப்பதனாலே அவர்களுக்கு இந்த சிவச்சார்பு எட்டாமல் இருக்கின்றது என்ற உண்மையை உணரும் வகையிலே இந்த ஒன்பதாவது குறட்பாவை வைத்துள்ளார். ஆகையினாலே இந்த ஒன்பது குறட்பாக்களின் மூலமாக இந்த ஒன்பது குறட்பாக்களுடைய கருத்தையும் நாம் உணர்ந்ததன் பயன் என்ன? சில செய்திகளை அப்படியே தெரிந்து கொண்டு போய்கொண்டிருப்பதுதான் சாத்திரங்களுடைய, அதற்காகத்தான் சாத்திரங்கள் நமக்கு அருள் செய்தார்களா சிந்திக்கும். சிறப்பான நம்முடைய வழிநூல் ஆசிரியர் சார்பு நூல் ஆசிரியர்கள்லாம் மிகக்கருணையோடு நமக்கு விரிவாக சொல்லியிருக்கின்றனர். முதநூல் ஆசிரியர் தீவிரதர சத்தனிவாதர்கள் தான், அவர்கள் தான் உணர முடியும் செய்திகளாக வரும். செய்திகளை சொல்வதன் மூலமாக அந்த நூல் மிகச்சிறப்பாக விளங்குகிறது. அதன் பெருநிலை அதை நம்மால் எடுத்துரைக்கக்கூடிய நிலை அன்று, மிகப்பெருநிலை சிவஞான போதம். இப்ப வழிநூல் ஆசிரியர் சிவஞான சித்தியார்களையும் நம்ம சார்பு நூல் ஆசிரியர் சிவபிரகாசம் இந்த திருவருள் பயன் கொண்ட நூல்களிலும் மிக அருமையாக எளிய சொல்லாட்சியிலே நமக்கு பல அறிவுரைகளை உணர்த்தியிருக்கோம். இன்றைய தேவை எளிமை என்று பலரும் கூறி வருகின்றனர். அவர்கள்லாம் சிவஞான சித்தியார் திருவருள் பயன் இது போன்ற நூல்களை எல்லாம் போற்ற வேண்டும். ஏன்னா எந்த காலத்திலே எவ்வளவு எளிமையாக, அதுவும் அறியவற்றுடெல்லாம் அறிய தத்துவ கருத்துக்களை எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள் நம்முடைய வழிநூல் ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளும், குடைநூல் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள். அல்லது சிவஞான போதத்தினுடைய பயனை நாம் நுகர முடியுமா? நம்முடைய சிவஞான போத மாவாடியின் தந்த வள்ளலாகிய நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம், இந்த திருவருட்பயன் போன்ற சாத்திரங்களை எத்தனை இடங்களிலே எடுத்து வைத்து நமக்கு விளக்குகின்றார்கள் என்பதையெல்லாம் நான் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே இந்த திருவருட்பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒன்பது குறட்பாக்களிலே இத்துணை சிறப்பாக பதிமுதுநிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு ஏற்ப பதியினுடைய மேன்மைகளையெல்லாம் எடுத்துச் சொல்லிவிட்டு இந்த ஒன்பது குறட்பா செய்திகளையும் நாம் அறிந்து கொண்டதனாலே செய்ய வேண்டியது என்ன? அதாவது அறிந்தும் செயல்படாமல் இருப்பது பெரிய குறைபாடு, அறியாமையே இருப்பதே குறைபாடுதான். அறிந்தும் அதுக்கு ஏற்ற செயல்முறைகளிலே இறங்காமல் இருந்தால் அது பெரிய குறைபாடு. அதைத்தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்னும் அது அறிவீர் உயிவினை நாடாதிருத்தல் இந்தமக்கு ஊனம் என்றோ. வினைக்கு இவ்வினைன்னு உங்களுக்கு தெரிகின்றது, தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரி வினைகளையே செய்து பிராரத்தத்தை அனுபவித்து வாழ்கின்றீர்களே, அது குறைபாடு அல்லவா? சிவபுண்ணியங்களாகிய சரியாதிகளை அல்லவா ஏற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்களே நம்முடைய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அதே போல இந்த நூலாசிரியரும் சொல்கின்றார், இந்த ஒன்பது குறட்பாக்களின் மூலமாக சிவபிரானாகிய இறைவனே நிகரற்றவன், அவன் எல்லா பொருளிடத்திலும் நீக்கமர விளங்குகின்றான், முற்றறிவுடையவன், அளவில் ஆற்றல் உடையவன், பேரின்ப காரணன், இப்படி பல சிறந்த குணங்களை பொருந்தியிருப்பவன், தான் இந்த சிறந்த பெருங்குணங்களை பொருந்தியிருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும், எல்லா உயிர்களும் அந்த பெருநிலையினை பெற வேண்டும் என்ற கருணை எப்போதும் உள்ளவன். இரண்டாவது குரட்பாசு. ஆக எப்படிப்பட்ட தன்னை வழங்குகின்றான்? பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேச்சின் அருமைக்கும் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒப்பில்லாத தலைமை பொருளாக விளங்குகின்ற சிவபிரான் தன்னுடைய அந்த சிறந்த இயல்புகளை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்று கருணையோடு விளங்குகிறான். அப்படிப்பட்ட உயிர்கள் அந்த பெருநிலையினை
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு 3.
1: இந்த பாடலிலே முதல் வரிதான் இப்பொழுது நாங்கள் படிக்கிறதுக்கு தேவையான வரி. என்ன சொல்கிறார் என்றால், விச்சதின்றியே விளைவு செய்குவாய். விச்சு என்ற வார்த்தை விதையை குறிக்கிற வார்த்தை. வித்து என்பதுதான் இங்கே விச்சு என்று நிற்கிறது. தமிழுக்கு அந்த முறைமை உண்டு. அது நாங்கள் முன்பும் படித்திருக்கிறோம். வழித்தல் என்ன, வழித்தல் விகாரம், மெலித்தல் விகாரம் என்றெல்லாம் இருக்கிறது. வித்து என்று இருக்க வேண்டியது இங்கே விச்சு என்று இருக்கிறது. விச்சதன்றியே விளைவு செய்குவா என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், விதையில்லாமலே நீ மரத்தை உண்டாக்கக்கூடியவன் என்று அர்த்தம். இதுக்கு என்ன என்று விளக்கம் எழுதுகிற பெரியவர்கள் செய்வார்கள், நம்முடைய உடம்புக்கு எல்லாம் மாயை தான் வித்து, அதிலே இருந்து பிறந்தது தான் நம்முடைய உடம்பு. ஆனால் இறைவனுடைய உடம்பு மாயை என்ற வித்திலே இருந்து பிறப்பதில்லை. அதனால் தான் சொல்லுகிற பொழுது விச்சதன்றியே விளைவு. அவன் எங்களுக்கு மாயை இல்லாவிட்டால் உடம்பு இல்லை. இறைவனுக்கு மாயை அல்ல உடம்பினுடைய மூலம். திருவருளையே வடிவமாக கொண்டு இறைவன் வருவான். இதுதான் சைவர்களுடைய நம்பிக்கை. அவன் எங்களுக்கு எங்களுடைய உடம்புக்கு மூலம் மாயை என்பது போல இறைவனுடைய உடலுக்கு மூலம் திருவருள் தான். திருவருளே தான் அவனுக்கு வடிவமாக வரும். ஆகவேதான் இந்த பாடலிலே சொல்லுகிற பொழுது வனவாச கடந்த சொல்லுகிறார், பொய்காட்டா மெய்யா என்கிறார். அதாவது எங்களுடைய உடம்பெல்லாம் பொய்யில் மாயையிலிருந்து வருகிற உடம்பாகவே பொய்காட்டும் மெய். இறைவனுடைய உடம்பு பொய்காட்டா மெய் என்றால் மாயையிலிருந்து வந்த உடம்பல்ல, திருவருளிலே வந்த உடம்பு என்பதை சொல்லுவதற்காகத்தான் அந்த வரியை அமைக்கிறார். என்னவோ இன்றைக்கு அதிர்ஷ்டவசமாக இவ்வளவும் தொடர்ந்து சொல்லிவிட்டேன். இனி இதுல இருந்து நீங்கள் வாசிக்கலாம்.
2: பொய்காட்டா மெய்யா, வினை தராத உடம்பை, அதாவது அருள் உடம்பை உடையவரே.
1: இப்ப புரியுதுங்களா? இப்ப நான் இவ்வளவும் சொன்னாதான் இந்த வரிக்கான விளக்கம். அதாவது வினை உடம்பை அல்லாது என்றால் வினையாலே விழுந்த மாயை உடம்பை அல்லாது அருள் உடம்பை உடையவனே, திருவருளையே உடம்பாக கொண்டவனே.
2: திருவெண்ணை வித்தகா, திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியுள்ள ஞான தேசிகரே.
1: நல்ல ஞான குருவை ஞான தேசிகன் என்று சொல்வது வழக்கம். திருக்குறளையும் அந்த இடங்கள்லாம் வருகிறது. ஞான தேசிகன் என்றால் அறிவை தரக்கூடிய தேசி. தேசு என்பது ஒளி, அறிவொளியை தரக்கூடிய பெரியவனே. என்ன நினைக்கிறார் என்றால், மெய்கண்ட தேவரை சிவனன்றே நினைக்கிறார் மனவாசகம் கடந்த தேவர். மெய்கண்ட தேவரை நம்மை போன்ற ஒரு மானுட குரு என்று நினைத்தால் பொய்காட்டாமையா என்று சொல்லியிருக்க மாட்டார். பொய்காட்டாம் ஐயா என்று சொன்னதனாலே என்ன தெரிகிறது, அது சிவனே தனக்கு குருவாக வந்து நிற்கிறார் என்று சொன்னபடியால் தான் அவரை விழித்து விட்டு அவருக்கு ஊர் அட்ரஸ் எல்லாம் சொல்லுகிறார். திருவெண்ணை
2: வித்தகா, திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியுள்ள ஞான தேசிகரே. ஐயா, ஐயனே, சுத்தவினா, திரு அருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்களை.
1: கேள்விகள் கேட்க போகிறார் குருவிடம். அதான் இந்த பாடலே அவர் சொல்லி முடிக்கிற விஷயம். உன்னிடம் சில கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த வினாக்கள் என்ன வினாக்கள் என்றால் சுத்த வினாக்கள் என்கிறார். அது என்ன சுத்த வினா அசுத்த வினா என்று ஒரு கேள்வி நமக்கு நம்முடைய அறிவுக்கு எழும்பும். அதை பின்னுக்கு உரையாசிரியர் விளக்கம் செய்வார். சுத்த வினா என்றால் ஆன்மாவுக்கு மூன்று நிலை உண்டு, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று கேவலம், சகலம், சுத்தம் என்று மூன்று. இப்ப உரையிலே வரப்போறபடியால் நான் இங்கே விளக்கம் செய்யவில்லை. கேவலம் சகலம் என்ற நிலைகள் ஆன்மாவினுடைய இழிநிலைகள். சுத்தம் என்பதுதான் ஆன்மாவினுடைய உயர்நிலை. எனக்கு அந்த உயர்நிலையை நான் அடைய வேண்டும். அது சம்பந்தமான கேள்விகளை உன்னிடம் கேட்கப் போகிறேன், விளக்கம் செய் என்பதைத்தான் சுத்த வினா. என்ன அந்த பாடல் பெரிய சொல்லுங்க.
2: சுத்தவினா நீதான் கேட்டருள், திருவெண்ணை வித்தகா. ஐயா, சுத்தவினா நீதான் கேட்டருள்.
1: சுத்தவினா, சுத்தமா சுத்த நிலை அடைவதற்காக நான் கேட்க போகிற வினாக்களை நீயே கேட்டு அதற்கு விடையை அருள் என்பதை பொருள் கொள்ள வேண்டும். கேட்டருள்னா கேட்பாயாக என்று கேட்டு அதற்கான விடையை எனக்கு அருள்வாயாக என்று இதற்கு பொருள் கொள்ள வேண்டும்.
2: சுத்தவினா, திருவருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்களை நீதான் கேட்டருள், உமது திருச்செவியில் ஏற்றருளி அவற்றிற்கு விடை கூறி அருள வேண்டும்.
1: கேட்டுக்கு பாருங்க, கேட்டுக்கு தனியே எழுதுறார், அருளுக்கு தனியே எழுதுறார். அவற்றை உன் திருச்செவியில் கேட்டு விடையை அருள்.
2: பொழிப்புரை. வந்தடைந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு நிலையற்ற உணர்வுகளாகிய பாசஞான பசு ஞானங்களை நீக்கி அவற்றின் நீங்கி நிற்கும் அவர்தம் அறிவில் பதிஞானமாகிய திருவருள் ஒளியை விளங்கச் செய்து அவ்வருளுக்கு முதலாகிய பேரின்பமயமான மெய்ப்பொருளாகிய சிவத்தை அனுபவமாக உணர வைக்கும் மெய்கண்ட நாதரே, அடியேன் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். வினை காரணமாக வராத அருளுருவை கொண்ட முதல்வரே, திருவெண்ணை நல்லூரை இருப்பிடமாக கொண்ட ஞான தேசிகரே,
1: கவனிச்சுக்குங்க அந்த வசனத்துக்கு, வினை காரணமாக வராத அருள் உருவை கொண்டவரே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு விஷயம் தெளிவாகிறது. இறைவனுடைய உருவல் உரு வினை காரணமாக வந்த உரு அல்ல, அருள் உரு. அதை புரிந்து கொள்ள,
2: வினை காரணமாக வராத அருளுறவை கொண்ட முதல்வரே, திருவெண்ணை நல்லூரை இருப்பிடமாக கொண்ட ஞான தேசிகரே, அடியேன் சுத்த நிலையாகிய ஞான வாழ்வினை எய்தும் விருப்பத்தால் கேட்கும் வினாக்களை திருச்செவி ஏற்று அவற்றிற்கு விடை கூறி அருள வேண்டும் என்று ஆசிரியரிடம் விண்ணப்பம் செய்கின்றார் மாணவர்.
1: நல்லா வாசிக்கிறீங்க, அதுக்கு முதல் பாராட்டு.
2: அவ்வளவுதாங்க, பொழிப்புரை முடிஞ்சிச்சுங்க.
1: சரி, அடுத்து மேல போங்க.
2: விளக்கம். பாசஞானம். ஆன்மாக்களாகிய நாம் உடம்பையும் ஐம்புரி முதலிய கருவிகளையும் சார்ந்து நின்று,
1: ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க. இதுக்கு முன்ன சொன்னார் பசுஞானம், முதல் பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்று ஞானம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று அர்த்தம். அது உங்களுக்கு நல்லாக தெரியும். திரும்ப திரும்ப நான் அதை சொல்வது பதிய வேண்டும் என்பதற்காக. பாசத்தோடு, பாசம் என்பது மலங்கள், உங்களுக்கு தெரியும் பதிவசு பாசம் என்றால் மலங்கள், மலங்களோடு சார்ந்ததாகிய அறிவு என்று சில அறிவு உண்டு. அதற்கு பிறகு ஆன்மாவினே சார்ந்ததாகிய அறிவு என்று சில அறிவு உண்டு. இதற்கு எல்லாவற்றுக்கும் அப்பால் இறைவனை சார்ந்ததாகிய அறிவு என்று ஒரு அறிவு உண்டு. இந்த மூன்று அறிவு நிலை உண்டு, பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் என்று மூன்றாக இந்த அறிவை பிரித்தார்கள். இப்போ இந்த ஒவ்வொரு அறிவும் என்ன என்ன என்று சொல்ல போகிறார். அதைத்தான் இந்த பந்தியிலே நாங்கள் படிக்கிறோம். பாசஞானம் படி.
2: பாசஞானம். ஆன்மாக்களாகிய நாம் உடம்பையும் ஐம்பொறி முதலிய கருவிகளையும் சார்ந்து நின்று அவற்றால் அறிவு விளங்கப் பெறுகிறோம். அங்கனம் கருவி கரணங்களால் உலகப் பொருள்களை அறியும் இடத்து அவ்வறிவு பாச அறிவு அல்லது பாச ஞானம் எனப்படும். அறிதற் கருவிகளாகிய அவையும் அவற்றால் அறியப்படும் பொருள்களும் ஆகிய அனைத்தும் மாயையிலிருந்து தோன்றிய காரியங்களே ஆகும். மாயை பாசம் எனப்படும்.
1: ஒரு சின்ன இடம் சொல்லுகிறேன். முதல் அறிவு பற்றி சொல்லுகிறார், பாசஞானம் பற்றி சொல்லுகிறார். இந்த பாசஞானத்தை எதனாலே அறிகிறோம் என்றால் கருவிகளாலும் கரணங்களாலும் அறிகிறோம். கருவி என்பது புறத்தே இருப்பது, கரணங்கள் என்பது உள்ளே இருப்பது. அந்த கரணம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. சாதாரண நிலையிலே ஒருவன் அறிவு பெறுகிறான் என்றால் அவனுடைய மெய்வாய் கண்மூக்கு செவி என்பவற்றாலும், அதற்கு பிறகு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவற்றாலும் தான் ஒருவனுக்கு அறிவு வரப்பெறுகிறது. சாதாரண நிலை, இப்ப நாங்கள் இதை படிக்கிறோம், கண்ணாலே படிக்கிறோம், பிறகு மனதாலே சிந்திக்கிறோம், புத்தியாலே நிச்சயிக்கிறோம். இவ்வளவு தான் இந்த அறிவு. இது கூட இப்பொழுது ஆரம்ப நிலையிலே இது கூட கேவல அறிவு தான். இதுல ரொம்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த அறிவைத்தான் இன்றைய உலகம் மிகப்பெரிய அறிவு என்று கருதி கொண்டிருக்கிறது. நான் விஞ்ஞானம் படித்து விட்டேன், ராக்கெட் விடுகிறேன், அது விடுகிறேன், இது விடுகிறேன், அந்த வேற நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து விட்டேன், இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தேன், எல்லாம் இந்த கருவிகரணங்களாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற அறிவு தான். இதனாலே நீங்கள் பெறுகிற அறிவு என்ன என்று கேட்டால், உலகியல் சார்ந்த அறிவைத்தான் நீங்கள் பெற முடியும். இந்த இந்த நூலை படிக்கிறதனுடைய பெருமை இங்கே இருந்துதான் தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த உலகியல் அறிவு என்று நீங்கள் சொல்லுகிற எந்த ஒன்றானாலும், அது சில நேரத்திலே உலகியல்லே அது ஒரு பெரிய விஷயமாக, ஒரு ராக்கெட் பெற்று விட்டான் அல்லது ஒரு ஒரு அணுகுண்டை தயாரித்து விட்டான், இல்ல உலகியல் சார்ந்த விஷயம். இது மாயையிலே உண்டான பொருள்களை நீங்கள் அறிந்து கொள்வது, அதற்கு கருவிகரணங்கள் தான், அறிகருவிகள் இதை வைத்துக் கொண்டு தெரிகிறீர்கள். மாயை என்பதே பொய், அதை முதல் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாயை என்பதே பொய். இந்த பொய்யிலே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு நான் ஒரு அறிவாளி என்று சொல்வது நியாயமாகுமா? இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளும். பொய் தான், எதுவும் பொய், ஒன்றும் நிலையில்லாதது. பொய் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் நிலையில்லாதது என்று அர்த்தம். நீங்கள் விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து விட்டேன், அதை கண்டுபிடித்துட்டேன், இதை படித்து விட்டேன், இதை படித்து விட்டேன் எல்லாம் பொய் பற்றி படிக்கிறீர்கள். பொய் பற்றி படித்து விளக்கம் உண்டாகி கொண்டு நான் ஒரு பெரிய அறிவாளி என்று சொல்ல முடியுமா என்றால், அப்படி சொல்லுபவன் முட்டாள் என்று அர்த்தம், அதற்கு நாம் முட்டப்பட வேண்டும் என்று அர்த்தம். இதுதான் பாசஞானத்தினுடைய விளைவு. பாசஞானம் என்பது கருவிகரணங்களை கொண்டு, கருவிகரணங்களும் ஒரே மாதிரி எப்பொழுதும் இருப்பதில்லை. இது நமக்கு அது நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். கருவிகரணங்கள் அதனுடைய ஆற்றல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அஞ்சு வயதிலே எனக்கு நன்றாக தெரிந்த கண் இப்பொழுது கண்ணாடி போடாமல் தெரிவதில்லை. இப்பொழுது நான் ஆனால் அனுபவம் கூடிவிட்டது. இப்பொழுது நான் காணுகிற உண்மைக்கும் ஐந்து வயதிலே நான் கண்ட உண்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கருவி காரணத்தினுடைய கூர்மை மாற மாற அறிவினுடைய நிலை மாறிக்கொண்டே போகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் போன ஆண்டு கண்டுபிடித்தம் இருந்து இந்த ஆண்டு பிழை என்றார்கள், அல்லது போன ஆண்டு கண்டுபிடிக்கப்படாத நோய் இந்த ஆண்டு வந்து நம்மை மிரட்டும், இதெல்லாம் நம்முடைய அனுபவத்திலே தெரிகிறது. ஆகவே இது எல்லாமே பொய். இந்த பொய்யிலே ஒரு வித்தகம் பெற்றுக்கொண்டு நான் ஒரு அறிவாளி என்று சொல்லுகிறவனை போல ஒரு மூடன் இருப்பானா? ஏனென்றால் இதுக்கு கண் கண்டது காது கேட்டது என்கிறே, கண் உனக்கு எப்பொழுது கண்டது? கண்ணை ஏதோ ஒன்று இயக்குகிறது, அதனாலே நீ காணுகிறாய். அது இப்பொழுது உனக்கு தெரியும், நீ கண் கண்டது என்று சொல்லுகிறாய். அதுதான் நாம நினைக்கிறோம், காது கேட்டது என்று சொல்லுகிறாய். கடவுளை மறுக்கிறவன் கூட என்ன சொல்றான், கண்ணாலே கண்டாயா? அவனுடைய எண்ணம் இந்த நாத்திகம் பேசினுடைய கண்ணாலே காண்பது என்பது நூறு விதம் உண்மை என்று நினைக்கிறான். கண்ணாலே காண்பது அதுதான் முழு பொய். கண் என்பதே பொய், என்ன மாயினுடைய ஒரு விளைவு. அதனாலே காண்பது மெய் என்று நினைப்பது போல மூலத்தனம் ஒன்றும் இருக்க முடியாது. காது என்பது பொய், மாயினுடைய விளைவு. அதனாலே ஒன்றை கேட்டு நான் உண்மையை தெரிந்து கொண்டேன் என்பது பொய். ஆகவே இந்த அறிவு என்பது அடிப்படையிலே நாம் சொல்லுகிற கேவல அறிவு இருக்கிறதே, இந்த கேவல அறிவு பொய்மை சார்ந்த ஒரு அறிவு. அதிலே ஒரு பிரயோசனமும் இல்லை. அதற்கு பிறகு கேள்விகள் கொஞ்சம் ஞானம் உதிக்க உதிக்க உதிக்க, நான் அதை கண்டுபிடித்தேன், இதை கண்டுபிடித்தேன் என்றெல்லாம் சொல்லி ஞானம் உதிக்க உதிக்க, கண்டுபிடித்தது யார் என்று கேள்வி வரும். நான் இப்போது சும்மா சாதாரணமாக நான் அதை கண்டேன், இதை கண்டேன் என்று சொல்கிற பொழுது ஞானம் அதிகரிக்காதபடியால் எது கண்டது எது என்ற கேள்வி வருவதில்லை. கொஞ்சம் ஞானம் அதிகரித்த உடனே கண்டது எது என்ற கேள்வி வரும். அதுதான் மணிவாசகர் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று பாடுகிறார். கேட்கப்படுவதற்கு கேள்வி ஒரு விஷயத்தை கேட்கிறேன் அது பார்க்கிறேன் என்றால் பார்க்கிறவன் யார், கேட்கிறவன் யார்? கண் அல்ல, கண்ணுக்கு கண் காக்க பார்க்கவில்லை என்றால் அப்போ உள்ளே இருக்கிற கரணங்கள் பார்க்கிறா? கரணங்களும் சேர்க்கை சடங்கள் தான், அது பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை தான், அது அறிவில்லை. அறிவில்லாத பொருள் ஒன்றை அறிய முடியாது. அப்ப கண் அறிவில்லாத பொருள் நீ தூங்கினாலே அதுக்கு பார்க்க முடியவில்லை, இறந்தால் அந்த கண் இருந்தாலும் பார்க்க முடியவில்லை. அப்போ கண் பார்க்க முடியாது. உள்ளே இருக்கிற மனம் சித்தம் புத்தி அகங்காரம் போன்றவையும் உயிர் போய்விட்டால் இயங்குவதில்லை. ஆகவே அதுவும் சடம் என்று தெரிகிறது. ஒரு மணிக்கோட்டை பற்றி போட்டு அல்லது கீ கொடுத்து விட்டால் அது ஓடுகிறது, ஓடுகிறதுக்காக அது அறிவுள்ள பொருளா? அது இயக்கப்பட்டு இயங்குகிறதே தவிர அதுவாக இயங்குகிறது அல்ல. அதுபோல எங்களுடைய கரணங்களும் வேறே ஏதோ ஒன்றாலே இயக்கப்படுகிறது என்கிறது மெல்ல மெல்ல மெல்ல தெரிய வரும். அப்படி தெரிய வருகிற பொழுது அந்த இயக்குகிற பொருள் எது என்று கேள்வி வரும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் கூட வேண்டும். அது பல பிறவிகளிலே விழுந்து விழுந்து கொடுக்கிற பொழுதுதான் அப்படி இயக்குவது யார்? என் கண் பார்க்கவில்லை, என் மனம் பார்க்கவில்லை, என் புத்தி பார்க்கவில்லை என்றால் எது பார்க்கிறது என்று கேள்வி வருகிற பொழுது இவற்றுக்கு அப்பால் ஏதோ ஒரு அறிபொருள் இருந்து கொண்டு இவற்றை கருவியாக கொண்டு பார்க்கிறது. இப்ப நீங்கள் கிரகங்களை எல்லாம் பார்க்கிறார்கள், இந்த கிரகங்களோ இந்த அண்டங்கள் பூமி முதலியவற்றை சந்திரன் முதலியவற்றை எல்லாம் இந்த தொலை நோக்கு கண்ணாடியூடாக பார்க்கிறார்கள். எங்கள் கண்ணுக்கு இது ஒன்றும் தெரியவே அவர்கள் பார்த்து இது பூமிக்கு இந்த பக்கத்திலே வந்து விட்டது அந்த பக்கத்திலே வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். எதனால் பார்த்தார்கள் என்றால் அந்த பார்க்கிற கண்ணாடி ஊடாக பார்த்தார்கள். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு தெரியாதது ஒரு விஞ்ஞானிக்கு தெரிகிறது, எப்படி தெரிந்தது என்றால் கண்ணாடி ஊடாக பார்த்தேன் என்றான். அப்ப பார்த்தது கண்ணாடியா? ஏனென்றால் கண்ணாடி வைத்த பிறகுதான் தெரிகிறது காட்சி. அந்த கண்ணாடியை அவன் கண்ணிலே பொருத்தினவனதான் இந்த கிரகம் தெரிகிறது. ஆகவே அப்ப நாங்கள் யாராவது சொல்வோமா எனக்கு பார்த்தது கண்ணாடி தான் என்று? இல்லை, கண்ணாடி வெறும் கருவி. அந்த கருவி என்றால் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். அப்ப கண்ணாடி பார்க்கவில்லை என்றால் அவன் அடுத்ததாக முடிவு செய்கிறான், கண் என்னுடைய கண் இருக்கிறபடியால் தான் நான் அந்த கண்ணாடி ஊடாக பார்த்தேன் என்கிறான். உண்மையிலே பார்க்க போனால் எப்படி கண்ணாடி உனக்கு ஒரு கருவியோ அப்படி கண்ணும் உனக்கு ஒரு கருவி தான். கண்ணாடியை அப்புறப்படுத்தி விட்டால் எப்படி காட்சி தெரியாதோ கண்ணை அப்புறப்படுத்தி விட்டால் காட்சி தெரியாது. கண் காண்பதல்ல, காணுகிற பொருளுக்கு இருக்கிற தகுதி என்னவென்றால் அது அறிவுடைய பொருளாக இருக்கிறது. காணுகிற பொருள் அறிவுடைய பொருளாக இருந்தால்தான் காட்சி நிகழும். கண்ணுக்கு அறிவில்லை என்று எங்களுக்கு தெரிகிறது, மனம் முதலியவற்றுக்கு அறிவில்லை என்று தெரிகிறது. ஆகவே அறிவுடைய ஒன்று உள்ளே இருக்க வேண்டும் என்று தேடுதல் தொடங்கின உடனேதான் ஆன்ம தரிசனம் நிகழ்கிறது. ஆன்மாவுக்குத்தான் அறிவு உண்டு. அந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே எங்கேயோ புரண்டு நிற்கிறது. அதுதான் இவற்றையெல்லாம் கருவியாக கொண்டு புறக்காட்சிகளை காணுகிறது. புறக்காட்சியை காணுகிறதுக்கு பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. நீ எத்தனை பிஹெச்டி முடித்தால் என்ன, நீ எத்தனை விஞ்ஞானம் பண்ணினால் என்ன, புறக்காட்சியை கண்டு கொண்டிருக்கிறாய். அதிலே பிரயோசனம் இல்லை. புறக்காட்சிகளாலே என்றால் அது பொய்யாலே உருவாக்கப்பட்ட பொய். நீ கண்டுபிடிக்கிற தியரி ஆகட்டும் விஞ்ஞானம் ஆகட்டும் எல்லாம் பொய்யிலே இருந்து பொய்யாலே உருவாக்கப்பட்ட பொய். அதை ஒரு பொய் கொண்டு பார்க்கிறாய். இதுல என்ன பெருமை இருக்கிறது? அது மாறிக்கொண்டே இருக்க போது நிலையாக எந்த ஒரு உண்மையும் இருக்க போவதில்லை. ஆகவே நிலையான உண்மையை காண வேண்டுமானால் நிலையான ஒரு பொருள் கொண்டு பார்க்க வேண்டும். அது அறிவுள்ள பொருளாக இருக்க வேண்டும் என்று தேடுதல் தொடங்குகிறதுதான். அப்போ கண்ணை தாண்டி உள்ளே ஒரு பொருள் இருக்கிறது, மனதை தாண்டி இருக்கிறது, புத்தியை தாண்டி இருக்கிறது. தேடி தேடி கொண்டு போக ஒரு எல்லையிலே ஆத்ம தரிசனம் நிகழும். ஆத்ம தரிசனம் என்றால் ஆன்ம தரிசனம் நிகழும். அதுதான் நான் நேற்று உங்களுக்கு சொல்லுகிற பொழுது சொன்னேன். ஒரு பாடத்தை படி இந்த தத்துவ பாடம் படிக்கிறது என்றால் அவர்களுக்கு தத்துவ விசாரம் தோன்ற வேண்டும். அப்படி இல்லாமல் தத்துவ பாடம் படிக்க முடியாது. சும்மா ஒரு பாடம் படித்து சோதிச்சு பட்டங்கள் பெற்று சித்தாந்த வித்தகர் அப்படி இப்படி பட்டங்கள் பெற்று மேடைகளில் எங்களை சும்மா ஒரு ஒரு பெரிய கட்டிக்காரன் போல காட்டிட்டு இறங்கலாமே தவிர அதனாலே பயன் விளைய போறதில்லை. உண்மையான பயன் விளைய வேண்டும் என்றால் என்ன என்றால் ஆத்ம விசாரம். நானார் ஆத்மா ஒன்று இருக்கிறதா என்று தேடுதல் தொடங்க வேண்டும். நீங்களே நினைத்து பாருங்கள், ஒரு நல்ல புத்திசாலி, ஒரு புதுமை பெற்ற புத்திசாலியாலே இந்த அளவுக்கு இப்ப நாங்கள் படித்து விட்டோம். அதாவது கண் போய் காது போய் இதெல்லாம் சடம் என்று தெரிந்தால் ஒரு நல்ல அறிவாளியாலே நித்திரை கொள்ள முடியுமா, தூங்க முடியுமா? அப்ப இது காணுகிறது, எது காணுகிறது, இதுவரையும் நான் அதை காணவில்லையே என்று ஒரு பைத்தியம் பிடித்து விடும். இல்லை, இந்த பொருள்களை காண்டதிலே ஒரு ஆச்சரியம் இல்லை. காணுகிற பொருள் எது என்று காணவில்லையே நான் இதுவரை என்ற உடனே ஒரு தேடுதல் தொடங்கும். அவன் தான் ஞானியாக மாறுகிறான், மாற தொடங்குகிறான். அதனாலதான் மணிவாசகர் நாங்கள் என்றால் மற்றவர்களை விசாரிப்போம், இவன் யார் அவன் யார் உனக்கு தெரியுமா என்று மற்றவர்களை விசாரிப்போம். அவருக்கு பெரிய குழப்பமாக இதெல்லாம் தேடுகிற பொருள் எது என்று எனக்கு தெரியவில்லையே என்றுதான் அந்த பாட்டியை பாடுகிறார். நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார், நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு பக்கத்துல இருக்கிறவன் தட்டி கேட்கிறார். நாங்க பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் தட்டி அவன் யாருக்கு தெரியுமா இவன் யாருக்கு தெரியுமான்ட்டு தான் கேட்போம். இவர் பக்கத்துல இருக்கிறவனை தட்டி என்ன யாருன்னு உனக்கு தெரிகிறதா? ஏன்னா அவருக்கு தெரிய இல்லையா? என்ன தெரிகிறது என்றால் அவர் தன்னை தேட தொடங்கி விட்டார் என்று தெரிகிறது. தன்னை தொடங்கி விட்டால் அறிவனுடைய இரண்டாம் நிலைப்படியிலே அவர் ஏறிவிட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க இந்த இந்த வித்தைகள் பண்ணி கொண்டு கட்டித்தனம் பண்ணி அவர் திருக்குறள்ல கட்டிக்காரர், அவர் சித்தாந்தத்திலே கட்டிக்காரர், இதெல்லாம் ஒரு பொய். பொய்மை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து விட்டால் உண்மையினுடைய பெருமதி தெரியும். உண்மையினுடைய பெருமதி என்றால் என்னவென்றால் இவ்வளவத்தையும் காணுகிற பொருள் எது என்று கண்ணிக்கான தலைப்பு. உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள், எல்லாவற்றையும் காட்டுகிற கண் தன்னை காணாது. உங்களுடைய கண்ணாலே நீங்கள் மற்றவற்றை எல்லாம் பார்க்கலாம், ஆனால் உங்களுடைய கண்ணை பார்க்க முடியாது. உங்களுடைய கண்ணை பார்க்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நிர்மலமான கண்ணாடி வேண்டும். கண்ணை வைத்து எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள், அதிலே ஒரு கட்டுத்தனம் இல்லை. உங்கள் கண்ணி எது காணுகிறது என்று கண்ணி காண வேண்டும். அதுபோல ஆன்மா கருவிகளை கொண்டு புறப்பொருள்களை காண்பதிலே ஒன்றும் பிரயோசனம் இல்லை. ஆன்மா தன்னை காண வேண்டும். அப்படி தன்னை காணுகிற நிலையைத்தான் ஆன்ம தரிசனம் என்று சொல்வார். இது இரண்டாவது நிலை. உயிரின் கேவல நிலையிலே இருந்து உயிர் சகல நிலைக்கு வருகிறது. உண்மையிலே இதை எப்படி விளக்கம் பண்ணுவார்கள் என்றால், கேவல நிலை என்று நான் சொன்னேனே, கல்லு போல கிடந்தது என்று. அப்போ அது ஆன்மாவினுடைய அறிவு வெளிப்படாத நிலை. பிறகு இறைவன் கொஞ்சமாவது இது அறிவை பெறட்டும் என்றுதான் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியெல்லாம் தந்து அனுப்புகிறான். இந்த உடம்போடு கூடிய நிலையை சகல நிலை என்று சொல்வார். கேவல நிலை, சகல நிலை. இதுலயும் ஒன்றும் பெரிய பிரயோசனம் இல்லை. இனி இந்த ஆன்மா நல்ல அனுபவம் பெற்று பெற்று பெற்று பெற்று இறைவனோடு ஒன்றாக கலக்கிறேன். ஒன்றாக கலக்கிறது என்றால் இரண்டரை கலக்கிற என்று ஒரு சொற்பிரயோகம் பயன்படுத்துவார்கள். சைவ சித்தாந்த இதழை பொறுத்தளவிலே முக்தியிலே கூட இறைவன் வேறு உயிர் வேறுதான். சில சமயங்கள் முக்தியிலே இறைவனோடு உயிர் கல ஒன்றாகி விடுகிறது என்பார்கள். அது வேதாந்திகள் எல்லாம் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஆகாயம் குண்டாகாயம் என்று அவர்கள் இரண்டாக பிரித்து, ஆகாயம் என்பது வெளி. ஒரு குடத்தை வைத்தவுடனே குடத்துக்குள்ளேயும் ஒரு வெளிப்பகுதி வந்து விடுகிறது. இப்போ அந்த வெளியும் இந்த வெளியும் வேறு வேறா என்றால் குடத்துக்குள்ளே இருக்கு மட்டும் வேறு வேறாக தோன்றும். இந்த குடத்தை உடைத்து விட்டால் இந்த வெளியும் அந்த வெளியும் ஒன்றாவது போல உயிரும் ஆன்மா இறைவனும் ஒன்றாகி விடுவார்கள் முத்தி நிலையிலே என்று பொதுவாக சில பேர் சொல்வார்கள். அது தத்துவக்காரர்கள். அதை பற்றி விமர்சிக்க நமக்கு உரிமை இல்லை, தேவையும் இல்லை. நாம் புரிந்து கொள்வது என்னவென்று கேட்டால், உயிர் ஒரு பொருள், இறை ஒரு பொருள். முத்தி நிலையிலே உயிர் அப்ப இறைவனை சார முடியாத என்றால் சாரும். சாருகிற பொழுது ஒன்றாகி விடாதா என்றால் ஒன்றாகி விடாது. அப்ப என்ன ஆகும் என்றால் இரண்டு இல்லாத நிலை அடையும். இதெல்லாம் தத்துவக்காரர்கள் பிரயோகிக்கின்ற மிக நுட்பமான சொற்பிரயோகங்கள். அதை விளங்கிக் கொள்வோம். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இரண்டரை கலக்கும். இரண்டு தன்மை இல்லாமல் போகு சேருமே தவிர, ஆனால் இரண்டு பொருள் இரண்டு பொருளே தான். பாலுக்குள்ளே தண்ணீரை விடுகிறோம். இரண்டரை கலந்து விட்டது. கலந்த பிறகு பாலும் தண்ணியும் ஒன்றா? பால் வேறு தண்ணி வேறு தான். ஆனால் கலந்து விட்ட நிலையிலே அதை பிரித்தறிய முடியாது. அதுபோலதான் முக்கிய நிலையிலே உயிர் இறைவனோடு கலக்கம் பிரித்தறிய முடியாது. ஆனால் அது இரண்டு இரண்டு தான் என்பது சித்தாந்திகள் கொள்கை. அப்போ அந்த இறைவனோடு கலந்து விட்ட நிலை வருகிற பொழுது என்ன ஆகும் என்றால், இறைவன் வியாபக அறிவு கொண்டவன். அவனுக்கு தெரிகிற எல்லாம் நமக்கும் தெரிய ஆரம்பித்து விடும். அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10,000 மைலுக்கு அப்பால் இருக்கிற சந்திரனை கண்டுபிடித்து விட்டேன், அல்லது ஒரு கிரகத்தை கண்டுபிடித்து விட்டேன், அங்கே இருக்கிற கல்வி என்ன கல்வி, அங்கே மலை என்று பெரிய பெருமை கொண்டாடுகிறாயே. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டங்கள் பற்றி ஒரு கொஞ்சம் சிந்தித்தால் சிந்திக்கமாவது நம்மால் முடிகிறதா? சின்ன கிரகங்கள் அது சேர்ந்து ஒரு சூரிய குடும்பம், சூரிய குடும்பங்கள் கூட சேர்ந்து ஒரு பால்வெளி, எத்தனையோ பால்வெளிகள் சேர்ந்து எத்தனையோ சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு பால்வெளி, எத்தனையோ பால்வெளிகள் இந்த அண்டத்திலே இருக்கிறது என்கிறார்கள். இதெல்லாம் நாம் பிறவியிலே நினைத்தும் பார்க்க முடியும். விஞ்ஞானம் கிட்டையும் போக முடியாது. இந்த பால்வெளி முதலியவற்றை கண்டுபிடித்து விட்டு நாங்கள் ஏதோ பெருமை கொள்கிறோமே, இது பெருமையா என்று கேட்டால் அங்கே ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் யாருக்கு தெரிய போகிறது என்றால், இது எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறவன் எவனோ அவனுக்குத்தான் தெரிய போகிறது. இங்க பாருங்கள், என்ன இந்த வியாபகம் என்பதை விளங்குவதற்கு பெரியவர்கள் சொல்லுகிற ஒன்று, இந்த உடம்புக்குள்ளே உயிர் வியாபகப்பட்டு நிற்கிறார். என்னுடைய உடம்பு என்ற எல்லைக்குள்ளே என்னுடைய அறிவுபொருளாகிய உயிர் வியாபகப்பட்டு நிற்கிறார். அதனால்தான் கையிலே யாராவது ஊசி குத்தி விட்டால் உடனே உயிர் போகிறது என்கிறோம். காலு கல்லிலே அடித்து விட்டால் உயிர் போகிறது என்கிறோம். கதவுக்குள்ளே கையம்பிட்டு விட்டால் உயிர் போகிறது என்கிறோம். அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது? உயிர் எங்கே இருக்கிறது என்றால் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அங்கங்கே வைக்கிற போது அந்த உயிர் போகிறது தெரிகிறது. அப்ப உடம்பு பூராகவும் உயிர் வியாபகப்பட்டு நிற்பது போல இந்த பிரபஞ்சம் பூராகவும் இறைவன் வியாபகப்பட்டு நிற்பான். அதுதான் இறைவனுடைய வியாபகத்துக்கும் நம்முடைய வியாபகத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய உயிர் எல்லைப்படுத்தப்பட்ட வியாபகம் கொண்டது. இந்த உடம்பு என்ற அளவுக்குள்ளே நமக்கு வியாபகம் உண்டு. சில பேர் தத்துவக்காரர்கள் ரொம்ப நுண்மையாக சொல்லுகிறவர்கள் சொன்னார்கள், உடம்பை கடந்தும் கூட ஒரு புண்ணிய வியாபகம் உண்டு. நான் மேசையில உட்கார்ந்திருக்கிறேன், ஒரு ஒரு தேள் எனக்கு பக்கத்திலே வருகிறதுன்னு கையை எழுக்கிறேன். அப்ப என்ன நடக்கிறது? அந்த அது கையை முட்டுவதற்கு முன்பே அது பற்றிய ஒரு வியாபகத்தொழுகை எனக்குள்ளே வருகிறது என்று நுட்பம் பண்ணுவார்கள். அப்ப உடம்பளவிலே இருக்கக்கூடிய வியாபகம் என்ற வியாபகம் உயிர் எல்லா இடத்திலும் பரவி நிற்பது போல இறைவன் இந்த பிரபஞ்சம் பூராகவும் பரவி நிற்கிறான். என் உடம்பிலே எங்கெங்கே என்னென்ன இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. இந்த இடத்திலே ஒருவன் கிள்ளுகிறான், இந்த இடத்திலே வலிக்கிறது, இந்த இடத்திலே கடிக்கிறது, இந்த இடத்திலே எரிகிறது என்று எல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அதை உடம்பு முழுவதும் தெரிகிறது அல்லவா. நமக்கு உடம்பளவிலே இருக்கிற விகாரம் உடம்பு முழுவதும் நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் தெரியப்படுத்துவது போல, பிரபஞ்சம் முழுவதும் வியாபகப்பட்டிருக்கிற இறைவனுக்கு பிரபஞ்சம் பூராகவும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். அப்போ நாம் இறைவனோடு கலக்கிற நிலை என்று ஒரு நிலை இருக்கு என்று சொன்னேனே, சுத்த நிலை. புறத்திலே கண்டு பிறகு ஆன்மாவை கண்டு பிறகு இறைவனை கண்டு அவனோடு கலக்கிற அந்த நிலை வந்து விட்டால் இந்த உலகம் பூரா பிரபஞ்சம் பூராகவும் இருக்கிறது நமக்கு தெரிய போகிறது. அந்த தெரிதலோடு ஒப்பிடுகிற பொழுது இன்றைக்கு நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிற தெரிதல் எவ்வளவு குறைந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எவ்வளவு குறைந்தது. இறைவனுக்கு உலகம் பூராகவும் நடக்கிற அசைவுகள் அவனாலே உணரப்படாது. போய் அவன் பார்க்கறதில்லை. எனக்கு கையிலே எறும்பு கிடைக்கிறான் என்றால் நான் பார்ப்பதில்லை, உடனே தட்டுகிறேன். அது எப்படி தட்டுகிறேன் என்று கேட்டால் அது தானாக எனக்கு தெரிகிறது, எனக்கு அது நடக்க போகிறது என்று இயல்பாக தெரிகிறது. அதுபோல இறைவனுக்கு இந்த பிரபஞ்சம் முழு அசைவுகளும் தெரியும். இறைவனோடு ஒன்றாகிவிட்ட நிலையிலே நமக்கும் அது தெரியும். அந்த அறிவை சுத்த அறிவு என்று சொல்வார். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கேவல அறிவு அதாவது ஆன்மா கட்டு முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆணவ கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கிற பொழுது அதுக்குள்ளே இருக்கிற அறிவை கேவல அறிவு என்றும், மாயையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிற பொழுது வினை காரணமாக மாயையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிற அறிவை சகல அறிவு என்றும், இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆன்மா முழுவதும் போய் கலந்த பிறகு வருகிற அறிவை ஆன்மாவினுடைய சுத்த அறிவு என்றும் சொல்வார். இங்கே நம்முடைய குருநாதர் என்ன கேட்கிறார் என்றால், தன்னுடைய குருநாதரிடம் கேட்கிறார், நான் உன்னிடம் சுத்த வினாக்கள் கேட்கப் போகிறேன். எனக்கு இந்த உலகியல் சார்ந்த கேள்விகள் கேட்டு பயன் ஒன்றும் இல்லை. சந்திரனிலே எப்போ போய் இறங்கலாம், கொரோனா எப்போ போகும் என்ற கேள்விகள் எல்லாம் எனக்கு பயன்பெறக்கூடிய கேள்விகள் அல்ல. என்னுடைய ஆன்மாவை தெரிந்து கொண்டும் எனக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. அது இரண்டாவது நிலை. உன்னோடு நான் கலக்க வேண்டும், அது சம்பந்தமான கேள்விகள் கொஞ்சம் கேட்கப் போகிறேன் என்பதற்காக நான் சுத்த வினா நீ கேட்டு அருள் என்கிறார். இதைத்தான் இப்ப விளக்கம் எழுதுகிறார்.
2: பாசஞானம். ஆன்மாக்களாகிய நாம் உடம்பையும் ஐம்பறி முதலிய கருவிகளையும் சார்ந்து நின்று அவற்றால் அறிவு விளங்கப் பெறுகிறோம். அங்கனம் கருவி கரணங்களால் உலகப் பொருள்களை அறியும் இடத்து அவ்வறிவு பாச அறிவு அல்லது பாசஞானம் எனப்படும்.
1: கேவல அறிவு என்று நான் சொன்னது இதைத்தான் சொன்னேன். அது உண்மையான சொற்பிரயோகம் பாசஞானம் தான்.
2: அறிதற் கருவிகளாகிய அவையும் அவற்றால் அறியப்படும் பொருள்களும் ஆகிய அனைத்தும் மாயையிலிருந்து தோன்றிய காரியங்களே ஆகும். மாயை பாசம் எனப்படும் என்பது நாம் அறிந்தது. எனவே மாயையின் காரியங்களாகிய உடம்பும் கண் முதலிய புறக்கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகளும் அவற்றால் அறியப்படும் உலகப் பொருள்களும் ஆகிய எல்லாம் பாசப் பொருள்கள் என்பது தெளிவு. பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகத்தை அறியும் அறிவு பாசஞானம் எனப்படுவதாயிற்று. ஆன்மா பாசமாகிய கருவிகளையும் பாசமாகிய உலகப் பொருள்களையும் தனக்கு வேறானவை என்று உணராமல் அப்பொருள்களையே தானாக மயங்கி அறிகிறது. வேறான அவற்றை தானாக அறிவதனால் தனது உண்மை இயல்பை அறியாது போகிறது. ஓர் எடுத்துக்காட்டினால் இதனை விளக்கலாம். பொன்னால் செய்த அணிகலனில் உள்ள அழகிய வேலைப்பாடு பொன்னை மறைத்து தனது அழகினையே உணர செய்து மக்களை மயக்குகிறது. அதுபோல ஆன்மாவை உடம்பும் ஐம்பொறி முதலிய கருவி கரணங்களும் தம்பயப்படுத்தி ஆன்மா தன்னை அறியாதபடி மறைத்து மயங்க செய்துவிடுகின்றன. பொன் போல் இருப்பது ஆன்மாவின் உண்மை இயல்பு. பொன்னை பொருந்தி நின்று மயக்கும் அழகிய வேலைப்பாடு போன்றவை ஆன்மாவை பொருந்தி நின்று மயக்கும் தனு கரணங்கள். நிலையில்லாத இக்கருவி கரணங்கள் ஆன்ம அறிவில் நிலையாத உணர்வுகளை எழுப்புதலால் பொய் எனப்பட்டன. பொய் என்பதற்கு நிறையாதது என்பது பொருள், இல்லாதது என்பது கருத்தன்று. பசு ஞானம். ஞானாசிரியரை அடைந்து அவரது உபதேசத்தை பெற்ற காலத்திலேதான் ஆன்மா தன்னை சார்ந்துள்ள கருவிகரணங்கள் அறிவில்லாத சடப்பொருள்களே என்பதையும் தான் அவற்றின் வேறாகிய சிற்றுப்பொருள் என்பதையும் உணரும். உணர்ந்து அக்கருவிகள் நாமல்ல என்று அவற்றினின்றும் நீங்கும். அவற்றினின்றும் நீங்குதலாவது அவற்றின் வசப்படாமை, அவற்றின் வழியில் நில்லாமை.
1: அது இந்த கண்மூக்கு வாய் செவி போன்றவை எல்லாம் நமக்கு அறிவுக்கு கருவிகள். என்னது என்றால் அது முதல் காட்ட தொடங்க மெல்ல மெல்ல எப்படி ஆணவ வயப்படுகிறோமோ அது பிறகு கருவிகள் வயப்பட்டு நாங்கள் அதுக்குள்ளே மயங்கி போகிறோம். எப்பொழுது அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு சுய அறிவைத்தான் பசுஞானம் என்று சொல்லுகிறார்.
2: ஒவ்வொரு ஆன்மாவும் வியாபக பொருளாய் இருப்பது, எங்கும் நிறைந்த பொருளாய் இருப்பது. அதனால் வியாபக அறிவே அதற்குரிய இயல்பான அறிவாகும். உடம்பையும் கருவிகளையும் சார்ந்துள்ள கட்டு நிலையில் தனது உண்மை இயல்பை உணராமல் அவற்றால் உண்டாகும் சிற்றறிவையே தனக்குரிய அறிவு என்று அது மயங்கி உணரும்.
1: இதுல ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த அறிவை நம்மளுடைய தமிழ் மொழி பெரும்பாலும் ஒளிக்கு உவமை சொல்லுகிற வழக்கம். அறிவு ஒளி என்றே நாங்கள் சொல்லி கூட வருகிறோம். ஒளி என்ன, ஒளிக்கு என்ன இயல்பு என்றால் பரவிக்கொண்டே போகும். நல்ல அறிவுக்கு அடையாளமும் அதுதான், பரவிக்கொண்டே போகும். ஒரு இடத்திலே அடைபட்டு கிடக்காது, தாண்டி தாண்டி தாண்டி விரிந்து கொண்டே செல்ல வேண்டும். அந்த விரிதலுக்குத்தான் வியாபகம் என்று பெயர். ஒரு குடத்துக்குள்ளே ஒரு விளக்கை வைத்து விட்டால் அதனுடைய வியாபகம் அந்த குடத்தளவாகத்தான் இருக்கும், அதுக்கு மேலே அதனுடைய ஒளி பரவாது. அதுபோல நம்முடைய அறிவு பொருளாகிய ஆன்மாவை உடம்பாகிய குடத்துக்குள்ளே வைத்து விட்டபடியால் அதனுடைய இயல்பான வியாபகம் இந்த உடம்பாகிய குடத்தளவுக்குள்ளேதான் அகப்பட்டு நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு இந்த உடம்பு என்ற விஷயத்தை கடக்கிறோமோ அப்பொழுதுதான் அது உண்மையான வியாபகம், அறிவினுடைய ஆன்மாவினுடைய உண்மை அறிவாகிய வியாபகத்தை அது பெறும். அதுவரையும் கட்டுக்குள் நிற்கிற வியாபகம் தான் உயிருடைய வியாபகம்.
2: ஞானாசிரியருடைய அருளுரையை பெற்ற முக்தி காலத்தில் அது கருவி கரணங்களின் நின்றும் நீங்கியவுடன் தனக்கு இயற்கையாக உள்ள வியாபக உணர்வு விளங்க பெறும். காட்டாக மேக படலம் மூடியிருந்த காலத்தில் ஆகாயத்தின் விரிந்த தன்மை புலப்படாது. காற்றால் அடித்து செல்லப்பட்டு மேக படலம் நீங்கிய பொழுது ஆகாயத்தின் அளப்பரிய பரப்பு விளங்கி தோன்றும். அதுபோல ஐம்பொறி முதலிய கருவிகளின் நீங்கி அவற்றால் உண்டான சித்தறிவும் நீங்கிய காலத்தில் ஆன்ம உணர்வு தன் அளப்பரிய வியாபக இயல்பு விளங்கப் பெறும். கருவிகரணங்களால் உயிர்க்கு உண்டாகும் சித்தறிவே சுட்டறிவு என்றும் கருவி அறிவு என்றும் பாசஞானம் என்றும் கூறப்படும். அஃது ஆன்மாவின் பொது இயல்பு, செயற்கை இயல்பு. வியாபக அறிவே அதன் உண்மை இயல்பு. இவ்வாறு கருவி அறிவாகிய பாசஞானம் நீங்கி வியாபக அறிவை பெற்ற பொழுது எல்லாவற்றையும் அறியும் நிலை கைகூடும். அந்நிலையில் ஆன்மா நானே எல்லாவற்றையும் அறிகிறேன் என்றும் என்னால் எல்லாம் செய்தல் கூடும் என்றும் நானே பெரும்பொருள் என்றும் கருதி தன்னையே பதிப்பொருளாக மயங்கி அறியும்.

0: இறையோடு ஒன்று சேராது. எப்பொழுது இறையோடு சேருகிறோடுதான் அதனுடைய முழு வியாபகம் வரும். ஆனால் இதை கடந்த உடனேயே ஆன்மா பரு அறிவினுடைய விரிவு உண்டாக தான் தான் பதி என்கின்ற ஒரு மயக்கத்துக்கு ஆளாகும். எப்பொழுது உண்மை பதியை தரிசிக்கிறதோ அன்றைக்கு தான் அந்த மயக்கம் நீங்கும். அப்படி அந்த உண்மை பதியை தரிசித்து மயக்கம் நீங்குகிறதுக்கு பெயர் தான் பரிஞானம் என்று சொல்றார்.
1: அளப்பரிய ஆகாயம் இரவெல்லாம் விளக்கமின்றி இருண்டு கிடக்கிறது. விடிந்தவுடன் அது விளக்கமுற்று தோன்றுகிறது. அவ்வாறு விளங்கி தோன்றுவதற்கு காரணம் காலையில் எழுந்த சூரிய ஒளி அதன் கண் உடன் கலந்து அதனை விளக்கி நிற்பதே ஆகும். அதுபோல பாச அறிவின் நீங்கி அப்பக்குவ ஆன்மாவினது அறிவு வியாபக அறிவாய் விளக்கமுறுவதற்கு காரணம் இறைவனது பேரறிவாகிய திருவருள் ஒளி அவ்வான்ம அறிவில் உடன் கலந்து அதனை விளக்கி நிற்பதே ஆகும். இவ்வுண்மையை உணர்ந்து கொள்ளாமல் தன்னறிவு வியாபக நிலையை எய்தியதைக் கண்டு தன்னையே பெரிய பொருளாக பதிப்பொருளாக மதிப்பது அறியாமையின் விளைவாகும். அவ்வியாபக நிலையிலும் திருவருள் உடனிருந்து அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகின்றதே அன்றி தானே அறியவில்லை. என் நிலையிலும் ஆன்மாவின் இயல்பு அறிவிக்கவே அறிவதாகும். இதோடு முடியுதுங்க ஐயா.
0: அதாவது இறைவன் எப்படி உயிருக்கு கண் முதலியவை கருவியோ அப்படி இறைவனுக்கு உயிர் கருவியாக நிற்கும் என்பது இவருடைய கருத்து. அதனாலேதான் உயிருக்கு இறைவன் ரெண்டு உபகாரம் செய்கிறான் என்று சித்தாந்தம் பின்னாலே விளங்கப்படுத்த போறது. ஒன்று கண்டு காட்டுதல், அடுத்தது காட்டி காணுதல் என்று ரெண்டு உபகாரத்தை இறைவன் உள்ளே நின்று செய்வான். இந்த இறைவன் நம்மோடு கலந்து காட்டுகிற காட்சியைத்தான் பரியறிவு என்றும், நாம் நம்மளவிலே படுகிற விரிவைத்தான் விரிவு அது என்ன சொல்கிறோம் பசுஞானம் என்றும், உலகளாவிலே நம்முடைய கருவி ஊடாக உயிர் காணுகிற காட்சியை தான் பாசஞானம் என்றும் சொல்கிறோம். இந்த பதிஞானம் தான் உண்மையிலே சுத்த அறிவு. அந்த சுத்த அறிவு சம்பந்தமான கருவிகளைத்தான் இவர் இனி கேட்கப் போகிறார். இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறுத்துவோம். இந்த இடத்திலே ஒரு கோடு ஏதாவது அடையாளம் பண்ணி வைங்கள். அப்ப அடுத்த முறை இதுல இருந்து படிக்கிறார்.
1: சரிங்க, பசுஞானம் முடிஞ்சிச்சு, பதிஞானத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: விநாயகர் அட்டகம், காசிபர் முதலியோர் வழிபட்ட படலம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நாமெல்லாம் மலத்தோடு கூடியிருக்கின்றவர்கள். சமலன் அவன் விமலன் யாவன் விலங்கு பர நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன். நாதம் 36வது தத்துவம். பிரிவு தத்துவம் தான் முதல் தத்துவம். அதுலேருந்து 24, அதற்கு மேலே 7 தத்துவம், 24 31, அதுக்கு மேலே 5 தத்துவம், 36 தத்துவம் தான் நாத தத்துவம். நாத தத்துவத்தின் அந்தம் நாதாந்தம். அதான் நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன், நாதாந்தத்திலே விளங்கி நிற்கின்ற இறைவன் யாரோ, என் குணன் எவன், 8 குணங்களை உடையவன் எவனோ, அப்போத முதலை இறைவனை குணமிலி சொல்றாங்களே, குறியொன்றில்லான் குணமொன்றில்லான் என்று திருமுறையெல்லாம் பாடுது. இங்க ஒரு குணம் அல்ல, 8 குணம் உடையவன் பாடுத, இது முரண்பாடு அல்லவா அப்படின்னு கேட்பாங்க. அங்கெல்லாம் குணம் இல்லாதவன் என்று சொல்றதுக்கு நம்மை வைத்துக்கொண்டு, நாம் குணமுடையவர்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று முக்குணங்களை கொண்டு முக்குணம் வயப்பட்டு மாறி மாறி மாறி நமது அறிவு மறைந்தும்

0: வெளிப்பட்டும் செயல்படும். இப்படிப்பட்ட முக்குணம் அவன்கிட்ட கிடையாது. ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பிரகிருதி மாய்க்கு கீழே தான் குணப்பரப்பெல்லாம், அதற்கு மேல தத்துவத்தை கிடையாது. இறைவனுக்கு குணம் கிடையாது. குணம் கிடையாதுன்னா நம்மை போன்ற குணம் கிடையாதுன்னு தவிர குணமே இல்லைன்னு அர்த்தம். குணம் இல்லாத பொருள் கிடையாது. ஒரு பொருள்னா குணங்களால் ஆனதான் பொருள். அப்படி பார்க்கின்ற போது அவனுக்கு இந்த முக்குணம் சொல்லுவாங்க, சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம். என்றும் உள்பொருளாய் இருப்பவன், அறிவு பொருளாய் இருப்பவன், ஆனந்தமயமா இருப்பவன். அதை விரித்தா என் குணம் உடையவன். அவன் எல்லாம் செய்ய வல்லவன், சர்வ சுதந்திரன், தன் வயத்தனாதல் சொல்லுவாங்க தமிழ்ல. அப்புறம் அவன் எல்லாம் வல்லவன், சர்வஜன் அப்படிமாங்க. அதே மாதிரி இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன், அனாதி போதன் அப்படிமாங்க. இப்படி போல என் குணங்கள், திருக்குறள்ல என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு அதெல்லாம் ஒரே எழுதியிருக்கிறாங்க. அப்படி என் குணங்களை உடையவன் யாவன், விலங்கு வர நாத முடிவில் விற்றிருக்கும் நாதன் எவன், என் குணன் எவன், அப் போத முதலே, போதம்னா ஞானம், போத முதல்ல ஞானத்திற்கு முதல்வனாயிருக்கின்ற, ஞான முதல்வனாயிருக்கின்ற முதல்வன் எவன், என் குணன் எவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். இங்க ரெண்டு மூணு செய்தி போன பாட்டில் சொல்ல மறந்துருக்காங்க, புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க, இப்போ கண்ணப்படுது சொல்லிடுறேன். இந்த 16 பக்கத்தில் கீழ்பாறவை பாருங்க, 16 பக்கத்தில் ஆன்மா சுதந்திரம் இல்லாதது. ஏன்னா நமக்கு வந்து இறைவன் ஆட்டு வைத்தால் ஆடுவோம், பாட்டு வைத்தால் பாடுவோம், கூட்டு வைத்தால் கூடுவோம், இல்லைன்னா சிவனேன்னு இருப்போம். சுதந்திரம் இல்லாது சிற்றறிவினது, இறைவன் பேரறிவினது. நம்முடைய அறிவு யாராவது சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கும், அறிவித்தால் அறியும், அதுவும் அப்படியே ஞாபகம் மறந்து மறந்து அறியும். அப்புறம் ஒரே நேரத்தில் எல்லாம் சொன்னால் குழப்பமாக இருக்க ஒன்றா சொல்லுவோம், ஒன்றொன்றாக அறியும். இதனால் இது சிற்றறிவுடையது. தான் செய்த இவ்வினையின் பயனை தானே அறிந்து அனுபவிக்காது. இந்த குறைபாடு இருக்கிறதுனால தான் செய்த வினையினுடைய பலனை ஆன்மா தானே எடுத்துக்காது. மொத்தம் மூணு பொருள் தான், ஒன்று இறைவன், இன்னொன்று உயிர், இன்னொன்று இறைவன் ஞானமயமானவன், உயிர் குறையறிவு உடையது சிற்றறிவு, பாசத்துக்கு ஜடம். எனவே கண்மம் ஜடம், அதுவும் தானே வந்து ஆன்மாவை சேராது. இவன் தான் இந்த வினையை செய்தான்னு தெரிந்து வந்து வினை வராது, அது சடம். ஆன்மா சித்தறிவு, என்னுடைய பையன் நான் எடுத்துக்க முடியாது. எனவே வினையை கூட்டுவிப்பதற்கு ஒருத்தன் வேணும். அதங்க சொல்றாரு, வினையும் வினையின் பயனும் அறிவற்றன, ஆதலின் வினையே தன் பயனை தன்னை செய்தவனுக்கு தராது, பயனும் தன்னை செய்தவனை தானே சென்று சேராது. எனவே முற்றறிவும் முதன்மையும் ஆற்றலும் உடைய இறைவனே செய்தவனையும் செயனையும் செயலையும் பயனையும் அறிந்து இணைத்துச் செல்வன். அஞ்ஞானம் செய்வது அறிவு விளங்கவும் மல மறைப்பு நீங்குவதற்குமான உபகாரம். இதுல வினையின் முதல் அப்படின்னு வார்த்தை வருது. தொடக்கத்துல ஒரு கேள்வி வரும், நாம் செய்த வினையில சிறு பகுதியை, பக்குவப்பட்ட பகுதியை எடுத்து அதை அனுபவித்து கழிப்பதற்காக அந்த வினைக்கு ஏற்ற உடல், காலம், இடம் என்னவோ அதை அறிந்து இறைவன் படைக்கிறான்னு காலத்தில் சொல்லிட்டு இருந்தான். சரி, உடம்பு வினையின் காரணமாக வந்துன்னு சொன்னா, முதல்ல ஒரு வினை செய்திருப்போம்ல, அந்த வினைக்கு ஒரு உடம்பு இருந்திருக்கும்ல, அந்த உடம்புக்கு காரணம் என்ன? அப்படியே போயிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் மூலமா ஒரு வினை இருக்கணும், மூலமா ஒரு வினை இருக்கணும், அது காரணமாக தான் உடம்பு வந்திருக்கணும். அப்ப அந்த மூல கண்மம் முதல் வினை என்பது எது என்று கேள்வி உண்டு. தத்துவ உலகத்தில் அது பெரிய ஆராய்ச்சி, ஒவ்வொரு ஒன்று சொல்லுவாங்க, அதை பற்றி முடிவு வரவே இல்லை. இப்போ ஏன் சொன்னா, இந்த இடத்துல வர்றதுனாலையும் ஆசிரியர் மூலகன்மம் பற்றி ஒரு விரிவான நூல் எழுதியிருக்கிறாங்க. அதையும் ஏன் சொல்றேன்னா, இந்த வகுப்பு வந்தபோது எனக்கு ஒரு புத்தகம் வந்தது பார்சலில், என் அட்ரஸ் எப்படி தெரியாது, ஒருவர் மூலகன்மம் உண்மை விளக்கம் அப்படின்னு ஒரு உரை எழுதியிருந்தார். அந்த அந்த உண்மை விளக்கம் தான் பல விஷயம் தவறுன்னு சொல்லிதான் ஐயா மூலகன்னு ஒரு விரிவான புத்தகம் இருக்கும், கொஞ்சம் கடினமான புத்தகமா இருக்கும், ரொம்ப ஆணித்தரமா எல்லாரது கருத்துக்களையும் எடுத்து மூலகன்மம் பற்றி இலங்கையில் உள்ள சித்தாந்திகள், திருநெல்வேலியில் உள்ள சித்தாந்தி, தூத்துக்குடியில் முத்தையா பிள்ளை, இன்னும் ரத்தன செட்டியார், எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அத்தனை எடுத்து போட்டு எதையும் மறுக்காம அததுல என்னென்ன வேறுபாடு, என்ன தடை வருது, இதுல என்ன வேறு என்ன வேறுபாடு, இவர் தொல்காப்பியத்தில் வினையை பற்றிய இலக்கண நுட்பம் என்ன வருது, அதையும் இது சேர்த்து அப்படி வருது. சாத்திரங்கள்ல உள்ளது மாதிரியே தோத்திரங்கள்ல என்ன வருது, இப்படி எல்லாத்தையும் இணைத்து காட்டி இந்த வழியில போனா இது பொருத்தமா இருக்கும்னு முடிவு காட்டி, இதுவும் என்ன முடிந்து முடிவு நினைக்க வேண்டாம், அறிஞர்கள் சிந்திப்பார்களாக முடிக்கின்ற அடக்கம் உடையவர் விரிவான் நூல். ஆக மூலகன்மனா எது, முதலில் மூலகன்மம், கண்மம்னு ஒன்று இருந்தால் தான் வினை செய்ய முடியும். அந்த வினை செய்வதற்கு ஆரம்பமான மூலகனம் எப்போ சேர்க்கப்பட்டது, ஏன் சேர்க்கப்பட்டது, அது எது என்ற தடை பெரிய வினாவா முடிவு காண முடியாம இன்னும் சர்ச்சையில் இருக்குது. இப்ப கூட அவர் ஒன்று சாதிக்கிறாரு, அது மறுக்கப்பட்டிருக்குது. நம்ம திருவாவூரை ஆதியனம் தின்ற கருத்து அந்த நூல் கருத்து அல்ல, ஐயா எழுந்த கருத்து. ஐயா வந்து அதையும் தாண்டின மூலத்துக்கு போயிருக்கிறார், அந்த கருத்து முரணானதல்ல, அதை தாண்டி உண்மையில மூலகன்மங்கிற சொல் எதை குறிக்கும் அப்படின்னு சிவஞான முனிவர்களிருந்து பல நூல்களை ஆராய்ந்து விரிவான நூல். இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஆராயன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நூலை வாங்கி படிங்க. ஒட்டுக்க படிக்க வேண்டாம், ஒவ்வொரு நாள் ஒரு பக்கம் படிங்க, திடீர்னு ஒன்னடி படிங்க, அப்புறம் சேர்ந்து விளங்க ஆரம்பிச்சிடும். மொத்தம் படிச்சா அப்புறம் பிடிபடாது. ஆனால் அத்தனையும் படிச்சுட்டு நிரல் பட ரொம்ப எளிமையாக எழுதிட்டு போறாரு, பெரிய கொடை. அப்படி மூலகன்மன் ஒரு நூல் இருக்கிறார், அதில் விரிவாக பாருங்க. இந்த நூலை பின்னால் அடிக்குறி போட்டிருக்குது. மூலகன்மம் பற்றி இவ்வுரை ஆசிரியர் தனியே விரிவான ஒரு நூல் எழுதியுள்ளார், படித்து உணர வேண்டிய அரிய கருத்து கருவூலம் அப்படின்னு போட்டிருக்குது. ஈரோடு தான் வெளியிட்டிருக்குது இந்த நூலை, இந்த சபை தான். அந்த நூல் கூட ஆரம்பத்தில் இந்த கச்சியப்ப முனிவரின் சைவ சித்தாந்தன்னு மூணு புத்தகம் எழுதிட்டான்னு சொன்ன, திருவானைக்கா புராணத்தில் உள்ள உபதேச காண்டம் ஒரு புத்தகம், பேரூர் புராணத்தில் உள்ள காலவன் அருள் பெருபடலம் அதான் தத்துவம் உள்ளதான் முத்தி நிச்சயம் ஒரு நூல், அப்புறம் தனிய புராணத்தில் உள்ள நந்தி உபதேச படலம், இந்த மூணும் வெளிவாக எழுதிட்டு அந்த மூணோட மூலகன்மம் என்ற ஒரு நூலை இணைப்பாக இலவசமாக கொடுத்தாங்க முன்பணம் கட்டுறாந்தா. அப்போ அதில் வந்து 80 பக்கத்தை எழுதாக தான் இருந்தது. இப்போ அந்த நூலை போய் பாருங்க, பக்கம் பெருசாயிட்டு, ஆனால் இலவசம் கொடுத்தாங்க. அப்போ அது தனி நூலாகவே படிக்கலாம், அந்த மூணையும் இந்த ஒரு நூலை தனியாக படிக்கணும். ஆனால் அரிய நூல், மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி அந்த நூல். இங்கே இடம் வந்ததுன்னா சொன்னேன், ஏன்னா கண்பத்தை பற்றி வினையும் அவன்தான், வினை செய்தவனும் அவன்தான், வினைக்கு முதலாம் அவன்தான்னா குழப்பிட்டு இருக்கும். அதுக்கு விளக்கம் அந்த உரையில் எழுதிக்கிறாரு. அதை தாண்டி வினையை பற்றிய கொள்கை எங்கே தத்துவத்திலே சிக்கலானது வினை பெற்ற மாயை குழப்பம் கிடையாது, ஆணவம் குழப்பம் கிடையாது. ஆணவம் மூணு வகையான சக்தியுடைய, ஆவாகர சக்தி, அதோ நியமக சக்தி, அந்தர்பாவிக சக்தி, பிரச்சனை முடிஞ்சிடும். மாயை உடலாகவும் உலகாகவும் வரும், முடிஞ்சால் முடிஞ்சிடும். இந்த கண்மன் தான் தெளிவுபடுத்தப்படாத ஒன்றாக இருக்கும். அதை விரிவாக எழுதிக்கிறாரு, பொறுமையாக தேவைப்பட்டால் படித்து பாருங்க, நல்லது. அடுத்தது பார்த்துக்கலாம். அப்புறம் வேதம், வேதம் நான்குன்னு தெரியும், நான்காக இருந்தாலும் வேறொரு கொள்கை உண்டு. இது வியாசரால் வகுக்கப்பட்ட வேதம், இன்னைக்கு இருக்கிற ரிக்கு யஜூர் சாமம் அதெல்லாம். இதற்கு முன்னதாக தொல்காப்பியத்துக்கு நச்சினர்க்கினியர் உரை எழுதுகிற போது தமிழ் வேதங்கள் நான்கு, தைத்திரியம், தலவகாரம், பௌடிகம், சாமம், இது வியாசன் எழுதிய வேதத்துக்கு முற்பட்டதுன்னு எழுதுகிறார். ஆக வேதங்கள் பல, ஆரணம் ஆயிரம் ஓதினும்னு தேவாரத்தில் வரும், ஆரணம்னா வேதம் தான், ஆயிரம் வேதங்கள் இருக்கின்றன, சிறப்பாக நாலு பேசப்படுகிறது. இந்த வேதம் அல்லாத வேதங்கள் உண்டு, தலவகாரம், பௌடிகம், தைத்திரியம், சாமம் என்று. அது ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கார், அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா சொல்லிகிட்டே போகும்போது சில இது விட்டு போயிடும், நூலில் இருக்குது, கண்ணில் பட்டதை சொல்கிறேன், மீதியே புத்தகத்தை பார்த்து பார்த்து கொள்ளுங்க. இந்த வேதத்தில் வேதத்தில் அறிய முடியாதுங்கிறதுக்கு நல்ல விரிவாகவே உரையில் இருக்கிறாங்க, அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சந்தேகம் வரும், வேதத்தால் வேதத்தில் தான் இறைவனை பற்றிய எல்லா இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறத ஏன் அறிய முடியாதுன்னா, வேதத்தில் முழுமையாக சொல்லப்படலை. ஏன் முழுமையாக சொல்லப்படலை, அவனுடைய தன்மையை அவனே அறியான், அந்த அளவுக்கு அனந்த குணமுடையவன் அப்படின்னு சொல்கிறாரு. நின்பெருந்தன்மையை நிகழ்த்ததும் யாமென மண்பெரும் சிறப்பின் மதிநிலங்கொழினே பேதமைப்பாளரே பெரு, உன் குணத்தையெல்லாம் நான் சொல்கிறேன் என்று ஒருத்தன் முற்பட்டான்னா அது அறியாமையின் விளைவு என்று குமரர் பாடுறார். அது தொடர்ந்து எடுத்து போட்டு வேதபுருடனும் விராட்புருடனுமே என் நால்வகை பொருளும் நவையறக் கிளந்த வேதபுருடனும் யாது நின் நிலை என தேரலம். வேதபுருடனும் கூட நீ யார் என்று அறிய முடியாமல் வேதம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அதனாலும் அறிய முடியாதவனாய் நிற்கின்றான். எனவே அந்த வரிக்கு விரிவரை அளிக்கிறாருங்க. அளந்து இங்கே என்ன பொருள், பிரமாணங்களால் அளந்துன்னு அர்த்தம், பிரமாணங்கள் அளக்கப்படாதவனவன். வேதத்தாலும் என்பது காரணம், வேதத்தால் முழுமையாக சொல்லப்படவில்லை, சொல்லப்படாமை காரணம் சொல்ல முடியாது, அவனும் முடியாதவனா என்றால் அப்படி அல்ல. அவன் ஆன்மாக்களுக்கு தன்னை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு வேத்த சொல்லி வைத்திருக்கிறான் என்ற பொருள்ல கருத்து வருகிறது என்று பார்த்துக்கொள்ளுங்க. உரை விரிவா இருக்குது. அப்புறம் எட்டு குணங்களை பற்றி விரிவா எழுதிக்கிறார், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. தமிழ்லையும் சொல்லுவாங்க, வடமொழிலையும் சொல்லுவாங்க. திருக்குறள்ல பரிமளகர் என் குணத்தை தமிழ்ல சொல்லிக்கிறாரு, அதையும் குறிப்பிட்டிருக்காரு. தன்வயத்தனாதல், சுதந்திரம், எல்லாம் செய்வதற்கான தடை இருக்க நான் நினைத்து செய்யலாம். தூய உடம்பினாதல், மலம் அல்லாதவன். இயற்கை உறவினாதல், தற்போதம் அனாதி போதமுடையவன், எல்லாம் அறிபவன் அர்த்தம். முற்றும் உணர்தல், சர்மஜ்ஞன். இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, கருணாமூர்த்தியாக இருப்பவன். முடிவில்லாத ஆற்றல் உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை. வரம்பில்லாத என்பது திருப்தி அப்படிம்பாங்க. சுதந்திரத்தை, விசுத்த சேகம், நிராமயம், சர்மஜதை, அனாதிபோதம், அலுப்த சக்தி, அனந்த சக்தி, சர்வ திருப்தி என்று வடமொழியில் சொல்லப்படும். தமிழில் பரிமேலகர் இந்த சொல்லால் சொல்லிக்கிறார். இவ்வாறு எட்டு குணங்களை உடையவன். இவற்றுள் இயற்கை உணர்வுடைமை முற்றுணர்வு உடைமையிலும் அடங்கிரும். தூய உடம்புடைமை இயல்பாகவே பாசங்களில் நீங்குதலிலும் அடங்கிரும். ஆக எட்டு ஆறாயிரம். அதனால ஷட்குணம்னு சொல்லுவாங்க, அறுகுணம். அந்த ஆறும் மூன்றாய் அடங்கிரும். இதுல இந்த சத் சித்தானந்தில் சத்து சித்து ஆனந்தம், ஆக இவையும் குணம்தான் அப்படின்னு. அடுத்த பாட்டு பார்க்கலாம். மண்ணின் ஓரையின் குணமாகி பதிவான் எவன், நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், தீயின் மூன்றாய் நபில்வான் எவன், வழியின் எண்ணும் இரண்டு குணமாகி எய்வான் எவன், வானிடை ஒன்றாம் அண்ணல் எவன், அக்கணபதியை அன்பின் சரணம் அடைகின்றான். இறைவன் பூதங்கள் தோறும் நின்று ஆடுகின்றான். பூதங்களுக்கு குணங்கள் உண்டு, அந்த குணங்களும் இவன் தான் அதை சொல்கிறார். இது நம்ம ஏற்கனவே படித்தது தான், எங்கள் உண்மை உலகத்தில் படிச்சிருப்போம். நேரம் ஆயிற்று, கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். செய்தி சொல்லிட்டு படிச்சிடலாம். பஞ்சபூதங்கள் வரிசை மாறக்கூடாது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அல்லது அங்கே எடுத்தால் ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம். இந்த வருஷம் வரணும். அது ஒரு காரணம் உண்டு. ஒன்றின் ஒன்று சிறப்பு குணம். ஆகாயம் நம்மளால் உணர முடியாத ஒன்று. ஆகாயம் பார்க்கிற இந்த வான நிறம் அல்ல, வெட்ட வெளி எல்லாமே அதுக்குள்ள தான் கிடக்குது. அது எங்கே இடம் தரும் அங்கே, அதுக்கு அடையாளம் என்ன? குணம் இல்லாமல் பொருள் இருக்காது. அப்போ ஆகாயம் பொருள் இருக்குன்னா அதுக்கு என்னன்னா ஓசை. எல்லாம் நிசப்தமாக இருக்கும்போது காதுக்குள்ள விங்கன்னு ஒரு ஓசை கேட்டிருக்கும். ஓசை இல்லாத இடமே கிடையாது. ஆக ஆகாயம் இல்லாத இடமே கிடையாது. அங்கே ஒரே ஒரு குணம்தான் ஆகாயம். காற்று அடுத்தது. காற்று நம்மளால் பார்க்க முடியாது, ஆகாயத்தையும் பார்க்க முடியாது, காற்றையும் பார்க்க. காற்றை உணரலாம். எப்படி? மேலடி தொட்டுட்டு போவோம். ஊறு, ஸ்பரிசம். காற்று வீசும்போது சத்தம் வருதுல, இறைச்சல். அப்போ காற்றில் காற்றுக்கு சிறப்பு குணம் தொடு உணர்ச்சி. ஆனால் ஆகாயத்துடைய குணம் அதில் இருக்குது. ஒலியும் இருக்குது, ஊரும் இருக்குது. அடுத்தது நெருப்பு. நெருப்பும் எரியும் போது ஓசை கேட்கும், தொடலாம், வெப்பம் தெரியும். அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரியும், காற்று கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஒளி உடையது, உருவம் உடையது. இந்த உருவம் காற்று கிடையாது. அப்போ மூணு குணம். அப்போ சிறப்பு குணம் எது? ஒளி. அடுத்தது நீருக்கு வர்றோம். நீர் ஓசை உண்டு, ஓடும்போது சலசலத்து ஓடுகிறது. தொடு உணர்ச்சி, தொட்டு பார்க்கலாம், குளிர்ந்து இருக்குதா வெப்பமாக இருக்கா, தொடு உணர்ச்சி உண்டு. கண்ணுக்கு தெரியுது, தண்ணீரை பார்க்குறோம், உருவம் ஒளி உண்டு. அதோட குடித்து பார்க்கலாம், உப்பு தண்ணியா நல்ல தண்ணியான்னு, சுவை உண்டு. அப்போ நீருக்கு சிறப்பு குணம் சுவை, மற்ற நான்கு குணங்களும் அதில் இருக்கும். அதே மாதிரி மண், மண்ணை தட்டின சத்தம் கேட்குது, ஓசை உண்டு. தொட்டு பார்க்கலாம், ஊறு உண்டு. கண்ணுக்கு தெரியுது, ஒளி உண்டு. சுவைக்கலாம், நமக்கு தெரியுதா இல்லையா, குழந்தைல மண் எடுத்து வாயில் வைக்கிறதுல ரொம்ப அலாதியாக இருக்கும், சுவை உண்டு. அதோட சிறப்பு குணம் வாசனை. மழை பெஞ்சா தெரியும் மண் வாசனை அடிக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் விளைகிற காய்க்கு ஒரு சுவை வருது இல்லை, அதெல்லாம் அந்த மண்ணினுடைய மனம் கலந்ததுனால தான். ஆக சிறப்பு குணம் மனம், மண்ணுக்கு. ஆனால் ஏனைய நாலு குணம் இருக்குது. அப்போ மண்ணில் எத்தனை குணம்? ஐந்து குணம். நீருக்கு வரும்போது அந்த மனம் குறைந்து ஏனைய நாலு குணம் இருக்குது. அது நெருப்புக்கு வருகின்ற போது சுவை என்ற குணம் வந்து மூன்று குணமாக இருக்குது. அதுவே காற்றா வருகின்ற போது ஒளி உருவம் என்பது குறைந்து இரண்டு குணமா இருக்குது. அதுவே காற்றுக்கு வரும்போது ஊறு ஸ்பரிசம்ங்கிற குணம் குறைந்து ஒளி மட்டுமே இருக்குது. ஆக பூமியில ஐந்து குணம், நீரில் நான்கு குணம், நெருப்புல மூன்று குணம், காற்றுல ரெண்டு குணம், ஆகாயத்துல ஒரு குணம். இந்த குணங்கள் எல்லாம் யாருன்னா இறைவன் தான் அந்த குணமாக இருந்து அவற்றை பூதங்களாக ஆக்கியிருக்கிறான். இறைவன் இருப்பு அங்கே இல்லைன்னா அந்த குணம் அங்கே இல்லை, அந்த குணம் இல்லைன்னா அந்த பொருள் இல்லை. குணம்தான் பொருள், குணமும் குணியும் பிரிக்க முடியாது. சுவையாகவும் வெள்ளையாகவும் இருந்தா பால், சுவையும் இல்லை வெண்மையும் இல்லைன்னா வெறும் தண்ணி தான், பொருள் தன்மை கெட்டு போயிடும். எனவே பாரிடை திருவாசப்படி போல பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் விளங்கினாய் போற்றி, அதெல்லாம் இந்த பாட்டு தான். இது நிறைய திருமுறைகளை இதை சொல்வார். பஞ்சபூதங்கள் இந்த வரிசை மாறக்கூடாது, ஏன்னா குணங்கள் மாறி போயிடும். அதங்க பாட்டார், மண்ணின் ஓர் ஐங்குணமாகி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து குணமும் மண்ணுக்கு உண்டு. பதிவான் அங்கே தங்குவான், தங்குவான்னா அவற்றுக்கு அந்த பண்புகளை தந்து அவை இருக்க ஆதாரமாயிருப்பவன் அர்த்தம். பொதுகுணம் சிறப்பு குணம் உண்டு, மண்ணுக்கு சிறப்பு குணம் வாசனை, மற்ற நான்கும் பொதுகுணம். அதே மாதிரி எடுத்தது, நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன். இந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படையா தெரியாது. அதான் மண்ணின் ஓர் ஐங்குணம். நாம் பொருள் சொல்லும்போது ஒரு அஞ்சு குணம், ஒரு அஞ்சு குணம் அல்ல, ஓர் ஓர்ந்து பார்க்கின்ற, நுணுகி ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே தெளிகின்ற ஐந்து குணங்கள். அதே மாதிரி நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், தீயின் மூன்றாய் நபில்வான் எவன், வலியின காற்று, வலியின் எண்ணும் இரண்டு குணமாகி ஆராய்ந்து பார்த்தால் இரண்டாக விளங்கி தோன்ற குணமாகும் இயைவான் எவன், வானிடை ஒன்றாம் ஆகாயத்தில் ஓசை மாத்திரமாய் இருக்கின்ற அண்ணல், ஆடவரில் தலை சிறந்தவர்களை அண்ணல் நம்பி ஆண்டகை என்ற சொல்லால் குறிப்பிடுவாங்க. இங்க அண்ணல் என்ற சொல்லால எவன், அக்கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றான், நம்பொருட்டு இவற்றையெல்லாம் படைத்து வைத்ததன் எண்ணத்தினால் எழுகின்ற அன்பு, அதனால சரணம் அடைகின்றான் என்பது. இதை ஞாபகம் நிறைய பாடல வருது. எட்டாவது பாட்டு, பாச அறிவின் பசு அறிவின் பற்றற்கரிய பரன்யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயலப்பணிக்கும் அரண்யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன் அக்கணபதியை திகழச்சரணம் அடையின்றம். பாச அறிவின் பசு அறிவின் பற்றற்கரிய பரன் யாவன், பாச அறிவுனா என்ன, பசு அறிவுனா என்ன, அப்படின்னா வேற என்ன அறிவு இருக்குது பார்க்கணும். ஞானம் மூன்று வகைப்படும். ஒன்று பாசத்தால் வருகின்ற அறிவு. பாசம்னா எனக்கு உன் மேல ரொம்ப பாசம், என் பிள்ளை எனக்கு பாசம், அந்த பாசம் அல்ல. இங்க பந்தம் மலம்னு சொல்றோம்ல, இந்த மும்மலம் பாசம்னா கயிறுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. நாம கட்டப்பட்டு இருக்கின்றோம், விருப்பம் போல செல்ல முடியாமல் நம்ம கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நம்மை கட்டியிருப்பது ஆணவம் கண்ணம் மாயை என்று பந்தம். அந்த பாசம் அந்த மூன்றினாலும் நமக்கு ஒரு அறிவு விளங்கும். நாம பெறுகிற அறிவெல்லாம் இந்த பாசப்பொருள் இருந்ததுதான். நாம் பார்க்கின்ற உலகம் மாயை, இந்த உடல் மாயை, இந்த அனுபவம் கண்ணம் மாயை, ஆணவம் கண்ணம் மாயை என்ற பாசங்கள் மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இந்த அறிவை வைத்துக் கொண்டு இறைவனை அறிய முடியலன்னா முடியாது. நரிவாளை வச்சு கடலாளம் பார்க்குற மாதிரி இது உலகியல் பொருள் தான் ஆகும். எனவே பாச அறிவால் பார்க்க முடியாது. பாச அறிவுன்னா பாச பொருள்களால் ஆன்மாவுக்கு கிடைக்கின்ற அறிவு. அந்த அறிவை கொண்டு இப்போ நம்ம பெற்றுக்கிற அறிவுன்னு வச்சுக்கலாம், தத்துவங்கள் படிக்கிறோம், சாத்திரம் படிக்கிறோம், வேதங்கள் படிக்கிறோம். அந்த அறிவையெல்லாம் வச்சுட்டு வேதம் வளர்ந்தும் அறிவறியாதவன், அப்போ வேத அறிவு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? வேதமும் பாசம்தான். அதான் அங்கே சொன்னேன், வேதம் எப்படி பாசமாகும்னா சொல்லால தான் நமக்கு அறிவு விளங்குகிறது. அந்த சொல்லும் நமக்கு முழுமையா விளக்காது. எந்த அளவுக்கு சொல் நமக்கு விளக்கம் தருகிறதோ அந்த அளவுக்கு தான் விளக்கம் முடியும். அப்ப சொல்லும் நம்ம அறிவுக்கு ஒரு தடை, தடையாக இருப்பதெல்லாம் பாசம். எனவே நூல்கள் அறிவை தருகின்ற நூல்களும் நமக்கு ஒரு தடை தான், முழுமையா தராதனால. அதனால என்ன அறிவு கிடைக்குது? அது இறைவனை காட்டாது, அது பாச அறிவு. பசு அறிவுன்னு என்னன்னா கொஞ்சம் அறிவு பக்குவம் வந்த பிறகு இதெல்லாம் போய் நான் தான் அறிவுள்ள பொருள், பாசம் ஜடம், எனவே இத்தனை நாள் தெரியாம பாசத்தை அறிவற்ற பொருளை இந்த ஜடத்தை இந்த உடம்பை நான் நினைச்சேன். இந்த உடம்புக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறேன், நான் அறிவுடைய பொருள் தெரியுமா, நான் தான் இவ்வளவு எல்லாம் செய்திருக்கிறேன். தன்முனைப்பு வரும், அந்த தன்முனைப்போடு பார்த்தாலும் இறைவனை காண முடியாது. பாச அறிவு என்பது பாசப்பொருள்களாக வந்த அறிவு. பசு அறிவு என்பது பசு தானே பிரம்மம், நானே முதல்வன், என்று எண்ணுகின்ற அகந்தை, அகம்பிரம்மவாதின்னு சொல்றாங்களே ஏகனவாதியே அலந்ததுதான். அதை கொண்டும் பதியை அறிய முடியாது. பாச அறிவு பசு அறிவு இந்த இரண்டாலும் பரனை பற்ற முடியாது. பற்றற்கரிய பரன், பரன்னா மேலானவன் அர்த்தம். யாவன், யாரவன்? பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அரண் யாவன்? இந்த பாச அறிவும் பசு அறிவும் இறைவனை காட்டாது. அப்படின்னா இதை நமக்கு தர வேண்டாம்ல இறைவன். தன்னை காட்டாத இந்த குறையுடைய அறிவன் ஏன் தரணும்? அவன் தான் தர செய்யறான். இந்த பாச அறிவை பெறுமாறும் பசு அறிவை பெறுமாறும் இதிலே உழல வைத்தவனும் அவன் தான். பாச அறிவும் பசு அறிவும் பையில, இந்த அறிவிலே பயின்று கொண்டிருக்குமாறு செலுத்தியவனும் அவன் தான். பணிக்கும் அரண், அரண் என்ற சொல்லுக்கு ஒரு காரண பெயர் சிவஞானம் சொல்லுவாரு. நம்முடைய பாசத்தை எல்லாம் அரிக்கின்ற அரிக்கின்றவன் ஆகினால அரண், அறம் அரிக்குமில்ல, பாசத்தை அரிப்பவன் ஆகினால அரண். ஹரன் என்ற வட சொல்ல ஹாக்கு பதிலா ஆவர்னு சொன்ன அந்த சொல் தான் அரண். நினைக்காதீங்க, பாசத்தை அறிபவன் அரண் தமிழ் சொல் அப்படின்னு சதிப்பார். அப்புறம் பாச அறிவும் மூணாவது வரியில முதல் வார்த்தை பார அப்படின்னு இருக்குது, அதை பாச அப்படின்னு மாத்திக்கொள்ளுங்க. பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி, இந்த இரண்டு அறிவையும் போக்கி நீக்கி மேலாம் அறிவான, மேலாம் அறிவு பதி ஞானம், திருவருள் ஞானம். திருவருளே குருவாக வந்து நமக்கு உண்மையை உணர்த்தி அதனால் முன்பு இருந்த நிலை, பாசத்தின் நிலை, தன் நிலை, பதியின் நிலை எல்லாம் தெரிந்து பதியை நாடுகின்ற தன்மை. அந்த மேலாம் அறிவான தேசன் எவன்? பதிஞானமாய் விளங்குகின்றவன் யாரு? இறைவன் தான். அக்கணபதியை, அந்த ஞான சுரூபியாய் இருக்கின்ற இறைவனை திகழச் சரணம் அடைகின்றான். நாம் விளங்குமாறு சரணிந்து வணங்குவோமாக என்றெல்லாம் தேவர்கள் போற்றி நிற்க அவர்கள் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்தான். வரத்தை கொடுத்த பிறகு நீங்கள் துதித்த இந்த எட்டு துதிகளையும் நாள்தோறும் மூன்று சந்திகளிலே வணங்குகின்றவர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கும் என்றெல்லாம் அதனுடைய பலன் சொல்லியிருக்கிறாங்க. அதை கண்டுதான் எட்டு பாடல்களையும் காரியசித்தி மாலை என்று எல்லாரும் படிச்சிட்டு இருக்கிறாங்க. படிச்சது மட்டுமல்ல, படிச்சு உடனே பலன் கிடைச்சிருக்குன்னு பல சொல்ல கேட்டிருக்கிறேன். எப்படியோ நல்ல செய்திகள் ஏதோ ஒரு வழியில மக்கள் மத்தியில் பரவனா நல்லதுதானே என்ற அளவில் காலங்கருதி விரைவாக முடிச்சிட்டோம். சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஏற்கனவே படித்தவங்க, அதனால அதை வைத்துக்கொண்டே மேலும் விரிந்து சிந்தித்து பார்த்து கொள்ள முடியும். இவ்வாறு நம் பொருட்டு புராண போக்கில் கதையோடு கதையாக தத்துவ உண்மைகளையெல்லாம் சொல்லி சென்ற கச்சியப்ப முனிவரின் அருளையும் அவரது அறிவாற்றலையும் நம்புவால் கொண்ட இந்த கருணையையும் எண்ணி அவர் திருவடியை வணங்கி இதுகாரம் என் சொல்லையும் பொறுமையாய் கேட்டவங்களது பெருந்தன்மைக்கு ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சி தம்பலம்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கிடைத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணை அன்பதியில் வாழ் நெய்கண்ட தேவனே. பெருமானை விழித்துட்டு என்ன செய்யறார்? இனிமே தான் வினா கேட்க போறார். தேரும் சடம் செயல் அதனை சாந்திடும் எனினே. குருநாதர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு செய்தி சொல்றார். எப்படி இந்த மலங்கள்லாம் தன் வசப்படுத்தி என்னை கூட்டிட்டு போயிருது, அந்த மலம் அறிவில்லா சடம் தானே, எனவே அந்த சடம் எப்படி என்னை தன் வசப்படுத்துது? கரிகரணங்கள் ஆகிட்டு எல்லாமே சடம் தானே, ஆனால் தன் வசப்படுத்துது அல்லவா? அதை மனசில் வச்சுட்டு தான் கேள்வி கேட்கிறார். அவர் மாணவன் கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு குரு என்ன பதில் சொல்றாரு? தேரும் சடம். தேர்தல் என்னங்க? தேர்தல், தேர்தல், தெளிதல். தேரும் சடம் தெளியப்பட்ட சடம். எவ்வாறு தெளியப்பட்ட சடம்? அறிவில்லாதது அகத்தா என்று தெளியப்பட்ட சடம். மலங்கள் எல்லாம் சிலப்பொருள் தானே. எனவே அவற்றை எவ்வாறு சொல்லுவார், அறிவில்லாதது செயல் இல்லாதது என்று தெளிவப்பட்ட தனம். உனக்கு நல்லாவே தெரியுமேப்பா, அது வந்து சடப்பொருள், அதுக்கு அறிவில்லை, அதுக்கு செயலில்லை என்பது தெரியும் அல்லவா. சரி, அந்த மலம் செயலதனை சான்றிடும் எனினே செயல் செயலை செயலதனை அது அண்ணு ரெண்டுக்கு பொருள் இல்லை, செயலை சான்றிடும். தாம் சார்ந்த பொருளின் காரணமாக எந்த பொருளை சார்கிறதோ அதற்கு தக்கவாறு செயல்படும், சார்ந்த பொருளினிடமாக செயல்படும். இப்ப இது ஒரு சின்ன போனஸ் செய்தி, எனக்கு போனஸ் கொடுக்கறக்கே டைம் இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி. மாயை வந்து தனியா இருக்கிறப்போ ஒரு செயலும் கிடையாது, மாயை தனியா கிடக்கிறப்போ நம்மளை ஒன்றும் செய்யாது. பெருமான் அதை காரியமாக மாயமாக மாற்றி நம்மிடத்துல சேர்க்கும் போதுதான், கலை வித்தை அராகம் எல்லாம் சேர்க்கும் போதே நம்முடைய அறிவீச்சை செயல்கள்லாம் விளக்க முடிகிறது. எனவே அது சும்மா ஐடியலா கிடக்கிறப்ப எந்த செயலும் செய்யாது. அதை என்ன செய்யறார் பெருமாள், காரியமாக மாற்றி நம்மிடத்துல கிடைக்கும் போதுதான் அந்த கலை வித்தை, கலை வந்து செயலாற்றலை விளக்கும், அறி வித்தை வந்து அறிவாற்றலை விளக்கும், அறாம வந்து இச்சிக்கின்ற ஆற்றலை விளக்கும் சொல்லுவாங்க. அது தானாகவும் விளக்காது, அதையும் துரோதான சக்தி நின்று செயல்படுத்தினார்த்தம். கலை அறிவு கலை செயலாற்றலை விளக்கம்னா கலையே விளக்குமா அப்படின்னா கலையே விளக்காது, அந்த கலையும் சடந்தான், அதே துரோதான சக்தி தான் செயல்படுத்துது. அந்த மாயினுடைய காரியங்களுக்கே அந்த கருவிகள் எல்லாம் ஆன்ம அறிவோடு பொருந்தும் போது ஆன்ம அறிவுல மலம் எந்த அளவுக்கு பற்றி இருக்குதோ அதுக்கு தக்கமான அந்த கருவிகள் மயக்க உணர்ச்சி கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மயக்க உணர்ச்சி கொடுக்காது, அவங்கவுங்க யாராவது எந்தெந்த மல பக்குவத்தில் இருக்கிறோமோ அந்த பக்குவத்துக்கு தக்க மயக்க எல்லாம் சாப்பிட்டு வந்துருக்குறோம், எல்லாருக்கும் மயக்க உணர்ச்சி வருதா வராது. சரி, அப்படி குருநாதர் விளக்கம் கொடுத்தோன்ன என்று நீங்கள் விளக்கம் கூறுவீர்களே ஆனால் என்ன சொன்னாரு, இப்ப என்ன சொன்னாரு, சடம் செயலதனை சார்ந்திடும் போது செயல்படும். இந்த வரி பாருங்க, தேரும் சடம் செயலதனை சார்ந்திடும் எனினே. இப்ப மாணவன் அதை மறுத்துரைக்கு போறாரு, என்ன சாமி சடம் பக்கத்துல இருந்தா செயல்படுமா அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, என்னை சுத்தி குளத்தை அடிக்கி வச்சிடறேன், அது என்ன செயல்படுதுன்னு பார்க்கலாம், தனித்தனியா ஒன்னொன்னா டான்ஸ் ஆடுவான், இல்ல ரொம்ப புடவைகள் எல்லாம் அடிக்கி வச்சு நான் நடுவில் பார்த்துட்டு நான் புடவை எழுந்துச்சு விளையாடுவான்னு கேட்க நியாயம் தானே. சடம் சுத்தை சார்ந்ததுன்னா அது செயல்படும் அப்படின்னா, என்னை சுத்தினே நான் வந்து பொருள்களை அடிக்கி வச்சுட்டு செயல்படாங்க, அப்படி இருந்தா என்னாலும் யோசிச்சு பாருங்க, நீங்க இங்க உட்காந்துட்டு பான் நடத்தினே மைக் தானே எழுந்திரிச்சு ஓடிவோம், நம்ம பேச்ச கேட்க முடியாம அதை ஓட்டி. அதை தான் சொல்றாருங்க, கடம் படம் அதனில் கண்டிலம். கடம்னு என்ன, குடம், படம்னா ஆடை. நம்மை சுத்தி கடத்தையோ படத்தையோ வச்சுட்டு நம்மை சார்ந்து இருக்குதுங்கிறதுக்காக அவர் செயல்பட ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறப்ப செயல்படாது. குருநாதர் என்ன சொல்ற, அப்ப நீ அந்த உதாரணம் வேண்டாம், வேறொரு உதாரணம் சொல்ல நீ அதை எடுத்துக்க அப்படின்ட்டு என்ன, விடம்படும் மூந்திரள் போன்றது. இது குருநாதருடைய ஆன்சர், விடம்படும் மூந்திரள் போன்றது. இப்போ ஒருத்தனை விஷயம் கூட என் பாம்பு வந்து லவுக்குன்னு ஒரு கொத்து கொத்திடுச்சு, என்னவா அந்த விஷயம், என்ன ஆகுது, வேலை செய்தா இல்லையா? எப்படி குருநாதர் எவ்வளவு ஈஸியா போட்டு மாட்டிக்கிட்டேன், விடம்னா நஞ்சுடைய உயிரை குறிக்கும், படுதல்னா பற்ற படுதலை குறிக்கும், ஊந்திரள்ங்கிறது உயிருடைய தசை திரளை குறிக்கும். ஒரு பாம்பு விஷமுடைய பாம்பு வந்து ஒருத்தர் கொத்தும் போது என்ன, பற்றப்படுதல் கொத்தும் போது ஊன்திரு அந்த உயிருள்ள உடம்புல இருக்கிற தசையில தான் என்ன கொத்துச்சு அப்படின்னா அது பரவி நஞ்சு என்ன செய்யறது, நஞ்சு சடப்பொருள் தான், ஆனா அது என்ன ஆகுது, பரவி அவனை செயலிழக்குமாறு செய்கிறது. செய்த இல்லையா உண்மையிலே என்ன சொல்றதுன்னா, நஞ்சியினுடைய சேர்க்கையினால உடம்பு செயலிழக்குது, நாம் அது நஞ்சு செயல்படுறதா வச்சு சொல்றோம், நஞ்சினுடைய செயற்கையினால தான் அது வந்து நம்மோடு பொருந்துவதனால நமக்கு அந்த செயலிழப்பு வருது. அதனால வந்து நம்ம ஆனால் என்ன செய்யறோம், அதை நஞ்சு மேல இருக்கு, நஞ்சு தான் பொண்ணுடிச்சுவனே அப்படின்னு சொல்றோம். இது ஓரளவுக்கு மாணவனுக்கு சமாதானமா தெரியுது. ஆனால் சாமி இன்னொரு சந்தேகம் என்ன என்னப்பா அப்படின்னு நீங்க அப்படி விளக்க சொன்னீங்கன்னா, எந்த ஒரு சடப்பொருள்னால நமக்கு ஒரு செயல் வந்தாலும் கொஞ்ச நேரத்துல போயிடும். இப்ப நமக்கு எதனால் இப்ப நாம எல்லாம் சில சடப்பொருள்களை சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறோம், என்ன நல்ல சாத்திய குணத்துல சாப்பிட்டுருந்தீங்கன்னா சுறுசுறுப்பு இருக்கும், ராசத குணத்துல சாப்பிட்டுருந்தாலும் கொஞ்சம் இருக்கும், தாமத குணத்துல சாப்பிட்டா என்ன இருக்கும், தூக்கம் இருக்கும், இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும், அது ஜீரணமாகற வரைக்கும், இது வரைக்கும் ஆமா அணைந்தாக அகரல் வேண்டும். அப்படி ஒரு குணம் வறுமையானால் அது வந்த வேகத்திலே போயிடணும், அப்படித்தானே இருக்குது. இப்ப ஒரு கொசு கடிக்குது இல்ல ஒரு எறும்பு கடிக்குது, அந்த கடி எவ்வளவு நேரத்துக்கு இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு போயிடும். அது மாதிரி ஒரு சடப்பொருள் வந்து அணைந்து நமக்கு ஒரு துன்பம் வருது இன்பம் வருது அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல அணைந்தவாறே போயிடணும். தோன்றி அணைந்தாந்து அகரல் வேண்டும். ஆனா இந்த மலங்கள் வந்து எங்கிட்ட எப்ப தோன்றுச்சு எப்ப போகும்னே தெரியலையே சாமின்னு கேட்கிறோம். அது போல இந்த மலங்கள்னா தானே செயலற்று போகணுமே, போக மாட்டேங்கிற போகுதா, போக மாட்டேங்க, எப்பவும் இந்த துன்பம் தருது என்பதுதான் மாணாக்கனுடைய ஐயோ. இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன போனஸ் செய்தி, இந்த மலங்கள் எல்லாம் போகுமோ போகாத, அறம் உள்ளதே வாரா வந்திடும் பின் மலம் அது அரும், எல்லா மலங்களும் பின் காயமுடு மாயும் அன்றே. எனவே நமக்கு பல பிறவிகள் எடுப்போம், பல பிறவிகளின் சார்பா வினையோப்பு வரும், அந்த வினையோப்பின் சார்பா நமக்கு குருநாதர் வருவாரு. அவர் வந்து உண்மை ஞானத்தை உணர்த்தும் போது தன்னுடைய பார்வையில வினைகளினுடைய பெரும் பகுதியை கழிச்சிருவாரு. அது படிமுறையில ஒரு பிறவியில கண்டிப்பா இந்த மலங்கள் நம்மை விட்டு நீங்கும். சரி, அதோட அவரு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வந்துறாரு. குணங்கள், சரி சாமி இப்ப கடிக்குது எறும்பு கடிக்குது இல்ல ஏதோ ஒண்ணு கடிக்குது, வலிங்கிற ஒரு குணம் தான் இருக்கணும், நீங்க சொல்றது என்னவா, ஆனமலத்துக்கு எட்டு மாயாமலத்துக்கு ஏழு கண்மலத்துக்கு ஆறுன்னு சொல்லி அக்கச்சக்கமா பன்மையில சொல்றீங்களே, குணங்களும் பன்மையும் தான். இந்த நஞ்சு உதாரணத்துல பார்த்தா நஞ்சு சார்ந்த உடம்பு என்ன ஆகணும், மயக்கம் வரும் இல்லைன்னா போயிடும். இந்த நஞ்சு உடம்பு தானே பாம்பு கடிச்சா கடுக்கடுன்னு இருக்கும், எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும், அந்த விஷம் இறங்குற வரைக்கும். அப்படி ஒரு பிரச்சனை தானே இருக்கணும். இங்க எப்படி இருக்குது, ஆனமலத்துக்கு எட்டு மாயாமலத்துக்கு ஏழு, அப்படியெல்லாம் பல வகையா இருக்குது, இது எப்படி சாமி அப்படிங்கிறார். அப்புறம் அது கூட ஓரளவுக்கு பொருந்தோங்கிற மாதிரி அவர் அதுக்கு பதில் சொல்றது இல்லை, அதுக்கு பதில் நான் பின்னால் சொல்றேன். சடம் செய்யதலானே சாந்திடும் எனினேன்னு சொல்றீங்களே சாமி, இப்ப என்ன சொன்னாரு, சடம் செயலதனை சாந்திடும் எனினே என்றாரு. எது எதை சார்ந்து கேள்வி, எது எதை சார்ந்து, இங்கு எது எதை சார்ந்துகிறது, அதனால என்ன வருது. இப்ப எது எதை சார்ந்த முடியும், ஒன்னும் மலம் நானு நீங்க மூணு பேர் தான் இருக்கிறோம் இல்லையா, இதுல எது எதை சார்ந்து, தானோ மலமோ எம்மை வந்து அணைதரா, தானே வந்து என்னிடத்துல பொருந்தி எனக்கு அந்த மாதிரி அறியாமையை கொடுக்க முடியாது, அணைய அணைதர மாட்டாது, மாட்டாதுங்கிறதே வந்து பொருந்துவதற்கு ஆற்றல் இல்லை செயல் இல்லை. சரி, யானோ, யான் யாரு, ஆன்மா, மலம், மலம் செய்யக்கூடிய அதாவது ஆன்மாவுக்கு என்ன சமலன், இவனா போய் ஒரு செயல் செய்ய முடியாது, அந்த மலம் நீங்கினாத்தான் இவனுக்கு செயலே வருது, ஒரு சிறிதளவாக நீக்கினாத்தான் செயல் வருது, ஏவனவே இவனா போய் மலத்தை எடுத்துக்கொள்வதோ மாய கன்மங்களை எடுத்துக்கொள்வதோ செய்ய முடியாது. அப்ப ரெண்டு பேர்த்த விட்டா வேற யார் இருக்காங்க, நீங்க தான் இருக்கீங்க. சரி, நீங்க செய்யலாமே அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பேர் வேற இருக்குது, என்னது, நின்மலன், நீயோ செய்யாய், ஏப்பானா நின்மலன், நீ மலம் இல்லாதவன், எனவே ஞானமே வடிவானவன், எனவே கருணையே உருவானவன், நீ இந்த மலங்களை எல்லாம் கூட்டி எங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னா அப்புறம் யார் செய்யறாங்க. எனவே உள்ள பொருள் மூன்று, அதுல சடமாகிய மலமும் ஆன்மாவை வந்து அணையாது, சித்தாகிய சிற்றறிவுடைய ஆன்மாவும் மலத்தை சார்ந்து சாராது. நீங்களோ யாரு, நின்மலன், ஞானமே வடிவானவன் கருணையே ஆனவன், அதனால நீங்களும் செய்ய மாட்டீங்க. அப்ப இது எப்படி வந்தது, மூணு சாய்ஸ் சொல்லிட்டார், மலம் வந்து அணையாது, ஆன்மாவும் சென்று சேராது, இறைவனும் இந்த ரெண்டையும் இணைக்க மாட்டாரு. அப்படின்னா வேறு காரணம் என்ன, இயல்புன்னு வச்சுக்கலாமா, அப்படின்னு தான் வரும் அடுத்தது. அப்படி வச்சுக்கலாம், காரணம் இல்லாம ஒரு செயல் நிகழ்ந்தனா அது என்னன்னு சொல்றோம், இயல்பு அப்படின்னு வச்சுட்டேன். அதுலயும் பிரச்சனை இருக்கு சாமி கேட்பாங்க. இது அதாவது ஆசிரியர் சொல்லும் போது அதை உன்னிப்பா கவனிச்சு பதில் கேட்கிறாரு. நீங்க இயல்புன்னு சொன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சாமின்னா இயல்புனா போகாது சாமி. என்னாச்சு போகாதே? அதான் இயல்பு எனில் போகாது. அது எந்த காலத்திலையும் போகாது. அப்ப மலம் போகலின்னா நமக்கு முக்தியும் கிடைக்காது. அப்ப நமக்கு முக்தியே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, அந்த மலம் வந்து சேர்றதுக்கு எவ்வளவு ஆன்சர் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி அவரே மறந்துட்டார். என்ன மலம் வந்து அணையாது, நான் சென்று பற்ற மாட்டேன், நீங்களும் கூட்ட மாட்டீங்க, அது இயல்புன்னா அது போகாது. இந்த நாலு ஆன்சருக்கு மேல வேற என்ன ஆன்சர் சொல்றது? அந்தம் ஆதியிலாய் பந்தம் வந்தவாறு எவ்வாறு, பந்தம் வந்தவாறு அருள். எனவே நீங்க என்ன செய்யணும், இந்த மூணு நாலு சாய்ஸு உண்டு, இந்த நாளையும் சொல்லிட்டேன். இதுக்கும் மேல எப்படி இந்த பந்தம் எனக்கு வந்தது, பந்தம் நெருங்கி ஆணவ கண்மமாய் இந்த மும்மல பந்தம் எப்படி வந்ததுன்னு நீங்க சொல்லணும். வந்தது என்பதுதான். இவ்வளவுதான் பாட்டில் இருக்குது. ஆங்கவிதானும் நீங்காது நின்று, இந்த மூணு மலத்தை பற்றிய செய்தியை சொல்லி அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். இந்த மலங்கள்லாம் ஆங்கவிதானும் நீங்காது நின்று என்னை எப்போதும் பொருந்தி நின்று தன் வழி செலுத்தி தானே தானே மரத்தினுடைய குணத்தையே என்னுடைய குணமாக காட்டி கொண்டிருக்குது. அதனால் என்னுடைய வழி என்பது ஒன்றில்லை மன்ன. ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த வெண்ணையம்பதியில் சைவ சிகாமணி மைய மைய. அதுக்கப்புறம் மும்மலம் சடம் என மொழிந்தனை. மூன்று மலங்களும் சடம். எப்போ உபதேசத்தின் போது அம்மா மாறுகோள் கூறல் போதும் ஏப்பா சடம் சொன்னதுல என்ன தப்பு அப்படிங்கிறப்போ என்ன எனினே மாறுகோள் கூறல் போலனே கடம் படம் அதனுள் கண்டுலம். என்னை சுற்றிலையும் கடம் குடம் எல்லாம் வச்சா வேலை செய்தா இல்லை. இல்லப்பா நீ விடம்படும் ஊன்திரள் போல வச்சுக்கோ, அதாவது பாம்பு கொத்திய நிலையில. அப்படின்னா அது அப்படி செயற்கையா வந்தாலும் அணைந்தாங்க ஆறல் வேணும், வந்த வேகத்திலே அது போகணும். ஆனா இந்த மலை மலை எப்ப போகுதுன்னு இல்லை, வந்ததுதான் தெரியுது போக தெரியல. அணைந்தாங்க ஆறல் வேண்டும். அது மட்டும் இல்ல குணங்களும் பன்மை என்றான். அப்புறம் எம்மை வந்து அணைதர நாலு சாய்ஸ். என்ன கேள்வி என்ன வந்தது, பந்தம் வந்தவாறு எவ்வாறு, அவரே பதில் சொல்றாரு. எம்மை வணைந்து அந்த அணைதர தானோ மாட்டாது, மலம் தானே வந்த என்ன அணையாது. யானோ செய்கல, நான் போய் மலத்தை பிடிக்க மாட்டேன், நீயோ செய்யாய் நின்மலன் ஆயிட்டு என்ன இல்லப்பா இயல்பு என போகாது போக சாமி. இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்லுங்களா சொல்லுங்க. மயல்கட பந்தம் வந்தவாறு இங்கு ஏன் அந்த மாதிரியலா எவளே. எனவே கொள்ளத்தக்க முடிவு, இந்த நாளுமே கொள்ள முடியாத முடிவு எது, இந்த நாலு முடிவு சொன்னமல்லாம். எனவே கொள்ளத்தக்க முடிவு என்ன, குற்றமில்லாத முடிவு என்ன என்பது சாஸ்திரங்களை நோக்கி உணர்ந்து கொள்ளுகிறான்னு அருள்நந்தேசியமா விட்டுட்டார். நாம எந்த அளவுக்கு சாஸ்திரங்களை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண, அதான் நான் சொல்லிட்டேன் திறனாய்வுன்னு. நாம் எந்த அளவுக்கு நூல்களை ஆழமா சிந்திச்சிருக்கோம், அந்த செய்திகளை வாங்கியிருக்கோம் என்பதை வைத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டார். இப்படி நானும் சொல்லிட்டு விட்டுட்டா நீங்க எதுக்கு பாடம் நடத்த வந்தீங்கன்றீங்க. சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஆன்சர். மாசம் என்பதுல எத்தனை குரல் இருக்கு, மூணு குரல், ஆணவம் கண்மம் மாயை. அதுல முதல் எடுத்துக்குவோம், இந்த ஆணவம் என்பது ஒரு பந்தம். இது ஆன்மாவுக்கு சகசமலம்னு பேர். என்ன சகஜம், என்ன இது சகசமலம். இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன, சமநிலையா, கூடவே பிறந்தது. சரி, சொல்லாம ஜம்ப் பண்ணிடலாம் நினைச்சேன், சொல்லாம இருக்க முடியாது. இந்த சகஜம் என்ற சொல்லுக்கு சொற்பொருள் கொள்ளக்கூடாது, கொண்ட என்ன குற்றம் வரும். சகஜம் என்ற சொல்லுக்கு அவர் சொன்ன மாதிரி சகனா உடன் அர்த்தம், ஜம்னா ஜனித்ததுன்னு அர்த்தம், உடன் தோன்றியதுன்னு அர்த்தம். அந்த பொருள் தவறு. இது எதுக்கு பொருந்தும்னா, நெல்லுக்கு உமி பொருந்தும், நெல்லோட பிறந்தது தான் உமி. அது ரெண்டு தோற்றமுடைய பொருளுக்கு சகஜம்ங்கிற சொல் பொருந்தும். ஆனால் ஆன்மாவும் தோற்றமில்லாத பொருள், மலமும் தோற்றமில்லாத பொருள் இல்லையா? ஆன்மா ஏன்னா ஏகன் அநேகன் இருள் தன்மம் மாய இரண்டு ஆக ஆறு ஆதியில் தோற்றமில்லாதது எனவே ஒடுக்கமில்லாதது, தோற்றம் ஒடுக்கமில்லாத எனவே என்றும் உள்ளது. என்றும் உள்ள பொருளுக்கு தோற்றம் சொல்ல முடியாது. எனவே இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? எனவே சொற்பொருள் கொண்டா தவறு வருது. ஏன்னா அந்த சொற்பொருள் கொண்டோம்னா ஆன்மா தோற்றமுடைய பொருள், மலமும் தோற்றமுடைய பொருள்னு வரும், இப்படித்தான் வரும். எனவே இதுக்கு கருத்து பொருள் கொள்ளணும். கருத்து பொருள் என்னன்னு கேட்டா, காரணமின்றியே உடனாக இருப்பது. சகஜம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? காரணமின்றியே உடனாக இருப்பது. நல்ல, அதாவது சைவ சித்தாந்த இதுல உள்ள ஒரு குறைபாடை சொல்லிடுறேன். நமக்கு சாஸ்திரம் தோத்திரம் எல்லாம் சொல்லித்தர்றாங்க, இந்த உடம்பை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லித்தரது இல்ல. இந்த உடம்பை எப்ப சுறுசுறுப்பா எப்படி வச்சுக்கிறது, அதற்குண்டான அன்றாட செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதை பத்தி நமக்கு வாழ்வியல் கல்வி முதல் சொல்லித்தரணும். அதுக்கப்புறம்தான் அறிவு சார்ந்த செயலுக்கு போகணும். ஏன்னா ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு செயல் திறனும் இல்லாம உட்கார்ந்துட்டு பாடம் கேட்ட என்ன ஆகும்? ஏ நான் சொல்லல, யார் சொல்றாங்க? உமாவிசிவன் சொல்றாரு, ஊமையன் கண்ட கனவு போல இருக்குமா. எங்கம்மா இருக்கு வினா வேண்பாத? அப்படித்தான் நமக்கு இருக்கு. இப்ப சாஸ்திரம் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எனவே நமக்கு எவ்வளவு சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்டோம்னா என்னென்ன ரிஃப்ளெக்ஷன் நம்ம பாடியில வரும், மைண்ட்ல வரும் என்பதெல்லாம் நமக்கு அடிப்படையில் தெரியும். முதல்ல ஆரோக்கியம் தெரியணுங்க. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் இருந்தா தான் சாஸ்திரம் படிக்க முடியும். படிச்சா நிக்கி இல்லைன்னு என்ன தெரியுமா? படிக்கிற மாதிரி தெரியும். எப்படி இருக்கும்? படிக்கிற மாதிரி தெரியும், படிக்க மாட்டோம். படி கேட்டா நாங்க படிச்சுட்டோம், என்ன படிச்சீங்க அதான் தெரியாது. எனவே இது காரணம் என்னன்னா, நமக்கு அந்த விழிப்புணர்வு கம்மியா இருக்கிறது தான் காரணம். விழிப்புணர்வுக்கு என்ன காரணம்னா சாப்பாடு தான் காரணம். எனவே காரணமின்றியே உடனாக இருப்பது என்பதுதான் சகஜம் என்பது. இது தமிழ்ல சகஜம் என்பதற்கு இயல்புன்னு சொல்லணும். இயல்புன்னு சொன்னா என்ன குற்றம் வரும்னு அவர் பாட்டிலே சொல்லிட்டாரு, இயல்பு எனில் ஓகாது. எனவே அதனால இதை சொல்லும் போது சகஜம்ங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. சகசமலம் என்ன சொல்லலாம்? உடன் இருக்கின்ற மலம், சகஜ மலம் சொல்லலாம். இன்னொரு பொருள் சகஜ குற்றம். குற்றம் என்று சொல்லலாம், சகஜ குற்றம் சொல்லலாம். அப்போ ஆன்மாவுக்கு ரெண்டு பொருள்கள் சகஜமா இருக்குது. ஒன்னு சகஜம்னா குணங்களா அமைஞ்சிருக்குது, ஒன்று குணம், இன்னொன்று குற்றம். குணம் என்ன, குற்றம் என்ன? ஆன்மாவுக்கு குணம் என்ன, குற்றம் என்ன? ஆமா, குணம் அறிவு, அறிவித்தால் அறிகின்ற அறிவு. குற்றம் என்ன? மலச்சேர்க்கை. எனவே குணம் கெடாது. கெடம் கெட்ட என்ன ஆகும்? குணியும் கெட்டுப்போ. அதனாலதான் என்ன செஞ்சுட்டாங்க, ஆணவ மலை எப்பவுமே உடன் இருந்தா கூட அது வந்து நமக்கு குற்றம் தான். சோ குற்றம் நீங்கும், குற்றம் நீங்கும். குற்றம் கெட்டாலும் குணி கெடாது, தூய்மை அடையும். இப்ப மலம் நீங்கன்னா ஆன்மா தூய்மை அடையுதுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. மலமகற்றி தானாக்கி அத்துவா சுத்தி பண்ணி மலமகற்றி விண்டகலும் மலங்கள் எல்லாம் பின்பு காயமோடு சேராத வரை தானும் தேயும். இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான கொட்டேஷன்ஸ் இருக்கு. எனவே குணச்சகசம்தான் பொருளுடைய தன்மை, குணக்குற்றம் பொருளுடைய தன்மை எனப்படாது. இது மனசுல வச்சுக்கோங்க, எழுதுங்க. ஆன்மாவுக்கு அறிவு, குணச்சகசம் புள்ளிக்கமா, அறியாமை குற்றச்சகசம். ஆன்மாவுக்கு அறிவு, குணச்சகசம், அறியாமை குற்றச்சகசம். ஆதலின் ஆன்மாவும் ஆணவமும் அனாதியே, காரணமின்றியே உடனாக இருந்தன. அனாதியே ஆயினும் சகஜமே ஆயினும் குற்றம் எது? ஆணவம். ஆதலின் நீங்கும், சகஜமா இருக்கிறது நீங்காமல் இல்லை, குற்றம் நீங்கும். இப்போ இதுவரைக்கும் சொன்னதுல பந்தம் வந்தவாறு என்னென்பது ஒரு பந்தம் சொல்லிட்டார். என்ன பந்தம்? ஆனம்பலம். எனவே ஆனம்பலம் பந்தம் வந்தவாறு எவ்வாறுன்னு கேள்வி கேட்டா என்ன பதில் வரும்? ஆனம்பலம் வந்தது அன்று முதல்ல என்ன வரணும்? ஆனாமல பந்தம் வந்ததன்று இருந்தது. இருந்ததுன்னா குணம் ஆயிடுமே அப்படிங்கறப்பதான் இயற்கை குற்றம் அப்படிங்கறது மனசுல. எனவே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் ரெண்டு ரொம்ப ஈஸியான ஆன்சர். இனி பாக்கி இருக்கிற மாதிரி என்ன? மாயகன்மங்கள். இந்த மாயகன்மங்கள் ஆன்மாவுக்கு ஆதியா அனாதியா? சொல்லும் இல்ல நமக்கு பாருங்க, சாஸ்திரத்துல கூட சொல்லுது, நெல்லி கூமியும் செம்மில் கடிமம் சொல்லில் புதியதன்று உண்மையே. இதுதான் வருது, நெல்லினுக்கு தவிடு உமிகள் அனாதியே. இந்த சொற்றொடர்ல பார்த்தா மூணு எப்ப இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, மும்பலங்குள்ள ஆன்மாவுக்கு சகசம் எனக்கு கொண்டால் என்ன குற்றம் வரும்? மும்பலங்களும் எப்போ இருக்குது அப்படின்னா, கேவலத்திலே மூணு மலை இருக்குதுன்னு ஆயிடும். அப்புறம் சகலங்கிறது ஒன்று வித்தியாசம் இல்லை. எனவே கேவலம் என்பது ஆணவமலம் மட்டோடு மட்டும் கலந்திருப்பது. அந்த ஆணவமல நீக்கத்துக்காகத்தான் நமக்கு என்ன செய்யறாரு? மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதுவும் மலம்தான், என்ன மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதனால் அந்த மலத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆகுந்தகம். பின்னர் வந்தது ஆணவமலம் சகஜம், இது ஆகுந்தகம். எனவே முன்னமே ஆன்மாவுடன் இருந்த ஆணவமல அழுக்கை போக்குவதற்கு இறைவன் என்ன செய்கிறாரு? கண்மம் மாயி என்ற இரண்டு அழுக்குகளை ஆன்மாவுடன் சுட்டுகிறார். இதை நான் அடிக்கடி சொல்றது, நான் சட்டையில் அழுக்காயிட்ட என்ன செய்வோம்? கூட சோப்பு தண்ணி எல்லாம் கலக்கி கசக்கி புழிவது போல. இது சித்தியார்ல ஒரு பாட்டில் சொல்றார், எழுமுடல் கரணம் ஆதி இவை மலம், மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன எனில், செழினவை அறுவை சாணி உவ செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயகொடு மலம் ஒழிப்பன் முன்னோன். எனவே நமக்கு இந்த மூன்று மலங்கள் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வந்திருக்கு? முதல்ல ஆணவமலத்தை பற்றி சொல்லும்போது, ஆணவபலம் வந்தோம் வந்ததன்று, வந்ததுங்கிற கேள்வியே தப்பு, வந்ததன்று உடன் இருந்தது. அதனை அறிவே வந்ததா, ஆன்மா போய் சேர்ந்ததா, இல்லை இறைவன் கூட்டினானா என்ற கேள்விக்கு இடம் இல்லை. அத்தனை கேள்வி கேட்டமல்ல, அதே கேள்விக்கே இடமில்லை. அது வந்தாலும் பாயிண்ட்லேயே கட் பண்ணி விட்டாச்சுன்னு அப்புறம் என்ன இருக்குது? சரி, கண்மம் பலம் மலம் கண்மம் மாயை ரெண்டும் வந்து சேர்ந்தன. இவை தாமே ஆன்மாவை வந்து சேர்ந்ததில்லை. ரொம்ப முக்கியம், மாயை கண்மங்கள் தானே வந்து சேர்ந்துருமா? இல்லை நாம் போய் தான் எடுத்துக்க முடியுமா? நாம் போய் எடுத்துக்கிற மாதிரி என்ன செய்வோம்? நல்ல அழகான உடம்பை எடுத்துக்கோ, ரெண்டாயிரம் வருஷம் இருக்க உயிரோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோ. ஸோ நாமளாக போய் எடுத்துக்க முடியாது, அதுவாகவும் வராது. அப்போ இறைவன் தான் நாம் அணுக்க வேண்டிய வினைக்கு தக்கவாறு உடம்புகளையும் கருவிகரணங்களை கூட்டி எங்கே படைத்தா இவனுக்கு என்ன வினை அனுபவம் கிடைக்குமோ அதுக்கு தக்கவாறு உலகங்களையும் படைப்பார். எனவே இந்த மாய கர்மங்கள் இறைவனால் கூட்டுவிக்கப்படுவன. எதற்கு தக்கவாறு? ஆணவமல பந்தம் பக்குவப்படுவதற்கு தக்கவாறு கூட்டுவிக்கப்படும். இப்போ டாக்டர் மருந்து கொடுக்குறாருன்னா, நீங்கள் போய் எனக்கு அந்த பச்சைக்கலை மாதிரி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அது எனக்கு குடிக்குதுன்னு கொடுப்பாரா? உங்கள் நோயினுடைய தன்மை என்னவோ அதுக்கு தக்கவாறு மருத்துவர் தான் முடிவு செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி உடம்பு கொடுக்கணும், எத்தனை வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கணும், என்னென்ன வினை அனுபவிக்கணும், எங்கே பிறக்கணும், எங்கே வளரணும், எங்கே போய் வேலை செய்யணும், எங்கே போய் சாகணும், எல்லாம் அவர் எழுதி வச்சுருவார். அவருடைய திட்டப்படி தான் நடக்கும். எனவே அந்த ரெண்டும் வந்து சேர்ந்தவை, ஆனால் நம்ம விருப்பத்துக்கு வந்து சேர்ந்தவை அல்ல, இறைவனுடைய ஆணைப்படி வந்து சேர்ந்தவை.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: தமது ஞான கிரியைகளை விடுத்தவரே பிறவியை நீங்க முத்தி பெறுவர் என்று சொல்லியிருக்கின்றார்களே, கேட்டான். ஆன்மா முத்தி நிலையில் தன்னுடைய ஞான கிரியைகளை நீத்துவிடும் என்று சிவஞான நூல்கள் கூறுகின்றன. உண்மைதான். அதுக்கு வந்து ஆன்மாவின் ஞானம் முத்தியில் அழிஞ்சுவிடும் என்பது கருத்தல்ல. என்ன என்ன குணம் அழிஞ்சுதா பொருளை அழிஞ்சிடும். தம்முடைய ஞானத்தையும் செயலையும் விட்டவர்களே முத்தி பெறுவர் அப்படின்னு சொன்னா, அப்ப ஞானமே போச்சு, அப்போ குணம் போச்சுன்னா குனியும் போச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி அதுக்கு கருத்து அப்படி அல்ல. அப்போ முத்தியில ஆன்மா தன்னுடைய ஞானத்தையும் செயலையும் விடுகிறதுனா என்னன்னா, தன்னுடைய ஞானத்தை அது முதன்மையான ஞானமாக நினைப்பதை விடுகின்றது, தன் செயலை முதன்மையான செயலாக நினைப்பதையும் விடுகின்றது. இல்லையா, என்னுடைய செயல் என்பது அவன் செயலித்து செய்யப்படுவதுதான், என்னுடைய ஞானம் என்பது அவன் உணர்த்தி விளங்குவதுதான். ரெண்டு இருக்குது. ஒரு பொருளை உணர்த்தும் போது முதல்ல ஆன்மா அறிவை விளக்கம் செய்யணும், அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு ஒரு பொருளை உணர்த்தணும். ஆன்மா அறிவை விளங்குவதற்கே முதல்ல திருவருளின் துணை தேவை. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா எதையாவது விடயத்தை அறிதல் என்பது ரெண்டாவது. ஆன்மாவை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ மறைப்பை நீக்கி ஆன்மா அறிவை விளக்க வேண்டும். கதிரவனொளி இருக்கிறதுனா கதிரவனொளி கண்ணோடு கலந்து கண்ணுக்கு விளக்கம் தரணும். அப்புறம் காணப்படும் பொருள்களில் கலந்து அந்த பொருளை காணுமாறு உதவ வேண்டும். இந்த ரெண்டு உதவிகளையும் கதிரவனொளி செய்கிறது அல்லவா? காணும் உபகாரம், காட்டு உபகாரம், காணும் உபகாரம். பார்மையான கருத்து அது. அது மாதிரிதான் பார்த்துட்டாங்க. அத மாதிரிதான் சிவபெருமானுடைய திருவருளும் ஆன்ம அறிவை விளக்கம் செய்ய வேண்டும். ஆன்ம அறிவை விளக்கம் செஞ்சாதான் நாம ஒரு பொருள் இருக்கிறோம் என்ற தன் உணர்வு ஏற்படும். தன் உணர்வு, செல்ஃப் கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, நான் ஒரு பொருள் இருக்கிறேன்னு தெரியணும் இல்லையா. அதுக்கு ஆன்ம அறிவை திருவருள் விளக்கணும். அப்புறம் எந்த பொருளை அறியணுமோ அந்த பொருளையும் உணர்த்தி அருளணும். ஆகையினாலே சிவபெருமான் விளக்கித்தான் என்னுடைய அறிவு விளங்குகிறது. எனவே நானாக எதையும் அறிய முடியாது, என்னுடைய அறிவினால் மட்டும் ஒன்றும் அறிந்துவிட முடியாது. சிவபெருமான் எப்படி அறிவு வந்து அவன் உணர்த்தித்தான் அது விளங்குதோ அதே மாதிரி செயல் நிறைவேற்ற அவன் செய்வித்து தான் இந்த செயலும் நடக்கும். ஏன்னா அறிவின் வழிபடுவது தானே செயல். அறிவே வந்து உணர்த்த உணர்த்ததான் விளங்குவோம் அப்படின்னா அப்ப செயலும் அவன் செய்வித்தாதான் நிகழும். எனவே என்னிடத்தில் நிகழும் செயல் எல்லாம் சிவன் செயலே. சிவன் செய்வித்துத்தான் நான் செய்யறேன், செய்யாம இல்ல, சிவன் செய்வித்துத்தான் செய்கின்றனே ஒழிய நானே முதன்மையாக இருந்து செய்யவில்லை. ஆகவே இதை என் செயல் என்றோ என் அறிவென்றோ கூறுவது பொருத்தமற்றது என்ற ஒரு தெளிவிலே இருப்பார்கள் முத்தான்மாக்கள். அதுதான் அதுக்கு பொருளை ஒழிய அதுக்காக ஆன்மாவின் அறிவே அழிந்து விட்டவாக இருப்பவன் சிவபெருமான். சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும், சிவனுடையது என் அறிவதென்றும், சிவன் அவனது என் செயலதாகின்றது என்றும், இவற்றை தன் செயலாக கொள்ளாமைதான் என்பது திருக்கழிப்புப்படியார். ஆகவே கேட்ட செய்திகளை நாம வந்து சிந்தித்து வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கேட்டல் முதல் படிநிலைதான். இதற்கப்புறம் நமக்கு நம்முடைய நாளை ஊருக்கு போய்விட்டோம் சொன்னால் நம்முடைய நாம் நிறுத்தி வைத்திருக்கின்ற பணிகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவற்றையெல்லாம் நாம வந்து முடிச்சுதான் ஆகணும். ஆனாலும் இடையிடையே இந்த கேட்ட செய்திகளை எல்லாம், இந்த சித்தாந்த செய்திகளையெல்லாம் நாம் சிந்தித்து வர வேண்டும். நாம ஞான நிலையில சிவபெருமான் குருநாதராக வந்து உணர்த்த அப்போது அந்த ஆன்மா சிவபெருமான் உபதேசத்தை கேட்டு

நல்ல புண்ணியங்களை செய்து பாவங்களை தவிர்த்து வாழ்ந்தால் அது போதாதா? எத்தனை நீதி நூல் இருக்கு? ஒன்னா ரெண்டா? திருக்குறள் தலை சிறந்த நூல் இல்லையா? அது காண, அது ஒன்னே போதும். ஆனா அது மட்டும் அல்லாமல் இன்னும் நாலடியார், பழமொழி, ஏலாதி, இப்படி நிறைய இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் ஞான சாத்திரங்களுக்கு வந்திருக்கிறோம் நாம சிந்திக்கணும். அது ஒரு முதல் படிநிலை. பாவங்களை தவிர்க்கணும், அறங்களை செய்யணும், அது படிநிலை. அது போதுமானா ஒரு படியில போய் நின்னுகிட்டது, இந்த படியில நான் ஏறினது போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? வீட்டுக்கு போகிறோம், வீட்டு படியில ஏறி நின்றுட்டு அதான் படிக்க வந்தாச்சே போதும் அப்படின்னு சொல்லி படியிலே உட்காந்துருவோமா? அது படிநிலை தான், அது கடந்து போகும். அது படி வழியா தான் போனோம், ஆனா அது ஏறி அதை கடந்து போக வேண்டும் அல்லவா? அது மாதிரி தொடக்க நிலையில பாவங்களை தவிர்த்தல், அறங்களை செய்தல்ங்கிறது அது தொடக்க நிலை. நீதி நூல்கள் அவசியம் நம்ம பார்க்கத்தான் செய்யணும். நம்மளை அறியாமலேயே தவிர்க்க வேண்டிய சில பண்புகள் நம்மிடம் இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்லாம் ஞான சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க மாட்டார்கள். இது உச்ச நிலையிலே சொல்லக்கூடிய நூல்கள். ஆகவே திருக்குறளை நம்ம அவசியம் நம்மளை தொடர்பில் வைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அதுபோல பிற நீதி நூல்களையும் முடிந்த அளவு பார்க்கணும் இல்லையா? நம்ம எந்த ஒரு தீய எண்ணமோ சொல்லோ செய்கையோ நம்மிடம் இருந்தால் அதை அறநூல் வழி நின்று போக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே அறங்களை செய்தல், பாவங்களை விளக்குதல் அவசியம்தான். ஆனா அதற்கும் மேலாக ஞான சாத்திரங்களும் வேண்டும். இன்னும் சொன்னா முதல் தொடக்கங்களை என்ன சொல்றாங்கன்னா, நீ அறம் செய்யாட்டாலும் பரவாயில்லை, பாவங்களை செய்யாமலாவது இருக்கிறான். அதான் முதல் தொடக்கங்களை தங்க புலவர் சொல்லியிருக்கின்றார். நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். ஓம்பு மின் அப்படின்னா அதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இடம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த இடத்துல ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாக பாதுகாக்கப்படும் அர்த்தம். தேனி பாதுகாத்தல் என்றும் ஒரு பொருள் உண்டு ஓம்புதலுக்கு. தவித்து விடுதல் என்ற பொருளும் உண்டு. தவித்து விடுதல் ரெண்டும் ஒன்று கொண்டு எதிர்மறையான பொருள். ரெண்டு பொருள் இல்ல, ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கலாம். ஒன்று கொன்று எதிர்மறையான ரெண்டு பொருள். எச்சரிக்கையா இருக்கணும், இடம் நோக்கி பொருள் கொள்ளணும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அந்த இடத்துல பேணப்படும். வினைக்கண் வினைகடல் ஓம்பல் ஒரு பொருள் இருக்கு. ஒரு முயற்சியில இருக்கும் போது அந்த முயற்சியை பாதியில நிறுத்துவதை பேணிக்கொள்கன்னு சொல்லுவாரு, தவிர்த்து விடுங்க. ஒரு முயற்சியில இருக்கிறோம் அப்படின்னா கடமையில இருக்கிறோம்னு இருக்கும். நம்ம கடமையாக இருக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய கடமையை செய்யும் போது அந்த கடமையை நிறுத்திக் கொள்ளுது. இப்ப நாம தான் இந்த சாத்திரத்தை சிந்திக்கிறோம்னா இதை நிறுத்திக்கிட்டு என்ன உங்க ஊர் என்ன உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஊர் என்ன, நீங்க எப்படி வந்தீங்க, இப்படி ஆயிட்டு 5 நிமிஷம் கேட்டா தெரியா போயிருங்க. எவ்வளவு நேரம் மத்தியானம் வரைக்கும் ஓட்டலாம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது. எந்த ஒரு வேலை, இதுன்னு மட்டுமில்ல, எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையை இடையிலே நிறுத்தி விட்டு வேறு வழியில் பொழுதுபோக்குவதை தவிர்த்து விடுக. வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல், அந்த இடத்துல தவிர்த்து விடுக. ஓம்பல்னா தவிர்த்து விடுக. வினைக்குறை தீர்ந்தாலே தீர்ந்தன்ற உலகு. யார் தன்னுடைய கடமையாகி அந்த முக்கியமானதை கைவிடுகிறார்களோ அவர்களை உலகம் கைவிட்டு விடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். எனக்கு எது முக்கியமான கடமையோ அதை நான் கைவிட்டால் உலகம் என்னை கைவிட்டு விடுங்கிறார். அதனால கடமை செய்வதற்கு இடையிலே அதை நிறுத்தி வேறு வேறு கவனத்துதலை தவிர்த்து விடுக என்று சொல்றார். ஏன்னா ஓம்பல் தவிர்த்து விடுகன்னு பொருள். அதே மாதிரி இந்த இடத்துல பொருள், நல்லது செய்தல் ஆற்றியர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பும். நல்லது செய்யாண்டாலும் பரவாயில்லை, அல்லது செய்யாமலாவது இருக்கார். இன்னைக்கு உள்ள தீவிரவாதிகளுக்கு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? அவர்கிட்ட போய் யாராவது நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லுவார்களா? இல்லப்பா, நீங்க சும்மா இருந்தா போதுப்பா இல்லையா? நீங்க ஏதாவது எதை செஞ்சிருவீங்களோ, அங்க அது பண்ணிடுவீங்களோ, இங்க அது அப்படி கண்காணிப்பதற்கே காவல்துறைக்கு நேரமெல்லாம் தெரியா போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த உலகத்துக்கு தேவையா எவ்வளவு அருமையாக 2000 வருடங்களுக்கு முற்பட்ட சங்க இலக்கியம் சொல்லியிருக்கிறது எண்ணி பார்க்கணும். அந்த சங்க இலக்கியமுடைய தமிழ் மொழியில நாம அதை தாய்மொழியாக கொண்ட தமிழ் இனத்துல நாம பிறந்திருக்கிறோம். நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஒப்புமின், நல்லது செய்யாவிட்டாலும்

0: செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஆனா அப்போ நான் வந்து நம்ம இதையே குடிச்சுக்கிட்டு நான் தீமை எதுவும் செய்யலையா, அவ்வளவுதான், நல்லதும் செய்ய மாட்டாங்க, தீமை செய்யாம இருக்கா அது போதாதா, அவன் நான் கல்ல விட்டு எரியாம இருக்கிறேன் அது போதாதா, அவனுக்கு என்ன வேற நன்மை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தா அப்படி சொல்லியே காலத்தை ஓட்டிட முடியுமா? முடியாது. அடுத்த பாடத்தை வள்ளுவர் போதிக்கின்ற என்ன அப்படின்னா, தம்பி இப்படி தீமை செய்யாம இருக்கேன், இது போதும் செய்யாத சொல்லாதப்பா, என்ன விஷயம் தெரியுமா கேளுனாரு, என்ன, செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கடும் சார் இல்லையா, செய்யக்கூடாத பாவச்செயலாம் செய்தால் அதனாலையும் கேடு வரும், செய்யக்கூடிய புண்ணியங்களை செய்யாமல் இருந்தாலும் கேடு வரும். அப்ப அங்க அப்படி சொல்ல தங்க புலவர் அது ரொம்ப கீழ உள்ளவனுக்கு சொன்னாரியா, அடிப்படை பாடம் எந்த நேரமும் எல்லாருக்கும் எல்லாரையும் இன்சம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவனை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி நீ சும்மா இருந்தா போதும்பா, ஒன்னும் பெரிய புண்ணியம் எல்லாம் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தா போதும் அவனுக்கு சொன்னது இல்லையா. நம்ம புண்ணியம் செய்ய வாய்ப்பு இல்ல, தெளிவான அறிவோடு இருக்கிறோம் நாம, அதனால பாவம் செய்யாம இருந்தா மட்டும் போதாது, புண்ணியத்தையும் செய்யணும், அத நீதி நூல்கள் சொல்லுவது. அதுக்கும் மேல இங்க ஏன் ஞான நூல்களுக்கு வாரம் அறநூல்களுக்கு வாரம்னா, அறநூல்கள் சொல்லிட்டு திருக்குறள் நீதி நூல் மட்டுமல்ல அது அறுநூலும் கூட, ஆங்காங்க அறுநூல் செய்து வச்சிருக்கிறார், அதுல இருந்தே பார்க்கலாம் என்ன அப்படின்னா, பின்னாடி சொல்லக்கூடிய அறங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாகவே முதலிலே சொல்லிவிட்டார், தீவினையா இருந்தாலும் சரி நல்வினையா இருந்தாலும் சரி, இருள் தேர் இருவினை, இருள் தேர் இருவினை, இருள் என்பது அறியாமைக்கு அடையாளமாக எல்லா நூல்களிலும் சொல்லப்படுகிறது, அறியாமையின் அடையாளம் இருள்னா, இந்த பூதை புற இருளையா சொல்றாரு அறியாமை. அப்ப இரண்டு வினைகளுமே அறியாமையின் பார்ப்பட்டவை, ஆகவே இரண்டு வினைகளுமே நீங்க வேண்டியவை. எப்படி நீங்கும்னா, இறைவனுடைய பொருள் தேர் புகழை நாம எடுத்துரைக்கணும், அவன் புகழை வாயார பாட வேண்டும். திருக்குறளே சொல்லுது போதாதா, இதுக்கு மேல இருந்தாலும் அது ரொம்ப மிகச்சிறந்தவர்கள் தான் செய்ய முடியும், ஆகவே மிக பெரும்பாலானவர்களுக்கு நாம அவர்களுக்கு வேண்டியதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீதிகளை சொல்கின்றார். கடவுள் வாழ்க்கையில முடிவான ஒரு நிலையை காட்டிவிட்டார், இரண்டு வினையுமே இருள்மயமானவைதான். ஏன், தீவினை அறியாமையில் பாடுபட்டது இல்லையா, ஆமா, அடுத்தவங்களுக்கு தீமை செய்யறான், தீமை செஞ்சு அது மூலமா தான் நன்மை அடையணும்னு பாக்குறான், அடுத்தவன் பொருளை அபகரித்து தான் வாழணும்னு நினைக்கிறான்னா அது அவன் அறியாமையில இருக்கிறான்னு சொல்லலாம். அடுத்தவனுக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்யறவனையும் அறியாமையில இருக்கிறான்னு சொன்னா இது என்னையா அநியாயம்? அப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க, தீவினை செஞ்சா இதுவும் அறியாமைன்றீங்க, நல்வினை செய்யறான் அவனையும் அறியாமைன்றீங்க, என்னதான் ஒண்ணு செய்ய வேண்டாம் சும்மா இருந்தா அது சோம்பல், அது மடின்னு சொல்லி பெரிய குற்றம் கிறார், மடியின்மை அதிகாரம் வச்சிருக்கிறார், சோம்பலா இருந்தா அவன் குடியே கெடுங்கிறார், நல்வினையும் செய்யக்கூடாது தீவினையும் செய்யக்கூடாது சும்மாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா என்னதான் செய்யுதுன்னா, அங்கதான் சொல்றாரு என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருள் வழி நின்று செய்ய வேண்டும், அதான் இறைவன் பொருள் செயல் புகழ். நல்வினை செய்பவன் என்னன்னா, புகழுக்காக நல்வினை செய்வோம், அந்த புகழ் பொருள் அற்றது அர்த்தம் இல்லாதது, ஏன்னா இந்த பிறவிக்கு வரப்போய் தான் இந்த நல்வினை செய்ய முடிஞ்சது, இந்த பிறவிக்கு முதல்வன் அருளால் தான் வாரோம், முதல்வன் உணர்த்த உணர்த்து தான் உணர்தோம், அவன் செலுத்த செலுத்த தான் செய்யறோம், ஆகவே உண்மையில நடந்திருப்பது என்னவென்றால், ஒருவர் நல்ல நல்வினை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா உண்மையில நடந்திருக்கிறது என்னவென்றால், என்னை கருவியாக கொண்டு முதல்வன் செய்திருக்கிறான் அவ்வளவுதான், அதை உணராமல் நானே செய்திருக்கிறேன், அதுதான் இங்க நல்வினை செய்யும் போதும் உள்ள அறியாமை. நல்வினை செய்யும் போது அறியாமை எங்கிருந்து வந்ததுன்னா, இந்த நல்வினைக்கு தானே முழு முதல் நினைக்கிற பாருங்க அங்க வருது அந்த அறியாமை இல்லையா. அப்ப அது பசு புண்ணியம், பசுவாகிய என்னை வினை முதலாக நினைத்ததுனால, கர்த்தாவா நினைச்சதுனால, இந்த நல்வினைக்கு பசுவாகிய என்னை நான் கர்த்தாவா நினைக்கிறேன், அதனால இது பசு புண்ணியம் தான், ஆகையினால் அது அறியாமையான அறியாமை கொண்டதுதான். இப்ப அருளுக்கு என்னை கருவியாக கொண்டு இறைவன் இதை செய்வித்தான் என்று அடங்குவதுதான், அதுதான் வந்து தெளிவான நல்வினை, அதுதான் அதுதான் திருமுறைகள் சொல்கின்ற நல்வினை, அதுதான் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் ஆரறிவார் தானாலும் ஆனாலும் ஐக்காட்டம் பெருமாட்கே பூனாலும் தெளித்துமப்ப புகழ்நாமம் தெளிகேற்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. திருமுறைகள் சொல்கின்ற நல்வினை அதுதான். மற்றபடி தன்னை முதலாக கொண்டு இறைவனை மறந்து இறைவனை நினைந்து போற்றாமல் செய்யப்படுகின்ற நல்வினைகளையும் தீவினையின் பால் தான் சேர்த்து விடுகின்ற திருமுறைகள். தீவினை வந்தமை தீண்ட பெறான்னா அதுல வினையே தீயதுன்னா பிறவியே தீயது. நேற்று பார்த்தோம்ல ஆர்த்த பிறவி துயர், பிறவியே துயரானது. அப்ப பிறவிக்கு காரணம் வினை தானே. பிறவியே துயரமானதுன்னா அப்ப வினையும் தீயதா தானே, துயரத்துக்கு காரணமானது தீமையானதானே இருக்கணும். அதனாலதான் பரிமேலழகர் இருள் தேர் இருவினைக்கு பரிமேலழகர் விசேட உரை எழுதும் போது நல்வினையும் பிறப்புக்கு ஏதுவாக காரணமாகையால் இருவினை இருள் தேர் இருவினை என்றான். பிறப்பு என்பதே ஆன்மாவை ஆர்த்திருப்பது, கட்டி வைத்திருப்பது. ஆனால் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பிறப்பின் மூலமாக ஆன்மாவை கட்டி வைப்பது வினைகள் தான். அதனால அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றா கட்டி, பாவம் மட்டுமல்ல கட்டுவது அறமும் சேர்த்துதான். அதனாலதான் நீதி நூலுக்கும் மேல இந்த அறநூலுக்கு நாம வர வேண்டியது. நல்லதை செஞ்சு தீமையை தவிர்த்து வாழ்ந்தா போதாதா? ஏன் இந்த அறநூலுக்கு எல்லாம் வரணும்? இந்த தத்துவங்கள் எல்லாம் இவ்வளவு முயன்று படிக்கணும் இல்லையா? அதுல அவர்கள் அப்படி சொல்றாங்க, இவங்க எப்படி சொல்றாங்க, நாம எப்படி சொல்லணும்னு இவ்வளவு வித்தியாசப்படுத்தி அறிஞ்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்படின்னா அறிந்தால்தான் இந்த பிறவியாகி நிலையாமையிலிருந்து விடுபட்டு நிலைவேற்றினை பெறலாம். எத்தனை அறங்கள் செய்தாலும் அவை நிலைவேற்றுக்கு துணை செய்ய மாட்டா, பிறப்புக்கு தான் துணை செய்யும். அரும்பாவம் அறம்பாவம் என்னும் அருங்கயிறு, அறம்பாவம் என்னும் அச்சம் என்பார் இன்னொரு பாடல்ல. கரங்கோலை போலும் என்று தொடங்கக்கூடிய திருவாசக பாடல அறம்பாவம் என்னும் அச்சம், ரெண்டுமே அஞ்சத்தக்கவையும் சொல்வார். அப்ப அறத்தை தான் செய்யணும், செய்த அறத்தை சிவபெருமான் திருவருளுக்கு காணிக்கையாக்கிறோம் இல்லையா. அவன் செயல் நான் கருவி, நீ செய்யலையா போ அப்படின்னா நான் கருவிப்பான், அவன் தான் செஞ்சிருக்கான் என்ன கொண்டு என்று அறஞ்செய்யும் பொழுது அறநூல்கள் வலியுறுத்துது. நீதி நூல்கள் அறஞ்செய்கன்னு மட்டும்தான் சொல்லும் இல்லையா. அந்த படிநிலையில்தான் வரணும் நாம. முதல்ல நல்லது செய்தல் ஆட்சியில் ஆயினும் அதுல இருந்து என்ன செய்தக்கா என்ன செய்யக்கணும் அதுக்கு வந்து அறங்களை எல்லாம் செய்து அப்புறம் செய்த அறத்தையும் அவனுக்கு அர்ப்பணிச்சிடணும். அறம் செய்ய வேண்டாம் நீங்க சொல்லலையே. சைவ மூதாட்டி அவ்வை பிராட்டி நம்முடைய நூலுக்கே சிவபெருமானுடைய திருநாமத்தை வைத்தார், ஆத்தி சூடின்னு வைத்தார். ஆத்தி மாலை சூடி போர் யாரு? சிவபெருமான் தான். ஆத்தி சூடி அவர் தான், அவர் பெயரையே நூலுக்கு பெயரா வைத்தார். அவர் எப்படி தொடங்கு கொன்றை வேந்தன் வைத்தார், அவர் எப்படி தொடங்குறார் நூலை? அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் தொடங்குறார். ஆனா அவனாவை எப்படி நடத்துறாரு பாருங்க. ஒரு எழுத்தை நடத்தும் போதே அறத்தை செய்ய தூண்டி தம் ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்துவது என்பது அது தமிழ் மொழிக்குரிய சிறப்பு. ஒரு எழுத்தை குழந்தைகளுக்கு சொல்லும் போது அதுகளுக்கு பிடிச்சதை சொல்லி சொல்லணும். குழந்தைகளுக்கு பதார்த்தங்கள்லாம் பிடிக்கும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் சாக்லேட் சொன்னா பிள்ளைகள் கேட்க நல்லா இருக்கும். ஏபிசினால மனசுல போயாம் பிஸ்கட் சாக்லேட் ஆப்பிள் பழம் இல்லையா. இருந்தாலும் இங்க ஔவையார் வந்து எவ்வளவு உயர்வாக சொல்லிருக்காரு பாருங்க. குழந்தை பருவத்திலே அந்த உயர்ந்த சிந்தனை வரணும். இதெல்லாம் நாம சொல்லாட்டாலும் வீட்டுல கொடுக்கத்தான் செய்வாங்க, ஆப்பிள் பழம் பிஸ்கட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நாம வந்து ஆசிரியர் ஸ்தானத்துல இருந்து அது வேண்டிய நீதியை போதிக்கணும்னு ஔவை பிராட்டியார் அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது தினம்னு போதிச்சார். அதாவது அறம் செய்தால் போதாது, அதை விருப்பத்தோட செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். நினைச்ச உடனே செஞ்சிடவும் முடியாது, அதுக்கு சூழல்கள் எல்லாம் கூட்டி வைக்கணும் இல்லையா. முதல்ல அந்த விருப்பத்தை வச்சு வளர்த்துக்கோ நீங்கிற ஆகையினாலே நீதி நூல்களுக்கும் மேலான இந்த ஞான நூல்களை அருள் நூல்களை திருமுறைகளை சாத்திரங்களை சொல்லிய வாட்டின் பொருளை நம்மால் இயன்றவரை உணர்வதற்கு முழுமையாக உணர்தல் என்பது அது பெரிய நிலை. என்ன சொல்லிய வாட்டின் பொருள் சொல்லுவார், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் இல்லையா. சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து, பல்லோரும் அவரை ஏத்துவார்கள் ஆனா இவர் பணிந்து இருப்பார் இல்லையா. பட்டத்து யானை உயிர் பெற்று எழுகிறது, வீழ்த்தப்பட்ட பாகர்கள் உயிர் பெற்று எழுகின்றார்கள். எரிவத்த நாயனார் கேட்டுக்கொள்ள புகழ்ச்சோழ நாயனார் அந்த பட்டத்து யானையிலே ஏறி எல்லோரும் போற்ற அவர் செல்கின்றார். ஆனால் அவர் சிந்தையை சிவபெருமான் திருவடியில் வைத்துக் கொண்டே செல்கிறார். இந்த போற்றுதல்களால் அவர் தன்னை பெருமிதமாக நினைத்து மயங்கவில்லை. அவர் சிவபெருமான் திருவடியே அதான் பல்லோரும் ஏற்ற பணிந்து சிவனடி கீழ் உள்ளார். அதான் இடம் அந்த திருவாக்களுக்கு, அதான் இடம், அதான் இடம். ஆகையினாலே சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லி அல்லவா அந்த நிலையை எழுத வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த பாட்டுகளுக்கெல்லாம் பொருளை உணர்த்துவதற்கு அதற்கான அதுக்கெல்லாம் இவ்வளவு பிரயாசை, சைவநெறிக்கெல்லாம் இவ்வளவு பெருமுயற்சி எடுத்துக் கொள்வதென்றால் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 28 வருஷம் முடிந்து 29வது வருஷம் இவ்வளவு பெருமுயற்சி எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் அங்க திருவடி கீழ் அடங்குவதற்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்தல்லவா சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு வந்து நமக்கு சித்தாந்தம் எவ்வளவு துணையாக இருக்கிறது. சித்தாந்தத்தின் துணை இல்லை என்று சொன்னால் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி சுவாமியே வானமா ஆயிட்டாரு மண்ணா ஆயிட்டாருல்ல சொல்லளவில் பொருள் பார்த்தா அப்படிலாம் கிடைக்கும். அது கலப்பினால் அப்படி ஒன்றா கலந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் இங்க சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு வந்தாலல்லவா நமக்கு தெரியும். ஆகையினாலே நாம் சித்தாந்த சாஸ்திரங்களை பயின்று பயின்று திருமுறைகளை ஓதி ஓதி தீட்சை பெற்று அதிலே மிகுந்த சந்தான மரபிலே வந்த ஆதிரங்களிலே தீட்சை பெறுவதுதான் மிகச் சிறப்பானது. தீட்சை பெற்று அனுஷ்டானங்களை செய்து சிவபூஜைகளை செய்து சிவாலய தரிசனம் செய்து நாம் நல்ல முறையிலே எத்தனை காரியங்களை செய்ய வேண்டியிருக்குன்னா சிவாலயத்துக்கு சென்றாலே போதும், அங்க ஒரு வகுப்பு நடக்கிற மாதிரி வச்சுக்கணும். அங்க போனா சும்மா வருவோமா ஏதாவது ஒரு பதிகம் பாடுவோம், எல்லாமே எல்லா சிவபுணிச்சும் அந்த ஆலயங்கள்லயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஆலயத்துக்கு சென்று வர்ற வழக்கத்திலேயே இது எல்லாத்தையும் நம்ம அடக்கிடலாம். ஒவ்வொரு செயலுக்காக நாம ஒவ்வொன்றையும் தனித்தனியா செய்யணுமோ என்று நாம் அடைய வேண்டியதில்லை. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு பெருமான் அருள்வார். ஆக இவ்வாறு ஐயங்களை எழுப்பி அதற்கு விடையையும் ஞானாசிரியர் மூலமாக பெற்ற அருமை மாணாக்கர் முடிவிலே ஞானாசிரியரை தம்மை ஆட்கொண்டு சித்தாந்த உபதேசம் அருளி பல்வேறு தீக்கைகள் செய்து தம்முடைய பாசத்தை போக்கி தம்மை திருவருள் மயமாக்கி சிவமாகவே திகழச் செய்கின்ற ஞானாசிரியரை போற்றி பரவுகின்றார். முடிவிலே 195 என்று குறிப்பிட்டிருக்கின்ற அந்த கன்னிகளுக்கு சில அடிகள் முன்னால் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு 8 அடிகள் முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் போற்றி பரவுதலை பார்க்கலாம். அருளாளா அன்பர்க்கு அமுதே இருளற்ற முத்தே முதுவயிரக் குன்றே எம் மாணிக்க வித்தே வெளியில் விளைகின்ற பத்தி பவளமே பாதி மரகதமே. ஒரு பாதியில அம்மை இருக்கின்றார், மரகதம் பச்சை நிறம் இல்லையா, அதான் பாதி மரகதமே. முத்தர் கவளமே இல்லையா, முத்தர் கவளமே, அதான் ஞானசம்பந்த பெருமாள் சொல்லுவார் பாதி மரகதமே. சுவாமி பளிங்கு மாதிரி, அம்மை மரகதம் மாதிரி, சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தார் போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே என்பார் இல்லையா. ஒரு பாதி பவளம் மறுபாதி மரகதம், அது ஆளவாய் பதிகத்துல சொல்றாரு பாருங்க. ஆகவே பாதி மரகதமே முத்தர் கவளமே, முத்தாம்மாக்கள் கவளமாக உண்கின்றார்களாம். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே என்பார் முத்தர் கவளமே. காதற் கனியே கவளமா நீற்றொழியே, தவளம் என்பது வெண்மை, தவளமா நீற்றொழியே நீத நிலையே, நீதங்கிறது நீதி, நீத நிலையே பார் நீர் தீயோடு ஆச்சரிய காற்றே அகல் விசும்பே கூற்றம் மடிய குறியில் வரும் வள்ளலே. இது மார்க்கண்டேயருக்காக, குறி என்பது இங்கு சிவலிங்கம், சிவலிங்க சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டருளி கூற்றுவனை உதைத்தருளினார் அல்லவா. கூற்றம் மடிய குறியில் வரும் வள்ளலே தாளை தடிய புகுந்த தவமே. சண்டேச நாயனார் தந்தையாருடைய தாளை தணிந்து சண்டேச பதத்தை பெற்றார். விசாரு சம்மனார் சண்டேச பதத்தை பெற்றார். தாளை தடிய புகுந்த தவமே அடிமைக்கு அவாகனாது ஓங்கும் அரசே பருவம் தவாது மலரில் தயங்கும் உரிய மது மனம் போல் என்னை மறுவும் பருவம் எதுவென்று என் உள்ளத்து இருந்து மலர் அதற்குரிய பக்கம் வரும்போது அரும்பு அதற்குரிய பக்கம் வரும்போது அது மலரும் அதுல தேனும் உண்டாகும் இல்லையா. அத மாதிரி என்னுடைய பக்குவத்தை நீ உடனிருந்தே அறிந்து உயிர்குயிரா இருந்தே என்னுடைய பக்குவத்தை அறிந்து என்ன குருவாக எழுந்துருளி வந்து பருவம் எதுவென்றன் உள்ளத்திருந்து பதமன நீ தானே அறிந்தது போல் தானொழியாது எவ்விடத்தும் யானாக இன்று வெளிநின்ற எனக்கு எவ்விடத்தும் இருக்கக்கூடிய வியாபகத்தை தந்து என்னை உண்மயமாக்கிவிட்ட ஞானகுரு தேசிகனே உன்னை நினைந்து என்னை மறந்து உள் உருகும் ஆசை மிக தந்தாண்டு அருள். நான் என்னை நினைக்காமல் உன்னையே நினைந்து இல்லையா அன்பு பெருக்குவதற்கான ஒரு பேச்சினை எனக்கு தந்து அருள்வாயாக என்று சொல்லி நம்முடைய நூலை நிறைவு செய்து முடிவிலே ஒரு அடக்கமாக ஒரு போற்றுதலை வைக்கின்றார். அருளால் உனை துதிக்கும் அன்பரை போல் தீய இருளால் உயர்ந்தேனும் இன்றிங்கு அருளான சுத்தா புன் சொல்லால் தொடுத்த தொடை நீ புனைந்தாய் அத்தான் அவச்சிவாயா என்று முடிக்கின்றார். ஆக தட்சிணாமூர்த்தேசருடைய குருபக்தியானது அது கடலினும் பெரியது, வானினும் உயர்ந்தது. அந்த தேசிகமூர்த்தியுடைய திருவடிகளை பல்காலம் போற்றி பரவி குருமுதுர நமச்சிவாயமூர்த்திகளுடைய அந்த குரு பரம்பரையினை நாம் உணர்ந்து போற்றி நிகண்ட சாத்திரங்களையும் பண்டார சாத்திரங்களையும் திருமுறைகளையும் ஓதி தீக்க பெற்று அனுஷ்டான சிவபூஜைகளை எல்லாம் செய்து சிறுவர்களுக்கு பாத்திரமாக உய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதுகாரம் பொறுமையாக செவிடுத்த அன்பர் பெருமக்களுக்கெல்லாம் பணிவன்பான வணக்கங்களை உற்சாக்கிக் கொண்டு வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். திரு சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

போற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசெய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம் பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரணநூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, குழந்தைகளே, இன்றைக்கு நாம 40வது திருவிளையாடலுக்கு வந்திருக்கோம். வரகுணனுக்கு சிவலோகம் காட்டியது. இந்த பாண்டிய வம்சத்தில் எத்தனையோ அரிய பெரிய மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதில் சிவபக்தி செம்மல் என்று பல்லோராலும் போற்றப்படுபவர், திருமுறை வாணர்களால் போற்றப்படுபவர் வரகுண பாண்டியர். அந்த வரகுண பாண்டியர் திருவிடைமருதூரில் மேலை கோபுரத்தை கட்டியிருக்கிறார். திருவண்ணாமலையில் ஒரு கோபுரம் கட்டியிருக்கிறார். தில்லை சிற்றம்பலவாணருக்கு நிறைய தொண்டு செய்திருக்கிறார். திருக்குவையார் என்ற அருமையான ஒரு நூல், அந்த நூலிலே திருவாதூர் அடிகள், அதாவது திருவாசகம் பாடிய நிவாசக பெருமான் வரகுண பாண்டியரை இரண்டு இடத்துல சொல்றார். தென்னவனாம் வரகுணன் தொழுதேத்து சிற்றம்பலம் என்று. அவ்வளவு நம்முடைய குருநாதருடைய வாக்கில் வரணும்னா எவ்வளவு தவம் செய்திருக்கணும். அப்படிப்பட்ட பாண்டியர், அந்த பாண்டியருடைய அந்த பாண்டியர் இளைஞராக இருக்கார். அந்த இளமையிலேயே அவருக்கு சிறந்த பழுத்த சிவபக்தி இருக்கின்றது. மன்னனுக்கு கடமை மாதந்தோறும் வேட்டையாடுதல். ஏன் மாதந்தோறும் வேட்டையாட வேண்டும் என்று சொன்னால், நாட்டிற்கு வெளியில் இருக்கின்ற காட்டு மிருகங்கள்லாம் இறை தேடி அடிக்கடி நாட்டிற்குள் வரும். காட்டிலே அவை அதிகமாக ஜனிக்கும். அதனுடைய தொகை, மக்கள் தொகை, விலங்கு தொகை பெருகும். அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இல்லை என்றால் நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஆபத்து என்பதனால அவ்வப்பொழுது வேட்டையாடுவார்கள் அரசர்கள். அவருடைய கடமையில் அது ஒன்று. இளைஞனாக இருக்கின்ற வரகுண பாண்டியர் காற்றைப் போல் பறக்கின்ற ஒரு குதிரையில் ஏறி சேனை வீரர்கள் கூட வில்லேந்தி வாழ்ந்தி வேட்டைக்கு செல்கின்றார். அவ்வாறு வேட்டையாடுகின்றார். வேட்டையாடி சிறப்பாக வேட்டையாடி மதுரைக்கு திரும்பும் பொழுது மின்னல் வேகத்தில் அவர் குதிரையில் வரார். சீக்கிரமாக திரும்பி வரணும் வீட்டிற்கே என்று சொல்லி அப்படி வருகின்ற வழியில் அவரை அறியாமல் ஒரு குற்றம் நிகழ்கின்றது. ஒரு அந்தணன் வழிக்களைப்பினால மிகவும் சோர்ந்து போய் நெற்றி வேர்வையோடு ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். பாதையில் மன்னனுடைய குதிரையை வேகமாக ஒரு வண்டி வர்ற வண்டி வந்து கீழே இருக்கிற பொருள் தெரியாது. ஒன்று அவ்வாறு தெரிந்தாலும் சடன் பிரேக் போட முடியாது, ரொம்ப ஸ்பீடாக வர வாகனம்னா. மன்னன் கீழே படுத்திருக்கிறவரை பார்க்கவில்லை. உயரமான குதிரையில் வேகமாக வர்றதுனால கண்ணுக்கு தெரியல. அந்த குதிரை தன்னுடைய நான்கு கால்களாலும் இவரை மிதித்து கொண்டு சென்று விட்டு அந்த நோவு தாங்காமல் அந்த அந்தணன் இறந்து போனான். அந்த அந்தணன் இறந்து போகவும் இவரை பிரம்மஹத்தி என்ற தோஷமானது வந்து பற்றியது. அறியாது செய்த குற்றமாயினும் அது வந்து பற்றியது. தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் என்பதைப் போல அந்த பாவம் வந்து பற்றியது. அந்த அந்தணருடைய உறவினர்கள்லாம் இவர் இறந்து போனதை அறிந்து மன்னனிடம் வந்து செய்தியை சொன்னார்கள். மன்னன் அந்த ஈற்றுக்கடனுக்கு நிறையா பணம் கொடுத்து உறவினர்களுக்கெல்லாம் நிறையா செல்வம் கொடுத்து என்னை மன்னித்தருளுங்கள்னு சொல்லி அந்தணர்களை கூப்பிட்டு அதுக்கு பரிகாரம்லாம் செய்கின்றான். நிறைய அருகம்புல் பறித்து பசுக்களுக்கு ஊட்டி விடுகின்றான். பிரம்ம விஷ்ணு ருத்ரமயமாக இருக்கின்ற அரச மரத்தை பிரதட்சிணம் செய்கின்றான். வைகைக்கரையில் அமர்ந்திருக்கிற வேதியர்களுக்கெல்லாம் தானம், அன்னதானம், வஸ்திரதானம் முதலியவற்றை செய்கின்றான். பஞ்சகவ்யம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதனை புராசனம் பருகுகின்றான். அகமர்ஷணம் என்று ஒரு சூக்தம், அதை சொல்லியவண்ணம் நீராட வேண்டும். அந்த சூக்தத்தை சொல்லி நீராடி அந்த சூக்தத்தினாலேயே ஹோமம் செய்கின்றான். இதனாலெல்லாம் அந்த பிரம்மத்தி வீரியம் குறையவே இல்லை. இவனை தொடர்ந்து அது வருத்துகின்றது. இவனுடைய சித்தத்தை அலைக்கழிக்கின்றது. ஓரிடத்தில் நிற்க ஒட்டாது அது இம்மென்று வந்து மாறுதட்டுகின்றது, உருமுகின்றது. இவனுக்கு உறக்கம் வரவில்லை, உண்டி பிடிக்கவில்லை. அதனால் இதுக்கு பெரிய பரிகாரமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்டு பெரியவர்களை கேட்கும் பொழுது, எளிதில் தீர வேண்டிய இது அறியாது செய்த குற்றம், நீ செய்திருக்கிற பரிகாரத்தில் எளிதில் தீர வேண்டும், தீரவில்லை என்று சொன்னால் தெய்வம் வேறு விதமாக நினைக்கின்றது என்பது பொருள். பொதுவாக நாம் நினைக்கிறத
செய்யறோம், மூன்று முறை முயற்சி பண்றோம், கைகூடவில்லை என்று சொன்னால் தெய்வம் வேறு விதமாக நினைக்கின்றது என்று சொல்லியே அதை தற்காலிகமாக கைவிட வேண்டும். அந்த முயற்சியை திரும்பி திரும்பி செய்யக்கூடாது, கொஞ்ச நாளுக்கு அதை சிந்திக்கக்கூடாது. தெய்வம் என்ன நினைக்கின்றது என்று அறிவதற்காக அந்த அண்ணன்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 1008 முறை சொக்கநாத பெருமாளுடைய கோயிலை வலம் வா, இவ்வாறு 10 நாள் செய் அப்படின்னாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பிரதட்சிணம்? 1008 பிரதட்சிணம். 10 நாளைக்கு தொடர்ந்து செய்கின்றான். செய்த உடனே பெருமான் கனவிலே வந்து சொல்கின்றார், உனக்கு இந்த பழி என்பது திருவிடை மருதூர் என்ற திவ்யமான நம்முடைய தலத்தில் நீங்கும். அதில் எந்த எப்பொழுது நீங்கும்னு கேட்கிறார். இன்னும் சிறிது காலத்திலே வடக்கே இருக்கின்ற சோழ மன்னன் உன் மீது படையெடுத்து வருவான். அவனோடு நீ பெரும் போர் புரிவாய். அவன் போரிலே தொற்று புறமுதுகிட்டு ஓடுவான். அவனை நீ விட்டுவிடாதே, துரத்தி கொண்டே போ. காவிரி நதியை கடந்து அதன் தென்கரைக்கு சென்ற பிறகு திருவிடை மருதிரிலே எம்மை தரிசனம் பண்ண உமக்கு இந்த பாவம் போயிடும் என்று சொக்கநாதர் அருள்கின்றார். அதன்படியே நிகழ்கின்றது. சில நாட்களிலே பெரும் படையோடு சோழ மன்னன் போரிட்டு வருகின்றான். இவனும் பெரும் படையோடு அவனை எதிர்த்து வீரத்தோடு போரிட்டு அவனை துரத்துகின்றான். உயிர் பிழைத்தால் போதும் என்று அவன் சைன்யத்தோடு புறமிதிகிட்டு ஓடுகின்றான். அவனை இவன் துரத்து கொண்டே வந்து அந்த காவிரியின் வடகரையை கடந்து காவிரியின் தென்கரைக்கு வந்து விட்டான். தென்கரை கடந்தால் வடகரைக்கு போனோம். தென்கரைக்கு வந்த உடனே அந்த மன்னன் காவிரியை கடந்து செல்ல விட்டு விட்டு நின்று விட்டான். என்ன பெருமாள் சொல்லுகிறார், காவிரி தென்கரையிலே இருக்கின்ற எம்மை வழிபடுன்னு சொல்லுகிறார். அவே சோழ மன்னனை துரத்துவதே இவனுக்கு வந்து குறிக்கோள் இல்லை, சாமி சொன்னபடி செய்வது குறிக்கோள். அவே அவனை தப்ப விட்டு விட்டு திருடமுருதுவர் பெருமானை வந்து தரிசனம் செய்வதற்காக வருகின்றான். அந்த புண்ணியமான காவிரி தீர்த்தத்திலே நீராடி திருநீர் அணிந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி தலைமீது கைகளை குவித்து கொண்டு திருக்கோயில் வழிபாடு எவ்வாறு செய்யணும், நீராடி செய்யணும், அழுக்கு உடம்போடு செய்யக்கூடாது, மடி வஸ்திரம் கட்டிக்கணும், விபூதி தாரணம் பண்ணிக்கணும், ருத்ராட்ச தாரணம் பண்ணிக்கணும், நம்முடைய அனுஷ்டானத்தை முடிச்சுடணும். சந்தியாவந்தனம் ஜபம் ஆகிய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு வரணும். பெருமானுடைய இந்த ராஜகோபுரம் இருக்கிறதே அதற்கு வந்து ஸ்தூல லிங்கம்னு பேர். அதை பார்த்த உடனேயே வாகனத்திலிருந்து இறங்கிவிட வேண்டும். பல ஊர்களில் கோயிலுக்குள்ளேயே வாகனத்தோடு வராங்க, அந்த வசதி அந்த கோயிலில் இருக்கு. ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவனே கொடுத்தான் முத்துப்பல்லாக்கு. ஆனால் அந்த முத்துப்பல்லாக்கில் ஏறி போறவர் எந்த ஊருக்கு போனாலும் பெருமானுடைய விமானம் தெரிந்து விட்டால் பல்லாக்கிலிருந்து இறங்கிடுவார், நடந்து தான் போவார். அதுபோல அந்த ராஜகோபுரம் தெரிந்த உடனே இறங்கிவிட வேண்டும். ராஜகோபுரத்திற்குள் நுழைந்த உடனே கைகளை வந்து இப்படி தலை மீது வைத்துக்கொள்ள வேண்டும். ராஜகோபுரத்துக்கு முன்பாக வீதியிலே விழுந்து வணங்க வேண்டும், மெய்யூரா வணங்க வேண்டும். உடம்புல மண் படியும்படியே வணங்க வேண்டும். ராஜகோபுரத்திற்கு உள்ளே இருக்கின்ற முதல் பிராகாரம் இருக்கு, அதுக்கு திருமாளிகை சுற்றுனு பேர். அந்த சுற்று வர வேண்டும். வந்து கொடிமரத்து அருகிலே விழுந்து வணங்கி நுழைந்த உடனே அதிகார நந்தி என்று ஒருவர் இருப்பார், சுயசாம்பிகை என்ற அம்பாள் உருவிட. அவர் எங்க ஊர்ல பிறந்தார், அவர் ஊர்ல நான் பிறந்தேன். அவரிடம் உத்தரவு கேட்க வேண்டும், பெருமானை தரிசிப்பதற்கு உத்தரவு கேட்க வேண்டும். அவரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு பெருமானை வலம் வந்து பெருமானை வழிபட்டு பிறகு சண்டேச நாயனரிடம் நம்ம பெருமானுடைய நிர்மாலம் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா சண்டேச நாயனுடைய உத்தரவோடு அதை நாம் கிரகித்து கொண்டு வீட்டிற்கு வரலாம். பழங்காலத்தில் பெருமானுடைய சந்நிதி மட்டும் இருந்தது, பெருமாட்டியோட சந்நிதி இருக்கும்போது பெருமானை தரிசித்து பெருமாட்டியை தரிசித்து கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கணும். சண்டேசநாயனை தரிசித்து கொண்டு வர வேண்டும். இவ்வாறு இவன் என்ன பண்ணுறான், அந்த திருவிடை முருதுவர் பெருமானுடைய கிழக்கு திசை கோபுர வாயிலாக உள்ளே செல்கின்றான். தன் தலைமீது கரங்களை குப்பிய வண்ணம் செல்கின்றான். அப்படி சென்ற உடனேயே கிழக்கு கோபுரத்துக்கு வெளியில் இவனுடைய பாவமும் இவனுடைய பழியும் பாசமும் நின்று விட்டன. உள்ளே வரல, மகாலிங்க பெருமான்கிட்ட பயம் அந்த பிரம்மகத்திக்கு. அது என்னாச்சு, வெளியிலேயே நின்று விட்டது என்று பார்க்கின்றோம். பூசத்துறையில் புகுந்தாடி அப்பொன்னி தென்சார் வாசத்திடை மாமருதை பணிதற்கு வையை தேசத்தவன் கீழ்த்திசை வாயில் கடந்து செல்ல பாசத்தளையும் பழியும் புறம் நின்ற அன்றே. இவருடைய மும்மை பாசம் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று விதமான பாசங்களும் பிரம்மகத்தி என்ற பாவம் பழியும் வெளியிலே நின்றுவிட்டன. உள்ளே செல்வதற்கு அவற்றுக்கு அச்சம். உள்ளே வந்து பெருமானை சுமையை இறக்கி வைத்தவன் எவ்வாறு சந்தோஷமாக இருப்பானோ அதே போல இருந்து பெருமான் என்றாக வழிபட்டான். இந்த திருவிடை மருதூர் நம்முடைய சைவத்தில் இதயத்தானம் போல கருதப்படுகின்ற ஒரு ஊர். இதை பாடாதவர்கள் இல்லை, நால்வரும் பாடியிருக்கிறார்கள். அதில் சம்பந்த பெருமான் தைப்பூச உற்சவத்தோடு சேர்த்து பாடியிருக்கிறார்.
தைப்பூசத்தன்னைக்கு அந்த காவிரியில் நீராடி பெருமானை வழிபட வேண்டும். பூசம் புகுந்தாடி பொலிந்து அழகாய ஈசல் உரைகின்ற இடை மருது ஈதோ என்று சம்பந்த பிள்ளையாருடைய தேவாரம். அப்பர் பெருமானும் பூசத்தோடு சேர்த்து பாடியிருக்கிறார். ஈசன் எம்பெருமான் இடை மருதினில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே. தைப்பூசத்தன்று காவேரியில் திருத்தம் ஆடுவதற்கு நம் திருவிழை மருதிற்கு போவோம், வாருங்கள் என்று அப்பர் பெருமான் நம்மளை அழைக்கிறார். தைப்பூச தண்ணிக்கு சாணம் பண்ணுறதுக்கு திருவிழை மருது போகலாம் வாங்க, காவேரி சாணம் பண்ணலாம் வாங்க என்று கூப்பிடுகின்றார். திருவிடமுருதூர் பெருமான் எப்படி இருக்கிறார், நம்முடைய குருநாதருக்கு காட்சி எப்படி தரார். கருவறையாகின்ற பொந்துக்குள்ள இருக்கிற தேன் கூடு, தேன் நிரம்பி இருக்கிற தேன் கூடு போல இருக்கிறாராம் சுவாமி. சுவாமியை தொட்டா தேன் கசியும், பிழிஞ்சா தேனா கொட்டும் சிவரசமா. அந்த இடை மருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ மருவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதொரும் மிக வளரி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடை மருதே இடங்கொண்ட அம்மானே. ரொம்ப ஒஸ்தியான ஒரு பழத்தினுடைய ஜூஸ். நமக்கு தெரியாத பழம் நிறையா இருக்கு இமயமலையில், அத்திப்பழம் லிச்சின்னு ஒரு பழம், அதனுடைய ஜூஸ் நல்ல பூவினுடைய வாசனையாகவும் இருக்கும், இனிப்பும் புளிப்புமா நல்லா இருக்கும் சாப்பிட்றது. அதே மாதிரி நமக்கு புதுசாக இருக்கிற ஒரு பழத்தினுடைய நல்ல நறுமணமான ஒரு ஜூஸ், அதை நமக்கு ஒரு டம்ளர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, குடிச்சு பார்த்தோம்னா ரொம்ப திருப்தியாக இருக்குது, இன்னும் நிறையா சாப்பிடணும் போல் இருக்குது. அது எவ்வளோ சாப்பிட்டாலும் போதும்னு தோணாது, ஒரு ஜக்கு கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் அப்படியும் திருப்தி வரலை. எய்த்தா மாதிரி ஒரு பெரிய ஏரி, இது என்ன ஏரின்னு கேட்குறோம், நீ சாப்பிட்டையே அந்த பழத்தோட ஜூஸ் தான் இந்த ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் என்ன ஆசைப்பட்றோம், அதுலேயே விழுந்து உள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஆனந்தத்தை தரவரான் திருவிடமுருதர் சுவாமி. அவரை தரிசனம் பண்ணால் அந்த அவர் கொடுக்குற தரிசன ஆனந்தத்தில் அப்படியே ஒரு தடாகம் போல் அந்த ஆனந்தத்தில் டம்ளர் டம்ளராக மொண்டு குடித்து பத்தாது, அப்படியே நாமளே அதுக்குள்ளே போயிடணும் என்பதை போன்ற ஆனந்தத்தை தருபவர் திருவிடமுருதர் மகாலிங்க பெருமான். அந்த திருவிடமுருதர் மகாலிங்க பெருமான்கிட்ட சின்ன வயசுலேயே ஒரு 16 வயது இளைஞனாக இருக்கும் பொழுதே நம்முடைய வரகுண பாண்டியர் மிகவும் ஈடுபட்டார். அந்த பெருமான் தன்னுடைய பிரம்மத்திய தோஷத்தை போக்கினார் என்பதோடு அல்லாமல் அந்த பெருமானுடைய காட்சி இன்பத்தில் ஈடுபட்டு இவருடைய மும்மை பாசத்தையும் அவர் போக்கியுள்ளார் என்பதனால அந்த பெருமானுக்கு நிறையா தொண்டு பண்ணியிருக்கிறார். அடிக்கடி மதுரையிலேருந்து திருவிடமுருதருக்கு தரிசனத்துக்கு போயிடுவர். அவருடைய பெரிய அன்பை 11 திருமுறையில் பட்டினத்திரிகள் சொல்கிறார். நம்முடைய சைவத்தில் 12 திருமுறைகள் வகுத்தொள்ளியிருக்கிறார்கள், அதில் 11 திருமுறைகளை நம்பியாண்டர் நம்பி வகுத்தார். அவர் காலத்திற்கு பின் வந்த சேக்கிழார் பெருமான் பாடிய திருத்தொண்டர் புராணம் 12 திருமுறையாக பின்னால் வந்த பெரியோர்களால் சேர்த்து வகுக்கப்பட்டது. அதில் 11 திருமுறையில் பட்டினத்திரிகள் பாடிய பாடலாம் தொகுத்திருக்காங்க. அதில் அவர் சொல்கிறார், இந்த வரகுண பண்டையர் எப்படி பக்தி பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அப்படி கோயிலை பிரதட்சிணமாக வரார். திருவிடமுருதர் கோயிலை பிரதட்சிணமாக வரும்போது ஒரு இடத்துல நாய் ஆகி போயிருக்கு. இவர் ராஜா, இவர் கூட எத்தனை சிப்பந்திகள் வருவா, கூட்டமாக வராரு. இவர் கண்ணு அங்கே விழுந்து பார்த்ததுன்னா உடனே ஒரு வேலைக்காரர் போய் அதை சுத்தம் பண்ணிடுவார், எடுத்து சுத்தம் பண்ணிடுவார். ஆனால் ராஜா யார்ட்டையும் சொல்லலையாம், தானே தன் கையால் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு குப்பத்தொட்டியில் போட்டுட்டு அந்த இடத்த சாணத்தினால சுத்தம் பண்ணார். என்னென்னா, ஒரு ராஜாங்க காரியம்னா ஒரு சேவகன்ட்ட சொல்லலாம், பரமேஸ்வருக்கு பண்ணுற தொண்டை ஏன் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கணும், நான் பண்ணணும், என் கையால் அந்த நான் பண்ணி அந்த புண்ணியம் எனக்கு வரணும் அப்படின்னு அந்த ராஜா நினச்சார். அவர் கண்ணு பார்த்தாலே 4 பேர் செய்வாங்க, இருந்தாலும் காரியம் நடக்கணுங்கிறத விட தன்னுடைய பங்கு இருக்கணும்னு சிவனுடைய தொண்டில் நாம் நினைக்கணும். மன்னிய அன்பரில் என் பணி முந்துற வைகுவதாகாதேன்னு நம்முடைய சுவாமிக்கு நாம் பண்ண வேண்டிய தொண்டை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்காம நாமே செய்யணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தை சேரசோழ பாண்டியர்களை அடக்கி ஆண்ட ஒரு பாண்டிய மன்னன் அந்த மன்னனுடைய நடத்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வேப்ப மரம் பழுத்திருந்தது. வேப்பமரம் எப்படி இருக்கும், ஸ்வர்ணமயமாக லிங்காக்காரமாக இருக்கும், சிவலிங்கம் போல் இருக்கும், நர்மதா பானம் போல் இருக்கும். அந்த மரத்தை பார்த்தோன்னா சகஸ்திரலிங்கம் போல் அவருக்கு தெரிஞ்சுதான். உடனே அதை சகஸ்திரலிங்கமாக பாவித்து அந்த மரத்துக்கு மேலே பட்டு துணியினால் கூரை போட்டாரான். மழை வெயிலில் இந்த சுவாமி வந்து சிரமப்படக்கூடாது, சுவாமியாகவே பாவித்தார். மழை பெஞ்சது. மழை பெய்யும்போது குளத்தில் ஏரியில் இருக்கிற தவளையெல்லாம் கொட கொட கொட கொட கொட கொட கொடன்னு கத்த ஆரம்பிச்சிடும். வயக்காட்டில் போயிருந்தால் உங்களுக்கு தெரியும். அதை இவர் கேட்குறார், எல்லாம் ஹர ஹர ஹர ஹரன்னு இவர் காதுக்கு விழுறது.
இந்த தவளை எல்லாம் சிவநாமா சொல்றது, அதனால தவளைக்கெல்லாம் பிரைஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தங்க காசா அந்த குளத்துல இறைச்சாலாம், நீங்களே எடுத்துக்கோங்க, சம்பாவனை எடுத்துக்கோங்க என்று சொல்லி. அது போல ஒரு திருடன், இவன் வந்து ராஜாங்க பொருளை திருடிட்டான்னு கொண்டு வந்து கையை கைங்களுமா பிடிச்சோன்னு கையை கட்டி காலை கட்டி கொண்டு வந்து நிறுத்தினானா, அவன் நெத்தியில் விபூதி இருந்துதான். விபூதி அணிஞ்சவா யாருக்கும் எந்த சிக்ஷையும் நம்ம நாட்டில் கிடையாது, அதனால இவனை விடுவிச்சிருங்க என்று அந்த விபூதி பக்தியினால அவர் நினைச்சா அவர் என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை விட்டுடுங்க அப்படின்னு. திருவண்ணாமலை கோயில்லையே தொண்டு செய்கிற ஒத்தன் பசிக்கு சுவாமிக்கு வந்து எள்ளுஞ்சாத்ததுக்காக எள்ளை களைஞ்சு துணியில் உணர்த்திருக்கான், அந்த எள்ளை எடுத்து சாப்பிட்டுட்டார், எள்ளு நல்லா பசி அடங்கும். நம்மெல்லாம் காயத்ரி ஹோமம் பண்ணணும்னா முதல் நாள் ராத்திரி எள்ளு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு, பசி தாங்கும் அது, உபவாசத்துக்கு பதிலாக எள்ளு சாப்பிடணும். பசிக்கிறதுனா எள்ளு எடுத்து தின்னான், உடனே ராஜாவே அவனை கையங்களமாக பிடிச்சிட்டார். பிரதட்சிணமாக வரும்பொழுது இப்படி சிவன் சொத்தை சாப்பிட்றேன்னு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன சொன்னான், ஒத்தராத்து எள்ள சாப்பிட்டா ஏழு ஜென்மா அவத்தில் உழைக்கிறதுக்கு பிறக்கணும்னு சொல்லுவா, இந்த திருவண்ணாமலை சுவாமிக்கு தொண்டு செய்யறதுக்காகவே நான் பிறக்கணும் எழுது ரூபாய், அதுக்காக தான் அவருடைய எள்ள சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு அவன்கிட்ட மன்னிப்புக்கிட்டான். அவன் தான் தப்பிக்கிறதுக்காக தலை போகிறதுக்காக தலை போயிடுமே தப்பிக்கணுங்கிறதுக்காக அவன் டூ போட்டிருக்கான். ஆனால் ராஜா என்ன பண்ணார், அதை மெய்யென்று எடுத்து, நான் இந்த நல்ல புத்தி எனக்கு வரணும் உங்கள் ஆசீர்வாதத்தினால என்று அவன் வாயிலிருந்து சிந்துகின்ற எள்ளை வாங்கி உண்டார்னு சொல்லுவார். இப்படி இருக்கிறவருக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு 18 வயசில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 12 வயசு பொண்ணு கல்யாணம் வைக்கிறார். அந்த புரோகிதர் இருக்காரு அண்ணனர், வரகுணனுடைய தாத்தாக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார், வரகுணனுடைய அப்பாவுக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார், வரகுணனுக்கு அவர் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவர் சொன்னார், ஏ நான் எத்தனையோ ராஜாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன், உன் தாத்தாக்கும் உன் அப்பாவுக்கும் கூட பண்ணி வச்சிருக்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன் வரகுணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கை கொடுத்தார். என்ன சுவாமி சொல்லுங்க, இந்த பொண்ணை மாதிரி 3 லோகத்திலே அழகான பொண்ணு கிடையாதுரா, என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்கா இவ, ரதி கூட இவளை பார்த்துட்டு வெக்கப்படுவா தோத்துப்படுவா, அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அவரை க்ரீட் பண்ணுறார், வாழ்த்துறார். உடனே வரகுணனுக்கு மனசு குடைய ஆரம்பிச்சிருத்து. வரகுணனுக்கு என்ன ஒரு பாவம்னா, எது ஒஸ்தியாக இருந்தாலும் திருவிழுவதூர் மகாலிங்க பெருமானுக்கு கொடுத்துருவார். வெளிநாட்டு ராஜா ஒருத்தர் ஒஸ்தியான ஒரு யானையை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா திருவிழுமுதூர் மகாலிங்க பெருமானுடைய கோயிலில் கொண்டு போய் கட்டிடுவார். ஒஸ்தியான ஒரு வஸ்திரம் வந்ததுன்னா பெருமானுக்கு சாத்திடுவார். ஒஸ்தியான ஒரு ஆபரணம் வந்ததுன்னா சுவாமி புறப்பாட்டுக்கு இதை மகாலிங்க பெருமானுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துருவார். அப்படியே பழகிருக்கார் அவர். விரும்பினது கொடுக்கை பரம்பரருக்கு அப்படிங்கிறது தான் பக்தியினுடைய லட்சணம். பக்தி லட்சணம் என்னென்னா, நாம் எதை ஆசைப்படுறோமோ அதை சாமிக்கு தரணும், நமக்கு இதில் பிரியம் இல்லைங்கிறத சாமிக்கு தரக்கூடாது. கடையில் அர்ச்சனை தட்டு கேட்குறோம், பழம் கொடுங்கங்கிறோம், வீட்டுக்கா சாமிக்கான்னு கேட்குறோம். சாமிக்குன்னு சொன்னால் சின்னதாக கருப்பு தோலாக ஒரு வாழைப்பழம், பிரம்மாவனால் அதை விட சின்னதாக படைக்கவே முடியாது அப்படி ஒரு பழத்தை கொடுக்குறான். தேங்காய் கேட்கும்போது சாமிக்கா வீட்டுக்கான்னு கேட்குறான், நீ சாப்பிட்றதுக்கா சாமி சாப்பிட்றதுக்கா, சாமி சாப்பிட்றத பற்றி யாருக்கு கவலைப்படுற, எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு லோக்கம் இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. எது ஒஸ்தியோ அதை தான் சுவாமிக்கு தரணும், சுவாமிக்கு நல்ல வஸ்திரத்தை சாத்திட்டு நம்ம சாதாரண வஸ்திரத்தோடு இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படி அந்த பாவம் கொண்டவன்கிறதுனால 3 உலகிலும் சிறந்த அழகின்னு சொன்னா இது மகாலிங்க பெருமானுக்கு கொடுக்கணுமே தவிர நாம அதை வச்சுக்கோது என்று நினைத்து என்ன பண்ணா, கல்யாணம் ராத்திரியே அர்த்தஜாம தரிசனம் பண்ணும்போது சுவாமிகிட்ட போய், எங்க வாத்தியார் சொல்லிட்டார் ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லி, அதனால மகாலிங்கம் இந்த பொண்ணை உனக்கு தரேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சுவாமிகிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். காத்தால திருப்பள்ளிச்சு போய் தரிசனம் பண்றார் வரணும் பாண்டியர். அந்த சுவாமியுடைய லிங்கத்துல சுவாமி அந்த பொண்ணை ஏத்துட்டார் பக்தன் கொடுத்ததுனால. தங்க வளையல்கள் அணிஞ்சிருக்கிற அவருடைய கையை மட்டும் வெளியில நீட்டிருந்தாராம் லிங்கத்திலேருந்து. இதுக்காகனா, நீ அர்ப்பணம் பண்ணின அந்த குழந்தைய நான் ஏத்துனுட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. உடனே இவன் வரகுணன் சொன்னார், பெருமானே நான் முழுக்க கொடுத்தேன், நீங்க ஏன் கொஞ்சம் கையை மட்டும் விட்டு வச்சிருக்கேள், அந்த கையை நான் பாணிகிரகணத்தும் போது தொட்டுட்டேன், அது அபவித்திரம் அப்படின்னு நினைக்கிறேளா அப்படின்னு கேட்டவுடனே கையை எடுத்துட்டாரன் உள்ள. அப்படி உத்தம பக்தி பண்ணினான்னு வரகுண பாண்டியனுடைய பக்தியை சிறப்பாக பட்டினத்திரிகள் சொல்கிறார். ஆனால் இந்த விஷயங்கள் வந்து திருவிளையாடல் புராணத்தில் மென்ஷன் ஆகலை, அவரை பற்றி இன்னொரு இடத்துல இருக்கிற செய்தியை நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். அந்த அளவு தகுதியுள்ள வரகுணன் மதுரையில் ஆட்சி பண்ணுறார். இந்த கதையை சொன்னோடனே கதை கேட்குற ரிஷிகள்னா முக்தி மண்டபத்தில் அமர்ந்தபடி கதை சொல்லக்கூடிய அகஸ்தியரை பார்த்து கேட்குறா, இந்திரனுடைய பிரம்மகத்தி மாபாதகம் இதெல்லாம் சொக்கேச பெருமானுடைய அருளினால தீர்ந்து போயிருக்கு, அப்படி இருக்கும்போது வரகுணனுடைய பிரம்மத்தியை மட்டும் திருவிடமுருதர் பெருமான் தீர்ப்பார் என்று சொல்லி சொக்கநாதரே ஏன் வரகுணனை திருவிடமுருதருக்கு அனுப்பிச்சார், மதுரையிலே வச்சுருந்து
அவருக்கு இந்த பிரம்மத்தையே போக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது பெருமானே, சரியா இருந்தா பதில் சொல்லுங்க அப்படின்னு அவ கேட்டான். நீங்கள் கேட்கலனாலும் நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அகஸ்தியர் சொல்கிறார், இந்திரனுடைய பிரம்மஹத்தி மதுரையில் அவனுக்கு சம்பவிக்கலை, மாபாதகம் அவந்தியில் பிறந்த அந்த அந்தணனுக்கு மதுரையில் உண்டாகலை, எங்கெங்கோ உண்டான அந்த பிரம்மத்திய தோஷங்களெல்லாம் கதம்பவனத்தை மிதித்த உடனேயே சுவாமி அவளுக்கு பூக்கியருளினார். இந்த மதுரையில் ஒருவன் பிரம்மஹத்தியை சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு போதிக்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், இங்கே சம்பாதிக்கப்பட்ட அந்த பிரம்மஹத்தியை திருவிடமருதூரில் பூக்கியருளினார். அதாவது என்னென்னா, மதுரையில் வாடுற நம்ம யாரும் பாபமே பண்ணக்கூடாது, சுவாமிக்கு அது பிடிக்காது. சொக்கநாதர் என்ன விரும்புகிறார் நம்மள்டெல்லாம், நீங்கள்லாம் மதுரையில் வாழறதுனால கனவிலும் எந்த தப்பும் பண்ணாமல் வாழணும், எத்தனையோ உலகத்தில் எங்கே இருக்கிறவா பண்ணுற தப்பையும் நான் தீர்த்துடுவேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட தப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அப்படின்னு அகஸ்தியர் அதுக்கு பதில் சொல்கிறார். அப்படின் அப்போ அந்த வரகுணனுக்கு மதுரை தான் எல்லாமே, மதுரையில் வந்து தீர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சுவாமியை திருவிடமுதல் அனுப்பல, சிவலோகம் பார்க்கணும்னு அதே வரகுணம்னு ஆசைப்பட்டான். கைலாச தரிசனம்னு ஆசைப்பட்ட பொழுது சுவாமி என்ன பண்ணார், இதுக்காக நீ கைலாச யாத்திரை பண்ண வேண்டாம், இந்த மதுரையிலேயே உனக்கு கைலாசத்தை காமிக்கிறேன், சிவலோகத்தை காமிக்கிறேன் என்று காண்பித்ததுனால உங்கள் கேள்விக்கான சரியான பதிலை நான் சொல்லிட்டேன் என்று சொல்கிறார். திருவிடமுருதர் சுவாமி கிழக்கு கோபுரம் வழியாக நுழைஞ்ச வரகுணன் சொல்கிறார், அந்த பிரம்மத்தி எப்படா உன்னுடைய உன்னை திரும்பி பிடிச்சிக்கலான்னு இந்த கிழக்கு கோபுரத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கு, ஆகவே நீ மீண்டும் கிழக்கு கோபுரம் வழியாக வெளியில் போகாமல் மேற்கு கோபுரம் வழியாக போயிடு அப்படின்னார். இதில் ஒரு சூட்சம் இருக்குது, என்ன சூட்சம்னு சொல்கிறேன், இதை புராணம் ஏன் சொல்கிறது, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, சுவாமி கிருப்பையினால் ஒருத்தனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் போன பிறவுமா அந்த பிரம்மஹத்தி இவனை பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது என்னென்னா, கங்கையில் ஸ்நானம் பண்ணினா நம்முடைய பாவங்கள்லாம் போகிறது அப்படின்னு புராணம் சொல்கிறது, அது சத்தியமா அசத்தியமா அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட விவாதம் வந்தது. சிஷ்யாலாம் கேட்குறா, கங்கையில் ஒருத்தன் வந்து ஸ்நானம் பண்ணிட்டும் திரும்பவும் தப்பு பண்ணுறவனாகவே இருக்கானே, பாப்பம் போச்சுன்னா பாப்பம் பண்ணணுங்கிற புத்தியும்னா சேர்ந்து போகணும், திரும்பி திரும்பி கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கா, தப்பு பண்ணிட்டே இருக்காளே அப்படின்னு கேட்டாளாம். அது பரமசர் சொன்னார், கங்கையில் ஸ்நானம் பண்ணினா என்னுடைய பாவம் போகிறதுங்கிறத அவன் நம்பவே இல்லை, அதனால தான் இந்த நிலை. இப்போ ஜலத்தை பார்த்து எறும்பு எப்படி நகர்ந்துக்கிறதோ, நெருப்பை பார்த்து பூச்சி எப்படி நகர்ந்துக்கிறதோ, அது போல் பாவங்கள்லாம் கங்கையை பார்த்து பயந்து ஒதுங்கிடுவான். கங்கையில் நம்ம ஸ்நானம் பண்ண போகும்பொழுது இவன் ஸ்நானத்துக்கு போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பாவங்கள் நம்ம உடம்பை விட்டு வெளியில் வந்து அந்த கரையில் இருக்கிற மரங்களில் உட்காந்துருக்குமான். இவன் ஸ்நானம் பண்ணிட்டு ஏறின உடனே திரும்பவும் இவன் கழுத்தில் விழுந்துடும், தோளில் விழுந்துடும், இவன் நல்லா பிடிச்சிக்கும். இவன் ஏன்னா கங்கை என்னுடைய பாவத்தை போக்கி விட்டதுங்கிற நம்பிக்கையில் இவன் ஸ்நானம் பண்ணலை, அதனால இவனை பிடிச்சிக்கலான்னு பிடிச்சுடும் அது. அதே அந்த நம்பிக்கையோடு அவன் ஸ்நானம் பண்ணியிருந்தான்னா அந்த பாவம் அவனை பிடிச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மத்தை அவர் சொல்கிறார். ஆகவே ஒரு மனிதன் ஒரு பாசி குளத்தில் பாசியை தள்ளிண்டே எப்படி ஸ்நானம் பண்ணுறானோ, அதுபோல் இந்த உலகத்தில் வாழற நாம் பாவம் நம்மை தீண்டாமல் நம்மை காத்து கொண்டு வாழ வேண்டும். பாசி குளத்தில் நல்ல ஜனம் இருக்கு, ஸ்நானம் பண்ணும்போது தள்ளிண்டே ஸ்நானம் பண்ணுறோம், இல்லைன்னா மூக்கில் கண்ணில் போயிடும். அதுபோல் லோகத்தில் நம்ம வந்து உலகத்தில் வாழ்வதனால பகவானுடைய கிருப்பையை அடையலாம், அப்படி வாழும்போது உலக வாசனை ஆகின்ற பாவம் நம்மை தாக்காமல் நம்ம முயற்சி செய்து வாழ வேண்டும். வரகுணனுக்கு சுவாமி என்ன பண்ணுறார், சொக்கநாத பெருமானுடைய இந்த கோயிலையே கைலாசமாக காட்சி தர முடியாக பண்ணுறார். அப்போ அதிகார நந்திங்கிற அந்த நந்தியம்பெருமான் வருகின்றார். நந்தியம்பெருமானை அழைத்து வரகுணனுக்கு நம்முடைய ஊர் முழுக்க சுற்றி காட்டு அப்படின்னு கைலாசபதி ஆகின்ற பெருமான் சொல்கிறார். நந்தியம்பெருமான் முதல்ல கைலாசங்கிறது ஒரு 1000 இதழ் தாமரை போல் அடுக்கடுக்காக நம்ம மதுரை மாரகன் எப்படி வந்து சொக்கநாத பெருமானுடைய கோயிலை சுற்றி வீதிகளாக அமைந்திருக்கின்றதோ, ஒரு தாமரை மலர் போல் கைலாசம் அமைந்திருக்கின்றது. கைலாசத்தை சுற்றி பெரிய மலர் கிடங்கர் அகழி இருக்கின்றது. அதற்கு வெளியில் ஏனைய தெய்வங்களுடைய உலகங்கள்லாம் இருக்கின்றன. இந்திரன் வாழ்கின்ற உலகம், பிரமன் வாழ்கின்ற உலகம், திருமால் வாழ்கின்ற உலகம், அஷ்டதிக்பாலகர்கள் வாழ்கின்ற உலகங்கள், வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள் இவர்களுடைய புண்ணிய உலகங்கள். புண்ணியம் பண்ணாமல் இந்த உலகங்களுக்கு யாராலையும் வர முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த உலகங்கள் எல்லாம் காட்டிக்கொண்டே வந்து கடைசியில் கைலாசத்திற்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். கைலாசம் சிவபுரம் சிவமாநகரம் சிவலோகம் சொல்லப்படுறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், கேலி என்று சொன்னால் விளையாட்டு, கவலை இல்லாமல் விளையாடுவதற்கு கேலி என்று பெயர். அந்த கைலாசத்தில் சென்று சேர்ந்தவர்களுக்கு எந்த துக்கமோ கவலையோ கிடையாது, எப்பொழுதுமே இன்பமான விளையாட்டு தான், எப்பொழுதும் விளையாடிகிட்டே இருக்கலாம், 24 ஹவர்ஸ் கிரிக்கெட், அதுக்கு தான் கைலாசம்னு பேர். இன்பமயமாக இருக்கின்ற அந்த இடம், அதில் அப்படி இருந்தும் அங்கே வந்திருக்கிறவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்,
சரியே என்ற மார்க்கத்திலே இறைவனை வழிபட்டவர்கள்லாம் எந்த இன்பத்தை துய்த்து கொண்டு அவர்கள் என்ன தொண்டு செய்து கொண்டிருக்கிறாள் பார் அப்படின்னு வரகுணனுக்கு காமிக்கிறார் வந்தியம் பெருமான். இவங்கள்லாம் பூமியில பெருமானுக்கு மலர் தொண்டு செய்தவர்கள், தூபதீபங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர்கள், பெருமானுக்கு விளக்கிட்டவர்கள், பெருமானுடைய திருக்கோயிலை தூகி மெழுகி கோலமிட்டவர்கள், பெருமானுடைய அந்த பல்லக்கினை சுமந்தவர்கள், இவர்கள்லாம் முறையாக தீட்சை பெற்று ஐந்தெழுத்து ஓதியவர்கள், பெருமானுடைய பூசையை அன்றாடம் செவ்வனே முடித்தவர்கள், இவர்கள்லாம் பெருமானுக்கென்று திரவிய தியாகம் செய்தவர்கள், இவர்கள்லாம் பெருமானுடைய திருக்கோயிலில் ஒரு செங்கல் அதை வந்து பிறண்டு விட்டது என்று சொன்னால் உடனேயே அதனை செப்பரிடுவதற்காக இன்னொரு செங்கலை வைத்து பூசியவர்கள், கோயிலில் ஒரு கல் பேர்ந்திருக்குன்னா உடனே நம்ம அதை திருப்பணி பண்ணிட்டோம்னா அதுக்கு கைலாச வாசம் சொல்லியிருக்கு உடனுக்குடன் செய்வதற்கு. அதுபோல எண்ணில்லாத சிவ தர்மங்கள், எண்ணில்லாத சிவ புண்ணியங்கள், புண்ணியம் பண்ணுறதுக்கு ஸ்கோப்புங்கிறது ஆயிரக்கணக்கில் இருக்கு. பெருமான் உணர்த்த உணர்த்த அதை உணர்ந்து செய்பவர்கள், ஒரு சந்நிதி இருட்டா இருக்குன்னா விளக்கு போடணுங்கிறது சுவாமி உணர்த்துறார், சண்டேச நாயனார் சந்நிதி இருட்டா இருக்கு உடனே ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, அதுபோல கோயிலில் ஒரு டியூப் எரியல உடனே ஒரு டியூப் ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு டியூப் வாங்கி கொடுத்து போடுங்க ஏன்னா போட்டுருவாங்க, நிர்வாகம் எளிமையாக இருக்கும்போது இதெல்லாம் அப்படியே பெருமான் கொடுத்ததை பெருமானுக்கு செய்வது, அவ்வாறு செய்தவர்கள்லாம் இந்த திருக்கையிலுக்கு எழுந்துள்ளிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்புறம் இந்த பாண்டிய குலத்திலேயே அவனுடைய முன்னோர்கள்லாம் காட்டுறார், இங்கே பாரு அவனுடைய பெரிய தாத்தா மீனாட்சியே பெற்றவர் மலைதுஜ பாண்டியன் எப்படி சௌக்கியமாக இருக்கார் பாருங்க, அவருடைய வீடு இதுதான் கைலாசத்தில் மலைதுஜ பாண்டியனுடைய வீடு இது, குலபூஷணருடைய பாண்டியனுடைய வீடு இது, அது சுகுண பாண்டியனுடைய வீடு இது, அங்கே சௌந்தர சாமந்தன்கிறவருடைய சேனாதிபதி வந்திருக்கிற இடம் இது என்று எல்லோரும் கைலையிலே எழுந்துள்ளிருக்கிறார்கள் அப்படி எல்லாரும் காமிச்சான். அப்படி அந்த கைலையில் இருக்கிற விருட்சங்கள், கொன்றை மரங்கள், வில்வ மரங்கள், கைலாசத்தில் இருக்கிற தீர்த்தங்கள், அருவிகள், அங்கிருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபம் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு கடைசியாக ஒரு தாமரை மலருடைய அந்த கொட்டை என்று சொல்லப்படுகின்ற பொகுட்டு கர்ணிகை அது போல் இருக்கின்ற அந்த ரத்ன சிம்மாசனத்தின் மீது பெருமான் உமையோடு அமர்ந்திருக்கின்றார். ஒரு பளிங்கு பூசப்பட்டதை போன்ற பவள வெப்பின் மீது மரகத கொடி படர்ந்ததைப் போல அம்பாள் பெருமானுடைய தோளினை தனது இடது கரத்தினால் அணைத்து கொண்டிருக்க, முருகப்பெருமான் இருவருடைய நடுவிலும் அமர்ந்திருக்க, விநாயகப் பெருமான் கீழே இருந்து சேவிக்க, 33 கோடி தேவர்களும் அடிக்கடி வந்து பெருமானை வணங்கி செல்கின்ற அந்த பெருமானுடைய காட்சி, அந்த காட்சியை காட்டி வரகுணன் அந்த பெருமான் முன்பாக திருவடியிலே விழுந்து கண்ணீர் ஊக்கவும் பெருமான் சொல்றார், இந்த என்னுடைய திருவுருவத்தை உன் உள்ளத்தில் எழுதி வைத்து கொண்டு மதுரையிலே செவ்வனே செங்கோல் வச்சு வருவாயாக, நீ பார்த்ததை மனசில் நினைச்சுக்கோ. இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் சாமி புறப்பாடு ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, தாங்களும் பார்க்காம செல்லு மூலமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பெருமானை நன்னா கண்ணால் பார்க்கணும், செல்லு மூலம் பார்க்கும்போது தான் கண்ணால் பார்க்குற இன்பமும் தடப்படுது, ஏன்னா புத்தி வந்து செல்லில் ஃபோட்டோ எடுக்கிறோங்கிற புத்தி தானே இருக்கு, சாமியை தரிசனம் பண்ணுறோங்கிற புத்தி போய்டுறது, புத்தி இல்லவா முக்கியம். அப்போ நீ இங்கே என்னை பார்த்ததை மனசுக்குள்ளே எழுதி வைங்கினர், உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உரு எழுதி, உயிராவணம் இருந்துன்னு சொன்னால் இந்த மூச்சை இது பண்ணி அடக்கி பிராணாயாமம் பண்ணி இந்த ஹிருதயத்துக்குள்ள 12வது அங்குலத்தில் உண்மணி லிங்கம்னு சுவாமி இருக்கிறார், ஹிருதயத்துக்குள்ள நாசிலேருந்து 12 அங்குலம் காற்று உள்ளே போச்சுன்னா இங்கே இருக்க ஆகாச ரூபமாக இருக்கு அந்த லிங்கம், அந்த லிங்கம் வேற படிமா இல்லை ஆகாச ரூபமாக இருக்கு, அந்த லிங்கத்தை வந்து ஒருவன் தரிசனம் பண்ணணும், அந்த இடத்துல தான் சுவாமியை சொக்கநாதரை நம்ம வந்து வெளியில் பார்க்குற சொக்கநாதரை அங்கே நம்ம தியானிக்கணும். உள்ள கிழியின் உரி எழுதி, உள்ளம்ங்கிற கேன்வாஸ் இந்த பேப்பரில் அந்த படத்தை நம்ம எழுதணும், கையில் இருக்கிற கேமராவெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சுவாமியை, படமாக என்னுள்ளே தன் இணைப்போது அவை அழித்து இங்கு இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேவிரான். திருவாசல் நம்ம குருநாதர் சொல்கிறார், சுவாமி என்னுடைய இதய திரையில் தன்னுடைய திருவுருவத்தை படம் போல எழுதி வச்சிருக்கிறான், இதயம்ங்கிற திரையில் சுவாமியினுடைய உருவம் படமாக எழுதப்படணும், வண்ண ஓவியமாக தீட்டப்பட வேண்டும். இது என்ன மறக்காமல் நீ மதுரையில் இருந்தார் சுவாமி, உடனே உத்தரக்ஷணம் சுவாமி சொன்ன உடனே பார்த்தார் எல்லாம் மறைஞ்சு போச்சு, திரும்பவும் தான் சொக்கநாதர் சந்நிதியில் இருக்கிறார், அப்படியே அழித்திடலாம். இத்தனை நேரம் பார்த்த கைலாச காட்சியை மறைந்து போய் சொக்கநாத பெருமான் முன்பு நின்று கொண்டிருக்கிறார் மதுரையில் வரகுண பாண்டியர். உடனே அவர் வந்து பெருமானுடைய பேர் அருளை நினைத்து கண்ணீர் பெருக்கி அந்த பெருமான் இட்ட கட்டளைப்படியே அந்த கைலை காட்சியை மறவாது. கைலை காட்சி என்பது என்னென்னா சராச்சரம் அனைத்தும் சிவசக்தி வடிவமாக பார்க்கின்ற அனுபவத்திற்கு கைலை காட்சி என்று பெயர். நமக்கு பரமேஸ்வரோடு இருக்கிற தொடர்புனாலேயே சாரூப்பியம் சாமீப்பியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் எல்லாம் வந்துடுறது. இப்போ திருவள்ளுவர் புராணம் நான் சொல்கிறேன் நீங்களாம் கேட்குறேன், நமக்கு இன்னொரு எண்ணம் கிடையாது, சுவாமியை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறோம்,
சிவபக்தாளாகிய உங்களுக்கு நடுப்புற நான் இருக்கேன், இதற்கு சாலோக்கியம்னு பேர். இந்த சுகம்தான் சாலோக்கியம். இப்போ இந்த இடம் சிவலோகம், பக்தாலெலாம் கூடியிருக்கிறதுனால இது சாலோக்கியம். பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், பஸ்மருத்ராட்சங்கள் தரிச்சுண்டு ஒரு புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்து மனசை அடக்கி ஞாசம் பண்ணிண்டு நம்மையே பகவானாக நினச்சிண்டு பூஜை பண்ணுறோம். அது சாரூப்யம் இல்லையா. பகவானுடைய பெரும்புகள் நம்ம கேட்குறோம், பகவானை நினைக்கிறோம், நினைக்க நினைக்க அவன்கிட்ட போகிறோம். அது சாமீப்யம். பார்க்குற இடமெல்லாம் பகவானையே பார்க்குறோம். அது சாயுஜ்யம். பார்க்குற இடமெல்லாம் பகவானை பார்க்குறோம், நம்ம பார்க்கல. நம்மை பார்க்காது பெருமானை பார்ப்பது சாயுஜ்யம். இதற்கு என்ன திருஷ்டாந்தம்னு கேட்டால், வெள்ளப்பாகில் ஜலமும் இருக்குது, வெள்ளமும் கரைஞ்சிருக்கு. கொஞ்சம் ஜலத்தில் வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணால் வெள்ளப்பாக உண்டாயிடும். வெள்ளப்பாகில் ஜலமும் இருக்குது, வெள்ளமும் இருக்குது. அந்த ஜலம் இருக்கே, தண்ணீர் இருக்கே, தண்ணீருக்கு ஒரு நாக்கு இருக்குதுன்னு வச்சுக்குங்கோ. என்னையா தண்ணீருக்கு நாக்கு உண்டான்னு கேட்கக்கூடாது, தண்ணீருக்கு நாக்கு இருக்குன்னு கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த தண்ணீர் தன்னுடைய சுவையை அறிய முற்பட்டு தன்னைத்தானே நக்கிக் கொண்டால் அதற்கு எந்த சுவை தெரியும்? வெள்ளப்பாகிலே இருக்கின்ற தண்ணீர் தன்னைத்தானே நக்கி கொண்டு நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன் என்று தன்னை நக்கி கொண்டால் அது தன் சுவை அறியாது, தன்னுடைய அணுக்கள் எல்லா அணுக்களிலும் கரைந்திருக்கின்ற வெள்ளத்தின் சுவை தான் அறியும். அதுதான் வந்து சாயுஜ்யம். பெருமானை அறிந்த ஒருவன் தன்னை அறியாது பெருமானை அறிதல், என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவது அறியேன் என்று இந்த ஜீவபாவம், ஜீவன் தன்னை தனி முதலாக கருதுவது, ஜீவத்துவம் தன்முனைப்பு அடங்கி தன் உணர்ச்சி இல்லாமல் இந்த நிலை கைகூடுமான்னு சில பேர் கேட்குறாங்க. இது கைகூடும் என்பதற்கு தான் இந்த படைப்பையே சுவாமி படைச்சிருக்கிறார். நீங்கள் உறங்குகிறீர்கள், தூங்கும்போது தூங்குறோங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கோ? நான் தூங்குகின்றேங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்கோ? இல்லை. ஆனால் தூங்குறோம் நம்ம. தூங்கி விழித்த பிறகு எப்படி தூங்கினேன்னு கேட்குறோம். ஒன்றுமே தெரியலப்பா, பாம்பு ஏறி போனால் கூட தெரிஞ்சிருக்காது, நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் தூங்குகின்றேன் என்ற எண்ணம் ஒருவனுக்கு வந்தால் தூக்கம் கலைகின்றது என்பது பொருள். கனவு பார்க்குறோங்கிற எண்ணமோ தூங்கிட்டு இருக்கிறோங்கிற எண்ணமோ வந்ததுன்னா முழிச்சுக்க போகிறான்னு அர்த்தம். அப்பொழுது உறங்குங்கால் உறங்குகின்றேன் என்ற எண்ணம் இல்லாத உறங்குவதை ஒத்து இறைவனை நாம் தூக்குங்கால் நம்மை பற்றிய உணர்வு அடங்கி இறைவனை பற்றிய ஞானமே இறைவன் காட்சியே இருப்பதற்கு தான் சாயுஜமனுப்பு. அது நிகழும் என்பதற்காக தான் இந்த சுவாமி இப்படி படைச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்மளாம் தூங்க விடாமல் 24 மணி நேரம் முழிக்கவே வச்சுருப்பார் அவர். பிரபஞ்சத்தை சுவாமி ஏன் படைக்கிறாருன்னா அதை வச்சுட்டு நம்ம பெரிய விஷயங்களை யோசிக்கணும். இது போல் அது, அதை போல் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சுவாமியுடைய லிங்கமே எல்லா இடத்துலையும் இருக்கேன். நாகலிங்க புஷ்பத்துக்குள்ளே லிங்கம் இருக்குது. நான் இருக்கேங்கிறத சுவாமி காமிக்கிறார். எங்கிட்ட நீ அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம், நான் இப்போ எல்லா பிரபஞ்சத்திலும் இருக்கேனா என்று சொல்கிறேன். ஆகவே கைலாச காட்சி, வரகுணன் பாண்டியன் கண்ட கைலாச காட்சி என்பது என்னென்னா பிரபஞ்சம் அன்னத்தையும் அதிலிருந்து அவன் சிவசக்தி மயமாக பார்க்குறான். மாதர் பிறை கண்ணியானை மலையா

0: ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை கைகோர்த்து கொண்டு போகிறது. கைலை காட்சின்னு அப்பர் பெருமான் பார்த்தது என்னென்னா, அந்த ஆண் யானை தான் ஐயா அறுப்பர், பெண் யானை தான் அறம் வளர்த்த நாயகி. உலகம் முழுவதும் சிவசக்தி மயம், வேறொன்றை எண்ண விடாது கைலாச காட்சி. சிவனை தவிர இன்னொன்றை காட்டாது, சிவனை தவிர இன்னொன்றை எண்ண விடாது. அந்த காட்சிக்கு கைலாச காட்சின்னு பேர். அதனை எங்கு வேண்டுமானாலும் பெறலாம். மதுரையிலே பெற்றான் வரகுண பாண்டியன். அது வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய லீலை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: கந்தபுராணத்திலே முருகப்பெருமானுடைய இளவயது திருவிளையாடல்கள் ஒரு அளவிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பின்னாளிலே தமிழிலே சிற்றிலக்கிய வகைகளிலே பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இலக்கிய வகை வந்தது. இந்த இலக்கிய வகைகளிலே பிள்ளைத்தமிழிலே முருகப்பெருமானை பற்றி ஏராளமான பிள்ளைத்தமிழ்கள் வந்திருக்கின்றன. எத்தனையோ பிள்ளைத்தமிழ்கள் அங்கே இயற்றப்பட்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் அடிப்படை போலே கந்தபுராணத்திலே கச்சியப்ப முனிவர் அதை சுருக்கமாக ஒவ்வொன்றையும் சொல்லிவிடுகிறார். ஸ்காந்தத்திலேயும் இறைவனுடைய திருவிளையாடல்களை பற்றி ஏராளமான செய்திகள் சொல்லப்படுகின்றன. எப்படியெல்லாம் திருவிளையாடல்கள் இறைவன் முருகப்பெருமான் புரிந்தான் என்று அதிலே சொல்லப்படுகிறது. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி, துயிலவோர் உருவம் துஞ்சி துண்ணனை எழுந்து மென்சல் பயிலவோர் உருவம் யாய்தன் பயோதரன் பவளமாய் வைத்து அயிலவோர் உருவம் நக்க அங்கு அமரவோர் உருவம் ஆடல் இயலவோர் உருவம் வாழா இறங்குவோர் உருவம் செய்தான் ஓருரு தவிழ மெல்ல ஓருரு தளர்ந்து செல்ல ஓருரு நிற்றல் செல்லா தொய்யனை எழுந்து விட ஓருரு இருக்க பொய்கை ஓருரு உழக்கிச் சூழ ஓருரு தாய் கண் வைக ஒருவனையே புரிதலுற்றான் என்று சொல்லும்படியாக இறைவனுடைய பலவிதமான விளையாடல்களை அவன் தவழ்ந்து விளையாடுவதையும் அவன் சப்பாணி கொட்டுவதையும் மற்ற முருகனோடு அவன் சண்டை செய்வதையும் ஆறு உருவங்களாக இருக்கும் பொழுது அவன் சண்டை செய்வதையும் ஆடவோர் உருவம் செங்கை அரைவோர் உருவம் நின்று பாடவோர் உருவம் நாடி பார்க்கவோர் உருவம் ஆண்கள் ஓடவோர் உருவம் ஓர்வால் ஒழிக்கவோர் உருவம் யாண்டும் தேடுவோர் உருவமாக சிவன் மகன் புரிதலுற்றான் என்று பல இந்த பிள்ளைத்தமிழிலே என்ன இருக்குமோ அதையெல்லாம் சுருக்கமாக இதிலே சொல்லிவிடுகிறார். அதை விளக்காமல் இதையே ஆறு முகமும் கொண்டு ஆறு உருவங்களாக இருந்த ஒருவன் ஒரு கொண்ட பொழுது முருகப்பெருமான் அதை பாடின் படுமணி ஆர்த்திடும் பனை மண் குழல் இசைக்கும் கோடு அங்கு ஒலி புரிவித்திடும் குரல் வீணைகள் பயிலும் ஈடொன்றியே இரு பல்லியம் எரியும் எவர் எவரும் நாடும்படி பாடும் களி நடனம் செய்யும் முருகன் என்று சொல்லும்படியாக ஒரு பக்கத்திலே ஒரு மணி ஒரு வாத்தியத்தை வைத்து இசைத்துக் கொண்டிருக்கிறான், புல்லாங்குழல் ஊதுகிறான், கொம்பு வாத்தியத்தை வாசிக்கிறான், வீணைகளை பயிலுகிறான், சின்னஞ்சிறு வாத்தியங்களை அதற்காக முழக்குகிறான், எல்லாரும் கேட்கும்படியாக பாடுகிறான், ஆனந்த நடம் புரிகிறான் என்று சொல்லும்படியாக இவன் செய்யக்கூடிய திருவிளையாடல்களை கந்தபுராணத்திலே சொல்லுகிறார்கள். இத பல பிள்ளைத்தமிழிலேயும் மிக அற்புதமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏராளமான பிள்ளைத்தமிழ்கள் முருகன் பேரிலே இருக்கின்றன. இந்த பிள்ளைத்தமிழிலே சொல்லும் பொழுது இரண்டாவது மாசத்துல இந்த பாட்டுடை தலைவன் இங்கே முருகப்பெருமான். பாட்டுடை தலைவனாக யார் இருக்கிறாரோ அவனை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்திலே மற்ற இறைவர்களிடத்திலே வேண்டுவது. அப்புறம் அஞ்சாவது மாசமான பிறகு செங்கீரை பருவம் என்று, எட்டாவது மாசத்திலே தாளப்பருவம் தாளாட்டு, ஒன்பதாவது மாசத்திலே சப்பாணி என்று கைதட்டக்கூடியது, பதினோராவது மாசத்திலே முத்தந்தர வேண்டி அவனிடத்திலே கேட்பது, பன்னெண்டாவது மாசத்திலே அவன் தளர் நடை நடந்து வர வேண்டும் என்று வேண்டுவது, ஒன்றரை வருஷம் ஆகும் பொழுது ஒரு வருஷம் முடிந்தது அவன் நடக்க ஆரம்பிச்சான், ஒன்றரை வருஷத்துல இந்த வார் அதோ பார் அம்புலி என்று சொல்லும்படியாக நிலா நிலா ஓடிவான் அதை காட்டக்கூடிய நாம் இப்ப செய்யக்கூடியதெல்லாம் அங்கே இறைவனுக்கும் அங்கே பிள்ளைத்தமிழிலே செய்கின்றார்கள். ரெண்டு வருடம் ஆகும் பொழுது இந்த குழந்தை விளையாடுகிறது. ஆண் குழந்தையாக இருக்கும் பொழுது பெண் குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டை எல்லாம் இது சிதைக்கிறது. சிற்றில் சிதையல் என்று மண் வீடு கட்டுவதை சிதைக்கிறது, அதனால அந்த சிற்றில் பருவம் என்று. மூணு வருடத்துல சின்ன பறை கொண்டு முடக்குவது, நாலு வருஷத்துல சிறு தேர் உருட்டு

இருக்கின்றன முதல்லயே சொன்னேன். அதுல இருந்து சின்ன சின்னது ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொன்று ஏதாவது ஒரு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். இறைவன் முதல்ல அந்த காப்பு பருவம் அந்த 2 மாசம் ஆன உடனே இவனுக்கெல்லாம் காப்பு கட்டி இவன் எந்த இதுவும் இந்த காய் அந்த காத்து கருப்பு இதெல்லாம் அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா, அது சொல்லுகிறார்கள். 5 மாதம் ஆகும் பொழுது இந்த குழந்தை என்ன பண்ணணும், அப்படியே புரண்டு படுத்து ஒரு கால் அப்படியே மடக்கி அப்படியே எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணும். பேச்சு என்ன பேசுதுன்னு நமக்கு புரியாது, ஆனால் அம்மாவுக்கு மாத்திரம் புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் இந்த பாரு இப்படி சொல்கிறான் பார், அப்படி சொல்கிறான் பாரு, இந்த அம்மா தான் சொல்லுவாங்க. அப்பா முடிச்சுட்டுருப்பார் அப்படியா, ஆ அப்படியா அப்படிம்பார், உங்கம்பாங்க என்னன்னே நமக்கே தெரியாது. அந்த குழந்தையினுடைய வாகை அந்த மொழி தாய்க்கு மட்டும்தான் தெரியும். தாய் சொல்லுவா இந்த மாதிரி இப்படி சொல்கிறான் பார் அப்படி சொல்கிறான் பாருன்னு. அப்போ அப்படியே ஒரு கை நீட்டி ஒரு கை கீழே அப்படியே தரையில் வச்சு அப்படி தலையை நிமித்தி முகம் அசைத்து அப்படி பார்க்கறதுக்கு இந்த குழந்தை முயற்சி பண்ணும். அதுக்கு பேர் செங்கீரை பருவம்னு பேர். அப்படியே முயற்சி பண்ணி மேலே எந்திரிச்சு அப்படி தலையை ஆட்டும், ஆயிலிருந்து அப்படியே எச்சி எல்லாம் எச்சிலானது ஒழுகி கொண்டிருக்கும். இப்போ இந்த முருகப்பெருமான் இந்த செங்கீரை பருவத்தை ஆடுகிறான். பழனிமலை முருகப்பெருமானுடைய பிள்ளைத்தமிழிலே விஜயகிரி சின்னாவையன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பாடியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மாலைகள் முருகப்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறான். தன் மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி என்று இந்த சின்ன குழந்தைக்கு எப்படி இருக்கிறது, வண்டாட நரவூரி மணம் மீறு மணி நீப மாலையாட, கடப்ப மாலை நீப மாலை இங்கே கடப்ப மாலை, கடப்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். இந்த குழந்தை அப்படியே எழுந்திருந்து தலையை அசைத்து ஆட முயற்சிக்கிறது. அப்ப என்ன எல்லாம் ஆடுகிறதுன்னு, மாலைகள் போட்டு கொண்டிருக்கிறான், அதுல வந்து மணம் வீசுகிறது, அதுல தேன் பிளிற்றுகிறது, அதுக்காக தேனீக்கள் இருக்கிறன. வேற என்ன இல்லை, தேனீக்கள்னா யாருன்னா பக்தர்கள். இதை பின்னாடி நம்ம இதை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். திருவாவடுதுறை தேவாரத்தில் ரொம்ப அழகாக இதை பற்றி ஒரு கருத்து வரும், நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இங்கே இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்ட விஷயத்தை முடிச்சுடலாம். அப்போ ஆடும் பொழுது முருகப்பெருமான் அப்படி எட முயற்சிக்கிறான், எழுகிறான், தலையை ஆட்டுகிறான். என்ன ஆகிறதுன்னா அவன் தலையிலே பூக்கள் இருக்கின்றன, கழுத்திலே மாலைகள் அணியப்பட்டு இருக்கின்றன, கைகளிலே இடுப்பிலே கால்களிலே எல்லாவற்றிலேயும் மலர் மாலைகள் அவனுக்கு சூட்டி இருக்கிறார்கள். அப்படி சூட்டும் பொழுது எழுகிறான், எழும் பொழுது என்ன ஆகிறது, அந்த பூ அசைகிறது, பூ மாலை அசைகிறது. பூ மாலை அசையும் பொழுது மனமானது நீங்க பார்த்திருக்கலாம், அப்படி காத்து ஒரு வீசி வீச்சுச்சுன்னா அப்படி ஏராளமா மனம் வீசக்கூடிய மலர்கள் செடிகள் இருக்கும் பொழுது அப்படி ஒரு வாசம் வீசும். அப்படி மனம் மீறு மணி நீப மாலை ஆடுகிறதா, அப்ப என்ன ஆகிறது, தேன் ஒழுகுகிறது இல்லையா, அப்படியே என்னமோ யாரோ ஒரு இடத்துல இருந்து பீச்சு அடிச்ச மாதிரி நரவூரி, அதுல வண்டுகள் ஆடுகின்றன. வண்டாட நரபூரி மனம் மீறு மணி நீபம் ஆலையாட, வண்டுகள் ஆடுகின்றன, தேன் பிளிற்று அப்படியே அந்த இடத்துல யாரோ பிச்சுவதை போலவே தேனானது விழுகின்றது, மனமானது வீசுகின்றது, மாலைகள் அசைகின்றன. அந்த மாலைகள் அசைய காதுகளிலே குண்டலம் மகர குண்டலம் இட்டுக் கொண்டிருக்கிறான், அணிந்து கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான். அந்த குழைகள் சேர் மகர குண்டலம் ஆட, காதை அப்படி அசையும் பொழுது 2 பக்கமும் அசைகிறதாம், பளிர் பளிர் என்று ஒளி வீசுகிறது அந்த ரத்தனங்கள் எல்லாம். வஜ்ர கேயூரமுடன் மாறுவீர் பதக்கமாற, கையிலே கேயூரம் கங்கணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான், மாறுவிலே பதக்கம் அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த பதக்கம் அப்படியே எழுந்திருக்கும் பொழுது எல்லாம் அசைகிறதா, அசைந்து ஆடுகிறது. வைர கேயூரமும் மாறுவிலே பதக்கமும் அசைந்து ஆடுகிறது. எல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பலவிதமான மலர் மாலைகள், அதுவே ஒரு வர்ணம், பலவிதமான வர்ணங்கள், சிவப்பு பச்சை வெள்ளை எல்லாம் இருக்கிறது. அப்படியே தாமரை மலர் மாலை எல்லாம் இருக்கிறது. அதுல வண்டுகள், ஒரு கருப்பு நிறத்துல ஒரு வண்டுகள் ஆடுகின்றன, ஒரு அரக்கு கலர்னு சொல்லலாமா, தேன் கலர்னு சொல்லலாம். அந்த தேனானது ஒரு பக்கம் அந்த இடத்துல அது ஒரு நிறமாக வந்து கொண்டிருக்கிறது. வைர அந்த கேயூரம் அணிந்து கொண்டிருக்கிறான், மார்பிலே நவரத்னமான பதக்கங்கள் அணிந்து கொண்டிருக்கிறான், அந்த பதக்கங்கள் ஆடுகின்றன, மகர குண்டலம் அப்படியே ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த எல்லா விதமான நிற சேர்க்கைகள் ஒளி பொருந்திய இந்த நவரத்னங்கள் எல்லாம் அப்படியே பளிர் பளிர் என்று வீச, அது மட்டும் கிடையாது, நெற்றியிலே சுட்டி அணித்திருக்கிறார். யார், மேனை தந்த சுட்டி, யார், அவங்க பாட்டி போட்ட சுட்டி, கொண்டாடு நெற்றுகிர் சுட்டியாட, அப்படி சுட்டியானது அசைந்து ஆடுகிறதா எப்படி இருக்கும். இவனுடைய கருப்பு நிற குழல்
சிவந்த மேனியன் மேலே அங்கே இருக்கக்கூடிய

0: அந்த ரத்னங்களினான சுட்டி இவனுடைய நிறத்துக்கும் அந்த சுட்டியினுடைய நிறத்துக்கும் வித்தியாசம் தெரியல, ஆனா பளிச்சு பளிச்சுன்னு அது அடிக்கிறது. இவனுடைய ஒளி அதை விஞ்சி இருக்கிறது. கொண்டாடு நெற்றிகிர் சுட்டியாட கரிய கொந்தளக்குஞ்சியாட, மேல அந்த சுட்டிக்கு மேல இருக்கக்கூடிய, அதாவது சுட்டியை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தலை இருக்கிறது, அங்கே வந்து நல்ல கருத்த குழல் இருக்கிறது. குஞ்சி கொண்டை போட்டு இருக்கின்றார்களாம். அப்படியே இந்த சின்ன குழந்தை, சில குழந்தைகள் பறக்கும் போதே அப்படியே ஏராளமா கொத்து கொத்தா முடியும், நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரி இவனுக்கு என்னன்னா சின்ன குழந்தை, ரெண்டு வயசத்து குழந்தை, இவன் 5ஆம் மாசத்து குழந்தை, அதுல ஏராளமான முடி இருக்கிறது. அங்கே தாயானவள் இவனுக்கு குஞ்சியை, அதாவது இவனுக்கு கொண்டை போலே போட்டு இருக்கிறாளாம், அது ஆடுகிறது. அது மட்டும் கிடையாது, கோல நெடு வான்முகடு துடு கடல் திவலை போல் குருவியர் முகத்திலாட. அப்படி கடலானது ஆர்ப்பரிக்கும் பொழுது சின்ன சின்ன திவலைகள், நீங்க போய் அந்த கடல் பக்கத்துல நின்னீங்க தெரியும், அப்படியே ஒரு தூசா அப்படியே வீசும். அப்படி வீசும்படியாக திவலை போல் குருவியர் முகத்திலாட, அவன் கஷ்டப்படுகிறான் முருகப்பெருமான், குழந்தை கஷ்டப்படுகிறது, அப்படியே முகத்திலே சின்ன வியர்வையானது வருகிறது. அந்த வியர்வை எப்படி வருகிறதா, அந்த வியர்வையானது கடலிலே சின்ன திவலையானது எப்படி வெள்ளை நிறத்துல வருமோ அது மாதிரி வருகின்றது. கண்டாடும் அதரம் குவிந்தாட, அவன் எழும் பொழுது அப்படியே கஷ்டப்பட்டு, அந்த குழந்தை இல்லையா, அப்படியே வாய் உதடு நெடிக்கிறான். அதரம் குவிந்தாட, மாற்று ஏறு கனகத்திழைத்த அரஞான் கதிர் விரித்தாட. அப்படி இடுப்பில அரஞான் போட்டு இருக்கிறான், எது தங்கத்துல அரஞான் இருக்கும் பொழுது அது அப்படியே பளிர் பளிர் என்று கதிர் விதித்தாட. நவமணியினால் செய்த இரு காலிற்சதங்கையாட, நவமணிகளாலே செய்திருக்கக்கூடிய அவனுடைய காலிலே இருக்கக்கூடிய சதங்கைகள் ஆட. திண்டாடும் அசுரரை கொல்லவர் தீரனே செங்கீரை ஆடியருளே, திருமருவு பழனிவரர் சிவகிரியின் முருகனே செங்கீரை ஆடியருளே என்று சொல்லும்படியாக செங்கீரை ஆடியருளுவதற்காக பாடுகின்றாராம். செங்கீரை ஆடுகிறான், அது 5ஆவது மாசம். அடுத்தது தாலாட்டு பாடுகிறார்கள் 8ஆவது மாசத்துல. 9ஆவது மாசத்துல குழந்தை என்ன செய்கிறதா, சப்பாணி கொட்டி அப்படியே இரண்டு கைகளாலேயும் சப்பாணி கொட்டுகிறது, சின்ன கையை அப்படியே தட்டும். அப்படி தட்டினா எப்படி இருக்குது அதை சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் என்ன என்னெல்லாம் நீ சப்பாணி கொட்டி அருள வேண்டும் என்று இந்த பழனியிலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு சொல்லுகிறார். இவன் சப்பாணி கொட்டி ஆடுவதைக் கண்டு தபோதனர்களெல்லாம் ஆனந்தம் கொண்டு கண்ணீர் அருவி கொட்டி கொண்டிருக்கிறார்களாம். இது பக்கத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள், கிண்ணரர்கள், கருடர்கள், கந்தர்வர்கள், எல்லா தேவாதி தேவர்களும் பார்வார் குழந்தை கைதட்டுகிறது என்று அவர்களும் சேர்ந்து தட்டுகிறார்கள். இப்ப குழந்தையோட சேர்ந்துட்டா நாமும் குழந்தையா மாறிடுவோம். சொல்லு, நம்ம சொல்லுவோம், அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, நான் சொல்லுவோம். நம்ம சொல்லும் பொழுது என்ன, அந்த குழந்தையினுடைய பாஷைக்கு போவோம். அதே மாதிரி அது ஆடும் பொழுது நாமும் ஆடுவோம், அது கை கொட்டுதுன்னா நாமும் கொட்டுவோம், அது சிரித்தா நாமும் சிரிப்போம். அப்பா கண்ண பொதுக்கிறப்பர், அழுகிறப்பர், அப்பா அழுகிறப்பர், அம்மா அழுகிறப்பர், இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவதை போலவே இந்த முருகன் கைதட்டும் பொழுது எல்லாரும் சேர்ந்து தேவாதி தேவர்கள் பக்கத்துல இருந்து கைதட்டுகிறார்கள். அதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும், அப்பா அம்மா கூட இவன் விளையாடி கொண்டிருக்கிறான், யார், பரமேஸ்வரனும் பார்வதியோடும். அங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் யாரு, அப்பாவும் அம்மாவும், பரமேஸ்வரனும் உமாதேவியும். அப்படியே பார்த்து அப்படியே ஆனந்தத்திலே பெருமிதம், அந்த பெருமிதத்திலே இருக்கிறார்களா. இதை கண்டு கணநாதர்கள் எல்லாம் பல்லியம், அங்கே பாரு இவன் கைதட்டுகிறான் என்று சொல்லி அவர்கள் பல்லியம் கொட்ட, அறமகளிர் வீணை கொட்ட, அங்கே போய் வீணை இசைக்கிறார்கள். இவனுடைய கைவொலி அப்படி இருக்கிறது. எல்லாரும் முரசம் கொட்ட, கோல குறச்சிறுவர் என்று சொல்லும்படியாக குறச்சிறுவர்கள் எல்லாம் தன்னுடைய தொண்டகம் கொட்ட என்று நீ சப்பாணி கொட்டு உருள வேண்டும். சீலத்த போதனர்கள் ஆனந்தம் மீறி திரு கண்ணீர் அருவி கொட்ட, தேவர் கிண்ணரர் கருடர் கந்தரூரர் ஆதியோர் செங்கை மலர் மாறி கொட்ட, பாலத்தில் நாட்டம் படைத்தவடர், பாலம்னா நெற்றியிலே, நெற்றியிலே கண், நாட்டம் படைத்தவன் நெற்றி கண்ணை உடையவன் பரமேஸ்வரன் உமையும், படிக்கரும் நல் உவகை கொட்ட, படிக்கவே முடியாத உவகை, ஏதோ அவனுக்காக இன்னொருத்தனுக்காக, இந்த மற்றவங்கள்லாம் பண்றதுக்காக கூட அவருக்காக, இவன் வந்து நமக்கு தாரகாதி அசுரர்களை, சூரபத்மாதி அசுரர்களை கொல்லுவாங்களான்னு உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கலாம், ஆனா அப்பா அம்மாவுக்கு அப்படியா இருக்கும், இவன் ஆடுகின்ற ஆட்டமே சந்தோஷமா இருக்காதா. பாலத்தில் நாட்டம் படைத்தவனோடு உமையும் பழிக்கரும் நல் உவகை கொட்ட, ஆனந்தத்தில் ஆனந்தம் கொட்டுகிறதான். இதுல இன்னொன்னு பார்க்கலாம், அம்பாளுக்கு அதிகர்விதான்னு பேரு, கர்வம் படைத்தவள். அது என்னது கர்வம் படைத்தவள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவ ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படி இருக்கிற காரணத்தினால நான் தான் மகாராணி. இப்ப சும்மா ஒரு மினிஸ்டர் அவருக்கு பி என்ன நான் யார் தெரியுமா, இல்ல டிரைவரே நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். இவ மகாராணி, அதுவும் சர்வ லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாள் மகாராஜ்னி அப்படின்னு இருக்கிறான்னா அவளுக்கு கர்வீதம் இருக்குமோ, கர்வம் இருக்குமோ? கிடையாது. அதை பத்தியும் சொல்ல வேண்டாம். சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா. நீங்க கல்யாணம் அந்த இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்க்கணும் பெண்கள்லாம் எப்படி வர்றாங்கன்னு. அப்படி பட்டு புடவே மேலே ஏராளமா ஆபரணங்கள் போட்டுக்கொண்டு அவங்களுடைய நடையே வித்தியாசமா இருக்கும். அதுல ஒரு கர்வம் தெரியும். அதாவது ஆபரணங்கள் இந்த அழகுனாலே கர்வம் வருதா, சர்வாருணானவத்யாங்கின்னு சோபையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்பிகைக்கு தன்னுடைய அழகுனால ஆபரணங்களால கர்விதம் வருமா? கிடையாது, அதுவும் கிடையாது. சரி, அப்புறம் என்ன இவளுக்கு அந்த கர்வம் எதுக்காக வருதுன்னா, புருஷங்காரன் நல்லா கொண்டாடிட்டு இருந்துட்டா அவனுடைய மனைவி வந்து ஆனந்தம் மிகுந்திருப்பாள், கர்வத்தோடு இருப்பாள். ஆனா அந்த கர்வம் கெட்டது செய்யாது, அதையும் கவனிக்க வேண்டும். இந்த புருஷன் வந்து தூக்கி வச்சு ஆடுகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டா போதும், என்ன பொண்டாட்டிய தலையில ஒதுக்கி வச்சு ஆடுறான், ஒருத்தன் தான் ஆடி இருக்கிறான், யாருன்னு கேட்டா நடராஜ பெருமான் ஒருத்தர் தான் அப்படி பண்றார், தலையில கங்கையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார், வேற யாரும் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லவே முடியாது. இதுல இன்னொன்னு உண்டு, இது ஏன் பண்ணார்னார், வேத வாக்கியங்களை எப்படியே மீட்பிப்பதற்காக பண்ணார்னார். இந்த சத்தபதி இதெல்லாம் பண்ணும் பொழுது அதுல ஒரு வாக்கியம் உண்டாம், என்ன பண்ணோம்னா, நீ உன்னுடைய குணத்தினாலே ஏற்றம் பெறுவாய், நீ அவனுடைய அவன் மீது அவன் தலை மீது அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்யும்படியாக இருக்க வேண்டும் என்று மந்திரங்கள் வரும். அதான் அந்த அளவுக்கு நீ அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லவளா வல்லவளா, அந்த இடத்துல நல்ல மனைவியா இருக்கணும்னு சொல்லக்கூடியது. இது எந்த கடவுளுக்கும் பொருந்தாது, யாருக்கும் பொருந்தாது, ஒருத்தருக்கு தான் பொருந்தது. எல்லாரும் என்ன தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆட முடியுமா என்ன? ஆனா இவர் ஒருத்தர் தான் வச்சுட்டு இருப்பார், கங்கையை தலையிலே வைத்தார், செடிலத்தரன் என்று சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி செடிலத்தரனாக கங்கையிலே கங்கையை ஏற்றுக்கொண்டிருக்கவன் சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் ரொம்ப என்ன பண்றாரா, அம்பிகையை இவள் தான் தனக்கு மேலே இருக்கக்கூடியவள்னு சொல்லி மகாராஜ்னின்னு சொல்லி அவர் கொண்டாடுகிறார் தன்னுடைய மனைவியை. ஒருவேளை சிவபெருமான் கொண்டாடுகின்ற காரணத்தினாலே இவளுக்கு கர்வமா? இன்னொன்னு உண்டு, இந்த க்ஷேத்திரபாலர்னு சொல்லிட்டு இது ஒரு அருமையான உருவம், சோழர் காலத்து சிற்பம். இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா மெட்ராஸ் மியூசியத்திலையும் பார்க்கலாம், செப்பு படிவமாக இருக்கிறது. அதை விட ரொம்ப அழகு என்னன்னா, திருமியச்சோர்னு சொல்லி அங்கே எம்பெருமான் நீங்க போய் பார்க்கணும், திருமியச்சி நாதர் அந்த அங்கேதான் லலிதாம்பிகை இருக்கிறார். சிவபெருமான் அப்படி சுற்றி கோட்ட பிரகா அந்த கோஷ்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீங்க பாத்தீங்கன்னா துர்கை பிரம்மா எல்லாரும் இருப்பாங்க, தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் சிவன் கோயில பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோஷ்டங்கள் கோஷ்டமூர்த்தங்கள்னு அந்த இடத்துல சின்ன சின்ன பெரியா சுத்தி வரும்போது பிரகாரம் சுத்தி வரும்போது இருக்கும். இங்கே சிவபெருமானை சுற்றி வரும் பொழுது அங்கே க்ஷேத்திரபாலர்னு சொல்லிட்டு ஒரு உருவம் உண்டு. அம்பிகையே அவர் என்ன பண்ணுவார், சமாதானப்படுத்திட்டு இருப்பார், அப்படியே அந்த தாடையை கையை வச்சு ரொம்ப சமாதானப்படுத்தி கொஞ்சின் இருப்பார். நிஜமாவே பார்க்கும் பொழுது ஒரு கணவன் ஒரு மனைவியை அப்படி கொஞ்சி சமாதானப்படுத்துறது இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், தத்ரூபமா இருக்கும். அதுல இன்னொரு அழகும் உண்டு, அம்பிகை அதாவது இந்த கங்கை தலைமையில இருந்தா அதனால கோபம் வந்து வந்தான் அம்பிகைக்கு, அதை சமாதானப்படுத்துறாரு சிவபெருமான். இதுல ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அம்பிகை சிரிச்ச மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல ரோஷம் இருக்கும். இதை வந்து ஆதிசங்கரர் சுந்தர லகர ரொம்ப அழகா சரோஷோ கங்காயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தர லகரியில ரொம்ப அழகா சொல்லுவார். இவள அம்பாள் வந்து இந்த நவரசங்களும் தெரிகிறதுனார், கோபம் இங்கே தெரிகிறதுனா, சக்களத்து யாருன்னார், கங்கையை கண்டு சரோஷோ கங்காயாம் அப்படின்னு சொல்லும்படியாக ரோஷம் வருகிறதா கோபம் வருகிறதா அம்பிகைக்கு. கோபம் இல்லாதவள் அம்பிகை, குணக்குன்று அவளுக்கு அப்படி வர்ற மாதிரி இந்த இடத்துல ரொம்ப அழகா எல்லாரும் சொல்லுவார்கள், ஆதிசங்கரர்ல இருந்து திருநாவுக்கரசுல இருந்து. இதை யாராவது திரும்பி வச்சு போகும் பொழுது கண்டிப்பாக பார்க்கணும். அது மட்டுமல்ல, மத்தியானம் அவருக்கு பிறண்டையினாலே செய்தப்பட்ட சாத நைவேத்தியம் உண்டு. அதாவது யமன் வந்து பூஜித்த தலம், சூரியன் வந்து பூஜித்த தலம், இதெல்லாம் உண்டு. அங்கே அவர்கள் மீண்டும் தங்களுடைய இழந்த தன்மைகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். ரெண்டு மூர்த்தங்கள் அங்கே, ரெண்டு சிவமூர்த்தங்கள் உண்டு, போய் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த தஞ்சாவூர்ல இதெல்லாம் ரொம்ப அழகு, அதுவும் இந்த சிற்பங்கள் சோழர் காலத்து சிற்பங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். இங்க அம்பிகை இது மாதிரி கொஞ்சி கொண்டிருக்கிறான், எதுக்கு சொல்ல வந்தேன்னா அம்பிகையை கொஞ்சி கொண்டிருப்பார் அந்த இடத்துல க்ஷேத்திரபாலர்னு சொல்லி சிவபெருமான், ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த சிற்பம். போய் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம கூட கொஞ்ச மாட்டோம் இந்த அளவுக்கு மனைவி எல்லாம் அப்படின்னு தோணும். அப்போ அந்த கொஞ்சக்கூடிய காரணத்தினாலே கர்வீதம் வந்ததான்னா, கிடையாது. ஏன் வந்ததுன்னா குஹஜன்ம பூஹு, குஹனை படைத்த காரணத்தினாலே. குமார கணநாதாம்பா, அம்பாளுக்கு இதெல்லாம் பேருண்டு. குமாரன் அதாவது முருகப்பெருமான், கணநாதன் இதை விநாயகனாகவும் கொள்ளலாம், கணநாதன் இந்த இவர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற காரணத்தினாலே. அப்படி போகும்போது இது எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்கூலுக்கு போறோம்னா பெற்றோர் ஏதாவது இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும், அப்படி இல்லை ஏதாவது ஆண்டு விழா நடக்கும், என் பையன் பார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அப்பா அம்மாவினுடைய கர்வம் இருக்கிறதே முகத்தில் அப்படியே அவ்வளவு அற்பட்டமா இருக்கும். தப்பே கிடையாது. இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படித்தானே. தந்த இந்த பையன் வந்து என்ன பண்ணணும், அடேயப்பா இவனை பெற்ற வேருடையாள் என்ன நோன்பு நோற்றாள்களோ என்னும் வார்த்தை இதுவித்த ரெடிகேஷா, இதை ஆழ்வார் பாடுவார் கண்ணனை பத்தி. யசோதை இது பண்ணாலாம், யசோதைக்கு சொல்லுகிறார் இவனை பெற்ற வயிறுடையாள் என்ன நோன்பு நோற்றாள்களோ அப்படி. அந்த கர்வம் இருக்கணும் இல்லையா, அந்த கர்வமானது எப்ப வரும்னா குழந்தைகள் மட்டும் ரொம்ப அற்புதமா இருந்துட்டா. இது மட்டும் கிடையாது, இப்ப இது சின்ன குழந்தைகள், இது வந்து பரீட்சையில பாஸ் பண்ணும், பாடும், ஆடும், நாடகத்துல நடிக்கும், இதெல்லாம் ஒரு கர்வம். கல்யாணமான பிற்பாடு நீ எங்களுக்கு அப்பா அம்மாவே இல்ல, போய் வந்து அவுட் ஹவுஸ்ல இரு, இல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இரு, போய் எங்கேயாவது முதியோர் இல்லத்துல இருன்னு அனுப்பாம எங்க அப்பா அம்மான்னு பையனும் மாட்டுப்பண்ணும் இல்லைன்னா மகளும் மருமகனும் கொண்டாடிட்டாங்கன்னா, அதுவும் மாட்டுப்பண் கொண்டாடுறதை விட மருமகன் கொண்டாடிட்டாங்கன்னா இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம். ஏன் பொண்ணு நல்லா இருப்பா இங்க, அது முக்கியம், பொண்ணு நல்லா இருக்கிறாங்கிறது அர்த்தம். அது மட்டும் கிடையாது, மருமகன் கொண்டாடிட்டான்னா ஒரு வெட்கங்கறந்த கர்வம் பார்த்திருக்கணும் அந்த மாமியார்களிடத்துல. அடேயப்பா என்ன ஆனந்தம், அவர்கள் கர்வப்படுவார்கள்னா அதிகர்விதா, எப்போ பிள்ளைகளினாலே ஆனந்தப்படக்கூடியவள். இங்க அதுதானே, பாலத்தில் நாட்டம் படைத்தவனோடு உமையும் பழிக்கு அரும் நல் உவகை கொட்ட, படியே இல்லாதபடியாக அந்த ஆனந்தத்திலே இருக்கிறானா இவன் கல்யாணம் பண்றதுக்கு. அது பின்னாடி பார்க்கலாம் எப்படி நல்ல மருமகளாக இருந்தார்கள் தெய்வயானை வெள்ளி, நல்லா பாடல்கள் உண்டு. இப்போ இங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே ஆனந்தம் இருக்கிறதாம். பர்வதாகார பெரும்பூத கணநாதர் பல்லியம் கொட்ட முற்றும் ஆலத்து எழும் தகுவர் நெஞ்சகம் பறை கொட்ட அறமகளர் வீணை கொட்ட அறநீதி மன்னர் மனை தோறும் முரசம் கொட்ட அசலம் தோறும் கழிப்பால் கோல குறச்சிறுவர தொண்டகம் கொட்ட நீ கொட்டியருள் சப்பாணியே குளிர் பொழில் பழனியில் வளர் குமர குருவரா கொட்டியருள் சப்பாணியே என்று சொல்லும்படியாக, அதை வந்து சப்பாணி கொட்டு என்று சொல்லும்படியாக அதை சொல்லுவார். அது மட்டுமல்ல, பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் கொட்டுகின்றார்கள் என்று, தண்டரள மலை கொண்டு கொட்டு நகராதிபா சப்பாணி கொட்டியருளே சமரமுணரண வீர பரசமய திமிராளி சப்பாணி கொட்டியருளே என்று அண்டர்தம் துயர் ஒளிந்தனம் என்று கொண்டாடி ஆலயம் கொட்ட மன்னும் ஐராணி கலவியமுது உண்டனம் எனத்தேவர் அரசு இரு கரங்கள் கொட்ட துண்டவெண் பிறை புரை எயிற்றுவெண் சூருள துண்ணனப்பறை கொட்ட நீள் சுருதி அந்தனர் இடந்தோறும் மங்கள பெரும் தூரியம் கொட்டமுட்ட. இப்படி எல்லாரும் கொட்ட அவர்கள் சப்பாணி கொட்டியருளே என்று முருகப்பெருமானை சொல்லுகிறார். அடுத்தது 11 மாசம் 1 வருஷம் ஆக போகுது. அப்போ அந்த குழந்தையின் இடத்துல முத்தம் தர வேண்டும் என்று வேண்டுகிறாராம். நீ முத்தம் தர வேண்டும் என்று வேண்டுகிறார். இதே இந்த பகழிக்கூத்தர், பகழிக்கூத்தர் நம்ம முதல்ல ஒரு பாடல் பார்த்தோம், எப்படி அவனுடைய மார்பிலே வஜ்ர கேயூரமுடன் மார்பில் பதக்கமாட என்று சொல்லும்படியாக மார்பிலே பதக்கமாடி கொண்டிருந்ததுன்னு. இந்த பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்த பரம வைஷ்ணவர், அவருக்கு வயிற்று வலியாலே அவர் துடிக்கும் பொழுது முருகப்பெருமானை சரணடைகிறார். முருகப்பெருமான் அவருடைய வயிற்று வலியை போக்குகிறான். அதனால திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடுகிறார் பரம வைஷ்ணவர். ஆனால் முருகப்பெருமானுடைய அடியார் இவருடைய பெருமையை உணர்த்துவதற்காக என்ன பண்ணுகிறான், தன்னுடைய மார்பிலே இருக்கின்ற பதக்கத்தை அவரிடத்திலே துயிலிலே இருக்கும் பொழுது அவர் மீது போட்டு வருகிறான். அவங்க எல்லாரும் இந்த பதக்கம் காண இவர் திருடரோ என்று நினைக்கும் பொழுது அவர் முருகனோடு சேர்ந்து இரண்டர கலக்கிறார் என்பதெல்லாம் சரித்திரமானது. திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்தவர் பகழிங்கிற இடத்துல பகழி கூத்தர் என்று இவர் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடியவர். அவர் சொல்லுகிறார், முருகா ஒவ்வொரு முத்துக்கும் முத்து வந்து ஏராளமான இடங்கள், அதாவது நம்முடைய தமிழ் மரபுப்படி எத்தனையோ இடங்கள்ல முத்துக்கள் வருகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். முத்து வந்து இந்த சிப்பியில மட்டுமே வர்ற முத்து இல்லை, யானையில முத்து வரும், சங்குல முத்து வரும், வாழையிலே முத்து வரும், மேகங்களிலே முத்து வரும், இப்படிலாம் சொல்லி எல்லா இடத்துலையும் முத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மரபு உண்டு. இது வருமா வராதான்னு கேட்காதீங்க, முதல்ல வர இருக்கக்கூடிய புல்லு பூண்டே வர மாட்டேங்குது. சரியா, இப்ப அத்தனையும் நம்ம அழிச்சு இதா வீடா மாத்திக்கிட்டு இருக்கிறோம், எங்க வரப்போகுது? வாழை நட்டா தானே வாழையில முத்து வருமா என்னன்னு தெரியும், யானையை விட்டா தானே, யானை இருக்கிற இடத்துல நம்ம தானே குடியிருக்கிறோம். இப்ப யானை வந்து அடிச்சதுன்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? இப்ப இருக்கட்டும், இப்போ அந்த இடத்துல எல்லாம் முத்துக்கள் இருக்கின்றன, அதுக்கெல்லாம் விலையுண்டு, ஆனா உன்னுடைய முத்தத்துக்கு விலை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றார். கத்தும் தரங்கம் எடுத்தெறிய கருஞ்சூல் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து வாலுகத்தில் காண்ற மணிக்கு விலையுண்டு, கடல்ல விளையக்கூடிய முத்துக்கு விலையுண்டு. தத்தும் கரட விகட தட தந்தி பிறைக்கூன் மறுப்பில் விளை தரடன் தனக்கு விலையுண்டு. அதாவது யானையினிடத்திலே தோன்றும் முத்துக்கள் தோன்றும் என்று சொல்லுகிறார்கள், அதுக்கு கூட விலை சொல்லலாம். தழைத்து களைத்து வளர்ந்த மணி கொத்தும் சுமந்த பசிஞ்சாலை குளிர் முத்துனுக்கு விளையுண்டு. இந்த சாதின்னு சொன்ன வாழை மரம் நத்தம், வாழை மரத்துல வருமா, அந்த வாழை மரத்துல வரக்கூடிய அதெல்லாம் ரொம்ப என்ன ரேரஸ்ட் அப்படின்னு சொல்ல மாதிரி, இதெல்லாம் நடக்காத விஷயம், ஆனா நடக்கிறது. அப்படி கூட வந்தா கூட அதுக்கு உண்டு. இப்ப நவரத்னம் அப்படி இருக்கா இல்லையா, அதான் நாகரத்னம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாகரத்னம் இருக்கா இல்லையான்னு பல பேருக்கு ஒரு பெரிய வாக்குவாதமே உண்டு. இல்ல இல்ல, நாகம் சாப்பிட்டு போட்ட ரத்னத்துக்கு பேர் நாகரத்னம், இல்ல அது விஷத்தெல்லாம் வச்சா விஷம் வந்து ரத்னமா மாறும், இப்படி எல்லாம் யாரும் பார்த்திருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா அது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதே மாதிரி இங்க சம்பிரதாயம் வந்து பசுஞ்சாலி குளிர்முத்து அப்படின்னு சொல்ற மாதிரி வாழை மரத்துல முத்து வருமா, அது ரொம்ப ரொம்ப ரொம்ப அரிதானது, ஆனா அதுக்கு கூட வேலை வச்சிடலாம். கொண்டந்தர் நித்திலன் தனக்கு கூறும் தரம் உண்டு, அதை கொண்டெல்லாம் இந்த மழை மேகங்களில இருந்து ஒரு முத்துக்கள் வரும், அதுக்கு கூட ஒரு ஏதாவது எதை சொல்லலாம். உன் கனிவாய் முத்தம் தனக்கு விலை இல்லை, முருகப்பெருமானே உன்னுடைய கனிவாயினால எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன்னா அதுக்கு விலை கிடையாதுப்பா. முத்தம் செரியும் கடல் அலைவாய் முதல்வா முத்தம் தருகவே என்று சொல்லும்படியாக நீ எனக்கு முத்தம் தர வேண்டும் என்று சொல்லுகிறார். இது இன்னொன்னு உண்டு, பழனிமலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஏதாவது, விஜயகிரி சின்னாவையன் முதலே சொன்ன இல்லையா, அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதை இங்க கொண்டு வந்து சொல்லுகிறார். பல கதைகளும் சொல்லி வருகிறார். இந்த முத்தம் தரும் பொழுது இருக்கின் முடிவை சிவனும் மலையமலை ஆதிபனும் எளிதுணர்த்திட இசைத்தாய், யுவமுகனுடன் அமர் செய்து மாயவன் ஒரு கால் இழந்த சக்கரம் அளித்தாய். அதாவது நீ சிவபெருமானுக்கெல்லாம், சிவபெருமான் அகஸ்தியருக்கெல்லாம் நீ உபதேசம் பண்ணவன், தாரகாசுரனோட சண்டை போட்டு மாய அதாவது விஷ்ணு இழந்த சக்கரத்தை திருப்பி கொடுத்தவன், பிரம்மனுடைய அகங்காரத்தை களைந்தவன், இப்படிலாம் நக்கீரனுக்கு நீ வந்து அவனுக்கு அருள் செய்தவன் அப்படிலாம் சொல்லி, சிறியனேன் மனமறியும் ஆடல் பல கனவினில் செய்து நனவினில் மறைந்தாய். ஏதோ அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய மனம் அறியும்படியாக நான் ஆனந்தப்படும்படியா கனவிலே பல ஆடல் செய்தாய், ஆடல் பல கனவினில் செய்து நனவினில் மறைந்தாய். ஆனா நேர அது பண்ணலப்பா, கனவுல தான்ப்பா. ஆனா வள்ளலார் இதையும் கேட்கிறார், கனவினேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை ஏதோ. அந்த முருகப்பெருமான கேட்கும் பொழுது ஆனா அதெல்லாம் ஒரு கனவுலையாவது காட்டுப்பா, அவனுடைய திருவடியனா கதைவரலாம் தொடர்ச்சி வந்த செந்தாள் முக்க செங்கரும்பே அப்படின்னு சொல்லும்படியா, அந்த சிவந்த பாதங்களை கனவுல காட்டுனா கூட காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு அவர் சொல்றார். இவர் சொல்றார், கனவுல காட்டினேன் ஆனா நேர காமிக்கலையேப்பா. முறுக்கிதழ் கடுக்கும் செவ்வாய் கொண்டு இவ்வேளை ஒரு முத்தம் கொடுத்தருள்வையே. உன்னுடைய அந்த சிவந்த வாய் இருக்கிறது பத்தியா, அதனால இந்த ஒரு வேளை எனக்கு ஒரு முத்தம் கொடு. முகில் பொதிந்திடு பழனி மலை நின்று அருள்குமரா, முத்தம் கொடுத்து அருள்வையே என்று சொல்லும்படியாக எனக்கு முத்தம் கொடுக்க வேண்டும். அது வந்து இந்த கதை சொல்லுவாங்க, குழந்தையினுடைய முத்தம் இருக்கிறதே அது தொல்லும் பொழுது அவ்வளவு கர்வம் இருக்கிறதா, உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி விழுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடின்னு பாரதி பாடுவார். அப்படி இந்த குழந்தை வந்து அணைச்சு, அதுக்கு ஒரு நாம முத்தம் கொடுத்தாலும் சரி, அது நமக்கு முத்தம் கொடுத்தாலும் சரி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடிம்பா. கள்ளு குடிச்சா கூட இந்த அளவுக்கு வெறி இல்லை, எனக்கு அதை விட வெறி கொடுக்கக்கூடிய அளவிற்கு குழந்தையினுடைய முத்தம் இருக்கிறதுன்னா. ஏன்னா இதுல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனந்தம் மட்டுமே உண்டு. அது நினைச்சா தான் கொடுக்கும், நம்ம நினைச்சு கொடுக்கணும்னால அறதான் கொடுக்கும். சில குழந்தைகள் கடிச்சுதான் வைக்கும், அப்பதான் பல்லு முளைக்க நறுக்குன்னு கடிச்சு வச்சு இருக்கிறதுல ரத்தம் வர பண்ணிடும். அது நினைச்சு கொடுக்கும் பொழுது கடவுள் அருளும் அதை போலத்தான், அவன் நினைத்து அருள் கொடுக்கிறான். நம்மை அவனை விலை கொடுத்து வாங்க முடியாது, அவன் நினைத்தால் கொடுக்கிறான், அவனுடைய அருள் அப்படித்தான் கிடக்கும். இதே மாதிரி தான் இந்த குழந்தை முத்தம் தருவதைப் போலவே, அது எப்படி அது நினைச்சா மொத்தம் கொடுக்குமோ அதை போல இறைவனும் தன்னுடைய அருளை கொடுக்கிறான். இது எப்ப முத்தப்பருவம்ங்கிறது 11 மாசம் ஆயிடுச்சுன்னா அப்ப நடக்கிறது. அடுத்தது 12, எது 1 வருஷம் ஆச்சு. அப்போ கூப்பிடுறான் குழந்தைய, பாப்பா பாப்பா, குழந்தைய கூப்பிடுறோம். அதான் வருகை பதி அந்த பருவம் என்று சொல்லுகிறார்கள் அந்த தமிழ் அறிஞர்கள். சின்ன நடை போட்டு, சின்ன சின்ன நடை போட்டு அப்படியே வருகிறதான் குழந்தை. குழந்தை வரும் பொழுது பல பேரும் அப்படியே அதுல எப்படி எப்படி எல்லாம் கதைகள் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள் புலவர்கள் எல்லாம். இல்லை,
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதையிலே இறுதியான உத்தரகண்டத்திலே அத்தியாயம் 31 இருந்து சிவபிரானது 5 ஆவரணங்களிலும் விளங்கும் அனைத்து தேவதைகளையும் துதித்து அதனாலே கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி வியாசமுனிவர் இந்த சிவமகாபுராணத்திலே கூறுகிறார். அதை நாமும் துதித்து இறைவனுடைய பேரருளை பெறுவோம் என்று இங்கே நாம் அதனை படனம் செய்கிறோம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்தகே குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதகே வாசிஷ்டாய நமோ நமஹ. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே பிரபு விஷ்ணவே நமசிவாய சாந்தாய சுத்தாய பரமாத்மனே.

0: கண்டென்ட். அப்ப கடவுள் நம்முடைய உடம்பிலே உயிருக்குள் உறைவதனால உயிர் கண்டெய்னர் போல ஆகுது, உடம்பு போல ஆகுது. ஆனா கடவுள் இந்த உயிருக்குள் அடங்கியும் இருக்கிறான், உயிரை தான் தரித்தும் இருக்கிறான். அதனால கடவுளுக்கும் உயிருக்கும் இருக்கின்ற உறவு உடம்பிற்கும் உயிருக்கும் இருக்கின்ற உறவை போன்று ஒரு விதத்தில் கருதப்படும். ஒரு வியூ பாயிண்ட், எல்லா விதத்திலும் இல்லை, ஒரு விதத்தில், ஒரு முறையில், ஒரு ஒழுங்கிலே காணப்படும். அப்ப ஊன் பழித்து என்று சொன்னால் கடவுளுக்கு ஊன் போலாகின்ற என்னை சிலாகித்து புகழ்ந்து பேசி உன்னை போல உண்டா சாமி என்ன சொன்னார், பறவை நீ சிறந்த பெண், அதனால்தான் சொன்ன உடனே கேட்டுக்கிட்ட என்று ஐஸ் வச்சார். அதே போல தன்னால் ஆட்கொள்ளப்படுகின்ற அடியார்களை பெருமான் அவர்களுடைய தகுதியை புகழ்ந்து உரைக்கின்றான், இனிய மொழிகள் பகர்கின்றான். ஊன் பழித்து சாமி நம்மளை ஒஸ்தியா போடுறதை கேட்டோன்னே நம்முடைய மனமானது உருகும். அப்படி தலைவன் பார்த்து தலைவ பார்த்து சொல்றான், நீ கிளி போல இருக்க ஆனா குயில் போல பாடுற, கிளி பாடினா நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு நீ கிளி போல இருக்கிற, மயில் போல உன் சாயல் இருக்கு, பாடினா குயில் போல பாடுற, உன்னை போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னா அதை கேட்கிற பெண்ணோட உள்ளம் உருகுமா உருகாத? அதுபோல கடவுள் உயிரிடத்திலே வந்து அந்த உயிருடைய தகுதியை பாராட்டுகின்றான். ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன். அப்ப பெருமான் இந்த உயிர் தனக்கு ஆட்பட மறுப்பதை ஒரு குற்றமாக கருதுவதில்லை, அதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டார், அதை பிரச்சனையே பண்ண மாட்டார், அவர் ஆட்கொண்டு விடுவார், அவ்வளவுதான். அப்பொழுது இவர் நெஞ்சினாலே நேசம் செய்வதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உடம்பினால் வணங்காதிருப்பதை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய. Thank you.

0: மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
1: இன்னொரு நேரப்ப நிர்மணிக்கா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் ராஜமாசன். டாக்டர் லம்போதன் அவர்களுக்கும் இருவரும் மதிப்புக்குரிய இருவருக்கும் முன்னாள் அதிபர் சிவனேஸ்வரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
1: நன்றி.
2: என்னென்றால் நான் இந்த வரை இடக்கில உண்மையிலேயே கேட்கறது, நான் அதை உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய பாராட்டு, மெய்சிலிக்க வைக்கின்ற அந்த தத்துவங்களும் நீங்க கொடுக்கிற விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களும் அந்த ஆன்மீக ரீதியான இதுகளும் உண்மையில நான் கேட்டுக்கொண்டு வர்றேன். எனவே அந்த சமய விவாத அரங்கில கூட நீங்கள் உண்மையில அது ஒரு பைபிள்ல கூட என்னட்டு சொல்றா என்றால், இன்னொரு வகையில இந்த தனிப்பட்ட ரீதியான குடும்ப ரீதியான சமூகம் சமுதாயம் அந்த நாடு அந்த இதுகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு இந்த சமயத்தை இந்திய காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிற பொழுது உண்மையில பாராட்டப்பட வேண்டியது. ஏனென்றால் இது ஒரு சாதாரண விடயமில்ல, ஒரு அறிவில நீங்கள் எந்த துறை சார்ந்த அந்த விவாத அரங்கில கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனா ஒரு பகுத்தறிவு சிந்தனையிலே சில கேள்விகளை கேட்போம். அது வேற எங்களுடைய ஒரு பகுதி, அது பிழையோ சரியோ உண்டது எங்களுடைய இதல்ல. உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல கருத்துக்கள் பெற வேண்டுமென்றக்காக அப்படி கேட்கிற கேள்விகள். அது வேற இந்த தியான முறைகள் எல்லாம் சொல்லப்படுற அந்த முறைகள், மற்றது இந்த புராணங்கள் இதிகாசங்கள், மற்றது சைவத்து இதுகள், அப்ப இதுல எல்லா பெற ஒவ்வொரு கருத்துக்களையும் உண்மையில நான் ஒரு காலகட்டத்தில் இந்த சமய பாடத்தை படிச்சது அதிபர் அவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக. இந்த சமய பாடத்தை படிச்சது ஒரு சி எடுக்கிறது டி எடுக்கிறது
1: அந்த நாட்கள்.
2: ஐயோ நாங்கள் என்ன அதுலயே என்ன இருந்தேன்னு நான் தெரியாது. உண்மையிலேயே அது பெரிய மெனவருத்தங்கள். அந்த சமய இலங்கையில படிக்கப்பட்ட சமய பாடம் படிக்கப்பட்ட அந்த திருத்தலங்கள் நான் தீர்த்த கூட இதென்று இருக்கிறான். அதுல கூட என்ன அர்த்தம் புரிஞ்சவன்ட்டு எனக்கு தெரியல. உண்மையிலே இது எனக்கு ஒரு பெரிய நானுக்கு இக்காலகட்டத்தில் இந்த அவதார தன்மையில இந்த அவதாரம் நான் சொல்ல அப்படி அந்த வார்த்தையை நான் பாவிக்கிற சரியோப்பிள்ளையே நான் தெரியாது. உண்மையிலே லம்போதரன் டாக்டர் லம்போதரன் வந்து நீங்களும் கூட அதுல இதன்றது அவருடைய கருத்துக்கள் ஒரு ஆழமான ஆய்வு முறைகள், விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள், அது மிக மிக பாராட்டப்பட வேண்டிய அந்த தியான முறைகளை கூட நான் பார்த்தேன். மேல இந்த வந்து அவதார புருஷர்களை கூட யார் இந்த சாய்பாக கொடுக்கப்பட்ட

0: விஷயங்களை பார்த்தால் அவன் மேல அதே ஒரு பெரிய என்னன்னு தெரியும். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு இதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், மிக பாராட்டுக்குரியபடியாம். ஆனா நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு ஒரு பெரிய பரம்பு இந்த நாட்டில இந்த மதங்களை, அதாவது பைபிள்ல கூட அதெல்லாம் ஒரு அறிவுரைகளா இருக்கலாம், இது இருக்கலாம். இது ஒரு உலக அநாதியான ஒரு காலகட்டத்திலேருந்து இந்த மத இந்து மதத்தினுடைய இந்த சைவ மதத்தினுடைய கருத்துக்களும் அந்த தத்துவங்களும் அந்த விஞ்ஞான ரீதியான விளக்கங்களும் அதுல எல்லாம் அற்புதமானவை. உண்மையில இதை கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதோட ஆழமான ஒரு ஆய்வை உண்மையில டாக்டர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவைதான் இதை வளரக்கூடிய வகையில உங்களுடைய அமைப்புகளை வளர்க்க வேணும், பல துறைகளில் இந்த சங்கங்களை வளர்க்க வேணும். இந்த அவதார பிரிவுகள் என்று சொல்லப்படுற இவையிலும் கூட வர்ற அவைகளோடும் இந்து மதத்தோடாக இந்த கலாச்சாரம் நொறுங்கி போய் கொண்டிருக்குது. இதுல இந்து மதத்துலதான் சில ஒரு பண்பாட்டு தன்மைகள், ஒரு மனித நேயங்கள் மற்ற இதுல இல்லையாண்டு சொல்லல, மற்ற மதங்களை நான் கண்டிக்கல. காலகட்டம் பாருங்க உண்டையா, இந்த இருவரையும் சொல்றேன். இந்த ஒரு நான் இந்த மதத்துல என்ன கிடக்குண்ட கூட ஒரு சில ஒரு சீர்த்த கருத்துக்களை பகுத்தறிவியல சிந்திச்சு ஏவிடாங்கூரோட செய்த காலகட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா உண்மையில இப்ப இந்த வயது வந்த காலத்துல ஞானம் வந்தேன்னு சொல்றத விட இவருடைய அறிவுரைகளை மிக மிக பாராட்டுகிறேன். நிச்சயமாக இருவரும் சேர்ந்து இந்த அமைப்பை வளர்த்து எடுத்து இந்த நாட்டில் எல்ல பல நாடுகள்ல வளர்க்கப்பட வேண்டும் என்று.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ஒன்று வந்து ஒரு எதுவுமே வீணாக போவதில்லை. முதலாவது கருத்து, நாங்கள் அவதாரம் அதுகள் என்றல்ல, நான் வந்து ஜஸ்ட் ரிப்பீட்டிங் த சேம் திங். இதை ஒன்றுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை. எங்களுடைய நூல்களில நான்கு வேதங்கள்ல, 28 ஆகமங்கள்ல, 207 உபாகமங்கள்ல, 108 உபநிடதங்கள்ல, இதிகாசங்கள் நம்முடைய மகாபாரதம் ராமாயணத்துல, 18 புராணங்கள்ல, 12 திருமுறைகள், 14 சித்தாந்த சாத்திரங்கள்ல, அதற்கு பின்வந்த 14 பண்டார சாத்திரங்கள்ல, அதோடு சேர்ந்த திருப்புகள், தாய்மானார் பாடல்ல இருந்து ஆரம்பநாவலர், கிருபானந்த வாரியார், காஞ்சி பெரியவர், ரமண மகரிஷி, ஜோகர் சுவாமிகள் உட்பட இன்று வரைக்கும் வந்திருக்கின்ற இதுல எல்லாரும் சொன்னதுலதான் நான் பொறுக்கி பொறுக்கி சொல்லுகொண்டிருக்கிறேன் தவிர ஒன்றும் புதிது அல்ல. இதுல நத்திங் நியூ, இட்ஸ் நாட் எ நியூ பிலோசபியோ, ஒன்றும் இல்லை.
1: ஆனா அது என்னென்றா டாக்டர், இதென்றால் இவ்வளவு எங்களுக்கு கடல் போன்ற சமய நூல் இருந்தும் நாங்கள் அதை பற்றி அறியாத பாமரர்களாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு நிலையை நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியாக, இவ்வளவு விஷயங்கள் எங்களிடம் இருக்குது, இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வானொலி மூலமாக செய்கின்ற சேவையைத்தான் அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நான் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததன் பிறகு நிறையவே கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதான் அங்க முக்கியம். ஏனென்றால் எங்களுடைய இந்த ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே எது எதை எந்தெந்த நேரத்தில் கேட்க வேண்டும், இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அறியாமல் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் சைவர்களாக பிறந்தும் எங்களுடைய சமயத்தின் முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் அறியாத பாமரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சமரக சமயங்கள், பல்வேறு சமயங்களிடையே சொல்லப்படுகின்ற ஆன்மீக விளக்கங்களை நீங்கள் எடுத்து கூறும் பொழுது அந்த ஒடுக்க மனப்பான்மை, அதாவது எங்களுடைய சமயம்தான் திறந்தது, மற்றவர்களுடைய சமயம் அதை நாங்கள் தூஷிக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை பரந்து விரிகிறது. அதே அன்றைக்கும் ஒரு நேயர் சொன்னார், தான் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக இருந்தும் இந்த நீங்கள் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை கேட்டதன் பிறகு தன்னுடைய அந்த ஒரு அடிப்படை மனப்பான்மை பரந்து விரிந்து விட்டது என்று. அதுதான் அங்க முக்கியம். அதுக்காகவே அவர்கள் பாராட்டுகிறார்கள். அதை நாங்கள், அது ஒரு விசேடமான உங்களுடைய ஒரு ஆற்றல் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறையவே இங்க எத்தனையோ பேர் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கிடையில இங்க வந்த கேள்விகளில் ஒன்று எடுக்கலாம் என்று நினைக்கிறேன் டாக்டர். ஒரு அன்பர் கேட்டுக்கு, இது முன்பும் பலமுறை கேட்கப்பட்ட கேள்விதான் என்றாலும் இது அடிக்கடி இந்த எங்களுடைய பல்வேறு சமய அனுஷ்டானங்கள், கிரியைகள் பற்றிய ஒரு விளக்கம் கேட்கிறார்கள். அது அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தாலும் நான் திரும்பவும் அதை வாசிக்கிறேன். அதாவது வந்து இந்த மூர்த்திக்கு பல்வேறு வகையான அபிஷேக திரவிய பொருட்களை, முக்கியமாக இந்த பால், தயிர், நெய் போன்ற பொருட்களை நாங்கள் விரயம் செய்கிறோம். அவற்றை நாங்கள் கண்ட மாதிரி அந்த அபிஷேகங்களை வெளியிலே விரயமாக்குகின்றோம் என்று பலர் கூறுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தாலும் திரும்ப திரும்ப கூறினால் அது ஓரளவுக்கு என்ன விளக்கத்தை கூடுதலாகவும் அதை மனதில் நிலைக்க வைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரெப்பிட்டிஷன் மிக முக்கியம் என்று. அதனால இதை பற்றிய விளக்கத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஒரு விஷயம்தான் என்றாலும் இந்த அன்பர் கேட்டபடியா நீங்கள் சொல்லுங்க.
2: அதாவது எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி வந்து, இப்படியெல்லாம் நாங்கள் அபிஷேகம் என்ற பெயரிலே இப்படி பால் தயிர் எண்ணெய் இவற்றை கொண்டே நாங்கள் கோவிலே இந்த விக்கிரகத்துக்கு இந்த கல்லுக்கு ஊட்டி விடுறோமே, இது வீணாகின்றதே. அது முதலாவது கேள்வி. அதுல வந்து கல நெறிகளாக இதை பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தால் இந்த மூர்த்திக்கு ஊர்த்துகின்ற அபிஷேகம் இருக்கட்டும், எங்கள் உடம்புக்கு நாங்கள் போடுகின்ற எவ்வளவத்தை வீணாக்குகிறோம். இந்த உடம்புக்கு போடுகின்ற சென்னைகள் சோப்புகள் தேவையில்லாத அதிக தன்மையான உடைகள், இன்னைக்கெல்லாம் உடைகளை பார்த்தால் ஷர்ட் போடுகின்றோம், ட்ரௌசர் போடுகின்றோம். ஒரு சைஸ் சரிவராவிட்டால் என்ன செய்ய வேண்டும், கலட்டி போட்டு விட வேண்டும். அதுல வேற யாருக்காவது சைஸ் சரி வந்தால் அவர் பாவிச்சு கொள்ளுவார். கிழிந்து போனால் என்ன செய்யலாம், இதை பழம் துணுக்கி கூடி பாவிக்கலாம். அந்த நாளையில இருந்து எங்களுடைய வேஷ்டி அல்லது சீலை சால்வை போன்ற உணவுகள் தைய உடைகள், தையல் இல்லாத உடைகளை பார்த்தால் அதுக்கு சைஸ் லிமிடேஷன் கிடையாது. நீங்கள் மெலிந்தாலும் பாவிக்கலாம், பருத்தாலும் பாவிக்கலாம். அது பெட்ஷீட்டாக பயன்படும், குழந்தைக்கு ஏணியாக பயன்படும், குழந்தைக்கு நப்கினாக பயன்படும், பெண்களுக்கு சானிட்டரி பேட்ஸாக கூட பயன்படும், சமையல்ல பழந்துணியாக பயன்படும், கைலேஞ்சியாக பயன்படும், தலைப்பாகையாக பயன்படும். இப்படி பலவிதமான பயன்கள் ஒரு துணியில வேண்டினால் அந்த கடைசி முடி வரைக்கும் நின்று நன்கு கிளியும் வரைக்கும் அது வரும். அந்த கந்த துளையை எரிஞ்சால் அதை குப்பையிலிருந்து பொறுக்கி தைத்து அதை சன்னியாசிகள் கூட பாவிச்சிருக்கிறார்கள். பட்டணத்தார் பாடுகின்றார், உடை கந்தை உண்டு குப்பையிலிருந்து பொறுக்கிறதாம் அந்த கந்தை. அப்படிப்பட்ட இதுல பாக்கிறேன் என்று கேட்டால் நாங்கள் வீணடிப்பதில்லை. அபரிக்கிரகம் என்ற தர்மம் இருக்கின்றது. அதாவது வந்து ஈசா வார்ஷம் இடம் சர்வம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஏதோ எங்கடி என்று நினைச்சுக்கொண்டு நாங்கள் அங்க போட்டா வீணடிக்கிறோம் சொல்றோம். எல்லாம் ஒன்றுமே எங்கடைய இல்லை, எல்லாம் அவருடையது. ஈசன் என்ற சொல் இருக்கின்றது இல்லையா, ஈசன் அடி போட்டி என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஈசன் அடி போட்டி என்றாலே கருத்து எல்லாவற்றுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. ஈசன் என்றா கருத்து எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அப்ப அவன் தான் ஈசன். அப்ப ஈஸ்வரன் வழிபட்டால் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட சகல ஐஸ்வர்யங்களும் அதிபனா ஈஸ்வரன் வச்சுக்கொண்டு அவன் பொருள் கொஞ்சத்தை எடுத்து அவனுக்கு போடுறத நாங்கள் வேஸ்ட் என்று சொல்றது என்னென்று சொல்லுவது. இது பெரும் நகைப்புக்குரிய விடயம். அது ஒன்று. இரண்டாவது, எங்களுக்கு இந்த உணவு மட்டும் இல்ல, உணவு எவ்வளவு தேவையில்லாத உணவை சாப்பிடுகின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களுக்கு உடம்புக்கு உயிருக்கு ஒட்டி கொண்டிருக்கிற அளவு சாப்பிட வேணும். கொஞ்சம் கூட ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவு சாப்பிடலாம். உடல் உழைப்புள்ளவர்கள் கொஞ்சம் கூட இருக்கலாம். அதை விட்டுட்டு அதுக்கு கூட எடுப்பதனால இன்றைக்கு உலகத்துல பட்டினி சாவன்று இருக்கின்றது. அது உண்மை. பட்டினியா சாவவர்களை விட அதிக உணவு பெருக்கத்தினால வர்ற உலகளாகிய ஹார்ட் அட்டாக்ல சாகராக்களும் கேன்சர்ல சாகராக்களும் கொழுப்பு கூடி ஹைப்பர் பிரஷர் கூடி உறக்கிறாக்கள் எண்ணிக்கை தான் கூட.
1: அதுவும் வட அமெரிக்காவிலே அதான்.
2: அது இப்ப உலகம் முழுக்க இலங்கை இந்தியா எல்லாமே வந்துட்டு
1: வந்துட்டு
2: பேட் ஃபுட் ஹேபிட் வந்து வந்துட்டு. இப்ப யாழ்ப்பாணத்திலே கூட செல்வ நிலை இருக்கின்றதா, அதாவது வந்து எல்லாரும் செல்போன் வைத்திருக்கின்றார்கள், வீட்டு வசதி இருக்கின்றது, வெளிநாட்டு காசு வருகின்றது, ஆனால் அந்த ஆரோக்கியமான உணவுகளை விட்டு விட்டார்கள். அதால வர்ற உணவு போஷாக்கு சீர்கேடுகள், உடலுறை பருத்தல், அயன் சத்து இரும்பு சத்து குறைவு, விட்டமின் குறைபாடுகள் அங்கே நிலவி வருகின்றன. அப்ப அது பற்றிய சில இதுகளை எங்களுடைய ஐஎம்ஏச்சு அனைத்துலக மருத்துவ நிறுவனத்தினுடைய சில காரியங்கள் எடியூகேட்டிங் முந்தைய ஹெல்த் கேர் எடியூகேட்டர்ஸ் வந்து நர்சஸ் அல்லது மற்றாக்களை பயிட்டு வைத்தது. இப்ப பாடசாலை மாணவர்களுக்கு அதை கொண்டு செல்லுகின்றோம். கர்ப்பிணி பெண்கள் வருகின்றார்கள் போஷாக்கு குறைபாடாக, ஆனா பணம் குறைபாடு இல்லை. வித்தியாசமான விஷயத்துல நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வேஸ்டிங் ஆஃப் இதுகள் இருக்கிறது. அபரிக்கிரகம் என்றால் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ, மினிமம் எவ்வளவு தேவையோ அவ்வளவத்தை பாவிக்க வேண்டும், அதுக்கு மேல கூடாது. நாங்கள் இதுக்கு ஒரு ஒரு ஒரு மேனேஜிங் தர்மகர்த்தாவை தவிர நான் வச்சிருக்கிற வீடு வாசல் சொத்து எல்லாம் என்னுடைய தண்டு இல்லை. கனவே நினைப்பார்கள் சேர்த்து பிள்ளைகளுக்கு வைத்துக் கொண்டு போகலாம் என்று. நிச்சயமாக ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுத்த ஒரு பிள்ளைகளும் உருப்பட்டதாக வரலாறு இல்லை.
1: சேர்த்து கொடுத்தது
2: சேர்த்து கொடுத்த கருத்து. ஓ, பிள்ளைகள் ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் ஸ்கிராச். தங்களுக்கு ஏதாவது வசதி வாய்ப்பு இருந்தால் அவருடைய படிப்புக்கு, அவருடைய ஒழுக்கத்துக்கு, அவருடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு அந்த வசதிகளை பயன்படுத்த வேண்டுமே தவிர, இந்த பிள்ளைக்கு வீடு வேண்டி கொடுப்பேன், இந்த பிள்ளைக்கு வாழ வேண்டி கொடுப்பேன், இந்த பிள்ளைக்கு நகை வேண்டி கொடுப்பேன் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு செல்வதற்கு சகல சுதந்திரங்களும் வாய்ப்புகளும் வசதிகளும் வழிகாட்டலும் கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. இதன் உறவன் செய்கின்றான். எல்லாருக்கும் தந்தையாகிய தாயாகிய இறைவன் எங்களுக்கு இந்த வசதிகளுக்கு வாய்ப்புகளை கொடுத்து எங்களுடைய ஆத்ம விடுதலைக்கு விடுகின்றான். அவன் உடனடியாக அங்க கொண்டு ஏற்றி விடலையே கைலாசத்துக்கு என்னோட வாண்டு, நாங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரியாக செய்ய வேண்டிய விடயம் தான் இது. அப்ப இப்படி பார்க்கின்ற பொழுது இதுல என்ன ஒரு ஒரு வேஸ்ட் என்பது, நாங்கள் செய்வதுதான் வேஸ்ட், அது உண்டு. ரெண்டாவது, இதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ மருந்து கம்பெனிகள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றன, வைத்தியர்களான நாங்களும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வைத்திய நண்பர்கள் அமெரிக்காவில் இருந்து வருவோர் சொன்னேன், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்குத்தான் பால் கொடுக்கலாம் இல்லையா?
3: ஆமா.
2: ஆனா அந்த காலத்துல சில பேர் ஒன்று ரெண்டு பிள்ளைகளுக்கு பால் கொடுத்துருக்கிறார்கள், அது இருக்கிறது. ஆனால் பசு உலக அனைத்தும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பால் கொடுக்கின்றது. யூனிவர்சல் மதர், யூனிவர்சல் மதர். பச்சளம் குழந்தை பிறந்த பிரிமெச்சுவ பேபியில இருந்து, பிரிமெச்சுவ பேபி என்ற குற மாதத்துல பிறக்கிற பிள்ளை, 6 மாதம் 7 மாதத்துல பிறந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் வைத்திய வசதிகளால நியோனேட்டல் கேர் கொடுத்து பிழைக்கின்றார்கள். உடல் ஒன்றுமே இயங்காம கோமட்டோ ஸ்டேஜ்ல இருக்கிற ஆள் வரைக்கும் அங்க நேசோகேஸ்ட்ரிக் ஃபீடிங் டீ போட்டு கொடுப்பார்கள். அது வரைக்கும் இந்த பாலை மையமாக வைத்துத்தான் உணவு,
3: பால் கொடுத்தா அதுல
2: பால், பாலை மையமாக வைத்துத்தான் உணவு.
3: உணவு
2: அப்ப இப்படி எல்லாருக்கும் போஷாக்கை கொடுத்து போஷிக்கின்ற மாதா தான் இந்த கோமா. ஆனபடியாத்தான் நாங்க அதுக்கு அந்த இடத்தை கொடுக்கின்றோம். பசுவுக்கு, பசுவை கொன்று உண்ணப்படாது, மாமிசம் உண்ணப்படாதுன்னு சொல்வது உண்மையா? கர்மிக் ஃபுட். அடுத்தது பல பேர் கேட்பார்கள், அவை சாப்பிடணும், இந்த வெள்ளக்காரர் எல்லாரும் சாப்பிடணும், நாங்க சாப்பிட்டா என்ன? நான் ஷாப்பிங் செய்யும் பொழுது கவனிப்பேன், பல பேர் எங்களுடைய ஆக்கள் பேர்கர் மாற்றச்சி எல்லாமே பண்ணி கொண்டு போவார்கள். சாப்பிடலாம், வாய் இருக்கிற வரைக்கும் வயிறு வரைக்கும் சாப்பிடலாம். வைத்தியர்களும் நாங்கள் இருக்கின்றோம், கார்டியோலஜிஸ்டும் இருக்கின்றார்கள், பார்த்து சாப்பிடுங்க. உண்டு எங்களுடைய சவுத் ஏசியன்ஸ், அதாவது இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், மற்றது நேபாள், பூட்டான், அந்த சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வருகின்ற எங்களுக்கு, எங்களுடைய பாரம்பரிய உடலின்படி கொரோனரி ஆர்டரிஸ், அதாவது இதயத்துக்கு குருதியை வழங்குகின்ற கொரோனரி ஆர்டரிஸ், முடியுறு நாடிகள் என்று சொல்லுவோம், அந்த ஆர்டரிஸ் வந்து வலும் மெல்மையான மெலிய ஆர்டரிஸ், தடிச்ச குழாய் இல்ல, எஸ்லோன் பைப் மாதிரி இல்ல. ஆனா மற்ற சமூகத்தினர்களுக்கு நாங்க கார்டியோலஜி டைசெத்து அந்த ஆஞ்சியோகிராபி போடும் பொழுது பார்த்திருக்கின்றேன், நான் வேலை செய்யும் பொழுது பார்த்தா நல்ல திக்காக இருக்கும் ஆர்டரிஸ், என்னுடைய கார்டியோலஜிஸ்டே இருந்தவர் பேரம் பேரம் இவருடைய ஆர்டரி அது மயிர் மாதிரி மென்மையாக இருக்கும். இது ஒரு சின்ன கொலஸ்ட்ரால் லெவலோடய அடைபட்டு போயிடும். அப்ப நாங்கள் இது மாற்றச்சி மாற்றச்சியும் சாப்பிட்டு வளருகின்ற உடம்பு அல்ல. இது கிழமைக்கு 2 நாள் விரதம் இருந்து, மாசத்துல 2 நாள் உபவாசம் இருந்து, கோயில் கோயிலா குளம் குளமா சுத்தி தபம் செய்வதற்காக படைக்கப்பட்ட உடம்பு தான் எங்களுடைய உடம்பு. அது மற்றவோட உடம்பு எப்படியும் இருக்கட்டும், நாங்கள் மாறினால் அது அவத்திலே போய்விடும், 50-40 போகின்றது, அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த பசுவினுடைய படைப்பின் நோக்கம் வந்து இந்த மாதாவாக இருந்தாலும் அது ஒரு செகண்டரி பெனிஃபிட்டே தவிர, பசுவினுடைய படைப்பின் நோக்கம் இறைவனுக்கு சேரவேண்டிய அபிஷேகத்துக்குரிய பொருள்களை தருவது. பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கருங்கலம் நமச்சி வாய்வே. பூக்களுக்கு சிறப்பு அதுல இதுல தாமரைப்பூ இறைவனுக்கு வைக்கின்றது இல்லையா? அதே மாதிரி ஆவினுக்கரங்கலம் பசுவுக்கு சிறப்பு, அரண் 5 ஆடுதல் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற அபிஷேகம் ஆட்டுகின்ற 5 பொருட்களை தருகின்றது. பால் தருகின்றது, தயிர் தருகின்றது, நெய் தருகின்றது, கூசலம் என்று சொல்லப்படுகின்ற பசுவின் சிறுநீர் வருகின்றது, கோமயம் என்று சொல்லப்படுகின்ற பசுவின் சாணம், 5 பொருட்கள் சேர்ந்தது. இந்த 5 பொருட்களையும் சேர்த்தால் பஞ்ச கவ்யம் என்று சொல்லுவோம். அந்த தீட்டுக்கள் தொடக்குகளில் கழியும் பொழுது இந்த பஞ்ச கவ்யம் தெளித்துக் கொள்வதும் குடித்துக் கொள்வதும் மரபு. அப்ப அது ஒன்று இருக்கின்றது. ஆர்மனா அவர் சொல்லுகின்றார், அந்த சிவபூஜை செய்கின்ற பெண்கள் மாதவிலக்கு வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று, மாதவிலக்கு வரும்பொழுது சிவபூஜை செய்யப்படாது, ஆனா புறத்தே இருந்து வழிபடலாம், மனத்திலே மந்திரம் சொல்லலாம், இன்னொருவர் பூஜை செய்தால் அதை பார்த்து வழிபடலாம் வெளியே இருந்து. அடுத்ததாக சொல்கின்றார், மூன்றாம் நாளோ நாலாம் நாளோ ஐந்தாம் நாளோ தலைக்கு முழுகிய பிற்பாடு பாலோ அல்லது பஞ்சகவ்யமோ உண்டு திருப்பியும் தன்னுடைய வளமையான ரூட்டினை தொடங்கலாம். பாலுக்கும் பஞ்சகவியத்துக்கும் புனிதப்படுத்துகின்ற தன்மை உண்டு. இன்றைக்கு பாலுக்கு பஞ்சகவியத்துக்குரிய கோமயம் கோசலம் எடுக்க முடியப்படாவிட்டாலும் பாலை குடித்தாலே அது ஒரு புனிதப்படுத்துகின்ற தன்மை இருக்கின்றது, பால் தெளிக்கின்றது என்ற தன்மை இருக்கின்றது இல்லையா. அப்பர் சுவாமிகளுக்கு சிவன் வந்து திருவடியை அவருடைய தலையிலே வைக்கின்ற பொழுது பால் தெளித்து தலையிலே வைத்தார். அது அப்பர் சுவாமிகளே பாடுகின்றார், அவ்வளவு சிறப்புடையது இந்த பால். அப்ப இந்த அபிஷேகத்துக்கு அந்த ஐந்தும் தேவை. இது வந்து எங்களுடைய ஆகம விதிகள் மட்டுமல்ல, சில பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் ஐயர்மார் செய்து வச்சது, பிராமணர் செய்து வைத்தது. சம்பந்தமூர்த்தி சுவாமிகளே சொல்லுகின்றார், ஆவினில் ஐந்து உகந்து ஆட்டும் கூடல் ஆலவாயின்கண் அமர்ந்தவாதே. பசுவினுடைய ஐந்து பொருட்களையும் உகந்து விருப்புடன் ஆட்டும் அபிஷேகம் ஆட்டுகின்ற கூடல் ஆலவாய், கூடல் ஆலவாய் என்றது என்னுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கின்ற இறைவன் அமர்ந்தவார் என்று சம்பந்தர் பாடுகின்றார். அது மட்டுமல்ல இன்னொரு இடத்திலே பாடுகின்றார், பாலினால் நறு நெய்யால் பழத்தினால் பயின்றாட்டி, பாலால நெய்யால பழத்தினால அபிஷேகம் ஆட்டி நூலினான் மனமான குடந்து அடியார் புரிந்தேத்த, நறுமணமுடைய மாலையை நூலினாலே கோர்த்து அடியவர் கொண்டு தரிக்க சேலினார் வயல் புடை சூழ் செங்காட்டங்குடியதனுள், வயல்கள் சூழ்ந்த செங்காட்டங்குடியில் இருக்கின்ற காலினால் கூட்டிதைத்தான் கணபதி சரத்தானே என்று பாடுகின்றார். அது மட்டுமல்ல அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார், பாவமும் பழி பெற்ற வேண்டு வீர், பாவம் பழியெல்லாம் பெற்றெல்லாம் அற வேண்டு வேண்டவர் நீங்கள், ஆளில் ஐந்து உகந்தாடும் அவன் கலல், இறைவனுடைய ஆவினிலிருந்து வென்ற ஐந்தையும் விருப்பத்துடன் அபிஷேகமாக இருக்கின்ற அவனுடைய பாடல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடுகின்றார். அபிஷேக பலன்களை பற்றி சொல்லுகின்றார்கள். இந்த அபிஷேகத்திலே பழங்களினால செய்கின்ற அபிஷேகம், பஞ்சபலகவியத்தினால செய்கின்ற அபிஷேகம் இருக்கின்றது. இறைவனுடைய அபிஷேகங்களிலே சந்தனாதி தைலத்தால் அபிஷேகம் செய்தால் சுகம் கிடைக்கும். மாக்காப்பு அபிஷேகம் மலநாசம், எங்களுடைய ஆணவ மலங்கள் நாசம் செய்யும். நெல்லிக்காப்பு ஆமலகத்தால செய்தால் ரோக நாசம் வரும். மஞ்சள் மாவால அபிஷேகம் செய்தால் ராஜவசியம் கிட்டும். பஞ்ச கவ்யத்தினால ஆன்ம சுத்தி கிடைக்கும். ரச பஞ்சாமிரதம் வெற்றியை தரும். ரச பஞ்சாமிரதம், பஞ்சாமிரதம் என்று இருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் பஞ்சாமிரதம் என்றால் இல்லாத பழம் எல்லாம் போட்டு வருகின்றது, பேரீச்சம்பழம் எல்லாம் போட்டு. அப்படி அல்ல, பஞ்சாமிரத விதி என்று சொல்லி ஆகமங்கள்ல இருக்கின்றது என்னென்ன செய்ய வேண்டும் என்று. ஓ, பழங்கள்ல வந்து பஞ்சாமிரதம் ரெண்டு வகை, ஒன்று ரச பஞ்சாமிரதம், மற்றது பல பஞ்சாமிரதம். இந்த பல பஞ்சா ரச பஞ்சாமிரதம் என்று சொன்னால் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை என்பவற்ற விதிப்படி சேர்த்து செய்கிறது ரச பஞ்சாமிரதம். சில வேலை சர்க்கரைகளோட சேர்த்தோ சர்க்கரைக்கு பதிலாகவோ கற்பஞ்சாறு கருப்பஞ்சாறையும் சேர்க்கலாம். ஓ, அப்ப இந்த பஞ்ச இந்த பஞ்சாப இந்த ரச பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் செய்தால் பஞ்ச பாதகங்களின் நாசமாகும். நாங்கள் செய்த பஞ்சமா பாதகங்கள் செய்தால் நாசமாகும் என்று மகுட ஆகமத்தில் இருக்குது. இது ரச பஞ்சாமிரதம். அதே மாதிரியாக பழங்கள், பழங்கள்ல செய்கின்ற பொழுது வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் என்பவற்றோட பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை என்பவற்றை சேர்த்து செய்வது பல பஞ்சாமிரதம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரியாக வாழைப்பழம் பலாப்பழத்தோட மாம்பழம் மாதுளம்பழம் என்பவற்றை சேர்த்து தேங்காய் திருவள்ளையும் சேர்த்து செய்கிறது பல பஞ்சாமிரதம் என்று சூட்சுமாகமத்தில் சொல்றார்கள். பலாப்பழம் மாம்பழம் தேங்காய் திருவள் வாழைப்பழத்தோட கருப்பஞ்சாறு அந்த அஞ்சு திரவியங்களையும் சேர்த்து அபிஷேகிக்க வேண்டும் என்று காரணாமகன் சொல்லுது. அப்படி விதம் விதமான அபிஷேகங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அத்த ரச பஞ்சாமிரதத்தால வெற்றி கிடைக்கும், பல பஞ்சாமிரதத்தால செல்வம் கிடைக்கும், பஞ்ச பலோதகம் வந்து மந்திர சித்தி தரும், பால் அபிஷேகம் ஆயுள் விருத்தி தரும், தயிர் அபிஷேகம் பிரஜா விருத்தி பிள்ளை குட்டிகளுடைய வம்ச விருத்தியை தரும், நெய் அபிஷேகம் மோட்சத்தை தரும், தேன் அபிஷேகம் சங்கீதவன்மை நல்ல வாக்குவன்மையை தரும், கருப்பஞ்சாறு அபிஷேகம் நித்திய சுகத்தை தரும், சர்க்கரை அபிஷேகம் சத்துரு நாசத்தை தரும், வாழைப்பழ அபிஷேகம் பயிர் விருத்தி தரும், பலாப்பழ அபிஷேகம் லோகவசியம் தரும், மாம்பழம் சகல வெற்றியை தரும், தமரத்தம்பளம் பூமி லாபத்தை தரும், மாதுளம்பளம் பகை நீக்கத்தை தரும், நாரத்தம்பளம் கிடார நாரத்தம்பளம் சத் புத்தியை தரும், எலுமிச்சம்பளம் மிருச்சு நிவாரணம் அகால மரணத்தை தவிர்க்கும், தேங்காய் திருவல் அன்னம் அபிஷேகம் வந்து அரசுரிமையை தரும், அரச புகத்தை தரும், அரச போகம் தரும், இளநீர் அபிஷேகம் சற்புத்திரப்பேற்றை தரும். இளநீர் அபிஷேகம் தேங்காயிலே இளநீர் வெட்டி அப்படியே நேராக அபிஷேகிக்க வேண்டும். அதை பாத்திரத்தில் எடுத்து அபிஷேகிக்கப்படாது. பாத்திரத்தில் எடுத்து அபிஷேகிக்கின்ற இளநீர் கல்லுக்கு சமானம். இது ஆகமத்திலே இருக்குது, ஆர்வனாவலன் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சில பேர் டின்னிலே வருகின்ற இளநீரை உபயோகிப்பார்கள், அப்படி அல்ல. பாத்திரத்தில் இளநீரை எடுத்து அபிஷேகித்தால் கல்லுக்கு சமானம். இல்லாவிட்டால் அதை கற்பனையாக பாவித்து அபிஷேகம் செய்யலாம். சண்டேஸ்வர நாயனார் பூஜை செய்கின்ற பொழுது அவருக்கு எல்லா பொருட்களும் இருக்கவில்லை. இல்லாத பொருட்களை கற்பனையாலே பாவித்து தான் அவர் பூஜை செய்கின்றார். ஆனால் அதற்காக இப்படி பிழையாக செய்யக்கூடாது. அந்த இருக்கின்றது. மற்றது அபமிருத்து நாசம் போகும். மற்றது கோரோஷனை வாசனைக்காக தீர்க்காயில கொடுக்கும். பச்சை கற்பூரம் பயநாசத்தை கொடுக்கும். கஸ்தூரி சாத்தினால் வெட்டி வரும். தண்ணீர் அபிஷேகம் சாலோகியத்தை தரும். சந்தன குழம்பு அபிஷேகம் சாயுகியத்தை தரும். சகஸ்டதாரை மேலே வந்து ஷவர் போடுவோம் இல்லையா, அந்த ஷவர் மாதிரி இறைவனுக்கு செய்யறது இருக்கு இல்லையா, மேலே அரிதட்டு மாதிரி வச்சு ஊற்றுவார்கள். சகஸ்டதாரை அபிஷேகம் ஞானத்தை தரும். அப்படி இப்படி பலவிதமான அபிஷேக பலன்களையும் இந்த ஆகமங்களிலே விரிவாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பொருள் எல்லாம் இருப்பது நாங்கள் உண்டு உடுத்து இந்த புதி போல இருக்கிற உடம்ப வளர்த்து போவதற்கல்ல சொல்லுவார்கள். என்ன நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய்களுக்கு தம்மதென்று தாம் இருக்குங்க. இந்த உடம்பெல்லாம் எங்கடேன்னு நாங்கள் இருக்கிறோம், ஆனா செத்த பிறகு இதை சாப்பிடலாம் நல்லா கொளுத்து போயிருக்குன்னு சொல்லி நாய் நரிகள் பேய் கழுகு எல்லாம் தாத்து கொண்டிருக்கிறான். பட்டத்தை சொல்றார், ஊட்டை பருத்தியை என்றெல்லாம் படுக்கிறார் உடம்பை பற்றி படிக்கின்ற பொழுது. அப்ப உடம்பு வளர்ப்பதற்கு அல்ல, அது ஒரு செகண்டரி. உடம்பை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம். நறுமணம் இருந்தது. அது பொதுவாக சில வேலை பாவிப்போம், இந்த சுவாமி தட்டுக்கு சிலது பாவிப்பது இல்லையா. அப்ப அவர் வந்த அப்ப ஒரு மேற்கு கேட்டாது என்ன நறுமணம், அடுத்த நாள் கேட்கிறார் என்ன நறுமணம் என்று சொல்லி. அப்ப நான் சொன்னேன் இது வந்து அந்த அவங்களுடைய ஒரு இது இருக்கு இல்லையா, இப்ப அந்த மரக்குழந்து அப்படியான இருக்கு, அது ஒரு ட்ரப்பா அதை போட்டு துடைக்கும் பொழுது குழம்பும் பொழுது என்னங்க ஒரு சொன்னா அது நல்லா இருக்கு, எங்க வேண்டுனா சொல்லுங்க, நாங்கள் வீடு முப்பண்ணைக்குள்ள வீட்டுக்கு நல்லா இருக்கு. வாசத்தை கண்டோனே அது இறைவனுக்கு பாவிக்கணும் இல்லாம அதை எடுத்து தனக்கு பாவிக்கணும் வீட்டுக்கு பாவிக்கணும்ன்ற உண்மையில இருந்து இதை இறைவனுக்கு பாவிக்கணும். We should exploit everything for the Lord. He is the Lord of everything. He is the sole proprietor of everything. We are just getting everything from Him.
1: Right.
2: அதுதான் அவருடைய அபிஷேகத்துடைய தன்மை.
1: நன்றி நன்றி டாக்டர். இங்கே நெருநேரமா அவர் இருக்கிறார். வணக்கம்.
0: வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம்
2: வணக்கம்.
1: கன நேரமா காத்துருக்கீங்க?
0: அது பிரச்சனை இல்ல, கன நேரமா கேட்டுக் கொண்டிருக்கிறேன், காதல வச்சு கொண்டிருக்கிறேன்.
1: ஓமோம் ஓம்.
0: அதாவது வந்து சிவத்தொண்டன் பூசை கண்டு வந்தனான். பூசை நல்லா இருந்தது.
1: நன்றி.
0: உணவன் நல்லா இருந்தது.
2: நன்றி.
0: ரெண்டு பேரையும் கண்டதும் எனக்கு அதாவது வந்து உங்களை தெரிஞ்சிருந்தாலும் அன்று அந்த பூசையிலே கண்டு டாக்டரின் விளக்கங்களையும் கேட்ட பொழுது சந்தோஷமா இருந்தது. இப்ப என்னண்டா தலைவலி வந்த உடனே எங்கட மக்கள் தலையணைத்தான் மாத்திரார்களே ஒழிய தலைவலிக்கு மருந்தெடுப்பது இல்லை. தலையண மாத்திரா சரியென்ற கொள்கையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் விடிய விடிய எல்லா விளக்கங்களும் தந்தாலும் ஒரு சிலர் சமயம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அது எங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இப்ப திருக்குறள் எடுத்தால் 1330 இருக்கு என்று எத்தனை தமிழனுக்கு தெரியும், எத்தனை சைவனுக்கு தெரியும் என்று கேட்டால் 50% தான் தெரியும் என்று நான் என்னுடைய மகள் கூட அவர் சிவில் இன்ஜினியர் இங்க படிச்சா ஆனா இங்க சமயமோ தமிழோ படிப்பிக்கவில்லை. அவர் போல ஊர்ல ஏழு வயதுல வந்தபடியா அவருக்கு தெரிஞ்சோ தெரியலையோ நான் ஒரு நாளை கேட்டு பார்க்கணும். அவருக்கும் சில நேரம் வந்து ஆன்சர் தெரியாது என்றுதான் என்றன். அப்படித்தான் இங்க இருக்கிறது. ஆகையினாலே டாக்டர் சொன்னாரே I am repeating whatever already in the world. அதுதான் உண்மையான இது. இப்ப தாஜ்மஹால் தாஜ்மஹால் இருக்கு, தாஜ்மஹாலை கொண்டு ஒருவர் மூலமாக நாங்க பார்க்கலாம். அவர் தாஜ்மஹாலை கட்டி வித்து காட்டவில்லை. அதே மாதிரி உலகத்துல உள்ளதை காட்டுறது அதுதான். ரெண்டு பேரும் சிவராஜா மாஸ்டர் கூட உங்களுக்கு பாராட்டுக்காக வந்தவர்கள். உங்கள் நேரத்தை வந்து ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட் என்னைக்க நாலு பேருக்கு திரும்ப திரும்ப அரைக்கும் பொழுது அடிமேல் அடி அடிச்சால் அம்மியின் நகர்மன்ற முறையில நகர்வார்கள். ஆனால் மருத்துவர் சொல்லுவதை பேஷண்ட் நோயாளி கேட்பதில்லை. அவர் எல்லா மூமெண்டும் எல்லாம் வாங்கி வந்துட்டு ரெண்டு ரேம போட்டுட்டு தான் சாப்பிடுவார். அதாலே நோயை தேர்றார். நீங்கள் சொல்லும் சொல்ல கேட்டு ஓரளவுக்கு அதன்படி நடந்தால் நல்ல வாழ்வு வாழலாம் என்று கூறி உழவுகிறேன். ஆனால் இன்னொரு கோயிலுக்கு போறேன்னா இப்ப போக வலிக்கிறேன். அங்கே லனியத்தான் கொண்டு வந்து தீர்த்த வேண்டு வைக்கிறார்கள். ஆனால் ஒரு லனியத்தனும் ஒரு லனி போதும் தீர்த்தத்துக்கு. ஒரு லனி வேணும். ஒரு லனிய வெட்டி போட்டு ஒரு பாத்திரத்துல விட்டு செய்வது நல்லது. இப்ப ஆனா அங்க ரெண்டு மூணு
2: பாத்திரத்துல விடாமல் இளைய நேரடியாக இருந்து நேரடியாக
1: அபிஷேகம்
0: பிறகு கரண்டியில எடுத்து அதை தீத்தம் மாதிரி குடிக்க அங்க வைக்கிறார்கள். அப்ப அது தின்னத்தான் தச்சு கிடக்கு. ஆனா வேப்பில சேர்த்து அங்க ஒரு தீத்தம் வேண்டாம், அதை குடிச்சு பாக்க கைப்பா இருக்கு. இளைய குடிக்க நல்ல சீனி அரைச்சதானே அது இனிப்பா இருக்கு. அதை நான் அங்கேயும் சொல்ல பாக்குறேன். உண்மையான இளநீ ஒன்று போதும். நாலு நாலு தின்ன கொண்டாந்து வைக்கிறது பார்க்க ஒரு உண்மையான இளநீ அப்படியே கொண்டாந்து வைப்பது தெய்வத்துக்கு நல்லது என்று அங்கே சொல்ல இருக்கிறேன் என்று நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். இன்னொரு நேர் வந்திருக்கிறார் டாக்டர். இன்னொரு நேர் அவர் போயிட்டார் சொல்றதுக்கு நான் இங்கே இறுதியாக ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது. அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அன்பர் கேட்கிறார், அன்பே உருவான கடவுளுக்கு எதற்கு உடலை வருத்தி செய்யப்படும் வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன? அவர் உதாரணமாக சொல்றார், இந்த பறவை காவடி, இந்த செதில் குத்தி ஆடுவர், அந்த மாதிரியான இதுக்கு விளக்கம் தர முடியுமான்றது.
2: நல்ல ஒரு கேள்வி. அதாவது அன்பே அந்த இறைவனை இப்படி எல்லாம் உடலை வருத்தி கும்பிட வேண்டுமா என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அப்ப சம்பந்தரோட சொல்லுவார்கள், என்ன தவம் என்னும் பெயரால அவம் பெருக்குகின்ற என்று சொல்லுவார்கள். அதாவது உடலை வருத்தி செய்ய வேண்டுமா? என்னுடைய சமய ரீதியாக இறைவனுடைய வழிபாட்டு முறைகள்ல சொல்லுகின்ற ஆகம நூல்கள்ல இறைவனுடைய வழிபாடுகளுக்கு ஆகம நூல்களை பற்றி பார்க்கின்றோம். அதுல சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நாலு படிநிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த படிநிலைகள்ல இந்த காவடி எடுத்தலை பற்றி சொல்லப்படவில்லை. உண்மை இந்த காவடி எடுத்தல் அழகு குத்துதல் அவற்றை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த வளமைகள் ஆகமத்துக்கு புறம்பான வளமைகள் இருக்கின்றன. இப்ப திருமுருகாற்றுப்படையை எடுத்து பார்த்தால் நக்கீரதேவருடைய திருமுருகாற்றுப்படை 11 திருமுறையிலே இருக்கின்றது, முருகனுக்குரிய பாட்டு. அங்கே எடுத்து பார்த்தால் இந்த ஆகம வழிபாட்டு முறைகளோடு ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. பலி கொடுத்து வழிபடுதல், மற்றது குறவை கூத்து ஆடி வழிபடுதல், வெறியாடி வழிபடுதல், கல் மது என்பன அருந்தி வழிபடுதல் போன்ற வழிபாட்டு முறைகள் திருமுருகாற்றுப்படையிலே இருக்கின்றன. திருமுருகாற்றுப்படை ஒன்றே ஒன்றுதான் 10 பாட்டில் ஒன்றாக சங்க இலக்கியத்திலேயும் இருக்கின்றது, 11 திருமுறையில் ஒன்றாக சமய இலக்கியத்திலே திருமுறைகளிலேயும் இருக்கின்றது. ஒரே ஒரு பாடல் சங்க இலக்கியத்துக்கும் சமய இலக்கியத்துக்கும் பொதுவாக இருக்கின்ற பாடல் இந்த திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையிலே அந்த இணக்கத்தை கண்டிருக்கின்றோம். அவர்கள் வந்து அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல் அப்ரோச் என்று சொல்லுவார்கள். இந்த முறையை பற்றி சொன்னாலும் கூட அந்த முறையையும் கண்டு அப்படி இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை தவறு இப்பளை என்று சொல்லவில்லை. அந்தந்த இடத்துல இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் அறிவு அனுபவ பக்குவ முறைகள் ரிசோர்ஸுக்கு ஏற்ப வழிபடுவார்கள். இப்ப நாங்கள் இந்த இனிவீட்டில் ப்ரோவின்ஸ்ல இருக்கிறார்கள் போய் நாங்கள் போய் பூவும் பழமும் போட்டு வழிபடுன்றால் எங்க போவது? அது அது ஒரு பிரச்சனை இருக்கின்றது இல்லையா? அந்த இது இருக்கின்றது. ஆனால் இது பற்றிய முருக வழிபாடுல இந்த காவடியை பற்றி வருகின்றது. அதுல இடும்பன் காவடி எடுத்த கதை நாங்கள் பார்க்கின்றோம். இடும்பன் வந்து ரெண்டு மலைகளை இந்த காவடியாக தூக்கி கொண்டு போகின்றான். அந்த இதிலிருந்து இந்த காவடி எடுத்தல் மரபு வந்தது. அழகு குத்துவர்களும் அதோடு சேர்ந்து பின்னாடி வந்த தீ மிதித்தல் அழகுத்தல் எல்லாம். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தால் இந்த விதமான உடல் வருத்தம் வந்து என்ன நோக்கத்திலே செய்யப்படுகின்றது முக்கியம். உதாரணமாக எடுத்து பார்த்தால் ராவணனும் சிவபூஜை செய்து தவன் தான் செய்தான். ஆனா அவனுக்கு கிடைத்தது அவனுடைய நோக்கம் வேறு, அவனும் அழிந்துதான் போனான். சூரபத்மாவும் இப்படித்தான் சிவபூஜை செய்தான், தவன் செய்தான், தன்னுடைய ஊனையே அறிந்து போட்டு தவம் ஜாகம் செய்கின்றான். ஆயினும் அவனும் கடைசியிலே அழிந்தான். மன்மதன் பூக்களைத்தான் சிவனுக்கு எய்தான் மலரம்பு, ஆனால் எரிந்து போனான். சாக்கிய நாயனார் என்ற பௌத்த மத பிக்கு துறவி, அவர் ஒரு கல்லைத்தான் சிவனுக்கு போட்டார், ஆனால் அவருக்கு கிடைத்தது சிவபதம் நாயனார் பதவி. என்ன இங்க வித்தியாசம் என்று பார்த்தால் அட்டிடியூட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அவர் சாக்கிய நாயனார் கல்லை போட்டால் அவருடைய அட்டிடியூட் வேறு, அந்த உளப்பாங்கு வேறு, நோக்கம் வேறு. மன்மதன் மலரைத்தான் நெய்தான், அவனுடைய நோக்கம் வேறு. சிவனுக்கு காமத்தை ஊட்டுபோவோம் என்றுதான் அவர் யோசித்தார். லோட் ஆஃப் லவ் இல்லையா மன்மதன், கியூபிட் அப்படி சொன்னு. அதே மாதிரியாக ராவணன் எடுத்தது வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக, ராஜ்ய பலத்துக்காக, பூகங்களுக்காக. சூரபன்மா எடுத்தது அண்டங்களுடைய ராஜ்ய பதத்தையும் ஆலம பதத்தையும் பெறுவதற்காக. வேண்டினருக்கு வேண்டியவர் கொடுப்பானர் அவன் சொல்லுவார்கள், வேண்ட முழுதும் தருவோயினி என்று சொல்லுவார்கள். அப்படி கொடுப்பவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனிடம் என்ன நோக்கத்தோட வழிபடுகிறோம் என்றுதான் இருக்கு. அதிலே இப்படியான வழிபாடுகளும் இருக்கின்றன, தவறென்று இல்லை. அது மேலானது என்று சொல்ல சொல்ல கீழானது சொல்வதில்லை, அப்படியானதும் இருக்கின்றன.
3: நோக்கம் முக்கியம்,
2: அதில் நோக்கம் முக்கியம். ஆனால் பஞ்சமா பாதகங்கள், மாபெரும் பாதகங்கள் செய்தால், நாங்கள் சொன்னோம் எங்களுடைய சமய நீதியின்படி பழி, பாவம், பாதகம், மாபாதகம் என்று நான்கு விதமாக பிரிக்கின்றோம். இந்த மாபாதகம் என்றால் என்னவென்றால் திருவிளையாட புராணத்திலே வருகின்றது. ஒரு ஒருவன் தன்னுடைய தாயையே புணர்ந்து தந்தையை கொன்று வென்றவன் மாபாதகம். அவனுக்கு இப்படிப்பட்ட பிராய சித்தத்தை சிவனே சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? செங்கதிர் கடவுள் வானன் தீண்டு முன் எழுந்து, சூரிய நிதிக்க முன் எழுந்து, தீந்தன் பங்கதிர் அருகு கோது பசுக்களை அறுத்தி, அருகு புல் வேண்டி பசுக்களுக்கு கொடுத்து, ஆர்வம் பொங்க முப்போதும் கோயில் புறத்தொட்டி தீர்த்தமாடி. கோயில் தீர்த்தத்திலே போல தகுதி இல்லை, புறத்தொட்டியிலே இருக்கின்ற நீரிலே தீர்த்தமாடி, சங்கரந்தனை 108 மெய்வலஞ்சார செய்தி, சங்கரனுடைய கோயிலை 108 தரம் அங்கப்பிரதத்தினம் செய்ய சொல்லி சிவனே அவனுக்கு மாபாதகம் தீர்த்த படலத்திலே திருவிளையாடல் புராணத்திலே சொல்லி இருக்கின்றார். அவை எங்களுடைய பெரிய பாதகங்களை தீர்க்க வேணும், பிராயச்சித்தம் செய்ய வேணும் என்று எண்ணமுடையவர்கள் அதற்காக இப்படிப்பட்ட நோக்கத்திலே செய்வது சிறப்பானது.
3: உண்மையில் எங்களுக்கு இன்றைக்கு நேரம் அண்மித்து விட்டது. நாங்கள் நேர்களை இப்பொழுது எடுக்க முடியாத ஒரு
2: கேள்விகளை நாங்கள் அடுத்த முறை சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி,
3: வணக்கம். நேர்களை நாங்கள்
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
4: ஓம் நம சிவாய்.

எந்த செயல் பண்ணும் பொழுதும் அந்த பரமேஸ்வரன் ஞாபகம் வந்துட்டே இருக்கக்கூடியதான மகான்கள். அவ்வளவுதான் சிவபக்தி துரியாள். சிவபக்தாள் மட்டுமல்ல, சிவபக்தாளர்கள் ரொம்ப பெரியவர்கள். சிவபக்தி துரிய ஜனதா, ஜனதான ஜன சமூகம், ஜனகூட்டம். இந்த ஜனதாங்கிறது ஹிந்தி பதம்னு நினைச்சுட்டு இருக்கா ரொம்ப பேர். சம்ஸ்கிருத பதம் ஜனதா அப்படின்னு ஜனங்களுடைய கூட்டம். ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே அவளோட சாங்கத்தியம். இந்த சாங்கத்தியம்னு அவளுடைய சங்கம் வச்சுக்கிறது. உலகத்துல எது மனுஷனை சீக்கிரமாக முன்னுக்கு கொண்டு வரும் யோசனை பண்ணி பார்த்தேன்ல, சத்சங்கம் ஒண்ணுதான். ஏன்னா அவ எப்பொழுதுமே பகவானுக்காக தொண்டு பண்ணிட்டே இருக்கா. பகவானுக்காக மட்டுமல்ல, அந்த வழியா ஜனங்களுக்காக எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்துட்டே இருக்கு. அவ பேசினாலும் நீங்க சௌக்கியமா இருங்கோ, நீங்க கோவிச்சுக்காம இருந்தோ, உங்க மனசுல ஆசை வேண்டாம், இதுதான் பேசிட்டு இருக்க. சாதாரண மனுஷன் பேசுங்க, அவ பாலிடிக்ஸ் பேசுவா, வேற ஏதோ பேசுவா, நடுநடுவில் கெட்ட வார்த்தை வந்து வெசுருவா, கோபம் வரும், அதெல்லாம் வராம இருக்க. எப்பொழுதுமே ஜனங்கள் எல்லோருமே சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்தோட பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா. அப்படிப்பட்டதான மனுஷால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவளுடைய சாங்கத்தியம் ஏன், அவளே ஒதுங்கி இருக்கா. கூர்மோங்க நீ வசர்வதா, இந்த ஆமையானது என்ன பண்றதா, அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கு. யாராவது ஒரு சின்ன கல் அது மேல போட்டதுமே ஆமைக்கு பயம் ஜாஸ்தி. நாலு காலையும் முன்னால இருக்கிற மூக்கையும் உள்ள எடுத்துட்டு அப்படியே அசையாம உட்காந்துருக்கு. அதனுடைய ஓடு இருக்கே, அதுக்கு மேல பெரிய டிராக்டர் ஓட்டினாலும் ஒன்றும் ஆகாது, அது அப்படியே இருக்கு. ஓடு உடையவே இது அப்படி தயார் பண்ணிட்டு இருக்க. இப்ப எல்லாம் ஹெல்மெட் தயார் பண்ணி வச்சிருக்க பாருங்க, கீழே முதல்ல ஹெல்மெட் உடையுது. என்ன சுவாமினர் விவகாரம் முழுக்க, அது எதுக்காக கீழே விழுந்தாலும் இந்த தலைக்கு அடிப்படப்படாதுங்கிறதுக்கு அதான வச்சுட்டு இருக்கோம். அது என்ன, அந்த பகவான் இந்த கூர்மத்துக்கு மட்டும் உன்னை தயார் வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய பாறாங்கல தூக்கி போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது, உள்ள இருக்கிற அதுக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா இந்த நகம் இருக்கு, நகத்துல மேல தொட்டா நமக்கு உள்ள ஒன்றும் வலிக்கல, ஆனா நகத்தை பிடிச்சி இழுத்த வலிக்கிறது, அது சதையோட ஒட்டின்னு இருக்கு. ஆனா அந்த ஆமைக்கு என்ன, அந்த உள்ள இருக்கக்கூடியதான சதையானது நீங்க கல்லால் அடிச்சா ஒன்றும் ஆகாதான், வலிக்கவே வலிக்கும். அதனால என்ன பண்றதுன்னு அது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னா, எவ்வளவு நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஆசையாக அப்படியே இருக்கு. நீங்களே வெறுத்து போயிட்டு போயிட்டு போன பிறகு என்ன பண்றதுன்னு வெள்ளமா அப்படி ட்ரை பண்ணி பார்க்கறது, அசைஞ்சு ஒரு பயமும் இல்லாம என்ன பண்றதுன்னு இல்லையேன்னு தீர்மானம் ஆச்சுன்னா நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படி பகவான் அதை கொடுத்துருக்கார். அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், நம்ம புலன்கள்லாம் எங்கேயாவது ஓடி போறா போல இருந்தது ஆனால் புலன்களை இழுத்து பகவான் இடத்துல சமர்ப்பணும். கூர்மோங்கா நீவ சர்வதா அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். அது மாதிரி அந்த அவள்லாம் ஏகாந்தமாக விரும்புகிறார், ஜனங்களுக்கு நடுவுல இருக்கணும்னு நினைக்கல அவ. ஆகையால் அவளுடைய சாங்கத்தியம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி சாங்கத்தியமும் கிடைச்சு அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அந்த சிவபக்தாளா இருக்கிறவ உங்களோட இன்னைக்காவது வாழ்க்கையில ஒரு வார்த்தை பேசினா வரும், அப்பா சௌக்கியமா இருக்கேளா, ஜபம் பண்ணிட்டு இருக்கலா, சிவனை நினைக்கிறளா, போறோம். ஏன், அந்த வார்த்தையே உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்ய சம்பாஷணே. இந்த புண்ணியம் என்ன பண்றதுன்னு சிவலோகத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல சார், சிவலோகத்துக்கு கிட்ட பகவான் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி விடுறது. அதுக்கப்புறம் சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவே சங்கீர்த்தனே, சாரூபியம் தவ பூஜனே, பகவான பூஜை பண்ணியிருக்கேன். அவருக்கு தலையில ரெண்டு பில்வதளத்தை வச்சிருக்கேன், வேற ஒண்ணு பார்க்கல. அந்த பில்வதளம் பாருங்க, அதுக்கு மூணு இலை மூணு சேர்ந்து ஒன்னா கொக்கப்பட்டிருக்க, அதான் பில்வம்னு சொல்றது. அதுல ஒன்னு சத்வகுணம், ஒன்னு ரஜோகுணம், ஒன்னு தமோகுணம், மூணு இதழ் இருக்கு பார்த்தல, சத்வரஜஸ்தமோ குணங்கள் மூணும் இருக்க. அந்த மூணும் இருக்கக்கூடியதான பிரகிருதி இருக்கு பார்த்தல, அந்த பிரகிருதியை கொண்டு வந்து சிவனோட சேர்த்து விட்டேன். இதுதான் பூஜை பண்றது. என்ன சிவசக்தி சம்யோகம், அவருக்கு எதில் எதில் ரொம்ப இஷ்டம், இந்த பில்வத்தை. அந்த பில்வத்தை கொண்டு வந்து பகவான் தலையில் வச்சோட அவ்வளவு சந்தோஷம், தலையில் வைக்கிறது அவரோட ஒன்னா சேர்த்துக்கிட்டேன். அப்படி அவருக்கு பூஜை பண்ணேன். இந்த பூஜையை இருந்து பண்ணும்பொழுது நமஹா
அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணும். எனதுங்கிறது ஒண்ணும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். உலகத்துல எனது எனது நான் எதையும் சேர்த்துக்கல, எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு பகவானுக்கு பூஜை பண்ணி விட்டாரு. பூஜை பண்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, மகாதேவே சங்கீர்த்தனே மகாதேவா. மகாதேவாங்கிற பதம் ரொம்ப விசேஷமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. தேவான்னு சொன்னாலே ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். உலகத்துல ஒழிக்கக்கூடியதான பொருள்களை பலவை நம்ம பார்த்திருக்கோம். சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், மின்னல் இருக்க, நெருப்பு இருக்க, இவைகள்லாம் ஒழிக்கிறது. ஒளி இருந்தால் நமக்கு என்ன உபயோகம்? கொஞ்சம் யோஜனை படிப்பாரு. நம்ம செயல்களை பண்ணுவதற்கு உதவுகிறது. புஸ்தத்தை படிக்கணும், சமைக்கணும், வேற ஏதாவது ஒரு செயலை செய்யணும், வீடு அரேஞ்ச் பண்ணணும், எது வேணும்னாலும் உங்களுக்கு ஒளி வேணும். இருட்டா கார் இருட்டா இருந்தா ஏதாவது பண்ண முடியுமா? சோ இங்க ஜோதிஷுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நமக்கு காரியங்களை செய்வதற்கு உபயோகப்படுகிறது. எது நமக்கு உபயோகப்படுகின்றதான ஒளி இருக்கோ அதுக்கு நம்ம ஜோதிஷுன்னு சொல்றோம். அந்த இரு வெளிச்சமே இல்லாத போனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. அதே போல இருட்டும் தேவை, வெளிச்சம் மட்டும் இல்லை. இந்த நார்வேங்கிற இடத்தெல்லாம் போனேன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் சூரியன் அஸ்தமிக்கவே மாட்டாராம். இது வம்பானா இருக்கு. அவ எப்படி தூங்குறான்? தூங்கும் பொழுது வீடு முழுக்க கர்டன் போட்டு இருட்டை இவன் ஆக்கிண்டு அப்புறம் தான் தூக்கணும். அப்படி ஊரெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஒளியானது நமக்கு வேணும். ஒளி இருந்தா தான் நம்ம பல செயல்களை பண்ண முடியும். இத ஜனகர் யாஜ்ஞவல்க்கியர் கேட்கிற, இந்த மனுஷியனுக்கு இவன் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களுக்கும் உபயோகப்படக்கூடியதான ஒளி எது அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்தார், உங்களுடைய மனசுல பகவானை பத்தி சொல்லுன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க வந்து நேரா கேட்கறவன் அப்படியே சைட் ட்ராக் பண்றேன். அதனால நானும் அப்படியே பதில் சொல்றேன். பெரியவாளோட பேசலாமா, விளையாடலாமா? அவர் என்ன, சூரியனுடைய ஒளின்ட்டார். இவருக்கு வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், சிவனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சிவனை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா என்ன குறைஞ்ச போச்சு? மனுஷியனுக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடியதான ஒளி எது அப்படின்னு கேட்டார். அவர் சூரியன்னு சொன்னார். கதிரவன் நன்னா இருக்கு. அவர் பார்த்தார், சூரியன் இல்லாத சமயத்துல என்ன பண்ணுவாள்? அப்ப ஒரு காரியம் பண்ண மாட்டேடோ. சூரியன் இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் இருக்கார், அந்த ஒளியில நம்ம காரியம் பண்ணிக்கிறோம். அன்னைக்கு அமாவாசை சுவாமி, சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல, என்ன பண்ண போறாள்? என்ன பம்பா இருக்கு, சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா மின்னல் இருக்கு. ஒரு மின்னல் அடிச்சதுன்னா நம்ம எங்க இருக்கோம்னு தெரியறது. இல்லைன்னா நெருப்பு இருக்கு, ஒரு தீபத்தை வச்சுக்கிறேன், எலக்ட்ரிக் லைட்டோ இல்ல குத்துவழக்கோ இல்ல லாந்தரோ இதோ ஒண்ணு வச்சுக்கிறேன். அந்த வழியில எல்லா காரியமும் கிராமாந்தரத்துல அப்படிதானே பண்ணுவா? சரி, அந்த வழியில பண்ணுவோம் சார். அமாவாசை இன்னைக்கு ராத்திரி சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, இந்த தீபமும் கிடையாது. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கேன், பாதி காட்டுல மாட்டீங்கள், எங்க போறதுன்னு தெரியல. சரி, இங்கே இருந்துட்டு இருக்கோம் பகல் வரைக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா சிங்கமோ புலியோ வரலாம், உங்களை காப்பாத்திக்கணும். எங்க போறதுன்னு தெரியல, கார் இருட்டா இருக்கு, இப்ப என்ன பண்ண போறேன் உங்களுக்கு எதுன்னு? அதுவா எங்கேயாவது ஒரு நாய் கொலைச்சதுன்னு வச்சுங்களேன், அந்த சத்தம் கேட்டதுமே நாய்ங்கிறது காட்டுல இருக்காது, கிராமத்துல தான் இருக்கும். அப்ப என்ன, ஓஹோ அந்த பக்கமா போகலாம். இப்ப எங்க உங்க உள்ளங்கை கூட உங்களுக்கு தெரியலையோ, அப்படிப்பட்டதான கும்பிரட்டா இருந்த போதிலும் இங்க எது உங்களுக்கு உபயோகப்படுகிறது? சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, நெருப்பு இல்ல, என்ன பண்றது? அப்ப ஏதோ ஒரு சொல்லுத்தான் சார், அந்த சொல்லு கூட இல்ல, ஒரு சத்தமும் இல்ல, என்ன பண்ண போறேன்னு? அப்ப என்ன பண்றதுன்னு, ஆத்மைவாயம் ஜோதிஹி, நம்ம ஆத்மா என்ன நான் இருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறதோ, நம்ம இங்க உட்காருவோங்கிறது சொல்றதோ, இருட்டா இருந்தாலோ இது இருந்தாலோ அப்படான்னு சொல்றதுக்கோ யார் ஹெல்ப் பண்றா? உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஜோதிஷ். இப்படி இந்த ஜோதிஷ் நான் தான் அறியக்கூடியதான ஒரு ஜோதிஷ் இருக்க, அதுதான் நிஜமான ஜோதிஷ். அப்படி அந்த ஜோதிஷ அதை ஒழிக்கிறதுக்கு இந்த ஜோதிஷ் எல்லாம் உபயோகப்படாது. உள்ள இருக்கக்கூடியதான உங்கள்ட நான் எனக்கூடியதான எண்ணம் தோணுகிறது,
அது சூரியன் இருந்தா தான் தோணுமா? இருட்டிலேயே தோற்றது. சந்திரன் இருந்தா தான் தெரியுமா இல்ல விளக்கல தான் தெரியுமா? ராத்திரி ஒரு மணிக்கு டக்கரை முழுப்பு வந்துருத்தேன், ஜீரோ லைட் கூட ஆஃப் பண்ணி விட்டேன், ஒண்ணுமே கிடையாது, இருட்டா இருக்க. அப்ப என்ன பண்றது? எழுந்துண்டு லைட் போட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிறேன். அப்ப எழுந்து நம்ம போய் லைட்டை போட்டுக்கணுங்கிறது தெரியறது யார் சார் காமிச்சு கொடுத்த உங்களுக்கு? உள்ளூர ஒரு ஜோதிஷ் இருக்கா இல்லையா? அதானப்பா உங்களுக்கு உபயோகப்படக்கூடியதான ஜோதிஷ். அந்த ஜோதிஷ் தான் வேதாந்தங்கள்ல சைத்தன்யம்னு சொல்றான். அம்பாளை பத சிதி தத்பத லட்சியார்த்த சிதேகரச ரூபிணி, இந்த சைத்தன்யத்தை அங்கே சொல்றோம். அதே போல இங்க சிவனை சொல்லும் பொழுது ஒருக்க மகாதேவன் சொல்லிருக்கு. திவுங்கிற ஜாதகத்துக்கு தேவன் சொன்னா ஒளியுடன் கூடியவர், ஒளிகளுக்கெல்லாம் ஒளியா இருக்க. தத்தேவா ஜோதிஷம் ஜோதி ஆயுர்ஹோபாசதே மிருதம். ஏன்னா மற்ற ஒளிகள்லாம் இவரிடந்து ஒளிய வாங்கிட்டு அது விளங்குகிறது. நதத்பாசகே சூரியா நசதங்கோ நபாவகா, எங்கெங்கெல்லாம் எதென்ன இருக்கோ எச்சந்திரமசி எச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம், எல்லாம் மாமகம் ஜோதி. என்னுடைய ஒளிய வாங்கிட்டு சூரியன் ஒழிக்கிறார், இந்த ஒளிய கொஞ்சம் வாங்கிட்டு சந்திரன் ஒழிக்கிறார். வசுதா எங்கே அங்கேதான் இருக்கு, அது நமக்கு தெரியல. கரண்ட் டியூப்லைட்ல போச்சுன்னா டியூப்லைட் ஒழிக்கிறது, ரவுண்டா இருக்கிற பல்புல போச்சுன்னா அந்த பல்பு ஒழிக்கிறது. ஆனா இதுக்கு ஒளிய காரணமா இருக்கக்கூடியதான கரண்டை நீங்க கண்ணால பார்க்க முடியுமா? தொட்டு பார்க்கறதுன்னு ஆரம்பிச்சல மேல் நோக்கத்துக்கு போயிடுவாள். ஆனா விவகாரம் என்னன்னு அது ஒழு இருக்கா இல்லையா? ஆனா அதுதான் டியூப்லைட்லயோ இல்லது வேற லைட்லயோ இந்த பல்புலயோ அதான் ஒழிக்கிறது. அதே மாதிரியே சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரன் இடத்துல விளங்கக்கூடியதான ஒளியோ மின்னல் ஒளியோ நெருப்பு ஒளியோ எல்லாமே இந்த உள்ள இருக்கிற ஜோதிஷ்தான். அந்த உள்ள இருக்கிறவர் ஈஸ்வர சர்வபூதா நாம் ஹிருதேசே அர்ஜுனதி, நம்ம இதயத்துல இருக்க. ஆனா அவர் காணப்படல. கரண்ட் பாக்ஸுக்குள்ள இருந்தா அதை ஒளிக்கு ஒளிய காணப்படுறதோ இல்லையே, அதே மாதிரி அவர் காணப்படல. ஆனா அவர் இன்னொரு பல்போட சம்பந்தப்பட்டால் எப்படி ஒழிக்கிறாரோ அதே போலயே மற்ற பதார்த்தங்களோ சில பதார்த்தங்களோட சம்பந்தப்பட்டால் ஒழிப்பார். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை அவர் உருவத்தை நம்ம அடையறதுக்கு இது உபயோகப்படுறதாம். இது பரமேஸ்வரனுக்கு நீங்க பண்ணக்கூடியதான பூஜை. பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஒரு எட்டு நம அதை சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. பரமேஸ்வரனுக்கு ஒரு வில்வத்தை போடுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். எட்டு நாமா சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போறது? அதை சொல்லி பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணினா அழகா சாரூபியம் கிடைக்கிறதா. சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவே சங்கீர்த்தனே, அந்த பரமேஸ்வரன் மகாதேவான்னு சொன்னா. வேதாந்தங்கள் எல்லா உபனிஷத்துகளும் சேர்ந்து எந்த ஜோதிஷத்தை சொல்றதோ அந்த ஜோதிஷத்தை குறிக்கக்கூடியதான பதமானது மகாதேவா. இந்த மகாதேவா ஈஷா எனக்கூடியதான பதங்கள் வேற யாருக்கும் சொல்ல முடியாது, அது பரமேஸ்வரனுக்கு மட்டும் அனுசர சாதாரணமான ஒரு நாமா. ஆகியால் மகாதேவே சங்கீர்த்தனே மூணு முக்திகளை சொல்லியாச்சு. சாலோக்கியம்னு ஒரு முக்தி, சாமீபியம்னு ஒரு முக்தி, சாரூபியம்னு ஒரு முக்தி, இந்த மூணும் கரெக்டாச்சு. ஏன்னா பரமேஸ்வரனை நான் தியானம் பண்றேன், அவருக்கு பூஜை பண்றேன் தினந்தோறும், மகாதேவாங்கிற நாமாவை சொல்லிட்டு இருக்கேன், சிவனடியார்களோட சேர்ந்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் உலகம் முழுக்க பகவானுடைய உருவம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆகையால் சாரூபியம் சாமீபியம் சாலோக்கியம் முக்திகள் கிடைச்சாச்சு. இன்னும் என்னொன்னு இருக்கு, இந்த சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி, இந்த மூணும் பண்ணினத்தினால சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சித்த சுத்தியினால அந்த சிவனடியர்கள் சொன்னதான ஒரு வார்த்தையை நான் கேட்டுண்டு அதனால சாயுஜ்ய முக்தியும் வந்தாச்சு. இந்த சாயுஜ்ய முக்தின்னா என்ன? பகவானோட ஒன்னா போயிடுறது. ஒன்னா போயிட்டுன்னா இந்த சாயுஜ்ய முக்தி எப்படி சார் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சங்கீதம் கேட்டு தெரியுமான்னு நான் கேட்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு தெரியுங்கிற. உங்களுக்கு சங்கீதம் தெரியும்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சது? ஏன் சார் எனக்கு தெரிஞ்சது தெரியாதா? எனக்கு தெரியும் இது தெரியாதுங்கிறது தெரியாதாங்க. அதான் எப்படி தெரியும்னே, இந்த புத்தகத்தை கண்ணால நான் பார்த்தேனால் இது எனக்கு தெரியும்னு சொல்றேன். நீங்க அதே போல சங்கீதத்தை பார்த்துக்கலாம், உங்களுக்குள்ள ஏதாவது பெட்டியில வச்சு இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியறதோ இல்லையே?
அட்லீஸ்ட் கேட்ட வாழ்க்கெல்லாம் எனக்கு இந்த பாட்டு தெரியும், அந்த பாட்டு தெரியும், நான் பாடுவேன், இப்ப வேணும்னா பாடுறேன்னு சொல்லுவேன். சங்கீதம் தெரியாதுங்கிறது எப்படி தெரிஞ்சுன்றீர்கள் சார்? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, கொண்டோம் தெரியாதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அப்ப என்ன, இந்த பொருளானது நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது சொல்றதுக்கு பின்னால ஒருத்தர் இருக்க, என் மனதில் இவைகள் இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சி இருக்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுமே உங்க நீங்க போய் உங்க சாட்சிய மனசு அப்படி திருப்பி பார்த்துருக்க இருக்கான்னு. அப்ப அந்த சாட்சி சொல்ற, நீ இதுல உழைச்சிருக்காய், உங்ககிட்ட இருக்கு, தெரியும் அப்படிங்கிற, இல்லைன்னா தெரியாதுன்னு அவர் சொல்றார். அந்த சாட்சியா இருக்கிறவர் யாரு? பரமேஸ்வரன். அப்படிப்பட்டதான் அந்த சாட்சி இருக்காரு. அவரை நாம் என்னைக்கு அறிந்தோமோ அன்னைக்கு இன்னொன்னு அறிய வேண்டியது. ஜுஷ்டம் யதா பஸ்ய ஜன்யமீஷம் அஸ்ய மகிமானமிதி விதசோகா. நமக்குள்ள ரெண்டு பேர் இருக்கலாம், துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிடஸ்வ ஜாதே. இந்த சரீரம் எனக்கூடியதான ஒரு மரத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு. அந்த ரெண்டு பட்சிகள்ல ஒரு பட்சி யாருன்னா ஜீவன்கிற ஒரு பட்சி, இன்னொரு பட்சி ஈஸ்வரன் ஒரு பட்சி. இந்த ஜீவன்கிற பட்சி என்ன பண்றதுன்னு, இதுக்கு ஆசை ஜாஸ்தி. இது மேலையும் கீழையும் போய் மேல இருக்கிற காயும் கீழே இருக்கிற பிஞ்சியும் அப்படி கொத்தின்றே இருக்கு. பழமா இருக்கக்கூடியதான பழத்தை கொத்தினா திதிப்பான ரசம் வரும், சுவைச்சுட்டு சாப்பிடலாம். இந்த பிஞ்சையும் காயும் கொத்தினேன்னு வச்சுக்கலாம், மூக்கத்தான் வலிக்கும். இந்த கொய்யா பழம் இருக்கு பார்த்தீங்களா, அத காயா இருக்கிறத கடிச்சு சாப்பிடுறாரு சில பேர். அது என்னடா சொன்னார், முன்னால் இருக்கிற பல்ல அதுக்குதான் உபயோகப்படும். ஒண்ணு பழத்தை கிடைக்கிறதுக்கு, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற மனுஷன் கிடைக்கிறது. முன்னால் இருக்கிற பல்ல எதுக்கு உபயோகப்படுறது? அதுக்குதான். அது கடிச்சா என்ன, பல்லு வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஏதோ ஒரு காய கடிச்சா அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அதுவே பழமா இருக்கமே ஆனால் அழகா சாப்பிடுறேன். ஆனால் இந்த ஜீவன் என்ன பண்றான், சிலது நல்லது சிலது கெட்டது, சுகம் துன்பம் இன்பம் எல்லாத்திலையும் மாத்தி மாத்தி அனுபவிச்சுட்டே இருக்கார் சார். ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற ஈஸ்வரத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கே நான் கவனிச்சுட்டே இருக்கேன், இதுக்கு என்ன பலமோ ஒரு நாளைக்கு உனக்கு நான் கொடுப்பேன், அது வரைக்கும் நான் இன்னைக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஒரு பொய் யாராவது சொன்னாலும் முதுகுல ஒரு அடி விழுந்ததுன்னு சொன்னா போய் சொல்லுவாரோ? சொல்ல மாட்டான். அப்ப என்ன, அப்புறம் என்ன சொல்லியிருக்கார், குழந்தைய விளையாடுறதுக்கு விட்ட மாதிரி நம்மளை இந்த உலகத்துல விளையாடுன்னு விட்டார். ஆனா இதனுடைய விளைவெல்லாம் ஒரு நாளைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அபிசாக சீதி, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். வேடிக்கை பார்க்கல, யார் யார் என்னென்ன கர்மா பண்றாளோ அவைகளுக்கு உதவி கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கார். அபிப்பிரகாசத்தேன்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். அப்ப ஒரு ஜீவனானவன் எல்லா சுகதுக்கங்களையும் சரீரத்தில் அனுபவிக்கிறான், இன்னொருவர் இவன் அனுபவிக்கிறத பார்த்து கொண்டிருக்கார் அப்படின்னு. இந்த ஜீவன் சுகதுக்கங்களையே நாடிட்டு மறுபடியும் சுகம், எதை பண்ணினா சுகம் வரும், எதை பண்ணினா துன்பம் வரும், அயல் நான் சுகம் வருவதற்கே என்ன வழி அப்படின்னு சுத்தி கொண்டான் இருக்கான்லவா. இவன் என்னைக்கோ ஒரு நாள் எந்த புண்ணியம் பண்ணினானோ தெரியல, எந்த சத்சங்கம்னு தெரியல, ஒரு நாளைக்கு அந்த பரமாத்மாவை பார்த்துட்டார் சார். ஜுஷ்டம் யதா பஸ்யதி அன்யமீஷம், ஜுஷ்டம் சேவ்யம், எல்லோராலையும் வணங்கத்தக்கதான அந்த பரமேஸ்வரன் வேற எங்கேயோ இல்லை, உங்க இதயத்தில் தான் இருக்க. பகவான் கீதைக்கு உபதேசம் பண்ணினார், பகவானை பாருன்னார், எங்கே போய் பார்க்கறத, அந்த தேர் தட்டிலேயே அவர் இருக்கார், வேற இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாம். எந்த தேர்ல இருந்த ஒரு உபதேசம் பண்ணி பகவான அடையன்னு சொன்னாரோ அந்த தேர் தட்டிலேயே தேரை ஓட்டுறவரா அவர் தான் இருக்கார். ஆனா அந்த ஜீவனுக்கு தன்னை விட உயர்ந்ததான நிலையை கொடுத்துருக்கார். அவர் மேல என்ன உட்கார்ந்துட்டு இருக்கார் அர்ஜுனன், கீழே இருக்கார் என்னன்னா, அப்பதான் பாக்கிறதுக்கு வசதி, தலை மேல தூக்கி பார்க்கணுமா, கொஞ்ச நேரம் பார்த்தா கழுத்து வலிக்கிறது கீழே விட்டுரும், அதனால அவர் கீழே அந்த பக்த பரியாலோச்சனம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு உபதேசம். இவர் கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், வேற எங்கேயோ போய் அடைய வேண்டாம், உங்க இதயத்திலேயே இருக்கு. கோயிலுக்கு போகணும், பத்ரிநாத் போகணும், கேதார்நாத் போகணும், ஒருத்தரும் சொல்லல, உங்க இதயத்தில் இருக்கிற பாருங்க, உங்க இதயத்தில் தான் இருக்கார் அவரை நீங்க. துஷ்டம் யதா பஸ்யதி அன்யமீஷம், அன்யமீஷம் என்னை விட வேறானவர்னு இல்ல, என்னுடைய உடலோ என்னுடைய மனதோ என்னுடைய புலன்களோ என்னுடைய பிராணமோ என்னுடைய அகங்காரமோ இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஒரு ஈஸ்வரன் இருக்க. க
கர்மபலங்களுக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கார். அவர் அவரை நீங்க எப்பொழுது பார்ப்பீடோ சதா பவதி வீதசோகா, இனிமேல வாழ்க்கையில கஷ்டம் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரனை பார்த்தால் சாயுஜ்யம் தவ மமதித்தமத்ர பவதி, சாயுஜ்யமானது கிடைக்கிறது. சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம், அவரை பார்த்தால் எப்படி சாயுஜ்யம், அறிவால் எப்படி சாயுஜ்யம் கிடைக்கும். முன்னாலேயே அந்த தத்துவம் இருக்க இத்தனை நாளா அறியல. டிராமால டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருக்க, வெளியில கர்டன் போட்டிருக்க, உள்ள என்னன்னு தெரியல. அந்த சமயம் வந்ததுமே கர்டனை திறக்கிற, கர்டனை திறந்ததுமே அங்கே டான்ஸ் ஆடிட்டே இருக்க வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன விவகாரம், கர்டன் திறந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெறும்னு போர் அடிச்சுட்டே உட்கார்ந்து எல்லாரும் எழுந்து போயிடுவான். கர்டன் திறந்ததுமே அப்படி சத்தம் போட்டுட்டே அப்படியே வர டான்ஸ் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி தான் முன்னால் இருக்கக்கூடிய நான் அந்த ஸ்வரூபம் இந்நேரம் கர்த்தன் மறைஞ்சிருந்ததுனால அதை பார்க்க முடியல. அதை கர்த்தன் திறந்ததுமே எப்படி தெரியறதோ அதே போல உள்ள இருக்கக்கூடியதான ஈஸ்வரன் உண்மை இதயத்துல இருக்க, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்க. வேதாத்தியனம் பண்ணினா என் இதயத்துல தான் இருக்க, ஒன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லல. பணக்காரர்களுக்கு தான் இருக்கேன், ஏழைகளுக்கு இல்லைன்னு சொல்லல. எல்லோருடைய இதயத்திலையும் இருக்க. ஆனா நீங்க என்ன பண்றது, காலம் பழைய இது வேணும் அது வேணும் அது வேணும், பணத்தை சம்பாதிக்கணும் புழ வாக்கணும் இப்படியும் நினைச்சுட்டு நினைச்சுட்டு வெளியிலேயே ஓடிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மகான பார்த்த, அவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுண்ட, அந்த பகவன் நாமாவை தெரிஞ்சுண்ட, ஒரு க்ஷணம் அப்படி உள்நோக்கி பார்த்தேனால், உங்க இதயத்துல பார்த்துகளையானால், அவர் காணப்பட்டாரையானால் என்ன சுவாமி ஆச்சுன்னு. சாயுஜம் சித்தம், ஏன் கர்த்தனை திறக்கிற வரைக்கும் தான் சார் நான் இங்கே அங்கேயும் வேடிக்கை பார்க்கணும். கர்த்தன் திறந்து ஆச்சுன்னா அடுத்த க்ஷணம் தானா தெரியறது, அது முன்னால இருந்ததே தெரியும். புதுசா இப்ப உண்டு பண்ணல, நீங்க உண்டு பண்ணினீங்களேயானால் முதல்ல சொன்ன அழிஞ்சு போயிடும். எது உண்டாச்சோ அது அழிய வேண்டியதுதான். ரொம்ப நன்னா பால் பாயசம் பண்ணேள், ரொம்ப நன்னாத்தான் இருக்க, ஆனா கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றேன். அது அப்படியே வச்சோன்னா ரெண்டு நாள் ஆச்சுன்னா புளிச்சு போயிடும். என்ன சுவாமி நேர் என்ன அழகா நீங்க பண்ணியிருந்த போதிலும் அது கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா அது அழிஞ்சு போயிடுறது. அதே மாதிரியே எந்த ஒரு பதார்த்தமும் உண்டானா அழிஞ்சு போயிடும். ஆனா இங்க இருக்கக்கூடியதான சிவன் நீங்க உண்டாடுறதுக்கு முன்னாலே இங்க இருக்க. கொய்யவன் குடத்தை பண்ணின பிறகு அதுக்குள்ள இடவழியை விட்டானா? குடத்தை பண்ணி விட்டேன், அந்த குடத்துல ஜலத்தை பிடிச்சி வச்சுக்கணும், ஜலம் பிடிக்கணுமே, ஏன்னா அதுல இடவழி இருந்தா தான் ஜலம் வைக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் இடவழியை தூக்கி அங்கே போட்டானோ? இல்ல, இடவழியில குடத்தை பண்ணினான். அதே மாதிரியே சிவன் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்க, இங்க இருக்காரு அங்க இருக்கான்னு இல்ல, அவர் இருக்கிற இடத்துல என் சரீரம் உண்டாச்சு. ஆகையால் என் சரீரம்

0: அது அனுபவிக்க முடியல. உமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனை பார்க்காதனால் இன்னும் ஜீவனா நிற்கிறேன். எப்ப அந்த சிவனை பார்த்த ஜீவனுக்கு ஜீவத்துவம் போச்சு, அந்த சிவனானவன் பிரம்மமாயிட்ட, ஆனந்தமான நிலை இருக்க. அப்படிப்பட்டதானந்தமாக கிடைக்கிறது. சுவாமின் கிருத்த அர்த்தோஸ்மியகம். அதோட மட்டுமல்ல, ஹே பரமேஸ்வர கிருதார்த்தா, கிருதம் அர்த்தம் சம்பாதித்தம் ஏன, எந்த ஒரு காரியமானது நம்ம பண்ணணும்னு பண்ணுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதை முடிச்சா போலாச்சு. நாம எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு பிறவி எடுத்திருக்கோம், நமக்குள்ள இருக்க பரமனை பார்ப்பதற்காக. அத பார்க்கணும்னா என்ன வேணும் நமக்கு, இந்த சரீரம் வேணும். இந்த சரீரம் வேணுமையானால் அதுக்கு ஆகாரம் வேணும். அந்த ஆகாரம்னா நமக்கு ஒரு ஆகாரம் மட்டும் போறல, கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்ல உருவம் வேணும், காதுக்கு கேட்கறதுக்கு நல்ல சொல்லு வேணும், இவைகள் இருந்தா தான் மனுஷன் சந்தோஷமா இருக்கான். அந்த ஆகாரம்னு சொன்னா அது வக்கணையா, அது வெறும் ஏதோ மோரும் சேதம் மட்டும் போனா போறாது, அது வேணும் இது வேணும் இது வேணும், இப்படி அத்தனையும் வேணும் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. இதுக்காக உழைக்கிறதுக்காக போறோம், அது உழைக்கிறதுக்காக போகும்பொழுது அப்படியே 24 மணி நேரம் ஆயிடுது. சோ இவனுடைய வாழ்க்கை எப்படி, இவன் சாப்பிடணும், இவன் வாழறதுக்கு வேண்டியதான வசதிகளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் இவனுக்கு தெரியுது. அதுவே தவிர வாழ்நாள்ல பரமேஸ்வரனை பார்க்கணுங்கிற எண்ணம் தோன்றதா, ஒருவேளை தோணினாலும் அதுக்காக முயற்சி எடுக்கிறதுக்கு இவனுக்கு சமயம் இருக்கா, இல்லையே. அதனால வாழ்நாள் முழுக்க இப்படியே பண்ணிட்டு எந்த காரியம் பண்றதுக்காக பகவான் இந்த உருளை கொடுத்தாரோ அதை பண்ணாமலேயே நம்ம இறங்கி விட்டுட்டோம். அதனால என்ன, மரண காலத்துல மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதான நிர்பந்தம் வந்தாச்சு. ஆனால் எண்ணிக்காத ஒரு ஜென்மாவது நம்ம அந்த பகவத் அனுகிரகத்தினால, பரமேஸ்வர அனுகிரகத்தினால நமக்கு பகவானை பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பம் வேற எங்கேயோ இல்லை. உங்க இதயத்திலேயே இருக்கார், ஒளிச்சுண்டு இருக்கார், உங்களுக்கு ஒவ்வொரு கணமும் சகாயம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கண்ணு பார்க்கணும்னா அதுக்கு திறமை கொடுக்கிறார், காது கேட்கணும்னா திறமையை கொடுக்கிறார், கால் நடக்கணும்னா திறமையை கொடுக்கிறார். கரண்ட் இல்லைன்னா மிக்சி ஓடுமா, கிரைண்டர் ஓடுமா, வேற எது ஓடும்? அதே போல உள்ள சக்தி இல்லாத நடக்குமா? சிவன் எல்லாமும் பண்ணிட்டு இருக்கார். இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவரை நான் பார்க்கல, அவரை பார்த்தாச்சு. பிறவி எடுத்ததனுடைய பயனை அடைந்தாச்சு. என்ன பயன்? மறுபிறவி இல்லை. எத்தனை பிறவி எடுத்தாலும் பயன் இது ஒண்ணுதான், இதை அடையணும். நீங்க அதை அடைஞ்சாச்சுன்னா கிருத கிருத்தியா, கிருதம் கிருத்யம் ஏனா. அதே போல கிருதார்த்தோஸ்மியகம் சுவாமின் கிருதார்த்தோஸ்மியகம். ஹே பரேஸ்வர, உன்னை பார்க்கறதுனாலயே எனக்கு கிருதார்த்த நிலை அடைஞ்சாச்சு. எப்படிப்பட்டதான் நிலை? சாஸ்திரங்கள் சொன்னதான 4 மோட்சங்களும், சாரூப்யம் சாமீபியம் சாலோக்கியம் எனக்கூடியதான 3 சாதாரண மோட்சமும், சாயுஜ்யம் எனக்கூடியதான மோட்சமும் சித்தமத்ர பவதி. ஆகையால் இது ஸ்வத சித்தம், மோட்சம் புதுசா வர வேண்டியதில்லை, சித்தம். அது சித்தம் து நிவர்த்தகத்வாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல சொன்னதான அம்சம் இங்க சுலபமா நமக்கு சொல்றது. ஆயுஜ்யம் மம சித்தம் அத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியகம் அப்படின்னு கிருதார்த்தத்துவத்த நிலைய கொடுக்கக்கூடியதான சிவபக்திய, இந்த சிவபக்தி தான் உங்களுக்கு அந்த சிவனுக்கு பண்ணினதான பூஜை, சிவன் இடத்துல வச்சதான ஒரு பில்வம், அவரை மகாதேவான் கூப்பிட்டதும், சிவனடியார்களோட பேசுவதும், அவளுடைய சாங்கத்தியமும், உலகம் முழுக்க பகவான் தான், இதுல ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லோரிடத்துலயும் எங்கும் பகவான் இணக்கக்கூடிய நினைப்பு இருக்க, இந்த நினைப்பு நமக்கு உயர்ந்ததான ஒரு பலங்களையும் லோகங்களையும் கொடுக்கும். அதற்கெல்லாம் மேல அந்த சிவன் இதயத்துல காணப்படுவார். அவரை பார்த்த பிறகு இந்த ஜென்மாவில கிருதார்த்தனாக ஆகிவிடலாம் அப்படின்னு சர்வோபனிஷ சாரம் இங்க நமக்கு ஒரு ஸ்லோகத்துல அழகா சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை நம்ம தியானித்துக் கொண்டு நாளைக்கு
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நித்திய திரவிய விருத்திய பிரிச்சு காட்டுறதுக்கு காரணமானது விசேஷம். ஏன்னா பாருங்க, நித்திய திரவியம்னு சொல்லி சொல்லும்போது பரமாணு நிலையில, மத்ததை விட்டுடுங்க, மொத்தம் இந்த நாலு பரமாணு, முதல் நாலு பிருத்திவிய தேஜு வாயு, இந்த நாளுக்கும் பாத்துக்கோங்க. ஆகாசத்தை விட்டுட்டு ஆகாசம் அதெல்லாம் இதாவே குணம், பரமாணு லெவல்ல தான் இதெல்லாம் குணம். ஓ, பிருத்திவி பரமாணு, ஆகாச பரமாணு, பரமாணுல எப்படி எல்லாமே பரமாணு தான். பரமாணுல என்ன பேதம் இருக்க முடியும்? அந்த பரமாணு இதுதான் பிருத்திவி பரமாணு, இது ஜல பரமா பரிமா பரமாணு அப்படின்னு எப்படி பேதத்தை உண்டு பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு காரணம் இந்த விசேஷ குணம் தான். இந்த விசேஷம் தான் அதுல பிரிச்சு காட்டுறது அந்த தர்மத்தை. நித்திய சம்பந்த சமவாய, சமவாயம்னு சொல்லி சொன்னா நிறைய தரம் பார்த்திருக்கோம். சமவாயம்ங்கிறது நித்திய சம்பந்தம், ஒரு ஒரு குணத்திலையும் ஒரு குணிலையும் ஒரு ஜாத்திலையும் அதோடைய வெட்டிலையும் தர்மத்திலையும் தர்மியிலையும் இந்த மாதிரி பல இடத்துல நித்தியமான எல்லா இடத்துலயும் இருக்கிறது பேரு சமவாயம் அப்படின்னுட்டு. இதான் கிண்டல் பண்ணுவான். என்ன, குணத்துக்கும் குணிக்கும் நடுவுல சமவாயம்ங்கிற சம்பந்தம் இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தம், ரூபம் ரூபத்தன்மை, இந்த மாதிரி எது பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தத்துக்கு பேர் சமவாய சம்பந்தம். இந்த சமவாய சம்பந்தம் எந்த சம்பந்தத்துல இருக்குன்னு கேட்பான். அதாவது ரூபம் ரூபத்தன்மை இதுக்கு நடுவில் சமவாயம், இந்த சமவாயமும் ரூபமும் சமவாயமும் ரூபத்தன்மையும் எந்த சம்பந்தத்துல இருக்கு? இது மத்த சாஸ்திரக்காரங்க வேதாந்தி இவங்கிட்ட கேட்பான். அப்போ சரி, சமவாயத்துக்கு நடுவுல ஒரு பமவாயம்னு ஒரு கற்பனை பண்றீங்க, இல்ல சமவாயம் கற்பனை பண்றீங்க, சமவாயமும் கமவாயமும் இல்ல சமவாயமும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? கமவாயம், சரி, கமவாயம் சமவாயமும் பமவாயம் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கணும். நீங்க இன்ஃபினிட்டியா போயிடும், இன்னொன்னு சொல்லப்படுற அந்நிய அனவஸ்தா தோஷம் வந்துடும். அதனால சக்கரக தோஷத்துல இருந்து அந்யோன்ய ஆசிரிய தோஷத்துலயும் சக்கரக தோஷத்துல அனவஸ்தா தோஷம் வரைக்கும் எல்லா தோஷமும் வந்துடும். ஒண்ணு இன்னொருத்த ஆசிரம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்யோன்ய ஆசிரியம். சமவாயத்துக்கு சப்தத்துவம், சப்தத்துக்கு சமவாயம், சமவாயத்துக்கு சப்தம், சப்தத்துக்கு சமவாயம் அப்படின்னு நீங்க ஒன்னு தென்னு ஆச்சரியம் பண்ணுன்னு சொல்லி சொன்னா அந்யோன்ய ஆசிரியம். சமவாயம் சப்தத்துவத்தை ஆச்சரியம் பண்ணும், சப்தத்துவம் சப்தத்தை ஆச்சரியம் பண்ணும், சப்தம் சமவாயத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா சக்கரக தோஷம். இதுக்கு நடுவுல இந்த சமவாயத்துக்கு சமவாயத்துக்கும் சப்தத்துவத்துக்கும் நீங்க வேற ஒரு சம்பந்தத்தை ஒத்துண்டீங்கன்னா அனவஸ்தா தோஷம். இப்படி தோஷங்களானது மாறிட்டே இருக்கும். அதனால சமவாய சம்பந்தம்னா நித்திய சம்பந்தம். நித்திய சம்பந்தம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னா, அயுத்த சித்த விருத்தி யோர்வயோகோ மத்தியே ஏகம் அவினஷத்து தடவஸ்தா அவஸ்தம் அபரா ஆசிரம் ஏவ அவதிஷ்டதே தௌ அயுத்த சித்தௌ. அயுத்த சித்தம்னா இணை பிரியாத சம்பந்தம், ஒண்ணு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அடுத்ததும் அது ஆசிரித்தமாவே இருக்கும். இது இருந்ததுன்னா அது இருக்கும், இது இல்லைன்னா அதுவும் இருக்காது. அந்த மாதிரி பிரிக்க முடியாத இணையான சம்பந்தத்துக்கு பேரு அயுத சித்தம்னு பேரு. யுத சித்தம், அயுத சித்தம், அப்படி அயுத்த சித்தமான பிரிக்க முடியாத சம்பந்தம். யசா அவயவ அவயவினோ எப்படின்னு சொல்லி சொன்னா அவயவ அவயவினோ, அவயவம் அவயவி, அவயம் உடையது அவயவி, பாகங்களுடையது பாகி, அந்த மாதிரி அவயவங்களுடையது அவயவி, அந்த மாதிரி அவயவத்துக்கும் அவயவிக்கும் உள்ள சம்பந்தம், குணத்துக்கும் குணிக்கும், குணம் குணம் உடையது குணி, குணத்துக்கும் குணிக்கும் உள்ள சம்பந்தம், கிரியா கிரியாவந்தோ கிரியா கிரியா உடையது அது ரெண்டுத்துக்கும் நடுவுல சம்பந்தம், ஜாதி வெக்தி, ஜாதிங்கிறது கூட்டம், வெக்திங்கிறது தனி, இந்த கூட்டம் தனி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தம். இப்படி எல்லாத்துக்கும் உள்ள சம்பந்தமானது விசேஷ நித்திய திரவிய, இது எல்லாத்துக்கும் உள்ள சம்பந்தம். நித்திய திரவியத்துல விசேஷமா இருக்கிறது இந்த எல்லா சம்பந்தம் எப்படிப்பட்டது? பிரிக்க முடியாத சம்பந்தம். போன நித்திய திரவிய விசேஷம்னு பார்த்தோம், நித்திய திரவிய விருத்தின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அப்போ அது என்ன சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. சாதிர் அனந்தா பிரத்வம்சா, அடுத்தது அபாவம், சமவாய அபாவா சப்த பதார்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அடுத்தது அபாவம் பார்க்கணும். அபாவம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, அபாவம்னா இன்மைன்னு சொல்லி சொன்னோம். அபாவம் எத்தனை வகைப்படுறதுன்னா நாலு வகைப்படுறது, பிராகபாவம் பிரத்வம்சபாவம் அத்தியந்தபாவம் அன்யோன்யபாவம் சொல்லிட்டு. இப்போ பிராகபாவத்தை விட்டுட்டு பிரத்வம்சபாவம் வருது. அனாதி சாந்த பிராகபாவ உற்பத்தே பூர்வம் காரியசிய, அனாதி சாந்த பிராகபாவம் சொல்லி சொன்னா என்ன அப்படிங்கறத இங்க விளக்குறாங்க. அனாதி பிராகபாவம்ங்கிறது அனாதி காலமாக இருக்கிறது, சாந்தக முடிவுடையது, அனாதிகாலமாக இருப்பது ஆனால் முடிவுடையது, அதுக்கு பேரு பிராகபாவக. உற்பத்தியே பூர்வம் காரியம், எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, காரியமானது தோற்றமடையறதுக்கு முன்னாடி உள்ள நிலை, காரியமானது பானையானது உண்டாடுறதுக்கு முன்னாடி அனாதிகாலமா பானையின்மை இருக்கு, ஆனா பானை உண்டான உடனே அந்த பானையின்மையானது முடிஞ்சு போயிடுறது, அது பிராகபாவம். பிரத்வம்சாபாவம்னு சொல்லி சொன்னா அதுக்கு விரோதமானது, காரியத்துக்கு பின்னாடி உண்டானது. சொல்றாரு என்னது, சாதி அனந்த பிரத்வம் சக உற்பத்தி அனந்தரம் காரியசிய, துவக்கமுடையது அது தூக்கம் அல்லாது பிராகபாவம். பிரத்வம் சபம் தூக்கமுடையது, அது அந்தமுடையது பிராகபாவம், இது அனந்தம். அது காரியத்துக்கு முன்னாடி, இது காரியத்துக்கு பின்னாடி. பிராகபாவம் பிரத்வம் சபம் வேறுபட்டது. பானை உண்டாரத்துக்கு முன்னாடி பிராகபாவம் முன்னின்மை, பல கோடி காலமா இது முன்னின்மையில இருந்தது, ஆனா முடி உடஞ்செடுத்து. பானை உண்டாச்சு, இப்ப அழிஞ்சு போச்சு, உடச்ச பின்னாடி பானைய உடச்சதுன்றது தூக்க முடியாது சாதி. ஆனா இந்த பானையோட இல்லாத நிலை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா அனந்தமா, இனி எத்தனை சிருஷ்டி வந்தாலும் இந்த பானை உண்டாகாது. அப்படி அனந்த காலத்துக்கு அந்த பிரதம சபாவமானது இருக்கும். திரைகாலிக சம்சர்க அவச்சின்ன பிரதியோகிதாக்கோ அத்தியந்த அபாவ யசா பூதலே கடோ நாஸ்தி. திரைகாலிக சம்சர்க அவச்சின்ன பிரதியோகிதாக்க அத்தியந்த அபாவம், அத்தியந்த அபாவம்னு சொல்லி சொன்னா மூன்று காலத்திலும் சம்சர்க்கம் சம்பந்தப்பட்டது, சம்பந்தத்தினால் வரையறுக்கப்பட்டது. மூன்று காலம் அப்படிங்கிற சம்பந்தத்தினால் வரையறுக்கப்பட்ட பிரதியோகிதாக்க இன்மைக்கு பாத்திரமா இருக்கிறது, மூன்று காலத்திலும் இன்மைக்கு பாத்திரமா இருக்கிறது, அப்படிப்பட்டது அத்தியந்த அபாவம், நிரந்தர இன்மை. எந்த காலத்தையும் இருக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு பேரு நிரந்தர இன்மைன்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, இந்த பூமியில பானை இல்ல அப்படிங்கிறது, முன்னாடி பானை இல்ல, இப்ப இல்ல, அடுத்த செகண்டும் இல்ல, அப்படி மூன்று காலத்துல, மூணு க்ஷணமும் மூணு காலமா இருக்கு, அப்படி மூணு காலத்துல. ஏன்னா இத தர்க்கத்தை சொல்லுவான், தர்க்கத்துல இங்க பானை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பான். பானை இருக்குன்னு சொல்லி சொன்னா, முன்னாடி சொன்ன சம்பந்தத்தை வச்சுட்டு, இது இந்த சம்பந்தத்துல இருக்கு அந்த சம்பந்தத்தில் இல்லன்னு பிரிச்சு சொல்லுவான். சமவாய சம்பந்தேன நாஸ்தி, சம்சர்கா சம்பந்தேனா அஸ்தி அப்படிமா. இப்ப அப்படி இல்ல, சம்யோக சம்பந்தேனா அஸ்தி அப்படிமா. இப்ப அப்படி இல்ல, இப்ப என்ன சொல்றான், இந்த பானையானது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுவான். எப்படின்னா, இப்ப வச்சுட்டேன், மூணாவது க்ஷணம், பழைய போன காலம், நிகழ்காலம், கடந்த இறந்த காலம், எதிர்காலம், இந்த மூணு சரத்தை எதிர்காலத்தை நான் வச்சிருவேன், டக்குன்னு எதிர்கால சனத்தை நான் வச்சிருவேன், வச்சுட்டேன்னா பானை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லட்டி, மூணு காலத்துல இல்ல இந்த பானத்தை, இந்த இடத்த பானை இல்லவே இல்லை அப்படின்டுவான். எப்படின்னா, நான் அடுத்து பானை வச்சா கூட மூணு க்ஷணம், மூணு க்ஷணத்துல இல்ல அப்படிமா. அப்போ தர்க்கத்தை அப்படி மாத்தி பேசுறது, அதனால மூணு காலத்தில் இல்லாத அந்த இன்னைக்கு பேரு பிரத்வம்ச அபாவம். அடுத்தது, சாதாத்மிய சம்பந்தாவ சின்ன பிரதியோகிதாக்கோ அந்யோன்ய அபாவா கடோ படோ நாஸ்தி நேதி. தாதாத்மிய சம்பந்தம், சொரூப சம்பந்தம், தாதாத்மிய சம்பந்தம், தத ஆத்மனே பவதி தாதாத்மியம், அதுல நிக்கிறது, அதுவே இயல்பு, அதனுடைய இயல்பு சொரூபம். அப்படிப்பட்ட சம்பந்தமானது கூடியதான இன்னைக்கு பாத்திரமானது, அப்படி பிரிக்க முடியாத அந்த சம்பந்தத்தோட கூடியதான இன்னைக்கு பாத்திரமானது. அதாவது துணியானது பாணியில இருக்காது, துணி துணித்தன்மையிலே, துணித்தன்மையுடைய இடத்துலதான் துணி இருக்கும், பாணி பாணித்தன்மையுடைய இடத்துலதான் இருக்கும், துணி பாணித்தன்மையுடைய இடத்துலயோ இல்ல பாணி துணித்தன்மையுடைய இடத்துலயோ இருக்க முடியாது. துணி பாணி இல்ல, பாணி துணி இல்ல, இது அத்தியந்த அந்யோன்ய அபாவம், ஒன்னு இன்னொன்னு இல்லை, ஒன்று மற்றொன்றில் இன்மை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, சர்வேஷாம் பதார்த்தானாம் யதாயதம் உக்தம் உக்தேஷு அந்தர்பாவாத சப்தைவ பதார்த்தா இது சித்தம். அப்படி இந்த சொல்லப்பட்ட ரெண்டு விஷயத்திலையும், இப்ப பார்த்த எல்லா விஷயத்திலையும் ஏழு பதார்த்தத்தை நாம பார்த்தோம். இந்த ஏழு பதார்த்தம், இந்த உலகத்துல என்னென்ன விஷயம் இருக்கோ அந்த ஏழு பதார்த்தத்துக்குள்ள அடங்கிடும் அப்படிங்கறதுனால, எத்தனை பதார்த்தம், ஏழு தான், ஏழுத்துக்குள்ள எல்லாமே அடங்கிடுமே. நியாயத்துல என்ன ஒத்துக்கிறாங்களோ, வைசேஷிகத்தை என்ன ஒத்துக்காங்களோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஒரு ட்ராக் போட்டு ஓட்டின்னு இருக்கேன், இந்த ஏழுலயே எல்லாமே அடங்கிடும் அப்படிங்கிறாரு. அதனால ஏழுதான் ஒரு நிரூபணம் ஆயிட்டு, இந்த ஏழுத்தையும் நீங்க வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா 21 வகையான துக்கத்வம்சமானது உண்டாகும், 21 வகையான துக்கமானது நாசமாறதுதான் மோட்சம்னு சொல்லியிருக்கு. இந்திரிய மாறு, இந்திரிய ஞானம் மாறு, அதனுடைய விஷயம் மாறு, 6, 3, 18 சரீரம், 19 அப்புறம் மீதி ரெண்டு சம்ஸ்காரம் புத்தி, புத்தி மீதி ரெண்டு புத்தி சம்ஸ்காரமும், அப்படி இல்ல சுகம் துக்கம், சுகம் துக்கம் 2 கரெக்ட், சுகம் துக்கம் 2 முடிஞ்சு போச்சு. 21 வகையான துக்கமும் துவம்சமாறுது, அதுதான் ஞானம், அதுதான் மோட்சம், இவங்களுடைய சித்தாந்த பிரகாரம். அவ்வளவுதான் பாஷ்யம், மூலம் தூரம் முடிஞ்சிருது. அடுத்த என்ன சொல்றாரு, கணாத நியாய மதையோ பால உற்பத்தி சித்தையே அன்னம் பட்டேன விதுஷா அண்ணம் பட்டேன அப்படின்னு இருக்கு. அண்ணம் பட்டேன விதுஷா ரச்சித ஸ்தர்க்க சங்கிரக கணாத நியாய மதையோர். கணாத நியாய மதையோர், கணாதன்னால சொல்லப்பட்ட மதம் வைசேஷிகம், கௌதவர்னால சொல்லப்பட்ட மதம் நியாயம். இந்த கணாதராலையும் கௌதமர்னாலையும் சொல்லப்பட்ட நியாய வைசேஷிக நியாயம், நியாய வைசேஷிகம் சொல்லணும். சமாச சொல்லா சொல்லும் போது எது கம்மியான சொல் இருக்கோ, பதங்கள் இருக்கோ, எழுத்துக்கள் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வரணும். அப்படி நியாய வைசேஷிகமானது தர்ஷனத்துல பால விற்பத்தி சித்தையே, அந்த பிரவர்த்தி பாலனுக்கு புரியறதுக்கோசரம், அதாவது சாஸ்திரத்தை தர்க்க சாஸ்திரத்தை படிக்காதவங்க, இந்த நியாய வைசேஷிக சாஸ்திரத்தை படிக்காதவங்களுக்கு எளிதில் புரியறதுக்கோசரம் அண்ணம் பட்டேன்னு விதுஷா, அண்ணம் பட்டம்னு சொல்லப்படுற வித்வானான என்னால தண்ணியே சொல்லிட்டாரு நான் வித்வான் அப்படின்ட்டு. ரச்சித தர்க்க சங்கிரக என்னால் எழுதப்பட்டது என்னது, இந்த தர்க்க சங்கிரம் அப்படிங்கிற கிரந்தம். அப்போ இது ஸ்ரீமத் ஸ்ரீ மகோபாத்யாய அண்ணம் பட்ட விரசித தர்க்க சங்கிரக சமாப்த அப்படி அத்தர்க்க சங்கிரமானது மூலம் முடிஞ்சிடுது. அடுத்தது நாம என்ன பண்ணுவோம், டீக்கா பார்ப்போம். சரி, இப்ப நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டான். புரிஞ்சுது தலையாட்டம், புரிஞ்சுதானே, புரிஞ்சுது புரிஞ்சுது தானே, சொல்லி கொடுத்தது புரிஞ்சுது. இப்போ தர்க்கத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த சொல்லி கொடுத்தா புரிஞ்சுதான்னு கேட்டா புரிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னா புரிஞ்சுதா, சரி வா திருப்பி இன்னொரு தரம் படி அப்படிம்பாங்க. தர்க்க சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி படிக்கணும். நீங்க புரிஞ்சிருச்சுன்னு சொன்னதுனால திருப்பி படிக்க வேண்டியது இருக்கு நமக்கு. என்ன பதக்கிருத்தியம் அடுத்தது, ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா தர்க்க சாஸ்திரத்துல ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் கங்கேஷ உபாத்யாயர் அப்படின்ட்டு தர்க்க சாஸ்திரத்துல பெரிய விற்பத்தி உற்பத்தி உடையவர், அவருக்கு போய் ஒருத்தர் படிக்கிறான். சரி வா படி கத்து கொடுக்குறான் உட்கார் அப்படின்னு கத்து கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சொன்னோன்னா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான் புரிஞ்சுது, தெளிவா புரிஞ்சுது, நல்லா கத்து கொடுத்துட்டீங்க, தெளிவா புரிஞ்சுதுன்னு. தெளிவா புரிஞ்சுதா, எங்க பிரச்சனை இருக்கு. சரி இன்னொருத்தன் கத்து கத்து கொடுக்குறா வா, நாளையிலேருந்து திருப்பி தர்க்க சங்கரம் ஆரம்பிக்கிறான் அப்படின்பாரு. சரி திருப்பியும் போறான், திருப்பியும் போனவொன்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட் அதே நிதா எழுதி விசேஷம் திருப்பி ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படின்னு புரிஞ்சுதா அவனுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுன்னு சொன்னா இப்போ கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படிமா, கொஞ்சம் சந்தேகம் இருக்கா கூடாது, சரி வா திருப்பியும் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு திருப்பி ஆரம்பிக்கிறாரு. திருப்பியும் படிக்கிறான், படிச்சுட்டு இப்ப புரியறதா கொஞ்ச மாதிரியே தெரியல, நிறைய சந்தேகம் இருக்கு அப்படின்மா. அப்படியா, சரி சரி சரி திருப்பி வா, நாளைல திருப்பி ஆரம்பிக்க கிளாஸ் திருப்பி ஆரம்பிக்கிறாரு. நாலாவது தடவை படிக்கும் போது சொல்றான், இந்த புஸ்தகம் ஃபுல்லா தப்பு தப்பா இருக்கு, இது எதுக்கு நாலு தடவை கத்து கொடுக்குறீங்க அப்படின்னு. தப்பு தப்பா இருக்கா, சரி போ உனக்கு புரிஞ்சிருச்சு தர்க்க சங்கரம் அப்படின்னு. அதாவது உத்தேசம் லட்சணம் பரீட்சா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. உத்தேசம் என்னத்த நீங்க நிரூபிக்க போறீங்களோ, லட்சணம் அதுக்கு உண்டான சில இலக்கணி, அதுக்கு உண்டான இலக்கணம் என்னது, அது டெபினேஷன் அப்படிங்கிறது, அத பரீட்சை பண்றதா தர்க்க சாஸ்திரமே. இதுல நீங்க விசாரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்தையும் ஒரு இந்த எல்லா லட்சணத்தையும் ஒரு பதம் அட்லீஸ்ட் கொடுத்தாக்கணும் அசாதாரணம்னுட்டு. ஏன், சாதாரணமா எல்லா இடத்துலையும் காலிக்க சம்பந்தமானது இருக்கு, காலத்தினோட சம்பந்தமானது எல்லா பதத்தோடையும் இருக்கு, அதனால காலிக்க சம்பந்தத்திலிருந்து நிவாரணம் பண்றதுக்கு அசாதாரணம் அப்படிங்கிற ஒரு பதம், அட்லீஸ்ட் ஒரு பதத்தை நான் சொல்றேன், பொதுவான ஒரு தெரியற ஒரு விஷயம். அதனால ஒரு தப்பு, எல்லா இடத்தையும் ஒரு தப்பு இருக்கு குறைஞ்சது. இப்போ ஒரு ஒரு இடத்தையும் விசாரம் பண்ணி பார்த்தா மாத்திரம் அப்படின்றத சொல்லணும் சில இடத்துல, சில இடத்துல இந்த மாதிரி மத்தது விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் ஒன்னு ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னுட்டு பதக்கிருத்தியும் பார்ப்போம். பதக்கிருத்தியத்துல இத ஏன் சொல்லணும் இந்த வார்த்தைய, இப்போ கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொல்லி சொன்னோம், இல்ல சப்த ஸ்ரோத்ரேந்திரிய கிராஹிய குணக சப்தக அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸ்ரோத்ரேந்திரியம் கிரகிக்கு தன்மை கூடியதான குணம் உடையது சப்தம்னு சொல்லி சொன்னோம், சப்தத்துக்கு லட்சணம். ஸ்ரோத்ரேந்திர மாத்திர கிராஹிய குணவோ சப்த அப்படின்ட்டு, ஸ்ரோத்ரேந்திரம் மாத்திரம் எதுக்கு சொல்லணும், ஸ்ரோத்ரேந்திரியம்னு சொன்னா என்ன, மாத்திரம் எதுக்கு சொல்லணும், ஸ்ரோத்ரேந்திரம் மாத்திரம் எதுக்கு சொல்லணும், குணம் எதுக்கு சொல்லணும், குணம்னு சொல்லலாம் என்ன ஆகும் இப்படின்னு ஒரு ஒரு பதத்தையும் எடுத்து விசாரம் பண்ணணும். பத கிருத்தியம் அதுக்குதான் பேரு. இப்போ நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கு, இப்ப தெளிவா புரிஞ்சதுல இருந்து இது தப்பு அப்படின்ற புரியற வரைக்கும் நம்ம படிக்கிறோம். அடுத்த நாள் தர்க்க சங்கத்தோட பதக்கிருத்தியம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு, வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இவைய சித்து பொருளுக்கு என்ன கிடையாது? அன்னைக்கே சொன்னேன், பரிணாமம், விருத்தி, கண்டம், உருமாற்றம், இந்த நான்கு எதுக்கு கிடையாது? சித்து பொருளுக்கு கிடையாது. அப்ப ஆன்மாவுக்கும் கிடையாது, இறைவனுக்கும் கிடையாது, கடவுளுக்கு மட்டும் இல்ல ஆன்மாவுக்கும் கிடையாது. ரொம்ப பேசிக் கான்செப்ட். பரிணாமம், விருத்தி, கண்டம், உருமாற்றம், எவல்யூஷன், மேனிபெஸ்டேஷன், பிராக்மெண்டேஷன், மெட்டாமார்போசிஸ், சயின்ஸ்ல சொல்லதா, இந்த நான்கு எதுக்கு கிடையாது? சித்து பொருளுக்கு இந்த நான்குமே கிடையாது. அப்ப இறைவன் சித்து பொருளாச்சே, ஆமாவும் சித்து பொருளாச்சே. ஆனா அந்த அதை பற்றி சொல்லப்பட்டது. இறைவனுக்கு இந்த உலகம் உடம்புன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தை அவன் சங்கற்பத்தினாலே இயக்குவான், இந்த உடம்பை ஆன்மா இயக்குவது போல. அந்த காரணம் பற்றி சொல்லப்பட்டதே உடைய, அன்றி ஒன்று இல்லைன்னா நீ இல்லாம உலகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாமல் இந்த உலகத்தின் இயக்கம் இல்லை. தி ஆக்டிவேஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் தான் பையு. பையு எங்கும் நிறைந்தது, எல்லாம் எங்கும் நிறைந்தது, ஆமாவும் எங்கும் நிறைந்தது, மாய எங்கும் நிறைந்தது.
5: கடவுளுக்கு எங்குணத்தான் ரெண்டு பேர் இருக்கலாமா?
4: ஆமா ஆமா.
5: அதுல வேற எங்கும் நிறைந்தவர், அந்த எங்குணங்கள் ஒன்று எங்கும் நிறைந்தது.
4: ஆமா ஆமா.
5: அதுக்கு இதுதான்,
4: ஆமா இதான் பொருள். ஆமா. ஆகையினாலதான், அதனால என்னன்னா அதன் இயக்கம் இல்லை. அதனாலதான் சொன்னாங்க, அந்த பாருங்க உபனிஷத்து என்ன சொல்லிச்சு, அவனந்தி ஓர் அணுவும் அசையாதுன்னு தான் சொல்லிச்சு. அவனந்தி ஓர் அணுவும் இருக்காதுன்னு சொல்ல, அவனந்தி ஓர் அணுவும் அசையாது. அப்ப இந்த உலகத்தின் இயக்கம் எப்படி, இந்த உடம்பு வேற ஆன்மா வேறன்னா கூட, இந்த ஆன்மா செயல்படுத்துற வரைக்கும் தான் உடம்பு இயங்கும். ஆன்மா செயல்படுத்தணும்னா அது ஜடமா கிடைக்கிறத பாக்குறமே, உடம்ப இயக்க முடியுதா? உயிர் போன பிறகு இயக்க முடியுதா உடம்ப? அப்ப அந்த உடம்பினுடைய உயிரோட சங்கற்பமே எப்படி உடம்பை இயக்குவது போல, இறைவன் அவருடைய சங்கற்பத்தினாலே உலகத்தை இயக்குவதனால இந்த உலகம் இறைவனுக்கு உடம்பு என்று அது பற்றி சொல்லப்பட்டது. இவங்க என்ன அர்த்தம் விட்டாங்க, இறைவனே அவனுடைய நாலு வகை உயூகத்தில் இந்த உடம்பு உலகமாகவும் பரிணமிப்பான். எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாத்தீங்களா? தர்க்கத்தோடு பார்த்தாதான் தெரியும். இட்ஸ் எ வெரி கிரேட் பிளண்டர். அது ஒன்றும் நீ அல்ல, அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாம உலகத்தின் இயக்கம் இல்லை என்பதுதான் பொருளே ஒழிய உலகமாக பரிணமிப்பான் அர்த்தம் இல்லை. ஆனா சித்பவானந்தா அப்படி எழுதுறார். இது என்ன ஒரு பெரிய சிக்கல்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்துக்கு உரை எழுதுனதிலேயே ரொம்ப அதிகமான காப்பி சித்தது அவருடைய உரைதான். அதனால அந்த அந்த சித்தாந்த பரமாக திருவாசகத்துக்கு உர பார்க்கணும்னா தண்டபாணி தேசிய அருணை வடிவேல் முதலியார், அருணை வடிவேல் முதலியாருடைய உரைய தர்மபுர ஆதீனம் ஓடிட்டு இருக்காங்க. தண்டபாணி தேசியுடைய உரைய திருவாடுதுறை ஆதீனம் ஓடிட்டு இருக்காங்க. இதுக்குதான் நம்ம வந்து அந்த அதாவது அது வந்து ஓதுவாராக இருந்து திருமுறைகளை இசையோடு பாடுற தண்டபாணி தேசிய, அவர் அந்த காலத்துல சினிமா பாட்டே பாடி இருக்கிறார்.
6: பழைய கால அண்ணாமலை
4: யூனிவர்சிட்டில இருக்கு, அண்ணாமலை வந்து ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. அவர் இசைத்துறையில இருந்தார், இவர் சைவசிதான் துறையில இருந்தார். அவர் கொஞ்சம் முந்தினவர், அந்த தேவாரம் எல்லாம் பாண்ட தண்டபாணி தேசிய இருக்கார் இல்லையா, அவர் அந்த காலத்து சினிமா பின்னணியே பாடி இருக்கிறார். அவர் வந்து அவர் இசைத்துறை அவர் இல்ல, அவர் இவருக்கு முன்னாடியே காமாட்டார். இந்த சானா தண்டபாணி திருவாசு குறையில தண்டபாணி தேசி நானே பாத்திருக்கேன், நானே பேசியிருக்கேன் அவரோட. அவர் இப்ப சமீப காலத்தை வாழ்ந்தார். ஏன்னா இந்த எட்டாம் சூத்திரத்துல நிறைய செய்திகள் வர்றதுனாலதான் நாம அது வந்து கூட கொஞ்சம் சில அந்த உதாரண பண்பாக்களை எல்லாம் சொல்லுவோம்னு பார்த்தேன். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்திருவோம். மூவகை ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய மூவகை ஆன்மாக்கள்ல வெண்பா நாலு போடுங்க, சூத்திரம் எட்டுல வெண்பா நாலுல ஒரு செய்தியை சொல்ற. நேத்து ஒண்ணு சொன்னேன், விஞ்ஞானாகலருக்கு உள்நின்று, பிரளயாகலருக்கு முன்னின்று, சகலருக்கு பின்னின்று. பின்னுங்கிறது என்ன, குருவை முன்னாடி வச்சு பின்னாடி நிக்கிற அப்படி அர்த்தம். இதுல ஒரு அற்புதமான செய்தி என்ன சொல்றாருன்னா, குருவாக வருவது உபதேசம் நிகழ்த்துவது ரெண்டு. எப்பொழுது உபதேசம் குருவாக வந்து சிவதீட்சை உபதேசம். குரு என்று கொண்டா அவங்க தீட்சையில ஏதாவது தீட்சையை பண்ணி வைப்பாங்க. அது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன மாதிரி தீட்சைன்னு சில இடத்துல பெயர்களே வருகிறது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, காசிவாசி சொல்ற கிருஷ்ணனுக்கு பண்ணி வச்ச தீட்சை வந்து வைதீக பாசுபத தீட்சை அப்படின்னே சொல்ற. அப்ப எங்கயோ வருது அவர் சாமி சிந்தனாதீர் சொல்றாருன்னா அங்க ஏதோ ஒரு மூலம் இல்லாம அதை ஃபுட்நோட்ல போட்டுக்கலாம் எங்க இருக்குங்கிறத. ஆனா இது இல்ல, வைதீக பாசுபத தீட்சை. அதே போல ராமனுக்கு தீட்சை பண்ணி வச்சவர் அகத்தியன். ராமனுக்கு தீட்சை அகத்தியர் தான். இந்த உபதேசம் இருக்கு பாருங்க, ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா விஞ்ஞானாதர பிரளயாகலருக்கும் சகலருக்கும் உபதேசம் உண்டு. இங்க குருவாய் வந்து உபதேசம், பிரளயாகலருக்கு வந்து அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம். அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம் எந்த தோற்றம் என்றால் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுடைய தோற்றம். ஏன்னா தியான சோகங்கள் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அந்த வடிவங்கள் நிறங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்துக்கும் வேற மாதிரி வரும். இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுக்கு தியானம் வேற மாதிரி வரும், அனந்த தேவருக்கு தியானம் வேற மாதிரி வரும், சதாசிவமூர்த்திக்கு தியானம் வேற மாதிரி வரும். அது கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. அதே போல இந்த விஞ்ஞானாகலருக்கு உபதேசமும் கிடையாது. விஞ்ஞானாகலருக்கு குருவாய் வருவதும் இல்லை, உபதேசமும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து அது இல்லாமலேயே அவர்களுக்கு ஞானம் வழங்கிவிடும். அது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது உதாரணம் என்பார் நாலுல அறிவிக்க அன்றி அறியாவளங்கள். அது வந்து இதே மாதிரி சூத்திரம் ஒன்னையும் எழுதி போட்டு உதாரண முன்பாக்களையும் எழுதி போட்டு நீங்க உங்க கையிலையும் இருக்கணும், இல்லைன்னா உதாரண முன்பாக்கெல்லாம் நீளமாறுது, சூத்திரங்களும் சுருக்கமாக வருது. அதை வந்து எல்லார் கையிலையும் உதாரண முன்பாவையும் வைத்துக்கொண்டு அதை எப்படி கண்டழிவு செய்யணும், எப்படி கொண்டு கூட்டணுங்கிறது சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அது நுட்பமாக தெரிந்து கொண்டா இன்னும் பல செய்திகள். அதுல என்ன லாபம்னு கேட்டா சைவ சித்தாந்தத்துடைய நுணுக்கம்னு நமக்கு தெரியுது. அதனால தமிழ் இலக்கணம் அத்துபடியாரு. இவங்க அங்கங்க உதாரணங்களை சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க பாருங்க. அதை தெரிஞ்சாலே பாதி இலக்கண நுட்பங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சோம். இந்த பிராக்டிக்கல் சைடு பிராக்டிக்கல் அதாவது ரெண்டு இருக்கு. சில சமயம் பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கம்பவுண்டரா இருந்தவங்க டாக்டருக்கு மேல பிரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பெரிய சீனியர் அட்வைகேட் குமாஸ்டரா இருக்கிற வக்கீல் பாத்தீங்கன்னா அவங்க கூட சட்டப்பாயின்னு நல்லா தெரியும். ஏன்னா இவர் வந்து ஒரு குமாஸ்டாவை பார்த்திருப்பாரு, இந்த குமாஸ்டா பல வக்கீல பார்த்திருப்பாரு. அது போல நம்ம என்ன செய்யலன்னா அந்த நூல்ல ஒரே ஆள் கேட்காம இந்த அப்ளைட் கிராமர் இருக்கு பாருங்க, இந்த அப்ளைட் கிராமர் அது பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இல்லையா, அதுவே நமக்கு ஓரளவுக்கு பயிற்சி வந்துடும். எப்படி கொள்ளணும், எப்படி கொள்ளணும், எப்படி அந்த அமைஞ்சிருக்கு தமிழ் கிராமர். அதாவது உதாரண நண்பாக்களுக்கு சுவிஞான சாமி போன்றவங்க அதை கொண்டு கூட்டு சொல்லணும்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி வந்து நுணுக்கமாக தமிழ் கற்றவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இல்லையா. பொதுவாக அந்த காலத்துல இருந்தாங்க, இலங்கை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட அறிஞர்கள் இருந்தாங்க. இப்போ யூனிவர்சிட்டியில் பாடம் சொல்றவங்கலாம் அவ்வளவு இருந்தது, அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது, அவ்வளவு சிறப்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோமே யூனிவர்சிட்டி சேர்ஸ்ல இருக்கவங்களே நாங்கள் பார்க்குறோமே. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல, அது ஒரு ப்ரொஃபஷனா வச்சிட்டு இருக்காங்களே ஒழிய அது வந்து ஊரல் அவங்க. அந்த காலத்துல உண்மையாக கல்வி கட்டவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உழைச்சு படிச்சாங்க. அவங்க போனஸுக்கோ இன்கிரிமெண்ட்டுக்கோ சண்டை போட்டதும் கிடையாது, அவங்க கேட்கவே மாட்டாங்க, கொடுத்தது சம்பளத்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க அது ஒரு அது தொழிலாவே எடுத்துக்கல, அவங்க அது லைஃபா கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி சொல்ல அதுவே சாமிநாதையர் போன்றவங்கலாம் அப்படிதான். அதே கும்பகோணம் காலேஜில் டீச் பண்ணேன் சுவாமிநாதையன். அவங்க ஃபார்மல் குவாலிஃபிகேஷனே கிடையாது, யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அவங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே கிடையாது, அப்படி கொடுத்தாங்க. அதே போல தான் அவருக்கு டாக்டரேட் கொடுக்கும்போது அப்படிதான், அதாவது அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. அதாவது ஒரு டாக்டரேட் கொடுக்கணும்னா மினிமம் வந்து என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும். ஒரு டிகிரி இருந்தால் தான் டாக்டரேட் கொடுக்க முடியுங்கிறதா யூனிவர்சிட்டியுடைய ஸ்டாண்டர்ட். ஆனா ஊவிய சுவாமிநாதையர்கள்லாம் அப்படி கிடையாது, ஸ்பெஷலா செனேட்லயே ஒரு லாவை போட்டு பண்ணது அவங்கலாம். இப்ப கிருபானந்த வாரியாருக்கு அப்படிதான், அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து கிருபானந்த வாரியார் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, அதுக்கு ஸ்பெஷலா ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துதான் கொடுத்தாங்க. அது போல வந்து அப்படி வர்றவங்க இருக்காங்க, அவங்க தவத்தினாலே படிச்சு வந்தவங்க. அது இப்ப யூனிவர்சிட்டி வந்து இப்ப நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பழைய காலத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி சொல்ல முடியாது. இன்னைக்கு யூனிவர்சிட்டி நிறைய பெருத்து போச்சு, அது வேற டீம்டு யூனிவர்சிட்டி, ஓபன் யூனிவர்சிட்டி, என்னென்னவோ இருக்குது. அது வகையில எல்லாம் தேவையாகவும் இருக்கு இல்லையா. ஏன்னா அது என்ன ஆகி போச்சுன்னா அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, எல்லாமே கவர்மெண்ட் ரன் பண்ணுச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்க முடியாது. இது அப்படி இல்லை. இது ஒரு இப்ப இனிமே வந்து கவர்மெண்ட் இனிமேல் நேஷனலைஸே பண்ண முடியாது அப்படி ஆகி போச்சு. இனிமே வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் நேஷனலைஸே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா நேஷனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன சிக்கல் வரும், அவ்வளவு பேருக்கு யூனிவர்சிட்டி ஸ்கேல் கொடுத்தாங்கன்னே சம்பளம் கொடுத்தா கவர்மெண்டே போண்டி ஆயிரும். அவ்வளவு காலேஜ் அவ்வளவு யூனிவர்சிட்டி வந்தாச்சு. இனிமே கவர்மெண்ட் கேனாட் பே ஃப்ரம் இஸ் ஓன் ஃபண்ட்ஸ். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்துருது, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆக இந்த அளவுக்கு நம்ம எட்டாம் சூத்திரத்தை சிந்தித்து விட்டு அப்புறம் ஒன்பதாம் சூத்திரத்தை, இந்த எட்டாம் சூத்திரம் ஒரே ஒரு செய்தி மட்டும் இருக்கு, நம்ம அடுத்த தடவை பார்ப்போம். அதாவது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அந்த சீவன் முத்தர்களுக்கு வியாபக அறிவு, இறைவன் எல்லாருடைய ஆன்மாவிலும் தான் கலந்துருக்கிற, ஆனா சீவன் முத்தர்களுக்கு மட்டும் வியாபக அறிவு வருகிறதே, நமக்கே அந்த வியாபக அறிவு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா. அது ஒரு நல்ல கேள்வி தான். அதுக்கு மிகுந்தார் என்ன பதில் சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்து விட்டு ஒன்பதாம் சூத்திரம் தான் அந்த பஞ்சாட்சர ஜபத்தை பற்றியும் சிவபூஜையை பற்றியும் சொல்லப்போறேன். ஒன்பதாம் சூத்திரம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விவரமாக சொன்னால் நல்லா இருக்கும். பன்னெண்டாம் சூத்திரம் அது வேணா நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒன்பதாம் சூத்திரம் வந்து ஆன்ம சுத்தி. ஒன்பதாம் சூத்திரம் முடிஞ்ச உடனே தான் ஆன்மா வந்து முழுதுமாக சுத்தி அடைகிறது, ஆன்ம சுத்தி. பத்தாம் சூத்திரம் வந்து சிவ யோகம். பதினொன்னாம் சூத்திரம் சிவ போகம். பத்து சிவ யோகம், பதினொன்று சிவ போகம், பன்னெண்டு வந்து சீவன் முத்தர் நிலை. பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா, ஃபுல்லி குவாலிஃபைட் சோல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க இந்த உடம்பு இருக்கிற காலம் வரைக்கும் எப்படி இருப்பாங்க, அதான் சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தருடைய நிலையை தான் பன்னெண்டாம் சூத்திரம் சொல்லு. அது ரெண்டுமே வந்து பதினொன்னு பன்னெண்டு ரெண்டுமே வந்து ஒரே நிலையில உள்ளவங்க தான். ஆனா அந்த பதினொன்னு என்பது என்னன்னு கேட்டா, அது இந்த உடம்பு நீங்கிற பிறகு இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. பதினொன்னு பன்னெண்டு வந்து உடம்பு இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. அது பரமுத்தர்கள். பதினொன்று சொல்றது பரமுத்தர்கள், பன்னெண்டு வந்து சீவன் முத்தர்கள். ஆரியரே கடந்து கொள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊழ் செய்து அணிவேல் வாழ்க, குடம் வாழ்க, ஏரிய மங்கில் வாழ்க, யானதன் நடந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.
6: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: இருள் மாசு போக்க வந்த அருள் வாசக வேந்தர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: சித்தம்பலம். நீரின் மலிந்த செய்ய சடை நீற்றல், கூற்றின் நெஞ்சு இடித்த வேறி மலர்ந்த பூங்கரல் சூழ், மெய்யன்புடைய சைவரன பாரில் நிகழ்ந்த பத்தர்களே, பரவும் தொண்டின் நெறி நிற்கும் மேலோரே, நாளும் பெரும் காதல் நயப்புறும் வேட்கையாலே, கேளும் துணையும் முதல் கேடுகள் பதங்கள் எல்லாம், ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லா எனும் பெருமையுடைய பெரியோர்களே, அடியார்களே வெவ்வூறு அகற்றும் பெருமாந்தன் விரை சூழ் மலர்த்தாய் பணிபுரிதல் எவ்வூதியமும் என கொள்ளும் எண்ணமுடைய ஈடில்லா மாதவத்தோரே, ஈரில் பெரும் திரு உடையோரே, உங்கள் பொன்னார் திருவடி கமலங்களை விளங்கிக் கொள்கிறேன். அவைத்தலைவராக எழுந்தருளி வீட்டிருக்கும் முனிவர் பெருமான் திருவடிகளை விளங்கிக் கொள்கிறேன். திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தின் நிர்வாக பொறுப்பிலே இருக்கும் ஆன்றவின் அடங்கிய கொள்கை சான்றோர் திருவடிகளை வணங்கிக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கருங்கடங்கள் ஞான பூங்கோதையோடும் கல்லாலின் விரிந்த நடு நீழலினை விட்டிருந்த பெருமானை குறுந்தாளர் தன் இடத்தே குரு வடிவா வருவித்து பெருந்துறையில் உபதேசம் பெற்ற மருந்தனைய பெருந்தகையா சீர்வளர் சீர் திருவாதவு சிவபாக்கிய திருவினார் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன். நாம் நம்முடைய சிந்தனையை திருப்பெருந்துறை திருக்கோவிலில் இருந்து தொடங்குவது சால பொருத்தம் என கருதுகின்றேன். திருப்பெருந்துறை திருக்கோவிலில் ஆன்மநாத கடவுள் எழுந்துருளி வீற்றிருக்கும் கருவறையின் முன்னாலே நிற்கின்றோம். நமக்கு முன்னால் மாய புறம்பை நீங்க வடிவைத்த வாதவோர் வள்ளலார் பெருமான் திருக்கோவில் திருக்கதவு அதாவது கர்ப்பகிரகத்தினுடைய திருக்கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அடிகள் பெருமானார் திருவாய் மலர்ந்தூரில் பாடத் தொடங்குகிறார். போற்றியும் வாழ்முதல் ஆகிய பொருளே புலந்தது உங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு என்ன அதிசயம். அடிகளாருடைய திருவாக்கில் தேனினும் இனிய தீந்தமிழ் திருப்பாசுரம் வெளிப்பட்ட உடனேயே ஆத்மநாதருடைய மூலத்தான திருக்கதவு சட்டென திறக்கின்ற அடிகள் மேலே பாடுகிறார்கள். முந்திய முதல் நடே இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் இங்கே அயல் வந்து விட்டார், அரி வந்து விட்டார், உருதிரக்கிழவனும் வந்து விட்டார். மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார். ஐயனுக்கு பக்கத்திலே அன்னை சிவயோகாம்பிகை காட்சியளிக்கின்றார். தந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழம் குடில் தொறும் எழுந்து அருளிய பரணியே. இப்போது இறைவருடைய திருமேனியை யாவரும் பார்க்கின்றார்கள். மேலும் காட்டி அழவார வண்ணத்து தீ பிழம்பாய் ஐயன் ஆத்மநாத கடவுள் காட்சியளிக்கின்றார். திருப்பெருந்துறை உரை கோவிலும் காட்டி சோடச சாந்த தலம் என்று சிறப்பித்து பேசப்பெறும் திருப்பெருந்துறை கோவை அவருக்கும் காட்சிக்கு புலனாகின்றது. வினையை ஈட்டுவதற்கு உயிருக்கு வழிவகுக்கும் அத்துவாக்கள் ஆறும் அடங்குகின்ற இடம் திருப்பெருந்துறை. மிழலை கூட்டத்து நடுவில் கூட்டத்து பிரம்மதேயமான தனிவூர் திருப்பெருந்துறை ஆன பவித்திர மாணிக்க சதுர்வேதி மங்கலம் என்பது கல்வெட்டு கூறும் திருப்பெயர். சித்துணி நீளமாக இருக்கிறது பாருங்கள். இதிலே பவித்திர மாணிக்க என்பதை கூர்ந்து நோக்க வேண்டும். தூயவருக்கெல்லாம் தூயவராய் பரிசுத்தருக்கெல்லாம் பரிசுத்தராய் தீர்க்கமாய் விளங்கும் அடிகள் பெருமானாராலே ஆக்கப்பட்ட கோவில் என்பதனாலே நான்கு வேதமும் வந்து அடங்கும் கோவில் என்பதனாலே பவித்திர மாணிக்க சதுர் வேதி மங்கலம். மேலே பாடுகிறார். அந்த நன்னாவது காட்டி வந்தாண்டாய். இப்போது இறைவர் அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி நின்ற அந்த ஞான தேசிக நல்லாசிரிய திருக்கோலம் தென்படுகிறது. தேவதை கேட்கிறார்கள், முன்னாலே காட்டினீர்கள் ஆத்மநாத கடவுளே, இப்போது காட்டுகிறீர்கள் ஞான ஜேசிகராம் குருந்தமர வீடலில் விற்றிருக்கும் குருமாமணிகளை. இருவருக்கும் என்ன வித்தியாசம் தேவருக்கு தெரியாது சொல்கிறார். ஆனால் ஏதோ ஒரு இன்பம் எங்களை ஈர்க்கின்றது தேவர்கள் சொல்கிறார். அது பழச்சுவையனே அமுதனே அரிதற்கு அரிதனே எளிதனே அமரரும் அறியா சொல்ற. நீங்கள் பார்த்தீர்கள ஞான வடிவ கோலம், அதுதான் ஆத்மநாத கடவுள் வடிவம். ஆத்மநாத கடவுளை பார்த்தீர்களே அந்த வடிவம் தான் ஞானாசிரியராக வந்த வடிவம். இரண்டும் ஒருவர் தான்.
8: இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே
7: நுணுக்கமா கொண்டு போற. அணிமையில் இருப்பதை காட்டி செய்மையில இருப்பதை புலப்படுத்துவது வழக்கம். தூல அருந்ததி நியாயம் என்று செய்வ சித்தாந்தம் கூறும். இந்த தூல அருந்ததி நியாயப்படி அருகிலே வந்து காட்சி அளித்தாரே அண்ணல் தேசிகர், அவர்தான் மூல கடவுளாகிய ஆத்மநாத கடவுள். ஆகவே அருகே பெருமான் சொன்னார், அருபரத்துருவன் வழியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. குருவே சிவம் என கூறினன் நந்தி குருவந்து யாருக்கும் கூட உண்ணாதே. ஆசால் அருளால் அடிசே ஞானம் வந்திடும் மற்ற ஒன்றாலும் வாராதாகும் என்பன சாத்திர தோத்திர திருமொழிகள். திருமாலுக்கு பெரித்த விருப்பம் காட்சியளிக்கிறாரே. நாங்க அங்க வீணாக வைகுந்தத்திலையும் பிரம்மா சொல்றார் சத்தியலோகத்திலும் காலம் கழிச்சுட்டு இருக்கோமே. உடனே பாடல் வெளிப்படுகிறது அருகில் திருவாக்கில,
8: புவனியில் போய் பிறவாமையின் போக்குகின்றோ அவனே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரங்கு.

0: திருமால் விருப்பினான். மலரவன் ஆசைப்படவும், இங்க ஒரு நுணுக்கம் வருது. மலரவனாகிய நம்முதலை விட திருமாலுக்கு தவம் அதிகம். ஆகவே அவன் விருப்பம் எழுதினான் என்று சொன்னான். நான்முகன் தனது தகுதிக்கு மேற்பட்ட நிலையிலே நின்று ஆசைப்பட்டான் என்று சொன்னான். அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய், அறமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று முடித்தான். இதற்குள் செய்தி பரவி தேவர்கள், முனிவர்கள், அந்தனர்கள், யோகிகள், உலகியலிலே ஆரவாரம் செய்வோர்கள் என பலராக குழுமி விட்டார். இவர்களிலே தலைவராக நின்று திருமால் கேட்கின்றார், எங்களுக்கு அகப்படாத கடவுள் உங்களுக்கு அகப்பட்டதற்கு என்ன காரணம்? நாங்கள் வைகுண்டத்தை ஆள்கிறோம், நான் காத்த தொழிலை செய்கிறேன், நான்முகன் படைத்தல் தொழிலை செய்கிறான், உருத்திரர் அழித்தல் தொழிலை செய்கிறார், இவர்களையெல்லாம் கடந்த பரசிவம் உங்களுக்கு தென்பட என்ன காரணம் சொல்லுகிறார் அடிகள் பெருமானார். உண்மை அன்பினால் அன்றி உடைய நாதனை எய்த ஒண்ணாது. என்பே இறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாது. மேலே பாடுகிறார். இந்த இடத்துல இவர் காட்டுகின்ற காட்சி அம்மையப்பருடைய மாதியலும் பாதியர் காட்சி. இங்கே பாருங்க, இடப்பக்கத்திலே அம்மை சிவயோகாம்பே, தூய நாமத்து அருவம் உருவம் எவையெனிலும் ஒரு தோன்றல் போன்றே பாய நானில வரைப்பின் கணும் அமர்வாள் என தெரித்த படியே போல ஆய நாதம் கடந்த ஆன்ம நாத கடவுள் அமர்தற்கு ஏற்ப மேயநாயகி சிவயோகாம்பிகைதன் இறைமலர்த்தாய் நேவி வாழ்வாம் என்பது திருப்பெருந்துரை புராண செய்யும் அடிகள் பாடுகிறார்கள். மரகத குவாவல் மாமணி பிறக்கம், மரகதம் பச்சை பசேல் என்று இருக்கிறது அல்லவா, அதை குவித்தது போல பச்சிடம் கொடியாக அன்னை காட்சியளிக்கிறார். மாணிக்கம் செக்கு சிவர் என்று இருக்கிறது அல்லவா, ரத்தின மலை போல ஐயன் காட்சியளிக்கிறார். இடப்பால் அம்மை வளப்பால் ஐயன். இங்கே ஒரு நுணுக்கம் பார்க்க வேண்டும். அடிகளுடைய திருவாக்கு ஐயனை மலை என்று சொன்னது, மாணிக்க பிறங்கல் அம்மையை குவியல் என்று சொன்னது. ஏனென்றால் அம்மையை மலை என்று சொன்னால் அது விரோதம். அம்மை அசைந்தாடும் இளம் கொடி போன்றவர். ஆகவே அதற்கேற்ப அவர் வார்த்தைகளை அமைத்து பாடுகின்ற நேர்த்தி போற்றக்குரியதாக இருக்கின்றது. மரகத குவாவல் மாமணி பிறக்கம், மின் ஒளி கொண்ட பொன் ஒளி திகழ. இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார், ஏன் உங்களுக்கு எல்லாம் அகப்படல என்பதற்கான காரணங்களை விளக்க தலைப்படுகின்றார் அடிகள் பெருமானார். திசைமுகன் சென்று தேடினற்கு ஒழிச்சு, சொல்ற தொடர்லேயே விடை இருக்கு. திசைமுகன், திசைக்கு ஒரு முகமாக நான்கு முகம் உடையவன், அங்கும் இங்கும் கருத்து அலைப்பாயும் போது ஐயனை எப்படி காண முடியும்? விடை அதிலே இருக்கிறது. திசைமுகன் சென்று தேடினான், தனக்குள்ளே தோன்ற வேண்டிய பெருமானை காண மறுத்து புறத்திலே எல்லா திசைகளிலும் சென்று திரிந்தவையினாலே ஐயனை உள்ளபடி அவனால் காண முடியாது போயிற்று. திசைமுகம் சென்று தேடினர் குளித்தும். அடுத்தபடி விதிப்படி வாழ்வான், சாத்திரங்களை மீறாம வாழ்றவன். இந்த நேரம்தான் எழுந்திருக்கணும், இந்த நேரம்தான் பல் துளக்கணும், இந்த நேரம்தான் உணவு உரம், எல்லாத்துக்கும் விதி வச்சிருக்காங்க. அவங்க சொல்ல முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். இப்படியே வாழ்ந்தீர்களே, இந்த வாழ்வு தந்த வள்ளல் முதல்வனை வணங்கினீர்களா? ஆகவேதான் வெறும் விதியை மேற்கொண்டு விதி நாயகனாகிய இறைவனை வழிபட மறுத்தமையனால் உங்களுக்கு ஈசன் அகப்படவில்லை. சில பேர் சொல்லுவார், நான் ரொம்ப ஆச்சாரம், இந்த ஆச்சாரம் பயன்படாது, ஈஸ்வரிடத்தில் அன்புதான் பயன்படும். முறைமொழி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். அப்புறம் ஒரு பக்கம் பாவகம், மிகுந்த பெருமான் சொல்ற பாவகமே தாமசத்தாம் பாவனாதிஜமின் பாவகமாம் அந்நில் பாழதுவாம். பாவகத்தை பாவிப்பது தான்யில் பாவகமாம் தன் அருளால் பாவிப்பது பரம் இல் பார். அதுதான் அடிகள் பெருமான் சொன்னாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்க வேண்டும். இவள் அப்படி இல்லாம தன்மதிப்பு கொண்டு உயிருக்கு புறம்பாக நிற்கும் கருவி கரணங்களின் துணை கொண்டு ஆராய முற்பட்டமையினால் அவர்களுக்கு பெருமான் அகப்படவில்லை. ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும். அடுத்து ஒரு சாரா அடுத்த ஒரு கூட்டம் வருது. நான் ஈஸ்வரர் பிடிச்சிடுவேன், எப்படியாவது பிடிப்பேன். அந்த கோவில்ல கும்பாபிஷேகம், இந்த கோவில்ல சகசரநாமம், அதே பரபரப்பு சொல்ற. இத்தந்திரத்தில் காண்டுமென்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தோம். எந்த முயற்சியை மேற்கொண்டு முதல்வனை காண முற்படுகிறீர்களோ அந்த முயற்சியிலே பெருமான் கறந்து மறைந்து நிற்பான். ஆனா பெருமான் நம்ம மேல அங்கு வச்சுதான் இருந்தார். அத சொல்ற முனிவர நோக்கி நனிவர கவ்வி. அவன் பாருங்க, அவன் முகத்துல கோபம் இருக்க பாருங்க. முனிவு கோபம், முனிவு அற கோபம் நீங்க பாக்குறானே. நனிவரக்கு நல்ல பிடிச்சிருக்கானே நம்ம பிரிப்பின்றி இரண்ட அத்துவிதமாய் கலந்து ஒன்றாக வேறாக உடனாக இருக்கின்றானே. மறந்து விட்டீர்களே. சில பேர் என்ன பண்றாங்க, உள்ளபடி உணரும் உண்மை என்பது இல்லாததுனால ஒருத்தர் சொல்ற சாமி ஆண், ஒருத்தர் சொல்ற சாமி பெரு, ஒருத்தர் சொல்ற ரெண்டும் இல்லை. அத சொல்ற ஆணென தோன்றி அலியன பெயர்ந்தும் வானுதர் பெண்ணென ஒழித்தும். மூச்சு அடக்கிட்டு மலையில ஏறி தவம் பண்ற சேன்வையில் தொலைதூரம் போய் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொறும் போய் அறுவரை மலைகள் துற்றவை துறந்த வெட்டுயிர் ஆக்கை. சாப்பாடெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, சாப்பிடல, விரதம் மேற்கொண்டாங்க. அவங்களுக்கு பேர் அருந்தவர்னே சொல்ற அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளி அவங்களுக்கு ஒழிச்ச. அடுத்தது நரம்பு படித்தவர்கள் மேதைகள் என்று சொல்லிக் கொள்வோம், தமக்குத்தானே பட்டம் கொடுத்துக் கொள்வோம். அவங்க வந்த ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொழி அறிவினால் தான முற்பட்ட போது அங்க ஐயுறவுதான் மிஞ்சும், சந்தேகம்தான். இது இந்த ஊர் தாய்மான சுவாமிகள் சொல்லுகிறார்கள். அருளாலே எத்தையும் பார் என்றார் அத்தை அறியாதே, சுட்டியன் அறிவாலே பார்த்தேன். அறிவால பார்க்க கூடாது. இருளான பொருள் கண்டதல்ல கண்ட, என்னையும் கண்டிலேன் என்னையும் தோழி. அருளால பார்க்க சொன்னான் குருநாதன், நான் அறிவால பார்த்தேன். இருளான பொருள் தான் தெரிஞ்சது, காணி என்ற நானும் மறைஞ்சு போனேன் அந்த கும்மிருட்டில என்கிறார் கௌரியங்க. ஆகவேதான் ஆச்சாரியான் திருவடியை அடிவுட்டி செல்ல வேண்டும். அத தாட்பால் வணங்கி என்று திருத்தொண்டர் புராணம் பேசும். ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொழி பண்டே பயில்தோறும் அடுத்த கூட்டம். இவங்க வெற்றி ஆரவாரம் விடும் வீணர்கள். அவங்களுக்கு சொல்ற அவர் வந்த ஒழிக்கும் தோரணை கண்டனும் ஆர்மின் ஆர்மின் நாங்களர் புனைகளில் காதலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்ந்தின் விடமின். இவங்கதான் நிறைய சொல்றாங்க. பட்டுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும் அவங்களுக்கு மறைஞ்சான். நான் ஆரவரம் தான் இருக்கு, அன்பு இல்ல. இப்ப தமக்கு அருள் பண்ண காரணத்தை சொல்ற தன்னேறில்லோ தானேயான தன்மை என்னேர் அனைவோர் கேட்க வந்து இயந்தி சொல்ற. நீங்க ஈசன் அரை கூறி அழைத்தீர்கள், அவன் அகப்படவில்லை. நான் வாழா நின்றேன், என்னை அவன் அரை கூறி அழைத்தான். தன்னேரில்லோ தானேயான தன்மை என்னேரனையோ கேட்க வந்து எம்பி அரை கூறி ஆட்கொண்டிருவேன். அந்த அன்புதான் இறைவனத்திலே ஆட்படுவதற்கு உரிய சாதனமாக அமைகிறது. உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையான் பெரிய நல் அடையாளங்கள் பேசினா என்பது திருப்பாசுரம். உரிய நான் காணுகிறேன் என்பதை மறந்து அவன் காட்ட நான் காணுகின்றேன் என்பதுதான் உண்மை. நான் அறிகின்றேன் என்று
1: வராது. அவன் அறிவிக்க நான் அறிகின்றேன் என்று அடிமைப்பட்டு ஒழுகி நிற்பதுதான் மெய்யல். இப்ப தேவர்கள் மால் அயன் உருத்திர மூவர்கள் கேட்கிறாங்க, மறையோர் கோலம் கொஞ்ச நேரம் தானே தெரிஞ்சது, இன்னும் கொஞ்சம் பாகன போல இருக்கு, இப்போவும் அந்த இடத்துக்கு உங்களை அழைத்து செல்லத்தான் போகின்றேன். அதற்கு முன் இப்போது ஐயனையும் அம்மையையும் நீங்கள் மாதுருபாக வடிவத்திலே வழிபட்டீர்கள் அல்லவா, அந்த கோலத்தை சற்று மாற்றி தில்லையிலே அணங்கு தனி தண்டருள அம்பலத்தை ஆடுகின்ற குணங் கடந்த தனிக்கூத்த பெருமானுடைய திருக்கோலமாக காட்டுகிறேன் பார்க்கிறீர்களா? அடே கேட்க அவங்களுக்கு என்ன பாக்கிறது, கை குப்பி நிற்கிறார். அந்த கோலத்தை அவர் சொன்ன பிறகுதான் நம்மளால பார்க்க முடியுது. ஆச்சா ஆசான் காட்டாமல் அடிமை யாங்கனம் காண்டல் இயலும், காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. ஆகவேதும் தர்மயாதீன முதல்வர் பெருமானார் அருளி செய்தார்கள், ஒரு கோடி அகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகிதவும் சித்தியெல்லாம் பெற்றும், ஒரு கோடி ஆகமம் தவம் சித்தி எல்லாம் பெற்றாச்சு. குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம் சைவ சாரம் அந்த வருதுபார். இப்போ இவர் சொல்ற இப்ப திருக்கோவையாராக வழி வருகிறது. மின்துத்திடே கடல் வெள்ளை செம்பட்டு மின்ன, ரெண்டு அடையாளம் காட்டினார். இப்ப நம்ம அம்பலவான பெருமானாருடைய திருக்கூத்து வடிவத்தை மனசுல கொள்ள வேண்டும். இடப்பக்கம் குஞ்சித்து திருவடி, வலப்பக்கம் ஊன்றிய திருவடி, அந்த வளைந்த திருவடி அம்பாள் பாகம், அதுல சிலம்பு அணிந்திருக்கிறார். ஊன்றிய திருவடி ஐயன் பாகம், அதுல கடல் அணிஞ்சிருக்கான். இதுக்கு காரணங்கள் கண்டுபிடிக்க, சிலம்பு அம்மைக்கு கடல் அப்பனுக்கு ஏன், இதற்கு விளக்கம் பெரிய புராணம் தருகிறது. அந்த சிலம்பு ஒலிக்கும். கடலை திருவாருடைய புராணத்திலே கூட பார்க்கின்றோம், நாடோறும் அவர் பூசை குடித்த பிறகு அம்பலத்தாடும் ஐயனுடைய பாத சிலம்புலி கேட்பது இறைவர் கொடுக்கும் பரிசிலாக நாள்தோறும் அவருக்கு அமைகின்றது என்று. இங்கும் அந்த வண்ணமே, மாலும் அயனும் காணாதார் மலர்த்தால் பூண்டு வந்திறங்கும் காலம் இது என்று அங்க வரை அழைத்தால் என்ன, கடல் விளைத்த ஆழம் இருந்த தண்டத்தான் அடி தாமர மேல் சிலம்புலிப்பு. சிலம்போசி கூப்பிடுது நம்மள, நீங்க வந்து சேர வேண்டிய இடம் இதுதான், தூக்கிய திருவடி இதுதான், மடித்தாடு மடிமைக்கள் நீங்கள் அடிமையாக நிற்க வேண்டிய இடம் இதுதான் என்ற அந்த குஞ்சித்த திருவடியை கும்பிட்டு தொழுது அணிவதற்கு கூப்பிடுகின்றது சிலம்பினுடைய ஒளி. இன்னும் ஒரு காரணம் உண்டு. இங்கே எழுந்துள்ள இருப்பவர் அறிவை பெருமான் அல்லவா, அங்கே இந்த சிலம்பு ஒளி மூலமாக ஒரு கருத்து நமக்கு பெறப்படுகின்றது. இந்த அடிகளுக்காகத்தான் நாம் இங்கு வந்தோம். பொருள் திரு தொண்டர்க்கு ஒப்புமை இல்லாத தொண்டர், பொருள் திரு தொண்டர்க்கு புவிமேல் எழுந்த அறிவுரிய பெருதொருளின் திறம் கண்டு பிரானருடைய பேணுவி வரும் அன்பின் வழிநிற்பி. கவனிங்கோ, வரும் அன்பின் வழிநிற்பி. அது என்ன வரும் அன்பு, உன்னை தவத்தால் வரும் அன்பு. இப்போது அன்பு வராது, அதனாலதான் பார்க்கிறோம் பக்குவம் இல்லாதவருக்கு எத்தனை முறை இடித்து இடித்து எடுத்து எடுத்து உரைத்தாலும் அவர்களால் சைவ நெறியிலே செம்மையாக நிற்க இயலாது. ஏன், பழைய தவம் இல்லை. வருமன்னும் அதாவது சின்ன சோதனை வந்து ஓடிவிடுவாங்க. பிள்ளக்கறி செய் கொடுத்த பிறகும் இறைவரை பேணி நின்றார் சிறு தொண்டர். மனைவியை கொடுத்த பிறகும் தட்டி கேட்ட சொந்தக்காரங்களை வெட்டி சாய்த்தார் இயற்பகையார். நாளைக்கு மழை பெய்தால் வெயில் அடித்தால் ஒதுங்க இடம் உள்ளதோ என்று ஆராயாமல் கட்டிய மனையை இடித்து போட்டார் என்பருமான் நிலையான் கொடுத்தார். கவனிச்சது இது போன்ற நம்ம சாமிட்டு வியாபாரம் பண்ணோம், நீ எனக்கு அதை செஞ்சா உன்னை நான் கும்பிடுவேன். ஆகவே இதை சொல்றாரு, மின் தொத்திடு கடல் நூபுரம். அந்த நூபுரம் சொல்லுது, வருமன்னும் வழிநிற்பீர் என மறைப்பூண்டு அறைவன போல் திருவடி மேல் முழுதும் செலவு ஒழிப்ப. செலவு ஒழிப்புன்னு அங்கங்கு சென்று அந்த ஒலியை கொடுத்து கேட்பித்து ஐயன் திருவடிக்கு ஆளாக்குகிறது. இனி வளத்திருவடியை பார்க்கிறோம். இது அப்பனுடைய திருவடி. கடல் அணிந்துள்ளான். கடல் என்பது வீரத்துக்கு அடையாளமாக பாதத்திலே அணியும் கால் அணி மணி வடம். ஐயன் என்ன வீரம் செய்து விட்டான்? அட்ட வீரட்டங்களை புரிஞ்சிருக்கிறான். இங்கே அதை சொல்லவில்லை. நம் பொருட்டு என்ன செய்தான்?
0: கள்ள வினை வென்று பருக்க சாத்திய வீரக்கடன்
1: போற்றிப்பவருடைய ஞான சாத்திரம் நிகழ்கிறது. நம்மை உள்ளுக்குள்ளேயே இருந்து உறவாடி கெடுப்பன ஐம்புரிகள் நல்லவர் போல் காட்டி வினை குடியாம் பஞ்சமா பாதகத்திலே வீழ்த்துவன பஞ்ச புலன்களும் பஞ்ச பொறிகளும். ஆகவே சொல்கிறார் கள்ள வினை வென்று வினைய வென்றோம். அடுத்து பிறப்பு அறுக்க சாத்திய வீரக்கடன் அது ஐயன் திருவடி. பார்த்து கொண்டே இருக்காங்க தேவர்கள் முனிவர்கள் யோகிகள் அகிலத்தார் அத்துணை பேர் மேலே போற. ஐயனுடைய பட்டு வெண்பட்டு, அம்மையினுடைய பட்டு செம்பட்டு, சிகப்பு நிறப்பட்டு, ஐயன் வெண்ணிறத்து பட்டாரை. ஏன் விளக்குகிறார் அடிகள் பெருமானார்? உள்ளத்திலே அஞ்ஞான இருள் நிரம்பி இருப்பதால் அந்த அஞ்ஞான இருளை போக்குகின்ற மெய்ஞானி ஒளிவுடையவன் தான் தாம் என்பதை காட்ட வெண்பட்டு அணிந்துள்ளான். உள்ளத்திலே மலம் காரணமாக கருப்பு இருக்கின்றது, வஞ்ச கருப்பு. அந்த வஞ்ச கருப்பாகிய அழுக்கை அகற்றி திருநின்ற செம்மையே நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மை செம்பட்டு அணிந்துள்ளோம் கொண்டு வர. ஒன்று ஒத்திட உடையாளோடு அம்மை நம்மை ஆளுடைய நாயகி உடையாள் என்றார். ஒன்று உத்திட உடையாளோடு ஒன்றாம் புலி ஊரன் தில்லி சிற்றம்பலத்தான். மின் தொத்திடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன. ஒன்று ஒத்திட உடையாளோடு ஒன்றாம் புலி ஊரன் என்றே நன்று ஒத்து எழிலை தொட உற்றனும். ஆஹா, அம்மையும் அப்பனும் ஐயன் ஆடுகிறான், அம்மை பாடுகிறார். ஐயன் அம்மை காணத்தான் ஆடுகிறான். அம்மை பார்த்து நோயும் மருந்து குழவி உணாது என தாய் அருந்தி குழந்தைக்கு பால் போல கொடுப்பது போல ஐயனுடைய ஆனந்த நடனத்தை நம்மால காணக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. அம்மை வாங்கி கொண்டு அந்த அருளை நமக்கு தர அத சொல்ற. நன்று ஒத்து எழிலை தொட உற்றனும் என்னதோ நன்மைதான். இந்த அம்மையையும் அப்பனையும் பார்த்தோமே வெண்பட்டணிந்த ஐயன்

0: தூதாக பெருமானிடத்துக்கு அனுப்புக என்று பாடியவர் அல்லவோ அண்ணனார். இப்போது இவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், நாங்கள் மாதுருபாக வடிவத்தை பார்த்தோம், தில்லை கூத்தருடைய திருமேனி வடிவத்தையும் பார்த்தோம், அடல் வடிவமாக வந்த ஐயனையும் பார்த்தோம், எல்லாம் ஒருவரும் இருக்க குருபரத்து ஒருவனாக வந்தானே அந்த கோலத்தையும் பார்த்தோம். அந்த கோலம் தான் நரகத்தில் அவர் சொல்வார், பின்னொரு இடத்துல சொல்வார், கொடுநரகில் விழாமல் காத்தாட்கொள்ளும் குருமணியே. கௌனிங்கோ, அங்க நரகத்திலேருந்து நம்மளை காக்கிறது குருமணிகள் தான். இப்ப எல்லாரும் அடிச்சிட்டு போறாரு, மூன்றாம் பிரகாரத்துக்கு வரும். இப்ப கருவறையிலிருந்து மூன்றாம் பிரகாரம் வடமேற்கு சுற்று, அங்கே இரண்டு குருந்த மரங்கள், அதன் கீழ் ஆத்மநாத கடவுள் ஞான தேசிகனார், பக்கத்தில் அடிகள் பெருமானார், பக்குவம் முதிர்ந்த பரிபாகம் பெற்ற ஞானத்திலே முதல் நிலையில் இருக்கும் அறிவே சிவமான அடிகளார், தமக்கு ஞானம் உபதேசித்த ஐயன் கை கட்டி வாழ் அறிவால் சிவமே ஆனவர். ஒரு நுட்பத்தை முன்னால் சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்றேன். திருப்பெருந்துறை கோவிலுக்கும் ஏனைய கோவில்களுக்கும் அடிப்படையிலே சில வேறுபாடுகள் உண்டு. ஏனைய எல்லா கோயில்களும் சரியை கிரி மார்க்கத்துக்கு உரியனவாக இருக்க, திருப்பெருந்துறை ஞான மார்க்கத்துக்கு உரியது. அங்கே நந்தியம்பெருமான் இல்லை, அங்கே கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, அங்கே சண்டேசர் சந்நிதி இல்லை, தட்சிணாமூர்த்தி கடவுள் இல்லை. ஏன்? அங்கே எல்லாம் மணிவாசக பெருமானார் தான். கோவிலுக்குள்ளே நுழையும் போதே நந்திகேஸ்வர மாணிக்க வாசகர் காட்சியளிப்பார், அவரை வணங்கித்தான் உள்ளே செல்ல வேண்டும். நந்திகேஸ்வர மாணிக்க வாசகர் நமக்கு தேவாரம் நினைவுக்கு வரும், இந்த ஊரோடு தொடர்பு படுத்தி அப்பர் பாடிய தேவாரம், புறாமலரோடு அறாமதிகம் சடமேல் கொண்டார் நந்தீதனை சொல்றார் அப்பரடிகள். குடமுழா வாசிக்கும் நந்தியம்பெருமானை மணிவாசகனாக கொண்டார். ஊர் சொல்றார் பாருங்க, சிராமலை தம் சேர்ந்தமா திருமண் கொண்டார். அப்பருடைய வாக்கு பொய்க்காது அல்லவா? பின்னாலே வருகின்ற திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார் அதை பொன்னே போல கொண்டு ஆண்டுதோறும் விழா எடுப்பதை நாம் பாராட்டி தீர வேண்டும் அல்லவா? திருமுறைக்கு விழா எடுப்பது எங்கு காணப்படுகிறது? திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வா என்றார் தருமை குருமாமணிகள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அன்பருக்கு அன்பான. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

சென்ற வகுப்பில் 8வது 9வது பாடல்களை பார்த்தோம். அந்த 2 பாடல்களில் வேதாந்தத்தில் முக்கியமாக கூறப்படுகின்ற மகா வாக்கியம் என்று அழைக்கப்படுகின்ற தத்துவமசி அல்லது நீயே பரபிரம்மன் என்கின்ற கருத்து விளக்கப்பட்டது. சாஸ்திரம் அதை எப்படி விளக்குகின்றது என்றால், உண்மை

0: சொரூபமான ஆத்மாவிடம் உண்மையற்ற இந்த உடல்கள் கலந்திருக்கின்றது. பிறகு உண்மை சொரூபமான பிரம்மத்திடம் உண்மையற்ற மித்யாவான இந்த உலகம் கலந்திருக்கின்றது. அப்படி கலந்திருக்கின்ற உலகத்தையும் நீக்கி பிறகு நம்முடைய உடல்களையும் நீக்கி இந்த எந்த ஒன்று எந்த ஒரு அறிவு சொரூபம் இருக்கின்றதோ அந்த அறிவு சொரூபமே பிரம்மன் என்று விளக்கப்படுகின்றது. அதைத்தான் பார்த்தோம். உள்ளதும் இல்லதும் ஆகி முன் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டதெல்லாம் தல் எனச் சொல்லி. உள்ளது இல்லது என்றால் காரிய காரணமாக இருக்கின்ற இந்த உலகம் நமக்கு பொருளாக விஷயமாக இருக்கின்றது. அவைகளையெல்லாம் தல் என்று சொல்லி அவைகளையெல்லாம் நீக்கி பிறகு என்ன சொல் சென்னான் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தை பார்த்தோழி என்றார். என்னை வந்து அவராக ஆக்கிக் கொண்டார். பிறகு பாராதி பூதம் நீ அல்லை என்று இந்த ஸ்தூலமான உடல் நீ அல்ல. பிறகு சற்று ஆராய்ந்து பார்த்தால் இந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற இந்திரியங்களும் பிறகு கரணம் என்றால் அந்த கரணமும் நீ அல்ல. பிறகு இவைகளையெல்லாம் விளக்கிக் கொண்டிருக்கின்ற அறிவு சொரூபமாக நீ இருக்கின்றாய் என்று அகம் நான் பிரம்ம பூர்ணமான ஆத்மஸ்வரூபம் என்ற கருத்தானது விளக்கப்பட்டது. இனி நாம் இன்று 10வது பாடலுக்கு செல்லலாம். அன்பருக்கு அன்பான நெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அருள் குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தான் அறிந்தே மனம்தான் இறந்தேனே. இதுவும் மிக அழகான பாடல். முதலில் இதனுடைய பொருளை பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்திற்கு செல்லலாம். அன்பருக்கு அன்பான மெய்யன் என்று முதல் இரண்டு வரிகள் குருவை விளக்குகின்றார். குருவினுடைய இலக்கணத்தை கூறுகின்றார். குருவை இங்கு வர்ணிக்கின்றார். மூன்று சொற்களினால் குருவை வர்ணிக்கின்றார். எனக்கு குருவாக வந்தவர் அன்பருக்கு அன்பான மெய்யன். மெய்யன்னா உண்மை சொரூபமானவர். அன்பருக்கு அன்பானவர், அன்பருக்கு அன்பான மெய்யன். இது குருவை விளக்குகின்ற முதல் சொல். இரண்டாவது ஐயன். ஐயன் என்றால் இங்கு என்னுடைய குருவானவர் ஆனந்த மோனன். இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். ஆனந்த மோனன் என்றால் மௌனியாக இருப்பவர், ஆனந்தத்துக்கு காரணமான மௌனத்துடன் கூடி இருப்பவர். மௌன குரு என்று அழைப்பார்கள். அப்படி மௌன, அந்த மௌனம் எப்படிப்பட்டது? ஆனந்த மோனன், மோனம் என்றால் இங்கு மௌனம். ஆனந்த மோனன் என்றால் ஆனந்த ஹேது, ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கின்ற மௌனத்துடன் கூடி இருப்பவர். அன்பருக்கு அன்பாக இருக்கின்ற மெய்யன் உண்மை சொரூபமானவர். பிறகு ஆனந்த மோனன். அருள் குருநாதன், அருள் குருநாதன் என்றால் அருள் பெற்றவர், அவர் இறைவனுடைய அருளை பெற்றவர் என்று முதல் இரண்டு வரியில் குருவினுடைய சொரூபம் அல்லது குருவை வர்ணிக்கின்றார். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன், ஆனந்தத்தை தருகின்ற மௌனத்துடன் கூடியிருப்பவர் அருள் குருநாதன், அருளை உடைய குருநாதர். பிறகு மூன்றாவது வரியில் அந்த குரு என்ன செய்தார், அந்த குருவானவர் எனக்கு என்ன செய்தார் என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட குரு என்ன செய்தார்? அதை பார்த்தால் தன் பாதம் சென்னியில் வைத்தான். அவருடைய பாதத்தை, தன் பாதம்னா குருவினுடைய பாதத்தை, சென்னியில் என்றால் என்னுடைய தலையில், சென்னியில் என்றால் என்னுடைய தலையில் வைத்தார். அவருடைய பாதத்தை என்னுடைய தலையில் வைத்தார். இது வந்து குரு எனக்கு என்ன செய்தார் என்பதை குறிக்கின்றது. இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். இனி அடுத்தது குரு என்ன செய்தார், பிறகு நான் என்ன செய்தேன், எனக்கு என்ன லாபம் கிடைத்தது? அவருடைய பாதத்தை என் தலையில் வைத்தார். பிறகு நான் இதனால் என்ன பலன் அடைந்தேன்? என்னை தான் அறிந்தேன். இது வந்து சிஷ்யன் கூறுகின்றான். அப்படி குரு செய்ததனால் எனக்கு கிடைத்த பலன் என்னை நான் அறிந்தேன், என்னை தான் அறிந்தேன். என்னை தான் அறிந்தேன் என்றால் என்னுடைய சொரூபத்தை நான் அறிந்தேன். இனி அடுத்ததாக என்னை நான் அறிந்ததனுடைய விளைவு என்ன? என்ன நான் தெரிஞ்சிட்டேன், அதனால என்ன ஆயிற்று, இதற்கு முன்னாடி என்னை நான் தெரியாமல் இருந்தேன், இப்பொழுது நான் என்னை தெரிந்து கொண்டேன், அதனுடைய விளைவு என்ன? இறுதியில் கூறுகின்றார், மனம்தான் இறந்தேனே. மனம்தான் இறந்தேனே என்றால் என்னை நான் அறிந்ததனுடைய விளைவாக என்னுடைய மனதை, என்னுடைய மனமானது இறந்து விட்டது. மனம்தான் இறந்தேனேனா என்னுடைய மனது இறந்து விட்டது. இத வந்து சமஸ்கிருதத்துல மனோநாசம் என்றெல்லாம் சொல்வார்கள். யோக சாஸ்திரத்திலும் இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் இருக்கின்றது, மனோநாசம். இத வந்து வேறொரு ஆசிரியர் அமணிபாவம் என்று சொல்வார், மனமற்ற நிலை. தாய்மானவரும் பல இடத்துல பாடியிருக்கின்றார், மனமற்ற பரிசுத்த நிலையை அல்வாயாக என்று. அவர் பல இடங்கள்ல எனக்கு மனமற்ற நிலை வேண்டும்னு பாடியிருக்கின்றார். இந்த இடத்துல என்ன பாடுகின்றார், என்னுடைய மனம் இறந்து விட்டது. இதுதான் இதனுடைய பொருள். அன்பருக்கு அன்பான மெய்யன், அன்பர்களுக்கெல்லாம் அன்பாக இருக்கின்ற குருநாதர், ஆனந்த மோனன், அருள் குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான், அவருடைய பாதத்தை என் தலையில் வைத்தார், என்னை நான் அறிந்தேன், அதன் விளைவாக என்னுடைய மனதை நான் இழந்தேன். தன்னை இழந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால், நங்கை தலைவன் தாளேன்னு சொல்வது போல என்னுடைய மனதை என்னுடைய மனம் இறந்து விட்டது. மனம்தான் இறந்தேனே அப்படின்னு சொன்னா என்னுடைய மனம் இறந்து விட்டது. இனி நாம் இதில் இருக்கின்ற ஒவ்வொரு அம்சத்தை எடுத்து அதுல சில விளக்கங்கள் பார்க்கலாம். முதல் இரண்டு வரியில் தன்னுடைய குருவை மூன்று விதத்தில் வர்ணனை செய்கின்றார். மூன்று விதத்துல குருவினுடைய சுரூபத்தை அல்லது வர்ணனை செய்கின்றார். முதல் வர்ணனை என்னவென்றால், அன்பருக்கு அன்பானவன். இந்த அன்பருக்கு அன்பன் என்பது எதை குறிக்கின்றது என்று இப்பொழுது இதனுடைய உள் கருத்தை பார்க்க செல்கின்றோம். நம்மிடம் ஒரு அறிவு இருக்கின்றது, அந்த அறிவு நமக்கு பிரயோஜனத்தை கொடுத்துள்ளது. இந்த அறிவை நாம் அடைவதற்கு முன் அறியாமையினால், தவறான எதிர்பார்ப்புகளினால் நாம் எல்லாம் துயரப்பட்டு கொண்டிருந்தோம். பிறகு இந்த சரியான அறிவு வந்தவுடன் அந்த அறிவு மனப்பழுவிலிருந்து நம்மை நீக்கிவிட்டது. உடனே நமக்கு என்ன தோன்றும், இதை நான் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களும் மனப்பழுவிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நாம் விரும்பி, நாம் படித்த நாம் புரிந்து கொண்ட கருத்துக்களை எல்லாம் மற்றவர்களிடம் ஆர்வமாக சொல்ல போவோம். பிறகு நமக்கு எங்கிருந்து இந்த அறிவு கிடைத்ததோ அந்த வகுப்புகளை எல்லாம் அவர்களை அழைத்து பார்ப்போம். அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கே தெரியும், என்ன விளைவாகும் என்றால், அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்தால் வெறுப்பை தான் அடைவார்கள். நீ வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி, நம்ம வேதாந்தம் பேச ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் வேதாந்தம் பார்கள், பிறகு வேதாளம் என்றே சொல்லிவிடுவார். காரணம் என்ன, யாரும் அதிகமாக இதை விரும்புவதில்லை. நம்ம நல்லதைத்தான் சொல்றோம், நல்லதாச்சே நல்லதாச்சேன்னு நமக்கு ஒரு ஏக்கம் வரும், ஆனாலும் யாரும் விரும்புவதில்லை. காரணம், நாம் ஒரு அறிவை அடைய எவ்வளவு தவம் செய்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு ஸ்ரத்தையெல்லாம் நாம் அடைந்தோமோ அதே தவம், அதே நம்பிக்கை, ஸ்ரத்தை யாருக்கு வருகிறதோ அவர்களால் தான் இந்த அறிவை அடைய முடியும். அதனால சாஸ்திரத்துல குருவுக்கு அல்லது யாரெல்லாம் வேதாந்தம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முக்கியமான நியதி, ஒரு ரூல் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த அறிவை கேட்பவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். இத வந்து ஏங்கி விரும்பி கேட்கணும், அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டுமே தவிர, கேட்காமல் இருப்பவர்களுக்கும் அலட்சியப்படுத்துபவர்களுக்கும் ஸ்ரத்தை இல்லாதவர்களுக்கும் கொடுக்க கூடாது. கீதையிலும் பகவான் உபதேசத்தை செய்ததற்கு பிறகு ஸ்ரத்தை இல்லாதவன், பிறகு பணிவிடை செய்யாதவன், தவம் செய்யாதவன், இவர்களிடம் இந்த ஞானத்தை சொல்லாதே என்று அர்ஜுனனுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். அதாவது நம்ம யாருக்கும் சொல்லாம நம்ம கிட்டேயே மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற அபிப்பிராயத்தில் அல்ல, தகுதியற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. காரணம் என்னவென்றால், இந்த அறிவு அவர்களுக்கு நன்மையை கொடுக்காது. நன்மையை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, சில சமயங்களில் இது தீங்கை கொடுத்து விடும். இந்த அறிவுங்கிறது ஒரு மெடிசன் போல, மாத்திரைய போல, அது சரியான பக்குவம் தேவைப்பட்டாதான் போடணும், இல்லைன்னா சைடு எஃபெக்ட் வர்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த ஞானத்திலேயே அவர்களுக்கு ஒரு பற்று வராது. ஆகவே குருவானவர் எப்படி இருப்பார் என்றால், அவர் எல்லோரிடமும் சாமான்யமான கருணை உடையவராகத்தான் இருப்பார். தன்னிடத்தில் நம்பிக்கை சிரத்தை இருப்பவர்களிடமும், தன்னை வெறுப்பவர்களிடமும், தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களிடமும் அவர் சாமான்யமாக இருந்தாலும், மனதிற்குள் எந்த வேற்றுமை அற்றவராக இருந்தாலும், பிறகு யாருக்காக அவர் கஷ்டப்பட்டு உபதேசத்தை செய்வார்? ஒரு கருத்தை வந்து இனி ஒருவருக்கு பல மணி நேரம் எடுத்து சொல்றது சாதாரண விஷயம் அல்ல. கஷ்டப்பட்டு சொல்லணும். படியேறி வந்தா எப்படி ஒருவருக்கு இழைப்பாகுதோ அப்படி ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசி பாருங்கள், அதுவும் அதை விட பெரிய இழைப்பாரு. காரணம் என்னன்னா அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படி காலத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு குரு எப்பொழுது சொல்வார் என்றால், அவருக்கு ஸ்ரத்தை இருந்தால்தான் சொல்வார். ஸ்ரத்தை நம்பிக்கை இல்லை என்றால் சொல்ல மாட்டார். காரணம் என்னவென்றால், அப்படி சொல்லி பயனில்லை. அப்படி குருவானவர் அன்பர்களுக்குத்தான் அன்பராக இருப்பார். அன்பர்கள் என்றால் தன்னிடத்தில் ஸ்ரத்தையுடையவர்களுக்குத்தான் இவர் குருவாக இருப்பார். மற்றவர்களுக்கு இவர் குருவாக இருக்க மாட்டார், சாதாரணமா இருந்துட்டு போயிடுவார். அப்படி அன்பருக்கு அன்பான மெய்யன்ங்கிறதுல இருந்து என்ன காட்டப்படுகிறதுனா, இவர் எல்லாத்துக்குமே அன்பான மெய்யன் தான், ஆனா அன்பர்களுக்குத்தான் அன்பான மெய்யன். இது எப்படி விளங்குகிறதுனா, பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனோட எவ்வளவு காலம் நட்புடன் இருந்தார். காட்டுல வந்து அர்ஜுனன் இருக்கும் பொழுது அவனுக்கு பொழுது போறதுக்கு நேரம் இல்லை. பகவான் என்ன செய்திருக்கலாம், உனக்கோ நேரம் போகல, உனக்கு ஒரு காலத்துல கீதை தேவைப்படலாம், நான் இப்பவே ஆறு அமர சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா, ஏன் சொல்லவில்லை? தன்னிடத்தில் இப்படி ஒரு அறிவு இருக்குங்கிறதும் கூட பகவான் காட்டவில்லையே. ஏன்னு சொன்னா, அர்ஜுனன் தயாராகவில்லை. எந்த நொடியில் பெரிய போர்க்களத்திலேயே அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுகின்றானோ, எப்பொழுது கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவகன்னு சொல்லி பிரிச்சாமி, நான் உங்களிடம் கேட்கின்றேன், சிஷ்யக தேயகம், நான் உங்களுடைய சிஷ்யன், சாதிமாம், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று எப்பொழுது வேண்டுகின்றானோ, அப்பொழுது சூழ்நிலைகளோ எதுவுமே தடையில்லை. பிறகு தடை என்ன என்றால், அர்ஜுனனுடைய சிஷ்ய பாவம் தான் இவ்வளவு காலம் தடையாக இருந்தது. அது சென்று விட்டால் பிறகு உடனே குருவாக அந்த பகவான் உருவெடுக்கின்றார். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அன்பருக்கு அன்பான மெய்யன்னு சொன்னா, யார் தன்னிடத்தில் வருகின்றார்களோ, ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் வருகிறார்களோ, அவர்களுக்கு அன்பான உபதேசத்தை செய்கின்ற குருவாக இருக்கின்றார். ஆகவே நமக்கு என்ன முக்கியமான ஒரு நியதி, ஒரு ரூல், அதாவது ஒரு எச்சரிக்கை, யார் நம்மிடம் வந்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் குருவாக இருக்கின்றோம், இல்லை என்றால் அவர்களுக்கு நாம் அவர்களைப் போல் சாதாரணமாக இருக்கின்றோம். அப்ப குரு எப்படிப்பட்டவர்னா, தகுதியுடையவர்களுக்கு இவர் எடுத்து வழங்குபவர், அன்பருக்கு அன்பானவர். என்ன, வெறும் அன்பானவர்ங்கிறது உண்மைதான், ஆனா இவர் அன்பருக்கு அன்பானவர்னு ஏன் இங்கு தாயுமானவர் சொல்றாருன்னா, கேட்டவர்களுக்கு தான் குருவானவர் கொடுப்பார், கொடுக்க வேண்டும். இது வந்து முதல் இலக்கணம் குருவுக்கு. அது மட்டுமல்ல, நமக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் வேதாந்தத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா உடனே அதிகமா பேச ஆரம்பித்து விட கூடாது, கேட்கிறவங்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இனி இரண்டாவது சொல், அதுவும் ரொம்ப அழகான சொல், பார்க்கறதுக்கு பாட்டு மேலோட்டமா தான் இருக்கு, உள்ள சிந்திச்சு பார்த்தா ஆழ்ந்த கருத்துக்கள், அழகான கருத்துக்கள் எல்லாம் இந்த ஒரு பாடலிலும் பொருந்தி இருக்கின்றது. இனி இரண்டாவது கருத்து. இப்ப முதல் வரியினுடைய விளக்கம் முடிந்து விட்டது. அன்பருக்கு அன்பான மெய்யன் ஐயன் அந்த குருவானவர். அடுத்த சொல் ஆனந்த மோனன். ஆனந்த மோனன் என்றால் குருவானவர் மௌனமாகவே இருப்பார், அதிகமாக தேவையில்லாமல் பேச மாட்டார். இங்கு மௌனம்னா அந்த வாகீஷக அப்படின்னு சொல்லுவது. வாகீஷகங்கிறது யாருக்கு பெயர் தெரியுமோ, அனுமாருக்கு பெயர். வாகீஷகன்னா அனுமருடைய பெயர், அதாவது சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்ற, வாக்குக்கு தலைவனாக இருத்தல். தன்னுடைய வாக்கை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவர். எப்ப பேசணுமோ அப்ப பேசுவார், எப்ப பேச அவசியம் இல்லையோ அப்ப பேச மாட்டார், அப்படி மௌனமாக இருப்பார். இப்ப வாழ்க்கையில சில சாதனைகள் எல்லாம் இருக்கு, பேசாம இருக்கிறது, அதுக்கப்புறம் ஏகாந்தமா இருக்கிறது, யாருமே இல்லாம தனிமையில் இருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் சாதாரணமா மக்களுக்கு துயரத்தை தான் கொடுக்கும். இன்னைக்கு யாருமே இல்ல, நான் தனியா இருக்கணும். இப்ப வந்து சில உடல்ல நோய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்கள், அங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள்னா அங்க பேசுறதுக்கு யார் இல்ல, டாக்டர் வந்து யாரிடையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள், தனிமையா இருக்க வேண்டியது இருக்கிறது. இல்ல கால் ஏதாவது பிராக்சர் ஆயிடுதுன்னா ஒரு மாசம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி விடுவார். இப்பாவது ஏதோ டெலிவிஷன் வந்து அதுல போய் எப்படியோ காலத்தை செலுத்துகிறார்கள், அதுவும் இல்லைன்னு வச்சுக்குவோமே. தனிமையில் இருந்தோம்னா அதுதான் ஒரு பெரிய துக்கம். அப்போ மௌனம், பேசுறதுக்கு ஆள் துணை கிடைக்கலைங்கிறது, அல்லது மற்றவங்க பேசுறதுக்கு கேட்க முடியாம இருக்கிறது, இவைகள் எல்லாம் பொதுவாகவே துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் ஞானிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். எது உலகத்துக்கு துக்கத்தை கொடுக்குமோ துயரத்தை கொடுக்குமோ அதுலதான் அவர்கள் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள். அதனாலதான சிவபெருமானுக்கு ஒரு பெயர் தியாகராஜன்னு சொல்லி, அமிர்தத்தை மற்ற பொருள்களையும் பால் கடல்ல இருந்து வரும்பொழுது எல்லாம் ஓடினார்கள், ஆனா வந்து சிவன் எதை எடுத்துட்டார், விஷத்தை எடுத்துக்கொண்டார். அதனாலதான் அவர் வந்து தியாகராஜன், துறவிகளுக்கே துறவின்னு சொல்றாரு. காரணம் என்ன, உலகம் எது வேண்டான்னு விடுக்கிறதோ அதை அவர் எடுத்துக் கொள்கின்றார், அதில் அவர் மகிழ்ச்சியை அடைகின்றார். அப்படி இங்கு ஆனந்த மோனன், அதுதான் இங்கு அழகான சொல். ஆனந்த மோனன்னா ஆனந்தத்தை தருகின்ற மௌனத்தை எடுத்துக் கொண்டவர், அல்லது மௌனத்தில் ஆனந்தமாக இருப்பவர், அதுதான் இதுக்கு அழகு. இதற்கு பொருள் மௌனத்தில் ஆனந்தமாக இருப்பவர். பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம். காரணம் என்ன, மௌனத்தில் ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்பவர். இது நமக்கு வரணும், யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், பேசுறதுக்கு ஆள் வந்தாலும் ஓகே பரவாயில்ல, ஆனால் நம்ம பேச கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, நம்மளும் பேசல என்ற பொழுது ஆனந்தமாக இருக்கின்ற மனநிலையை என்னுடைய குரு அடைந்திருக்கின்றார். இந்த மனநிலையை அவ்வளவு சுலபமா நம்ம அடைய முடியாது. இதெல்லாம் ஞானத்தினுடைய பலன். ஞானம் வர வர நமக்கு இந்த மௌனத்திலும் அமைதியிலும் ஆனந்தத்தை அடைவோம். அப்ப அடுத்தது என்ன சொன்னார், ஆனந்த மோனன் என்றால் மௌனத்தில் ஆனந்தமாக இருப்பவர், ஆனந்தத்துக்கு காரணமான மௌனத்தில் இருப்பவர். இனி அடுத்தது மூன்றாவது, அருள் குருநாதன். இந்த அருள் குருநாதன் என்ற சொல் எதை குறிக்கின்றது என்றால் அருளை பெற்றவர். இங்கு அருளை பெற்றவர்ங்கிறதுடைய அர்த்தம் பிரம்ம நிஷ்டன் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்துல குருவுக்கு ரெண்டு லட்சணம் சொல்லப்படும், ஒன்று ஸ்ரோத்ரியன், பரம்பரையாக வந்துள்ள குருவிடம் பாடம் கேட்டிருக்க வேண்டும், அப்படி முறையா படிச்சிருந்தா தான் இவர் முறையா மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். சிலர் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு, அவர்களை வச்சுட்டு என்ன செய்வது, அவர்களிடம் வேதாந்தம் கேட்டோம்னு வச்சுக்குவோமே, வேதாந்தத்துல நமக்கு ஒரு பிடிப்பு வர, என்ன அவரு பின்பற்றாரா இப்படி எல்லாம் சொல்றதுக்கு என்று அவருடைய உபதேசத்தில் ஒரு நம்பிக்கை நமக்கு வராது. அவர் எவ்வளவுதான் வேதாந்தம் சொல்லிட்டு இருந்தாலும் வேதாந்தத்தினுடைய பலனை அவரே அடையவில்லை என்றார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள், நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கோம், சமையல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சாம்பார்லயோ ரசத்திலேயோ இந்த கரண்டி இருக்கே அது உள்ள இருந்துட்டே இருக்கும், ஆனா அந்த கரண்டி வந்து சுவையை அறியாது. அப்படி தர்வி பாக்கரசம் ந ஜானாதுன்னு சொல்வார்கள், தர்வினா கரண்டி, கரண்டி எப்படி சாம்பாருனுடைய சுவையை அறியாதோ ஆனா சாம்பாருக்குள்ளேயே இருக்கும். அதே போல சில ஸ்பூன் வந்து நீங்க ஊறுகாய்க்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க, அது ஊறுகாய்க்குள்ளேயே அந்த ஸ்பூன் இருக்கும், ஆனா அந்த ஸ்பூன் ஊறுகாயினுடைய சுவையை அறியாது. அது போல வேதாந்தத்துக்குள்ளேயே இருந்தாலும் வேதாந்தத்தினுடைய சுவையை அறியாமல் இருந்தால் அவர்களிடம் கேட்டா நமக்கு என்ன ஒரு உற்சாகம் வரும். அப்படி இல்லாம அந்த பலனை அனுபவித்தவர்கள், அதுதான் இங்கு அருள் குருநாதன். அத வந்து சித்பவானந்த சுவாமி விதம் சொல்வார்கள், நாம் அறிவு பெற்றாலும் போதாது, அருள் பெற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் சில சமயங்களில் கூறுவார். அறிவு பெற்றால் மட்டும் போதாது, அருள் பெற்றிருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த அறிவுக்கு எந்த தடையும் இல்லாத அளவு நாம் தவம் செய்து அறிவில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அறிவில் நிலை பெற்றிருப்பதுதான் அருள் பெற்றிருத்தல். பகவானுடைய அருளை நான் பெற்றிருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அந்த அறிவில் நான் நிலை பெற்றுள்ளேன். அப்படி அருள் குருநாதன், அருள் குருநாதன் என்றால் அருளை பெற்றவர். இவ்விதம் முதல் இரண்டு வரியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, குருவினுடைய தன்மையை வர்ணித்தார். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஒன்று, இரண்டாவது ஆனந்த மோனன், அவர் வந்து மௌனமாக அதில் ஆனந்தமாக இருக்கின்றார். மூன்றாவது அருள் குருநாதன், குரு என்ன செய்தார், நமக்கு வந்து குரு செய்தது என்ன, இப்படிப்பட்ட குரு எனக்கு என்ன செய்தார்.
1: மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் நமச்சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் அன்பான நேர்களில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணி மாலை. பாடியவர் திரு பா புலியூர் பாலதண்டாயுதம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நம்பியாண்டான் நம்பி அவர் அருளி செய்த விநாயகர் திரு இரட்டை மணி மாலை இப்பொழுது பாடக்கூடிய.
3: என்னை நினைந்து அடிமை உணர்ந்து என் கிடர் கெடுத்து

சுமகள் அத்திமுகத்த முகத்தான் கரியல் முயன்றாலும் தனையே முயன்றவர்க்கு மியத்தான்

ஏ சத்தரும்படி ஏதுவதே இமயாத முக்கள் பூசத்தகம் தொழில் முங்கையும் முந்தையும் நீயோ இந்த தேசத்தவர் தொழுதாரி பரிகள் சிவக்கடிரே கடிலுகத்தவாய் காயம் சந்தியில் ஒளிரும் உருக்கொண்டது என்னே அடலுதொரா பின்னாரையோ ஆறுல்லாரும் பெரும்பழனம் அந்த

கொடுத்தபொழில் நாளையும் சூடம் வழங்கினே எடுத்த மதமுகத்தை ஏறு அமராமர் சுடும் சரணன் நாளை பெரிய மந்த குமரா குமர்க்கு குமரக்கும் உள்ளே கொடுத்தேர் அவுன தமரா செலுத்தவன் தன்னுடைய தோன்றினே என நின்று அமரா மனத்தவர் ஆழ்நரகத்தில் அழுந்துவரே அவமதியாது உள்ளமே அல்லல்ல நல்ல தவமதியார் ஏத்தி சதுத்தோம் நவமதியாம் கொம்பல் விநாயகன் கொங்கார் பொழுசோர் நாரையோர் நம்பன் சிறுவன் சீலா நான் தனமாமனம் ஏத்து கண்டா என்று நான் மலரா

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநெல்வேலி தன்னார் தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருநெல்வேலி. வேத சிறுமர் என்னும் அந்தனர் இறைவனுக்கு திரு அமுதுக்கு ஆக வைத்திருந்த நெல்லை வெள்ளம் கொள்ளாதவாறு வேலியிட்டு காத்தமையால் நெல்வேலி என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. வேணுவனம் என்பது பிரிது ஒரு திருப்பெயர். இறைவர் நெல்லையப்பர், வேணுவனநாதர், இறைவி காந்திமதியம்மை, தீர்த்தம் தாமிரவருணி உள்ளிட்ட பல புண்ணிய புனல்கள். திருத்தலமரம் மூங்கில் சிந்து பூந்துரையில் சிந்திய என்புகள் சிவகதி பெற துணை நிற்பன என்பது நம்பிக்கை. திரு குறுக்குத்துறை திருக்குமரன் ஆலயம் திருவுருமாமலை என்று சிறப்பிக்கப் பெறும் பெருமையினது ஆம். ஆலவாய் ஆலய அமைப்பை ஐயன் நெல்லைப்பதியிலும் காணலாம். அரிதுயில் கொள்ளும் அரங்கனுக்கும் சன்னதி உண்டு. ஆடல்புரி நாயகனின் சன்னதிகள் அற்புதமானவை. செப்பறை குத்தன் சிவன் சன்னதி பூலோக கயிலை என்று போற்றி துதிக்கலாம். பஞ்ச சபைகளில் தாமிர சபை நெல்லையம்பதி. பிரம்மதேவர், திருமால், அகத்தியர், கருவூர்த்தேவர் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். பொருணை துறைவாய் பிறவாக்கடவுள் வேய்வையிற் பிறந்த தொன்னகரும் என திருவிளையாடற் புராணத்தில் நயம்பெற போற்றும் திருநகர் திருநெல்வேலி. காந்திமதியம்மை பிள்ளைத்தமிழ் கற்கண்டினும் இனிய சொற்கொண்ட தமிழ் நூல். சுந்தரர் அருணகிரியார் திருவாக்குகளில் இடம்பெற்ற திருத்தலம். பற்றார்புறம் செற்றாராகிய புற்றியாரவு அணிவாரைக் கற்றார் தொழுது எத்தும் கவுனியர் பெருமான் நெல்வேலிக்கு எழுந்தருளி மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் அருளினர். அருவினை கெடும் என்பது பதிகப்பலன். மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் பாடல் பண் சாதாரி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: அவிநாசி தலத்தின் பெருமைகளை நாம் இப்பொழுது தொடர்ந்து காண்போம். இத்தலத்தின் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சிவபதம் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆகவேதான் அவிநாசி என்று கேட்க முத்தி என்றார்கள் ஆன்றோர்கள். இத்தலத்தில்தான் பிரம்மதேவன் வந்து தான் பொய் கூறிய குற்றத்தை போக்கிக் கொண்டான். ஐராவதம் என்ற வெள்ளையானையும் தெய்வலோக பெண்ணான ரம்பையும் இந்திரனால் பெற்ற சாபத்தை போக்கிக் கொண்ட தலமும் இதுவே. வியாதவேடன் என்பவன் இந்த தலத்தில் அங்க பிரதட்சிணம் செய்து தைப்பூச விழாவை தரிசித்துக் கொண்டே வீடு பெற்றான். இங்குதான் சுந்தரமுத் சுவாமிகள் தேவாரப்பதிகம் பாடி 3 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலை கொண்ட ஒரு பாலகனை அம்முதலை வாயிலிருந்து அழைப்பித்து செயற்கரிய செயல் செய்த அற்புத திருத்தலம் இது. இந்த தலத்தில் அன்னதானம் செய்பவர்கள் மேலான பதவியை அடைவார்கள். தர்மம் செய்தால் 1 கோடியாக பயன்கள் விளையும். சிரார்த்தம், பித்ரு தர்ப்பணம் முதலியன செய்தால் முன்னோர்கள் மிகவும் மகிழ்வார்கள். பல பாதகங்களை செய்தவர்களும் நோயாளிகளும் இத்தலத்தில் சிவனடியார்களுடைய பாததூளிகள் தங்கள் மேல் படுமானால் அப்பாவங்கள் நீங்கி புனிதர்கள் ஆவார்கள். இதனுடைய மகிமை அளவிடற்கரியது என்று இத்தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த கோயிலினுடைய ஆலய உட்பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள தெற்கு நோக்கிய சன்னதியாக இருப்பது காலபைரவ மூர்த்தியினுடைய சன்னதி. இந்த மூர்த்தி வரப்பிரசாதியாக மக்களால் வழிபடப் பெறுபவர். காசி தலத்தில் விஸ்வேஸ்வரர், கங்காநதி, காலபைரவர் அமைந்துள்ளது போல இங்கு அவிநாசி லிங்கேஸ்வரர், காசி கங்கை கிணறு, காலபைரவ மூர்த்தி அமைந்தமையும் நாம் இங்கு கருத வேண்டும். இந்த மிக சக்தி வாய்ந்த காலபைரவ மூர்த்தியை மக்கள் திரண்டு வந்து ஆராதிக்கிறார்கள். இந்த தலத்தில் இறைவனை உமாதேவியார் பூஜித்து வழிபட்டு வலது பாகம் பெற்றார். பிரம்மன் 100 ஆண்டு காலங்களும் ஐராவதம் 12 ஆண்டு காலங்களும் தாடகை என்பவள் 3 ஆண்டுகளும் நாககன்னி 21 மாதமும் யாதவேடன் 30 நாட்களும் சங்ககண்ணன் என்ற வேடன் 5 நாளும் தேவலோக ரம்பை 1 நாளும் காகம் 1 ஜாமமும் யக்ஞகுப்தன் என்ற செட்டி 1 நாழிகையும் தர்மசேன மன்னன் என்பவன் 1 ஆண்டும் பூஜித்து வழிபட்டு பல நற்பெயர்களை பெற்றதாக தலபுராணம் குறிப்பிடுகிறது. வைதர்பன் என்ற அரசன் வழிபட்டு புத்திரப்பேறு பெற்றான் என்றும் பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகின்றது. அகஸ்தியர், பதஞ்சலி, நாரதர், கௌதமர், சோனகர், கண்வர், துர்வாசர், வசிஷ்டர் ஆகிய முனிவர்கள் வழிபட்டு இஷ்டசித்திகளை எல்லாம் அடைந்திருக்கிறார்கள். சுந்தரர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர் ஆகியோர் அருளி செய்த பாடல்கள் இத்தலத்தின் மீது அமைந்துள்ளன. வீர ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், கோடியரின்மை கொண்டான், மைசூர் வீரதஞ்சராய உடையார், வீர சிக்கராய உடையார், கிருஷ்ணராஜ உடையார், விஜயநகரத்து அச்சுத தேவராயர் ஆகியோர் வழிபட்டு பல திருப்பணிகளையும் நிபந்தனைகளையும் அமைத்துள்ளார்கள். அவிநாசியப்பர் ஆலயத்து அருகில் தெப்பக்குளத்திற்கு மேற்கு கரையில் திகழும் தனி கோயில் பாதிரிமரத்து அம்மன் கோயில் என்பது. இங்கு உமாதேவியார் ஒரு பாதிரி மரத்தின் கீழ் என்ற தவக்கோணத்தோடு எழுந்திரொழியுள்ளாள். இங்கு காலையிலும் மாலையும் பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த அம்பிகையை தரிசித்த பிறகே ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு. சுந்தரர் பிள்ளையை மீட்ட ஏரியின் அருகில் அவருக்கென்றே ஒரு தனி கோயில் அமைந்துள்ளது. இது அவிநாசியப்பர் ஆலயத்திற்கு தெற்கில் வஞ்சிப்பாளையம் செல்லும் பெருவழியில் சிறிது தொலைவில் தாமரைக்குளம் என்று அழைக்கப்படும் பெரிய ஏரிக்கரையின் முன்னர் அமைந்திருக்கிறது. இங்கு சுந்தரமுசாமியுடைய திருவுருவத்தையும் அவருக்கு எதிரில் முதலை வாயிலிருந்து பிள்ளை வெளியே வரும் உருவமும் இருக்க காண்கின்றோம். இங்குதான் முதலை ஒரு பாலகனை விழுங்கி 3 ஆண்டுகள் ஆன பிறகு அந்த அந்தன சிறுவனை சுந்தரமுசுவாமிகள் எற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் தேவார திருப்பதியத்தை பாடி அவிநாசியப்பர் அருளால் முதலை வாயிலிருந்து மீண்டும் வரவழைத்த அற்புதம் நிகழ்த்தி காட்டிய திருத்தலம். இவ்வாறு முதலை உண்ட பாலகனை அழைப்பிக்கும் ஐதீக விழாவை ஒவ்வொரு பங்குனி மாதமும் மகம் பூரம் உத்திரம் ஆகிய 3 நட்சத்திர நாட்களிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஏரியின் தென்புறம் ஐயனாருடைய ஆலயமும் அமைந்திருக்கிறது. இவர் இத்தலத்திற்கு காவலாக அமைந்த பெருமான். அவிநாசியப்பர் ஆலயத்தின் அருகில் ஓடும் நல்லாற்றின் வடகரையில் இளப்பாறும் மண்டபத்தின் மேற்புறம் அமைந்துள்ளது கரிவரதராஜ பெருமாள் ஆலயம். இதன் பிரம்மோத்சவமும் சித்திரை மாதத்தில் அவிநாசியப்பருடைய பிரம்மோத்சவமும் சேர்ந்து நடைபெறுகிறது. அவிநாசியப்பர் ஆலயத்தின் பெரிய தேர் நிலையத்திற்கு நேர் வடக்கில் செல்லும் வழியில் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தை காண்கின்றோம். முன்னொரு காலத்தில் செட்டியார் மரபில் வந்தவர்களில் செல்வந்தர் ஒருவர் காசி யாத்திரை சென்று வந்த நினைவின் காரணமாக இந்த ஆலயத்தை கட்டி காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்பிகையையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடைபெறச் செய்துள்ளார். இங்கு நித்திய பூஜைகளைத் தவிர விசேஷ பூஜைகள் பலவும் நடைபெற்று வருகின்றன. வைகாசி விசாகத்தன்று இங்கு எழுந்துள்ளிய தண்டபாணிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்கின்றார்கள். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கருணாம்பிகைக்கு விசேஷ அபிஷேகாரங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆவணியில் விநாயக சதுர்த்தி உற்சவமும் புரட்டாசியில் கருணாம்பிகைக்கு நவராத்திரி உற்சவமும் ஐப்பசியில் அன்னாபிஷேகமும் கார்த்திகை சோமவாரங்களில் அவிநாசியப்பருக்கு சிறப்பு பூஜைகளும் கடைசி சோமவாரத்தில் சங்காபிஷேகமும் நடைபெறுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் உஷக்காலத்தில் கருணாம்பிகைக்கும் அவிநாசி லிங்கேஸ்வரருக்கும் பிற மூர்த்திகளுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெறுகிறது. தை மாதத்தில் ரதசப்தமி என்று காலையில் அவிநாசிநாதருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. மாசியில் வரும் மகாசிவராத்திரி என்று 4 காலங்களும் பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடத்துகின்றார்கள். அதேபோல் நடராஜ பெருமானுடைய 6 அபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வைகாசியில் வசந்தோத்சவம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூர உற்சவமும் கருணாம்பிகைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பாதிரி மரத்தின் கீழ் உமாதேவியார் தவம் செய்தபடியால் ஆடி பௌர்ணமி நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகக் கடவுளுக்கு ஆடி கிருத்திகை என்று சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மாலையில் சுவாமி புறப்பாடு ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஆவணி மூலத்தில் சந்திரசேகரர் எழுந்து வருகின்றார். பிட்டு விழா நடைபெறுகிறது. புரட்டாசி விஜயதசமி அன்று மாலை சந்திரசேகர குதிரை வாகனத்தில் எழுந்துருளி திருவீதி வளமாக புறப்பட்டு ஊருக்கு வடக்கில் உள்ள பரிவேட்டை மண்டபத்திற்கு சென்று அம்பு போட்டுவிட்டு திரும்புவது நடைபெற்று வருகிறது. ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா முருகனுக்கு விமர்சியாக நடைபெற்று வருகிறது. நிறைவாக தேவயானை திருமண உற்சவமும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதேபோல் கோயிலுக்கு எதிரில் உள்ள தெய்வ ஸ்தம்பத்தின் உச்சியில் அமைந்துள்ள பெரிய தாழியில் விளக்கேற்றி கார்த்திகை தீபத்தை தரிசிக்கின்றார்கள் இத்தலத்து மக்கள். பங்குனி மாதம் மகம் பூரம் உத்திரம் ஆகிய மூன்று நாட்களில் அவிநாசியப்பர் சிவாலயத்தின் அருகில் உள்ள தாமரைக்குளம் என்ற ஏரியின் கரையில் உள்ள சுந்தரமு சுவாமிகள் ஆலயத்திற்கு சென்று முதல் நாள் பிள்ளையை முதலை உண்ட விழாவும், இரண்டாம் நாள் சுந்தரமு சுவாமிகளை ஏரிக்கு அழைத்து வரும் விழாவும், மூன்றாம் நாள் பிள்ளை முதிரை வாயிலிருந்து வெளியே வரும் விழாவும் நடத்தப்பெறுகின்றன. மூன்றாம் நாள் விழா நிறைவாக சுந்தரருக்கு தீபத்தம்பத்திற்கு முன்பாக சந்திரசேகர் ரிஷபவாகனத்தில் இருந்து ஒளி காட்சி அளிக்கக்கூடிய வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் நான்காம் நாள் ஒரு அந்தன சிறுவனுக்கு அவிநாசியப்பர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள உபநயன மடத்தில் உபநயன கிரியைகள் நடத்துகின்றார்கள். அடியார்களுடைய குருபூஜை விழாக்களும் செவனே நடைபெற்று வருகின்றன. சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை ஆதியில் பிரம்மதேவன் ஏற்படுத்தியதாகவும், அதன் பிறகு அரித்வஜ மன்னனும் இதனை தொடர்ந்து நடத்தியதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். சித்திரை மாதம் வளர்பிறையில் பஞ்சமி தேதியும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் கூடிய நாளில் அவிநாசி லிங்கேஸ்வரருக்கு குடியேற்று விழா நடைபெறுகிறது. அப்போது திருமுருகன் பூண்டியில் எழுந்தருளியுள்ள முருகநாதரை, அதாவது சந்திரசேகரரை, சுப்பிரமணியர் சென்று ஆலயத்திற்கு அழைத்து வருவார். திருமுருகநாதரும் உற்சவம் முடியும் வரையில் இருந்துவிட்டு பிறகுதான் திருமுருகன் பூண்டிக்கு செல்வது வழக்கம். இந்த விழா 11 நாட்கள் காலையும் மாலையும் நடைபெற்று வருகின்றது. ஐந்தாம் நாள் அன்று விழா காலையில் கரிவரதராஜ பெருமாளுக்கும் குடியேற்றம் நடைபெறுகிறது. அவரும் அவிநாசியப்பருடன் எழுந்து வழி வருவார். ஒவ்வொரு நாளிலும் சுவாமி அம்பாள் ஒவ்வொரு வாகனங்களில் சிறப்பாக எழுந்தருளி திருவீதியில் வலம் வருவார்கள். முதல் நாளிலிருந்து முருகநாதரும் ஐந்தாம் நாளிலிருந்து கரிவரதராஜ பெருமாளும் சுவாமியுடன் உற்சவம் முடியும் வரை தொடர்ந்து வருவார்கள். ஐந்தாம் நாளன்று 63 நாயன்மார்கள் புறப்பாடு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆறாம் நாளன்று திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இரவு சந்திரசேகர திருக்கல்யாண கோலத்தோடு யானை வாகனத்தில் எழுந்தருளி திருவிதி வலம் வருவார். ஏழாம் நாள் விழாவாவது திருத்தேர் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அவிநாசியப்பர் பூர நட்சத்திரமும் மேஷலக்னமும் கூடிய சுப முகூர்த்தத்தில் இத்திருத்தேரில் எழுந்தருள்வார். அம்பிகை, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், முருகநாதர், கரிவரதராஜ பெருமாள் ஆகியோரும் அவரவர்களுடைய தேர்களில் ஏறிக்கொண்டு பெருமானை தொடர்ந்து வருவார்கள். 18 நூற்றாண்டின் இறுதியில் மைசூர் மன்னரான சாமராஜ உடையாருக்கு சங்கரராஜ உடையார் என்பவர் புதல்வராக தோன்றினார். அவர் சித்திரை மாதம் ஏகாதசி திதி பூர நட்சத்திரத்தில் பிறந்தபடியால் அவர் பிறந்த நினைவாக சாமராஜ உடையார் அவர்கள் அவிநாசித்தலத்தில் அவிநாசிலிங்கேஸ்வரருக்கு திருத்தேர் ஒன்றை செய்து வைத்து அதனை சித்திரை பூரத்தில் ஓடும்படியாக செய்தார். அது நீண்ட காலம் ஓடி பின்பு பயனற்று போன பிறகு பஞ்சாங்கம் ஸ்ரீ கிருஷ்ணய்யர் அவர்கள் தம் சொந்த செலவிலேயே தேருக்கு வேண்டிய மரசாமான்களையும் மற்ற சாமான்களையும் சேகரித்து தேர்வேலையை ஆரம்பித்து வரும்போது அவர்கள் காலமாகிவிட்டபடியால் சென்னிமலையைச் சேர்ந்த வேளாள தம்பிரான் என்பவர் விரைவில் அதை முடித்து தருவதாக வாக்களித்து புறப்பட்டு வந்து வேலையை தொடங்கி ஒரு சித்திரை பெருவிழாவில் இதனை ஓட்டி வைத்தார் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. அந்த தேரே இப்போது உள்ள சுவாமி தேர் ஆகும். இது மிகப்பெரிய ஒரு தேர். கொங்கு நாட்டில் உள்ள தேர்களில் இந்த தேரே சிறந்த பெரிய தேர் என்று கூறுவார்கள். 9 நாள் இரவன்று சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் எழுந்தவழி பரிவேட்டை மண்டபம் சென்றுவிட்டு வருவார். இது ஒரு அரிய காட்சி. 10 நாள் அன்று தெப்பத்தில் சுவாமி சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்து நீராழி மண்டபத்தை 5 முறை பலம் வருவார். 11ஆம் நாளன்று காலை பிக்ஷாடனமூர்த்தி எழுந்தருளி திருவீதி வலம் வருவார். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் நடராஜமூர்த்தி எழுந்தருளி தரிசனம் தருவார். இது மிகவும் விசேஷமான தரிசனமாக கருதப்படுகிறது. 11ஆம் நாள் மாலையில் கூடியிறங்கி சுவாமி திருவீதி வலம் வருவார். பிரம்மோத்சவம் முடிந்த மறுநாள் காலையில் சுப்பிரமணியர், முருகநாதர் இவர்களுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆகி சுப்பிரமணியரும் திருமுருகநாதரும் வீதி வலம் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் எழுந்தருளி தீபாராதனை முறையிட பெறுவார்கள். அன்று மாலை சுப்பிரமணியருக்கும் முருகநாதருக்கும் விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் செய்து சுப்பிரமணியரை மயில் வாகனத்தில் எழுந்துள்ள செய்து முருகநாதரோடு புறப்பட்டு வீதி வலம் வரச் செய்வார்கள். இது மிக அரிய ஒரு காட்சி. இந்த வீதி விழா முடிந்த பிறகு முருகநாதரை ரத வீதியின் வடகோடி ஊர் எல்லை வரையில் சுப்பிரமணியர் பல சீர்வரிசைகளுடன் சென்று திருமுருகன் பூண்டிக்கு அனுப்பி வைப்பார். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அதன் பிறகுதான் சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எழுந்துள்ளார். இந்த ஆலயத்திற்கு கிருஷ்ணராஜ உடையார் என்ற மைசூர் மன்னர் பல திருப்பணிகளை செய்துள்ளார். அதன் பிறகு பலமுறை திருப்பணிகளும் கும்பாபிஷேகங்களும் நடைபெற்றுள்ளன. திருப்பந்தாள் ஸ்ரீ காசிமடம் அதிபர் காசிவாசி அருளந்தி தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் பல திருப்பணிகளையும் பல நிபந்தங்களையும் இத்திருக்கோயிலுக்கு அமைத்துள்ளார்கள். இந்த ஆலய சன்னதியின் எதிரில் இருக்கும் கருங்கல் தூண் அமைந்த திருமண்டபத்தில் சுந்தரர், முதலை வாய்ப்பிள்ளை, மீன்வாயில் சிவலிங்கம் ஆகியவை கருங்கல்லில் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. ஆலய கொடிக்கொம்பம் உள்ள மண்டப தூண்களில் ஊர்து தாண்டவ மூர்த்தி, அர்த்தன காளி, வீரபத்ர ஆகிய சிற்ப வடிவங்களையும் மகாமண்டபம் கட்டிய பெரிய காளியப்ப கவுண்டர், அவரது மனைவியார் புதல்வன் ஆகியோருடைய சிற்பங்களையும் காண்கின்றோம். சுவாமி சன்னதியின் மகாமண்டபத்தின் உள்வாயிலில் இரண்டு புறமும் கருங்கல்லாலான துவாரபாலகர்கள் உருவமும் கர்ப்பகிரகச் சுவர்களில் உள்ள சிற்ப உருவங்களும் நம்மை கௌரவனவாக அமைந்துள்ளன. திருப்புக்குழியூர் அவிநாசி திருக்கோயிலில் பல கல்வெட்டுக்கள் படியளக்கப்பட்டுள்ளன. இவை பல சோழ மன்னர்களுடைய திருப்பணிகளையும் பிற்காலத்து அரசர்களுடைய திருப்பணிகளையும் பற்றி பேச்சுப்பகுதியாக அமைந்துள்ளன. இவையாவும் பெருமானுடைய பூஜைக்கு தேவையான நிபந்தனைகளை அமைக்கப்பட்டுள்ள செய்திகளை நமக்கு தெரிவிக்கின்றன. பல கர்ண பரம்பரை செய்திகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. ஒரு முனிவர் திருப்புக்குழியூரை அடைந்து அங்குள்ள தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அவிநாசி லிங்கேஸ்வரரை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது பதஞ்சலி முனிவருடைய தரிசனம் பெற்றார். நான் காசிக்கு சென்று கங்கையில் ஸ்நானம் செய்து விஸ்வநாதரை தரிசித்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னவுடன் பதஞ்சலி முனிவர், இந்த தலமே காசி, இந்த தீர்த்தமே கங்கை, இந்த மூர்த்தியே வாரணாசி கொழுந்து என்று சொன்னார். அப்பொழுது அந்த முனிவர் அதனை நம்பவில்லை. பதஞ்சலி முனிவர் தம் நண்பருக்கு நம்பிக்கை உண்டாகுமாறு அவரை காசி கங்கை கிணற்றுக்கு அருகில் அழைத்துச் சென்று அந்த கிணத்தில் அவர் முன்னிலையில் ஒரு தண்டத்தை போட்டுவிட்டு பிறகு இருவருமாக காசியை அடைந்து கங்கையில் ஸ்நானம் செய்யும் பொழுது அவிநாசி கங்கையில் கிணற்றில் போட்ட அந்த தண்டம் காசி கங்கையில் வரும் அரிய காட்சியை பார்த்தார்கள். உடனே இதுதான் அவிநாசியின் மகிமை, அவிநாசி கங்கையே காசி கங்கை என்று அறிவீராக என்று கூறியவுடன் முனிவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெருமானுடைய திருவுருளை வியந்தார். ஒரு காலத்தில் அரித்வஜன் என்ற மன்னன் அகஸ்தி முனிவர் கூறியபடி தென்னாட்டில் உள்ள பல சிவஸ்தலங்களையும் தரிசித்துக் கொண்டு வரும்பொழுது திருப்புக்குழியூர் அவிநாசி என்ற தலத்தை அடைந்தான். அன்று மாலையில் திருநள்ளாற்றில் ஸ்நானம் செய்து நியமனிஷ்டைகளை முடித்துவிட்டு ஆலயத்துக்குள் சென்று அவிநாசி அப்பரையும் கருணாம்பிகையையும் தரிசித்துவிட்டு பிரகாரத்தை வலம் வரும்பொழுது இங்கு திருமால் சன்னதி இல்லையே என்று கவலை கொண்டான். அப்பொழுது அவிநாசி அப்பர் சங்கசக்கரத்துடன் திருமாலாக அரிஜித்வாஜ மன்னனுக்கு காட்சியளித்தார். அப்படி காட்சியளித்த திருமால் உருவம் ராஜகோபுரத்தின் உள்வாயிலின் வடபுற கோபுர சுவரில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு யாத்திரையாக வந்த குருநாத பண்டாரம் என்ற வீரசைவர் தெப்பக்குளத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு அந்த தீர்த்த கரையிலிருந்து தனது ஆத்மலிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கும் போது நல்ல மழை பெய்தது. தாமரைக்குளம் உடைப்பெடுத்தது. அதை அடைக்கும் பொருட்டு அங்கு வந்த அரசாங்க அதிகாரிகள் ஆள் பற்றாக்குறையினால் திருக்குளக்குறையில் பூஜித்து கொண்டிருந்த குருநாத பண்டாரத்தை வரிக்காக அழைத்தார்கள். இவரோ மௌனமாக பூஜை செய்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் பலமுறை அழைத்ததற்கும் பதில் வராது போகவே ஒரு அதிகாரி கோபம் கொண்டு அந்த குருநாத பண்டாரம் பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்து குளத்தில் இருந்துவிட்டு பண்டாரத்தை வேலைக்கு இழுத்து சென்றார். குளத்தின் உடைப்பு வேலை முடிந்த பிறகு குருநாத பண்டாரம் குளக்கரையில் வந்து தான் பூஜித்து வந்த சிவலிங்கம் குளத்தில் எரியப்பட்டதை அறிந்து மிகவும் வருந்தினார். அடியேன் பூஜித்த சிவலிங்கம் தானாக கரையில் ஒதுங்கி என் கையில் கிடைத்தால்தான் உயிர் வாழ்வேன், இல்லையேல் உயிரை விட்டுவிடுவேன் என்று துணிந்தார். அப்பொழுது அவிநாசி அப்பர் திருவுருளால் அந்த குளத்தில் இருந்த ஒரு மீன் அந்த சிவலிங்கத்தை வாயிற் கொண்டு வந்து குருநாத பண்டாரம் காணும்படியாக கரையில் உமிழ்ந்தது. குருநாத பண்டாரம் அதனை எடுத்து மகிழ்ந்து மீண்டும் குயித்தார் என்று ஒரு வரலாறு குறிப்பிடுகின்றது. இதன் நினைவாக ஆலயத்தின் முன்புறம் உள்ள தீபஸ்தம்ப மண்டபத்தில் விநாயகர் முன்பாக ஒரு மீன் சிவலிங்கத்தை வாயில் கவி கொண்டு வந்த திருவுருவத்தை அமைத்துள்ளார்கள். தாமரை குளத்துக்கு அருகில் உள்ள சுந்தரர் ஆலயத்திலும் மீன் கவிய சிவலிங்கத்தை காண்கின்றோம். ஒரு காலத்தில் வீர விக்ரம குமார சோழியாண்டான் என்ற ஒரு சிற்றரசன் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டு வந்தான். அவிநாசி சிவாலயத்தையும் பரிபாலித்து வந்தான். இவனது முன்னோர்கள் ஒண்டிப்பிலி மந்திரவாதி ஒருவனுக்கு சில மானியங்களை விட்டிருந்தார்கள். இதனை இந்த அரசன் கைப்பற்றி சிவாலயத்துக்கு சேர்த்து விட்டான். அப்போது இருந்த ஒரு ஒண்டிப்பிலி மந்திரவாதி இதனால் கோபமுற்று மாந்திரிகமாக பல துன்பங்கள் உண்டாகும்படியாக செய்தான். ஆனால் கருணாம்பிகையினுடைய திருவுருளால் அரசனுக்கு துன்பம் எதுவும் ஏற்படவில்லை. அப்பொழுது அவிநாசி சித்திரை பெருவிழா வந்தது. யாரும் அறியாதபடி இந்த மந்திரவாதி சுவாமியினுடைய திருத்தேரின் 4 பெரிய சக்கரங்களில் 4 கொடிய பூதங்களை உச்சாரணம் செய்து தேர் ஓடாதபடி செய்துவிட்டான். அன்று அவிநாசி இப்பர் தேரில் எழுந்துள்ளவே மக்கள் தேரை இழுக்க அது நகரவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தும் அம்முயற்சிகள் பயனளிக்கவில்லை. அரசன் இந்த மந்திரவாதியின் செயலாக இருக்குமோ என்று கவலை கொண்டான். அப்பொழுது அவிநாசி ஆலயத்திற்கு அடுத்துள்ள நல்லாற்றின் வடகரையில் உள்ள மடாலயத்தில் காழி செட்டநாத கண்ணுடைய வள்ளலார் பரம்பரையில் வந்த மடாதிபதியாக இருந்த வள்ளல் தம்பிரான் என்பவரை அடைந்து இந்த தேரை ஓட்ட வேண்டினான். மக்களும் அவருடைய தவவலினியை பற்றி அவனிடம் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். எனவே அரசனும் வேண்டியபடி வெள்ளித்தம்பிரான் அந்த அரசனை நோக்கி, அவ்வாறு நான் தேர் ஓடும்படியாக செய்தால் எனக்கும் எனக்கு பின்வரும் பரம்பரையினருக்கும் அவிநாசிய பொது கோயிலின் முதல் மரியாதையை அளிக்க வேண்டும் என்று மட்டும் வேண்டினார். அவ்வாறே அளிக்கின்றோம் என்று அவரை வர வேண்டினான். தம்பிரானும் அங்கு எழுந்துருளி விபூதியை மந்திரித்து 4 புறங்களிலும் வீசினார். ஒண்டிப்பீரி மந்திரவாதி ஏவிவிட்ட 4 பெரிய பூதங்களும் அந்த தேர் சக்கரங்களில் இருந்தபடியால் அவற்றை மந்திரத்தால் கட்டி ஊருக்கு 4 திக்கின் மூலையிலும் இருப்பதோடு ஊருக்கு எந்த தீங்கும் வராதபடி இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது மக்களை நோக்கி தேரை இழுக்கும்படியாக கூறவே மக்களும் தேரை இழுத்தார்கள். யாவரும் ஏற்கும்படியாக அந்த தேரும் நகர்ந்து நிறைவாக நிலைக்கு வந்து சேர்ந்தது. அன்று முதல் வள்ளன் தம்பிரானுடைய மரபினருக்கு முதல் மரியாதை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பல பெருமைகளை கொண்டது இந்த அவிநாசியப்பருடைய திருத்தலம். இதனுடைய புராண வரலாறுகளை சற்று விரிவாக இனி காண்போமாக.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: வணக்கம் குழந்தைகளா, Shaivam.org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று ஆறாவது திருவிளையாடல் என்னன்னு பார்த்தோம். ஆறாவது திருவிளையாடல் என்ன? ஈசனுடைய திருநடனம். அடுத்து நாம பார்க்க போறது ஏழாவது திருவிளையாடல். ஏழாவது திருவிளையாடல் என்ன தெரியுமா? குண்டோதரனுக்கு உண்டியிடல், அதாவது சாப்பாடு போடுறது குண்டோதரனுக்கு. யாரு குண்டோதரன்? குண்டோதரன்றது சிவபெருமான் கூட இருந்த ஒரு பூதகணம். சரி, இந்த சிவபெருமானுடைய பூதகணத்துக்கு சாப்பாடு போட்டதே ஒரு திருவிளையாடலா அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த குண்டோதரன் சாதாரண குண்டோதரன் கிடையாது. குண்டோதரன் சாப்பிட்டது ஒரு பெரிய தமாஷ். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஏழாவது திருவிளையாடலா சொல்ல போறேன். திருமண திருநடனம் முடிஞ்சதும் எல்லாரும் திருமண விருந்த சாப்பிட போனாங்க. அந்த திருமண விருந்து எப்படி தெரியுமா? நம்ம மனிதர்களுடைய திருமண விருந்தே எவ்வளவு விசேஷமா இருக்கும். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ஃப்ரூட் சாலட்ஸ், நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க, பாப்கார்ன், என்னென்ன வேணும், சுகர் கேண்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு அமர்க்களப்படுத்துவாங்க இல்ல. இது இறைவனுடைய திருமண விருந்து. அந்த விருந்துக்கு அந்த விருந்தை டிஸ்கிரைப் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துதான். அந்த விருந்தில் பரிமாறப்படாத உணவு வகையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா வெரைட்டிஸும் இருந்துதான். ரெண்டு முழு தலைவாலை ரெண்டு முழு தலைவாழை இலை சும்மா 3-4 மீட்டர் நீளத்துக்கு இருக்குமா, அவ்வளவு நீளமான தலைவாழை இலையில அழகழகா வரிசையா ஆர்டர் வைஸ் உணவு வகைகளை பரிமாறி இருந்தாங்களாம். மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை அன்னம், அதுல காமதேனு கிட்ட இருந்து கிடைச்ச சுத்தமான தெய்வீகமான நெய், அதன் மேல பொன்ன உருக்கி ஊத்தினா மாதிரி கோல்டன் கலர்ல பருப்பு, 4 வகை வடை, 4 வகை கூட்டு, பொரியல், ஸ்வீட் வகைகள், கார வகைகள், ஊறுகாய் வகைகள், துகையல் வகைகள், ஃப்ரூட்ஸு, பாலில் செஞ்ச பண்டங்கள், தயிர் விட்டு செஞ்ச அவியல், தயிர் வடை மாதிரி பண்டங்கள், நெய் விட்டு செஞ்ச உணவு வகைகள்னு அடுக்கி அடுக்கி பரிமாறி இருந்தாங்களாம். நாம் திருமண விருந்துக்கு போனா நமக்கு ஒரு ஸ்வீட் ஒரு வடைன்னு ஒரு வெரைட்டில ஒன்று தானே வைப்பாங்க. இங்க லட்டு ஜிலேபின்னு எல்லா ஸ்வீட்ஸையும் ஹோட்டல்ல எப்படி ஒன்று மேல டெக்கரேட்டிவா அடுக்கி வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஒவ்வொரு இலையிலையும் ஒரு ஒரு வகை ஸ்வீட்டையும் மைசூர் பாகு லட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு இலையிலையும் 10-15 அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்களாம். ஒரு வெரைட்டில ஒன்னு எடுத்து சாப்பிட்டாலே சாதம் சாப்பிடுறதுக்கு வயித்துல இடம் இல்லாம போயிடுமா, அப்படி அடுக்கி இருந்ததான். ரத்தினங்கள் பதித்த பொன் கிண்ணங்கள்ல, பெண் வீட்டார் ஒவ்வொரு வரிசையா வந்து உணவு பரிமாறிட்டு இருந்தாங்களா. விருந்தினர்கள் எல்லாம் இலையில பரிமாறி வச்சிருந்த உணவையே சாப்பிட முடியாம திணறிட்டு போதும் போதும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். சாதாரணமான மனுஷங்க திருமணமே அவ்வளோ தடபுடலா இருக்கும்போது ஈச நம்பிகை திருமணம்னா சும்மாவா? இப்போ திருமண விருந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் தாம்பூலம் வாங்கிட்டு பெருமான் உமை அம்பிகையை வணங்கிட்டு அவங்க கொடுத்த பரிசு பொருட்களையும் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. விருந்தினர் கூட்டம் எல்லாம் போயாச்சு. இனிமே மணப்பெண் வீட்டாருக்கு கிளீனிங் வேலை தான். காஞ்சனமாலை அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை சூப்பர்வைஸ் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ கல்யாணம் விருந்த சமைச்ச தலைமை சமையல்காரர் ஓடோடி வராரு. எதுக்கு வராரு தெரியுமா? ஏகப்பட்ட சாப்பாடு மிச்சமாயிடுச்சு, அதுக்கு தான் வராரு. அவர் வந்து காஞ்சனமாலை கிட்ட, அம்மா சிவபெருமான் கூட பூதகணங்கள் ஏகப்பட்டது வரும், ஏழேழு உலகத்தினரும் வருவாங்கன்னு நினைச்சு ஏகப்பட்டது சமைச்சு வச்சிட்டோம். இப்போ ஆயிரக்கணக்கான அண்டாக்களில் அன்னம் உப்பு கூட்டு பொரியல்னு ஏகப்பட்டது மிச்சமாயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம். மாலையும் காஞ்சனமாலை என்ன பண்ணாங்க, உடனே பார்வதி தேவியை கூப்பிட்டு சமையல் களமா மாறி இருந்த அந்த பெரிய கிரவுண்டுக்கு ரெண்டு பேரும் போனாங்க. மிச்சமான சாப்பாடை முதல்ல பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஒரே மலைப்பா இருந்தது. இது என்ன, இவ்வளோ சாப்பாடு மிச்சமா போயிடுச்சே, இதை கொண்டு போய் எங்க கொட்டுறது, கொட்டினா அது இன்னொரு பெரிய கைலாய மலைய அளவுக்குல பெருசா இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்களாம். அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் கவலையா இருந்தாலும் ஒரு சின்ன கர்வம் வந்துருச்சாம். இறைவனுக்கே நாம சாப்பாடு போட்டுட்டோம், அவரோட விருந்தினர்கள் சாப்பிட்டு மிச்சமாகற அளவுக்கு நம்மால விருந்து படைக்க முடிஞ்சது, நாம அவ்வளோ செல்வம் படைச்சவங்கன்னு ஒரு நிமிஷம் காஞ்சனமாலைக்கும் பார்வதி அம்மைக்கும் ஒரு கர்வம் வந்துருச்சாம். இந்த கர்வம் ப்ரௌட்னஸ்ங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சின்ன கர்வம் வந்துட்டா அதை நம்மால மறைக்கவே முடியாது. சில சமயம் உங்க அப்பா அம்மா உங்களை நீங்க ஏதாவது சேட்டை பண்ணா அப்படியே கோபமா பார்ப்பாங்க. எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி சின்ன குழந்தை தானே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பாடு நேரம் தவறி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் கிடைக்காத இடத்துலையோ போய் மாட்டிட்டீங்கன்னா வேற வழி இல்லாமல் பசியை தாங்கிட்டு ஒரு ஹோட்டலோ வீடோ வந்து சேர்ற வரைக்கும் வேற வழி இல்லாமல் பசியை தாங்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த பெரிய அண்ணா அக்காவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம் வந்துருச்சுன்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு படிப்பாங்க. நமக்கு பசி தாகம் கோபம் தூக்கம் இதையெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா இந்த கர்வம் இருக்கே அதை மட்டும் ஒரு முறை மனசுக்குள்ள வர்றதுக்கு அனுமதிச்சிட்டோம்னா அது தன்னை வெளிப்படுத்தாம இருக்கவே இருக்காதான். ஏன் தெரியுமா? கர்வம் தனியா வராது. பொறாமை எரிச்சல் ஆணவம் அப்படின்னு தன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துடும். ஒன்று சும்மா இருந்தாலும் இன்னொன்று சும்மா இருக்காது. அப்பேற்பட்ட கர்வம் இப்போ காஞ்சனமாலைக்கும் அம்பிகைக்கும் வந்துருச்சு. சும்மா இருக்க விடுமாது, என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி தேவி நினைச்சாங்களாம், உமை அம்பிகை வந்து நினைச்சாங்களாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எட்டு புஜங்களோட மான் மழுவோட அற்புதமா திருநடனம் ஆடின பெருமான் அவரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருந்தாங்க இல்லையா மீனாட்சி அம்மை. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஏழேழு உலகத்துக்கும் சமையல் செஞ்சு போட்டு மிச்சமாகிற அளவுக்கு தன்னால அத்தனை பேருக்கும் உணவளிக்க முடியும் அப்படின்ற கர்வம் அது. உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிறவர் சிவபெருமான். அவர் கூட வந்த விருந்தினருக்கே போதும் போதும்னு உணவு படைச்சு இப்ப ஏகப்பட்ட உணவு மிச்சமாயிருச்சு அப்படின்னு அம்மை அந்த கர்வத்தோட இறைவன் கிட்ட, என்ன சுவாமி உங்க வீட்டு விருந்தினர்கள் அவ்வளோதானா, நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சு நாங்க ஏகப்பட்ட உணவு வகைகள் தயார் செஞ்சு வச்சிட்டோம், இப்போ அவ்வளவும் வீணாக போகுது அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டாங்களாம். அனைத்தும் அறிஞ்சவர் இல்லையா இறைவன், உமை அம்பிகையோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டாரு. சரி, இத திருத்தணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் இறைவனுக்கும் வந்துருச்சு. ரொம்ப சாதுவா என்னமா பண்றது, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை நான், சுடுகாட்டில் நடனம் ஆடுற பித்தன், நீயோ பெரிய சக்கரவர்த்தினி, அதனால நீ ஏகப்பட்ட சமையல் செஞ்சு வச்சிட்ட, எனக்கு சுற்றம் நட்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இதுல கைலாயத்தை பாதுகாக்க என்னுடைய பூதகணங்களை வேற அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இறைவன். சொல்லிட்டு அவருக்கு பின்னால குடை பிடிச்சிட்டு இருந்த குண்டோதரன்ற ஒரு பூதகணத்தை ஒரு பார்வை பார்த்தாராம். அவர் அப்படி பார்க்கும் போதே அவர் நெற்றி கண்ல இருந்து ஒரு சின்ன தீப்பொறி குண்டோதரனோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இனி இங்கதான் ஆரம்பிக்குது காமெடி. அவ்வளோதான், குண்டோதரனுக்கு பசிங்கிற தீ அவன் வயிற்றுக்குள்ள எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் இறைவன் கிட்ட ஓடி வந்து, இறைவா உங்க குடைய பிடிச்சிட்டு உங்க கூடவே நான் ஓடி வந்தேன்ல, அதனால எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, அம்மை வேற சாப்பாடு நிறைய மிச்சமாயிடுச்சுன்னு சொல்றாங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்டானோ. இறைவனும் ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி அம்பிகை கிட்ட, தேவி உன் அரண்மனையில இவ்வளோ அண்ணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா நான் எல்லா பூதங்களையும் அழைச்சிட்டு வந்திருப்பேன், இப்போ குண்டோதன் சாப்பிட்டோம், நான் மற்ற பூதகணங்களையும் கைலாயத்துல இருந்து வரவழைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரோ. சொல்லிட்டு குண்டோதரனை பார்த்து, குண்டோதரா நீ போய் திருப்தியா சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பதில் சொன்னாராம். குண்டோதரனுக்கு செம்ம குஷியாயிடுச்சு. ஏன் தெரியுமா, அவன் ஏற்கனவே ஒரு ரவுண்டு போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான், அவனுக்கு அங்க என்னெல்லாம் ஐட்டம் இருக்குன்றது தெளிவா தெரியும். இனி கைலாயத்திலிருந்து மற்ற பூதகணங்கள் வர்றதுக்கு முன்னால நம்ம குடுகுடன் போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம், வேணா வர்றவங்களுக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா சமைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரன் வேக வேகமா கூடத்துக்கே ஓடிட்டானான். குண்டோதரனுக்கு பரிமாற பொன் பாத்திரங்கள்ல உணவு வகைகள் எடுத்துட்டு வராங்களாம் பணிப்பெண்கள். குண்டோதரன் அவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நகரு நகரு எனக்கு வேணுங்கிறத நானே போட்டுக்குவேன் அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டி விட்டுட்டு தன் கைகளாலேயே அந்த இடத்த தட்டி சுத்தம் பண்ணானாம். சுத்தம் பண்ணிட்டு போய் ஒரு 10-15 இலை எடுத்துட்டு வந்தானாம். எடுத்துட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே எல்லாத்தையும் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் பரப்பி ஒரு பெரிய ஸ்கொயர் ஆக்கி நேராக அண்டாக்கள் பார்வையிட போனானாம். எந்தெந்த அண்டாக்களில் அன்னம் இருக்குது பருப்பு இருக்குன்னு இந்த சாதம் மண்டாவை எல்லாத்தையும் நகர்த்தி கொண்டு வந்தோம். நகர்த்தி கொண்டு வந்து ஏதோ டீ கப்பை கவிழ்க்கிற மாதிரி அந்த அண்டாவெல்லாம் ஒரு கையில் அப்படியே டொபுக்கு டொபுக்குன்னு கவுத்தானோம். இந்த சாப்பாடு எல்லாம் ஒரு 400-500 அண்டாவில் இருந்த சாப்பாடெல்லாம் ஒரு குட்டி மலை மாதிரி ஃபார்ம் ஆச்சோம். அந்த மலையை அப்படியே 2 டிவைட் பண்ணி ஒரு மலையில் சாம்பார் அண்டாக்களில் இருந்த சாம்பார் எல்லாத்தையும் ஊற்றி பெசைஞ்சு அவியல் பொரியல் எல்லா அண்டாக்கையும் பக்கத்து பக்கத்தில் கவிழ்த்து உன்னாலே வாய் சாம்பார் அவியல் பொரியல் கூட்டு எல்லாத்தோட வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இந்த இன்னொரு ஹாஃப் சாப்பாடு இருந்தது இல்லை, அதை நகர்த்தி ரச அண்டாக்கள் ஒரு 300-400 அண்டாக்களை கவிழ்த்து நல்லா பெசைஞ்சு நொறுக்கி பெசைஞ்சு இன்னும் மிச்சம் இருந்த பச்சடி, புளி, கரைச்சல், மண்டி எல்லாத்தையோட சேர்த்து டபக்கு டபக்குன்னு முழுங்கிட்டானா. அப்பளமெல்லாம் ஏதோ சிப்ஸ், நம்ம சிப்ஸ் எடுத்து சாப்பிடுற மாதிரி அப்பளத்தெல்லாம் கடகடகடகடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டான் அம்மா. சரி, பருப்பு, கூட்டு, பொரியல், அவியல், பச்சடி எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணானே, இதோட விட்டானா லட்டு, முறுக்கு, ஜிலேபி, மைசூர் பாகு, புளியோதரை எல்லாத்தையும் ஆனந்தமா சாப்பிட்டு காலி பண்ணி முடிச்சான். இப்படி குண்டோதரன் அங்க இருந்த பண்டங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சான். ஆனா கதை இதோட முடிஞ்சதுங்கிறீங்களா? அதுதான் இல்லை. குண்டோதரன் வயிற்றுக்குள்ள இருந்தது சிவபெருமான் நெத்தி கண்ணில இருந்து வந்த பொரியாச்சே. அத சாதாரண சாப்பாட்டை கொண்டு அடக்க முடியுமா? குண்டோதரனுக்கு பசி அடங்கவே இல்லையாம். நைட்டு சமையலுக்கு வச்சிருந்த பரங்கிக்காய், பூசணிக்காய், காய் வகைகள், தேங்காய், மாங்காய் எல்லாம் காலி. அதுக்கப்புறம் களஞ்சியத்துல இருந்து அரிசி, பருப்பு, கோதுமை, உளுந்து எல்லாம் காலி. எதை சாப்பிடுறது, எதை விடுறதுன்னே இல்லை. குண்டோதரன் பாட்டுக்கு ஒன்னும் விடாம காலி பண்றான். கோடவுன்ல இருந்த தானியங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா காலி. அடுத்த வேளை உணவுக்கே இனி பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட போய் கடன் வாங்கினாதான் உண்டு அப்படிங்கிற நிலை வந்தாச்சு. தலைமை சமையல்காரரும் பணிப்பெண்களும் திரும்பவும் தேவிகிட்டையும் காஞ்சன மாலைகிட்டையும் விழுந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. தேவி, சிவபெருமான் கூட வந்த பூதம் பயங்கர பசியில இருக்கு. விட்டா இந்த மதுரை மாநகரையே சாப்பிட்டும் போல இருக்கு. நீங்க உடனடியா சிவபெருமான் கிட்ட சொல்லி அந்த பூதகணத்தை எப்படியாவது அடக்குங்கன்னு சொன்னாங்களாம். தேவிக்கு ஆஹா, நாம ஈசனை கிண்டன் செஞ்சதுனால வந்த வினைதான் இது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. உடனே ஓடி போய் பரமேஸ்வரன் கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். சுவாமி, என் கர்வத்தை மன்னிச்சு கருணை காட்டுங்க. இந்த பூதத்தை எப்படி திருப்தி செய்யறதுனே தெரியல. கோடவுன்ல இருந்த தானியங்கள் கூட தீந்து போச்சு. ஏழு ஏழு உலகத்து

0: திருவிளையாடலை கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வயிறு சம்பந்தமாக ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அந்த நோய்கள் தீர்ந்து போயிடும். சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அளவுக்கு மீறின பசி, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இதை கேட்டால் ரொம்ப நல்லது, அவங்களுக்கு உடல் நோய் தீரும். அப்புறம் வீட்டில் தானியங்கள் வத்தி போகிற நிலைமையே வராதான். எப்போவுமே வீட்டில் தேவையான பொருட்கள் நிறைஞ்சிருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்போவுமே வீடு செழிப்பாக இருக்கும். அதுதான் இந்த 7வது திருவிளையாடல் கேட்டதனுடைய பலன்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

மிகுந்த செல்வம் உடைய தனதத்தனாரின் இல்லத்தில் வளர்கின்ற புனிதவதியாருக்கு உலகத்தார் காணுகின்ற அச்செல்வத்தால் செருக்கு இல்லை. அவருக்கு இருந்ததோ பணிந்தும் படர்சடையின் பாதங்கள் போதால் அணிந்தும் அணிந்தவரை ஏத்த துணிந்து என்றும் எந்தையார்க்கு ஆட்செய்ய பெற்ற இதுகொல்லோ சிந்தையார்க்கு உள்ள செருக்கு என்பதாக சிவபெருமான் திருவடிகளிலேயே ஈடுபட்டு சிறுமியருடன் விளையாடும் விளையாட்டுகளிலெல்லாம் வளரும் பிறைமதியைச் சூடிய சடையினை உடைய சிவபெருமானின் திருவார்த்தைகளையே பயின்றும் அடியவர்கள் வந்தால் அவர்களை தொழுதும் காண்போர் அனைவரும் போற்றும்படி வளர்ந்தார். வளர்ந்த புனிதவதியார் திருமணப் பருவத்தினை அடைந்தார். சிறப்புமிக்க கடற்கரை பட்டினமாகிய நாகப்பட்டினத்தில் நிதிபதி என்னும் பெயருடைய உலகில் பெருமை பெறும் புகழுடைய வணிகர் தான் பெற்ற பரமதத்தன் என்னும் குலமகனுக்கு ஒத்த குலமரபில் பிறந்த இவ் அம்மையாரை மனம் நேரும் பொருட்டு மாடங்கள் நிறைந்த காரைக்காலில் அறிவுடை பெருமக்களை வரவிடுத்தார். நிதிபதியின் மகனான பரமதத்தனுக்கு நம் முன்னோரின் மரபினுக்கு பொருந்தும் முறையால் மனம் செய்து தருக என்று பெரியோர்கள் கேட்க தனதத்தனாரும் மகிழ்ந்து இசைந்து திருமணம் நிச்சயித்தார். மனவினை ஆற்றுதற்குரிய முறைமையினை கூறும் நூல்களில் கூறியவாறே மனத்தின் முன் செய்யத்தகும் செயல்களையெல்லாம் செய்து முடித்து தளிர் போன்ற திருவடிகளையும் மென்மையான புன்முறுவலையும் மயில் போன்ற சாயலையும் உடைய புனிதவதியாரை மாலை அணிந்த காளை போன்ற பரமதத்தனுக்கு மகிழ்ச்சி பொருந்திய சுற்றத்தார் ஒற்ற திருமணம் செய்துவித்தார்கள். இடம் தனதத்தனார் இல்லம் காரைக்கால்.

0: நீங்கள் இருவரும் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்வீர்களாக. இவர்களுக்காகத்தான் காரைக்கால் திருநகரிலேயே ஒரு அழகிய மாளிகையை அமைத்துள்ளேன். இவர்கள் அம்மாளிகையில் இருந்து இல்லற வாழ்வை செம்மையாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய பேர் விருப்பம்.
1: டேயப்பா, புனிதவதியின் மீதுதான் தங்களுக்கு எவ்வளவு அன்பு. புனிதவதியை எங்கள் மருமகளாக நினைக்கவில்லை. தங்கள் அருண்மகளை எங்கள் மகளாகவே காண்கிறோம்.
2: உங்கள் உயிரிலும் இனிய மகள் தவப்புதல்வி எங்கள் அருகிலேயே இருப்பதை விட எங்களுக்கு ஆனந்தம் வேறில்லை.

0: அப்படியாகட்டுமே, நாகையும் காரைக்காலும் அடுத்தடுத்த ஊர்கள் தானே. மணமக்கள் இக்காரைக்காலே இருக்கட்டுமே.
1: தங்கள் விருப்பப்படியே செய்கிறோம்.
2: மிக்க மகிழ்ச்சி.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை. 129வது பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: இம்மையேதரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையூறவில்லையே என்பது சுந்தரர் தேவாரம். அதனாலே மனிதனுக்கு உணவும் உடையும் அவசியம். ஐயால வஸ்திரதானம் என்பது சிறப்பு. அதான் சிவன் அடியார்களுக்கு, நீங்க எங்க நின்னுக்குங்க, சிவன் அடியார்களுக்கு செய்வது. அதனால இப்ப தீபாவளி வந்துருச்சுன்னா ஐயால பல பேர்த்துக்கு பணக்காரன் அவனுக்கு வேண்டியவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சிவன் அடியாருக்காவது வஸ்திரதானம் பண்ணணும். தீபாவளி இன்னைக்கே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மற்ற நாள்லையும் பண்ணலாம். என்ற போதெல்லாம் அந்த மாதிரி வஸ்திரதானம், அன்ன வஸ்திரம், அன்னம் வஸ்திரம், அன்னமும் வஸ்திரமும் ரெண்டும் உயிருக்கு மனிதனுக்கு அவசியமானது, அவசியமானது. இல்ல பிராணிகளுக்கெல்லாம் வஸ்திரமே இல்லை, மனுஷனுக்கு தேவை. அதனாலே அப்படி வஸ்திரதானம் பண்ணினா அந்த வஸ்திரத்துல நூல் இருக்குது இல்ல, நூல் இதுல எத்தனை நூல் இருக்கும் சொல்லி முடியுமா? என்ன முடியாது இல்ல, ஒரு வேஷ்டியில எத்தனை நூல் இருக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. அந்த ஒரு நூலுக்கு 1000 வருஷமா ஜீவலோகம், ஒரு நூலுக்கு 1000 வருஷம் ஜீவலோகத்துல இருக்கலாம். எத்தனை நூல், எத்தனை இழையனும் சொல்றது அதே நூல்னு சொல்றது. ஆகையினாலே அப்படி அந்த வஸ்திரதானம் பண்ணினதுல, அன்னதானம் பண்ணினதுல பேர் பெற்றவர் இளையான்குடி மாறனாயனார். சரியா இருக்குதானா? ஆமா. வஸ்திரதானம் பண்ணினதுல பேர் பெற்றவர் அமர்நீதி நாயனார். நல்ல உலகுதா? சிவபுண்ணியமா சொல்லுவது பெரிய புராணம். அன்னதானத்துல பேர் வாங்கினவர் இளையான்குடி மாறனாயனார். பட்டினியார் ரெண்டு பேரும் படுத்திருக்கும் போது ஒரு சாமியார் ராத்திரி 11 மணிக்கு மலையில வந்தார், அவருக்கு எப்படியே சாப்பாடு போட்டார், அவரு சாப்பிடல அவ்வளவுதான். அதே மாதிரி வஸ்திரதானம் பண்ணி பேர் பெற்றவர் அமர்நீதி நாயனார். நம்ம கும்பகோணத்துக்கிட்ட திருநல்லூர்னு இருக்குது, அவர் ஊர் பழையாறைன்னு பக்கத்துல, அங்கிருந்து திருநல்லூர்ல வந்து மடங்கட்டி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வர்றவங்க, திருவிழாவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது, வஸ்திரம் கொடுக்குறோம். வஸ்திரம் அவங்கவுங்க எப்படி வஸ்திரம் கட்டுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். கேக்குதா? சிந்தை செய்வது சிவன்கடல், ரெட்டியும் சொல்றாரு பாரு, இதான் பத்தி. இந்த பாட்டுல பத்தியையும் தர்மத்தையும் இந்த பாட்டுல சொல்றாரு. சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது ஒன்றில்லார். சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேற எதையும் சிந்தை செய்ய மாட்டாராம், சிந்தையில நினைக்க மாட்டார். சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது மற்றில்லார், அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து. தர்மத்தை சொல்றாருவார். முதல்ல பத்தியை சொன்னார, இப்ப தர்மத்தை சொல்ற. அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை, கந்தைன்னா வஸ்திரம், ஒரு ஆடம்பரமான வஸ்திரம் இல்லாம சாதாரண, கந்தைன்னா கிழிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை, சாதாரணமான வஸ்திரங்கள், அப்புறம் உயர்ந்த வஸ்திரங்கள். இப்ப உயர்ந்த வஸ்திரங்களை சாதாரண துறவிகள்லாம் கட்ட மாட்டாங்கல்ல, பட்டு முதலானதெல்லாம் துறவிகள் கட்ட மாட்டாங்கல்ல, அது அதனாலே அவரவர் தகுதிக்கு தக்க வாறு வஸ்திரம் கொடுக்குறோம். இப்ப காவியை நம்ம இல்லாதான் கட்டப்படாது, காவியே இல்லாதான் கட்டப்படாது. அது மாதிரி அவரவர் தகுதி, அதான் கந்தை கீழுடை. கீழுடைன்னா பஞ்சகச்சம் வச்சு கட்டுறது, பஞ்சகச்சம். கீழார் கோவணமும் திருநேருவை பூஜி ஒன்றன் தாளே வந்தடைந்தேன். சுந்தரர் நல்லா இருக்கு, மேற்கொள்ள நல்லா இருக்குல்ல. சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது மற்றொன்றில்லார், அந்தி வண்ணர் தமடியவர்க்கு அமுது செய்வித்து. கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி, கோவணம் மாத்திரம் கற்ற சாமியார் எழுந்திருக்காங்க. கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். வந்த செல்வத்தின் வந்த செல்வம், வந்த செல்வம் தந்த செல்வம், வந்த செல்வம் தந்து செல்வம் யாரு தந்தது? பிறக்கும் பொழுது கொடு வந்தது இல்லை, யாராவது பிறக்கும் போது கொண்டு வந்தானா இல்ல சாகும் போது கொண்டு விட்டு போறானா? இல்ல இல்ல, இது நல்லா தெரியுமில்ல. பிறக்கும் பொழுது குடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது குடு போவதில்லை. இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு சொல்லுவேன் கட்சி ஏகம்பனே. நல்லா இருக்குல்ல ராகம் இல்ல பட்டினத்தார்வம். பட்டினத்தாரு தர்மத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இன்னொரு பாட்டுல சொல்றாரு, இந்த தர்மம் செய்யாதவன் என்னை பத்தி ரொம்ப வருந்தி பாடுறார். எதுக்கு மனுஷனா பிறந்தேன், நாயா பிறந்திருந்தா ஒரு வேட்டைக்கு ஆவான். நாயாய் பிறந்திடில் நல் வேட்டையாடி நலம்புரியும் தாயார் வயிற்றில் மனிதராய் பிறந்து வம்சம் பண்ணராய் காயா மரமும் காய்க்காத மரம் வரலாம் குளம் கல்லாவும் என்ன காய்க்காத மரம் வறண்டு போன குளம் கல்லுல செஞ்ச பசு கறக்குமா? காயா மரமும் வரலாம் குளமும் கல்லாவும் என்ன ஈயாத மனிதரை ஏன் படைத்தா இறைவா கட்சி ஏகம்பனே. அதனால தர்மம் கொடுப்போம். ஆகவே அப்படி அமர்நீத நாயனாரு வஸ்திரம் கொடுத்து பேர் பெற்றவர் அடியார்களுக்கு. அந்த வஸ்திர தர்மம் சிறந்தது. அது நம்முடைய முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சிகளிலோ அல்லது குரு பூஷ முதலானோ அப்படி எப்படி வாய்ப்போ அந்த மாதிரி பண்ணும். 100 பேத்து கொடுக்கலாம், 10 பேத்து கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், அது என்ற வரையிலும் செய்யலாம். அப்படி வஸ்திரம் கொடுத்து கடைசியா அவரை வஸ்திரம் கொடுக்கறதுலயே டெஸ்ட் வச்சாரு. வஸ்திரம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரா யாரு நம்ம நீன அதுலயே டெஸ்ட் வைக்கணும். ஓடு கொடுத்துக்கிட்டே இருந்தாரா திருநீலகண்ட நாயனாரு அந்த ஓட்டுலயே டெஸ்ட் வைக்கணும். எது எது எது செய்யறானோ அதுலயே படிச்ச தலைப்புல தானப்பா பறிச்ச வைக்கணும். தமிழ் படிச்சவன இங்கிலீஷ்ல பறிக்க வச்சலாமா? இதெல்லாம் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பருந்தன்மையை எவ்வாறு தரமா அப்பரிசனால் ஆண்டு கொண்டருடி என்பது திருவாசகம். என்ன படிச்சிருக்கிறானோ அதுலதானே பறிச்சேன், அதுலதானே படிச்சேன். அதே போல அவர் வஸ்திரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, வஸ்திரம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு, அந்த வஸ்திரத்திலேயே டெஸ்ட் வச்சார். பிரம்மச்சாரியா வந்தாரு, திறந்தோதும் சாமியார்களுக்கு சாப்பாடு போடுறது வஸ்திரம் கொடுக்கறது பண்ணியே பல நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பல நாள் பண்ண அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்க சிவலோகத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போறதுக்கான தகுதி வந்துருச்சு, கணக்கு வந்துருச்சு. அதனால என்ன பண்ணாரு, சாமியாரா வந்தார். வரும்போதே ஒரு தண்டுல ஒரு கோவணம், தண்டுல 2 கோவணம், தண்டுல 2 கோவணம், தண்டுனா அப்படி குச்சி, 2 கோவணம் வந்தாரு. வந்தா அவர் வரவேற்றாரு. வரவேற்று சுவாமி சமையல் ரெடியாச்சு, திருவமுது பண்ணலாமேன்னாரு. இல்லை நான் பொன்னியில போய் ஆடிட்டு வரேன், பொன்னியில போய் காவிரியில போய் குளிச்சுட்டு வரேன், அது வரையிலும் இந்த 1 கோவணத்தை பத்திரமா வச்சிரு, 1 கோவணத்தை பத்திரமா வச்சிரு, ஒரு மழை கிழ வந்துருச்சுன்னா திடீர்னு நனைஞ்சுக்கிட்டு வந்தேன்னா மாத்திக்கிறது சௌரியமா இருக்கும் அப்படின்னு கொடுத்தாரு. சரி சாமி சரி, சாக்கிறதே சாக்கிறது, இது மாதிரி கோவணம் உலகத்திலேயே கிடையாது, சாக்கிறது அப்படின்னு கொடுத்தாரு. அதை வாங்கி அவர் ரொம்ப பத்திரமா வச்சாரு, பத்திரமா வச்சாரு. அப்புறம் தனித்தனியா டெரிகாட்டன் பாலிஸ்டர் பட்டு அரணி பொட்டு காஞ்சி பொட்டு பல வகையான வஸ்திரங்கள் காவி வஸ்திரங்கள் கோவணம் எல்லாம் கட்டுக்கட்டா வச்சிருக்காரு, கட்டுக்கட்டா அடியாரு கொடுக்கும். அப்போனாரு போனாருன்னா போன வேதியர் கோவணத்தினை போக்கி போனாரு, கோவணத்தையும் போய் சொல்லிக்கிட்டாரு. ஒரு உண்டி பத்திரமா பொட்டிக்குள்ள வச்சு பூட்டினாருப்பா, அது பாட்டில் போயிடுச்சு. அப்புறம் மழையும் வர சொல்லிட்டாரு, காவேரிலையும் குளிச்சாரு, மழையும் வர சொன்னாரு. நனைஞ்சுக்கிட்டே வந்தார், நனைஞ்சுக்கிட்டே வந்தார். வந்தாரா வந்து அந்த நான் கொடுத்த கோவணத்தை கொண்டாடினார், நனைஞ்சுக்கிட்டு வந்தார். அதுதான் பத்திரமா வச்சிருந்தாரு. தண்டின் மேலதான் ஈரம், நான் உன் தந்த கோவணத்தை கொண்டு வாரு என்றான் கோவணக்கல்வர். தந்தின் மேலது ஈரம் மண்டு தன்புணல் மூலிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலதும் ஈரம், நான் தண்டுல கட்டியிருந்தது இன்னும் ஈரம், கொண்டு வாரு என்றனர் கோவணக்கல்லூர். அப்படின்னாரு. உடனே போனாரு, எடுக்க போனாரு, வெறும் புட்டியா இருந்துச்சு கோவணக்கல்லூர். படாத பாடுபட்டார், அங்கிட்டு தர இங்கிட்டு தர அந்த கோவணம் கிடைக்கல, வேறெல்லாம் கட்டுக்கட்டா வச்சிருக்கார். அதுல நல்ல கோவணத்தை ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்தார். நல்ல கோவணத்தை கொண்டு வந்தது. சாமி, நீங்க கொடுத்ததை காணவில்லை, நீங்க கொடுத்தது எப்படியும் மறைஞ்சு போச்சு சாமி, அதனால இத வச்சு மாத்திக்கிட்டு என்னுடைய பழைய பொறுக்க வேணும் அப்படின்னா இருப்பா. அவ்வளவு வீத்துக்கு அவ்வளவு நாள் செய்துக்கிட்டு இருந்தவர் இன்னும் கட்டுக்கிட்டா வச்சிருந்தார்.
7: அமர்நிதியாரே, நான் இப்பத்தான் தெரிஞ்சது நீ டிவியில விளம்பரம் பண்ணியிருந்தது, நல்ல கோவணம் கொடுப்பேன் சாமியாருக்கு, நல்ல கோவணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்பத்தான் இந்த உண்மையே புரிஞ்சுது. என்ன தெரியுமா, நீ வந்து யாராவது நல்ல சாமியார் நல்ல கோவணம் வாங்கிட்டு கொண்டு வந்தா அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா ஏதோ ஒன்ன கொடுத்து அவனை ஏமாத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி நீ விளம்பரம் பண்ணிருக்கிற
8: இப்படின்னு சொல்லுவார.
7: நல்ல கோவணம் கொடுப்பனன் உலையின் மேல் நாளும் சொல்லு வித்தது என் கோவணம் கொள்வது துணிந்தோ ஒல்லையுரு வாணிபம் அழகுதே. ரொம்ப நல்லா இருக்கு வியாபாரம், அருமையா பண்ற செட்டியாரு, நல்ல வியாபாரம். ஒல்லை எங்குரு வாணிபம் அழகுதே உனக்கு என எல்லை இல்லவன் எரி துள்ளினா ஆளுனா வெகுண்டான், நெருப்பு குதிச்சு விழுந்தாப்புல விழுந்தான். சரியான கோபம் வந்துருச்சு சாமியாருக்கு. சாமியாருக்கு சரியான என்னையா இப்பத்தான் கொடுத்துட்டு போனேன், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல இவர் விழுந்து விழுந்து கும்பிட்டாரு, விழுந்து விழுந்து கும்பிட்டாரு. பொறுத்துக்கு சாமி, ஒண்ணுக்கு பத்தாத்த ஆரஞ்சாமி, ஒண்ணுக்கு பத்தாத்த ஆரஞ்சாமி, வேற பட்டெல்லாம் வச்சிருக்கிறேன் சாமி. ஐயா, அதெல்லாம் நான் கேட்டேனா, பட்டெல்லாம் நான் என்ன பண்றேன், சாமியாருக்கு போய் பட்டு நான் கொடுத்த கோணத்தை கொடுத்து அப்படின்னாரு. வேற வேற இருந்தா என்ன பண்ணுவேன், பக்குவம் இல்லாதவனா இருந்தா, ஞானம் இல்லாதவனா. சாமியாரே, இந்த ஒரு சத்தம் போடுற வேலை வச்சுக்காது, ஒண்ணு கொடுத்த பத்து வாங்கிட்டு போ, ஊர் ஜனமெல்லாம் கூடிக்குவான், ஊர் ஜனமெல்லாம் கூடிக்கும், கூடிச்சுதான் என்ன பண்ண சாமியார, சத்தம் போடாது, சத்தம் போடாது, சாக்குறது என்ன. அவர் எத்தனை பேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நீ வந்து ஒரு ஓனத்தை காணாம ஏதோ தவறி போச்சியா, இருக்கிறத வாங்கிட்டு போக வேண்டியதானே, கூடவே வாங்கிட்டு போயா, சத்தம் போடுற வேலை வச்சது அப்படின்றான். அந்த மாதிரி சொல்ல மாட்டான் என்கிற பக்குவம் சிவஞானம் அவருக்கு இருப்பதனாலே அங்கே வந்து சோதனை பண்ற. ஞானம் இல்லாதவன்ட்ட வரமாட்டான், நல்லா புரியுதா. அந்த மாதிரி பக்குவத்தில் இவர் இருக்கிறார், பலகாலம் பக்தி செய்து பலகாலம் தர்மத்தை செய்து இவருக்கு ஞானம் வந்திருக்கிறது. இந்த மாதிரியான நெருக்கடியில் இவருக்கு கோபம் வராது, கோபம் வராது, நம்ம சொன்னபடியெல்லாம் ஆடுவேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஊர் ஜனத்தை எல்லாம் கட் பண்ணிட்ட, யாரையும் வாயை திறக்க விடாம, புரியுதா. அதுக்கு மேல சரி நேராச்சு, இப்ப என்னையா சொல்ற, அதான் கோவணம் காணான் சாமி. சரி, இன்னொரு காரியம் சொல்றேன் கேளு. இந்த பார், அந்த காணா போச்சுன்னு சொல்ற பாரு, அந்த கோவணமும் இந்த கோவணமும் ஒரே குவாலிட்டி, ஒரே எடை, இதுக்கு சரியா நம்ம கோவணம் கொடுத்தா போதும், எதுக்கு அனாவசியம் அடுத்தவன் போதும் அப்படின்னு ஒரு தராசை கொண்டு வந்து நிறுத்த சொன்னார். தராசு, இது நிறுத்து கொடு, நிறுத்து கொடு, நிறுத்து கொடு. அதனால ஒரு தட்டுல சாமியார் கோவணத்தை வச்சார். குன்றவில்லியார் கோவணம் தட்டி நீர் வைத்தாருங்கிறார். குன்றவில்லியார்னா மலையை வில்லா வளைச்சவன், இது கோவணம் இல்ல மலை. அதுக்கு மேல அதுக்கு சரியா ஒரு கோவணத்தை வச்சாரு, ரெண்டு வச்சாரு, பத்து வச்சாரு, சரியாக இந்த இந்த சாமியார் கோவணம் கீழே இருக்கு. பத்தர் தட்டு மேற்பட முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் தட்டு தாழ்ந்தது தாழ்ந்தது கோவணத்தட்டு அப்படிங்கிறார். அதனால கீழே தாழ்ந்ததா அப்படி அப்புறம் வேட்டியெல்லாம் வச்சாரு, அப்புறம் பட்டு வச்சாரு, அப்புறம் தங்கத்தை வச்சாரு, வெள்ளியை வச்சாரு, இருக்கிறத எல்லாமே வச்சுட்டாரு. இதுவும் சமானமாகல, இதுவும் சமானமாகலப்பா. இந்த சாமியார் ஒரு ஓவணத்துக்கு சமானமாகல. அதே சேக்கலார் சொல்றாரு, இந்த கோவணத்துக்கு இது சமானமாகலைங்கிறது ஆச்சரியமானாரு. தவன் நிறைந்த நான்மறை நூல்களால் சமைத்த சிவன் விரும்பிய கோவணம்.
6: இந்த கோவணம் வேதமே அவருக்கு கோவணமா, நான்கு வேதங்களே கோவணம். நீங்க இதெல்லாம் அதிகமா கேட்டிருக்க மாட்டீங்க, வேதமே அவனுக்கு கோவணம்.
7: நம்ம மாதிரி துணியில நூல்ல போடுறவனர். தவன் நிறைந்த நான் மறை நூல்கள அச்சமைத்த சிவன் விரும்பிய கோவணம், சிவன் விரும்பிய கோவண இடுஞ்செழுந்தட்டுக்கு அவனி மேல் அவன் நீதியார் தனம் எலா அமந்தி புவனம் யாவையும் நேர் நிலா என்பது புகழோ. சிவன் விரும்பியதாயிருக்கிற இந்த வேதமாகிய கோவணத்துக்கு 226 புவனங்களை வச்சாலும் இந்த கோவணத்துக்கு சரியாகாதுன்னு சொன்னா இந்த அமர்நீதி நாயனாருடைய ஒரு கோவணம் ஒரு பெருசோ அப்படின்ட்டு. இது இது எங்க இருந்து எடுத்தாரு தெரியுமா சேக்கலாரு? என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசம் துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்னேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான்ஜரடா. மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான்ஜரடாய் தன்னையே கோவணமா சாத்தி நன்கான் சாழலோ. இதான் அந்த அமர்நீதி நாயர் கிடைச்ச இது சேக்கலார் கிடைச்ச மூலகம் இல்லைங்களா? ஆகையினால அதன் பிறகு ஒன்றும் சரியாகல, சரியான ஆகாத பிறகு சரி சரியாகல. அதுக்கு மேலே அமர்நீதி நாயனார் கேட்டார், சுவாமி என்னுடைய தனம் பூராவும் வச்சுட்டேன் சரியாகல, இப்ப அடியேனும் என்னுடைய மனைவியும் என்னுடைய சிறுவனும் இருக்கிறோம், அதனால தேவரி உத்தரவு கொடுத்தா நாங்க ஏறுறோம். இதெல்லாம் அவன் தான் சொல்ல வைக்கிறான், ஏன்னா கோவணத்துக்கு பதிலா மனுஷன் ஏறதுங்கிறது பொருத்தம் இல்லை இல்லவா? ஆனா அவன் தான் அப்படி சொல்ல வைக்கிறான். ஆமா கூட்டிக்கிட்டு போக வந்தவன், கூட்டிக்கிட்டு போக வந்தவன், விட்டுட்டு போ. யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யணும் தான் புண்ணிய பொருள் ஆயினும் தான் திருநீலகண்ட நாயராரு அவர்கிட்ட குடித்தான் சரியான வழக்கு போட்டான் அப்படின்ட்டு. சரி சரி ஏரியா ஏரியா ஏதோ நமக்கு எடை வந்தா சரி ஏறுமா, கணக்கு வந்தா சரி எடை வந்தா சரி ஏறுமா ஏறணும். ஏறும்போது இந்த திருநெல்லூர் கோபுரத்தை கும்பிட்டு திருநெல்லூர் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் இதுவரையிலும் சிவனடியார்கள் செய்த தொண்டில பணிவிடையில கொஞ்சம் கூட தப்பு இல்லாம செஞ்சிருந்தோம்னா, செருக்கு இல்லாம செஞ்சிருந்தோமானால், குற்றம் இல்லாமல் செய்திருந்தோமானால் இந்த தராசு நேர் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பஞ்சாட்சரத்தை சொல்லி அந்த தராச வளம் வந்து தராசுன்னா உனக்கு பெருசாகிட்டே இருக்குதுப்பா. இத்தனை ஒரு கோவணம் வைக்கிறதுக்கும் மற்ற கோவணம் வைக்கிறது சின்ன தராசு தானே முதல்ல வச்சிருப்பாரு, அது பாட்டுல பெருசாகிக்கிட்டே இருக்குது, இத்தனை வைக்கணும் பெருசாகிட்டே இருக்கு. பெருசா ஆக ஆக ஆக அவர் கடைசியா என்ன பண்ணாரு தெரியுமா? கடைசியா என்ன தேவரியன் உத்தரவு கொடுத்தா நாங்க ஏறோம்னார், ஏறியா நேராச்சுன்னாரு. அந்த இடத்துல சொல்றாரு, இழைத்த அன்பினில் இதுவரையிலும் நாங்க இழைத்தன செய்தோம், இழைத்த அன்பினில் இறை திருநேற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில் தப்பு செய்யாம செஞ்சிருந்தோம்னா பெருந்தோலை நேர் நிற்க என்று மலைத்தடம்புலில் திருநெல்லூர் இறைவரை வணங்கி தலைத்த அஞ்செடுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். அஞ்செடுத்து ஓதினாரு தட்டில மனைவி நீ அமர்நீதியாரு அந்த புத்தகம் மண்டு காதலின் மண்டு காதல்னா அளவில்லாத அன்பு. யாரு அமர்நீதியார்? அன்பு அமர்நீதியார் அன்பு. இந்த தட்டுல அன்பு, அந்த தட்டுல சிவம். நல்ல ஞாபகம் கொடுக்கும், இந்த தட்டுல சிவம் அந்த கோவணம் சிவம், இந்த அமர்நீதியார் அன்பு. அது அந்த கோவணம் சிவம் அமர்நீதியான அன்பு. அன்பும் சிவமும் ரெண்டா ஒன்னா ஒன்றா ஒன்னா அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். விளங்குதா? இந்த தட்டுல சிவம், இந்த தட்டுல சரியா புஷு கரெக்டா புஷு, ஒரு நூல் வித்தியாசம் இல்லை. மண்டுகாதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏற அண்டர் தம்பிரான் திரு அறை கோவணம் அதுவும் கொண்ட அன்பினர் குறைபட அடியவர் அடிவே தொண்டு ஒத்தாலால் ஒத்து நேர் நின்றது தொலைதான். கரெக்டா புஷு. தேவர்கள் பூமலை குடிந்தார்கள், அந்த தட்டே விமானமாச்சு, புஷ்ப விமானமாச்சு, அப்படியே சிவலோகத்துக்கு முன் சிவசிவன அமர்நீதி நாயனா. இப்பெல்லாம் இந்த திருநெல்லூர் கும்பகோணம் இது அப்பர் சுவாமி பாடுறாரு, இது அப்பர் சுவாமி பாடுறாரு, சரித்திரம் பொய்யல்ல. நாட்கொண்ட தாமரை பூத்தடஞ்சூழ்ந்த நல்லூரகத்தே கீழ்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கிரிப்படுத்தான். நல்லா சொல்றாரு. அந்த திருநெல்லூர் அந்த கோவணத்தை பத்திரமா வச்சுன்னு சொல்லி விட்டு பெரிய புத்தராட்டம் பண்ணி விட்டாரு சாமி. அப்படிங்கிறார் கிரிப்படுத்தார். வாட்கொண்ட நோக்கி மனைவியோடும் அங்கோர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் ஒன்றோ யுவாகலிடமே. மனைவி மகள் மனைவி தான் மகனோட சிவலோகம் போனவர் அவர் நீதிநாயனார். அதே மாதிரி சிறுத்தொண்டராயனார் குடும்பத்தோட சிவலோகம் சொல்ல வளர்க்கிறார். ஆகையினாலே இப்படி அடியாருக்கு இந்த மாதிரி பலகாலம் வஸ்திரம் தானம் பண்ணியபடியினாலே பண்ணியபடியினாலே அது செருக்கின்றி செய்தபடியினால அதான் இறை திருநீற்று மெய்யடிவை பிழைத்திரோம் எனில் பெருந்துளை நேரு. அதனாலே அவர்களுக்கு சிவலோகம் எளிதாக கிடைத்தது. அதனாலே இயன்ற வரையிலும் சிவபக்தி இருக்கணும், நன்றா செய்யணும், சிவ தர்மமும் செய்யணும். அத சொல்றாரு இதுல. நாற்றமா மலரூன் எழில் நாரணன் போற்று சங்கரன். நாற்றமுடையதா இருக்கிற தாமரையில் இருக்கிற பரமாவும் மகாவிஷ்ணு போற்றுகிற சங்கரன் இருக்கிறானே அவனுடைய அன்பு இருக்கு. பிரம்மவிஷ்ணுக்கள் போற்றுகிற சிவருமான் சிவருமானுடைய அன்பு இருக்கும். பொங்கிழை ஆற்று கோவணம் இருந்தவர், கோவண வஸ்திரம் முதலான இருந்தவர். ஆயிரம் தேற்று கோடி யுகம் சிவலோகரே, ஆயிரம் கோடி யுகம் சிவலோகத்தில் இருப்பாராம். ஆயிரம் கோடி யுகம் சிவலோகத்தில் அப்படின்னா வஸ்திரதானம் அடியாரடி செய்வது எவ்வளவு கோஷம். அதுக்கு மேல கம்பளம் கொடுப்போர். கம்பளம் என்பது இந்த குளிருக்கு தாங்கி கொள்வது போர்வை. அதுதான் அந்த அவளுக்கு காலத்தை போல அவருடைய தன்மையை போல செய்வது. அது நீடு நர்சிவ பத்தற்கு நேசத்தால் மூடு கம்பளம் ஈந்திடன் முன்னனின் ஊடு ரோமம் ஒரு கம்பளம் எதுலயே தயாரிக்கிறா வேற ஏதோ இதுல நூல்ல தயாரிக்கிற போர்வை வேற கம்பளங்கிறது அதான் சொல்றாரு. இங்க நீடு நர்சிவ பத்தற்கு நேசத்தால் மூடு கம்பள இந்திரி முன்னன் ஊடு ரோமம் ஒரு ஒன்றினுக்கு ஓடு ரோமம் ஒரு ஒன்றினுக்கு ஒரு களைஞ்சு ஆடகந்தரும் அப்பளம் நேருமால். அதனால அந்த ஒரு ரோமா ஒரு ரோமா ஆட்டு ரோமத்துல தயாரிக்கிறேன் கம்பள. அந்த ஒரு ரோமா ஒரு களைஞ்சு பொண்ணுக்கு சமானமா, ஒரு களைஞ்சு பொண்ணுக்கு செவ்வார், தங்கத்துக்கு செவ்வார். ஆகையினாலே இப்படி அவரவர் தகுதிக்கு தகுந்தவாறு வஸ்திரங்களை ஈதல் ஈதல் ஈதல் இசைவட வாழ்தல் அது வல்லது நல்ல குரல் நல்ல குரல் ஈதல் இசைவட வாழ் வசைபட வாழாமே இசைவட வாழ் ஐயாத கரிமீன் பேர் வாங்காமே தரிமீன் உருவாங்க. ஆனா கட்டாயம் தர்மம் பண்ணணும்ப்பா. பணத்தை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கப்படாது. எனக்கே சரியா இருக்குது எனக்கே சரியா இருக்குதுன்னு சொல்லப்படாதெல்லாம் சாமி கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. எனக்கு தெரியாத கணக்கு நமக்கு தெரியாத கணக்கு எல்லாத்து கணக்கு அவர்கிட்ட இருக்க முடியல. இவனுக்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது இவன் இவ்வளவு கஞ்சத்தனம். அதனால இயன்றவரையிலும் தர்மத்தை செய்ய வரும். அதான் அந்த தர்மம் நம்மளுக்கு நுட்பமானது. மற்றது மாதிரி கண்டவங்களுக்கெல்லாம் போடல, சிவன் அடியார்களுக்கு கொடுப்பது. அந்த தர்மம் வந்து சிவலோகத்தை கொடுக்கும். அந்த தர்மம் வந்து என்ன பண்ணுது சிவலோகத்தை கொடுக்கும். அதான் ஐயா ரொம்ப லெகுவு சிவதர்மம் சிவபக்தி முடிஞ்சது முடிஞ்சது. அது கொடுக்காம வச்சிருந்தா பல வழியிலும் வீணா போங்கிறாப்ப. நம்ப நடிகாருக்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பேய்க்காம் பறத்தையற்காம் பம்புக்காம் கொள்ளைக்காம் கள்ளுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கள்ளற்காம் தீக்காகுங்க. பாட்டை பாத்தியா சின்ன பாட்டு. சிவனடியார் கொடுக்காத ரவி இத்தனை வழியில வீணா போகக்கூடாது. அதனாலே வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கூடாதவர் உள்ள போதே கூடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து தகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீழ்க்கும் வாய்ப்போரே கந்தர் அலங்காரம் நல்ல வளர்க்கிறார். ஆகையினாலே இப்படி தர்மம் உள்ள போதே தர்மத்தை செய்யணும். உள்ள போதே பார்வைய உள்ள போதே தேகம் நிலையாது செல்வம் நிலையாது தேகம் நிலையாது செல்வம் நிலையா ரெண்டும் உள்ள போதே செய்யணும். செல்வம் நிலையா இளமய நில்லா தேகமும் நில்லாது. இது உண்மைதானே. செல்வம் நிலையா இளமய நில்லா தேகமும் நில்லாது சேர்ந்தோர் அனைவரும் நிச்சயம் பிரிவார் சேர்வது சுடுகாடு. இது நெசந்தானே. செல்வம் சிவ தர்மம் தேகம் சிவப்பணி செய்து சிவனாரை சேர்ந்துய வேண்டும் அறிவுடையோரே தேகம் விடு முன்னே அல்லர் பிறவி அகண்டிட சிவனை அர்ச்சனை உரிவீரே அடியவர் பதம் பணிந்தரு வினயகன்று அருளை பெறுவீரே வல்ல புலி முனி பதஞ்சலியாரை வணங்கி மகிழ்வீரே மாணிக்க மலையை நாடோறும் போற்றி வாழ்வை பெறுவீரே என்பது மாணிக்க மலை போற்றி பாமார். அதனாலே அடிகின்ற பொருளை வச்சு அழியாத பொருளை தேடுவது, அடிகின்ற பொருளை கொண்டு அழியாத பொருளை தேடுவது, அதுதான் புத்தி, புத்திசாலி, புத்திசாலி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நினைத்தகத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திகரை பிரியாமல் கனத்த தத்துவமுற்றழியாமல் கதித்த நித்திய தருள்வாயே மணித்தர் பத்தர் தமக்கெளியோனே மதித்த முத்தமிழிற் பெரியோனே

0: வான்முயில் வளாது வெய்கமணி வளங்குரக்கமன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது உயிரல் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்கனற்றவன் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகமல்ல நம பார்வதி பதையே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மூர்த்தி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அன்றிப்பெறை செஞ்சடை மேலணி அளவாயில் எந்தைக்கணி சந்தன காப்பிட என்று முட்டா அந்த செயலின் நிலை நின்று அடியார் ஒப்ப சிந்தைக்கினிதாய திருப்பணி செய்கிறார். இத பலகாலம் செய்து வந்தார். சந்தன அரைச்சி சுவாமிக்கு கொடுக்கிறோம், அது அபிஷேகத்துக்கும் காப்புக்கும் வந்து திலகத்துக்கும் அதை உபயோகப்படுத்துவார்கள். அந்தபடியே பரநாள் செய்து வந்தார். எந்தைக்கணி சந்தன காப்பிட என்று முட்டா அந்த செயலி நிலை நின்று அடியார் ஒப்ப சிந்தைக்கினிதாய திருப்பணி செய்யும். இப்படி செய்து கொண்டிருக்கிற காலத்திலே அதுக்கு ஒரு எதிரி வந்தான், இடையூறு வந்தது. அந்த இடையூறு எப்படி வந்தது என்று கேட்டால், பாண்டி நாட்டை சமணர்கள் ஞானசம்பந்தர் காலத்துல வந்து மன்னனையும் சமணராக ஆக்கி நாடு முழுவதும் சமணம் ஆக்கி விட்டாங்க. சமணர்கள் வடதேசத்தில் இருக்கிறவர் இங்க வந்து, அதே போல கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கிறான் சமணன். கர்நாடகாவிலிருந்து இங்கே மதுரைக்கு வந்து பாண்டி நாட்டை வந்து குடிச்சிட்டாங்க. பாண்டியனுக்கு எவ்வளவு பெரிய சமாக்கியம் கர்நாடகங்க பாண்டி நாடு இங்க வந்து குடிச்சிட்ட. காணக்கடியுள் வடுக கருநாடர் காவல் மானப்படை மண் வலிந்து நிலங்கொள்வானாய் யானை குதிரை கருவிப்படை வீரர் திண்டர் சேனைக்கடலும் கொடு தெந்துகள் நோக்கி வந்தான் வந்தூற்ற பெரும்படை மண் புதைய பரப்பி சந்த புதியில் தமிழ்நாடுடன் மன்னன் வீரன் சிந்தி பாண்டியனை வென்று சிந்தி செருவென்று தன் ஆணை திருத்து மாற்றால் கந்தப்புலி சூழ் மதுராபுரி காவல் கொண்டார். மதுராபுரியே பாண்டி நாட்டை வளர்ச்சிட்டார். அப்படி பாண்டி நாட்டை வந்து தன்னுடையதாக ஆக்கி அதற்கு மேலே நீட்டிஞ்சாது செல்லாது அருகந்தர்கிற தேச்சின்றதான்தான் சமணர்களுக்கு நேர் விரோதம் எது என்று கேட்டால் திருநீர். கிறிஸ்தவத்துல கூட சாம்பல் புதன் வச்சிருக்கிறான். சாம்பல் புதன் ஒரு நாளைக்கு புதி விஷயம் கிறிஸ்தவத்துல. இந்த சமணர்களுக்கு விரோதம் அது ஞானசம்பந்தர் சொல்லுவாரு, திருநீர் பூஷணம் மேல பட்ட காற்று கூட படப்படாதான். ஒரு திருநீர் பூஷணம் இந்த பக்கம் போனான்னு வச்சு காற்று அடிக்கிறது இல்ல, அந்த காற்று விட்டு படப்படாது. திருநீர் பூஷணனுடைய திருநீர் பூசலைனா தீர்த்துங்கிறார் நம்ம திருவதைப்பாவில். திருநீரிடாவும் தீண்டு திருநீர் பூசலைனா தீட்டு, திருநீர் பூசலைனா தீட்டு. அவனுக்கு திருநீர் பூசுனா தீட்டு சமணன். நமக்கு குளிச்சா சுத்தா, அவனுக்கு குளிக்காம இருந்தா சுத்தம். குளிக்கிறது இல்ல, பல்லு வளர்க்கறது இல்ல, தெரியுமா? பல்லு வளர்க்கறது குளிக்கிறது அது அழுக்கு உதிருமா? அழுக்கு உதிரும். அதனால நமக்கு நீ எதிரி சமயம் புறம்பு புறச்சமயம் சமணம். அதனாலே இவன் வந்தான். சமண சமயத்தை உறுதி பண்ணினான். சமங்கைய தவத்தை வெய்யந்து சார்ந்து ஊழும் குடியும் அது வந்தியும் வெய்ய முன்னை சூடும் வினையால் அரவன் சுடர் திங்களோடும் வாடும் சடையான் அடியாரையும் வந்த செய்வான். அதோடு அடியாரிடத்து நிறைய திங்கு கிடைச்சிதான். திருநீர் பூசணி கண்டா திருட்டு, அப்புறம் என்ன பண்ணுவான், கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு. அதனால திருநீர் பூசறதுக்கு எல்லாம் பயன்தான். வேதினி மேல் சமன் கையர் சாக்கியதும் புய்முகத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி அரண் அடியார்வால் பூதி சாதன விளக்கம் போற்றல் வராதொழிய கண்டு எதமிழ்ச்சிய செவ்வாது விரதையதான் விடருளந்தார் என்பது சம்பந்தர் புராணத்தில் சொல்றார். அதனால திருநீர் பூசுகின்றவர்கள் பூஜை பண்ணுகின்றவர்கள் அடியார்கள் மதுரையில் குறைஞ்சு போச்சு, பயன்தார். அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய கொள்கையை பரப்பி வாடும் சடையானடியாரையும் பன்மை செய்வார். செக்கச்சடையார் விடையார் திருவாரவாயும் உக்கர் பரணார் திருத்தொண்டரை மூர்த்தியாரை மைக்கற்புரை நெஞ்சுட வஞ்சகன் வஞ்சம் என்பது எக்கற்குடனாக இழந்தன செய்ய எண்ணி. அதனால இவர் செய்கின்ற இந்த சந்தன அரைச்சு கொடுக்கிற அந்த திருப்பணிக்கு முட்டுக்கட்டை போட்டான். சந்தனக்கட்டை வந்து இறங்காமல் தடுத்தான். சந்தன யாரும் கடையில விற்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. கடையில யாரும் சந்தன கட்ட விற்கப்படாது. அந்தம் இலவாமரை செய்யவும் அன்பனார்தான் முந்தை முறைமை பணி முட்டாளர் செய்து வந்தார். இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்து கொண்டு வந்தார். தந்தம் பெருமக்களை பெருமை களவாகிய சார்பிலிருக்கு எந்தம் பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார் எள்ளுஞ்செயல் வன்மைகள் எல்லையில்லாத செய்ய தள்ளுஞ்செயல் இல்லவர் சந்தன காப்பு தேடி கொள்ளுந்துறையும் அடைத்தான் குடும்போன்மை செய்வார் தெள்ளும் புனல் வேடியிருக்க அன்பரும் சிந்தனை உண்டு. எங்கையும் சந்தனம் கிடைக்காது அப்படி உத்தரவு போட்டான். கடைகளில் விற்கப்படாது, திருத்தனமாகவும் விற்கப்படாது, எந்த எல்லா இடங்கள்லையும் எல்லாம் ஜிஎடிகளை போலீஸுகளை போட்டு வந்து சந்தனங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. சந்தனங்கிற பேச்சே இருக்கக்கூடாது அப்படி. அது செய்து கொண்டிருந்தவருக்கு எப்படி இருக்கும், அவனு சில காலம் சில நாள் வந்து வீட்டில் இருந்தது அங்க இருந்தது அங்கிட்டு வாங்கி வீட்டு வாங்கி எல்லாம் பண்ணாரு, அப்புறம் அது கிடைக்காம இருந்துச்சு, ரொம்ப கவலை இருந்துச்சு. இந்த பணி செய்துகிட்டு இருந்தவர்களுக்கு செய்யாம இருந்தா கவலையா இருக்கும். தினம் கொடிக்கலுக்கு போறோம்னு வச்சுதா, ஒரு நாளைக்கு போகலைன்னா கவலையா இருக்கும். பயிருக்கு போகாம சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி அவர் மறுநாள் என்ன காரணம் என்றால், அதனால நமக்கு பயன் இருக்கிறது, பயன் இருப்பதனாலதான். ஆனா எதுவும் பழக்கம் ஆயிட்டா சீமா பார்க்கணும்னு வச்சுருந்தா கவலையா இருக்கும். தினம் பார்த்து பழகணும். அக்காலவனுக்கு ஒண்ணும் இல்லை, அதனுடைய அன்பு தெரியுமா? அக்காலவனுக்கு சீமா அன்பு தெரியுமா? அப்படி பார்த்து பழகி என்கிட்ட ஒரு ஆள் சொன்ன, ஒரு 30-35 வருஷத்துக்கு முந்தி சொன்ன ஒரு ஆள் சொன்ன, ரெண்டு நாள் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன சினிமா பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு சினிமா பார்த்து, இன்னைக்கு எப்படியும் சினிமா பார்த்து என்ன இருக்கிறேன் என்னுடைய வயசுதாவே. அதுல தன்னுடைய உள்ளத்தை ஈடுபடுத்தி, அதுபோல இந்த சிவ திருப்பணியில ஈடுபட்ட அன்பர்களுக்கு அந்த பணியை செய்யாமல் இருக்க முடியும். ஒரு நாள் பூசை செய்யலைன்னா ரொம்ப கவலையா இருக்கும். இவர் இந்த சந்தன திருப்பணி பலகாலம் செய்து கொண்டிருந்தவருக்கு இப்படி சத்துரு உண்டாகி அது செய்ய முடியாதபடி தடவுச்சு. புண்மை செயல் வல்லமன் குண்டரில் போதுகோக்கும் வன்மை குடும்பாளன் மாய்த்திட வாய்மை வேத தன்மை திருநேற்றுயர் நன்னதி தாங்கு மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வது என்று சார்வார். அதனாலே இப்படி இந்த கொடுமையான ஆட்சி என்னைக்கு உரியறது, இவை என்னைக்கு போறது, நல்ல ஆட்சி எப்ப வாரது, நம்ம எப்ப சந்தன அரசு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி கவலைப்பட்டு சந்தனம் சுத்தமா ஒரு நாள் கிடைக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. காய் ஊற்ற செற்றங்குடு கண்டகன் காப்பவும் காப்பவும் சென்று ஆய் ஊற்று குப்பில் பகலை அடங்கன அடியை உற்றன சந்தன எங்கும் பெறாது சிந்தை சாய் உற்றிட வந்தனர். தம்பிரான் கோயில் தண்ணில் நட்டம் புரிவாரணி நற்று மெய்ப்பூச்சு இன்று மெய்ப்பூச்சு சந்தனம். சந்தனம் பூசுறதுதான், நெத்தியில மார்பில பூசுறது, கையில பூசுறது, நெத்தியில பூசுறது இல்ல. இப்ப சில குருக்கள் நெத்தியில கூட பூசிட்டு குருக்களை நெத்தியில பூசுறது என்னது? திருநீர் தான் பூசுவதுதான், நெத்தியில பூசுவது வெந்நீர், நீர் இல்ல நெத்தி சந்தனத்தை பூசிக்கிறாப்ப. சந்தனம் மார்பில பூசுறது, அது சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட ஒருபாடு மார்பில பூசுறது ரொம்ப நல்லதுங்கிறாரு. அதனால அப்படி ராசாயன பொருளிலே சிறப்பு. அதனாலே அப்படி ஒரு பக்கமும் கிடைக்கல, சிந்தை நொந்து வந்தாரு. நட்டம் உரிவாரணி நற்று மெய்ப்பூச்சு மெய்ப்பூச்சு முட்டும் பரிசாயின் தேய்க்கும் கை முட்டாது என்று. சந்தன கட்ட கிடைக்கல, அந்த சந்தன அரைக்கிற கை இருக்குது அப்படின்னு நினைச்சார். அரைக்கும் சந்தனத்தோடகில் உண்டு என்று சுந்தரதேவா. அரைக்கும் சந்தனத்தோடு முட்டும் பரிசாயினும் தேய்க்குங்கை முட்டாதென்று வட்டந்துகள் பாறையும் வைத்து முழங்கை தேய்த்தார். கட்டும் புறந்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய கல்லின் புறந்தேய்த்த முழங்கை கழுந்து சூடி செல்லும் பரப்பெங்கனும் என்பு திறந்து மூளை குள்ளும்படி கண்டு பொறுத்தில தம்பிரானார். அதுக்கு மேல கொடுக்க முடியலையா சுகநாத சுவாமி. அல்லின்கண் எழுந்தது ஒன்றர் செய்த வாக்கு அசரீரியாக சொக்கனாக சொன்னார். அன்பின் துணிவால் இது செய்துள்ளது, நம் மேல வைத்திருக்கிற அன்பின் காரணமாக இதை செய்யாது. உண்பால் உண்பால் வன்புண்கண் விளைத்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு முன்பு இன்னல் பூந்தன முற்றவும் நீர்த்து காத்து பின்புண் பணி செய்து நம் பேர் உலகை இது கண்ண. அதனாலே உனக்கு கெடுதல் பண்ணின் கெடுதல் பண்ணி கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாம்பார். அந்த நாடு முழுவதையும் நீ ஆளப்போகிறாய், நாட்டுக்கு அரசனாக போகிறாய். உனக்கு இருக்கின்ற கெடுதல் எல்லாம் ஒழிய போகுது, கெடுதல் பண்ணினவனும் ஒழிய போறான், கெடுதலும் ஒழிய போகுது. அந்த நாட்டுக்கு நீ ராஜாவாக போகிற நாளைக்கே, அதுவும் 6 மாதம் 4 மாதம் இல்ல, நாளைக்கே ராஜா. அப்படி நமக்கு பண்ணணும் ஜாமியர்ல கூட்டம் நிறைய சேரும். அப்படி நம்ம கஷ்டத்தை உடனே நீக்கி இப்படி பண்ணு சாமி சொல்லணும், மறுநாள் நடக்கணும். எவ்வளவு சனம் தெரிஞ்சேருமா நம்ம செய்வத்துல வச்சு எல்லாமே எங்கிட்ட வந்துருவாள். அவளுக்கு வேண்டிய உற்பத்தி தகுதி திறந்த மாதிரி உற்பத்தி பூர்த்தி பண்ணாரு வச்சுக்கார். என்ன உனக்கு பணம் இல்லையா செஞ்சு சாமி அசிரிக்கா சொல்லணும் வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னு. அதனால அப்படி வந்து இன்னல் ஊந்தன முற்றவும் எத்து, இந்த இன்னல்னா இந்த துன்பங்கள் முழுவதும் போய் இந்த நாட்டுக்கு அரசனாக இருந்தும் நமக்கு பணி செய்து பிறகு நம்முடைய உலகத்துக்கு ஒரு வாயம் அதற்கு மேல ஜெயிக்கிறது நிறுத்தினார். பொன்னை எழுந்தது கேட்டு எழுந்த அஞ்சு முன்பு செய்வண்ண ஒளிந்திட தேய்ந்த புண் ஊறுது இருந்து கையே நார்மல் பழையபடி இருந்துச்சு. அந்த இதுவெல்லாம் புண்ணுதெல்லாம் இல்லை. அது உடல் கைவண்ண நிரம்பின வாகனெல்லாம் கலந்து மெய்வண்ண விளங்கொலி ஈதனர் மூர்த்தியார் தான் அப்படி பகல்ல நடந்தது. அன்னால் இறங்கின அந்த ராத்திரியில் அமன் புகழ் சார்ந்து வாழும் மண்ணாகிய கூர் வடுக கருநாடன் மன்னன் தன்னாலும் முடிந்தது. அந்த ராத்திரியே அந்த கர்நாடக மன்னன் கை மேல பலம் தொழுவார் கை துன்பம் துடைப்பாய் ஊற்றினும் உடனே அடியார் மனஞ்சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோடு வந்து சிச்சி எனநாள்வதும் சிரிக்க அனலோடு அளந்து செத்து உருமா போட்டி என்று திருப்புவர். குஞ்சனடியார் இதயம் கலைஞ்சிட தேசம் நாடும் சிறப்பும் அழிந்து ராகவன் வீடமும் மாமன்னர் வீடமும் நாசமதாவு நம்மந்தி ஆணையை திரும்ப பத்தினி பத்தர்கள் சித்தங்கலைஞ்சிட பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானியும் சித்தங்கலைஞ்சிட தீவினை செய்தவர் அர்த்தம ஆயுள ஆண்டொன்றில் மாய்ந்தது சத்திய மீது சதாநந்தி ஆணையை திரும்ப உடனே இவர் தொடர்பு அளித்தார். அந்த ராத்திரியே அந்த கர்நாடக மன்னன் நாள் முடிந்தது. முடிஞ்சதா சங்கரஞ்சாரியூருக்கு மின்னாவனுடைய மெய்நிலையாமை வந்த சங்கரனுடைய சார்பு இல்லாதவர்களுக்கு இந்த மின்னலை போன்ற வாழ்வு நிலையாமை என்பதை காட்டிவிட்டது. இவ்வாறு உலகத்தின் இறப்ப உயர்ந்த நல்லூர் மெய்வாழ்வத்து உறைந்தனவாடை போல் அவ்வாறு அரணார் அடியாரை அழைத்தத்தையும் வெவ்வாய் நிறைய தடைவுகளை தொடங்கி வந்தார். புண்ணியவர்கள் புண்ணியவான்கள் ஜீவன் புரிஞ்ச சிவலோகத்துக்கு போவது போல இந்த பாவி இறந்து நரகலோகத்துக்கு போனான்னு சொல்லிட்டார். இந்த பாவி இறந்தது சிவப்பணிக்கு தடை செய்யும் சிவப்பணிக்கு வீட்டுல கூட யாரா இருந்தாலும் சிவப்பணி நம்ம வீட்டுல ஒருத்தர் செய்யறாருன்னு அதுக்கு தடை செஞ்சா ஒத்தாசம்னா பிடிக்கலன்னு பேசாம நீ வீட்டுல போகணும். இப்ப சிவப்பணிக்கு அபிஷேகத்துக்காக வச்சிருந்த பாலை வந்து தட்டி விட்டாரு. தட்டி விட்டவரு அவரு அப்பா சிவபூசைக்கு வச்சிருந்த பாலை தட்டி விட்டாரு. தட்டி விட்டார்னு சொல்லி இவர் வெட்டி விட்டார். பாலை தட்டி விட்டார் என்று தந்தை என்றும் பார்க்காமல் வேதியனும் பார்க்காமல் காலை வெட்டி விட்டார். தாதையை தாழ வீசிய சந்திக்கு இவ் அண்டத்தோடு உடனே பூதலத்தோர் வடங்க பொற்கோயிலும் போனது மருளி சோதி மணிமுடி தாமும் நாமும் தொண்டருக்கு நாயகம் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு சண்டேஸ்வர நாயகம் பரிசு கொடுத்தார். அப்பனை விட்டு பாதகத்துக்கு பரிசு பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு அதனால சிவப்படியே தடை செய்யக்கூடாது. சிவ தர்மத்தை தடுக்கப்படாது. சிவ புண்ணியங்களை தடுக்கப்படாது. செய்ய வேணும் செய்ய முடியலன்னா உனக்கு புரியலாம். நீ வாட்டில் பேசாம இருந்தல் பண்ணாது நெருஞ்ச பொண்ணுன்னா ஆண்டவன் அதனாலே இப்படி வந்து வீழ்ந்தான். முழுதும் பழுதே உரி மூர்க்கன் உலர்ந்த போது எழுதுங்குடி போல்வோர் உட்பட ஏங்கும் சுத்தம் முழுதும் புலர் ஊற்றது மற்றவன் அண்ண மாலை பொழுதும் புலர் ஊற்றது செங்கதிர் மீது போத அவ்வேளையில் அங்கன் அமைச்சர்கள் உரித்தங்கள் கையேறுகள் ஈம அருங்கடன் காலை உத்தி வைவேலன் தன்குலம் ஐந்தது இன்மையாலே செய்வீடுவனை திறந்திருந்தது. அவனுக்கு பிள்ளை இல்லையா? அவனுக்கு குழந்தை இல்லாமையினாலே மறுபடி ஆட்சி பண்றதுக்கு ஆள் இல்லை. அமைச்சர் கூடி ஆலோசித்தார். அரசன் இல்லாமல் இருக்கப்படாது. இல்லாத நேரம் போறோம். அரசன் இல்லாத நாடு என்று அமைச்சர்கள் கூடி இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து இவ்வகை பலமும் எண்ணி இங்கினி அரசர் இல்லை செய்வகை இதுவே என்று தெளிவக சிறப்பில் நிற்க மைவரை அணைய வேடம் கண்கட்டி விட்டார் மற்ற கைவரை கை கொண்டார்கள் காவல் கை கொள்வது. அதனால அரசரை தேர்ந்தெடுக்கிறது அப்ப ஓட்டு போடுற வழக்கம் இல்லை. ஓட்டு போடுற வழக்கம் அப்ப இல்லாமையினாலே அப்போது ஒரு வழக்கம் வைத்திருந்தார்கள். அது யானை கழுத்திலே கையிலே மாலையை கொடுத்து நகரை வரவர செய்தது. அது வந்து அந்த மாலையை யாருக்கு போடுதோ அவர்கள் அரசர். யானை யாருடைய கழுத்தில் அந்த மாலையை போடுதோ அவர்கள் அரசர் என்கின்ற சட்டம் உண்டு. அந்த முறையில யானையை அலங்காரம் பண்ணி அதனுடைய கையில மாலையை கொடுத்தார்கள். செம்மான்வினை அர்ச்சனை நூன் முறை செய்து தோளால் இம்மாநில ஏந்த ஒரு ஏந்தலை ஏந்து கைமாமுகள் போல் மதம் பாய் பெரு கோடை நெட்டி கைமாவை நருந்தூயில் கொண்டு கண் கட்டி விட்டார். யானை கண் கட்டி யானையினுடைய கண்ணை கட்டி விட்டு கையில மாலையை கொடுத்து நகரை வராங்க. அப்படி கண் கட்டி விட்டார்கள். அது திருவாரவாயின் பின்புட்பட உங்கிய கோபுரம் உங்குமே நீங்கு இரவின் கண் நிகழ்ந்தது கண்டதொண்டர் இங்கும் பெருமான் அருளாமேனில் இந்த வையம் தாங்குஞ்சையில் பூம்பன் உள்ளம் தளர்ந்து நீங்கி பூம்பன்றை மறைந்தவர் கோயில் பொறுத்து சுவாமி சொல்லி இருக்கிறாரா இந்த மாதிரி அவன் இறந்து போவான் நாளைக்கு நீ அரசன் ஆவான்னு ஒரு செயல் முடிஞ்சு வச்சா இறந்து போயிட்டானா அடுத்த செயல் அரசன் ஆக வேண்டியதானே அது திருவருள் இருந்துச்சுன்னா அரசன் ஆவேன் என்று சொல்லி கோயிலுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார் கோயிலுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார் யானை நகரம் எல்லாம் சுத்தி வந்தது அப்படி வந்து இந்த மூர்த்தி நாயனாருடைய கழுத்துல மாலையை போட்டு அவரை தூக்கி தோண்ட வச்சிருச்சு பிடரியில வச்சிருச்சு தாழ்வூற்று எடுத்து பிடர் மீது தரித்தது மாதங்கம் எழுத்தினில் வைத்தவர் தம்மை காண ஏதங்களை எண்ணிய திண்மை அமைச்சர் எல்லாம் பாதங்களின் மீது பணிந்து எடுந்தார்கள் அப்போது ஓதங்களர் வேலையை ஒத்துழி மிக்கத போனால சங்கங்கள் முரண்டன அப்படி அவரை தூக்கி தன்னுடைய பிடரிலே யானை வைத்த பிறகு சங்கங்கள் முரண்டன தாமரை தாரைகள் பேரியோடு எங்கெங்கு எம்பின பள்ளியை எல்லையில்லா அங்கெங்கும் அழிந்தன வாழ்த்தொழி அம்புற்கும்பின் பங்கன் அருளால் உலகால் ஒரு பாங்கர் என்றும் பல வகையான மங்கள வாத்தியங்கள் ஒலித்தது அதற்கு மேலே மன்னன் திசை வீதியில் மங்கள அகுதிக்கண் துண்ணும் சுடர்வண்ணி வளர்த்து துறைந்த நூல்சூல் பொன்னின் கலகங்கள் குடங்கள் பூரித்த தூணில் உண்மன் ஜெயல் மந்திர யோகர் நிறுத்தினார்கள் அதற்கு மேலே வேத விற்பனர்கள் வந்து முறையாக அரசரை அபிஷேகம் பண்ணி வித்து அரசரை அபிஷேகம் பண்ணி வித்து அதற்கு மேலே கிரீடஞ்சூடி அரிசி மாநிலத்தில் இருக்க அதுக்கு வேண்டிய பூசைகள் யாகங்கள் ஓகங்கள் எல்லாம் செய்து அதன் பிறகு அயாலே அந்தனர்கள் வேத வீதியர்களை ஆசீர்வாதம் பண்ண அதற்கு மேலே கிரீடஞ்சூடி தக்கவர்கள் கிரீடம் எடுத்து வைக்க சிம்மாசனத்திலே அரசன் வீற்றிருப்பார் அதுதான் முறை இந்த முறையெல்லாம் செய்தார்கள் அப்படி செய்த போது சைவம் ஓங்குவதாக இருந்தால் இந்த நாட்டை ஆள்கிறார் சைவம் ஓங்குவதாக இருந்தால் சைவ நெறியிலே இந்த நாட்டு மக்கள் நடக்கிறதாக இருந்தால் இந்த நாட்டை ஆள்கிறார் எவ்வாறு அருள் செய்தனை மற்ற அவை என்று யாவர் செய்வார் தெரியோ இனச்செவள் அப்படியே செய்கிறோம் என்றார்கள் என்றார் அதன் பிறகு வையம் முறை செய்வனாயில் வயங்கு நீரே செய்யும் அபிஷேகமும் ஆகும் இந்த நாட்டை ஆழ்வதாயிருந்தா திருநீரே எனக்கு அபிஷேகம் திருநீரே அபிஷேகம் அதற்கு மேலே செடும் கலன்கள் ஐயன் அடையாளமும் ஆகும் கலன் என்கின்ற ஆபரணங்கள் எல்லாம் திருநீரே அபிஷேகம் உருத்ராகமே ஆவணம் என்று இவ்வூரை கேட்டாலும் எல்லையில் கல்வி ஒரு வந்தின் மதிநூல் வளர் வாய்மை அமைச்சர் தாமன் நன்கு இங்கு அருள்தான் என நற்ற வேந்திருந்தை ஒன்று அரசாளு உரிமை செயலான வைத்தார் அதனாலே எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள் அது வழக்கமா செய்யுமா இருந்த நாடுதானே திடீர்னு வந்து சமணமாக்கணும் அவன் செத்து போனான் அது செத்து போனதையும் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் தெய்வத்துக்கு இடையூறு பண்ணதுனாலதான் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்புறம் மாடெங்கும் நெருங்கிய மங்கள ஓசைமல்ல சூடுஞ்சடை மௌலி அணிந்தவர் தொல்லை ஏனும் தேடும் கடலார் திருவாரவாய் சென்றுதான் நேடும் கழித்து நீர்மறு உரு வந்தார் அதனால் திருவாரவாய்க்கு சென்று சொக்கநாத சுவாமி மீனாட்சி அம்மையை வணங்கி வாழ்த்தி போற்றி எப்படி இருக்கு உங்களுடைய மனசு அந்த நேரத்தில் நேற்றுகளில் நடந்தது சாமி சொன்னது அதன் பிறகு நடந்த செயலையும் பார்த்தவருடைய உள்ள எப்படி இருந்திருக்கும் சுக்கநாதரிடத்துல அளவில்லாத அன்பு பெருகியது அதற்கு மேல மண்டபத்துக்கு வந்தாரு நிழல் இருந்தனர் வையந்தாங்கி குலவும் துறை நிதி அமைச்சர் நீதி அமைச்சர் குறிப்பின் வைக கலகஞ்சி அமஞ்செயலா என கட்டு நீங்கி நிலவும் திருநீற்று நெறித்துறை நீடுவாழ உலகெங்கும் நிரம்பிய சைவம் உயர்ந்து முதலின்கண் விழித்தவர் வாய்மை நுணங்கு நூலின் பதனங்கு நிறைந்து விளங்க பவங்கள் மாற. வேதாகமங்களில் சௌருமான் சொன்னபடி அந்த நாடு முழுவதும் மேன்மைகள் செய்வதீதி விளங்குகிற உலகம் எல்லாம் என்று வாழ்ந்தது. நான்மர அறங்கள் ஒங்கியது, நற்றவம் வீழி மல்கியது, வான்மியில் வளாது வீதத்தை வழிபலன் சுரந்து மன்னன் போன்முறை அரசுதான் குறைவிலாத உயிர்கள் வாழ்ந்தது. அரசன் அப்படி இருந்தா நாடு முழுவதும் சந்தேகம் கிடையாது. அரசனுடைய நீதியின்படி நெறியின்படிதான் உலகத்துக்கு வாழும். ஆகையினாலே இப்படி உதவும் திருநீரு உயர் உதவும் திருநீரு பவங்கள் மாற உதவும் திருநீரு உயர் கண்டிகை கொண்டவேனி முதன் உண்மையினால் உலகாண்டால் மூர்த்தியார். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடிமையர். இதான் உண்மை. திருநீரு செடாமுகம் குருத்துராஜ் உண்மையால் உலகாண்டம். ராசா இப்படி இருந்தான்னா இப்ப வந்து திருநீர் முதல கேள்வி விட்டுறேன். ராசாவே இப்படி இருந்தா ஆனா ராசா போட்டப்பறம் எல்லாரும் போட்டுவோம். அது சலுகை அறிவிக்கணும். எல்லாரும் உத்தராசம் போட்டீங்கன்னா திருநீர் பூஜினா மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கப்படும். உத்தரவு போட்டா இப்ப என்னென்ன சலுகைக்கு இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணி பூய் புரட்டெல்லாம் சொல்லி இது பண்றான்லவா எல்லாரும் போடுறான். ஆண்களும் போடும் பெண்களும் போடும். 10,000 வீட்டுல ஒரு 5 பேருக்காகனு வச்சிருக்கா மாசம் 50,000 போய் எல்லாரும் சேர்த்துக்க புள்ள ஊட்டி எல்லாம் சேர்த்துக்க ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்கு. அதிகம் திருநீர் பூஜை உத்திராஜம் போட்டா போதும் 10,000 சலுகை அறிவிக்கிறது. ஏலங்கமல் போதையதந்திரம் என்று நீங்கள் சீலங்குடு ஒம்புடன் திருடன் உள்ளது. அதனாலே வந்து ஆசைகளை அடுத்தவர் பற்று இல்லாமல் ஆண்டுகிறார். நாட்டை ஆண்டவர் பற்று இல்லாமல் முழுத்துறை கமல் கோதையர் தந்திர என்று நீங்கள் சீலங்குடு வெம்புலன் துப்புடன் வந்து நீங்கி ஞாலந்தனி நீங்கி நடாத்தி நலங்குள் ஊழி காலம் உயிர் உயிர்க்கு இடரான கடிந்து காத்து பாதம் பெற மன்னவர் சூழ்ந்து பணிந்து போற்ற மற்றவர் மன்னவரெல்லாம் வந்து பணிந்து போற்ற ஏதம் பிணியாவகை இவ்வுலகு ஆண்டு தொண்டின் பேதம் புரியா அருட்பேரரசாள பெற்று நாதன் களச்சேவடி நன்னினர் அண்ணலா. இப்படியாக சைவ நெறியிலே நாட்டை வளர்த்து மக்களை காத்து சிவன் அருளை பெற்று சிவன் அடியிலே சேர்ந்தவர் அப்படிப்பட்டவர் மூர்த்தியார். கையால அவர்களுக்கு தியாக செம்புகள் தியாக மலைகள். தன்னுடைய பணிக்கு முட்டுப்பாடு வந்தா அவர்கள் உயிரை விடவும் தயாராக இருந்தார். அப்படிப்பட்ட பணி செய்தவர் இந்த நாயனார். அதனால இந்த பணி எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ளவும். இப்படி இவருடைய சரித்திரத்தை முடிக்கிறார். அகழ்வாரை வைத்து முழங்கையை அன்று தேத்த இகலார் கலித்தன்பரை ஏத்தி முருகனாராம் உள்சூழ் நறுஞ்சோலையின் உயிரி மாடவீதி புகழூர் ஒரு அந்தனர் தந்திரம் போற்றலுற்றான். அதற்கு மேல திருப்போரூரிலே வந்த அந்தனராகிய முருகநாயனாரை பற்றி சொல்லப் போகிறேன் சொல்றார் அடுத்த வாரத்தில். நம்ம பார்வதி

शम्भोः परं किमपि तत्त्वमहं न जाने। நம சிவாய. ரிக்வேதத்தில் உள்ள பஞ்சருத்ரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ரெண்டாவது சூக்தத்தில் ரெண்டாவது ரிக்கிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல் ரிக்கில் வந்து நம்ம கிராமத்தில் உள்ள பசுக்கள், எருமைகள், கன்றுகள், மனிதர்கள் எல்லாரும் பிணி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்னு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து துதிக்கிறது. இதில் பிணி அப்படிங்கிறது உடம்புக்கு வர்றது மட்டும் பிணி இல்லை, மனசுக்கு வர்றதும் பிணி தான். ஒரு சந்தேகம், ஒரு பயம், இவைகளும் வியாதி தான். உடம்புக்கு ஒரு ஜுரம், சளின்னு எப்படி நம்ம உடம்புக்கு வியாதி வர்றதோ, இது மாதிரி மனசுக்கு வர வியாதி தான் சந்தேகம், ஒரு துக்கம் இப்படிங்கிறதுலாம் மனசுக்கு வர வியாதி. இதுதான் உடம்பில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பிரதிபலிக்கிறது. ஒரு பயம் ஒன்று ஏற்படுறதுனா அந்த பயம் உடம்பில் ஒரு வியாதியாக பிரதிபலிக்கும், கண்டிப்பாக பிரதிபலிக்கும். இந்த விதமான வியாதிகள் எல்லாமே நம் இடத்தில் அண்டாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து வேதமாகப்பட்டது பிரார்த்திக்கிறது. ருத்ரன் எப்படி வந்து க்ஷயத்வீராயன் அடிக்கடி கூப்பிடுறதே, எல்லா எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீரனாக அந்த எதிரி இருந்தாலும், அவனை ஒடுங்கச் செய்பவனாக ருத்ர பரமேஸ்வரன் இருக்கிறான் அப்படிங்கிறத அப்பப்போ நமக்கு நினைவுபடுத்திகிட்டே வர்றது வேதம். இப்படியாக துதிக்க ஆரம்பித்த வேதம் இப்போ ரெண்டாவது ரிக்கில் சொல்கிறது. மிருளாணோ ருத்ரோதனோ மயஸ்கிருதி க்ஷயத்வீராய நமசா விதேமதே யச்சஞ்சயோஷ்ச மனுரா ஏஜே பிதா ததஷ்யாம தவ ருத்ர பிரணீதிஷு. இது ரெண்டாவது இருக்கு. மிருளா அப்படின்னா சுகம், மிருட அப்படிங்கிறது தான் பதம். மிருளா நல்ல மராட்டியில் வர ல, இந்த ல வந்து சம்ஸ்கிருதத்துலேயும் உண்டு. ல நம்ம தமிழ் வருது இல்லையா, ரெண்டாவது ல ல ழ, இந்த ல சம்ஸ்கிருதத்துலேயும் உண்டு. மிருள டங்கிற இடத்துலலாம் லன்னு வரும். இந்த மிருள சுகத்தை அழித்து நம்மை காப்பாற்றுகின்றவர் யார் கொடுக்குறாங்கிறது சொல்கிறது. மிருளா நோ நகா, நகாங்கிறது சப்தம், நகா தியோ யோ நகான நம்மள், நமக்கு, நாம், நமக்கு, எங்களுக்கு நகா, எங்களுக்கு சுகத்தை அளிக்கக்கூடியவரும் ருத்ரஹா, ருத்ரனாகப்பட்டவர். என்ன பண்ணுறார், இன்னும் என்ன பண்ணணும், கிருதி செய்தருள்வாயாக, என்னதை செய்யணும், மயஹா இன்பத்தை, சுகத்தை கொடுத்து, இன்பத்தை கொடுத்து, க்ஷயத்வீராய எல்லா வீரர்களையும் இது பண்ணுறார், க்ஷயம் பண்ணுறவர், அவ்வளோ அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. உனக்கு நாங்கள் என்ன தர முடியும் அப்படின்னா, எங்களுடைய நமஸ்காரங்களை தர முடியும். யஜுர்வேத ருத்ரத்தில் பார்க்கலாம், ஒவ்வொரு அணுவாக்கத்திலையும் நமோ நமகா நமோ நமகான்னு முன்னையும் பின்னையும் முன்னையும் பின்னையும் ஒவ்வொரு பதத்துக்கும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிகிட்டே போகும் யஜுர்வேத ருத்ரம். அதுக்கு ஒரு ப்ரில்யூடாக, புரலாகாக இங்கே வந்து நமசா விதேமதி, நமஸ்காரத்தினால் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். நமஸ்காரத்தினால் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு ஹவிசா தரேன், இந்த எங்களுடைய நமஸ்காரமாகப்பட்டது இருக்கிறதே, வணக்கத்தால் நாங்கள் உன்னை வழிபடுகின்றோம். எப்படி ஒரு யஜ்ஞத்தில் ஹவிசால சுவாமியை வழிபடுறோமோ, அது மாதிரி நாங்கள் நமஸ்காரத்தினால் உன்னை வழிபடுறோம் அப்படின்னு பகவானை பார்த்து சொல்கிறது. எச்சம் ச, எத்து ஷம் ச அப்படிங்கிறது பதம், எந்த பிணி இல்லாமல் இருக்கிறது. யோ ச, பயம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் தேவர்களிடத்திலிருந்து எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கின்னு வந்துருந்தோம், ஆனால் ருத்ர பரமேஸ்வரா உன்னுடைய கடைக்கண் பார்வையாகப்பட்டது, இது எங்களை அடையச் செய்கிறது. அஷ்யாம அப்படின்னா அடைகின்றோம், அஷ்யாம பிரணீதிஷுனா கடைக்கண் நோக்கிலிருந்து நாங்கள் வந்து இதை அடைகின்றோம், அஷ்யாம. ஆக நான் முன்னமே சொன்னது போல, ஒரு பயம் ஒரு சந்தேகங்கிறது கூட ஒரு வியாதி. அந்த பயமும் சந்தேகமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளை ஜாக்கிரதை பண்ணிகிட்டே போக வேண்டியதாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஆயிடுத்து. பல விபரீதமான தத்துவங்களை எடுத்துட்டு, பல விபரீதமான சித்தாந்தங்களோட நிறைய பேர்
உள்ளே புகுந்துட்டா.

0: சனாதன தர்மம் என்னைக்கு எத்தனையோ பேரை பார்த்தெடுத்து 20,000 வருஷத்துக்கு மேலேன்னு இவாளா ஒரு கணக்கு போட்டு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய கணக்கு இதை எல்லாமும் தாண்டி போயின்னு இருக்கு. அத்தனை வருஷமாக தன்னை தானே பாதுகாத்து கொண்ட சனாதன தர்மம் இதற்கு மேலும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் நமக்கு இந்த பயமாகப்பட்டதோ சந்தேகமாகப்பட்டதோ வரக்கூடாது என்பதற்காக பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறது. எத்து சம்ச யோகோ ச பிணிகள்லாம் வரக்கூடாது, பய நிவர்த்தி எல்லாம் ஆகணும். எதை வந்து நாங்கள் தேவர்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோமோ அதனுடைய கடைக்கண் பார்வையே தரது அப்படின்னா, இங்கே திரும்பவும் பரத்துவத்தை வந்து தேவர்களுக்கெல்லாம் பரமானவர் அப்படிங்கிறத சொல்கிறது. நாங்கள் தேவர்களுக்கு வந்து ஹவிசை கொடுத்து தேவர்கள் எங்களுக்கு பய நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு இதை செஞ்சு அதை செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவன், இதுக்கு அந்த தேவரை வழிபடு, இதுக்கு இந்த தேவரை வழிபடுன்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தேவன். அப்புறம் அவள்லாம் வந்து ஒவ்வொன்றும் அவளுக்கு எங்களுக்கு இது மட்டும்தான் பண்ண முடியும், அது மட்டும்தான் பண்ண முடியும்னு அவளுக்கு ஒரு லிமிட்டேஷன், அவளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த லிமிட்டேஷன்லாம் இல்லாத ஒரு தேவர் மகாதேவர், அவர்கிட்ட அவருடைய கடைக்கண் பார்வையே எல்லாத்தையுமே சாதிச்சுடுறது அப்படிங்கிறத இந்த இடம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்த ருக்கில் அஷ்யாம தே சுமதிம் தேவ யஜ்யயா க்ஷயத்வீரஸ்ய தவ ருத்ரமீட்வஹ சும்நாயன் வித்விஷோ அஸ்மாகமாச்சராரிஷ்ட வீராஜு ஹவாமதே ஹவிஹி. 3வது ருக். மீட்வஹா அப்படின்னா வேண்டிய பொருட்களை வழங்குபவர். ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும், ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு நீடு இருக்கும், அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் ருத்ர பரமேஸ்வரனே. திரும்போக்ஷயத்வீரஸ்ய அப்படின்னு கூப்பிடுறது அவரை, மகாவீரன், எல்லா விதமான எதிரிகளையும் அழிக்கக்கூடிய வல்லவரான ஒரு வீரன். உன்னுடைய அனுகிரகத்தை சுமதிம் அப்படின்னா அனுகிரகத்தை, உன்னை பற்றிய தேவ யஜ்யயா, இந்த தேவ யஜ்யயான்னு சொல்கிறதே, இந்த தேவ யஜ்யயாங்கிறது இந்த இவர் பண்ணக்கூடிய தேவ ஆராதனையினால், பூஜையினால், ஹோமத்தால், யஜ்யத்தால், யாகத்தால், தேவ யஜ்யயா அஷ்யாம அடைகின்றோம், அடைவோமாக. ஏற்கனவே போன இருக்கலையும் அஷ்யாமன் வந்தது இல்லையா, அஷ்யாம அடைவோமாக. அஸ்மாக்கம் எங்களுடைய விஷஹா எங்களுக்கு நமக்குன்னு உண்டான இது எல்லாத்தையும், சும்னா என் இது சுகத்தை கொடுக்கின்றவனே, ஆச்சர அப்படின்னா வாங்கோ வருவாயாக, அரிஷ்ட வீராகா, அரிஷ்ட வீராகாங்கிறது துன்புறுத்தப்படாத பிரஜைகள், நாங்கள் தான் நம்ம தான் அந்த துன்புறுத்தப்படாத பிரஜைகள். ஏன்னா நம்மளை எல்லாத்திலிருந்தும் காப்பாத்தின்றே வர்றார் இல்லையா ருத்ர பரமேஸ்வரர். ஆக இந்த துன்புறுத்தப்படாத பிரஜைகளாகிய நாங்கள் உனக்கு தே ஹவிஹி ஹவிச தரோம். ஜுஹவாம தே ஹவிஹின்னு சொல்கிறதோ இல்லையா, ஜுஹவாம தே ஹவிஹி. என்ன ஹவிசு தரோம் அப்படின்னா, நம்ம யஜ்யத்தில் யாகத்தில் பண்ணுற ஹவிசுங்கிறது அன்னத்தை உருட்டி போடுறோம். நாம் ஆத்மாவாக நமக்குள்ளே விளங்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரங்களை தருகிறோம். ஏற்கனவே முதல் இருக்கலையே அது சொல்லிடுத்து, அதுதான் வந்து அவருக்கு நம்ம செய்யக்கூடிய நமசா விதேமத்தேன்னு முதலையே சொல்லிடுத்து. 2வது இருக்கில் அப்படி இருக்கும்பொழுது இந்த விதங்களாக நாங்கள் உனக்கு ஹவிசை தருகின்றோம். நல்ல எண்ணங்களை கேட்பது, பஞ்சாட்சர ஜபம் செய்வது, இது எல்லாமே நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு யஜ்யத்துக்கும் யஜ்யம் மாறுபடுறது. அக்னியை வளர்த்து யஜ்யம் பண்ணும்போது அது, ஞானத்தை வளர்த்து யஜ்யம் பண்ணும்போது இது, ஸ்ரவணம் பண்ணி யஜ்யம் பண்ணும்போது இது, ஜபம் பண்ணி யஜ்யம், ஜப யஜ்யம், ஸ்ரவண யஜ்யம் எல்லாமே யஜ்யங்கள் தானே. ஒவ்வொரு யஜ்யத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஹவிசை கொடுத்து நாங்கள் ஆகுதி செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுங்கோ வேணுங்கிறவற்றை அனுகிரகம் பண்ணு, அதை எங்களுக்கு அருள் பண்ணு. எம்மை சேர்ந்தவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், எனக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு சேர்ந்தவர்களுக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். இதில் எல்லாமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேதம் எல்லாத்தையும் பகுவச்சனமாகவே சொல்லிட்டு போகிறது. பிரபராமகே, வயம், ஜுகவாம எல்லாமே பகுவச்சனமாகவே போயின்னு இருக்கு. எதனால அப்படின்னா, கூட்டமாக சேர்ந்து செய்வதற்கு பலன் ஜாஸ்தி. தனியாக ஒருத்தன் செய்கிறதுக்கும் கூட்டமாக சேர்ந்து செய்கிறதுக்கும் பலன் ஜாஸ்தி. அதனால தான் சத்சங்கம் ரொம்ப முக்கியம். ஆதி சங்கர பகவத் பாதாச்சாரியாலும் பஜகோவிந்தத்தில் சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிஷலதத்துவம், நிஷலதத்துவே ஜீவன் முக்திஹி அப்படின்னு சொல்லியிருக்கார். சத்சங்கம் தான் முதல் படி. அதனால பகுவச்சனமாகத்தான் வேதமும் நமக்கு பிரேரணை பண்ணி எல்லாரும் கூட்டமாக வழிபடுங்கோ அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறது. மேற்கொண்டிருக்கிறத வர நாட்களில் பார்க்கலாம். நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம், திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: ஏகருத்ரன், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டர் என்று இந்த எட்டு பேரையும் கிழக்கு முதல் ஆரம்பித்து ரெண்டாவது ஆவரணத்தில், முதல் ஆவரணத்தில் பெருமான அம்பியோடு பூசித்தோம், இரண்டாவது ஆகரணத்தில் அட்ட விஜயேஸ்வரர்களை பூசிக்கிறோம். இது முதல்ல நாம் ஆவாகனம் பண்ணி தான் இது இந்த முதல்ல சக்தியும் சிவத்தையும் பூசிக்கமா இல்லையா, ஆவாகனம் பண்ணிக்கிட்டு தான் இந்த பூசணி. அப்புறம் மூணாவது ஆவரணத்தில் நாம் இந்த கணங்களை பூசிக்கிறோம். மூணாவது சுற்றில் இருக்கிறது யார்? கணங்கள். கணங்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே கிழக்கு திசையில் அந்த நந்தி குண்ட சகிதாய நந்திகேஸ்வரன் அவனை கிழக்கிலையும், அது செம்மை நிறத்தை உடையவரும் திரிசூல மக்கமாறு இவற்றையெல்லாம் உடையிறோம். அந்த அவருக்கு குண்டலினி தான் அவருடைய சக்தி. யாருடைய சக்தி? அந்த நந்தி தேவருடைய சக்தியாகவும், அப்புறம் இந்த அக்னி திக்கில் பத்மினி சமேத மகாகாலர், மகாகாலரையும் அவரை பொன்மை நிறவுடையவராகவும் கருமை கலந்த செம்மையினருடையவராகவும், அது மீசை அதெல்லாம் உடையவராகவும், சூலம் கபாலம் கட்கம் கேடயம் இவற்றையெல்லாம் உடையவராக அவரை பூசித்து கொண்டு, அப்புறம் இந்த யமதிசையில் ஹராதினி சகித பிரிங்கி என்று அவரை பூசித்து, அப்புறம் இந்த நிறுதி திக்கில் பிரிங்கியோடு கூடிய கணபதி அவரை பூசித்து, அப்புறம் மேற்கு திக்கில் பத்ரா சகிதாய ரிஷபரை பூசித்து, அப்புறம் வாயு திக்கில் தேவயானி சகித கந்த அவரையும், அப்புறம் அம்பிகை சமேத அந்த அம்பிகையை நமன்னு கருமை வர்ணம் உடையவளாகவும் சிம்ம வாசனத்தை உடையவளாகவும் சூலம் திரிசூலம் இவற்றை உடையவளாகவும் இந்த பார்வதியை பூசித்து, அப்புறம் இந்த சண்டிகேசரர் அவரை அந்த ஈசானத்தில் அவரை பூசித்து, அவர் மேகம் போலும் வர்ணத்தை உடையவரும் நான்கு முகங்களை உடையரும் கமண்டலம் அக்கமாலை சூலம் பரசு இவற்றையெல்லாம் உடையவருமாக பூசித்து, இந்த அஞ்சு இதில் நாம் இதை பூசிக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும், இந்த இவர்களுடைய ஆயுதங்கள், இவருடைய ஆயுதங்களை நாம் இந்த கடைசியில் பூசிக்கிறோம். இந்த அவருடைய ஆயுதங்கள் என்பது, இவர் ஆயுதங்களாக இருக்கிறது என்னது, பெருமானுக்கு ஆயுதங்களாக இருப்பது என்னது என்னையா? வஜ்ரம், சக்தி, தண்டம், கட்கம்னு பேர் இருக்குது. இது எல்லாமே நமக்கு ஞானத்தை விளக்கக்கூடிய கருவிகள் தான். இதை நாம் அந்த சித்தியாரில் ரெண்டாவது நுட்பாவில் ரெண்டாவது அதிகரணத்தில் உள்ளதை சொல்கிறார். இந்த பெருமானுக்கு சாங்கம், உபாங்கம், பிரத்தியங்கம் இதெல்லாம் சொல்கிறாரா இல்லையா? இது எல்லாமே என்னது, அருள். எனவே இந்த ஐந்தாவது ஆவணத்தில் சொல்லக்கூடிய வக்கிரம், சக்தி, தண்டம், கட்கம், பாசம், கொடி, துவஜம், கதை, சூலம், பதுமம், சக்கரம், இது எல்லாமே நம்முடைய குற்றங்களை நீக்கக்கூடிய கருவிகள். நமக்கு இது திருமுறைகள்லாம் சொல்கிறார், எல்லா இதையும் சொல்கிறது இல்லை, ஆனால் அந்த திரிசூலம் இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்கிறார். அந்த திரிசூலம்ங்கிறது என்ன சொல்கிறாரு, திரிசூலத்துக்கு என்ன சொல்கிறாரு, அவங்க மூணு சக்தியாக சொல்கிறதுக்கு, பெருமானுடைய ஆரணி ஜன நிரோதயத்திலும் மூணு சக்தியாக சொல்கிறாரு. இந்த மூணு மலத்தை நீக்குவதாகவும் அதை சொல்கிறார் இல்லையா. முத்தி அணையதோர் மூவிலை வேலைங்கிறார். அந்த நம்முடைய மூன்று மலங்களையும் நீக்கக்கூடிய கருவிகளாக அதுதான் இந்த ஞான வாழ் கற்கங்கிற வாழ். அந்த வாழ் என்ன சொல்கிறோம், அஞ்ஞானத்தை அறுப்பது ஞான வாழ் எந்த மையன்னு சொல்கிற மாதிரியா, அது எல்லாமே நமக்கு இந்த ஞானத்தை விளக்கக்கூடிய அவனுக்கு கருவிகளாக இருப்பது தான் இது. ஆமாம், இதெல்லாம் அந்த பத்து எது. ஆமாம், அவங்களுக்கும் உள்ள ஆயுதம்னா எல்லாம் பெருமான் கொடுக்கறது தான். சக்கரக்கு கரம்லாம், சக்கரம்லாம் யாருடையது, பெருமானுடைய தானே, அவர் தான் மற்றவங்களுக்கு வழங்குறார். இதை நமக்கு அந்த வெளியில் அந்த தசாநாதர்கள்லாம் நிற்கிறாங்களா இல்லையா இந்திரங்களா, அவங்களுக்கெல்லாம் வஜ்ரம்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பெருமான் கொடுக்கறது தான். அதனால் இந்த அஞ்சாவது பூசை, இந்த அஞ்சாவது ஆவணத்தில் இந்த பெருமானுக்கு கருவியாக இருக்கக்கூடிய இதையெல்லாம் சொல்லி அர்ச்சித்து அறிக்கையும் கொடுத்து அவருக்கு நாம் விண்ணப்பம் செய்கிறோம். இப்போது இந்த இதை முடிச்சு இது பூரா இந்த அஞ்சு சுற்று என்பது நமக்கு இந்த அஞ்சு சுற்று கோயிலில் அஞ்சு பிரகாரமாக சொல்கிறோம். வெளிப்பிரகாரத்தை என்ன சொல்கிறோம், அஞ்சு சுற்று இல்லாட்டாலும் அஞ்சு சுற்று இருக்குதுன்னு வச்சுக்கிடுறோம். அதில் அஞ்சாவது பிரகாரத்தில் அவனுடைய ஆயுதங்கள் இருப்பதாகவும், அதுக்கு அடுத்த பிரகாரத்தில் அது தசாநாதர்கள் இருப்பதாகவும், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூணாவது பிரகாரத்தில் இந்த கணங்களெல்லாம் இருப்பதாகவும், அது ரெண்டாவது பிரகாரத்தில் அட்ட வித்தியேஸ்வரர்கள் இருப்பதாகவும், முதல் சுற்றில் அம்பாளும் சுவாமியும் இருப்பதாகவும் நாம் கருதி கொள்கிறோம். அது ஒன்று இருந்தாலும் சரி, மூணு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நாம் எப்படி கொள்கிறோம், இப்படி நாம் கருதி கொள்கிறோம். இதில் நமக்கு இவையெல்லாம் எதை குறிப்பது அப்படின்னு சொன்னால், இந்த அஞ்சு சட்டைகள், இந்த அஞ்சு என்னது, அஞ்சு சட்டைகள். என்ன சட்டைகள்? ஆமாம், இந்த நமக்கு அஞ்சு சரீரம் இருக்கா இல்லையா, அந்த அஞ்சு கோஷங்களையும் நீக்கிறது. அது நாம் திருக்கோயிலில் இதை சுற்றி தான் கடைசியில் கருவறைக்கு செல்லணும். அப்போது அந்த கருவறைக்கு நாம் செல்லும் பொழுது எந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்பொழுது எந்த தெய்வத்தையும் நாம் வணங்கக்கூடாது. அப்போது நாம் மூலமந்திரத்தை ஜெபித்து கொண்டு பெருமானை சிந்தித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திர உச்சாடனம், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு அந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த பெருமானுடைய சாந்தி நித்தியத்தினாலேயும், அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லா இடத்துலையும் கூட இங்கே சாயரிசியில் அங்கே இருப்பாங்க, அவங்களுடைய அனுகிரகத்தாலும் நாம் இந்த கருவிகள்லேருந்து நாம் நீங்குவதற்கு அவர்களெல்லாம் துணை நிற்கிறாங்க, துணை நிற்கிறாங்க. ஆக நாம் அதுக்கு போதிய அளவு கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறாங்க, நிறைய உச்சாடனம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், பைய நடந்து செல்லணும், பைய நட அதுக்கு தேவை அவகாசம் அங்கே கொடுக்கணும். விடுக்குதாமா? அப்புறம் இந்த கற்பகிரகத்துக்கு போகும் பொழுது எப்படி இருக்கணும், ஆன்மா இந்த தத்துவங்களிலிருந்து விடுபட்ட ஆன்மாவா சுத்தான்மாவா இருக்கணும். அதான் சட்டையை கலத்துறது. ஓ கலத்தியாச்சான்னு வெளியிலிருந்தே கட்டி பக்கத்தில் வச்சுக்கிடணும். இது அதல்ல, இந்த சட்டையை கலத்துவது என்பது என்னது, இந்த சரீர உணவிலிருந்து விடுபடுதல், சரீர உணர்விலிருந்து விடுபடுதல். அதுக்கு நாம் அந்த மந்திரத்தை சொல்கிறது இங்கே அந்த இடத்துல இருக்க விசேஷம், அங்கே இருக்கக்கூடிய மற்ற தேவர்களுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு உதவுகிறது. இதனால் நாம் இந்த பூஜையில் முதல்ல லயாங்கத்தை முதல்ல செஞ்சு கொடுக்கணும். ஏன், நாம் தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நமக்கு தத்துவங்களை எப்படி வருது, முதல்ல அதிகாரம், அப்புறம் போகம், அதுக்கப்புறம்தான் லயம். இப்படிதானே அமைஞ்சிருக்கு, இப்படிதானே அமைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே பூசையில் எப்படி வச்சுருக்கு, லயத்தை தான் முதல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம்
4: போகத்தை வச்சிருக்கோம்.
3: நாம் அங்கே தத்துவங்களை எப்படி வைக்கிறோம்? போகத்தை முதல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் லயம். அப்படிதானே இருக்கு? அப்படிதானமா இருக்கு? சிவ தத்துவம், சக்தி தத்துவம்லாம் இதெல்லாம் லய தத்துவங்கள். சதாசிவம் போக தத்துவம், இந்த சுத்தபித்தே மகேஸ்வரமெல்லாம் இப்படிதானே இருக்கு? ஏன் இங்கே மாறி இருக்கு? இதே மாறி வைக்கிறோம். மாறி இருக்கா இல்லையா? ஆ, நல்லா சொல்லிட்டீங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. அது உலகத்திலிருந்து நாம் பாசத்திலிருந்து விடுபடுறது, படிப்படியாக கீழேருந்து விடுபட்டு போகிறோம். இங்கே இது சிவபோகம், அது உலக போகம், இது சிவபோகமானபடியால் நாம் லயித்தாலன்றி போகத்தை அனுபவிக்க முடியாது. புரியுதாமா? நாம் முதல்ல போகிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்னா, அதில் அறிதல், அதுக்கப்புறம் அழுந்துதல் இருக்கு. அழுதல், அதுக்கப்புறம் அழுந்துவோம், லயப்படுறோம் அந்த பொருளோடு. இங்கே அப்படி இல்லை, லயப்பட்டாதான் போகமே விளையும். நாம் பெருமானோடு லயப்பட்டாதான் என்ன விளையும்? போகமே விளையும். அதனால நாம் என்ன வச்சுருக்கோம் முதல்ல? அப்போது நாம் இந்த சரீரத்தோடு கூடியிருந்து செய்கிறோம். சரீரத்தோடு இருந்தாலும் நாம் அந்த சரீரத்திலிருந்து விடுபடணும். இந்த சிவபூஜை செய்யும்போது என்ன செய்யணும்? சரீரத்திலிருந்து விடுபடணும். அதனால நாம் என்ன செய்கிறோம்? முதல்ல இந்த பூஜை செய்து செய்து நாம் அவனோடு லயப்பட்ட பின்னால் தான் என்ன விளையும்? போகும். அதனால இந்த பூஜையில் இரண்டாவது நாம் போகாத்த வைக்கிறோம். இங்கே இந்த போகாங்கத்தில் நாம் அஞ்சு திருமுடிகள்லையும் அவனுடைய அந்த பெருமானுடைய அஞ்சு முகத்திலையும் ஓம்ஹாம் ஈசானமூர்த்திய நமக, ஓம்ஹாம் சத்புருஷ பக்தராய நமக, ஓம்ஹாம் அகோரகிருதியாய நமக, ஓம்ஹாம் வாமதேவ குய்யாய நமக, ஓம்ஹாம் சத்யோஜாத மூர்த்திய நமக என்ற அஞ்சு முகத்துக்கும் அர்ச்சனை செய்து கொண்டு, இப்போ இந்த ஈசான முகத்தில் ஓம்ஹாம் நேத்ரப்யோ நமக என்ற நேத்திரத்தையும், ஓம்ஹாம் இருதயாய நம என இருதயத்தையும், ஈசானத்தில் அக்னி திக்கில் வந்து இருதயத்தையும், ஈசான திக்கில் ஓம்ஹாம் சிரசிய நம என சிரசையும், நிருதி திக்கில் ஓம்ஹாம் சிமாய நம என சிகையையும், வாயு திக்கில் ஓம்ஹாம் கவசாய நம என சர்வ அங்கத்தையும், இதையெல்லாம் பிரகாசம் பொருந்த கவசத்தை அர்ச்சித்து கொண்டு, அதுக்கப்புறம் பின் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்ற இந்த நாலு பக்கத்திலையும் அஸ்திராய நமக என அர்ச்சித்து, நாலு பக்கத்திலையும் அஸ்திரத்தை அர்ச்சித்து அதுக்கு அர்க்கியம் கொடுத்து அந்த அஞ்சு முடியிலையும் தேனு முத்திரை கொடுக்கணும். அதான் போகம். காமதேனுன்னா என்னது? காமதேனு முத்திரை காமிக்கமா இல்லையாம்மா? தேனு முத்திரைங்கிறது என்னது? காமதேனுங்கிறதுனுடைய தலைக்குறை. காமதேனு முத்திரை காமிக்கிறோம், எதுக்கு? எதுக்குமா தேன முத்திரை கொடுக்கறது? அந்த பெருமானிடத்தில் நமக்கு எவ்வளவு காமம் விளைந்ததோ அவ்வளவு தேன். புரியுதாமா? நமக்கு எவ்வளவு காமம், எவ்வளவு பக்தி, காமம்ங்கிறது என்னது? அங்கே இச்சை அல்லது பக்தி, எவ்வளவு விளைந்ததோ அதற்கு தகுந்தாப்பில் அங்கே போகும். அதை குறிக்கிறது தான் அங்கே காமதேனு. அதனால தான் அந்த அம்மையை சிவகாமிங்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம்? சிவகாமி. அதனால் இந்த இதில் இந்த ஆறு அங்கங்களுக்கும் இப்படி தேனு முத்திரை கொடுத்து நமஸ்கார முத்திரை கொடுத்து, நமஸ்கார முத்திரை கொடுக்கறதுங்கிறது இந்த இன்பம் அவனோடு கூடுவதால் வருவது. நமஸ்கார முத்திரையில் என்னதெல்லாம் இருக்கு? ரெண்டு இருக்கா இல்லையா? எதெல்லாம் இருக்கு? ஒன்று சிவம், இன்னொன்று ஆன்மா. சிவமும் ஆன்மாவும் அது ரெண்டும் பொருந்திருக்கு, ரெண்டும் பொருந்திருக்கு, அது பொருந்திருக்கு. அப்போது அவனோடு நாம் பொருந்தி ஏகனாகி அத்திவிதமாக இருந்தாதான் அது அத்துவிதம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? இங்க இந்த ரெண்டு கை பொருந்திருக்குன்னு சொல்றதுனால நாம இந்த ஐக்கியவாதம், அந்த சுத்த சைவம், அப்புறம் சிவாத்விதம், இவங்களை எல்லாத்தையும் நீக்கிறோம் முக்கியல. எதனால அப்படின்னா, இந்த ரெண்டு கையும் பொருந்திருக்கிறதுனால முக்தி அடைஞ்சாலும் ஆன்மா ஆன்மாதான், சிவம் சிவன்தான். இது அவாக ஐக்கியமாகினாலும் இவன் இவனாக தான் இருப்பான். ஐக்கியம்னா பிரிக்க முடியாத வந்துடுறது இல்லையா. இங்கே ஆன்மா ஆன்மாவாக தான் இருக்கும். ஆன்மா முக்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? ஆன்மாவாக தான் இருக்கும். அவன் உணர்த்தினாதான் உணரும், ஒன்று ஒன்றா தான் உணரும், அது மாறவே மாறாது. அது நமக்கு திருக்கட்டுப்படியாரில் சொன்னது போல, முக்தி அடைந்தாலும் மரப்புள்ளூரி அம்மரந்தான் ஆகிடுமோ, மரத்தில் இருக்கிற அந்த புல்லூர் ஒட்டுண்ணிகள்லாம் எதாகாது, அந்த மூல மரமாக ஆகாது. அது தரக்கூடியது இது தராது. எனவே அவற்றினுடைய சாற்றை உண்டு வாழலாம், அவனோடு சேர்ந்து வாழலாமே தவிர, இது அது தருடைய பழத்தையோ காயையோ கனியையோ இது என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு நம்ம சைவ சித்தாந்தத்தில் இறைவன் நமக்கு, நாம் முதல்ல இறைவனை அடைவதற்கு தவம் செய்கிறோம். தவம் செய்தால் நமக்கு கிடைக்கிற ஞானம் என்ன? என்னையா தவம் செஞ்சாலே விவேகம் எங்கே வருது? வந்துருமாமா? வந்துருமா வராதா சொல்லுங்கம்மா. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கீங்களா? நமக்கு தவம் செய்ததால் கிடைக்கக்கூடிய அறிவு, தவம் செஞ்சா அறிவில் தானே அது பக்குவம் தருதுன்னு பார்த்தோம். அந்த அறிவு என்ன அப்படின்னா சாதன ஞானம். அது என்ன ஞானம்? சாதன ஞானம். இறைவன் வந்து நமக்கு உபதேசிக்கிற ஞானம் அது விவேக ஞானம். அந்த அவன் அதாவது பகையும் உறவு இதுன்னு காட்டுறது தான் இல்லையா, வேறுபடுத்தி காட்டுவதுதான் விவேகம். அதை அறிவதற்கான தகுதியை பெறுவதுதான் சாதனம், சாதனத்தால் பெற்றது. அப்போ அவன் சொன்னபடி நின்று, சாதனத்தில் நின்று சாதித்து பெறுகின்ற சாத்திய ஞானம்தான் உண்மை ஞானம் இல்லையாமா. அந்த ஞானம் என்ன ஞானம்? அவனுடைய கருணையை உணர்வதற்கு தேவையான ஞானம் மட்டும்தான். அவனுடைய ஞானம் முழுதும் கிடையாது, அவனுடைய ஞானம் முழுதும் கிடையாது. அந்த ஞானம் என்னது? அவர் நமக்கு செய்கிற உபகாரத்தை அறியக்கூடிய அளவுக்கு உள்ள ஞானம். புரியுதாமா? அவனுக்கு உள்ள எல்லா ஞானமும் இல்லை, எல்லா ஞானமும் இல்லை. அப்போ நமக்கு அந்த பேரின்பத்தை நுகர்வதற்கு என்ன எவ்வளவு ஞானம் வேணுமோ அதைத்தான் கொடுக்குறான். அதுக்கு மேலே அவன் கொடுப்பதில்லை. ஏன் கொடுத்தா குறைஞ்சா போயிரும்? ஆமாம், குறைஞ்சிதான் போயிரும். என்ன குறை? இதை கொண்டு வேற இதை அறிய தலைப்பட்டால் என்னாகும்? என்னாகுமா? இதை கொண்டு இந்த ஞானத்தை கொண்டு வேற ஒன்று அறிய முற்பட்டா என்னாகும்? இந்த சிவஞானம் போயிரும், அந்த சிவஞானம் போயிரும். விளங்குதா? அதனால் அந்த பெருமான் எதை தர்றாரு? அவரை, அவனுடைய கருணையை உணர்ந்து கொள்வதற்கு என்ன ஞானம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தருகிறார். அதனால இந்த ஆன்மா பெறுகிற ஞானம் சமுத்திர கலச ஞானம்தான். என்ன ஞானம்? சமுத்திர கலச ஞானம். அப்போது அவன் சமுத்திரம் போன்றவன், அவனுடைய ஞானம். நாம் முக்தி பெற்றவர் பெறுகிற ஞானம் என்னது? அதில் ஒரு கலசம்தான். அதனால் சமுத்திரமும் கலசமும் ஒரு நாளும் ஒன்றாகாது. அதனால் இந்த இதில் இந்த நமஸ்கார முத்திரையில் அதை காட்டுறார். ஆன்மா முக்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? அது ஆன்மாவாக தான் இருக்கும், சிவம் சிவமாக தான் இருக்கும். இவன் ஒரு காலம் அந்த சிவமாக ஆக மாட்டான். அவனுடைய இலக்கணம் வேற, நம்முடைய இலக்கணம் வேற. அதனால் அதை கொடுத்து இவையெல்லாம் சிவத்திறன் கூடியதாக ஏகாக்கிர சிந்தை பண்ணி அப்புறம் அந்த புஷ்பத்தால் அவனை அர்ச்சிக்கிறோம். இந்த பூசனையில் நாம் என்னெல்லாம் செய்கிறோம்? முதல்ல அவனை நமாந்தமாக அர்ச்சிக்கிறோம், அப்புறம் சுவாகான்னு சொல்லி அர்க்கியம் கொடுக்குறோம். அப்புறம் தேர் முத்திரை முடியலும் நமஸ்கார முத்திரைய அவனுடைய அங்கங்கள்ல இல்லையா, அவனுடைய அஞ்சு முகங்கள்ல என்ன முக தேர் முத்திரை கொடுக்குறோம், அவனுடைய அங்கங்களுக்கு நமஸ்கார முத்திரை கொடுக்குறோம். அப்புறம் நமாந்தமாக கடைசியில் ஒரு அர்ச்சனையை பண்ணுகிறோம். இதுதான் நாம் இந்த பூசையில் செய்வது. இதை பூசித்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், மனோன்மணி பூசை, மனோன்மணி பூசைக்கு செல்கிறோம். எனவே இந்த இதில் நாம் அந்த லாயாங்கம் முடித்து போகாங்கம் முடித்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், மனோன்மணி பூஜையை செய்கிறோம். மனோன்மணி பூஜையை செய்து அதுக்கப்புறம் அந்த மனோன்மணியை செய்கிறோம், பெருமானோடு ஏகீகரணம் பண்ணுகிறோம், அவரோட ஒன்றாக்கி பெருமானோடு ஒன்றாக்குறோம். அதனால் இந்த மனோன்மணிசில் ஓம் ஸ்ரீம் க்ரீம் மனோன்மணி ஆசனாய நமக என்று அந்த பெருமானுக்கு அந்த இடது பக்கத்தில் மனோன்மணியை பூசித்து அவர் ஆவாகனம் பண்ணி கொண்டு அந்த சரஸ்வதி லட்சுமி தேவியை இரு கண்களாக கொண்டு ஜபமாலை நீரோற்பலம் அபயம் வரதம் என்ற கைகளை உடைய பரஞானம் அபஞானம் என்று சொல்லக்கூடிய கொங்கைகளை உடையவளாகவும் அந்த தேவியை நாம தியானித்து ஓம் க்ரீம் மனோன்மணி மூர்த்தியே நமக என அர்ச்சித்து ஓம் க்ரீம் மனோன்மணியே நமக என ஆவாகனம் செய்து ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் முத்திரைகளெல்லாம் காட்டிக்கொண்டு ஓம் க்ரீம் மனோன்மணியே சுவாகா என்று அர்க்கியம் கொடுக்குறோம். ஆவாகனம் செஞ்சுட்டு அர்க்கியம் கொடுக்குறோம். அப்புறம் தூப தீபம் காட்டி அந்த நிவேதனம் பெருமானுக்கு கொடுத்த நிவேதனத்தை கொடுத்து அவர் அந்த அஸ்திராய நமக என்று பானியம் கொடுத்து ஆசமன அர்க்கியமெல்லாம் கொடுத்து அதர சுத்தி பண்ணி அப்புறம் அந்த தாம்பூலம் முகபாசமெல்லாம் கொடுத்து பின் சுவாமிக்கு அந்த பாத்தியம் ஆசமன அர்க்கியம் கொடுத்து சிவாயன புஸ்தகம் சாத்தி அந்த கை மணியில் அஸ்திராய நம என ஒரு புஷ்பத்தை அந்த மணி நாம் ஜொலிக்கும் பொழுது மணியை வந்து எப்போதும் என்ன செய்யக்கூடாது, இடது கையாலே எடுக்கவே கூடாது அந்த மணியை. ஆமாம், வலதியிட்டு தான் எப்போதும் எடுக்கணும். அதனால் இந்த அது புஷ்பத்தை போட்டு அதை எடுக்கணும். அதுக்கு இந்த மணியை வந்து எந்தெந்த இடத்துல எத்தனை முறை அடிக்கணும்னா சொல்லியிருக்கு, கணக்கு இருக்கு. அந்த மணி அடிக்கிறதை வச்சு என்ன நடக்குன்னு புரிந்து கொள்ளணும். அதில் இந்த மணி என்பது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு பொருளாக நம்ம இதில் கருதப்படுகிறது. அதனால் அந்த மணியை நாம் அந்த அட்டசங்காரமெல்லாம் பண்ணி தான் புஷ்பத்தெல்லாம் போட்டு தான் அதை எடுக்கணுங்கிறாரு. அதை எடுத்து இந்த பூசையில் அஸ்திராய நம்மன அஸ்திரம்லாம் சாத்தி மணி அடிக்கணும். தூப தீபங்களுக்கு நிரீச்சனும் திக்கு பந்தனும் அவகுண்டனமெல்லாம் பண்ணி ஓம் சிவாய சுவாகா என தூபத்தை அந்த நாசிக்கும் தீபத்தை நேத்திரத்துக்கும் காட்டி அப்புறம் இந்த அந்த தூபம் என்பது நமக்கு வாசனா மலம், தீபம் என்பது ஞானம். இப்போ தூபத்தை முதல்ல காட்டி தீபத்தை காட்டு, வாசனாமலம் நீங்கி ஞானம் விளங்குவதாக அர்த்தம். இதை நமக்கு திருக்கோயிலில் அப்படின்னா இந்த இதை செய்கிறாரு சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் அவர் நமக்கு நாம் அவரை எப்படி கருதுகிறோம் அப்படின்னா நம்ம சர்வ ஞானோத்திரத்தில் சொன்ன மாதிரி அந்த சிவாச்சாரியாரை மந்த்ரான்மா, அவர் என்ன சொல்கிறோம், மந்த்ரான்மா தத்துவான்மா அப்படி வரிசையாக சொல்கிறோமா இல்லையா. அதில் இந்த சிவாச்சாரியரை மந்திரான்மா அந்த ஆறு ஆன்மாக்களில் அந்த மந்திரான்மானா குரு, மந்திரான்னா என்ன குரு, அந்த இருட்டை நீக்கி நமக்கு சிவத்தை காட்டக்கூடியவர் அவர் தான் யார், இந்த சிவாச்சாரின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு இந்த நமக்கு சிவத்தை காட்டுறவரை குருவாக. அப்ப அவர் சிவத்தை காட்டினவரை நாம குருன்னு சொல்றோமா இல்லையா? இல்லையம்மா, யார் குருவை சிவத்தை காட்டுறாங்களோ அவங்க தான் குரு. அந்த முறையில் நாம் இவரை குருவாக கொள்கிறோம். யார? அந்த சிவாச்சாரியார். அதனால் இங்கே இந்த இதெல்லாம் செய்து நாம் அந்த மணி அடித்து சிவாய சிவகான தூபதீபம் எல்லாம் காட்டி பின் ஆசமணம் அர்க்கியமெல்லாம் கொடுத்து அஸ்திராய நமக என கந்த புஷ்பம் அருக அட்சயதெல்லாம் சாத்தி ஓம் சர்வ தத்பாதிபதியே சிவாய நமக என்று அந்த பவித்திர சமர்ப்பணம், அது அந்த புஷ்பத்தை தனியாக எடுத்து வைத்து கொண்டு அப்புறம் மணியை அந்த சட்டசங்காரம் பண்ணி எடுத்து இந்த ஜபமாலையே நாம் நீரிச்சனம் புரோச்சனம் தாடலெல்லாம் செய்து அவற்றை எடுத்துக்கொண்டு இந்த கையில் இடது கையில் புஷ்பத்தையும் வலது கையில் இதையும் எடுத்துக்கொண்டு அதை நாம் 108 தடவை மூலமந்திரத்தை நாம் அதில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஓம் ஹாம் குய்யாதி குய்ய கோப்தாது ஹிருநாசம் துஷ்கிருதம் ஜபம் கச்சிந்தி கரம்கே தேவசாது துஷ்கிருதம் துஷ்கிருதம் தன்வேசுவேத சிசுவேசங்கர அப்படின்னு சொல்லி இந்த பெருமான் நமக்கு அறிவு செயல் இவற்றையெல்லாம் விளக்குபவர் இவர் தான். இங்கே இந்த பூசணையில் இது எல்லாமா இருந்து இதெல்லாம் செய்தவர் யார்? அந்த பெருமான் தான் என்று சொல்லி ஓம் சிவோ தாதா, ஓம் ஹாம் சிவோ தாதா, அவர் தான் தாதா, எல்லாத்துக்கும் பெரியவர் அவரே. சிவோ போக்தா, எனக்கு எந்த போகமோ அது உலக போகமோ சிவபோகமோ எனக்கு எந்த போகமானாலும் அதை கொடுப்பவர் யார்? இந்த பெருமானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஒன்று ஒன்றா சொல்கிறது இல்லையா? எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். சிவோ சர்வம் எது இகத இதம், எனக்கு எந்த நன்மை வந்தாலும் இது யார் மூலம் வந்ததே? இந்த பெருமான் மூலம் வந்ததே. இது ஜகத்துங்கிறது இந்த உயிர்களை குறிக்கிறது. இந்த உயிர்களுக்கு என்ன நன்மை வந்தாலும் அதெல்லாம் யார் மூலம் வருவது? இந்த பெருமான் மூலம் வருவது என்று சொல்லிக்கொண்டு அப்போது இந்த ஜபம் கர்மம் தியானம் எல்லாத்தையும் பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கிறது. அதை நாம் இதெல்லாம் கையை வச்சு இதில் இந்த கைக்கு மாற்றிக்கொண்டு விசேஷார்க்கத்தில் சிவாயசுவாகனம் 3 தடவை எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சு உரு ஜபித்து அப்புறம் இந்த பெருமானுடைய இந்த பீடத்தை வலம் 3 தடவை வலம் வந்து அப்புறம் அந்த காலை ஒரு காலை மடித்து அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறோம்? பெருமானுக்கு அந்த புஷ்பத்தை சாத்துறது. அந்த புஷ்பத்தை அந்த பவித்திர சமர்ப்பணம் அது நாம் இது முடியாத காலத்தில் பூஜை செய்ய முடியாத காலத்தில் அதை தக்க ஒருவரை கொண்டு செய்தாலும் அந்த பவித்திர சமர்ப்பணம் என்பது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதை நீங்கள் வெட்டில் இருந்தீங்கன்னா மானசீகமாகவோ இல்லைன்னா முடியும்னா அந்த நேரத்தில் மட்டுமாவது அந்த பூவை எடுத்து நாம் என்ன செய்யணும்? அதை பெருமானுக்கு சமர்ப்பித்தால்தான் நமக்கு அந்த பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே அப்படி நாம் அதை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த 5 முகங்களுக்கும் நாம் மூர்த்தி ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான என்று சொல்லிக்கொண்டு அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொல்கிறோம். அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொன்னால் அது ஒரு கால பூசணை போல, ஒரு கால பூசணை போல நமக்கு உள்ளபடி பார்த்தா 6 காலமும் நாம் என்ன செய்யணும்? பெருமானே அர்ச்சிக்கணும் இல்லையா? அதான் நமக்கு எப்போது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நீ சொல்கிறாரா இல்லையா? அது இப்போ நம்ம கைலைக்கு போகிறாங்கன்னா அந்த கைலை புனிதர் 3 தடவை போனால் புனிதர், மணி மாமணி புனிதர்னு சொல்கிறோமா இல்லையா? அதெல்லாம் இதான் இந்த புனிதர். இப்போது நாம் இந்த 60 வயசான என்ன செய்கிறோம்? சஸ்யப்தம் பூர்த்தி செய்கிறோம். அதுக்கப்புறம் சதாபிஷேகம் பண்ணுறாங்களா இல்லையா? சஸ்யப்த பூர்த்தி அது முடிச்சாக்கினாலே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அது வனப்பிரஸ்தம் போல அதுக்கப்புறம் கணவனும் மனைவி என்ன ஆகிறாங்க? நண்பர்கள் போலாகி ரெண்டு பேரும் அது யோகத்தினுடைய ஆரம்ப நிலை. அதிலிருந்து ரெண்டு பேரும் அவங்க உலக போகத்தை விட்டு ஞான மார்க்கத்தில் செல்வதாக அப்படி அவர்கள் செய்து அது 80 வயசாயிட்டதுன்னா 20 வருஷம் பயிற்சியாயிருந்தா இல்லையா, 12 வருஷம் நீங்கள் யோக நூலை படித்தாலே அதை யோகத்தில் ரொம்ப ஒன்றுக்கும் யோகமே வராதவனுக்கு சொல்லக்கூடியது தான் அந்த மந்திர யோகம்ங்கிறது. அதில் அந்த குருநாதர் அந்த யோகத்தில் முன்னேற்றமில்லாத மாணவனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி இதை 12 வருகாலம் குறிப்பிட்ட நேரத்தில் வெறுமனே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டுரு அப்படின்னு சொல்வார். அதை ஒழுங்காக செஞ்சாமனா அவனுக்கு தானாக யோகம் வந்துடும் அப்படிங்கிறார். அப்போ இந்த மந்திர ராஜம்னு சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை சொல்லி இந்த 20 வருஷம் இந்த பூசணியை நீங்கள் தொடர்ந்து விடாது அந்த இருதய சுத்தியோடு நாம் செய்து வந்தால் நமக்கு என்ன வந்துருங்கிறாரு, சதா அபிஷேகம் செய்யக்கூடிய நிலை.
4: ஓம் நமசிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நமசிவாய்.

0: அடுத்து ஆறாவது, இது முக்கியமான ஒரு மறுக்கப்படுகிற கொள்கை. ஏகான்மவாதிகள் சங்கரருடைய கொள்கையை பின்பற்றுகிற ஏகான்மவாதிகளை மறுக்கிற இடம். ஆக ஏகான்மவாத கொள்கை என்பது என்ன? உயிரை பற்றி, உயிர் என்ற ஒரு தனிப்பொருள் கிடையாது, உயிர் என்ற தனிப்பொருள் கிடையாது, பரம்பொருளாகிய பிரம்மன்தான் இந்த வெவ்வேறு உடம்புகளிலே வெவ்வேறு உயிர்களாக ஒரு பொய்த் தோற்றத்தை அளிக்கிறது. அப்பியரன்ஸ், எப்படி ஒரே சந்திரனுடைய நிழல் வெவ்வேறு நீர்க்குடங்களிலே பிம்பமாக, நிழலாக, சாயலாக தோற்றமளிக்கிறதோ, ஒரே சந்திரனுடைய நிழல் பல்வேறு நீர்க்குடங்களிலே தோற்றமளிப்பதைப் போல ஒரே பிரம்மன்தான் வெவ்வேறு உடம்புகளிலே உயிராக தோற்றமளிக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே உயிர் என்பது அவர்கள் கருத்துப்படி எது? பிரம்மன்தான், பிரம்மம்தான் உயிர், பிரம்மமே உயிர் என்பது அவர்கள் கொள்கை. இது நம்முடைய சைவ சித்தாந்தத்திற்கு நேர் மாறான, நேர் எதிரான ஒரு கொள்கை. நாம் தொடக்கத்திலேயே பார்த்தோம், உயிரினுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு, பிரம்மத்தினுடைய அறிவு எப்படிப்பட்டது, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை எல்லாம் பார்த்தோம். பிரம்மத்தினுடைய அறிவு எப்படிப்பட்டது? தானே அறிவது, பிறகு எல்லாவற்றையும் ஒரே காலத்திலே அறிந்து நிற்பது, பிறகு எதையும் அழுந்தாமல், எல்லாவற்றையும் அழுந்தாமல் அறிவது என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உயிரினுடைய அறிவு அப்படி இல்லை, உணர்த்த உணர்வது உயிரினுடைய அறிவு. எனவே பிரம்மத்தினுடைய இயல்பு வேறு, உயிர்களுடைய இயல்பு வேறு. பிரம்மமே உயிராக இருந்தால் அதே இயல்புதான் இங்கே இருக்க வேண்டும். பிரம்மமே உயிராக இருக்குமானால் பிரம்மத்தினுடைய பேரறிவு உயிருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை, உயிர் உணர்த்த உணர்கிறது, அது தானே உணர்கிறது. எனவே இது வேறு அது வேறு. அதான் சிறப்பு இயல்பு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பொது இயல்பு, சிறப்பு இயல்பு பொருள்களுக்கு உண்டு. சிறப்பு இயல்பு என்பது விசேடம், அது பொருள்தோறும் வேறுபடும். சிறப்பு இயல்பு ஆன்மாவுக்குரிய சிறப்பு இயல்பு உணர்த்த உணர்வது, பிரம்மத்தினுடைய சிறப்பு இயல்பு தானே அறிவது. எனவே இதனுடைய சிறப்பு இயல்பு வேறு, அதனுடைய சிறப்பு இயல்பு வேறு. இந்த சிறப்பு இயல்பு என்றைக்கும் மாறாது. சைவத்திலேயே ஒரு உட்பிரிவு இருக்கிறது, சிவசமவாதம் என்ற ஒன்று. சிவசமவாதம் அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? முத்தி பெற்ற பிறகு உயிர் சிவத்திற்கு சமமாகிவிடும். ஆணவமலம் நீங்கிவிட்டால் உயிர்களும் சிவத்திற்கு சமமாகி சிவத்தை போல ஐந்தொழில் செய்யும். சிவம் செய்கிற செயலையெல்லாம் ஆன்மாவும் செய்யும், முத்தி பெற்ற உயிர் என்ற கொள்கை சிவசமவாதம். அது சைவ சித்தாந்தத்திற்கு உடன்படாத கொள்கை. ஏதோ ஆசைப்பட்டு அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நாமும் சிவமாகலாம் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். எனவே உயிர் எந்த காலத்திலும் சிவமாக முடியாது, சிவத்திற்கு அடிமையே தவிர சிவமாதல் இல்லை. ஆக உயிர் சிவமாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உயிரினுடைய சிறப்பு இயல்பு போக வேண்டும், சிவத்தினுடைய சிறப்பு இயல்பை பெற வேண்டும். இது நடக்கக்கூடிய காரியமா? சிறப்பு இயல்பு என்பது என்றைக்கு நீங்காது. பாலினுடைய சிறப்பு இயல்பு என்ன? அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. பாலை எவ்வளவுதான் காய்ச்சி பாருங்கள், அதனுடைய சுவையை நீக்கிவிட முடியுமா? அது அதற்கே உரிய சிறப்பு இயல்பு, என்றைக்கும் போகாது. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், சங்கை எவ்வளவுதான் சுட்டாலும் அதனுடைய வெண்மை நேரம் நீங்காது, அது அதற்கே உரிய சிறப்பு இயல்பு. நாய் பாலை நிமிர்த்த முடியுமா? அது அதற்கே உரிய சிறப்பு இயல்பு. ஆமா, இப்ப சந்தனத்தை எவ்வளவுதான் அரைத்து பாருங்கள், சந்தனம் அரைக்க அரைக்க கமழுமே தவிர அந்த மனத்தை நீக்க முடியுமா? எனவே ஒரு பொருளினுடைய சிறப்பு இயல்பு என்றைக்கு நீக்க முடியாது. எனவே ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு முத்தி பெற்றாலும் நீங்காது. அங்கேயும் ஆன்மா ஒன்றொன்றாகத்தான் அறியும், அங்கேயும் இறைவன் உணர்த்தத்தான் உணரும். எனவே முத்தி நிலையிலும் ஆன்மா ஆன்மாதான், சிவமாக முடியாது. எனவே பிரம்மத்தினுடைய அறிவு வேறு, ஆன்மாவினுடைய அறிவு வேறு. எனவே பிரம்மம் உயிராகாது என்று மறுக்கிறார் மெய்கண்டர். இத்தனை விளக்கத்தை ஒரே தொடர்தான். உணர்த்த உணர்தலின், உணர்த்த உணர்தலின் ஆன்மா பிரம்மம் அன்று, பிரம்மம் ஆன்மா அன்று என்கிறார். உணர்த்த உணர்தலின். எனவே ஆறாவது பிரம்மாத்மவாதத்தை இப்படி மறுக்கிறார். அடுத்து ஏழாவதாக, ஏழாவது கொள்கை சமூக ஆன்மவாதம். சமூகம் என்றால் கூட்டம், சமூகம் என்றால் கூட்டம். இந்த கடைசி கொள்கை என்ன என்றால், இதுவரை தனித்தனியாக சொல்லி மறுத்தீர்கள், பரு உடம்பு ஆன்மா அல்ல, சூக்கும உடம்பு ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்ல என்றெல்லாம் மறுத்தீர்கள். இத்தனையும் கூடிய கூட்டம்தான் ஆன்மா என்று ஏன் கொள்ளக்கூடாது? இத்தனையும் சேர்ந்த கூட்டம்தான் ஆன்மா, வம்பே இல்லை. அப்படி ஒரு கொள்கை, இத்தனையும் சேர்ந்த கூட்டமே ஆன்மா, அனைத்து கருவிகளின் கூட்டம்தான் ஆன்மா. ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை, அனைத்து கருவிகளின், எதையும் விட்டால்தானே குறைபாடு. எனவே எல்லாம் சேர்ந்த கூட்டத்தோடு கூட்டமாக எல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மா. அப்படி சொன்னால் தானே வம்பு வராது என்கிறார்கள் சமூக ஆன்மவாதிகள். அனைத்து கருவிகளின் கூட்டமே ஆன்மா, அவர்களையும் விடவில்லை. நீங்கள் சொல்வதும் தவறு. அனைத்து கருவிகளின் கூட்டம் என்ன தெரியுமா? அதுதான் அப்பா உடம்பு. அனைத்து கருவிகளில் கூடினாலும் அது உடம்பு என்ற பெயர் பெருமை தவிர உயிர் என்ற பெயரை பெறாது. அனைத்து கருவிகளின் கூட்டம் உடம்பே தவிர உயிர் அல்ல என்று மறுத்து விடுகிறார். அதை வெளிப்படையாக மறுக்கவில்லை. அந்த அடைமொழி மாயா எந்திர தனு, மாயா எந்திர தனு. எனவே அனைத்து கருவிகளின் கூட்டத்திற்கு என்ன பெயர்? உடம்பு. தனு, தனு. அது எப்படிப்பட்ட தனு? எந்திரம், எந்திரம். இந்த உடம்பு ஒரு எந்திரம் போன்றது. என்ன அற்புதமான எந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது! எத்தனை கம்ப்யூட்டர்கள் சேர்ந்தாலும் இந்த உடம்புக்கு ஈடாகுமா? எத்தனை லட்சக்கணக்கான கருவிகள் உடம்பிலே அமைந்திருக்கின்ற நுட்பமான கருவிகள். இந்த விஞ்ஞானிகள் சொல்வது போதாது என்று தத்துவங்கள், எத்தனை 36 தத்துவங்கள் இத்தனை உடம்பிலே அமைந்திருக்கின்றனவே. இத்தனை கருவிகளும் இருக்கின்றன என்று நமக்கு ஏதாவது தெரிகிறதா? நாம் இத்தனை கருவிகளோடு உடம்போடு கூடியிருக்கிறோம் என்றாவது நமக்கு தெரிகிறதா? நாம் பாட்டுக்கு போகிறோம் வருகிறோம், உடம்பை பற்றிய நினைப்பே நமக்கு இல்லையே. எப்போது உடம்பை பற்றிய நினைப்பு வருகிறது என்றால், ஏதாவது காய்ச்சல் வந்தால் அப்பதான் டாக்டரை பார்க்க ஓடுகிறோம். தலை வலிக்கிறது, கால் வலிக்கிறது. உடம்பு நன்றாக இருக்கிற வரை உடம்பை பற்றிய நாம் நினைப்பது இல்லை. அவ்வளவு தூரம் நாம் உடம்போடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம், உடம்போடு ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம். எனவே உடம்புக்கு நமக்கும் உள்ள உறவு என்ன? உடம்புக்கு நமக்கும் உள்ள உறவுக்கு என்ன பேரு தெரியலையா? அத்துவிதம் தான். நமக்கும் படிச்சிருக்கீங்கல்ல, உடல் உயிர் போலன்னு ஓமி படிச்சிருக்கீங்கல்ல, உடம்பும் உயிரும் போல ஒன்றாதல். ஆக உடம்புக்கும் உயிருக்கும், நமக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு அத்துவிதம். எனவே ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம்தான். மாயைக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம்தான். ஆணவ மலத்துக்கு நமக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம்தான். ஆணவ மலத்திற்கு நமக்கும் உள்ள தொடர்பும் அத்துவிதம்தான். அத்துவிதம் என்றால் என்ன? இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒற்றுமைப்பட்டு இருத்தல். தாய்மானவர் சொல்லுகிறாரே, பெருமானே நான் இப்போது ஆணவ மலத்தோடு அத்துவிதமாக இருக்கிறேன், இந்த நிலை நீங்கி உன்னோடு என்றைக்கு நான் அத்துவிதமாக கலக்கப் போகிறேன் என்று வருந்தி வேண்டுகிறாரே. ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெஞ்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாளோ என்று என்னால் கண்ணியிலே சொல்லுகிறாரே. எனவே சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற ஒரே உறவு அத்துவிதம். எல்லா பொருள்களுக்கும் இடையிலே இருக்கிற உறவு அத்துவிதம். அதை நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே இந்த எந்திர உடம்பாகிய எந்திரம் இது தானாக இயங்குமா? எந்திரம் என்றால் அதை இயக்குகிறவன் ஒருவன் இருக்க வேண்டும். எனவே உயிர்தான் இந்த உடம்பாகிய தனுவாகிய எந்திரத்தை இயக்குகிறவன் உயிர்தான். எனவே மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. எனவே இந்த நூற்பாவினாலே நமக்கு என்ன செய்தி தெரிகிறது என்றால், இந்த மூன்றாம் நூற்பாவினாலே ஆன்மாவை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? ஆன்மா என்பது மாயா காரியங்களில் ஒன்று அல்ல. மாயா காரியங்கள் என்றால் எவை? தூள உடம்பு, சூக்கும உடம்பு, பிராணவாயு, இவையெல்லாம் மாயா காரியங்கள். ஐம்பொறிகள், கருவிகள் எல்லாம் மாயா காரியங்கள் தான். எனவே ஆன்மா என்பது மாயா காரியங்களைப் போல ஜடமல்ல, அறிவே இல்லாத மாயை அல்ல ஆன்மா. அதே நேரத்தில் பேரறிவாகிய பிரம்மமும் அல்ல, பிரம்மமும் அல்ல ஆன்மா, மாயையும் அல்ல பிரம்மமும் அல்ல. இரண்டுக்கும் வேறாகிய தனிப்பொருள், ஒரு தனிப்பொருள் ஆன்மா. இந்த மாயா கருவிகள் எது போல ஆன்மாவுக்கு என்றால், கண்ணுக்கு கண்ணாடி போல, கண்ணுக்கு உதவி செய்கின்ற கண்ணாடி போல ஆன்மா அறிவதற்கு துணை செய்கின்ற கருவிகள் இந்த மாயா காரியங்கள். எனவே மாயை உயிருக்கு அறிவு விளக்கத்துக்கு உதவுகிற கருவிகள். எனவே ஆன்மா தன்னை உணர்தல் என்றால் இப்படித்தான், நான் இந்த உடம்பு அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, இவற்றுக்கெல்லாம் வேறாகிய சித்து பொருள், நான் உடம்பு அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, பிராணவாயு நான் அல்ல, இவற்றுக்கெல்லாம் வேறாக இருக்கிற சித்து பொருள். சித்து பொருள் என்றால் நானாக அறிகிற சித்து பொருளா? இல்லை, உணர்த்த உணர்கிற சித்து பொருள் என்ற கருத்தை உணர்த்துவதுதான் இந்த மூன்றாவது நூற்பம். எனவே உளது நூற்பாவை பாருங்கள். உளது, இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின், கண்படில் உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா. அடுத்து நான்காவது நூற்பா. இந்த முதல் மூன்று நூற்பாக்களும் பிரமாண இயல், பிரமாண இயல். இனி நாம் அடுத்து நான்காவது நூற்பா.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: படி போன வகுப்புல பார்த்தது போல, வேறு உடம்பு எடுக்கிற போது இப்ப மனிதர்கள் மனிதர்களாகத்தான் பிறப்பார்களா, அல்லது வேறு பிறவிக்கு செல்லுவார்களா? எழு வகை பிறவி சொல்லப்படுகிறது. தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, பறவை, விலங்கு, மனிதர், தேவர், ஏழு. தாவரம், ஊர்வன, ஊர்கின்ற புழுப்பூச்சிகள், தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, மீன் போன்றவை, நீர்வாழ்வன, பறவை, விலங்கு, மனிதர், தேவர் என்ற ஏழு வகையான பிறவிகள். இந்த உயிரானது இந்த ஏழு வகையான பிறவிகளிலும் மாறி மாறி செல்லும். மனிதராக பிறந்தவர் விலங்கு கதியை அடையலாம், விலங்காக பிறந்தது மனித நிலைக்கு உயரலாம். ஆனால் சிலர் அதை ஒப்புக்கொள்ளாமல் அந்தந்த உயிர்கள் அந்தந்த பிறவியிலேயே மீண்டும் மீண்டும் பிறக்கும் என்று கூறுகிறார்கள். அதை மறுக்கிறார் அருளந்தி சிவம். மாறி பிறத்தல் உண்டு, அச்சு மாறுதல், அச்சு மாறுதல் என்று அதற்கு பெயர். அச்சு என்றால் பிறப்பு வகை, அந்த பிறப்பு வகை மாறுவது உண்டு. சங்கமம், தாவரங்கள், சங்கமம் என்றால் இயங்குகிற உயிர்கள், இயங்குகிற எல்லா உயிர்களும் சங்கமம். தாவரங்கள் ஒரே இடத்திலே நிற்கின்றவை, மரம் செடி கொடி முதலியவை தாவரங்கள். சங்கமம் தாவரங்கள் தத்தம் கண்மத்துக்கு ஈடாக அங்கு உரு யோனி மாறும், உடம்பும் பிறவியும் மாறும். அடுத்து அந்த அச்சு மாறாது என்கின்றவர்களை மறுக்கிறார். அச்சு மாறாது எண்ணில் அச்சு மாறாது இங்கு எண்ணில் அதை மறுக்கிறார். இப்போ இங்கு இந்த உலகத்துல பூ உலகத்துல ஒருவர் புண்ணியம் செய்கிறார். அந்த புண்ணியத்தின் பயனாக அவர் என்ன இன்பத்தை நுகர்கிற இடம் எது? சொர்க்கலோகம். அங்கேயும் இந்த மனிதர் உருவத்தில் தான் போவாரா? சொர்க்கலோகத்துக்கும் மனித வடிவத்திலே தான் போவாரா? நீ சொல்லபடி பார்த்தால் அச்சு மாறாது என்றால் மனிதர் மனிதராகத்தானே பிறக்க வேண்டும். ஆக புண்ணியத்தின் பயனை அனுபவிப்பதற்கு மனித உடம்போடு போவாரா என்று கேட்கிறார். இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம், மானுடர் இயற்றுகிற புண்ணிய செயலினுடைய இன்பப் பயனை ஈட்டம்னா கூட்டம்னு அர்த்தம். இன்ப மிகுதி இன்ப ஈட்டம் எப்படி நுகர்வார்கள்? அங்கு வான் சுரர்களாயோ, சுரர்ன தேவர், தேவர்கள் உடம்பெடுத்து நுகர்வார்களா அல்லது நரர்களாய் அருந்துவாரோ என்று கேட்கிறார். அடுத்த பாட்டுல அதே கருத்து தொடர்கிறது. நரர்களாய் துய்ப்பார் என்னில், சொர்க்கலோகத்திலையும் இந்த மனித உடம்போடு போய்த்தான் அனுபவிப்பார்கள். நரர்களாய் துய்ப்பர் என்றால் நரர்பதி சுரர் உலகம். அதை எப்படி மறுக்கிறார்? நரர்பதினா மனிதர்கள் வாழ்கின்ற இடம்தான் எப்படி ஆகிறது? தேவர்கள் உலகமாக ஆகிறது. அது எப்படி பொருந்தும்? தேவரோகத்துல தேவர் மட்டும்தானே இருப்பார்கள், மனித உடம்பிலே எப்படி இருக்க முடியும்? நரர்பதி சுரர் உலகம் அல்லது சுரர்களாய் துய்ப்பர் என்றால் அது எதை காட்டும்? சொன்ன அச்சு மாறும். ஆக மனிதர்கள் தேவர்களாக போய்தான் அங்கே அந்த சொர்க்க இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்றால் அங்கே அச்சு மாறிவிடுகிறது. மனிதர்கள் தேவர் உடம்பை எடுத்து தான் அனுபவிப்பார்கள், சொன்ன அச்சு அழியும் ஆகும். ஆதலால் சுரர்களாய் தேவர்களாய் பலன்கள் துய்த்து தாம் இங்கு தோன்றும் போது மறுபடியும் பூமிக்கு வருகிற போது எப்படி வருவார்கள்? இந்த உலகத்துக்கு ஏற்ப நரர்களாய் பிறப்பர். ஞாலத்து அமரராய் நன்னிடாரே, இந்த பூலோகத்துக்கு அவர்கள் பிறக்கிற போது தேவர்களாக வருவார்கள். அமரராய் நன்னிடாரே, அப்படி தேவர்களாக வந்தால் அவர்கள் பெரும்பாடுபடுவார்கள். இப்ப இந்த கடவுள் இத சினிமாலும் காட்டுவார்கள் படங்கள். கடவுள் மனிதராக வந்தால் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. கடவுளும் கந்தசாமி பிள்ளை யாரு யாரு எழுதினது? புதுமை பித்தன். புதுமை பித்தன் எழுதிய ஒரு கதை. அவர் கடவுள் இந்த பூலோகத்துக்கு வந்து அந்த கந்தசாமி பிள்ளையோட உரையாடு. அதே கருத்தை

குழவி, வேட்டுவன் என்ற பெயரை உடைய ஒரு குழவி. அது புழுவாகத்தான் இருக்கும். தொடக்கத்துல புழுவாக இருந்து அது படிப்படியாக அந்த குழவியாக மாறும். ஆனால் அந்த காலத்துல என்ன நம்பினார்களாம், அந்த தாய், அந்த தாய் குழவி தன்னுடைய இறைக்காக ஒரு புழுவை தூக்கி கொண்டு வந்து அதை கொட்டி கொட்டி தன்னுடைய தன்னை போல குழவியாக மாற்றுகிறது என்ற ஒரு பழைய அந்த காலத்து நம்பிக்கை. இது சிவஞான போதத்திலேயே வருது, சிவஞான போதத்திலேயே இந்த கருத்து அதை சொல்லுகிறார். அது மற்றோர் செந்து ஜந்துங்கிறம்ல, மற்றோர் உயிர், மற்றோர் செந்து பண்டைய உருவந்தானே. அந்த புழு என்ற அந்த வடிவம் எப்படி மாறுகிறது, வேட்டுவனாய் பிறக்கும். வேட்டுவன் என்ற குழவியாக மாறும், புழு குழவியாக மாறுகிறது, கம்பளி பூச்சி வண்டாக மாறுகிறது. கண்டுகொள், இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளலாம், யோனி எல்லாம் கண்மத்தால் மாறும் என்றே கொண்டன சமயமெல்லாம். எல்லா சமயங்களும் இதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அதாவது பிறக்கிற போது அச்சு மாறி பிறக்கும் உயிர்கள் என்று எல்லா சமயத்தாரும் சொல்லியிருக்கிறார்கள். நீ இதை எங்கே படித்தாய் இந்த கருத்தை என்று அடுத்த வரி வரும். கொண்டன சமயமெல்லாம் இச்சொல் நீ கொண்டது எங்கே, உன்னுடைய கருத்தை எங்கே இருந்து பெற்றாய், எந்த நூலிலே இப்படி சொல்லவில்லையே, இச்சொல் நீ கொண்டது எங்கே. அடுத்து அகலிகை கல்லதானாள், அகலிகை கல்லாக உருமாறினாள், அரி திருமால் பல பிறவியானான். என்ன பிறவி, திருமால், மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் என்று விலங்கு போன்ற பிறவிகளெல்லாம் எடுத்திருக்கிறாரே. அரி பல பிறவியானான் பிறகு பகலவன் குலத்தில் தோன்றி சூரிய குலத்திலே வந்த ஒரு சோழ அரசன், சோழன் செங்கணான், கோச்செங்கணான். கோச்செங்கணான் அவன் முந்தின பிறவில யாராக இருந்தான் தெரியுமா, யாரா, யானையா, ஒரு சிலந்தி. அது என்ன செய்தது, சிலந்தி அந்த சிவலிங்கத்திற்கு மேல இலைதலையெல்லாம் விழாமல் வலை பின்னியது சிலந்தி. அந்த புண்ணியத்தினாலே அரச குலத்திலே பிறந்ததான். அதான் பகலவன் குலத்தில் தோன்றி, அதான் சோழர் குலத்திலே தோன்றி பாறலாம் முழுதுமாண்டு நிகரிலா அரசனாயிற்று சிலந்தி. இன்னொரு உதாரணம், நீடு உலகம் போற்ற, பாட்டுக்கள் எல்லாம் அப்படியே எளிமையாக விளங்கும்படியாத்தானே இருக்கு பாட்டுக்கள் எல்லாம். அந்த சிவஞான போதத்துக்கு இதுக்கு என்ன வேறுபாடு என்றால், சிவஞான போதம் ஒரு பலாப்பழத்தை போல, அதை அறுக்க வேண்டும் கத்தியினால, அந்த நார்களை எல்லாம் பிரித்து ரொம்ப பாடுபட்டு அதை அந்த சுளையை எடுக்க வேண்டும், அவ்வளவு சிரமமானது சிவஞான போதத்தை விளங்கிக் கொள்வது. நம்முடைய சிவஞான சித்தியார் வாழைப்பழம் போல தோலை உரிக்காமலே விழுங்கலாம், அப்படிப்பட்ட பாட்டுக்கள். எனவே நீடு உலகம் போற்ற சகமதில் எலிதான், எலி என்ன செய்தது, அந்த அணைகின்ற தருவாயிலே இருந்த அந்த சுடரை, அந்த திரியை தன்னுடைய தற்செயலா அது வேண்டுமென்றா செய்தது, அதுவும் தன் தற்செயலாக இருந்தது, அதனுடைய வால் அந்த திரியை தூண்டியது. அதற்கு பெரிய பயன், மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். சகமதில் எளிதானன்றோ மாவலி ஆய்த்து, ஆய்த்துனா ஆயிற்றுன்னு அர்த்தம், மாவலி ஆயிற்று. ஆக இவையெல்லாம் எதற்கு உதாரணங்கள், அச்சு மாறி பிறக்கும் என்பதற்கு. உடனே அந்த அச்சு மாறாத கொள்கை உடையவர், அச்சு மாறாது என்று கூறுகிறவர் இதை மறுக்கிறார். இவரை அவருடைய பேச்சு முதலிலே தொடங்கு. அடுத்த பாட்டுல அவர் என்ன சொல்லுகிறார், செப்பினாய் பினாய் மாற வேறு சிலர் விதியாலே. சிலருடைய, அதாவது இந்த திருமால் பல பிறவிகளை எடுத்தாரே, அதற்கு என்ன காரணம் தெரியுமோ,

0: அந்த அவதாரம் எடுத்ததற்கு என்ன காரணம்? அது ஒரு முனிவருடைய சாபம், சாபத்தினால. அதை வைத்துக்கொண்டு அந்த அவர் கேட்கிறார், இப்படி சிலர் சாபத்தினால அந்த அச்சு மாறி பிறந்திருக்கிறார்கள் திருமால் போன்றவர்கள், அதை நீங்கள் காட்டி என்னுடைய கொள்கையை மறுக்க முடியாது. செப்பினாய் மாற வேறு சிலர் விதியாலே, சிலர் விதியாலேனா சிலருடைய சாபத்தினாலே இப்படி மாறியதாக நீ சொல்லுவது பொருந்தாது. அது எங்கோ நடக்கின்ற சில உதாரணங்கள். ஆனால் பொதுவான காரணம் என்ன? கண்மம். வினைதான் பொதுவான காரணம். உடம்பு மாறுவதற்கு கண்மால் வைப்புறும் யோனிக்கெல்லாம் மாறி வந்திடா. ஆக கண்மத்தின்படி பார்த்தால் இப்படியெல்லாம் அச்சு மாறி பிறத்தல் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு இவர் ஆசிரியர் சொல்லுகிற விடை மறுப்பு, எப்படியானாலும் எப்படியானும் எந்த வகையிலே பார்த்தாலும் அது சாபமானாலும் சரி கண்மம் என்றாலும் சரி, எப்படியானும் செய்திக்கு இறை கரியாவான். அவரவர் செய்த செயல்களுக்கு இறைவன்தான் கரிநன பொருள், சான்றாக சாட்சியாக இருந்து அறிந்து அவரவர் செயலுக்கு ஏற்ற பிறவியை கொடுக்கின்றான். இறை கரியாவான் என்றே முற்பட மொழிந்தேன். நான் முன்னாலே இப்படித்தானே சொல்லியிருக்கிறேன், முற்பட மொழிந்தேன். இறைவன்தான் அந்த வினைகளை அறிந்து கூட்டுவிக்கிறான். எல்லாம் முதல்வந்தன் விதியேயாகும், எல்லாம் இறைவனுடைய ஆணைப்படிதான் நிகழும். அடுத்த பாட்டுல அவ்வவ யோனிதோறும் அந்த அந்த அந்த அந்த பிறவிதோறும் அவ்வவ உலகந்தோறும் அந்த அந்த உலகங்களிலே அந்த அந்த பிறவிகளிலே செவ்விதின் அறிந்து கண்மம் சேர்ந்திட. ஆக ஒரு பிறவியிலே செய்யப்பட்ட அந்த வினையானது இன்னொரு பிறவியிலே அறிந்து போய் சேர முடியாது. அதே போல ஓர் இடத்திலே செய்யப்பட்ட வினை, ஓர் இடத்திலே செய்யப்பட்ட வினை இன்னொரு இடத்திலே வந்து அறிந்து வந்து பயனை ஊட்டாது. செவ்விதின் அறிந்து கண்மம் சேர்ந்திடா. ஏனென்றால் கண்மம் ஜடம், கண்மம் சேர்ந்திடா. சீவன் சேரா, உயிர்களும் தாம் செய்த கண்மத்தை எடுத்துக்கொள்ள மாட்டா. இவ்வகை தம்மில் சேர்வும், இந்த இரண்டும் சேர்வது எப்படி? இவ்வகை தம்மில் சேர்வும் இறை செயல், இறைவன் செயலாலே தான் இவைகள் சேர்கின்றன உயிரும் வினையும். இறை செயலானால் செய்த எவ்வுருவும் கொடுக்கப்பட்ட கொடுத்த தான் கொடுத்த எந்த உருவத்தையும் வடிவத்தையும் தம் கண்மால் அவரவருடைய கண்மத்துக்கு ஏற்ப மாற்றுவன் இறைவன் என்று அச்சு மாறுதலை வலியுறுத்துகிறார். இறைவன் தான் மாற்றி கொடுக்கிறான். ஆக எந்த பிறப்பிலே இந்த உயிரை செலுத்தினால் பக்குவப்படும் என்பதை அறிந்து அந்தந்த பிறவிகளிலே செலுத்துகிறான் இறைவன். மாறி இவ்வுருவமெல்லாம் வருவது எங்கே நின்று? இப்படியெல்லாம் வெவ்வேறு உருவங்கள் வெவ்வேறு வடிவங்கள் வருவது எங்கே இருந்து என்றால் கூறிய சுக்குமத்து ஆம். சுக்கும சரீரம் இருக்கிறதே அதுதான் பல்வேறு வடிவங்களாக மாறும். கூறிய சுக்குமத்து ஆம், ஒரே சுக்கும சரீரம்தான் வெவ்வேறு உடம்புகளாக மாறு. அதற்கு அந்த மாணவர் கேட்கிறார், உரு எனில் குறி ஒன்று. இங்கே சுக்கும சரீரம் ஒன்றுதானே, அது எப்படி பல உருவங்களை பல உருவங்களாக மாறுகிறது? ஒரு சூக்கும சரீரமே பிறவிதோறும் வெவ்வேறு உடம்புகளாக எப்படி மாற முடியும் என்று கேட்கிறார். உரு எனில் குறி ஒன்று எண்ணில், அதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் ஆசிரியர். இப்போ ஒரே பொன், அந்த பொன் செய்பவனால் கழுத்து மாலையாக மாறுகிறது, சங்கிலியாக மாறுகிறது, ஒட்டியானமாக மாறுகிறது, வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறதே ஒரே பொன். அதே போலத்தான் சூக்கும சரீரம், அது மூலம் அது அடிப்படை, அது இறைவனால் பல வடிவங்களாக மாற்றப்படும். வேறொரு குறியாம் ஆரம், ஆரம்னா மாலை, வீர சங்கிலியுமாகும். அந்த பொன்னாலாகிய அந்த மாலை சங்கிலியாக மாறுகிறது. தேருனி ஒருவனால் இச்செயலெல்லாம் சிவனால் ஆகும். தேருனி ஒருவனால் என்றால் அந்த பொன்னை பல வடிவங்களாக மாற்றுவது அந்த ஒருவன் யாரு? அந்த பொற்கொள்ளன். பொற்கொள்ளனாலே அவை பல அணிகலன்களாக மாறுகின்றன. ஒரே பொன் பல அணிகலன்களாக மாறுகின்றன. அதே போல இறைவனால் சிவனால் இந்த பல வடிவங்கள் கொடுக்கப்படுகின்றன. அப்படி அந்த சூக்ம சரீரத்திலிருந்து தூள சரீரங்கள் தோன்றுகிற போது எப்படி தோன்றும் என்றால், இப்போ காரணத்திலிருந்து காரியம் உண்டாதல் அதுதானே சூக்மம் என்பது. சூக்ம சரீரம் காரணம், தூள சரீரங்கள் காரியம். அப்படி தோன்றுகிற போது இப்போ வித்து மரமாகிறது. வித்து என்பது காரணம், மரம் காரியம். அப்போது வித்து அழிகிறது. அந்த அழிவிலிருந்து மரம் என்ற காரியம் தோன்று. அதுபோல இந்த சூக்ம சரீரம் அழிந்து தூள சரீரம் தோன்றுமா என்ற ஒரு ஐயப்பாடு மாணவர். அப்படி தோன்றுமா? அந்த சூக்குமம், அதான் தொடக்கத்துல சூக்குமம் கெட்டு சூக்ம சரீரம் அழிந்து தூளம் தோன்றிடும். அந்த தூள சரீரம் அப்படி அந்த முறையிலே தோன்ற மாட்டார். சூக்ம சரீரம் கெட்டு தோன்றார். சூக்ம சரீரம் என்றைக்கும் மாறாமல் இருக்கும், என்றைக்கும் மாறாது. சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா. பிறகு இன்னொரு முறை, இது வித்து அழிந்து மரம் தோன்றுதல். இன்னொன்று, குழந்தை தாயினுடைய மகவு பிள்ளை தாயினுடைய வயிற்றிலே கிடக்கிறது, அது வெளிப்படுகிறது. அதுபோல அந்த நுண்ணுடம்பிலே சூக்ம சரீரத்திலே அந்த பரு உடம்பானது ஆக்கப்பட்டு கிடக்கிறதா? தாயினுடைய கருப்பையிலே குழந்தை கிடப்பதை போல சூக்ம சரீரத்திலேயே தூள சரீரம் அமைந்து கிடக்கிறதா? அது இரண்டாவது கேள்வி. அதை எப்படி சொல்லுகிறார்? சூக்மத்தின் அந்த சூக்ம சரீரத்திலே ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று. சூக்ம சரீரத்திலேயே தூள சரீரம் முன்னரே ஆக்கப்பட்டும் கிடக்கவில்லை, ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று. உடல் ஆக்கும் தன்மைக்கு எது பொருத்தமான உதாரணம் என்றால் சொல்லுகிறார். என்ன பொருத்தமான உதாரணம்? இந்த மரத்தை வெட்டுகிறோம். அப்படி பாதியாக வெட்டினால் அந்த வெட்டப்பட்ட இடத்திலிருந்து இன்னொரு மரம் முளைக்கிறது அல்லவா? அதுபோல அதுபோல் அதுதான் உவமை. அந்த மரத்தை வேரோடு வெட்டினால் முளைக்காது. அப்படி இல்லாமல் ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலமுற்று. சூக்ம சரீரத்திலே ஒரு ஆற்றல் இருக்கிறது. என்ன ஆற்றல்? வேண்டிய பல வடிவங்களாக மாறக்கூடிய ஆற்றல் சூக்ம சரீரத்திலே இயல்பாகவே அமைந்திருக்கிறது. அதான் சக்தினா அந்த ஆற்றல். ஓக்கிய சக்தி என்றால் ஓக்கியம்னா யோக்கியம் ஒரு யோக்கியதை அர்த்தம். உனக்கு என்னையா யோக்கியதை என்ன அர்த்தம்? தகுதி, அந்த அர்த்தம் தான். ஓக்கிய சக்தி என்றால் தகுந்த பல்வேறு வடிவங்களாக மாறுவதற்கு தகுந்த தகுதியான சக்தி சூக்ம சரீரத்திலே அமைந்திருக்கிறது. சக்தி உண்டாய் உடல் தரும், அதுதான் தூள உடம்புகளை தருகிறது. காலம் உற்று, அது அந்தந்த காலத்தின் அந்த காலம் உற்றால் அந்த நான் சொன்ன உதாரணம் நீக்கிட அந்த மரத்தை வெட்ட மரம் பின் வேறோர் நீள் மரம் நிகழ்த்துமாகும். மரத்தை வெட்டினால் அதிலிருந்து இன்னொரு மரம் கிளைப்பது போல சூக்ம சரீரத்திலிருந்து இன்னொரு தூள சரீரம் தோன்றும். ஆகவே விதிப்படி சூக்குமத்தே உரு வரும் வினையார். எனவே சூக்கும உடம்பிலிருந்துதான் தூள சரீரம் வரும் வினைக்கு ஏற்ப. விதிப்படி சூக்குமத்தே உரு வரும் பரு உடம்பு உண்டாகும் வினையார். அவரவர் வினைக்கு ஏற்ப. இங்கே உதித்திடா உருவமாக, இங்கே உதித்திடா உருவமாக உரு வரும் மரங்கள். அதாவது உருவம் உருவமாக பின்னாலே வருகின்ற மரங்கள் எங்கிருந்து வருகின்றன? விதையிலிருந்து. அந்த விதையிலே அந்த ஆற்றல் இல்லை என்றால் மரமாக வரக்கூடிய அந்த ஆற்றல் விதையிலே இல்லை என்றால் மரம் வர இயலாது. எனவே உதித்திடா உருவமாக உரு வரும் மரங்கள் வித்தில் கதித்து எழும். அந்த விதையிலே அந்த ஆற்றல் அடங்கியிருப்பதனாலே அந்த விதையிலிருந்து மரங்கள் கதித்து தோன்றுகின்றன, மேலே எழுகின்றன. பிறகு மரமும் வித்தும் களியும், மரமும் வித்தும் களியும். உடனே அந்த மாணவர் கேட்கிறார், விதையும் அழிகிறது, விதையிலிருந்து எழுகின்ற மரமும் பின்னாலே அழிகின்றது, அதுபோல சூக்கும சரீரமும் தூள சரீரமும் சேர்ந்து அழியுமோ? அந்த ஓமையை வைத்துக் கொண்டு கேட்கிறான். அந்த மரம் விதை என்ற ஓமையை ஆசிரியர் சொன்னார். எதற்கு? அந்த விதையிலே மரமாக வரக்கூடிய ஆற்றல் அடங்கி இருப்பதனாலே மரம் தோன்றுகிறது. எனவே விதை என்பது சூக்கும சரீரம் போல, மரம் என்பது தூள சரீரம் போல. அந்த ஓமையை வைத்துக் கொண்டு என்ன கேட்கிற? அப்படியானால் இரண்டும் அழிந்து போகுமா கடைசியில என்றால், அப்படி அன்று. அந்த சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளர்பிறை ஒவ்வொரு கலையாக வளர்கிறது. பிறகு முழுமதியானது நாளுக்கு நாள் ஒவ்வொரு கலையாக தேய்ந்து தேய்ந்து கடைசியிலே ஒன்றுமில்லாமல் தேய்ந்து விடுகிறதா? ஒரு கலை மட்டும் எஞ்சி இருக்கும், ஒரு கலை மட்டும் இருக்கும். பிறகு அதிலிருந்து மறுபடி மேலும் கலைகள் வளரும். அதுபோல இந்த சூக்ம சரீரம் அடிப்படையான அந்த சரீரம் மட்டும் அழியாமல் இருக்கும். அதிலிருந்து வெவ்வேறு உடம்புகள் அந்த சந்திர கலைகளைப் போல வளரும் என்பதை கடைசி வரியிலே மதிக்கு எழு கலைகள் போல வருவது போவது ஆகும். ஆதலால் தூலமாம் உருவினுக்கு சூக்குமம் முதல். தூள சரீரத்துக்கு சூக்குமந்தான் அடிப்படை. தூலமாம் உருவினுக்கு சூக்கும சரீரம் முதல். எனவே சூக்கும சரீரம் அடிப்படையானது. அதற்கு மூலம் எது? எதற்கு சூக்கும சரீரத்துக்கு எது முதல்? அதற்கு மூலம் மான். மான் என்றால் என்ன? மான் என்றால் பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயை சூக்கும சரீரத்துக்கு முதல் பிரகிருதியிலிருந்து சூக்கும சரீரம் வருகிறது. அதற்கு மூலம், அதற்கு மூலம்னா எதற்கு? அந்த மான் என்று சொல்லப்படுகிற பிரகிருதிக்கு எது மூலம்? அதற்கு மூலம் மோகினி. அதற்கு மூலம் மோகினி. மோகினி என்பது அசுத்த மாயை. எனவே அசுத்த மாயினுடைய காரியம்தான் பிரகிருதி மாயை. அதன் முதல், அதற்கு முதல் என்ன? அதாவது அந்த மோகினியாகிய அசுத்த மாயைக்கு எது முதல்? மேலதாம் விந்து. அதற்கு மேலாக விரிந்திருக்கிற சுத்த மாயை. மேலதாம் விந்து. அதற்கு அதற்கும் மேலே சுத்த மாயைக்கு மேலே என்ன இருக்கு? இப்படி கேட்டுக்கொண்டே போனால் அதற்கு மேலே இருப்பது சக்தி சிவம். அதற்கு மேலே கேட்டுறாதீங்க. ஆக முடிவான மூலம் சிவம் சக்தி. சக்தி தான் மறைத்தல், மறைப்பு ஆற்றல், திரோதான சக்தி. அதுதான் சுத்த மாயையையும் அசுத்த மாயையையும் பிரகிருதி மாயையும் செயல்படுத்தி இந்த பல்வேறு உடம்புகளை நமக்கு, உயிர்களாகிய நமக்கு தருகின்றது. அப்புறம் என்ன கடைசியில? சக்தி சிவம் இவை இவை மிசையாம். மிசையாம்னு என்ன பொருள்? மிசைனா மேல் அர்த்தம். சக்தி சிவம் தான் இவற்றுக்கெல்லாம் மேலாக இருப்பது. எல்லாம் சால இன்றாகும். இவையெல்லாம் நீங்கிவிடும். இவையெல்லாம் இந்த மூன்று வகையான மாயைகளும் அவற்றின் காரியங்களும் உடம்புகளும் எல்லாமே நீங்கிவிடும். எப்போது? எல்லாம் சால இன்றாகும். ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது. எனவே சிவத்தை சாராத போது இவையெல்லாம். கடைசி அடுத்த பாட்டுல அரண் விதி, அரண் விதி அருளது என்றே அறைந்தனன். முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன். என்ன அரண் விதி? இறைவனுடைய ஆணை, இறைவனுடைய செயல்களெல்லாம் அருளது, அவனுடைய அருளாலே அருளாலே நிகழ்கின்றன. அரண் விதி அருளது என்றே அறைந்தனன். அதுவும் என்ன செய்கிறது? முன்னே தரை நரகு அருந்துறக்கம் மூன்று இடங்கள். தரை நில உலகம், நரகலோகம், துறக்கம் சொர்க்கலோகம் என்ற மூன்று இடங்களிலே தனு கரணாதி எல்லாம் வருவதும் செய்து அங்கே உள்ள உயிர்களுக்கு உடம்பு கருவிகள் முதலியவற்றையெல்லாம் கொடுக்கிறது இறைவனுடைய அந்த அருளாகிய சக்தி. தனு கரணாதி எல்லாம் வருவதும் செய்து அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து. அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து. எம் மருந்தால் இங்க பாட்டில் அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிற? தனுகரணங்கள். தனுகரணங்கள் தான் மருந்துங்கிற. தனுகரணங்களாகிய இவைதான் மருந்து. இம்மருந்தால் தீர்த்து பரகதி அதுவும் தந்து மேலான அந்த வீட்டு நிலையை உயிர்களுக்கு வழங்கி பரகதி அதுவும் தந்து பாத பங்கயமும் சூட்டும். அந்த மலம் தீர்ந்த ஆன்மாவுக்கு இறைவனுடைய திருவடி தாமரைகளை சூட்டும், தலைமீது சூட்டும். உடனே ஒரு மாணவர் ஒரு ஐயப்பாடு எழுப்புகிறார். இந்த தனுகரணம் முதலியவைதான் மருந்து என்று சொன்னீர்கள். மலங்களை தீர்ப்பதற்கு தனுகரணங்களே மருந்து என்றீர்கள். தனுகரணமும் மலம்தானே, மலத்தை மலத்தால் நீக்க முடியுமா என்று மாணவர் கேட்கிறார். தனுகரணங்களாகிய அழுக்கை கொண்டு இந்த மும்மலங்களாகிய அழுக்கை நீக்க முடியுமா? அதற்கு விடை கூறுகிறார். எழும் உடல் கரணமாதி இவை மலம். உடம்பு கருவிகள் இவையெல்லாம் என்ன? மாயை என்ற மலத்திலிருந்து வந்தவை. மாயையினுடைய காரியங்கள் தான் இவை மலம். உண்மைதான். மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன? இது மாணவருடைய கேள்வி. மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன என்று நீ கேட்டால் விடை சொல்லுகிறார் ஆசிரியர். ஆடையில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு வேறு அழுக்கை சேர்க்கிறோம் அல்லவா? ஆடையில் உள்ள ஓர் அழுக்கை நீக்குவதற்கு சோப்பு என்ற அழுக்கை சேர்க்கவில்லையா? கடைசியில ரெண்டு அழுக்கையும் நீக்கவில்லையா? ஓர் அழுக்கை நீக்க இன்னொரு அழுக்கை சேர்த்து கடைசியில தண்ணீரிலே இரண்டு அழுக்குகளையும் போக்கிவிடுக்கும். அது போலத்தான் இறைவன் செய்கிறான். முல்லை முள்ளால் எடுப்பது போல செழு நவை அறுவை. அறுவைனா ஆடை. ஏன் அந்த பேரு ஆடைக்கு? ஆமா, அறுத்து அந்த துணியை நெய்து அறுப்பதனால அறுவை ஆடை. செழு அறுவை செழுமையான புதிய ஆடை, புத்தாடை. நவைனா அதிலே உள்ள அழுக்கு. நவை நவை என்றால் அழுக்கு குற்றம். அந்த எனவே நவை என்ற சொல்லை பின்னாலே போட்டுக் கொள்ள வேண்டும். செழும் அறுவையில் உள்ள நவையை குற்றத்தை அழுக்கை. அந்த காலத்துல சோப்பு கிடையாது இல்லையா? ஐயோர் என்ன சொல்லுகிறார்? சாணி உவர் மண் இவற்றை சேர்த்து ஆடையில் உள்ள அழுக்கை நீக்குவார்கள். சாணி உவர் இந்த இரண்டையும் சேர்த்து அழுக்கை முழுவதும் கழிப்பன். அதுபோல மாயை கொடு, மாயை என்ற அழுக்கை கொண்டு மலம் ஒழிப்பன், ஆணவ மலத்தை நீக்குவான் முன்னோன் என்று சொல்லி, அடுத்து இப்போ கடைசியில அந்த மாயை என்பது என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிற ஒரு பாட்டிலே மாயினுடைய இலக்கணங்களை எல்லாம் தொகுத்து தருகிறார். அது மாயை எப்படிப்பட்டது? நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போகம் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. என்ன அருமையான பாட்டு! மாயையை பற்றிய சைவ சித்தாந்தம் மாயை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால், இந்த ஒரு பாட்டே போதும், எல்லா இலக்கணங்களும் இதில் அடங்கிவிட்டது. மாயை, மாயா என்ற வடமொழி சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் வருதல், ஒடுங்குதல் வருதல், மான ஒடுங்குதல். எனவே எல்லா பொருள்களும் ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் இடமாக இருப்பது எதுவோ அது மாயை. எல்லா பொருள்களும் சென்று ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் இடமாக இருப்பது நித்தமாய் என்றும் உள்ளது. மாயை என்பது என்றும் உள்ள பொருள் நித்தமாய். அருவாய் புலப்படாதது, அருவப்பொருள். மாயை என்பது புலப்படாதது. புலப்படுகிற மாயைக்கு என்ன பெயர்? காரியமாய். உலகம், உடம்பு இவையெல்லாம் காரியமாயை, புலப்படுகிறது. ஆனால் காரணமாயை புலப்படாது. அருவாய் ஏக நிலையதாய் ஒரே பொருள்தான். மாயை என்பது ஒன்றே, பல இல்லை. மூன்று மாயைகளை சொன்னாலும் உண்மையிலே மாயை என்பது ஒன்றுதான். ஏக நிலையதாய் உலகத்திற்கு ஓர் வித்துமாய். ஆக உலகம் தோன்றுவதற்கு மாயை ஒரு விதை போல அமைந்திருக்கிறது. விதை மூலப்பொருளாக இருக்கிறது உலகம். வித்துமாய் உலகத்திற்கோர் வித்துமாய். அசித்தாய் அறிவற்றது, மாயை என்பது அறிவற்றது. அசித்தாய் எங்கும் வியாபியாய், எல்லா இடத்திலும் அது நிறைந்திருக்கிறது. ஆமா, இங்கே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். சைவ சித்தாந்தம் எத்தனை பொருளை கொள்ளுகிறது? அந்த மூன்று பொருள்களும் எங்கும் நிறைந்திருப்பவை. இறைவன், உயிர்கள், அந்த உயிர்களை பற்றி உள்ள ஆணவம், கண்மம், மாயை, அனைத்து பொருள்களும் எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்கின்ற வியாபக பொருள்கள். அப்படியானால் எப்படி இவை நிற்கும் என்றால், இறைவன்தான் அதிசூக்மமான பொருள். ஏனைய பொருள்கள், கடவுள்தான் பெரிய பொருள், கடவுள் பெரும்பொருள். கடவுளுக்கு அடுத்தபடியாக பெரிய பொருள் எது என்றால் உயிர்கள். கடவுளுக்கு அடுத்தபடியாக பெரிய பொருளாக இருப்பவை உயிர்கள். எனவே இறைவனைப் போல உயிர்களும் வியாபகம். ஆனால் இறைவனிடத்திலே அடங்கியிருக்கிற வியாபகம், அடங்கிய வியாபகம், கடவுளிடத்திலே அடங்கியிருக்கின்ற வியாபக பொருள்கள். அதற்கு என்ன ஓமை சொல்லுவார்கள்? கடல் வெளியிருக்கிறதல்லவா, ஸ்பேஸ். கடல் என்ற இடத்திலே, இடம்தான் கடவுள், கடல் என்ற இடம், அதில் நிறைந்திருப்பது நீர். அதுபோல இறைவனிடத்திலே நிறைந்திருப்பவை உயிர்கள், நீர் போல. அந்த ஓமை மறக்க கூடாது. கடல், அந்த கடலிலே நிறைந்திருக்கிற நீர், அதுபோல இறைவன், இறைவனிடத்திலே அடங்கி இருக்கின்ற உயிர்கள். பிறகு எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்கும் நிறைந்திருக்கிறோம், நாம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறோம், அதுதான் உண்மை. ஆனால் அந்த நிலை இப்போது நமக்கு விளங்கவில்லை. நம்முடைய இயற்கையான நிலை எங்கும் நிறைந்திருப்பது. பிறகு கடவுள், உயிர்கள், இந்த உயிர்களை பற்றியுள்ள ஆணவ மலம், மாயை என்ற மலம், இவையெல்லாம் எப்படிப்பட்டவை என்றால், அந்த கடல் நீரிலே பரவி இருக்கின்ற உப்பு போன்றவை. கடல் நீரிலே பறந்திருக்கிற உப்பு, உப்பு இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? கடல் நீரிலே கொஞ்சம் இனிப்பான நீர் எங்கேயாவது இருக்கு, கிடைக்குமா? கடலில் எங்கு போனாலும் அந்த உப்பு நீர் தான். ஒரு பாட்டு கூட இருக்கு, ஆங்கில பாட்டு, வாட்டர் வாட்டர் எவ்வரிவர் பட் நோ வாட்டர் டு ட்ரிங்க், நோ வாட்டர். அதுபோல கடல், கடல் நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிற, நீக்கமில்லாமல் கலந்திருக்கிற உப்பு. அதுபோல உயிர்கள் இடத்திலே அந்த மலமாகிய ஆணவம் பற்றி இருக்கிறது. அதையும் கவனியுங்கள், அந்த உப்பானது நீரை பற்றி இருக்கிறதே தவிர அந்த கடல் என்ற இடத்தை பற்ற முடியாது. அந்த இடம் ரொம்ப சூக்குமமானது இல்லையா, இடத்தை பிடிக்க முடியாது அந்த உப்பினால். அந்த உப்பானது தன்னை போன்ற பருப்பொருளாகிய நீரைத்தான் பற்ற முடியுமே தவிர சூக்குமமாகிய கடல் இடத்தை அதனாலே பற்ற முடியாது. ஆனால் அந்த உப்பு இருப்பது கடலிலே தான். அதுபோல எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இடமாக இருப்பவன் இறைவன், மலத்திற்கும் அவன் தான் இடமாக இருக்கிறான். ஆனால் அந்த மலங்களால் அவன் பற்றப்படாதவன், அதனால்தான் நின்மலன் என்று அவனை அழைக்கிறோம், எதனாலும் பற்று அற்றான் என்கிறோம். எனவே இந்த உவமை கடல், நீர், உப்பு போல, இறைவன், உயிர்கள், மலங்கள். எனவே மலங்கள் உயிர்கள் இடத்திலே பற்றி இருக்கின்றன, அந்த உயிர்கள் இறைவன் இடத்திலே அடங்கி இருக்கின்றன. அந்த முறையிலே இந்த மாயை எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய், விமலனுக்கோர் சக்தியாய். விமலனுக்கு ஏற்கனவே ஒரு சக்தி இருக்கிறது, அது போதாது என்று இந்த சக்தி. அந்த சக்தி என்ன? அது எப்படிப்பட்ட சக்தி? அது அறிவு, அறிவு உடைய சக்தி, அது அறிவாற்றல், ஞான சக்தி. ஆனால் இந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தி? இது ஜடசக்தி, சடம், அறிவற்ற சக்தி. இந்த மாயை என்ற சக்தியை கொண்டுதான் இறைவன் உலகங்களை எல்லாம் உண்டாக்குகிறான். இந்த சக்திக்கு என்ன பெயர்? பரிக்கிரக சக்தி. தமிழிலே சொன்னால் வைப்பு ஆற்றல். வைப்பு ஆற்றல் என்றால், இப்ப வைப்பு நிதினு வைக்கிறோம் பேங்க்ல, வைப்பு நிதி நாம் நினைத்த போது எடுக்கலாம், பயன்படுத்தலாம், போடலாம். அதுபோல இறைவன் நினைக்கிற போது அந்த மாயை இந்த ஆற்றலை கொண்டு உலகத்தை உண்டாக்குவான். நினைக்கிற அவனுக்கு பயன்படுகிற சக்தி, உலகத்தை உண்டாக்குவதற்கு இறைவன் பயன்படுத்துகிற சக்தி. இந்த பேனா பையில வைத்திருக்கிறோம், நினைத்த போது எடுத்து பயன்படுத்தலாம், பயன்படுத்தாத போது பைக்குள்ள வைத்துக் கொள்ளலாம். அதுபோல மாயை அவன் இடத்துல எப்போதும் அடங்கி இருப்பது, அதை அவன் நினைத்த போது பயன்படுத்தி உலகங்களை உண்டாக்கும். எனவே வைப்பு ஆற்றல் என்ற பெயர் உடையது. இது ஜடசக்தி. விமலனுக்கோர் சக்தியாய் புவன போகம் தனு கரணமும், இந்த நான்கையும் தருகிறது. புவன போகம் தனு கரணமும் உயிர்களுக்காய் வைத்ததோரு மலமாய் மாயை மயக்கமும் செய்யும். மயக்கம் செய்யும் என்று சொல்லவில்லையே, மயக்கமும் செய்யும். அந்த உண்மைக்கு நாளைக்கு தான் விளக்கம் சொல்லுவேன். இப்ப நேரம் ஆயிடுச்சு.
1: ஓம் நமசிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பெருமதில் சிறந்த செம்பன் மாளிகை மின்திறங்கு பேரம்பலம் நேரு மறுமுறை வளங்கொண்டிறங்கிய பின்னர் வணங்கிய மயிர்கொடும் பூந்தார். இவாறெல்லாம் வணங்கிக் கொண்டு பேரம்பலம் எல்லாம் வணங்கிக் கொண்டு உள்ளே பூந்தாராம். யாரே யாரே சுந்தரர் சரிங்களா பூந்தார். அருமறை முதலில் நடுவீனில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளி சூழ் திருச்சிற்றம்பலம் அரும்பது. மறையினுடைய முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்கிறார். அதுபோல பெருமான் என் திருமறைகள் திருமறைகளிலே முந்து முன்னியும் சரி நடுவிலும் சரி கடையிலும் சரி மூன்றிடத்திலும் பேசப்படுகிறார். யாரே பெருமானை பற்றி. அதனால அவ்வாறு இருக்கின்ற அருமையான அருமறை முதலில் நடுவீனில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் மலர்ந்த மறைகளில் மலர்ந்திருக்கிற திருவழி மட்டுமல்ல, யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவங்க உள்ளத்தில் மலரணும். பாருங்கள் திருக்குறள் உரையிலேயே யாரு கருமையில்லை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் சொல்லியிருக்கணிக்குது. நிலைமிசை மூணாவது குரல் இது மூணாவது குரல். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். பாலா போன பரிமேல உரை படித்திருந்தால் தவிர இந்த குரலுக்கு வர. மலர்மிசை ஏகினான் அன்பால் நினைவாருடைய உள்ள கமலமாகிய மலர்னர் சிவ சிவ போன் பண்ணார் திருவள்ளுவர். ஹலோ எந்த குரலுக்கு உரை எழுதுகிறீர்? மூன்றாவது குரலுக்கு. அது என்ன இருக்குது? மலர்மிசை ஏகினான். அதில் தாமரை போகலையா அல்லது மல்லிகை போகலையா? அதெல்லாம் எழுதாதீர், அன்பால் நினைவாருடைய உள்ளமாகிய மலர்னு எழுதும் என்று சொன்னார் திருவள்ளுவர். அவர் கிமு திருவள்ளுவர், கிமு திருவள்ளுவர் காலம். ஆகவே அது பரிமையான அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார். விளைஞ்சணும் தமிழ்தான். நம்ம ஆங்கிலத்தை விளைஞ்சிக்கிறோமல்ல, ஹிந்தியை படிக்கிறோமல்ல. வடநாட்டு காசிக்கு போனாலேயா ஹிந்தி தெரிஞ்சதாகும். அதனால நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன் காசியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கிறீங்கள? அந்த காசியில் அந்தவன் அடையிறதுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கணும். அதனால் அன்பால் நினைவாறு உள்ளமாகிய கமலம், உள்ளமாகிய தாமரை, உள்ளமாகிய கமலத்தின் அவர் நினைந்த வடிவோடு. யாரார் எந்த தெய்வத்தை நினைக்கிறாங்களோ அந்த தெய்வம் அந்த அவங்க அந்த அந்த ஆன்மாவிட்ட வருமா. அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலை சரி சென்ன நினைச்சாலே போதும் நினைப்பு வருமனம் கோயிலாக கொண்டது யாரு அவர். அதனால் இங்கே அந்த நினைப்போடைய மனத்தில் விரைந்து சேரலின் திருக்குறள் என்ன சொன்னார்? மலர்மிசை ஏகுவான்னு சொல்லணும். ஆமாம் என்னவா நினைச்ச பிறகுதானே அவன் வருவான்னு சொல்லணும். நினைப்பதற்கு முன்னே அவன் வந்துடுவானா? ஏகினான் நீ போயிட்டான், நீயே போயிட்டான் அவன் உள்ளத்தில். நீ இப்போ நினைக்கிற சிவிஜுவா சிவிஜுவாங்கிற திருமலை திருமலை இப்போ தான் படிச்சியா? ஆமாங்க. சிவசிவ எந்திர தீவினையாலும் சிவசிவ எந்திர தீவினை மாலும் சிவசிவ என்ன தேவருமாவ சிவசிவ என்ன சிவசிவிதானே இப்போ படிக்கிற. இதுக்கு முன்னே இப்படி சிவசிவன் சீனு ஆரம்பிச்சு இல்லப்பா அப்பவே உள்ள வந்துட்டாருன்னா அன்பால் நினைவார்தம் உள்ள கமலத்தின் அவர் நினைந்தபடி ஓடு. யாரு? திருநா நாராயண பெருமான் நினைச்சா நாராயணனா, நம்ம சிவபெருமான் நினைச்சா சிவபெருமானா, முருகன் நினைச்சா முருகனா, துர்க்கையை நினைச்சா துர்க்கையா? நினைந்தபடி ஓடு விரைந்து சேலம் வேகமாக வந்துடுவாராம். ஆதலால் திருவள்ளுவர் மலர்மிசை ஏகுவான் என்று சொல்லாமல் ஏகினான் என்றார். மூணாவது குரல், மூணாவது குரல். இதெல்லாம் படித்தாதான் திருக்குறள் படித்ததாக அர்த்தம். நலமி செய்யணும் மலமி செய்யணும் மாநிலம் மாநிலம் சேர்ந்தால் சேர்ந்தார் நிலமி சேர்ந்து நீடு நீடு வாழ்வார் வாழ்வார். இன்றைக்கி பாடத்திட்டுகள் இல்லை இல்லை. இன்றைக்கி தமிழ் எம்ஏ வருது. நான் எம்ஏங்கிறது இல்லை இன்னே பா பா அது டிகிரி ரொம்ப உயர்ந்துடுது. மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு பேர். அப்போ இன்னே தான் ரொம்ப மிகச்சிறந்த படிப்பு பேர் சொல்லுவாங்க மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னா. இன்ன கலைகளில் பெரிய மாஸ்டர். அதெல்லாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னே மலதிசை ஏகினான்ங்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன போ ரொம்ப எண்ணேவா எண்ணெய் என்னதான் காலம் வந்தால் கால கஷ்டமாக இருக்குது. நல்ல டிகிரி உயர்ந்த டிகிரி தான், என்ன பண்ணுறது? எனவே பாருங்கள் எந்த பாட்டு 105 அதான் அங்க இருக்கிற அந்த இவையெல்லாம் நினைப்பதற்கு முன்னே அப்படியே பெருமான் நினைத்துக்கொண்டே போகலாம். வையகம் பொலிய மறைச்சிலம் பார்த்த மந்துளே மாலையன் தேர கைவர்தாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த. பாருங்க பெருமானை வணங்குகின்ற பொழுது எப்படி இருக்கான். அதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ வரலாற்றில் வந்தோம்னா ரொம்ப நேரம் ஆச்சு. வரலாற்றில் சுந்தர பெருமான் திருவதிகையெல்லாம் வணங்கி பிள்ளைக்கு வந்து வணங்க போகிறார். அவ்வளோதான், பிள்ளைன்னு சொன்ன உடனே பிடிச்சிட்டார். யார் கேட்குறார், பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமாப்பா என்று அப்படியே அடிக்கிட்டார். வரலாற்றில் நம்ம கொஞ்சம் கூட இப்போ அனுபவம் பேர அதிகமாக போகல, ஆனால் பிள்ளையிலேயே இருக்குது. செல்வ நடுமாடம் சென்று தேனோங்கி செல்லம் அதிதோய செல்லம் உயர்கின்ற செல்வ வாழ்வில்லை சிற்றம் பலமேய செல்வன் கடலேற்றும் செல்லம் செல்லுமே. வையகம் பொரிய மறைக்கிளம் பார்ப்ப மந்துளே மாலையன் தேட ஐயர் தாம் வெளியே ஆடுகின்றாரே. திருமாதர்மெல்லாம் தேடிட்டு போகிறாங்க, நமக்கு என்னென்ன நடராஜா நல்ல மன்றத்தில் இருந்து எல்லாரும் காண ஆடுறாதான், அதுக்கெல்லாம் தேடி போச்சு நமக்கு அவர் நாடி அருள் செய்கிறார். என்ன அருமை இல்லைவன். ஆமாம், மறைக்கிளம் பார்ப்ப மந்துளே மாலையின் தேர ஐயர் தாம் வெளியே ஆடுகின்றாரே அஞ்சலி மலர்ச்சி முன் குவித்து கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிப்பு படி மருந்து. திருக்களிப்பு படிங்கிறது அந்த பெருமான் எழுந்தொல்லி இருக்கிற அந்த மேல் மாடம் இருக்குல்ல, அந்த மாடத்தில் இருக்கிற அந்த வாயில் தான் திருக்களிப்பு படின்னு அங்கே சென்றாராம் என்று இல்லை இதை இதை சொல்லிட்டு முடிச்சிடும். இது எல்லாரும் தெரிய பார்த்து எப்படி வணங்கினார் சுந்தரர், இது எல்லாரும் தெரியும் அல்லவா. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள புறம் போகேன் புறம் போகல் ஒட்டேன் கருதினேன். எனவே ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள பெருமானை கோயிலுக்கு போகின்ற பொழுது அட்டென்ஷன் அப்படிங்கிறமே அதுதான் ஆங்கிலத்தில் சொன்னேன். நம்முடைய கண்ணானது மட்டும்தான் வேலை செய்யணுமே தவிர காது வாய் மூக்கு உடம்பு வேற எதுவும் என்று சொல்லக்கூடாது, கண் மட்டும்தான் வேலை செய்யணும் கோயிலில் காணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள இது புறக்கருவி, இனி அகக்கருவி அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் நாள் இருக்குது, அதில் சித்தம்ங்கிற ஒன்று தான் வேலை செய்யணும் சிந்திக்காது, அப்படியே பெருமான சிந்திச்சு பாருங்க. அப்போ புறக்கருவியில் கண்கள் மட்டும் திறந்திருக்கணும், அகக்கருவியில் சித்தம் மட்டும் இருக்கணும். சிந்தையாக நமக்கு மூன்று குணம் இருக்குது, ஒன்று ஆணவம் இல்லை, அப்புறம் இன்னொன்று என்ன கண்மம் மாய் இல்லைங்களா. அந்த ஆணவம் இருக்குது பாருங்க, சாத்திரிய குணம் ராட்சத குணம் தாமத குணம் சிவசிவ அதானே கேட்டேன். சாத்திரிய குணம் ராட்சத குணம் தாமத குணம், தாமத குணம்னா சோம்பேறித்தனம் எடுத்தாலும் என்ன அல்வா தடிங்களை சாப்பிட்டுமாம் சரி ஒன்று கொண்டாங்க இல்லை அப்போ தான் சாப்பிட்டாலும் சரி இது என்னது ஆண்டு பாருங்க இது என்னது தாமத குணம். அப்புறம் ராட்சத குணம்னு சரி ஆமாம் இப்போ தான் கேட்க தெரிஞ்சது, 3 மணிக்கே கேட்டேன் என்ன இது பாயுது ஒன்று அதுவும் தப்புனா. சாத்திய வேணும்னா அல்வாவா தருவீங்களா சரி கூடு சாத்தி அது இப்படி இருந்தால் வீடு நல்லா இருக்கும்ல, அது போல தான் கோயில் போனாலும் இப்படி இருக்கு. ஐந்து கண்களே கொள்ள அளப்பரும் தரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. இந்த மாதிரி 3 கருவிகள் இப்படி இருக்கத்தான் இந்துவா கடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் அப்படி போய் பெருமானை கண்டாலே வந்த பேரின்பம் மகிழ்ச்சி அப்படியே திளைக்குமா, வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மறந்தா. அதான் சுந்தர போய் வணங்கிய அமைப்பு. அப்படி போய் பெருமானை வணங்கினாரான், வணங்கி தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த திரவியே எனக்கு இதெல்லாம் நெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. தென்னிலா மலர்ந்த வேணியாய் பெருமானி நிலவு பொறிஞ்சிருக்கிற தடையுடையவன் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த திரவியே எனக்கு வாழிலாம். இந்த பிறவியே எனக்கு நல்ல நல்ல பிறவி தான் சாமி, ஏன் உங்கள் வணங்கினால இன்பமாம் என்று அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதான் கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய. தன்னை தண்ணி தாழ்தாரையாக கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல்வல் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்த அப்படி பதினாறாம் இப்படி எல்லாம் பாடினார்னு இருக்கு. இன்னைக்கு சுந்தரர் பதிகம் தில்லைக்கு தெரியும் கிடைக்கல தெரியுதா, சுந்தர பதிகம் தில்லைக்கு கிடைக்கிதா, எவ்வளவோ தவக்கிறது. இப்படி நல்லா தன்னை மறந்து பாடியிருக்கிறார், பாடினார் பண்ணிவரா பண்ணினார் இருக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் வெறும் ஏற்றில் எழுதியாதது கரையாங்கிறான்னு சொன்னால் இப்படி போயிட்டு உண்ணாமலை உமையாளுடன் தான் இருக்குது. அதான் ஞான சொல்ல சொல்கிறேன், அப்படி தான் இருக்கே தவிர அது மட்டும் இல்லைவா, ஒன்று தான் இருக்குது. ஒன்றவன் தானி இரண்டவன் இன்னும் என்று சொல்லி இப்பொழுது நாமும் இங்கே சுந்தர பெருமானோடு தில்லையின் பதியில் வணங்கும் வணங்கி அப்படியே வெளியில் வந்தார். என்ன அப்படின்னா, சரி நீங்கள்லாம் அவரவர் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நேரம் மணி வாங்கியிருக்கீங்க, எல்லாம் வீட்டுக்கு சென்று வாருங்கள் அடுத்த வாரம். சுவாமி அடுத்த வாரம் இங்கேயே தில்லையில் இருக்கிறேன்னா உங்களுக்காக விசுவா விசுவா விசுவா சேசுவான்னு இதை வணங்கி இப்படி சுந்தரம் விடைபெற்று உள்ளே போய் சூத்த பெருமாளத்திலும் வெளியே சுந்தரனுடைய திருவடியிலும் வெளிப்பட்டு கொண்டு இப்பொழுது நேராக எங்கே வந்தால் கடலூர் வந்தால்
4: அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னின் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இனைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கழுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க இறம்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு கேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க திறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் போருமாறு ஒந்தடியேன் புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விழைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனி வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருடி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெச்சுடரீ எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானி அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுதருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின்றொழுங்கில் நாற்றத்தின் நேரியாய் தேயாய் நனியானி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேரூறி நின்று சிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயையிருடை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி குறந்தோல் போர்த்து எங்கும் குழு அழுக்கு மூடி மலம் தோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயிக் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இராத சிறியேற்கு நல்கி விலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற்கரையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரி தேசனி சேனாரமுதி சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரி ஆரா அமுதி அளவிலா பெம்மானி ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானி நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானி இன்பமும் துன்பமும் இல்லானி உள்ளானி அன்பருக்கு அன்பனி யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனி துன்னிருடே தோன்றா பெருமையனி ஆதியனி அந்தம் நடுவாகி அல்லானி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி கூர்த்தமஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வி போக்கும் வரவும் புனருவிழா புண்ணியனி காக்கும் எம் காவலனி காண்பரிய பேருணியே ஆற்றின்ப வெள்ளனி அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொடியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனி தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உள்நாரமுதே உடையானி வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணியோ என்றென்று போற்றி போந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் நீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ளப்புலக் குரம்பை கட்டழிக்க வல்லானி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி பிள்ளையுட்கூத்தனி தென் பாண்டி நாட்டானி அல்லல் பிறவி அறுப்பானி ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே நமக்கு அமைந்துள்ள திருவருட் பயனிலே முதல் அதிகாரத்திலே 8வது குரட்பாவிலிருந்து தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. இந்த முதல் அதிகாரமாகிய 13 சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களில் 10 பற்றி விளக்கிச் சொல்கின்ற அதிகாரமாகும். 13 என்ற தலைப்பிற்கிணங்க 10 ஏனைய பசுபாசங்களிலும் எவ்வாறு மேம்பட்டு விளங்குகின்றது என்ற உண்மையினை மிக அருமையாக எடுத்துரைக்கின்ற அதிகாரம் 13. திருக்குறளுக்கு 2 சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று சிறந்த செய்திகளை சொல்லுதல், 2வது அதை அழகாக நயமாக சொல்லுதல். அதைப் போலவே இந்த திருவருட்பயன் சாத்திரமும் பல சித்தாந்த சாத்திரங்களைப் போல அரிய சித்தாந்த செய்திகளை சொல்வதோடு அதனை ஈடு இணையில்லாத ஒரு அழகோடு நயமாக சொல்கின்றது. அது குரல் வெண்பாவிற்கே அமைந்த ஒரு தனிச்சிறப்பு. அந்த குரல் வெண்பா என்ற அந்த செயல் முறை சிறந்த புலவர்களிடம் அமையும் பொழுது, அதுவும் ஞானிகளிடம் அமையும் போது, அதனுடைய தனித்தன்மையினை மக்களெல்லாம் உளம் கொண்டு மகிழ்ந்து போற்றுவதற்கு இடனாகின்றது. அந்த வகையிலே இந்த பதிமுதினை அதிகாரத்திலே மிகச்சிறப்பாக பதியினுடைய மேன்மையினை ஒவ்வொரு குரட்பாவிலும் எடுத்துரைத்த ஆசிரியர் இந்த எட்டாவது குரட்பாவிலே சொல்வது என்னவென்றால், பதிப்பொருள் எல்லா உலகங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்தை சொல்லி அதன் மேல் ஒரு சிறப்பான உண்மையினையும் உணர்த்தும். எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்திலும் பதிப்பொருள் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்து இந்த அதிகாரத்தின் முதற் குரட்பாவிலே கூறப்பட்ட கருத்துதான். ஆகையினாலே அதே கருத்தை மீளவும் எட்டாவது குரட்பாவிலே சொன்னால் அது கூறியது கூறல் என்று குற்றமாகிவிடும். ஆகையினாலே இந்த குரட்பாவிற்கென்று ஒரு தனி கருத்து உள்ளது. அது என்னவென்றால், முதற் குரட்பாவிலே நாம் படித்தோம், எல்லா உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்ற உண்மையினை படித்தோம். ஓமையும் கூறினார்கள், உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, 11 உயிர்களிடத்தும் அகரம் தவிர மற்ற 11 உயிர்களிடத்திலும் மற்ற 18 மெய்யெழுத்துகளிடமும் அந்த அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, அதுபோல இறைவனும் எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் அறிவு மயமாக நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த எட்டாவது குரட்பாவிலே அதன் மேல் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அவ்வாறு எல்லா உயிரிடத்தும் கலந்திருந்தாலும் உலகங்களிடத்தும் கலந்திருந்தாலும் தன்னுடைய இயல்பிலே சிறிதும் மாற்றமின்றி, அதான் நிர்விகாரி என்று சொல்வார்கள், விகாரப்படுதல் என்பது அவனிடம் கிடையாது. அது உயிர்களாகிய நம் மேல் வைத்து பார்த்தால்தான் நமக்கு அந்த உண்மை விளங்கும். உயிர்களாகிய நாம் எப்படி எதை சார்கின்றோமோ அதன் வண்ணமாகி விடுவோம். சாந்ததன் மயமாய் விளங்குதல் உயிர்களாகிய நம்முடைய இயல்பாக உள்ளது. இறைவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். உண்மை என்னவென்றால், அப்படி எல்லா பொருள்களிடத்தும் கலந்திருக்கின்றானே சிவபெருமான், அந்த சிவபெருமானை சார்ந்துதான் மற்ற எல்லா பொருள்களும் இருக்கின்றன. ஒழிய மற்ற பொருள்களை சார்ந்து சிவம் இருப்பதில்லை. கலந்து இருப்பது என்பது வேறு, சார்ந்து இருப்பது என்பது வேறு. சார்ந்திருந்தது என்றால், எந்த பொருளை ஏதாவது ஒரு பொருளை சார்ந்து நாம் இருக்கின்றோம் என்றால் அதன் சார்பு இல்லாவிட்டால் நமக்கு இழப்பு ஏற்படும். உணவை சார்ந்திருக்கின்றோம், உடையை சார்ந்திருக்கின்றோம், இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றோம், இன்னும் எத்தனையோ உலக போகங்களை. ஏன்னா முதல்ல உடலை சார்ந்து விட்டோம், உயிர்களாகி நாம் உடலை சார்ந்து விட்டோம். அப்ப உடலோ உடையை சார்ந்திருக்கின்றது, உணவை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது. மேலும் இவை அத்தியாவசிய சார்புகள். இவை தவிர ஆசையின் காரணமாக இன்னும் ஈட்டிக்கொண்ட சார்புகள் மிக பல. ஆகவே இப்படி பல சார்புகளிலே துடக்குண்டு, அதாவது அந்த சார்பு இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்று அதற்குள்ளே அகப்பட்டு கிடத்தான் துடக்குண்டு கிடத்தல். அப்படி பல சார்புகளுக்குள்ளே துடக்குண்டு பந்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் நாம் இருக்கின்றோம். ஆனால் இறைவன் எதையும் சார்ந்திருப்பது எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். ஆனால் தன்னுடைய தனிமுதல் தன்மையிலே எந்த மாறுபாடும் இல்லாமல் நிர்விகாரியாக விளங்குகின்றான். உலகத்தை ஒடுக்குவதும் அவன்தான். உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குபவன் முத்தொழிலுக்கும் முழுமுதற் தலைவன் சிவபெருமான் தான். உரைத்தவி தொழில்கள் மூன்றும் மூவருக்குலகம் போத வரைத்தொருவனுக்கு ஆக்கி வைத்தது இங்கு என்ன எண்ணின் வித்யார்ல என முத்தொழில்களுக்கும் மும்மூர்த்திகள் சொல்லியிருக்கும் போது முத்தொழில்களையும் சிவபெருமான் ஒருவனே செய்வான் சொல்வது என்ன என்றால், அவனுடைய ஆணையின் வழி நின்றுதான் அயனும் திருமாலும் படைத்தல் காத்தல் ஆகியவற்றை செய்கின்றார்கள். ஆகவே அவையும் அவனுடைய தொழிலே என்று தெளிவாக்கினார். அப்படி எல்லா உலகங்களும் அழியும் போதும் கூட அவன் தன்னுடைய தனித்தன்மையிலே மாறுபடுவதில்லை. திருவாசகம் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. வான்கட்டு மாறுதம் வாய்ந்து அடல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மை என்று அருமையாக எடுத்துக்கொண்டார். எல்லா உலகங்களும் நம் நிலையில் தெரிந்து ஒடுங்குகின்ற சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருவனே தான் ஒடுங்காமல் நிலைபெற்று விளங்குகின்றான். ஒடுங்காமல் விளங்குதல் மட்டுமன்று சிறிதும் விகாரமின்றி தன் நிறைவு

அது மாதிரி அவன் எப்பொழுதும் அந்த தாயில் சிறந்த தயாவாக அவன் விளங்குவதனாலே அவன் நிலையிலே எந்த மாறுபாடும் கிடையாது. அதைத்தான் இங்கே சிறப்பாக சொன்னார் இந்த எட்டாவது குரட்பாவிலே. நீரிலே சூடு கொதிக்கின்ற நீரை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். கொதிக்கின்ற நீரிலே சூடு எப்படி முழுமையாக அந்த நீர் முழுமையும் உள்ளதோ அதுபோல எப்பொருள்களிலும் சிவபிரான் கலந்திருந்தாலும் தன்னுடைய நிலையிலே சிறிதும் மாறுபாடின்றி கலந்துள்ள பொருள்களின் காரணமாக அந்த கலந்துள்ள பொருள்களின் தன்மை தனக்கு எய்துதலின்றி தான் ஏகனாய் நிற்பான் என்று அருளி செய்தார் எட்டாவது குரட்பாவா. இதற்காக இதை சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. ஏனென்றால் ஏழாவது குரட்பாவிலே அடியவர்களுக்கு அகலாத ஞானமாய் விளங்குகின்றான், வானுலோருக்கு எட்டாதவனாய் விளங்குகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அப்ப முதல் குரட்பாவிலே எல்லா பொருள்களிடத்திலும் சிவபெருமான் கலந்து விளங்குகின்றான் சொல்லிவிட்டு ஏழாவது குரட்பாவிலே அடியாரிடத்து மட்டும் நீங்காமல் விளங்குகின்றான், அப்ப மற்ற பொருள்கள் நீங்கி விளங்குகின்றானா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த ஐயத்தை அறுக்க வேண்டும், அந்த ஐயத்தை போக்க வேண்டும். அதுக்காகத்தான் மீளவும் அந்த கருத்தை முதற் குரட்பாவிலே சொன்ன கருத்தை மீளவும் சொல்லி வலியுறுத்தி எல்லா பொருளும் இருக்கின்றான். அப்ப அடியவர்களிடம் மட்டும் அவனுடைய கலப்பு சிறப்பாக உள்ளது. அதாவது எல்லா பொருளிடத்தும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் அடியவர்களிடம் கொண்டுள்ள கலப்பு எப்படி என்றால் அடியவர்களிடத்து தான் இருப்பதை அந்த அடியவர்களுக்கு உணர்த்துகின்றான், மற்ற பொருள்கள்ட்ட தன்னுடைய கலப்பை அந்த பொருள்களுக்கு உணர்த்துவதில்லை. அடியனிடமும் சிவபெருமான் இருக்கின்றார் என்றால் சிவபெருமான் அடியனுக்கு தன்னை உணர்த்தி கொண்டிருக்கவில்லை. அடியனுக்கு உணர்த்துவதெல்லாம் வினைக்கீடான போகங்களைத்தான். ஆனால் சிறந்த சிவனடியார்களுக்கு அவர்கள் உள்ளத்திலே தாம் தங்கி உள்ளதை உணர்த்துகின்றார். ஏன்னா உணர்த்தினா அவர்கள் உணரக்கூடியவர்களாக பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பக்குவம் வராதவர்களுக்கு தன்னை உணர்த்த மாட்டான், வினைப்போகங்களையே தான் ஊட்டுவான். ஆகையினாலே அடியவர்களிடத்திலே அவன் நீங்காமல் இருக்கின்றான் என்பதற்காக ஏனைய பொருள்களிலே நீங்கியிருக்கின்றான் என்பது பொருள் அன்று, ஏனைய பொருள்களிலே அவன் இருந்தாலும் அவனுடைய இருப்பினை ஏனையோர் அறிவதில்லை, அடியவர்களுக்கு அவர்கள் அறியத்தக்க வகையிலே விளங்கி தோன்றுகின்றான் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒன்பதாவது குரட்பாவிலே என்ன கருத்தை சொல்கின்றார்கள் என்றால், அப்போ அடியவர்களுக்கு மட்டும் அவன் வந்து தன்னை விளக்கி நன்மை செய்கின்றானே, ஏனையவர்களுக்கு அந்த நன்மையை செய்யவில்லையே என்று சொன்னால் ஏனையவர்களும் அடியார்களாக ஆக வேண்டும், ஆனால் அவர்களுக்கும் அந்த நன்மையை செய்வான். இதிலே அவன்பால் எந்த குற்றமும் கிடையாது, அவனை யார் வேண்டி நிற்கின்றார்களோ அவர்கள் அவன் தருகின்ற இன்பத்தை பெறுகின்றார்கள். சிவத்தை சாராமல் உலகமே நமக்கு உண்மையான சார்பு என்று கருதுபவர்களுக்கு அந்த சிவபெருமான் தருகின்ற முத்து இன்பம் கிடைக்கவில்லை. ஆகவே சிவமே நமக்கு சார்பு என்று சொல்லி சிவநெறியிலே உழுகுகின்ற மெய்யடியார்களுக்கு அவன் அந்த சிவானந்தமாகிய பேற்றினை வழங்குகின்றான். உலகமே சார்பு என்று இருப்பவர்கள் சிவத்தை சாராமையினாலே அந்த சிவானந்தத்தை பெற முடியவில்லை. எனவே சிவத்தை சார்ந்தவர்கள் சிவமாம் தன்மையினை பெறுவார்கள். ஏன்னா ஆன்மாவுடைய இயல்பு எப்படி இருக்கு, சார்ந்ததன் மயமா விளங்கக்கூடியது ஆன்மாவுடைய இயல்பு. சிவமாம் தன்மை பெற வேண்டும், அந்த முத்து இன்பம் வேண்டும், சிவமாம் தன்மை பெறுவார்கள் வேண்டும்னா நம்முடைய இயல்பு சார்ந்தன் வண்ண மாதிரியவா இருக்கும் போது உலக விடயங்களே சார்வேன், அதற்குத்தக்க முயற்சிகளை மட்டுமே செய்வேன் என்று நான் இருந்து கொண்டு எனக்கு சிவமாம் தன்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது சிவபெருமானிடம் எப்படி அதுக்கு பொறுப்பாவார். அவர் தன் அருளை வழங்குவதற்கு எந்த தடையும் வைத்திருக்கவில்லை. தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தருந்தத்தி பின்னமிலான் என்கிறான் என்று இரண்டாவது குரட்பாவே சொன்னார். அந்த தன் நிலைமையாகிய சிவமாந்தன்மையை அவனுடைய அருட்சக்தி வழங்கும். அந்த அருட்சக்தியோடு எப்போதுமே அவன் சேர்ந்துதான் இருக்கின்றான். அதாவது தன்னுடைய அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதில்லை, கருணை என்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதில்லை. எப்போதும் கருணையாக தன்னுடைய பெருநிலையினை நமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் சுவாமி. அவரே சார்பு என்று நாம் இருக்கவன் இப்போது சிவபெருமானை நம்மால் உடனடியாக தரிசிக்க முடியாவிட்டாலும் அவன் நமக்கென்று ஒரு நெறி வகுத்திருக்கின்றானே, நூல்களை வழங்கியிருக்கின்றானே, அந்த நூல்களை கற்று அந்த நெறி வழி நாம் நின்றோம் என்றால் அதுவே நம்மால் இப்போதைக்கு செய்யக்கூடிய சிவச்சார்பு அதுதான். உடனடியாக முத்தியடைதல் என்பது நம்மால் இயலாவிட்டாலும் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ற வகையிலே சிவநெறியிலே வலுவாமல் இருக்கின்றோம் என்றால் நமக்கு சிவச்சார்பு தான். அப்படி ஒரு நிலையினை நாம் தொடங்கிவிட்டால் அதனை

0: அடைந்து முடித்து முத்திய நிலைக்கு நம்மை போட்டுவிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சுவாமி சிறப்பாக செய்வார். மற்றவற்றிலே நாம் கருத்தை வைத்து மகிழ்ச்சி கலக்கம் என்ற அனுபவங்களை அடையாமல் சிவநெறி ஒன்றே சார்பு என்று இருந்தோம் என்றால் சிவமாம் தன்மை பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆகவே சிவபெருமானிடத்திலே எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அடியவர்களும் அடியவர்கள் அவர்களுக்கு தான் இன்பம் செய்வேன், மற்றவர்கள் செய்ய மாட்டேன் கிடையாது. யாரெல்லாம் அவனே சார்பு அவனே கதி என்று இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த சிவத்தை சார்வார்கள். சாந்தன்மன்னமாம் இயல்பு உயிர்களுக்கு இருப்பதனாலே அவர்களும் சிவமாந்தன்மையினை பெறுவார்கள். அவனை சாராம அந்த இயல்பை நாம் பெற முடியாது. ஆகையினாலே நன்னார்க்கு நலமிலன் நன்னினருக்கு நல்ல மாற்றி சொன்னார். நலமிலன் நன்னார்க்கு 9வது குறட்பா தொடங்குகின்றது. நலமிலன் நன்னார்க்கு நன்னுதல் என்றால் பொருந்துதல் சார்தல். நலமிலன் நலத்தை செய்ய மாட்டான். எது இங்கு நலம்னு சொல்லப்பட்டது என்ன என்றால் நாம உலகியல் பேறுகளை எல்லாம் பெற்றால் அது நலம் நினைக்கும். நலமாக இருக்கின்றீர்களா, எல்லா உலகியல் பேறுகளும் பெற்று இருக்கின்றா பொருளை தான் நாம நலமாக இருக்கின்றீர்களா. ஆனா இங்க சொல்லப்பட்ட நலம் என்பது முத்தி இன்பத்தை சொன்னது. மற்ற உலகியல் பெயர்கள் எல்லாம் வினைக்கு ஏற்றபடி வழங்கிடுவார். அது வந்து சிவனடியார்களா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எல்லா சமைத்தவர்களிலும் செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள், எல்லா பேர்களும் பெற்றிருக்கின்றார்கள், நாட்டியர்கள் கூட செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்கெல்லாம் வழங்கினார்கள் என்றால் அதெல்லாம் வினைக்கு இடா வழங்கக்கூடிய பெயர்கள். அவர்கள் வந்து சுகத்தை நினைச்சாலும் சரி நினைச்சாலும் சரி நிலையற்ற பெயர்கள். இந்த பெயர்களை வழங்குவார் அவ்வளவுதான். அடுத்த பிறகு அது எங்க தூக்கி போடும் சொல்ல முடியாது. அதை நாம பெரிய சிறப்பு நாம நினைத்துக் கொண்டிருப்பதனால மயங்குகின்றோம். சிவபெருமானை வழிபடாமலே எத்தனை பேர் இப்படிலாம் இருக்கின்றார்களே, இப்ப அவர் தான் சிறப்பான கடவுள்னு சொல்றது என்ன இருக்கு. அது காரணம் என்ன, உலகியல் பேர் தான் முடிவான பேர்கள் நாம் நினைப்பது. ஆனால் நலம் என்று ஒன்று இருக்கின்றது, அது முத்தி பேரு. அந்த முத்தி பேரை சிவ வழிபாடு செய்யாதவர்கள் ஒருபோதும் அடைய முடியும். நிலையாமை என்ற துன்பத்திலிருந்து ஒரு நாளும் சிவனடியார்களை தவிர வேறு யாரும் மீட முடியாது. மீட முடியும்னு சொன்னா அது எத மாதிரி என்று சொன்னால் ஆகாயத்தையே எடுத்து ஒருவன் போர்வையாக போர்த்தி கொண்டு குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஒருவன் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தியை அடையலாம் என்று உபநிடதம் சொல்கின்றது. அதனை மொழிபெயர்த்து நம்முடைய கந்த புராணமும் சொல்கின்றது, நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய காஞ்சி புராணமும் சொல்கின்றது. ஆகையினாலே மானிடன் விசும்பின் தோலை என்று சொல்கின்றது. மானிடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாய். ஒரு போர்வை மாதிரி ஆகாயத்தை சுருட்டி கொண்டு போர்த்தி கொண்டு குளிரில் இருந்து அவன் தன்னை காத்துக் கொள்ள முடியும் என்றால் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளலாம். ஆகையினாலே சிவன் சிவபெருமான் வழிபாட்டிற்கென்று என்ன சிறப்பு இருக்கின்றது என்றால் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு சிவனடியார்களாக இருப்பவர்களே முத்தி பெறுவர். நன்னார்க்கு நலமிலன் தன்னை பொருந்தாதவர்களுக்கு அவன் நலம் செய்ய மாட்டான், முத்தி இன்பத்தை வழங்க மாட்டான். நன்னினருக்கு நல்லன் தன்னை சார்ந்தவர்களுக்கு வழங்குவான். ஏன்னா அவனை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் அந்த இன்பம், அதை சாராமல் பெற முடியாது. ஆகையினாலே யாராக இருந்தாலும் தன்னுடைய அடியார்களாக இருந்தால் தன்னை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பெருவாழ்வை அருளுகின்றான். சாராதவர்களாக இருந்தால் அருள்வதில்லை. ஆகையினாலே அவனுக்கு வஞ்சனை கிடையாது. சலமிலன் வஞ்சனை கிடையாது. ஓர வஞ்சனை என்று சொல்வார்களே, சிலருக்குத்தான் நன்மை செய்வேன் சிலருக்கு செய்ய மாட்டேன் அது மாதிரி கிடையாது. அந்த வஞ்சனை இல்லாதவன் ஏன் அப்படின்னா பேர் சங்கரன் என்றார். அதான் ரொம்ப சிறப்பு. சம் என்பது இன்பம், கரன் என்பது இன்பத்தை செய்பவன். சங்கரன் இன்பத்தை செய்பவன், இது வடமொழி சொல். ஆக சங்கரன் என்பதே அவனுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இன்பத்தை செய்பவன், இன்பத்தை செய்பவன் எப்படி துன்பத்தை செய்வான்? ஆகையினாலே சிலருக்கு துன்பம் தர வேண்டும் என்று அவன் நினைப்பது கிடையாது. ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால் தன்னை சார்ந்தவர்களுக்கு சிவபெருமான் முத்தி இன்பத்தை வழங்குகின்றார். தன்னை சாராமல் உலகத்தையே சார்ந்திருப்பவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவதில்லை. அவர்களுக்கு ஒருபோதும் வழங்குவதில்லையா என்றால் அங்கதான் அவருடைய சிறப்பு இருக்கின்றது. தன்னை சாராதவர்களுக்கு வினை போகங்களை ஊட்டுகின்றார், வினைக்கீடாக உலக போகங்களை ஊட்டுகின்றார். அதை எதற்கு ஊட்டுகின்றார்? அதான் முக்கியமாக எழுப்ப வேண்டிய கேள்வி. தன்னை சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்கட்டும், சாராதவர்களை வந்து பேசாம விட்டுறலாமே. என்ன சார்ந்தா உனக்கு முத்தி இன்பம் கிடைக்கும், நீ போ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு விட்டுலாமா? அதுவும் விடவில்லை. வினைக்கீடான போகங்களை ஊட்டுகிறார். ஏன் ஊட்டுகின்றார்? அந்த வினைப்போகங்களை உணர்ந்து அவற்றின் நிலையாமையினை உணர்ந்து அப்ப நிலைத்த பேரு என்று ஒன்று இருக்க ஒன்று நமக்கு கிட்ட வேண்டுமே அந்த நிலைத்த வேறு எதுவாக இருக்கும் என்ற சிந்தனை அவர்களிடம் ஏற்படுத்தி அதன் மூலமாக சமய நெறிகளை ஒழுகச் செய்து படிமுறையிலே பல்வேறு சமய நெறிகளிலே வளர்த்து இறுதியிலே சிவநெறி பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த ஆன்மாவிற்கு ஏற்படுத்தி அந்த ஆன்மாவையும் சிவநெறி ஒழுகச் செய்து தன்னை சாராமல் பல பிறவிகளை கழித்துவிட்ட ஆன்மாவையும் ஏதாவது ஒரு நெறிமுறையின் படியாக அந்த ஆன்மாவையும் வளர்த்து சிவநெறி ஒழுகச் செய்து தன்பால் சேர்த்து அந்த முத்தி இன்பத்தை அந்த ஆன்மாவுக்கும் வழங்கிவிடுகின்றான். ஆகவே சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவான், சாராதவர்களுக்கு வழங்க மாட்டான் என்று சொன்னால் சாராதவர்களுக்கு உடனடியாக வழங்க மாட்டான் என்றுதான் பொருள். ஆனால் சாராதவர்களையும் சார வைத்து அவர்களுக்கும் அந்த முத்தி இன்பத்தை ஒரு காலத்தில் வழங்கியே தீர்வான். ஏன்னா இன்பத்தை செய்பவன் என்றே அவனுக்கு பொருள் இருக்கின்றது. ஆகவே இன்பத்தை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவிகளுக்கு இன்பத்தை வழங்குகின்றான். அந்த இன்பத்தை உணர முடியாத நிலையிலே இருப்பவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் அந்த இன்பத்தை வழங்குவான். ஆகவே எல்லோருக்கும் முத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுடைய பெருங்கருணையா. ஆகையினாலே அடியார்களுக்கு முத்தி வழங்குகின்றான், அடியார் அல்லாதவர்களை அடியார்களாக ஆக்கி பல பிறவிகளிலே செலுத்தி போகங்களை ஊட்டி பக்குவப்படுத்தி அவர்களையும் அடியார்களாக்கி அவர்களுக்கும் அந்த புத்தி இன்பத்தை வழங்குவான். எல்லாருக்கும் இன்பம் செய்ய வேண்டும். அதான் அந்த சிவநெறி நிலையிலே நிற்பவர்கள் அதான் சொல்கிறார்கள், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமேன் ஏன் சொல்கிறார் என்றால் அதான் சிவ சிந்தனையோடு பொருந்திய சிந்தனை. அதான் ஏன்னா சிவபெருமானுக்கு அதான் சிந்தனை, எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும் அதற்காகத்தான். ஆகையினாலே அவனுடைய அந்த பெரும் கருணையினை உணர்த்தக்கூடிய அருமையான பாடல் தேவார சொல்லாட்சியை அமைந்திருப்பது தான் மேலும் சிறப்பு. சலமிலன் சங்கரன் என்று அப்பர் பெருமான் சொல்லியிருக்கின்றார். சலமிலன் வஞ்சனை இல்லாதவன், எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்த சீரிலே சொல்லிட்டாங்க சங்கரன். ஏன்னா இன்பத்தை செய்பவன், எல்லாருக்கும் இன்பத்தையே செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து உள்ளவனை போய் இவன் வஞ்சனை உடையவன், இவன் பாரபட்சம் உடையவன் எப்படி சொல்ல முடியும்? அவன் சங்கரன் என்று அவனுக்கு இருக்கின்ற அந்த திருநாமமே அவனுக்கு வஞ்சனை என்பது பாரபட்சம் என்பது அவனிடம் சிறிதும் கிடையாது என்பதை உணர்த்துகின்றது. அப்போ சிலருக்கு தானே முத்தி கொடுத்திருக்காரு, எத்தனையோ பேர் கொடுக்கலையேன்னா சார்ந்தவர்கல்லால் நலமிலன், இவர்கள் அவனை சாரவில்லை. அப்போ சாரில்லைன்னு அவர்கள் அப்படியே விட்டுட்டானா? இல்ல, சார வைத்து முத்தி கொடுப்பான். ஆகையினாலே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன், நாடொரும் நல்குவான் நலன். குலமிலராகினும் குலத்தினுக்கேற்றது ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமான் நமச்சிவாய பதிகத்திலே அருளி செய்தார்கள். அந்த சொல்லாட்சிகளை அப்படியே கையாண்டு பார்த்தோம். இதற்கு முன்னால் ஒரு குரட்பா பார்த்தோமே, ஏழாவது குரட்பாவிலே ஆனா அறிவாய் என்று சொல்லி திருவாசக சொல்லாட்சியினை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த பாடலிலே தேவார சொல்லாட்சி, இதற்கு முந்தைய எட்டாவது குரட்பாவிலும் திருவாசக சொல்லாட்சி. நீருரு தீ என்று வந்தது, அதை எரியுரு நீர் என்று அதே ஓமையை கையாண்டிருந்தார் திருவாசக சொல்லாட்சி. இந்த குரட்பாவிலே தேவார சொல்லாட்சி. ஆக திருமுறைகளின் கருத்து சைவ சித்தாந்தமே என்பதை அந்த சொல்லாட்சிகளை வைத்தாதான் நன்னூல் என்ற தமிழ் இலக்கண நூல் அருமையாக சொல்லும். முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னைய போல் போற்றுவதும் என்பதற்கும் முன்னோரின் வேறு நூல் செய்துவனும் மேற்கோளில் என்பதற்கும் ஊறு பழஞ்சூத்திரத்தின் போல் என்று நன்னூல் சொல்கின்றது. அதாவது தொல்லாசிரியர்களுடைய வழி நின்று நூல் செய்கின்ற பிற்கால ஆசிரியர்கள் தொல்லாசிரியருடைய கருத்தைத்தான் தான் சொல்கின்றோம் என்பதை நன்கு உணர்த்தும் பொருட்டு நம்முடைய ஆசிரியர்களுடைய கருத்தை மட்டும் கூறாமல் அவர்கள் கையாண்ட அந்த சொற்பிரயோகங்களையும் தாமும் கையாள வேண்டும். அதன் மூலம் இந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் என்பது படிப்பவர்களுக்கு நன்கு விளங்கும் என்று நன்னூல் இலக்கணம் வகுக்கின்றது வழிநூல் செய்பவர்கள். அது மாதிரி திருமுறைகளின் வழிவந்ததே சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்ற கருத்தினை உணர்த்தும் பொருட்டு அந்த தேவார சொல்லாட்சியை மிகச் சிறப்பாக போற்றியுள்ளார். நலமிலன் சலமிலன் சங்கரன் என்று அந்த அப்பர் தேவார பாடலே வருகின்ற அந்த சொற்பிரயோகங்கள் இங்கும் வருகின்றன. ஆகையினாலே அடியாரிடத்தில் மட்டும் அகலாமல் இருக்கின்றான், வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்றான் என்று ஏழாவது குரட்பாவிலே கூறினார்களே, ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாதமன் என்று சொன்னதனாலே ஏதோ வானோர்களுக்கெல்லாம் இன்பம் அடங்க வேண்டாம், அவர்களெல்லாம் தனக்கு வேண்டாதவர்கள், அடியார்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள் அவர்களே தமக்கு வேண்டியவர்கள் என்று சிவபெருமான் கருதவில்லை. எல்லா உயிர்களையும் அவர் ஒன்றாகத்தான் நோக்குகின்றார். ஆனால் அடியார்கள் என்பவர்கள் அந்த ஆன்மாக்கள் சிவமே சார்பு என்ற தெளிவுணர்ச்சியோடு சிவத்தை சார்ந்து விட்டதனாலே அவர்கள் சிவமான் தன்மை இன்பத்தை பெறுகின்றார்கள். வானோர்கள் அந்த உண்மையை அறியாமல் அவர்கள் போகங்களையே சார்ந்திருப்பதனாலே அவர்களுக்கு இந்த சிவச்சார்பு எட்டாமல் இருக்கின்றது என்ற உண்மையை உணரும் வகையிலே இந்த ஒன்பதாவது குரட்பாவை வைத்துள்ளார். ஆகையினாலே இந்த ஒன்பது குரட்பாக்களின் மூலமாக இந்த ஒன்பது குரட்பாக்களுடைய கருத்தையும் நாம் உணர்ந்ததன் பயன் என்ன? சில செய்திகளை அப்படியே தெரிந்து கொண்டு போய்கொண்டிருப்பதுதான் சாத்திரங்களுடைய, அதற்காகத்தான் சாத்திரங்கள் நமக்கு அருள் செய்தார்களா சிந்திக்கும். சிறப்பான நம்முடைய வழிநூல் ஆசிரியர், சார்பு நூல் ஆசிரியர்கள்லாம் மிகக்கருணையோடு நமக்கு விரிவாக சொல்லியிருக்கின்றனர். முதநூல் ஆசிரியர் தீவிரதர சத்தியநிபாதர்கள் தான், அவர்கள் தான் உணர முடியும் செய்திகளாக வரும். செய்திகளை சொல்வதன் மூலமாக அந்த நூல் மிகச்சிறப்பாக விளங்குகிறது. அதன் பெருநிலை, அதை நம்மால் எடுத்துரைக்கக்கூடிய நிலை அன்று, மிகப்பெருநிலை சிவஞான போதம். இப்ப வழிநூல் ஆசிரியர் சிவஞான சித்தியாரிலையும், நம்ம சார்பு நூல் ஆசிரியர் சிவப்பிரகாசம் இந்த திருவருள் பயன் கொண்ட நூல்களிலும் மிக அருமையாக எளிய சொல்லாட்சியிலே நமக்கு பல அறிவுரைகளை உணர்த்தியுள்ளது. இன்றைய தேவை எளிமை என்று பலரும் கூறி வருகின்றனர். அவர்கள்லாம் சிவஞான சித்தியார், திருவருள் பயன் இது போன்ற நூல்களை எல்லாம் போற்ற வேண்டும். ஏன்னா எந்த காலத்திலே எவ்வளவு எளிமையாக, அதுவும் அறியவற்றுள்ளெல்லாம் அறிய தத்துவ கருத்துக்களை எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள் நம்முடைய வழிநூல் ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளும், உடைநூல் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள். அல்லது சிவஞான போதத்தினுடைய பயனை நாம் நுகர முடியுமா? நம்முடைய சிவஞான போதம் ஆவாடி என்ற அந்த வள்ளலாகிய நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம், இந்த திருவருள் பயன் போன்ற சாத்திரங்களை எத்தனை இடங்களிலே எடுத்து வைத்து நமக்கு விளக்குகின்றார்கள் என்பதையெல்லாம் நான் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே இந்த திருவருள் பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒன்பது குரட்பாக்களிலே இத்துணை சிறப்பாக பதிமுதுநிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு ஏற்ப பதியினுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லிவிட்டு இந்த ஒன்பது குரட்பா செய்திகளையும் நாம் அறிந்து கொண்டதனாலே செய்ய வேண்டியது என்ன? அதாவது அறிந்தும் செயல்படாமல் இருப்பது பெரிய குறைபாடு, அறியாமையே இருப்பதே குறைபாடுதான். அறிந்தும் அதுக்கு ஏற்ற செயல்முறைகளிலே இறங்காமல் இருந்தால் அது பெரிய குறைபாடு. அதைத்தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்னும் அது அறிவீர் உயிவினை நாடாதிருத்தல் இந்தமக்கு ஊனம் என்றோ. வினைக்கு இவ்வினைன்னு உங்களுக்கு தெரிகின்றது, தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரி வினைகளையே செய்து பிராரத்தத்தையே அனுபவித்து வாழ்கின்றீர்களே, அது குறைபாடு அல்லவா? சிவபுண்ணியங்களாகிய சரியாதிகளை அல்லவா ஏற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்களே நம்முடைய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அதே போல இந்த நூலாசிரியரும் சொல்கின்றார், இந்த ஒன்பது குரட்பாக்களின் மூலமாக சிவபிரானாகிய இறைவனே நிகரற்றவன், அவன் எல்லா பொருளிடத்திலும் நீக்கமர விளங்குகின்றான், முற்றறிவுடையவன், அளவில் ஆற்றல் உடையவன், பேரின்ப காரணன், இப்படி பல சிறந்த குணங்களை பொருந்தியிருப்பவன். தான் இந்த சிறந்த பெருங்குணங்களை பொருந்தியிருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும், எல்லா உயிர்களும் அந்த பெருநிலையினை பெற வேண்டும் என்ற கருணை எப்போதும் உள்ளவன். இரண்டாவது குரட்பாசு ஆக எப்படிப்பட்ட தன்னை வழங்குகின்றான்? பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேச்சின் அருமைக்கும் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒப்பில்லாத தலைமை பொருளாக விளங்குகின்ற சிவபிரான் தன்னுடைய அந்த சிறந்த இயல்புகளை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்று கருணையோடு விளங்குகிறான். அப்படிப்பட்ட உயிர்கள் அந்த பெருநிலையினை
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு 3.
1: இந்த பாடலிலே முதல் வரிதான் இப்பொழுது நாங்கள் படிக்கிறதுக்கு தேவையான வரி. என்ன சொல்கிறார் என்றால், விச்சதின்றியே விளைவு செய்குவாய். விச்சு என்ற வார்த்தை விதையை குறிக்கிற வார்த்தை. வித்து என்பதுதான் இங்கே விச்சு என்று நிற்கிறது. தமிழுக்கு அந்த முறைமை உண்டு. அது நாங்கள் முன்பும் படித்திருக்கிறோம். வழித்தல் என்ன, வழித்தல் விகாரம், மெளித்தல் விகாரம் என்றெல்லாம் இருக்கிறது. வித்து என்று இருக்க வேண்டியது இங்கே விச்சு என்று இருக்கிறது. விச்சதன்றியே விளைவு செய்குவா என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், விதை இல்லாமலே நீ மரத்தை உண்டாக்கக்கூடியவன் என்று அர்த்தம். இதுக்கு என்ன என்று விளக்கம் எழுதுகிறவர்களுக்கு பெரியவர்கள் செய்வார்கள். நம்முடைய உடம்புக்கு எல்லாம் மாயை தான் வித்து, அதிலே இருந்து பிறந்தது தான் நம்முடைய உடம்பு. ஆனால் இறைவனுடைய உடம்பு மாயை என்ற வித்திலே இருந்து பிறப்பதில்லை. அதனால் தான் சொல்லுகிற பொழுது விச்சதன்றியே விளைவு. அவன் எங்களுக்கு மாயை இல்லாவிட்டால் உடம்பு இல்லை. இறைவனுக்கு மாயை அல்ல உடம்பினுடைய மூலம். திருவருளையே வடிவமாக கொண்டு இறைவன் வருவான். இதுதான் சைவர்களுடைய நம்பிக்கை. அவன் எங்களுக்கு எங்களுடைய உடம்புக்கு மூலம் மாயை என்பது போல இறைவனுடைய உடலுக்கு மூலம் திருவருள் தான். திருவருளே தான் அவனுக்கு வடிவமாக வரும். ஆகவேதான் இந்த பாடலிலே சொல்லுகிற பொழுது வனவாச கடந்த தேவர் சொல்லுகிறார், பொய்காட்டா மெய்யா என்கிறார். அதாவது எங்களுடைய உடம்பெல்லாம் பொய்யில் மாயையிலிருந்து வருகிற உடம்பாகவே பொய்காட்டும் மெய். இறைவனுடைய உடம்பு பொய்காட்டா மெய் என்றால் மாயையிலிருந்து வந்த உடம்பல்ல, திருவருளே வந்த உடம்பு என்பதை சொல்கிறதற்காகத்தான் அந்த வரியை அமைக்கிறார். என்னவோ இன்றைக்கு அதிர்ஷ்டவசமாக இவ்வளவும் தொடர்ந்து சொல்லிவிட்டேன். இனி இதுல இருந்து நீங்கள் வாசிக்கலாம்.
2: பொய்காட்டா மெய்யா, வினை தராத உடம்பை, அதாவது அருள் உடம்பை உடையவரே.
1: இப்ப புரியுதுங்களா? இப்ப நான் இவ்வளவும் சொன்னாதான் இந்த வரிக்கான விளக்கம். அதாவது வினை உடம்பை அல்லாது என்றால் வினையாலே விழுந்த மாயை உடம்பை அல்லாது அருள் உடம்பை உடையவனே, திருவருளையே உடம்பாக கொண்டவனே.
2: திருவெண்ணை வித்தகா, திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருடியுள்ள ஞான தேசிகரே.
1: நல்ல ஞான குருவை ஞான தேசிகன் என்று சொல்வது வழக்கம். திருக்குறளையும் அந்த இடங்கள்லாம் வருகிறது. ஞான தேசிகன் என்றால் அறிவை தரக்கூடிய தேசி. தேசு என்பது ஒளி, அறிவொளியை தரக்கூடிய பெரியவனே. என்ன நினைக்கிறார் என்றால், மெய்கண்ட தேவரை சிவனென்றே நினைக்கிறார் மனவாசகம் கடந்த தேவர். மெய்கண்ட தேவரை நம்மை போன்ற ஒரு மானுட குரு என்று நினைத்தால் பொய்காட்டா மெய்யா என்று சொல்லி இருக்க மாட்டார். பொய்காட்டா மெய்யா என்று சொன்னதனாலே என்ன தெரிகிறது, அது சிவனே தனக்கு குருவாக வந்து நிற்கிறார் என்று சொன்னபடியால் தான் அவரை விழித்து விட்டு அவருக்கு ஊர் அட்ரஸ் எல்லாம் சொல்லுகிறார். திருவெண்ணை
2: வித்தகா, திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருடியுள்ள ஞான தேசிகரே. ஐயா ஐயனே, சுத்தவினா, திரு அருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்களை.
1: கேள்விகள் கேட்க போகிறார் குருவிடம். அதான் இந்த பாடலே அவர் சொல்லி முடிக்கிற விஷயம். உன்னிடம் சில கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த வினாக்கள் என்ன வினாக்கள் என்றால் சுத்த வினாக்கள் என்கிறார். அது என்ன சுத்த வினா அசுத்த வினா என்று ஒரு கேள்வி நமக்கு நம்முடைய அறிவுக்கு எழும்பும். அதை பின்னுக்கு உரையாசிரியர் விளக்கம் செய்வார். சுத்த வினா என்றால் ஆன்மாவுக்கு மூன்று நிலை உண்டு, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று கேவலம், சகலம், சுத்தம் என்று மூன்று. இப்ப உரையிலே வரப்போறபடியால் நான் இங்கே விளக்கம் செய்யவில்லை. கேவலம் சகலம் என்ற நிலைகள் ஆன்மாவினுடைய இழிநிலைகள். சுத்தம் என்பதுதான் ஆன்மாவினுடைய உயர்நிலை. எனக்கு அந்த உயர் நிலையை நான் அடைய வேண்டும். அது சம்பந்தமான கேள்விகளை உன்னிடம் கேட்கப் போகிறேன். விளக்கம் செய் என்பதைத்தான் சுத்தவினா. என்ன அந்த பாடல் வரியை சொல்லுங்கள்.
2: சுத்தவினா நீதான் கேட்டருள், திருவெண்ணை வித்தகா ஐயா, சுத்தவினா நீதான் கேட்டருள்.
1: சுத்தவினா, சுத்தமா சுத்த நிலை அடைவதற்காக நான் கேட்கப் போகிற வினாக்களை நீயே கேட்டு அதற்கு விடையை அருள் என்பதை பொருள் கொள்ள வேண்டும். கேட்டருள் கேட்பாயாக என்று அர்த்தம் இல்லை. கேட்டு அதற்கான விடையை எனக்கு அருள்வாயாக என்று இதற்கு பொருள் கொள்ளவே.
2: சுத்த வினா, திருவருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்களை நீதான் கேட்டருள், உமது திருச்செவியில் ஏற்றருளி அவற்றிற்கு விடை கூறி அருள வேண்டும்.
1: கேட்டுக்கு பாருங்க, கேட்டுக்கு தனியே எழுதுகிறார், அருளுக்கு தனியே எழுதுகிறார். அவற்றை உன் திருச்செவியில் கேட்டு விடையை அருள்.
2: பொழிப்புரை. வந்தடைந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு நிலையற்ற உணர்வுகளாகிய பாசஞான பசுஞானங்களை நீக்கி அவற்றின் நீங்கி நிற்கும் அவர்தம் அறிவில் பதிஞானமாகிய திருவருள் ஒளியை விளங்கச் செய்து அவ்வருளுக்கு முதலாகிய பேரின்பமயமான மெய்ப்பொருளாகிய சிவத்தை அனுபவமாக உணர வைக்கும் மெய்கண்ட நாதரே, அடியேன் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். வினை காரணமாக வராத அருளுருவை கொண்ட முதல்வரே, திருவெண்ணை நல்லூரை இருப்பிடமாக கொண்ட ஞான தேசிகரே,
1: கவனிச்சுக்குங்க அந்த வசனத்துக்கு, வினை காரணமாக வராத அருள் உருவை கொண்டவரே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு விஷயம் தெளிவாகிறது. இறைவனுடைய உருவல் உரு வினை காரணமாக வந்த உரு அல்ல, அருள் உரு. அதை புரிந்து கொள்ள,
2: வினை காரணமாக வராத அருளுருவை கொண்ட முதல்வரே, திருவெண்ணை நல்லூரை இருப்பிடமாக கொண்ட ஞான தேசிகரே, அடியேன் சுத்த நிலையாகிய ஞான வாழ்வினை எய்தும் விருப்பத்தால் கேட்கும் வினாக்களை திருச்செவி ஏற்று அவற்றிற்கு விடை கூறி அருள வேண்டும் என்று ஆசிரியரிடம் விண்ணப்பம் செய்கின்றார் மாணவர்.
1: நல்லா வாசிக்கிறீங்க, அதுக்கு முதல் பாராட்டு.
2: அவ்வளவுதாங்க, பொழிப்புரை முடிஞ்சிச்சுங்க.
1: சரி, அடுத்து மேல போங்க.
2: விளக்கம். பாசஞானம். ஆன்மாக்களாகிய நாம் உடம்பையும் ஐம்புரி முதலிய கருவிகளையும் சார்ந்து
1: நின்று, ஒரு நிமிஷம் இல்லைங்க. இதுக்கு முன்ன சொன்னார் பசுஞானம், முதல் பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்று ஞானம் என்ற சொல்லுக்கு அறிவு என்ற அர்த்தம். அது உங்களுக்கு நல்லாக தெரியும். திரும்ப திரும்ப நான் அதை சொல்வது பதிய வேண்டும் என்பதற்காக. பாசத்தோடு, பாசம் என்பது மலங்கள், உங்களுக்கு தெரியும் பதிவசு பாசம் என்றால் மலங்கள், மலங்களோடு சார்ந்ததாகிய அறிவு என்று சில அறிவு உண்டு. அதற்கு பிறகு ஆன்மாவினே சார்ந்ததாகிய அறிவு என்று சில அறிவு உண்டு. இதற்கு எல்லாவற்றுக்கும் அப்பால் இறைவனை சார்ந்ததாகிய அறிவு என்று ஒரு அறிவு உண்டு. மூன்று அறிவு நிலை உண்டு, பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் என்று மூன்றாக இந்த அறிவை பிரிப்பார்கள். இப்போ இந்த ஒவ்வொரு அறிவும் என்ன என்ன என்று சொல்ல போகிறார். அதைத்தான் இந்த பந்தியிலே நாங்கள் படிக்கிறோம். பாசஞானம் படி.
2: பாசஞானம். ஆன்மாக்களாகிய நாம் உடம்பையும் ஐம்பொறி முதலிய கருவிகளையும் சார்ந்து நின்று அவற்றால் அறிவு விளங்கப் பெறுகிறோம். அங்கனம் கருவி கரணங்களால் உலகப் பொருள்களை அறியும் இடத்து அவ்வறிவு பாச அறிவு அல்லது பாச ஞானம் எனப்படும். அரிதற் கருவிகளாகிய அவையும் அவற்றால் அறியப்படும் பொருள்களும் ஆகிய அனைத்தும் மாயையிலிருந்து தோன்றிய காரியங்களே ஆகும். மாயை பாசம் எனப்படும்.
1: ஒரு சின்ன இடம் சொல்லுகிறேன். முதல் அறிவு பற்றி சொல்லுகிறார், பாசஞானம் பற்றி சொல்லுகிறார். இந்த பாசஞானத்தை எதனாலே அறிகிறோம் என்றால் கருவிகளாலும் கரணங்களாலும் அறிகிறோம். கருவி என்பது புறத்தே இருப்பது, கரணங்கள் என்பது உள்ளே இருப்பது. அந்த கரணம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. சாதாரண நிலையிலே ஒருவன் அறிவு பெறுகிறான் என்றால் அவனுடைய மெய்வாய் கண்மூக்கு செவி என்பவற்றாலும், அதற்கு பிறகு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவற்றாலும் தான் ஒருவனுக்கு அறிவு வரப்பெறுகிறது. சாதாரண நிலை, இப்ப நாங்கள் இதை படிக்கிறோம், கண்ணாலே படிக்கிறோம், பிறகு மனதாலே சிந்திக்கிறோம், புத்தியாலே நிச்சயிக்கிறோம். இவ்வளவு தான் இந்த அறிவு. இது கூட இப்பொழுது ஆரம்ப நிலையிலே இது கூட கேவல அறிவு தான். இதுல ரொம்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த அறிவைத்தான் இன்றைய உலகம் மிகப்பெரிய அறிவு என்று கருதி கொண்டிருக்கிறது. நான் விஞ்ஞானம் படித்து விட்டேன், ராக்கெட் விடுகிறேன், அது விடுகிறேன், இது விடுகிறேன், அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து விட்டேன், இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தேன், எல்லாம் இந்த கருவிகரணங்களாலே நாம் பெற்றுக் கொள்ளுகிற அறிவுதான். இதனாலே நீங்கள் பெறுகிற அறிவு என்ன என்று கேட்டால், உலகியல் சார்ந்த அறிவைத்தான் நீங்கள் பெற முடியும். இந்த இந்த நூலை படிக்கிறதனுடைய பெருமை இங்கே இருந்துதான் தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த உலகியல் அறிவு என்று நீங்கள் சொல்லுகிற எந்த ஒன்றானாலும், அது சில நேரத்திலே உலகியல்லே அது ஒரு பெரிய விஷயமாக, ஒரு ராக்கெட் பெற்று விட்டான் அல்லது ஒரு ஒரு அணுகுண்டை தயாரித்து விட்டான், எல்லாம் உலகியல் சார்ந்த விஷயம். இது மாயையிலே உண்டான பொருள்களை நீங்கள் அறிந்து கொள்வது, அதற்கு கருவிகரணங்கள் தான், அறிகருவிகள் இதை வைத்துக் கொண்டு தெரிகிறீர்கள். மாயை என்பதே பொய், அதை முதல் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாயை என்பதே பொய். இந்த பொய்யிலே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு நான் ஒரு அறிவாளி என்று சொல்வது நியாயமாகுமா? இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள. பொய் தான், எதுவும் பொய், ஒன்றும் நிலையில்லாதது. பொய் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் நிலையில்லாதது என்று அர்த்தம். நீங்கள் விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து விட்டேன், அதை கண்டுபிடித்துட்டேன், இதை படித்து விட்டேன், இதை படித்து விட்டேன் எல்லாம் பொய் பற்றி படிக்கிறீர்கள். பொய் பற்றி படித்து விளக்கம் என்று ஆகிக்கொண்டு நான் ஒரு பெரிய அறிவாளி என்று சொல்ல முடியுமா என்றால், அப்படி சொல்லுபவன் முட்டாள் என்று அர்த்தம். அதற்கு நாம் முட்டப்பட வேண்டும் என்று அர்த்தம். இதுதான் பாசஞானத்தினுடைய விளைவு. பாசஞானம் என்பது கருவிகரணங்களை கொண்டு, கருவிகரணங்களும் ஒரே மாதிரி எப்பொழுதும் இருப்பதில்லை. இது நமக்கு அது நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். கருவிகரணங்கள் அதனுடைய ஆற்றல் மாறிக்கொண்டே இருக்கிறது. 5 வயதிலே எனக்கு நன்றாக தெரிந்த கண் இப்பொழுது கண்ணாடி போடாமல் தெரிவதில்லை. இப்பொழுது நான் ஆனால் அனுபவம் கூடிவிட்டது. இப்பொழுது நான் காணுகிற உண்மைக்கும் 5 வயதிலே நான் கண்ட உண்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கருவி காரணத்தினுடைய கூர்மை மாற மாற அறிவினுடைய நிலை மாறிக்கொண்டே போகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் போன ஆண்டு கண்டுபிடித்த மருந்து இந்த ஆண்டு பிழை என்பார்கள், அல்லது போன ஆண்டு கண்டுபிடிக்கப்படாத நோய் இந்த ஆண்டு வந்து நம்மை மிரட்டும். இதெல்லாம் நம்முடைய அனுபவத்திலே தெரிகிறது. ஆகவே இது எல்லாமே பொய். இந்த பொய்யிலே ஒரு வித்தகம் பெற்றுக்கொண்டு நான் ஒரு அறிவாளி என்று சொல்லுகிறவனை போல ஒரு மூடன் இருப்பானா? ஏனென்றால் இதுக்கு கண் கண்டது காது கேட்டது என்கிறே, கண் உனக்கு எப்பொழுது கண்டது? கண்ணை ஏதோ ஒன்று இயக்குகிறது, அதனாலே நீ காணுகிறாய். அது இப்பொழுது உனக்கு தெரியும், நீ கண் கண்டது என்று சொல்லுகிறாய். அதுதான் நாம நினைக்கிறோம், காது கேட்டது என்று சொல்லுகிறாய். கடவுளை மறுக்கிறவன் கூட என்ன சொல்றான், கண்ணாலே கண்டாயா? அவனுடைய எண்ணம் இந்த நாத்தியம் பேசினுடையும் கண்ணாலே காண்பது என்பது ஒருவிதம் உண்மை என்று நினைக்கிறான். கண்ணாலே காண்பது அதுதான் முழு பொய். கண் என்பதே பொய், என்ன மாயினுடைய ஒரு விளைவு. அதனாலே காண்பது மெய் என்று நினைப்பது போல மூலத்தனம் ஒன்றும் இருக்க முடியாது. காது என்பது பொய், மாயினுடைய விளைவு. அதனாலே ஒன்றை கேட்டு நான் உண்மையை தெரிந்து கொண்டேன் என்பது பொய். ஆகவே இந்த அறிவு என்பது அடிப்படையிலே நாம் சொல்லுகிற கேவல அறிவு இருக்கிறதே, இந்த கேவல அறிவு பொய்மை சார்ந்த ஒரு அறிவு. அதிலே ஒரு பிரயோசனமும் இல்லை. அதற்கு பிறகு கேள்விகள் கொஞ்சம் ஞானம் உதிக்க உதிக்க உதிக்க, நான் அதை கண்டுபிடித்தேன், இதை கண்டுபிடித்தேன் என்றெல்லாம் சொல்லி ஞானம் உதிக்க உதிக்க, கண்டுபிடித்தது யார் என்று கேள்வி வரும். நான் இப்போது சும்மா சாதாரணமாக நான் அதை கண்டேன், இதை கண்டேன் என்று சொல்கிற பொழுது ஞானம் அதிகரிக்காதபடியால் எது கண்டது எது என்ற கேள்வி வருவதில்லை. கொஞ்சம் ஞானம் அதிகரித்த உடனே கண்டது எது என்ற கேள்வி வரும். அதுதான் மணிவாசகர் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று பாடுகிறார். கேட்கப்படுவதற்கு கேள்வி ஒரு விஷயத்தை கேட்கிறேன் அது பார்க்கிறேன் என்றால் பார்க்கிறவன் யார், கேட்கிறவன் யார்? கண் அல்ல, கண்ணுக்கு கண் பார்க்க பார்க்கவில்லை என்றால் அப்போ உள்ளே இருக்கிற கரணங்கள் பார்க்கிறா? கரணங்களும் சேர்க்க சடங்கள் தான், அது பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை தான், அது அறிவில்லை. அறிவில்லாத பொருள் ஒன்றை அறிய முடியாது. அப்ப கண் அறிவில்லாத பொருள் நிதுங்கினாலே அதுக்கு பார்க்க முடியவில்லை, இறந்தால் அந்த கண் இருந்தாலும் பார்க்க முடியவில்லை. அப்போ கண் பார்க்க முடியாது. உள்ளே இருக்கிற மனம் சித்தம் புத்தி அகங்காரம் போன்றவையும் உயிர் போய்விட்டால் இயங்குவதில்லை. ஆகவே அதுக்கும் சடம் என்று தெரிகிறது. ஒரு மணிக்கோட்டையை பற்றி போட்டு அல்லது கீ கொடுத்து விட்டால் அது ஓடுகிறது. ஓடுகிறதுக்காக அது அறிவுள்ள பொருளா? அது இயக்கப்பட்டு இயங்குகிறதே தவிர அதுவாக இயங்குகிறது அல்ல. அதுபோல எங்களுடைய கரணங்களும் வேறே ஏதோ ஒன்றாலே இயக்கப்படுகிறது என்கிறது மெல்ல மெல்ல மெல்ல தெரிய வரும். அப்படி தெரிய வருகிற பொழுது அந்த இயக்குகிற பொருள் எது என்று கேள்வி வரும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் கூட வேண்டும். அது பல பிறவிகளிலே விழுந்து விழுந்து கொடுக்கிற பொழுது அப்படி இயக்குவது யார்? என் கண் பார்க்கவில்லை, என் மனம் பார்க்கவில்லை, என் புத்தி பார்க்கவில்லை என்றால் எது பார்க்கிறது என்று கேள்வி வருகிற பொழுது இவற்றுக்கு அப்பால் ஏதோ ஒரு அறிபொருள் இருந்து கொண்டு இவற்றை கருவியாக கொண்டு பார்க்கிறது. இப்ப நீங்கள் கிரகங்களை எல்லாம் பார்க்கிறார்கள், இந்த கிரகங்களோ இந்த அண்டங்கள் பூமி முதலியவற்றை சந்திரன் முதலியவற்றை எல்லாம் இந்த தொலை நோக்கு கண்ணாடி ஊடாக பார்க்கிறார்கள். நீங்கள் கண்ணுக்கு இது ஒன்றும் தெரியவே அவர்கள் பார்த்து இது பூமிக்கு இந்த பக்கத்திலே வந்து விட்டது, அந்த பக்கத்திலே வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். எதனால் பார்த்தார்கள் என்றால் அந்த பார்க்கிற கண்ணாடி ஊடாக பார்த்தார்கள். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு தெரியாதது ஒரு விஞ்ஞானிக்கு தெரிகிறது, எப்படி தெரிந்தது என்றால் கண்ணாடி ஊடாக பார்த்தேன் என்றான். அப்ப பார்த்தது கண்ணாடியா? ஏனென்றால் கண்ணாடி வைத்த பிறகுதான் தெரிகிறது காட்சி. அந்த கண்ணாடியை அவன் கண்ணிலே பொருத்தினவனதான் இந்த கிரகம் தெரிகிறது. ஆகவே அப்ப நாங்கள் யாராவது சொல்வோமா பார்த்தது கண்ணாடி தான் என்று? இல்லை, கண்ணாடி வெறும் கருவி. இந்த கருவி என்றால் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்ப கண்ணாடி பார்க்கவில்லை என்றால் அவன் அடுத்ததாக முடிவு செய்கிறான், கண் என்னுடைய கண் இருக்கிறபடியால் தான் நான் அந்த கண்ணாடி ஊடாக பார்த்தேன் என்கிறான். உண்மையிலே பார்க்க போனால் எப்படி கண்ணாடி உனக்கு ஒரு கருவியோ அப்படி கண்ணும் உனக்கு ஒரு கருவி தான். கண்ணாடியை அப்புறப்படுத்தி விட்டால் எப்படி காட்சி தெரியாதோ கண்ணை அப்புறப்படுத்தி விட்டால் காட்சி தெரியாது. கண் காண்பதல்ல, காணுகிற பொருளுக்கு இருக்கிற தகுதி என்னவென்றால் அது அறிவுடைய பொருளாக இருக்கிறது. காணுகிற பொருள் அறிவுடைய பொருளாக இருந்தால்தான் காட்சி நிகழும். கண்ணுக்கு அறிவில்லை என்று எங்களுக்கு தெரிகிறது, மனம் முதலியவற்றுக்கு அறிவில்லை என்று தெரிகிறது. ஆகவே அறிவுடைய ஒன்று உள்ளே இருக்க வேண்டும் என்று தேடுதல் தொடங்கின முறைதான் ஆன்ம தரிசனம் நிகழ்கிறது. ஆன்மாவுக்குத்தான் அறிவுண்டு, அந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே எங்கேயோ புரண்டு நிற்கிறது. அதுதான் இவற்றையெல்லாம் கருவியாக கொண்டு புறக்காட்சிகளை காணுகிறது. புறக்காட்சியை காணுகிறதுக்கு பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. நீ எத்தனை PhD முடித்தால் என்ன, நீ எத்தனை விஞ்ஞானம் பண்ணினால் என்ன, புறக்காட்சியை கண்டு கொண்டிருக்கிறாய். அதிலே பிரயோசனம் இல்லை. புறக்காட்சிகளாலே என்றால் அது பொய்யாலே உருவாக்கப்பட்ட பொய். நீ கண்டுபிடிக்கிற தியரி ஆகட்டும் விஞ்ஞானம் ஆகட்டும் எல்லாம் பொய்யிலே இருந்து பொய்யாலே உருவாக்கப்பட்ட பொய், அதை ஒரு பொய் கொண்டு பார்க்கிறாய். இதுல என்ன பெருமை இருக்கிறது? அது மாறிக்கொண்டே இருக்க போது நிலையாக எந்த ஒரு உண்மையும் இருக்க போவதில்லை. ஆகவே நிலையான உண்மையை காண வேண்டுமானால் நிலையான ஒரு பொருள் கொண்டு பார்க்க வேண்டும், அது அறிவுள்ள பொருளாக இருக்க வேண்டும் என்ற தேடுதல் தொடங்குகிறதுதான். அப்போ கண்ணை தாண்டி உள்ளே ஒரு பொருள் இருக்கிறது, மனதை தாண்டி இருக்கிறது, புத்தியை தாண்டி இருக்கிறது, தேடி தேடி கொண்டு போக ஒரு எல்லையிலே ஆத்ம தரிசனம் நிகழும். ஆத்ம தரிசனம் என்றால் ஆன்ம தரிசனம் நிகழும். அதுதான் நான் நேற்று உங்களுக்கு சொல்லுகிற பொழுது சொன்னேன், ஒரு பாடத்தை படி இந்த தத்துவ பாடம் படிக்கிறது என்றால் அவர்களுக்கு தத்துவ விசாரம் தோன்ற வேண்டும். அது இல்லாமல் தத்துவ பாடம் படிக்க முடியாது. சும்மா ஒரு பாடம் படித்து சோதிச்சு பட்டங்கள் பெற்று சித்தாந்த வித்தகர் அப்படி இப்படி பட்டங்கள் பெற்று மேடைகளில் எங்களை சும்மா ஒரு ஒரு பெரிய கட்டிக்காரன் போல காட்டிட்டு இறங்கலாமே தவிர அதனாலே பயன் விளைய போறதில்லை. உண்மையான பயன் விளைய வேண்டும் என்றால் என்ன என்றால் ஆத்ம விசாரம், நான் ஆத்மா ஒன்று இருக்கிறதா என்று தேடுதல் தொடங்க வேண்டும். நீங்களே நினைத்து பாருங்கள், ஒரு நல்ல புத்திசாலி, ஒரு கூர்மை பெற்ற புத்திசாலியாலே இந்த அளவுக்கு இப்ப நாங்கள் படித்து விட்டோம். அதாவது கண் பொய் காது பொய் இதெல்லாம் சடம் என்று தெரிந்தால் ஒரு நல்ல அறிவாளியாலே நித்திரை கொள்ள முடியுமா, தூங்க முடியுமா? அப்ப எது காணுகிறது, எது காணுகிறது, இதுவரையும் நான் அதை காணவில்லையே என்று ஒரு பைத்தியம் பிடித்து விடும். வெளியிலே இந்த பொருள்களை காண்டதிலே ஒரு ஆச்சரியம் இல்லை. காணுகிற பொருள் எது என்று காணவில்லையே நான் இதுவரை என்ற உடனே ஒரு தேடுதல் தொடங்கும். அவன்தான் ஞானியாக மாறுகிறான், மாற தொடங்குகிறான். அதனாலதான் மணிவாசகர், நாங்கள் என்றால் மற்றவர்களை விசாரிப்போம், இவன் யார் அவன் யார் உனக்கு தெரியுமா என்று மற்றவர்களை விசாரிப்போம். அவருக்கு பெரிய குழப்பமாக இதெல்லாம் தேடுகிற பொருள் எது என்று எனக்கு தெரியவில்லையே என்று அந்த பாட்டிலே பாடுகிறனர். நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார், நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்ட்டு பக்கத்துல இருக்கிறவன் தட்டி கேட்கிறார். நாங்க பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் தட்டி அவன் யாருக்கு தெரியுமா இவன் யாருக்கு தெரியுமான்ட்டு தான் கேட்போம். இவர் பக்கத்துல இருக்கிறவனை தட்டி என்ன யாருன்னு உனக்கு தெரிகிறதா, ஏன்னா அவருக்கு தெரிய இல்லையா? என்ன தெரிகிறது என்றால் அவர் தன்னை தேட தொடங்கி விட்டார் என்று தெரிகிறது. தன்னை தொடங்கி விட்டால் அறிவினுடைய இரண்டாம் நிலைப்படியிலே அவர் ஏறிவிட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க இந்த இந்த வித்தைகள் பண்ணி கொண்டு கட்டித்தனம் பண்ணி அவர் திருக்குறள் கட்டிக்காரர், அவர் சித்தாந்தத்திலே கட்டிக்காரர், இதெல்லாம் ஒரு பொய், பொய்மை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து விட்டால் உண்மையினுடைய பெருமதி தெரியும். உண்மையினுடைய பெருமதி என்றால் என்னவென்றால் இவ்வளவத்தையும் காணுகிற பொருள் எது என்று தன்னைக்கான தலைப்பு. உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள், எல்லாவற்றையும் காட்டுகிற கண் தன்னை காணாது. உங்களுடைய கண்ணாலே நீங்கள் மற்றவற்றை எல்லாம் பார்க்கலாம், ஆனால் உங்களுடைய கண்ணை பார்க்க முடியாது. உங்களுடைய கண்ணை பார்க்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நிர்மலமான கண்ணாடி வேண்டும். கண்ணை வைத்து எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள், அதுல ஒரு கட்டுத்தனம் இல்லை. உங்கள் கண்ணி எது காணுகிறது என்று கண்ணை காண வேண்டும். அதுபோல ஆன்மா கருவிகளை கொண்டு புறப்பொருளை காண்பதிலே ஒன்றும் பிரயோசனம் இல்லை. ஆன்மா தன்னை காண வேண்டும். அப்படி தன்னை காணுகிற நிலையைத்தான் ஆன்ம தரிசனம் என்று சொல்வார். இது இரண்டாவது நிலை. உயிரின் கேவல நிலையிலே இருந்து உயிர் சகல நிலைக்கு வருகிறது. உண்மையிலே இதை எப்படி விளக்கம் பண்ணுவார்கள் என்றால், கேவல நிலை என்று நான் சொன்னேனே, கல்லு போல கிடந்தது என்று. அப்போ அது ஆன்மாவினுடைய அறிவு வெளிப்படாத நிலை. பிறகு இறைவன் கொஞ்சமாவது இது அறிவை பெறட்டும் என்றுதான் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியெல்லாம் தந்து அனுப்புகிறான். இந்த உடம்போடு கூடிய நிலையை சகல நிலை என்று சொல்வார். கேவல நிலை, சகல நிலை. இதுலயும் ஒன்றும் பெரிய பிரயோசனம் இல்லை. இனி இந்த ஆன்மா நல்ல அனுபவம் பெற்று பெற்று பெற்று பெற்று இறைவனோடு ஒன்றாக கலக்கிறேன். ஒன்றாக கலக்கிறது என்றால் இரண்டரை கலக்கிற என்று ஒரு சிற்பிரயோகம் பயன்படுத்துவார்கள். தெய்வ சித்தாந்தி தேவி பொறுத்தளவிலே முத்தியிலே கூட இறைவன் வேறு உயிர் வேறுதான். சில சமயங்கள் முத்தியிலே இறைவனோடு உயிர் கல ஒன்றாகி விடுகிறது என்பார்கள். அது வேதாந்திகள் எல்லாம் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஆகாயம் குண்டாகாயம் என்று அவர்கள் இரண்டாக பிரித்து, ஆகாயம் என்பது வெளி. ஒரு குடத்தை வைத்தவுடனே குடத்துக்குள்ளேயும் ஒரு வெளிப்பகுதி வந்து விடுகிறது. இப்போ அந்த வெளியும் இந்த வெளியும் வேறு வேறா என்றால் குடத்துக்குள்ளே இருக்கு மட்டும் வேறு வேறாக தோன்றும். இந்த குடத்தை உடைத்து விட்டால் இந்த வெளியும் அந்த வெளியும் ஒன்றாவது போல உயிரும் ஆன்மா இறைவனும் ஒன்றாகி விடுவார்கள் முத்தி நிலையிலே என்று பொதுவாக சில பேர் சொல்வார்கள். அது தத்துவக்காரர்கள். அதை பற்றி விமர்சிக்க நமக்கு உரிமை இல்லை, தேவையும் இல்லை. நாம் புரிந்து கொள்வது என்னவென்று கேட்டால், உயிர் ஒரு பொருள், இறை ஒரு பொருள். முத்தி நிலையிலே உயிர் அப்ப இறைவனை சார முடியாதா என்றால் சாரும். சாருகிற பொழுது ஒன்றாகி விடாதா என்றால் ஒன்றாகி விடாது. அப்ப என்ன ஆகும் என்றால் இரண்டு இல்லாத நிலை அடையும். இதெல்லாம் தத்துவக்காரர்கள் பிரயோகிக்கின்ற மிக நுட்பமான சொற்பிரயோகங்கள். அதை விளங்கிக் கொள்வோம். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இரண்டரை கலக்கும், இரண்டு தன்மை இல்லாமல் போகு சேருமே தவிர, ஆனால் இரண்டு பொருள் இரண்டு பொருளே தான். பாலுக்குள்ளே தண்ணீரை விடுகிறோம், இரண்டரை கலந்து விட்டது. கலந்த பிறகு பாலும் தண்ணியும் ஒன்றா? பால் வேறு தண்ணி வேறு தான். ஆனால் கலந்து விட்ட நிலையிலே அதை பிரித்தறிய முடியாது. அதுபோலதான் முக்கிய நிலையிலே உயிர் இறைவனோடு கலக்கம் பிரித்தறிய முடியாது. ஆனால் அது இரண்டு இரண்டு தான் என்பது சித்தாந்திகள் கொள்கை. அப்போ அந்த இறைவனோடு கலந்து விட்ட நிலை வருகிற பொழுது என்ன ஆகும் என்றால், இறைவன் வியாபக அறிவு கொண்டவன். அவனுக்கு தெரிகிற எல்லாம் நமக்கும் தெரிய ஆரம்பித்து விடும். தான் பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10,000 miles அப்பால் இருக்கிற சந்திரனை கண்டுபிடித்து விட்டேன், அல்லது ஒரு கிரகத்தை கண்டுபிடித்து விட்டேன், அங்கே இருக்கிற கல்வி என்ன கல்வி, அங்கே மலை என்று பெரிய பெருமை கொண்டாடுகிறாயே. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டங்கள் பற்றி ஒரு கொஞ்சம் சிந்தித்தால் சிந்திக்கமாவது நம்மால் முடிகிறதா? சின்ன கிரகங்கள் அது சேர்ந்து ஒரு சூரிய குடும்பம், சூரிய குடும்பங்கள் போல சேர்ந்து ஒரு பால்வெளி, எத்தனையோ பால்வெளிகள் சேர்ந்து எத்தனையோ சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு பால்வெளி, எத்தனையோ பால்வெளிகள் இந்த அண்டத்திலே இருக்கிறது என்கிறார்கள். இதெல்லாம் நாம் பிறவியிலே நினைத்தும் பார்க்க முடியும். விஞ்ஞானம் கிட்டையும் போக முடியாது. இந்த பால்வெளி முதலியவற்றை கண்டுபிடித்து விட்டு நாங்கள் ஏதோ பெருமை கொள்கிறோமே, இது பெருமையா என்று கேட்டால் அங்கே ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் யாருக்கு தெரிய போகிறது என்றால், இது எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் தெரிய போகிறது. இங்க பாருங்கள், என்ன இந்த வியாபகம் என்பதை விளங்குவதற்கு பெரியவர்கள் சொல்லுகிற ஒன்று, இந்த உடம்புக்குள்ளே உயிர் வியாபகப்பட்டு நிற்கிறார். என்னுடைய உடம்பு என்ற எல்லைக்குள்ளே என்னுடைய அறிவுபொருளாகிய உயிர் வியாபகப்பட்டு நிற்கிறார். அதனால்தான் கையிலே யாராவது ஊசி குத்தி விட்டால் உடனே உயிர் போகிறது என்கிறோம். காலு கல்லிலே அடித்து விட்டால் உயிர் போகிறது என்கிறோம். கதவுக்குள்ளே கையாம்பிட்டு விட்டால் உயிர் போகிறது என்கிறோம். அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது? உயிர் அங்கே இருக்கிறது என்றால் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அங்கங்கே வைக்கிற போது அந்த உயிர் போகிறது தெரிகிறது. உடம்பு பூராகவும் உயிர் வியாபகப்பட்டு நிற்பது போல இந்த பிரபஞ்சம் பூராகவும் இறைவன் வியாபகப்பட்டு நிற்பான். அதுதான் இறைவனுடைய வியாபகத்துக்கும் நம்முடைய வியாபகத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய உயிர் எல்லைப்படுத்தப்பட்ட வியாபகம் கொண்டது. இந்த உடம்பு என்ற அளவுக்குள்ளே நமக்கு வியாபகம் உண்டு. சில பேர் தத்துவக்காரர்கள் ரொம்ப நுண்மையாக சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், உடம்பை கடந்தும் கூட ஒரு புண்ணிய வியாபகம் உண்டு. நான் மேசையில உட்கார்ந்திருக்கிறேன், ஒரு ஒரு தேள் எனக்கு பக்கத்திலே வருகிறதுன்னு கையை எழுக்கிறேன். அப்ப என்ன நடக்கிறது? அந்த அது கையை முட்டுவதற்கு முன்பே அது பற்றிய ஒரு வியாபக தொழுகை எனக்குள்ளே வருகிறது என்று நுட்பம் பண்ணுவார்கள். அப்ப உடம்பளவிலே இருக்கக்கூடிய வியாபகம் என்ற வியாபகம் உயிர் எல்லா இடத்திலும் பரவி நிற்பது போல இறைவன் இந்த பிரபஞ்சம் பூராகவும் பரவி நிற்கிறார். என் உடம்பிலே எங்கெங்கே என்னென்ன இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. இந்த இடத்திலே ஒருவன் கிள்ளுகிறான், இந்த இடத்திலே வலிக்கிறது, இந்த இடத்திலே கடிக்கிறது, இந்த இடத்திலே எரிகிறது என்று எல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அதை உடம்பு முழுவதும் தெரிகிறது அல்லவா. நமக்கு உடம்பளவிலே இருக்கிற விகாரம் உடம்பு முழுவதும் நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் தெரியப்படுத்துவது போல, பிரபஞ்சம் முழுவதும் வியாபகப்பட்டிருக்கிற இறைவனுக்கு பிரபஞ்சம் பூராகவும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். அப்போ நாம் இறைவனோடு கலக்கிற நிலை என்று ஒரு நிலை இருக்கு என்று சொன்னேனே, சுத்த நிலை. புறத்திலே கண்டு, பிறகு ஆன்மாவை கண்டு, பிறகு இறைவனை கண்டு அவனோடு கலக்கிற அந்த நிலை வந்து விட்டால் இந்த உலகம் பூரா, பிரபஞ்சம் பூராகவும் இருக்கிறது நமக்கு தெரிய போகிறது. அந்த தெரிதலோடு ஒப்பிடுகிற பொழுது இன்றைக்கு நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிற தெரிதல் எவ்வளவு குறைந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எவ்வளவு குறைந்தது! இறைவனுக்கு உலகம் பூராகவும் நடக்கிற அசைவுகள் அவனாலே உணரப்படாது. போய் அவன் பார்க்கறதில்லை. எனக்கு கையிலே எறும்பு கிடைக்கிறான் என்றால் நான் பார்ப்பதில்லை, உடனே தட்டுகிறேன். அது எப்படி தட்டுகிறேன் என்று கேட்டால் அது தானாக எனக்கு தெரிகிறது, எனக்கு அது நடக்க போகிறது என்று இயல்பாக தெரிகிறது. அதுபோல இறைவனுக்கு இந்த பிரபஞ்சம் முழு அசைவுகளும் தெரியும். இறைவனோடு ஒன்றாகிவிட்ட நிலையிலே நமக்கும் அது தெரியும். அந்த அறிவை சுத்த அறிவு என்று சொல்வார். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கேவல அறிவு அதாவது ஆன்மா கட்டு முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஆணவ கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கிற பொழுது அதுக்குள்ளே இருக்கிற அறிவை கேவல அறிவு என்றும், மாயையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிற பொழுது, வினை காரணமாக மாயையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிற அறிவை சகல அறிவு என்றும், இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆன்மா முழுவதும் போய் கலந்த பிறகு வருகிற அறிவை ஆன்மாவினுடைய சுத்த அறிவு என்றும் சொல்வார். இங்கே நம்முடைய குருநாதர் என்ன கேட்கிறார் என்றால், தன்னுடைய குருநாதரிடம் கேட்கிறார், நான் உன்னிடம் சுத்த வினாக்கள் கேட்க போகிறேன். எனக்கு இந்த உலகியல் சார்ந்த கேள்விகள் கேட்டு பயன் ஒன்றும் இல்லை. சந்திரனிலே எப்போ போய் இறங்கலாம், கொரோனா எப்போ போகும் என்ற கேள்விகள் எல்லாம் எனக்கு பயன் பெறக்கூடிய கேள்விகள் அல்ல. என்னுடைய ஆன்மாவை தெரிந்து கொண்டும் எனக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. அது இரண்டாவது நிலை. உன்னோடு நான் கலக்க வேண்டும், அது சம்பந்தமான கேள்விகள் கொஞ்சம் கேட்கப் போகிறேன் என்பதற்காகத்தான் சுத்த வினா நீ கேட்டு அருள் என்கிறார். இதைத்தான் இப்ப விளக்கம் எழுதுகிறார்.
2: பாசஞானம். ஆன்மாக்களாகிய நாம் உடம்பையும் ஐம்பறி முதலிய கருவிகளையும் சார்ந்து நின்று அவற்றால் அறிவு விளங்கப் பெறுகிறோம். அங்கனம் கருவி கரணங்களால் உலகப் பொருள்களை அறியும் இடத்து அவ்வறிவு பாச அறிவு அல்லது பாசஞானம் எனப்படும்.
1: கேவல அறிவு என்று நான் சொன்னது இதைத்தான் சொன்னேன். அது உண்மையான சொற்பிரயோகம் பாசஞானம் தான்.
2: அறிதற் கருவிகளாகிய அவையும் அவற்றால் அறியப்படும் பொருள்களும் ஆகிய அனைத்தும் மாயையிலிருந்து தோன்றிய காரியங்களே ஆகும். மாயை பாசம் எனப்படும் என்பது நாம் அறிந்தது. எனவே மாயையின் காரியங்களாகிய உடம்பும், கண் முதலிய புறக்கருவிகளும், மனம் முதலிய அகக்கருவிகளும், அவற்றால் அறியப்படும் உலகப் பொருள்களும் ஆகிய எல்லாம் பாசப் பொருள்கள் என்பது தெளிவு. பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகத்தை அறியும் அறிவு பாசஞானம் எனப்படுவதாயிற்று. ஆன்மா பாசமாகிய கருவிகளையும் பாசமாகிய உலகப் பொருள்களையும் தனக்கு வேறானவை என்று உணராமல் அப்பொருள்களையே தானாக மயங்கி அறிகிறது. வேறான அவற்றை தானாக அறிவதனால் தனது உண்மை இயல்பை அறியாது போகிறது. ஓர் எடுத்துக்காட்டினால் இதனை விளக்கலாம். பொன்னால் செய்த அணிகலனில் உள்ள அழகிய வேலைப்பாடு பொன்னை மறைத்து தனது அழகினையே உணர செய்து மக்களை மயக்குகிறது. அதுபோல ஆன்மாவை உடம்பும் ஐம்பொறி முதலிய கருவி கரணங்களும் தம்பயப்படுத்தி ஆன்மா தன்னை அறியாதபடி மறைத்து மயங்க செய்துவிடுகின்றன. பொன் போல் இருப்பது ஆன்மாவின் உண்மை இயல்பு. பொன்னை பொருந்தி நின்று மயக்கும் அழகிய வேலைப்பாடு போன்றவை ஆன்மாவை பொருந்தி நின்று மயக்கும் தனு கரணங்கள். நிலையில்லாத இக்கருவி கரணங்கள் ஆன்ம அறிவில் நிலையாத உணர்வுகளை எழுப்புதலால் பொய் எனப்பட்டன. பொய் என்பதற்கு நிறையாதது என்பது பொருள், இல்லாதது என்பது கருத்தன்று. பசு ஞானம். ஞானாசிரியரை அடைந்து அவரது உபதேசத்தை பெற்ற காலத்திலேதான் ஆன்மா தன்னை சார்ந்துள்ள கருவிகரணங்கள் அறிவில்லாத சடப்பொருள்களே என்பதையும் தான் அவற்றின் வேறாகிய சிற்றுப்பொருள் என்பதையும் உணரும். உணர்ந்து அக்கருவிகள் நாமல்ல என்று அவற்றினின்றும் நீங்கும். அவற்றினின்றும் நீங்குதலாவது அவற்றின் வசப்படாமை, அவற்றின் வழியில் நில்லாமை.
1: அது இந்த கண்மூக்கு வாய் செவி போன்றவை எல்லாம் நமக்கு அறிவுக்கு கருவிகள். என்னாவது என்றால் அது முதல் காட்ட தொடங்க மெல்ல மெல்ல எப்படி ஆணவ வயப்படுகிறோமோ அது பிறகு கருவிகள் வயப்பட்டு நாங்கள் அதுக்குள்ளே மயங்கி போகிறோம். எப்பொழுது அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு சுய அறிவைத்தான் பசுஞானம் என்று சொல்லுகிறார்.
2: ஒவ்வொரு ஆன்மாவும் வியாபக பொருளாய் இருப்பது, எங்கும் நிறைந்த பொருளாய் இருப்பது. அதனால் வியாபக அறிவே அதற்குரிய இயல்பான அறிவாகும். உடம்பையும் கருவிகளையும் சார்ந்துள்ள கட்டு நிலையில் தனது உண்மை இயல்பை உணராமல் அவற்றால் உண்டாகும் சிற்றறிவையே தனக்குரிய அறிவு என்று அது மயங்கி உணரும்.
1: ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இந்த அறிவை நம்மளுடைய தமிழ் மொழி பெரும்பாலும் ஒளிக்கு உவமை சொல்லுகிற வழக்கம். அறிவொளி என்றே நாங்கள் சொல்லி கூட வருகிறோம். ஒளி என்ன, ஒளிக்கு என்ன இயல்பு என்றால் பரவிக்கொண்டே போகும். நல்ல அறிவுக்கு அடையாளமும் அதுதான், பரவிக்கொண்டே போகும். ஒரு இடத்திலே அடைபட்டு கிடக்காது, தாண்டி தாண்டி தாண்டி விரிந்து கொண்டே செல்ல வேண்டும். அந்த விரிதலுக்குத்தான் வியாபகம் என்று பெயர். ஒரு குடத்துக்குள்ளே ஒரு விளக்கை வைத்து விட்டால் அதனுடைய வியாபகம் அந்த குடத்தளவாகத்தான் இருக்கும், அதுக்கு மேலே அதனுடைய ஒளி பரவாது. அதுபோல நம்முடைய அறிவு பொருளாகிய ஆன்மாவை உடம்பாகிய குடத்துக்குள்ளே வைத்து விட்டபடியால் அதனுடைய இயல்பான வியாபகம் இந்த உடம்பாகிய குடத்தளவுக்குள்ளேதான் அகப்பட்டு நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு இந்த உடம்பு என்ற விஷயத்தை கடக்கிறோமோ அப்பொழுதுதான் அது உண்மையான வியாபகம், அறிவினுடைய ஆன்மாவினுடைய உண்மை அறிவாகிய வியாபகத்தை அது பெறும். அதுவரையும் கட்டுக்குள் நிற்கிற வியாபகம் தான் உயிருடைய வியாபகம்.
2: ஞானாசிரியருடைய அருளுரையை பெற்ற முக்தி காலத்தில் அது கருவி கரணங்களின் நின்றும் நீங்கியவுடன் தனக்கு இயற்கையாக உள்ள வியாபக உணர்வு விளங்க பெறும். காட்டாக மேக படலம் மூடியிருந்த காலத்தில் ஆகாயத்தின் விரிந்த தன்மை புலப்படாது. காற்றால் அடித்து செல்லப்பட்டு மேக படலம் நீங்கிய பொழுது ஆகாயத்தின் அளப்பரிய பரப்பு விளங்கி தோன்றும். அதுபோல ஐம்பொறி முதலிய கருவிகளின் நீங்கி அவற்றால் உண்டான சித்தறிவும் நீங்கிய காலத்தில் ஆன்ம உணர்வு தன் அளப்பரிய வியாபக இயல்பு விளங்க பெறும். கருவிகரணங்களால் உயிர்க்கு உண்டாகும் சித்தறிவே சுட்டறிவு என்றும் கருவி அறிவு என்றும் பாசஞானம் என்றும் கூறப்படும். அஃது ஆன்மாவின் பொது இயல்பு, செயற்கை இயல்பு. வியாபக அறிவே அதன் உண்மை இயல்பு. இவ்வாறு கருவி அறிவாகிய பாசஞானம் நீங்கி வியாபக அறிவை பெற்ற பொழுது எல்லாவற்றையும் அறியும் நிலை கைகூடும். அந்நிலையில் ஆன்மா நானே எல்லாவற்றையும் அறிகிறேன் என்றும் என்னால் எல்லாம் செய்தல் கூடும் என்றும் நானே பெரும்பொருள் என்றும் கருதி தன்னையே பதிப்பொருளாக மயங்கி அறியும். அவ்வறிவு பசு அறிவு அல்லது பசு ஞானம் எனப்படும். பசுவிற்கு மேல் உள்ள பதியாகிய முதற்பொருளை அறிய மாட்டாது, பசுவாகிய தன்னையே பதியாக அறிந்து நிற்கும் அறிவு பசு அறிவு எனப்படுவதாயிற்று. அளப்பரிய ஆகாயம்
1: அதாவது கருவிகள், ஒரு நிமிஷம், அதாவது என்னவென்றால் பசு ஞானம் கருவி கருவிகளோடு அறிவது, கருவிகரணத்தை கடந்து நிற்கிற நிலை பாசஞானம், கருவிகரணை கடந்த நிலை பசுஞானம். அங்கே என்னாகும் என்றால் கருவி கருவிகளை கடந்து விடுமே தவிர இறையோடு ஒன்று சேராது. எப்பொழுது இறையோடு சேருகிறோடுதான் அதனுடைய முழு வியாபகம் வரும். ஆனால் இதை கடந்த உடனேயே ஆன்மா பெரு அறிவினுடைய விரிவு உண்டாக தான் தான் பதி என்கின்ற ஒரு மயக்கத்துக்கு ஆளாகும். எப்பொழுது உண்மை பதியை தரிசிக்கிறதோ அன்றைக்கு தான் அந்த மயக்கம் நீங்கும். அப்படி அந்த உண்மை பதியை தரிசித்து மயக்கம் நீங்குறதுக்கு பெயர் தான் பரிஞானம் என்று சொல்றாங்க.
2: அளப்பரிய ஆகாயம் இரவெல்லாம் விளக்கமின்றி இருண்டு கிடக்கிறது. விடிந்தவுடன் அது விளக்கமுற்று தோன்றுகிறது. அவ்வாறு விளங்கி தோன்றுவதற்கு காரணம் காலையில் எழுந்த சூரிய ஒளி அதன் கண் உடன் கலந்து அதனை விளக்கி நிற்பதே ஆகும். அதுபோல பாச அறிவின் நீங்கி அப்பக்குவ ஆன்மாவினது அறிவு வியாபக அறிவாய் விளக்கமுறுவதற்கு காரணம் இறைவனது பேரறிவாகிய திருவருள் ஒளி அவ்வான்ம அறிவில் உடன் கலந்து அதனை விளக்கி நிற்பதே ஆகும். இவ்வுண்மையை உணர்ந்து கொள்ளாமல் தன்னறிவு வியாபக நிலையை எய்தியதைக் கண்டு தன்னையே பெரிய பொருளாக பதிப்பொருளாக மதிப்பது அறியாமையின் விளைவாகும். அவ்வியாபக நிலையிலும் திருவருள் உடனிருந்து அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகின்றதே அன்றி தானே அறியவில்லை. என் நிலையிலும் ஆன்மாவின் இயல்பு அறிவிக்கவே அறிவதாகும். இதோடு முடியுதுங்க ஐயா.
1: அதாவது இறைவன் எப்படி உயிருக்கு கண் முதலியவை கருவியோ அப்படி இறைவனுக்கு உயிர் கருவியாக நிற்கும் என்பது இவருடைய கருத்து. அதனாலேதான் உயிருக்கு இறைவன் ரெண்டு உபகாரம் செய்கிறான் என்று சித்தாந்தம் பின்னாலே விளங்கப்படுத்த போறது. ஒன்று கண்டு காட்டுதல், அடுத்தது காட்டி காணுதல் என்று ரெண்டு உபகாரத்தை இறைவன் உள்ளே நின்று செய்வான். இந்த இறைவன் நம்மோடு கலந்து காட்டுகிற காட்சியைத்தான் பரியறிவு என்றும், நாம் நம்மளவிலே படுகிற விரிவைத்தான் விரிவு அது என்ன சொல்கிறோம்
2: பசுஞானம்
1: என்றும், உலகளாவிலே நம்முடைய கருவி ஊடாக உயிர் காணுகிற காட்சியை தான் பாசஞானம் என்றும் சொல்கிறோம். இந்த பதிஞானம் தான் உண்மையிலே சுத்த அறிவு. அந்த சுத்த அறிவு சம்பந்தமான கேள்விகளைத்தான் இவர் இனி கேட்கப் போகிறார். இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறுத்துவோம். இந்த இடத்திலே ஒரு கோடு ஏதாவது அடையாளம் பண்ணி வைங்கள், அப்ப அடுத்த முறை இதுல இருந்து படிக்கலாம்.
2: சரிங்க, பசுஞானம் முடிஞ்சிச்சு, பதிஞானத்திலே ஆரம்பிக்கணும்.
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.
3: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: விநாயகர் அட்டகம், காசிபர் முதலியோர் வழிபட்ட படலம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நாமெல்லாம் மலத்தோடு கூடியிருக்கின்றவர்கள். சமலன் அவன் விமலன் யாவன் விலங்கு பர நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன். நாதம் 36வது தத்துவம். பிரிவு தத்துவம் தான் முதல் தத்துவம். அதுலேருந்து 24, அதற்கு மேலே 7 தத்துவம், 24 31, அதுக்கு மேலே 5 தத்துவம், 36 தத்துவம் தான் நாத தத்துவம். நாத தத்துவத்தின் அந்தம் நாதாந்தம். அதான் நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன், நாதாந்தத்திலே விளங்கி நிற்கின்ற இறைவன் யாரோ, என் குணன் எவன், 8 குணங்களை உடையவன் எவனோ, அப்போத முதலை. இறைவனை குணமிலி சொல்றாங்களே, குறியொன்றில்லான் குணமொன்றில்லான் என்று திருமறையெல்லாம் பாடுது. இங்க ஒரு குணம் அல்ல, 8 குணம் உடையவன் பாடுத, இது முரண்பாடு அல்லவா அப்படின்னு கேட்பாங்க. அங்கெல்லாம் குணமில்லாதவன் என்று சொல்வதற்கு நம்மை வைத்துக்கொண்டு நாம் குணமுடையவர்கள். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று முக்குணங்களை கொண்டு முக்குண வயப்பட்டு மாறி மாறி மாறி நமது அறிவு மறைந்தும் வெளிப்பட்டும் செயல்படும். இப்படிப்பட்ட முக்குணம் அவன்கிட்ட கிடையாது. ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பிரகிருதி மாய்க்கு கீழே தான் குணப்பரப்பெல்லாம், அதற்கு மேலே தத்துவத்தை கிடையாது. இறைவனுக்கு குணம் கிடையாது. குணம் கிடையாதுன்னா நம்மை போன்ற குணம் கிடையாதுன்னு தவிர குணமே இல்லைன்னு அர்த்தம். குணம் இல்லாத பொருள் கிடையாது. ஒரு பொருள்னா குணங்களால் ஆனதான் பொருள். அப்படி பார்க்கின்ற போது அவனுக்கு இந்த முக்குணம் சொல்லுவாங்க, சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம். என்றும் உள்பொருளாக இருப்பவன், அறிவு பொருளாக இருப்பவன், ஆனந்தமயமா இருப்பவன். அதை விரித்தா என் குணம் உடையவன். அவன் எல்லாம் செய்ய வல்லவன், சர்வ சுதந்திரன், தன் வயத்தனாதல் சொல்லுவாங்க தமிழ்ல. அப்புறம் அவன் எல்லாம் வல்ல

ஆசையை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். இந்த ரெண்டு மூணு செய்தி போன பாட்டில் சொல்ல மறந்துருக்கிறாங்க, உங்களை குறிப்பிட்டிருக்காங்க, இப்போ கண்ணில் படுது சொல்லிடுறேன். இந்த 16 பக்கத்தில் கீழ்பாறை பாருங்க, 16 பக்கத்தில் ஆன்மா சுதந்திரம் இல்லாதது. ஏன்னா நமக்கு வந்து இறைவன் ஆட்டு வைத்தால் ஆடுவோம், பாட்டு வைத்தால் பாடுவோம், கூட்டு வைத்தால் கூடுவோம், இல்லைன்னா சிவனேன்னு இருப்போம். சுதந்திரம் இல்லாது சிற்றறிவினது, இறைவன் பேரறிவின், நம்முடைய அறிவு யாராவது சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கும், அறிவித்தால் அறியும், அதுவும் அப்படியே ஞாபகம் மறந்து மறந்து அறியும். அப்புறம் ஒரே நேரத்தில் எல்லாம் சொன்னால் குழப்பமாக இருக்க ஒன்றா சொல்லுமோ, ஒன்றொன்றாக அறியும். இதனால் இது சிற்றறிவுடையது. தான் செய்த இவ்வினையின் பயனை தானே அறிந்து அனுபவிக்காது. இந்த குறைபாடு இருக்கிறதுனால தான் செய்த வினையினுடைய பலனை ஆன்மா தானே எடுத்துக்காது. மொத்தம் மூணு பொருள் தான், ஒன்று இறைவன், இன்னொன்று உயிர், இன்னொன்று பரம். இறைவன் ஞானமயமானவன், உயிர் குறையறிவு உடையது சிற்றறிவு, பாசத்துக்கு ஜடம். எனவே கண்மம் ஜடம், அதுவும் தானே வந்து ஆன்மாவை சேராது. இவன் தான் இந்த வினையை செய்தான்னு தெரிந்து வந்து வினை வராது, அது ஜடம். ஆன்மா சிற்றறிவு, என்னுடைய பயன் நான் எடுத்துக்க முடியாது. எனவே வினையை கூட்டுவிப்பதற்கு ஒருத்தன் வேணும், அதங்க சொல்றாரு. வினையும் வினையின் பயனும் அறிவற்றன, ஆதலின் வினையே தன் பயனை தன்னை செய்தவனுக்கு தராது, பயனும் தன்னை செய்தவனை தானே சென்று சேராது. எனவே முற்றறிவும் முதன்மையும் ஆற்றலும் உடைய இறைவனே செய்தவனையும் செயனையும் செயலையும் பயனையும் அறிந்து இணைத்து செல்வான். அஞ்ஞானம் செய்வது அறிவு விளங்கவும் மல மறைப்பு நீங்குவதற்குமான உபகாரம். இதுல வினையின் முதல் அப்படின்னு வார்த்தை வருது. தொடக்கத்தில் ஒரு கேள்வி வரும், நாம் செய்த வினையில சிறு பகுதியை, பக்குவப்பட்ட பகுதியை எடுத்து அதை அனுபவித்து கழிப்பதற்காக அந்த வினைக்கு ஏற்ற உடல் காலம் இடம் என்னவோ அதை அறிந்து இறைவன் படைக்கிறான்னு காலத்தில் சொல்லிட்டு இருந்தான். சரி, உடம்பு வினையின் காரணமாக வந்துன்னு சொன்னா, முதல்ல ஒரு வினை செய்திருப்போம்ல, அந்த வினைக்கு ஒரு உடம்பு இருந்திருக்கும்ல, அந்த உடம்புக்கு காரணம் என்ன? அப்படியே போயிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் மூலமா ஒரு வினை இருக்கணும், மூலமா ஒரு வினை இருக்கணும், அது காரணமாக தான் உடம்பு வந்திருக்கணும். அப்ப அந்த மூல கண்மம் முதல் வினை என்பது எது என்று கேள்வி உண்டு. தத்துவ உலகத்தில் அது பெரிய ஆராய்ச்சி, ஒவ்வொரு ஒன்று சொல்லுவாங்க, அதை பற்றி முடிவு வரவே இல்லை. இப்போ ஏன் சொன்னேன்னா, இந்த இடத்துல வர்றதுனாலையும் ஆசிரியர் மூலகன்மம் பற்றி ஒரு விரிவான நூல் எழுதியிருக்கிறாங்க. அதையும் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வகுப்பு வந்தபோது எனக்கு ஒரு புத்தகம் வந்தது பார்சலில், என் அட்ரஸ் எப்படினு தெரியாது, ஒருவர் மூலகன்மம் உண்மை விளக்கம் அப்படின்னு ஒரு உரை எழுதியிருந்தார். அந்த அந்த உண்மை விளக்கம் தான் பல விஷயம் தவறுன்னு சொல்லி தான் ஐயா மூலகன் ஒரு விரிவான புத்தகம் இருக்கும், கொஞ்சம் கடினமான புத்தகமாக இருக்கும், ரொம்ப ஆணித்தரமாக எல்லாரது கருத்துக்களையும் எடுத்து மூலகன்மம் பற்றி இலங்கையில் உள்ள சித்தாந்திகள், திருநெல்வேலியில் உள்ள சித்தாந்தி, தூத்துக்குடியில் முத்தையாவிள்ளை, இன்னும் ரத்தன செட்டியார், எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் எடுத்து போட்டு எதையும் மறுக்காம அததில் என்னென்ன வேறுபாடு, என்ன தடை வருது, இதில் என்ன வேறு என்ன வேறுபாடு, இவ தொல்காப்பியத்தில் வினையை பற்றிய இலக்கண நுட்பம் என்ன வருது, அதையும் இது சேர்த்து அப்படி வருது, சாத்திரங்களில் உள்ளது மாதிரியே தோத்திரங்களில் என்ன வருது, இப்படி எல்லாத்தையும் இணைத்து காட்டி இந்த வழியில் போனால் இது பொருத்தமாக இருக்கும்னு முடிவு காட்டி, இதுவும் என்ன முடிந்து முடிவு நினைக்க வேண்டாம், அறிஞர் சிந்திப்பார்களாகன்னு முடிக்கின்ற அடக்கமுடையவர் விரிவான் நூல். ஆக மூலகன்மன்னா எது? முதலில் மூலகன்மம், கண்மம்னு ஒன்று இருந்தால் தான் வினை செய்ய முடியும். அந்த வினை செய்வதற்கு ஆரம்பமான மூலகன்மம் எப்போ சேர்க்கப்பட்டது, ஏன் சேர்க்கப்பட்டது, அது எது என்ற தடை பெரிய வினாவாக முடிவு காண முடியாமல் இன்னும் சர்ச்சையில் இருக்குது. இப்போ கூட அவர் ஒன்று சாதிக்கிறாரு, அது மறுக்கப்பட்டிருக்குது. நம்ம திருவாவூரை ஆதியனம் திண்டு கருத்து அந்த நூல் கருத்து அல்ல, ஐயா எழுந்த கருத்து. ஐயா வந்து அதையும் தாண்டின மூலத்துக்கு போயிருக்கிறார், அந்த கருத்து முரணானதல்ல, அதை தாண்டி உண்மையில மூலகன்மங்கிற சொல் எதை குறிக்கும் அப்படின்னு சிவஞான முனிவர்லேருந்து பல நூல்களை ஆராய்ந்து விரிவான நூல். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஆராயன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நூலை வாங்கி படிங்க, ஒட்டுக்க படிக்க வேண்டாம், ஒவ்வொரு நாள் ஒரு பக்கம் படிங்க, திடீர்னு ஒன்னடிவங்க படிங்க, அப்புறம் சேர்ந்து விளங்க ஆரம்பிச்சிடும். மொத்தம் படித்தா அப்புறம் பிடிபடாது. ஆனால் அத்தனையும் படிச்சுட்டு நிரல்பட ரொம்ப எளிமையாக எழுதிட்டு போகிறாரு, பெரிய கொடை. அப்படி மூலகன்மன் ஒரு நூல் எழுதிக்கிறார், அதில் விரிவாக பாருங்கள், இந்த நூலை பின்னால் அடிக்குறி போட்டிருக்குது. மூலகன்மம் பற்றி

0: உரையாசிரியர் தனியே விரிவான ஒரு நூல் எழுதியுள்ளார், படித்து உணர வேண்டிய அரிய கருத்து கருவூலம் அப்படின்னு போட்டிருக்குது. ஈரோடு தான் வெளியிட்டிருக்குது இந்த நூலை, இந்த சபை தான். அந்த நூல் கூட ஆரம்பத்தில் இந்த கச்சியப்ப முனிவரின் சேவை சித்தாந்தன்னு மூணு புத்தகம் எழுதிட்டான்னு சொன்னேன். திருவானைக்கா புராணத்தில் உள்ள உபதேச காண்டம் ஒரு புத்தகம், பேரூர் புராணத்தில் உள்ள காலவன் அருள் பெருபடலம் அதான் தத்துவம் உள்ளதான் முத்தி நிச்சயம் ஒரு நூல், அப்புறம் தனிய புராணத்தில் உள்ள நந்தி உபதேசப்படலம், இந்த மூணும் விழிவாக எழுதிட்டு அந்த மூணோட மூலகன்மம் என்ற ஒரு நூலை இணைப்பாக இலவசமாக கொடுத்தாங்க முன்பணம் கட்டுறாருந்தா. அப்போ அதில் வந்து 80 பக்கத்தை எழுதாத இருந்தது. இப்போ அந்த நூலை போய் பாருங்க, பக்கம் பெருசாகிட்டு. ஆனால் இலவசம் கொடுத்தாங்க, அப்போ அது தனி நூலாகவே படிக்கலாம். அந்த மூணையும் இந்த ஒரு நூலை தனியாக படிக்கணும். ஆனால் அரிய நூல், மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி அந்த நூல். இங்கே இடம் வந்ததுனால சொன்னேன், ஏன்னா கண்பத்தை பற்றி வினையும் அவன்தான், வினை செய்தவனும் அவன்தான், வினைக்கு முதலாம் அவன்தான்னா குழப்பிட்டு இருக்கும். அதுக்கு விளக்க அந்த உரையில் எழுதிக்கிறாரு. அதை தாண்டி வினையை பற்றிய கொள்கை எங்கே தத்துவத்திலே சிக்கலானது வினை பற்றி, மாயை குழப்பம் கிடையாது, ஆணவம் குழப்பம் கிடையாது. ஆணவம் மூணு வகையான சக்தியுடைய, ஆவாகர சக்தி, அதோ நியமக சக்தி, அந்தர்பாவிக சக்தி, பிரச்சனை முடிஞ்சிடும். மாயை உடலாகவும் உலகாகவும் வரும், முடிஞ்சால் முடிஞ்சிடும். இந்த கண்மன் தான் தெளிவுபடுத்தப்படாத ஒன்றாக இருக்கும். அதை விரிவாக எழுதிக்கிறாரு, பொறுமையாக தேவைப்பட்டால் படித்து பாருங்கள், நல்லது. அடுத்தது பார்த்துடலாம். அப்புறம் வேதம், வேதம் நான்குன்னு தெரியும், நான்காக இருந்தாலும் வேறொரு கொள்கை உண்டு. இது வியாசரால் வகுக்கப்பட்ட வேதம், இன்னைக்கு இருக்கிற ரிக்கு யஜூர் சாமம் அதெல்லாம். இதற்கு முன்னதாக தொல்காப்பியத்துக்கு நச்சினர்க்கினியர் உரை எழுதுகிற போது தமிழ் வேதங்கள் நான்கு, தைத்திரியம், தலவகாரம், பௌடிகம், சாமம், இது வியாசன் எழுதிய வேதத்துக்கு முற்பட்டதுன்னு எழுதுகிறார். ஆக வேதங்கள் பல, ஆரணம் ஆயிரம் ஓதினம்னு தேவாரத்தில் வரும். ஆரணம்னா வேதம் தான், ஆயிரம் வேதங்கள் இருக்கின்றன, சிறப்பாக நாலு பேசப்படுகிறது. இந்த வேதம் அல்லாத வேதங்கள் உண்டு, தலவகாரம், பௌடிகம், தைத்திரியம், சாமம் என்று. அது ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கார், அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா சொல்லிட்டே போகும்போது சில இது விட்டு போயிடும், நூலில் இருக்குது, கண்ணில் பட்டதை சொல்கிறேன், மீதியை புத்தகத்தை பார்த்து பார்த்து கொள்ளுங்க. இந்த வேதத்தில் வேதத்தில் அறிய முடியாதுங்கிறதுக்கு நல்ல விரிவாகவே உரையில் இருக்கிறாங்க, அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சந்தேகம் வரும், வேதத்தால் வேதத்தில் தான் இறைவனை பற்றி எல்லா இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறத, ஏன் அறிய முடியாதுன்னா வேதத்தில் முழுமையாக சொல்லப்படலை. ஏன் முழுமையாக சொல்லப்படலை? அவனுடைய தன்மையை அவனே அறியான், அந்த அளவுக்கு அனந்த குணமுடையவன் அப்படின்னு சொல்கிறாரு. நின்பெருந்தன்மையை நிகழ்த்துதும் யாமென மண்பெரும் சிறப்பின் மதிநிலம் கொளினே பேதமைப்பாளரே பெரு, உன் குணத்தையெல்லாம் நான் சொல்கிறேன் என்று ஒருத்தன் முற்பட்டான்னா அது அறியாமையின் விளைவு என்று குமரர் பாடுறார். அது தொடர்ந்து எடுத்து போட்டு வேதபுருடனும் விராட்புருடனுமே என் நால்வகை பொருளும் நவையறக் கிளந்த வேதபுருடனும் யாது நின் நிலை என தேரலன். வேதபுருடனும் கூட நீ யார் என்று அறிய முடியாமல் வேதம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அதனாலும் அறிய முடியாதவனாய் நிற்கின்றான். எனவே அந்த வரிக்கு விரிவ வரையில் இருக்கிறாருங்க. அளந்து என்ன பொருள்? பிரமாணங்களால் அளந்துன்னு அர்த்தம், பிரமாணங்கள் அளக்கப்படாதவனவன். வேதம்தாலும் என்பது காரணம், வேதத்தால் முழுமையாக சொல்லப்படவில்லை, சொல்லப்படாமை காரணம் சொல்ல முடியாது. அவனும் முடியாதவனா என்றால் அப்படி அல்ல, அவன் ஆன்மாக்களுக்கு தன்னை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு வேத்த சொல்லி வைத்திருக்கிறான் என்ற பொருளில் கருத்து வருகிறது என்று பார்த்துக்கொள்ளுங்க. உரை விரிவாக இருக்குது. அப்புறம் எட்டு குணங்களை பற்றி விரிவாக எழுதிக்கிறார், அதையும் பார்த்து கொள்ளுங்க. தமிழ்லையும் சொல்லுவாங்க, வடமொழிலையும் சொல்லுவாங்க. திருக்குறளில் பரிமளகர் என் குணத்தை தமிழில் சொல்லிக்கிறாரு, அதையும் குறிப்பிட்டிருக்காரு. தன்வயத்தனாதல், சுதந்திரம், எல்லாம் செய்வதற்கான தடை இருக்கா, நான் நினைத்து செய்யலாம். தூய உடம்பினாதல், மலம் அல்லாதவன். இயற்கை உறவினாதல், தற்போதம் அனாதி போதமுடையவன், எல்லாம் அறிபவன் அர்த்தம். முற்றும் உணர்தல், சர்மஜ்ஞன். இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, கருணாமூர்த்தியாக இருப்பவன். முடிவில்லாத ஆற்றல் உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை, வரம்பில்லாத என்பது திருப்தி அப்படிம்பாங்க. சுதந்திரத்தை, விசுத்த சேகம், நிராமயம், சர்மக்யதை, அனாதிபோதம், அலுப்த சக்தி, அனந்த சக்தி, சர்வ திருப்தி என்று வடமொழியில் சொல்லப்படும். தமிழில் பரிமேலகர் இந்த சொல்லால் சொல்லிக்கிறார். இவ்வாறு எட்டு குணங்களை உடையவன். இவற்றுள் இயற்கை உணர்வுடைமை முற்றுணர்வு உடைமையிலும் அடங்கிரும். தூய உடம்புடைமை இயல்பாகவே பாசங்களில் நீங்குதலிலும் அடங்கிரும். ஆக எட்டு ஆறாயிரம். அதனால் ஷட்குணம்னு சொல்லுவாங்க, அறுகுணம். அந்த ஆறும் மூன்றாய் அடங்கிரும். இதில் இந்த சத் சித்தானந்தம், சத்து சித்து ஆனந்தம், ஆக இவையும் குணம்தான் அப்படின்னு. அடுத்த பாட்டு பார்க்கலாம். மண்ணின் ஓரையின் குணமாகி பதிவான் எவன், நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், தீயின் மூன்றாய் நபில்வான் எவன், வழியின் எண்ணும் இரண்டு குணமாகி எய்வான் எவன், வானிடை ஒன்றாம் அண்ணல் எவன், அக்கணபதியை அன்பின் சரணம் அடைகின்றான். இறைவன் பூதங்கள் தோறும் நின்று ஆடுகின்றான். பூதங்களுக்கு குணங்கள் உண்டு, அந்த குணங்களும் இவன் தான், அதை சொல்கிறார். இது நம்ம ஏற்கனவே படித்தது தான், எங்கள் உண்மையுலகத்தில் படிச்சிருப்போம். நேரம் ஆயிற்று, கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், செய்தி சொல்லிட்டு படிச்சிடலாம். பஞ்சபூதங்கள் வரிசை மாறக்கூடாது, நிலம் நீர் தீ காற்று ஆகாயம், அல்லது அங்கே எடுத்தால் ஆகாயம் காற்று தீ நீர் நிலம், இந்த வரிசை வரணும். அதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒன்றின் ஒன்று சிறப்பு குணம். ஆகாயம் நம்மளால் உணர முடியாத ஒன்று, ஆகாயம் பார்க்கிற அந்த வான நிறம் அல்ல, வெட்ட வெளி எல்லாமே அதுக்குள்ள கிடக்குது, அது எங்க இடம் தரும் அங்க, அதுக்கு அடையாளம் என்ன, குணம் இல்லாமல் பொருள் இருக்காது. அப்ப ஆகாயம் பொருள் இருக்குன்னா அதுக்கு என்னன்னா ஓசை, எல்லாம் நிசப்தமா இருக்கும்போது காதுக்குள்ள விங்கன்னு ஒரு ஓசை கெட்டு இருக்கும், ஓசை இல்லாத இடமே கிடையாது, ஆக ஆகாயம் இல்லாத இடமே கிடையாது, அங்க ஒரே ஒரு குணம்தான் ஆகாயம். காற்று அடுத்தது, காற்று நம்மால் பார்க்க முடியாது, ஆகாயத்தையும் பார்க்க முடியாது, காற்றையும் காற்றை உணரலாம், எப்படி மேலடி தொட்டுட்டு போவோம். ஊறு ஸ்பரிசம், காற்று வீசும்போது சத்தம் வருதுல இறைச்சல், அப்ப காற்றுல காற்றுக்கு சிறப்பு குணம் தொடு உணர்ச்சி, ஆனா ஆகாயத்துடைய குணம் அதுல இருக்குது, ஒலியும் இருக்குது ஊரும் இருக்குது. அடுத்தது நெருப்பு, நெருப்பும் எரியும் போது ஓசை கேட்கும், தொடலாம், வெப்பம் தெரியும், அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரியும், காற்று கண்ணுக்கு தெரியாது, அப்போ ஒளி உடையது உருவம் உடையது, இந்த உருவம் காற்று கிடையாது. அப்போ மூணு குணம், அப்போ சிறப்பு குணம் எது, ஒளி. அடுத்தது நீருக்கு வர்றோம், நீர் ஓசை உண்டு, ஓடும்போது சலசலத்து ஓடுகிறது, தொடு உணர்ச்சி, தொட்டு பார்க்கலாம் குளிர்ந்து இருக்குதா வெப்பமாக இருக்கா, தொடு உணர்ச்சி உண்டு. கண்ணுக்கு தெரியுது, தண்ணீரை பார்க்குறோம், உருவம் ஒளி உண்டு. அதோட குடித்து பார்க்கலாம், உப்பு தண்ணியா நல்ல தண்ணியான்னு சுவை உண்டு. அப்போ நீருக்கு சிறப்பு குணம் சுவை, மற்ற நான்கு குணங்களும் அதில் இருக்கும். அதே மாதிரி மண், மண்ணை தட்டின சத்தம் கேட்குது, ஓசை உண்டு, தொட்டு பார்க்கலாம் ஊறு உண்டு, கண்ணுக்கு தெரியுது ஒளி உண்டு, சுவைக்கலாம். நமக்கு தெரியுது இல்லையா, குழந்தைல மண் எடுத்து வாயில் வைக்கிறதுல ரொம்ப அலாதியாக இருக்கும், சுவை உண்டு. அதோட சிறப்பு குணம் வாசனை, மழை பெஞ்சா தெரியும் மண் வாசனை அடிக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் விளைகிற காய்க்கு ஒரு சுவை வருது இல்லை, அதெல்லாம் அந்த மண்ணினுடைய மனம் கலந்ததுனால தான். ஆக சிறப்பு குணம் மனம் மண்ணுக்கு, ஆனால் ஏனைய நாலு குணம் இருக்குது. அப்போ மண்ணில் எத்தனை குணம், ஐந்து குணம். நீருக்கு வரும்போது அந்த மனம் குறைந்து ஏனைய நாலு குணம் இருக்குது. அது நெருப்புக்கு வருகின்ற போது சுவை என்ற குணம் வந்து மூன்று குணமாக இருக்குது. அதுவே காற்றா வருகின்ற போது ஒளி உருவம் என்பது குறைந்து இரண்டு குணமா இருக்குது. அதுவே காற்றுக்கு வரும்போது ஊறு ஸ்பரிசம்ங்கிற குணம் குறைந்து ஒளி மட்டுமே இருக்குது. ஆக பூமியில ஐந்து குணம், நீரில் நான்கு குணம், நெருப்புல மூன்று குணம், காற்றுல ரெண்டு குணம், ஆகாயத்துல ஒரு குணம். இந்த குணங்கள் எல்லாம் யாருன்னா, இறைவன் தான் அந்த குணமாக இருந்து அவற்றை பூதங்களாக ஆக்கியிருக்கிறான். இறைவன் இருப்பு அங்கே இல்லைன்னா அந்த குணம் அங்கே இல்லை, அந்த குணம் இல்லைன்னா அந்த பொருள் இல்லை. குணம்தான் பொருள், குணமும் குணியும் பிரிக்க முடியாது. சுவையாகவும் வெள்ளையாகவும் இருந்தால் பால், சுவையும் இல்லை வெண்மையும் இல்லைனா வெறும் தண்ணி தான், பொருள் தன்மை கெட்டு போயிடும். எனவே பாரிடை திருவாசம் படிப்போம்ல, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் விளங்கினாய் போற்றி, அதெல்லாம் இந்த பாட்டு தான். இது நிறைய திருமுறைகளை இதை சொல்வார். பஞ்சபூதங்களை இந்த வரிசை மாறக்கூடாது, ஏன்னா குணங்கள் மாறி போயிடும். அதங்க பாட்டார், மண்ணின் ஓர் ஐங்குணமாகி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து குணமும் மண்ணுக்கு உண்டு. பதிவான் அங்கே தங்குவான், தங்குவான்னா அவற்றுக்கு அந்த பண்புகளை தந்து அவை இருக்க ஆதாரமாயிருப்பவன் அர்த்தம். பொதுகுணம் சிறப்பு குணம் உண்டு, மண்ணுக்கு சிறப்பு குணம் வாசனை, மற்ற நான்கும் பொதுகுணம். அதே மாதிரி அடுத்தது, நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், இந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படையா தெரியாது. அதான் மண்ணின் ஓர் ஐங்குணம், நாம் பொருள் சொல்லும்போது ஒரு அஞ்சு குணம், ஒரு அஞ்சு குணம் அல்ல, ஓர் ஓர்ந்து பார்க்கின்ற நுணுகி ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே தெளிகின்ற ஐந்து குணங்கள். அது மாதிரி நீரிடை நன்காய் நன்னி அமர்வான் எவன், தீயின் மூன்றாய் நவில்வான் எவன், வலியின காற்று வலியின் எண்ணும் இரண்டு குணமாகி ஆராய்ந்து பார்த்தால் இரண்டாக விளங்கி தோன்ற குணமாகும் இயைவான் எவன், வானிடை ஒன்றாம் ஆகாயத்தில் ஓசை மாத்திரமாய் இருக்கின்ற அண்ணல் ஆடவரில் தலை சிறந்தவர்களை அண்ணல் நம்பி ஆண்டகை என்ற சொல்லால் குறிப்பிடுவாங்க. இங்க அண்ணல் என்ற சொல்லால் எவன், அக்கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றான், நம்பொருட்டு இவற்றையெல்லாம் படைத்து வைத்ததன் எண்ணத்தினால் எழுகின்ற அன்பு அதனால சரணம் அடைகின்றான் என்பது. இதை ஞாபகம் நிறைய பாடல வருது. எட்டாவது பாட்டு, பாச அறிவின் பசு அறிவின் பற்றற்கரிய பரன்யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயலப்பணிக்கும் அரண்யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன் அக்கணபதியை திகழச் சரணம் அடைகின்றான். பாச அறிவின் பசு அறிவின் பற்றற்கரிய பரன்யாவன், பாச அறிவுனா என்ன, பசு அறிவுனா என்ன, அப்படின்னா வேற என்ன அறிவு இருக்குது பார்க்கணும். ஞானம் மூன்று வகைப்படும். ஒன்று பாசத்தால் வருகின்ற அறிவு. பாசம்னா எனக்கு உன் மேல ரொம்ப பாசம், என் பிள்ளை எனக்கு பாசம், அந்த பாசம் அல்ல. இங்க பந்தம் மலம்னு சொல்றோம்ல, இந்த மும்மலம் பாசம்னா கயிறுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. நாம கட்டப்பட்டு இருக்கின்றோம், விருப்பம் போல செல்ல முடியாமல் நம்ம கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நம்மை கட்டியிருப்பது ஆணவம் கண்ணம் மாயை என்று பந்தம். அந்த பாசம் அந்த மூன்றினாலும் நமக்கு ஒரு அறிவு விளங்கும். நாம பெறுகிற அறிவெல்லாம் இந்த பாசப்பொருள் இருந்ததுதான். நம் பார்க்கின்ற உலகம் மாயை, இந்த உடல் மாயை, இந்த அனுபவம் கண்மம் மாயை, ஆணவம் கண்மம் மாயை என்ற பாசங்கள் மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இந்த அறிவை வைத்துக் கொண்டு இறைவனை அறிய முடியலன்னா முடியாது. நரிவாளை வச்சு கடலாளம் பார்க்குற மாதிரி இது உலகியல் பொருள் தான் ஆகும். எனவே பாச அறிவால பார்க்க முடியாது. பாச அறிவுன்னா பாச பொருள்களால் ஆன்மாவுக்கு கிடைக்கின்ற அறிவு. அந்த அறிவை கொண்டு இப்ப நம்ம பெற்றுக்கிற அறிவுன்னு வச்சுக்கலாம், தத்துவங்கள் படிக்கிறோம், சாத்திரம் படிக்கிறோம், வேதங்கள் படிக்கிறோம். அந்த அறிவையெல்லாம் வச்சுட்டு வேதம் மலர்ந்தும் அறிவறியாதவன், அப்ப வேத அறிவு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? வேதமும் பாசம்தான். அதான் அங்க சொன்னேன், வேதம் எப்படி பாசமாகும்னா சொல்லாலதான் நமக்கு அறிவு விளங்குகிறது. அந்த சொல்லும் நமக்கு முழுமையா விளக்காது. எந்த அளவுக்கு சொல் நமக்கு விளக்கம் தருகிறதோ அந்த அளவுக்கு தான் விளக்கம் முடியும். அப்ப சொல்லும் நமது அறிவுக்கு ஒரு தடை, தடையாக இருப்பதெல்லாம் பாசம். எனவே நூல்கள் அறிவை தருகின்ற நூல்களும் நமக்கு ஒரு தடைதான், முழுமையா தராதனால. அதனால என்ன அறிவு கிடைக்குது? அது இறைவனை காட்டாது, அது பாச அறிவு. பசு அறிவு என்னன்னா கொஞ்சம் அறிவு பக்குவம் வந்த பிறகு இதெல்லாம் போய் நான் தான் அறிவுள்ள பொருள், பாசம் ஜடம், எனவே இத்தனை நாள் தெரியாம பாசத்தை அறிவற்ற பொருளை இந்த ஜடத்தை இந்த உடம்பை நான் நினைச்சேன். இந்த உடம்புக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறேன், நான் அறிவுடைய பொருள் தெரியுமா, நான் தான் இவ்வளவு எல்லாம் செய்திருக்கிறேன். தன்முனைப்பு வரும். அந்த தன்முனைப்போடு பார்த்தாலும் இறைவனை காண முடியாது. பாச அறிவு என்பது பாசப்பொருள்களா வந்த அறிவு. பசு அறிவு என்பது பசு தானே பிரம்மம், நானே முதல்வன் என்று எண்ணுகின்ற அகந்தை, அகம் பிரம்மவாதின்னு சொல்றாங்களா, ஏகனவாதி அலந்ததுதான். அதை கொண்டும் பதியை அறிய முடியாது. பாச அறிவு பசு அறிவு இந்த இரண்டாலும் பரனை பற்ற முடியாது. பற்றற்கரிய பரன், பரன்னா மேலானவன் அர்த்தம். யாவன் யாரவன்? பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அரண் யாவன்? இந்த பாச அறிவும் பசு அறிவும் இறைவனை காட்டாது. அப்படின்னா இதை நமக்கு தர வேண்டாம்ல இறைவன். தன்னை காட்டாத இந்த குறையுடைய அறிவன் ஏன் தரணும்? அவன் தான் தர செய்யறான். இந்த பாச அறிவை பெறுமாறும் பசு அறிவை பெறுமாறும் இதில உழல வைத்தவனும் அவன் தான். பாச அறிவும் பசு அறிவும் பையில இந்த அறிவிலே பயின்று கொண்டிருக்குமாறு செலுத்தியவனும் அவன் தான். பணிக்கும் அரண், அரண் என்ற சொல்லுக்கு ஒரு காரண பெயர் சிவஞானி சொல்லுவாரு. நம்முடைய பாசத்தை எல்லாம் அரிக்கின்ற அரிக்கின்றவன் ஆகினால அரண், அறம் அரிக்கும் இல்ல, பாசத்தை அரிப்பவன் ஆகினால அரண். ஹரண் என்ற வட சொல்ல ஹாக்கு பதிலா ஆ வரும்னு சொன்ன அந்த சொல் தான் அரண் நினைக்காதீங்க. பாசத்தை அறிபவன் அரண், தமிழ் சொல் அப்படின்னு சதிப்பார். அப்புறம் பாச அறிவும் மூணாவது வரியில முதல் வார்த்தை பார அப்படின்னு இருக்குது, அதை பாச அப்படின்னு மாத்திக்கொள்ளுங்க. பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி, இந்த இரண்டு அறிவையும் போக்கி நீக்கி மேலாம் அறிவான மேலாம் அறிவு பதி ஞானம் திருவருள் ஞானம். திருவருளே குருவாக வந்து நமக்கு உண்மையை உணர்த்தி அதனால் முன்பு இருந்த நிலை பாசத்தின் நிலை தன் நிலை பதியின் நிலை எல்லாம் தெரிந்து பதியை நாடுகின்ற தன்மை. அந்த மேலாம் அறிவான தேசன் எவன்? பதிஞானமாய் விளங்குகின்றவன் யாரு? இறைவன் தான். அக்கணபதியை அந்த ஞானஸ்வரூபியாய் இருக்கின்ற இறைவனை திகழச் சரணமடைகின்றான். நாம் விளங்குமாறு சரணடைந்து வணங்குவோமாக என்றெல்லாம் தேவர்கள் போற்றி நிற்க அவர்கள் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்தான். வரத்தை கொடுத்த பிறகு நீங்கள் துதித்த இந்த எட்டு துதிகளையும் நாள்தோறும் மூன்று சந்திகளிலே வணங்குகின்றவர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கும் என்றெல்லாம் அதனுடைய பலன் சொல்லிக்கிறாங்க. அதை கண்டுதான் எட்டு பாடல்களையும் காரியசித்தி மாலை என்று எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சது மட்டுமல்ல, படிச்சு உடனே பலன் கிடைச்சிருக்குன்னு பல சொல்ல கேட்டிருக்கிறேன். எப்படியோ நல்ல செய்திகள் ஏதோ ஒரு வழியில மக்கள் மத்தியில் பரவனா நல்லதுதானே. எந்த அளவில் காலங்கருதி விரைவாக முடிச்சிட்டோம். சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஏற்கனவே படித்தவங்க, அதனால் அதை வைத்துக்கொண்டே மேலும் விரிந்து சிந்தித்து பார்த்து கொள்ள முடியும். இவ்வாறு நம் பொருட்டு புராண போக்கில் கதையோடு கதையாக தத்துவ உண்மைகளையெல்லாம் சொல்லி சென்ற கச்சியப்ப முனிவரின் அருளையும் அவரது அறிவாற்றலையும் நம்புவால் கொண்ட இந்த கருணையையும் எண்ணி அவர் திருவடியை வணங்கி இதுகாரம் என் சொல்லையும் பொறுமையாய் கேட்டவங்களது பெருந்தன்மைக்கு ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சிட்டம்பலம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஊரும் பேரும் உருவம் கொண்டு என் ஊரும் பேரும் உருவம் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணை அம்பதியில் வாழ் நெகண்ட தேவனே. பெருமானை விழித்துட்டு என்ன செய்யறார்? இனிமேதான் கேட்கிறார். தேரும் சடம் செயல் அதனை சாந்திடும் எனினே. குருநாதர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஒரு செய்தி சொல்றார். எப்படி இந்த மலங்கள்லாம் தன் வசப்படுத்தி என்னை கூட்டிட்டு போயிடுது, அந்த மலம் அறிவில்லா சடம் தானே, எனவே அந்த சடம் எப்படி என்னை தன் வசப்படுத்துது? கரிகரணங்கள் ஆகிட்டு எல்லாமே சடம் தானே, ஆனால் தன் வசப்படுத்துது அல்லவா? அதை மனசில் வச்சுட்டு தான் கேள்வி கேட்கிறார். அவரு மாணவன் கேள்வி கேட்கிறார், அதுக்கு குரு என்ன பதில் சொல்றாரு? தேரும் சடம். தேர்தல் என்னங்க? தேர்தல் தேர்தல் தெளிதல். தேரும் சடம் தெளியப்பட்ட சடம். எவ்வாறு தெளியப்பட்ட சடம்? அறிவில்லாதது அகத்தா என்று தெளியப்பட்ட சடம். மலங்கள் எல்லாம் சடப்பொருள் தானே, எனவே அவற்றை எவ்வாறு சொல்ல? அறிவில்லாதது செயல் இல்லாதது என்று தெளியப்பட்ட தனம். உனக்கு நல்லாவே தெரியுமேப்பா, அது வந்து சடப்பொருள், அதுக்கு அறிவில்லை அதுக்கு செயல் இல்லை என்பது தெரியும் அல்லவா? சரி, அந்த மலம் செயல் அதனை சாந்திடும் எனினே. செயல் செயலை செயல் அதனை அது அண்ணன் ரெண்டுக்கு பொருள் இல்லை, செயலை சாந்திடும். தாம் சார்ந்த பொருளின் காரணமாக எந்த பொருளை சார்கிறதோ அதற்கு தக்கவாறு செயல்படும். சார்ந்த பொருளினிடமாக செயல்படும். இப்ப இது ஒரு சின்ன போனஸ் செய்தி. எனக்கு போனஸ் கொடுக்கறதுக்கே டைம் இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி. மாய வந்து தனியா இருக்கிறப்போ ஒரு செயலும் கிடையாது. மாய தனியா கிடக்கிறப்போ நம்மளை ஒண்ணும் செய்யாது. பெருமான் அதை காரியமாக மாயமாக மாற்றி நம்மிடத்துல சேர்க்கும் போதுதான், கலை வித்தை அராகம் எல்லாம் சேர்க்கும் போதே நம்முடைய அறிவீச்சை செயல்கள்லாம் விளக்க முடிகிறது. எனவே அது சும்மா ஐடியலா கிடக்கிறப்ப எந்த செயலும் செய்யாது. அதை என்ன செய்யறார் பெருமாள்? காரியமாக மாற்றி நம்மிடத்துல கிடைக்கும் போதுதான் அந்த கலை வித்தை, கலை வந்து செயலாற்றலை விளக்கும், வித்தை வந்து அறிவாற்றலை விளக்கும், அராகம் வந்து இச்சிக்கின்ற ஆற்றலை விளக்கும் சொல்லுவாங்க. அது தானாவும் விளக்காது, அதையும் துரோதான சக்தி நின்று செயல்படுத்தினார்த்தம். கலை அறிவு, கலை செயலாற்றலை விளக்கம்னா கலையே விளக்குமா அப்படின்னா கலையே விளக்காது. அந்த கலையும் சரம்தான், அதே திரோதான சக்தி தான் செயல்படுத்துது. அந்த மாயினுடைய காரியங்களுக்கு அந்த கருவிகள் எல்லாம் ஆன்ம அறிவோடு பொருந்தும் போது ஆன்ம அறிவுல மலம் எந்த அளவுக்கு பத்தி இருக்குதோ அதுக்கு தக்கமான அந்த கருவிகள் மயக்கம் வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மயக்கம் வச்சு கொடுக்காரு. அவங்கவுங்க யாராவது எந்தெந்த மல பக்குவத்தில் இருக்கிறோமோ அந்த பக்குவத்துக்கு தக்க மயக்கம். எல்லா சாப்பிட்டது இருக்கிறோம், எல்லாருக்கும் மயக்கம் வச்சு வரலா வராது. சரி, அப்படி குருநாதர் விளக்கம் கொடுத்தோன்ன என்று நீங்கள் விளக்கம் கூறுவீர்களே ஆனால் என்ன சொன்னாரு? இப்ப என்ன சொன்னாரு? சடம் செயல் அதனை சார்ந்திடும் போது செயல்படும். இந்த வரி பாருங்க, தேரும் சடம் செயலனை சார்ந்திடும் எனினே. இப்ப மாணவன் அதை மறுத்துரைக்கு போறாரு. என்ன சாமி, சடம் பக்கத்துல இருந்தா செயல்படுமா அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு என்ன சொல்றானா, என்னை சுத்தி குளத்தை அடிக்க வச்சிடறேன், அது என்ன செயல்படுதுன்னு பார்க்கலாம். தனித்தனியா ஒன்னா டான்ஸ் ஆடுவான், இல்ல ரொம்ப புடவைகள் எல்லாம் அடிக்க வச்சு நான் நடுவில் பார்த்துட்டு நான் அந்த புடவை எழுந்துச்சு விளையாடுவான்னு கேட்க நியாயம் தானே? சடம் சுத்தை சார்ந்ததுன்னா அது செயல்படும் அப்படின்னா என்னை சுத்தினே நான் வந்து பொருள்களை அடிக்க வச்சுட்டு செயல்படாங்க. அப்படி இருந்தா என்னாலும் யோசிச்சு பாருங்க, நீங்க இங்க உட்காந்துட்டு பாடினே மைக் தானே எந்திரிச்சு ஓடிவோம், நம்ம பேச கேட்க முடியாம அதை ஓடி. அதை தான் சொல்றாருங்க. கடம் படம் நதனில் கண்டிலம். கடம்னு என்ன? குடம். படம்னா ஆடை. நம்மை சுத்தி கடத்தையோ படத்தையோ வச்சுட்டு நம்மை சார்ந்து இருக்குதுங்கிறதுக்காக அவ செயல்பட ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறப்ப செயல்படாது. குருநாதர் என்ன சொல்ல, அப்ப நீ அந்த உதாரணம் வேண்டாம், வேறொரு உதாரணம் சொல்ல, நீ அதை எடுத்துக்கோ அப்படின்ட்டு. என்ன விடம்படும் ஊன்திரள் போன்றது, இது குருநாதருடைய ஆன்சர். விடம்படும் ஊன்திரள் போன்றது. இப்போ ஒருத்தனை விஷயம் கூட என் பாம்பு வந்து லவுக்குன்னு ஒரு கொத்து கொத்திடுச்சு, என்னவா அந்த விஷயம் என்ன ஆகுது? வேலை செய்தா இல்லையா? எப்படி குருநாதர் எவ்வளவு ஈஸியா போட்டு மாட்டிக்கிட்டேன். விடம்னா நஞ்சுடைய உயிரை குறிக்கும், படுதல்னா பற்ற படுதலை குறிக்கும், ஊன் திரள்ங்கிறது உயிருடைய தசை திரளை குறிக்கும். என்ன? ஸோ ஒரு பாம்பு, விஷமுடைய பாம்பு வந்து ஒருத்தர் கொத்தும் போது என்ன பற்றப்படுதல், கொத்தும் போது ஊன் திரள் அந்த உயிருள்ள உடம்புல இருக்கிற தசையில தான் என்ன கொத்துச்சு அப்படின்னா அது பரவி நஞ்சு என்ன செய்யறது, நஞ்சு சடப்பொருள் தான். ஆனால் அது என்ன ஆகுது? பரவி அவனை செயலிழக்குமாறு செய்கிறது. செய்தா இல்லையா? உண்மையிலே என்ன சொல்றேன்னா, நஞ்சினுடைய சேர்க்கையினால உடம்பு செயல் இழக்குது. நாம் அது நஞ்சு செயல்படுறதா வச்சு சொல்றோம். நஞ்சினுடைய செயற்கையினால்தான் அது வந்து நம்மோடு பொருந்துவதனால நமக்கு அந்த செயல் இழப்பு வருது. அதனால வந்து நம்ம ஆனால் என்ன செய்யறோம், அதை நஞ்சு மேல இருக்கு, நஞ்சு தான் பொண்ணுடிச்சுவனே அப்படின்னு சொல்றோம். இது ஓரளவுக்கு மாணவனுக்கு சமாதானமா தெரியுது. ஆனாலும் சாமி இன்னொரு சந்தேகம் என்ன, என்னப்பா அப்படின்னு நீங்க அப்படி விளக்க சொன்னீங்கன்னா, எந்த ஒரு சடப்பொருள்னால நமக்கு ஒரு செயல் வந்தாலும் கொஞ்ச நேரத்துல போயிடும். இப்ப நமக்கு எதனால், இப்ப நாம எல்லாம் சில சடப்பொருள்களை சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறோம். என்ன நல்ல சாத்திய குணத்துல சாப்பிட்டுருந்தீங்கன்னா சுறுசுறுப்பு இருக்கும், ராசத குணத்துல சாப்பிட்டுருந்தாலும் கொஞ்சம் இருக்கும், தாமத குணத்துல சாப்பிட்டா என்ன இருக்கும், தூக்கம் இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அது ஜீரணமாகற வரைக்கும். இது வரைக்கும் ஆமா அணைந்தாக அகரல் வேண்டும். அப்படி ஒரு குணம் வறுமையானால் அது வந்த வேகத்திலே போயிடணும். அப்படித்தானே இருக்குது? இப்ப ஒரு கொசு கடிக்குது, இல்ல ஒரு எறும்பு கடிக்குது, அந்த கடி எவ்வளவு நேரத்துக்கு இருக்குது? கொஞ்ச நேரத்துக்கு போயிடும். அது மாதிரி ஒரு சடப்பொருள் வந்து அணைந்து நமக்கு ஒரு துன்பம் வருது, இன்பம் வருது அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல அணைந்தவாறே போயிடணும். தோன்றி அணைந்தாந்து அகரல் வேண்டும். ஆனா இந்த மலங்கள் வந்து எங்கிட்ட எப்ப தோன்றுச்சு, எப்ப போகும்னே தெரியலையே சாமின்னு கேட்கிற. அது போல இந்த மலங்கள்னா தானே செயலற்று போகணுமே, போக மாட்டேங்கிற போகுதா? போக மாட்டேங்க. எப்பவும் இந்த துன்பம் தருதே என்பதுதான் மாணாக்கனுடைய ஐயம். இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன போனஸ் செய்தி, மலங்கள் எல்லாம் போகுமோ போகாதா? அறம் உள்ளதே வாரா வந்திடும், பின் மலம் அது அரும், எல்லா மலங்களும் பின் காயமுடு மாயும் அன்றே. எனவே நமக்கு பல பிறவிகள் எடுப்போம், பல பிறவிகளின் சார்பா வினையோப்பு வரும், அந்த வினையோப்பின் சார்பா நமக்கு குருநாதர் வருவாரு. அவர் வந்து உண்மை ஞானத்தை உணர்த்தும் போது தன்னுடைய பார்வையில வினைகளினுடைய பெரும் பகுதியை கழிச்சிருவாரு. அது படி முறையில ஒரு பிறவியில கண்டிப்பா இந்த மலங்கள் நம்மை விட்டு நீங்கும். சரி, அதோட அவரு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வந்துறாரு. குணங்கள். சரி சாமி, இப்ப கடிக்குது, எறும்பு கடிக்குது, இல்ல ஏதோ ஒண்ணு கடிக்குது, வலிங்கிற ஒரு குணம் தான் இருக்கணும். நீங்க சொல்றது என்னவா? ஆனாமலத்துக்கு 8, மாயாமலத்துக்கு 7, கர்மமலத்துக்கு 6 சொல்லி அக்கச்சக்கமா பன்மையில சொல்றீங்களே, குணங்களும் பன்மையும் தான். நஞ்சு உதாரணத்துல பார்த்தா நஞ்சு சார்ந்த உடம்பு என்னாகணும்? மயக்கம் வரும், இல்லைன்னா போயிடும். இந்த நஞ்சு உடம்பு தானே பாம்பு கடிச்சா கடுக்கடுன்னு இருக்கும், எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அந்த விஷம் இறங்குற வரைக்கும். அப்படி ஒரு பிரச்சனை தானே இருக்கணும். இங்க எப்படி இருக்குது? ஆனாமலத்துக்கு 8, மாயாமலத்துக்கு 7, அப்படி எல்லாம் பல வகையா இருக்குது, இது எப்படி சாமி அப்படிங்கிற. அப்புறம் அது கூட ஓரளவுக்கு பொருந்தணுங்கிற மாதிரி அவரு அதுக்கு பதில் சொல்றது இல்லை. அதுக்கு பதில் நான் பின்னால் சொல்றேன். சடம் செய்யதலானே சாந்திடும் எனினேன்னு சொல்லுங்களே சாமி. இப்ப என்ன சொன்னாரு? சடம் செயலதனை சான்றிடும் எனினே என்றாரு. எது எதை சார்ந்து கேள்வி? எது எதை சார்ந்து? இங்கு எது எதை சார்ந்துறது, அதனால என்ன வருது? இப்ப எது எதை சார்ந்த முடியும்? ஒன்னும் மலம், நானு, நீங்க மூணு பேர் தான் இருக்கிறோம் இல்லையா? இதுல எது எதை சார்ந்து? தானோ மலமோ எம்மை வந்து அணைதரா, தானே வந்து என்னிடத்துல பொருந்தி எனக்கு அந்த மாதிரி அறியாமையை கொடுக்க முடியாது. அணைய அணைதர மாட்டாது, மாட்டாதுங்கிறது வந்து பொருந்துவதற்கு ஆற்றல் இல்லை, செயல் இல்லை என்பது. சரி, யானோ? யான் யாரு? ஆன்மா. மலம், மலம் செய்யக்கூடிய, அதாவது ஆன்மாவுக்கு என்ன சமலன், இவனா போய் ஒரு செயல் செய்ய முடியாது. அந்த மலம் நீங்கினாத்தான் இவனுக்கு செயலே வருது, ஒரு சிறிதளவாக நீக்கினாத்தான் செயல் வருது. ஏவனவே இவனா போய் மலத்தை எடுத்துக்கதோ மாய கன்மங்களை எடுத்துக்கொள்வதோ செய்ய முடியாது. அப்ப ரெண்டு பேர்த்த விட்டா வேற யார் இருக்காங்க? நீங்க தான் இருக்கீங்க. சரி, நீங்க செய்யலாமே அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பேர் வேற இருக்குது, என்னது? நின்மலன். நீயோ செய்யாய். ஏப்பானா? நின்மலன். நீ மலம் இல்லாதவன், எனவே ஞானமே வடிவானவன், எனவே கருணையே உருவானவன். நீ இந்த மலங்களை எல்லாம் கூட்டி எங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னா அப்புறம் யார் செய்கிறாங்க? எனவே உள்ள பொருள் 3, அதில் சடமாகிய மலமும் ஆன்மாவை வந்து அணையாது, சித்தாகிய சிற்றறிவுடைய ஆன்மாவும் மலத்தை சார்ந்து சாராது. நீங்களோ யாரு? நின்மலன், ஞானமே வடிவானவன், கருணையே ஆனவன், அதனால நீங்களும் செய்ய மாட்டீங்க. அப்போ இது எப்படி வந்தது? 3 சாய்ஸ் சொல்லிட்டார். மலம் வந்து அணையாது, ஆன்மாவும் சென்று சேராது, இறைவனும் இந்த ரெண்டையும் இணைக்க மாட்டாரு. அப்படின்னா வேறு காரணம் என்ன? இயல்புன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு தான் வரும் அடுத்தது. அப்படி வச்சுக்கலாம், காரணம் இல்லாம ஒரு செயல் நிகழ்ந்தன்னு அது என்னன்னு சொல்றோம், இயல்பு அப்படின்னு வச்சுட்டேன். அதுலயும் பிரச்சனை இருக்கு சார். கேட்பாங்க இது, அதாவது ஆசிரியர் சொல்லும் போது அதை உன்னிப்பா கவனிச்சு பதில் கேட்கிறாரு. நீங்க இயல்புன்னு சொன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சாமின்னா இயல்புனா போகாது சாமி. என்னாச்சு? போகாதே. அதான் இயல்பு எனில் போகாது. அது எந்த காலத்திலையும் போகாது. அப்ப மலம் போகலின்னா நமக்கு முக்தியும் கிடைக்காது. அப்ப நமக்கு முக்தியே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, அந்த மலம் வந்து சேர்ந்ததுக்கு எவ்வளவு ஆன்சர் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி அவரே மறுத்துட்டார். என்ன? மலம் வந்து அணையாது, நான் சென்று பற்ற மாட்டேன், நீங்களும் கூட்ட மாட்டீங்க, அது இயல்புன்னா அது போகாது. இந்த 4 ஆன்சருக்கு மேல வேற என்ன ஆன்சர் சொல்றது? அந்தம் ஆதியிலாய் பந்தம் வந்தவாறு எவ்வாறு, பந்தம் வந்தவாறு அருள். எனவே நீங்க என்ன செய்யணும்? இந்த 3-4 சாய்ஸ் உண்டு, இந்த 4 சொல்லிட்டேன். இதுக்கும் மேல எப்படி இந்த பந்தம் எனக்கு வந்தது? பந்தம் நிறைய ஆணவ கண்மமாய் இந்த மும்மல பந்தம் எப்படி வந்ததுன்னு நீங்க சொல்லணும். வந்தது என்பதுதான். இவ்வளவுதான் பாட்டில் இருக்குது. ஆங்கவிதானும் நீங்காது நின்று. இந்த மூணு மரத்தை பற்றிய செய்தியை சொல்லி அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். இந்த மரங்கள்லாம் ஆங்கவிதானும் நீங்காது நின்று என்னை எப்போதும் பொருந்தி நின்று தன் வழி செலுத்தி தானே தானாய் மரத்தினுடைய குணத்தையே என்னுடைய குணமாக காட்டி கொண்டிருக்குது. அதனால் என்னுடைய வழி என்பது ஒன்று இல்லை மன்ன. ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த வெண்ணையம்பதியில் சைவ சிகாமணி மைய மைய. அதுக்கப்புறம் மும்மலம் சடம் என வழிந்தனை. மூன்று மலங்களும் சடம் எப்போ உபதேசத்தின் போது. அம்மா மாறுகோள் கூறல் போதும் ஏப்பா சடம் சொன்னதில் என்ன தப்பு அப்படிங்கிறப்போ என்ன எனினே மாறுகோள் கூறல் போலனே கடம் படம் அதனுள் கண்டுலம் என்ன என்னை சுத்திலையும் கடம் குடம் எல்லாம் வச்சா வேலை செய்தா இல்லை இல்லப்பா நீ விடம்படும் ஊன்திரள் போல வச்சுக்கோ அதாவது பாம்பு கொத்திய நிலையில அப்படின்னா அது அப்படி செயற்கையா வந்தாலும் அணைந்தாங்க அகரல் வேணும் வந்த வேகத்திலே அது போகணும். ஆனா இந்த மலை மலை எப்ப போகுதுன்னு இல்லை வந்ததுதான் தெரியுது போக தெரியல அணைந்தாங்க அகரல் வேண்டும். அது மட்டும் இல்ல குணங்களும் பன்மை என்றாம். அப்புறம் எம்மை வந்து அணைதர நாலு சாய்ஸ் என்ன கேள்வி என்ன வந்தது பந்தம் வந்தவாறு எவ்வாறு அவரே பதில் சொல்றாரு எம்மை வணைந்து அந்த அணைதர தானோ மாட்டாது மலம் தானே வந்த என்ன அணையாது யானோ செய்கல நான் போய் மலத்தை பிடிக்க மாட்டேன் நீயோ செய்யாய் நின்மல நாயிட்டு என்ன இல்லப்பா இயல்பு எண்ணில் போகாது போங்க சாமி. இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்லுங்களேன் சொல்லுங்க மயில்கட பந்தம் வந்தவாறு இங்கு ஏன் அந்த மாதிரியலா எவளே. எனவே கொல்லத்தக்க முடிவு இந்த நாளுமே கொல்ல முடியாத முடிவு எது இந்த நாலு முடிவு சொன்னமல்லாம். எனவே கொள்ளத்தக்க முடிவு என்ன குற்றமில்லாத முடிவு என்ன என்பது சாஸ்திரங்களை நோக்கி உணர்ந்து கொள்ளுகிறான்னு அருள்நந்தேசியமா விட்டுட்டார். நாம் எந்த அளவுக்கு சாஸ்திரங்களை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண அதான் நான் சொல்லிட்டேன் திறனாய்வுன்னு. நாம் எந்த அளவுக்கு நூல்களை ஆழமாக சிந்திச்சிருக்கோம் அந்த செய்திகளை வாங்கியிருக்கோம் என்பதை வைத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டார். இப்படி நானும் சொல்லிட்டு விட்டுட்டா நீங்க எதுக்கு பாடம் நடத்த வந்தீங்க. சரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆன்சர் மாசம் என்பதுல எத்தனை பொருள் இருக்கு மூணு பொருள் ஆணவம் கண்மம் மாயை. அதுல முதல் எடுத்துக்குவோம் இந்த ஆணவம் என்பது ஒரு பந்தம். இது ஆன்மாவுக்கு சகசமலம்னு பேர் என்ன சகசம் என்ன இது சகசமலம். இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன சமநிலையா கூடவே பிறந்தது. சரி சொல்லாம ஜம்ப் பண்ணிடலாம் நினைச்சேன் சொல்லாம இருக்க முடியாது. இந்த சகஜம் என்ற சொல்லுக்கு சொற்பொருள் கொள்ளக்கூடாது கொண்டா என்ன குற்றம் வரும். சகஜம் என்ற சொல்லுக்கு அவர் சொன்ன மாதிரி சகனா உடன் அர்த்தம் ஜம்னா ஜனித்ததுன்னு அர்த்தம் உடன் தோன்றியதுன்னு அர்த்தம் அந்த பொருள் தவறு. இது எதுக்கு பொருந்தும்னா நெல்லுக்கு உமி பொருந்தும் நெல்லோட பிறந்தது தான் உமி அது ரெண்டு தோற்றமுடைய பொருளுக்கு சகஜம்ங்கிற சொல் பொருந்தும். ஆனா ஆன்மாவும் தோற்றமில்லாத பொருள் மலமும் தோற்றமில்லாத பொருள் இல்லையா. ஆன்மாவும் ஏன்னா ஏகன் அநேகன் இருள் தன்மம் மாயை இரண்டு ஆக ஆறு ஆதியில் தோற்றமில்லாதது எனவே ஒடுக்கமில்லாதது தோற்றம் ஒடுக்கமில்லாதது எனவே என்றும் உள்ளது என்றும் உள்ள பொருளுக்கு தோற்றம் சொல்ல முடியாது. எனவே இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் எனவே சொற்பொருள் கொண்டா தவறு வருது. ஏன்னா அந்த சொற்பொருள் கொண்டோம்னா ஆன்மா தோற்றமுடைய பொருள் மலமும் தோற்றமுடைய பொருள்னு வரும் இப்படிதான் வரும். எனவே இதுக்கு கருத்து பொருள் கொள்ளணும். கருத்து பொருள் என்னன்னு கேட்டா காரணமின்றியே உடனாக இருப்பது. சகஜம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் காரணமின்றியே உடனாக இருப்பது. நல்ல அதாவது சைவ சித்தாந்த இதுல உள்ள ஒரு குறைபாட சொல்லிடுறேன். நமக்கு சாஸ்திரம் தோத்திரம் எல்லாம் சொல்லி தர்றாங்க இந்த உடம்பை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி தரது இல்லை. இந்த உடம்பை எப்ப சுறுசுறுப்பா எப்படி வச்சுக்கிறது அதற்குண்டான அன்றாட செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு வாழ்வியல் கல்வி முதல் சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் தான் அறிவு சார்ந்த செயலுக்கு போகணும். ஏன்னா ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு செயல் திறனும் இல்லாம உட்கார்ந்துட்டு பாடம் கேட்ட என்ன டே நான் சொல்லல யார் சொல்றாங்க உமாவிசிவன் சொல்றாரு ஊமையன் கண்ட கனவு போல இருக்குமா எங்கம்மா இருக்கு வினாவென்பாக. அப்படித்தான் நமக்கு இருக்கு. இப்ப சாஸ்திரம் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எனவே நமக்கு எவ்வளவு சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்டோம்னா என்னென்ன ரிஃப்ளெக்ஷன் நம்ம பாடியில வரும், மைண்ட்ல வரும் என்பதெல்லாம் நமக்கு அடிப்படையில தெரியும். முதல்ல ஆரோக்கியம் தெரியணுங்க. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் இருந்தா தான் சாஸ்திரம் படிக்க முடியும். படிச்சா நிக்கி இல்லைன்னு என்ன தெரியுமா, படிக்கிற மாதிரி தெரியும். எப்படி இருக்கும்? படிக்கிற மாதிரி தெரியும், படிக்க மாட்டோம். கேட்டா நாங்க படிச்சுட்டோம், என்ன படிச்சீங்க அதான் தெரியாது. எனவே இது காரணம் என்னன்னா, நமக்கு அந்த விழிப்புணர்வு கம்மியா இருக்கிறது தான் காரணம். விழிப்புணர்வுக்கு என்ன காரணம்னா சாப்பாடு தான் காரணம். எனவே காரணமின்றியே உடனாக இருப்பது என்பதுதான் சகஜம் என்பது. இது தமிழ்ல சகஜம் என்பதற்கு இயல்புன்னு சொல்லணும். இயல்புன்னு சொன்னா என்ன குற்றம் வரும்னு அவர் பாட்டிலே சொல்லிட்டார், இயல்பு எனில் ஓகாது. எனவே அதனால இதை சொல்லும் போது சகஜம்ங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. சகசமலம் என்ன சொல்லலாம், உடன் இருக்கின்ற மலம், சகஜ மலம் சொல்லலாம். இன்னொரு பொருள் சகஜ குற்றம், குற்றம் என்று சொல்லலாம், சகஜ குற்றம் சொல்லலாம். அப்போ ஆன்மாவுக்கு ரெண்டு பொருள்கள் சகஜமா இருக்குது. ஒன்னு சகஜம்னா குணங்களா அமைஞ்சிருக்குது, ஒன்று குணம், இன்னொன்று குற்றம். குணம் என்ன, குற்றம் என்ன? ஆன்மாவுக்கு குணம் என்ன, குற்றம் என்ன? ஆமா, குணம் அறிவு, அறிவித்தால் அறிகின்ற அறிவு. குற்றம் என்ன? மலச்சேர்க்கை. எனவே குணம் கெடாது, கிணம் கெட்டா என்ன ஆகும், குணியும் கெட்டுப்போ. அதனாலதான் என்ன செஞ்சுட்டாங்க, ஆணவ மரம் எப்பவுமே உடன் இருந்தா கூட அது வந்து நமக்கு குற்றம் தான். சோ குற்றம் நீங்கும், குற்றம் நீங்கும். குற்றம் கெட்டாலும் குணி கெடாது, தூய்மை அடையும். இப்ப மலம் நீங்கினா ஆன்மா தூய்மை அடையுதுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. மலமகற்றி தானாக்கி அத்துவா சுத்தி பண்ணி நலமகற்றி மிண்டகலும் மலங்கள் எல்லாம் பின்பு காயமோடு சேராத வரை தானும் தேயும். இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான கொட்டேஷன்ஸ் இருக்கு. எனவே குணச்சகசம்தான் பொருளுடைய தன்மை, குணக்குற்றம் பொருளுடைய தன்மை எனப்படாது. இது மனசுல வச்சுக்கோங்க, எழுதுங்க. ஆன்மாவுக்கு அறிவு குணச்சகசம், புள்ளிக்கமா, அறியாமை குற்றச்சகசம். ஆன்மாவுக்கு அறிவு குணச்சகசம், அறியாமை குற்றச்சகசம். ஆதலின் ஆன்மாவும் ஆணவமும் அனாதியே, காரணமின்றியே உடனாக இருந்தன. அனாதியே ஆயினும், அனாதியே ஆயினும், சகஜமே ஆயினும், குற்றம் எது? ஆணவம். ஆதலின் நீங்கும், சகஜமா இருக்கிறது நீங்காம இல்லை, குற்றம் நீங்கும். இதுவரைக்கும் சொன்னதுல பந்தம் வந்தவாறு என்னென்பதுல ஒரு பந்தம் சொல்லிட்டார், என்ன பந்தம்? ஆனம்பலம். எனவே ஆனம்பலம் பந்தம் வந்தவாறு எவ்வாறுன்னு கேள்வி கேட்ட என்ன பதில் வரும்? ஆனம்பலம் வந்தது அன்று முதல்ல என்ன வரணும்? ஆணவமல பந்தம் வந்ததன்று இருந்தது, இருந்ததுன்னா குணம் ஆயிடுமே அப்படிங்கறப்பதான் இயற்கை குற்றம் அப்படிங்கறது மனசுல. எனக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், மிச்சரன்ட்டு ரொம்ப ஈஸியான ஆன்சர். இனி இனி பாக்கி இருக்கிற மலம் என்ன? மாயகன்மங்கள். இந்த மாயகன்மங்கள் ஆன்மாவுக்கு ஆதியா அனாதியா? சொல்லும் இல்ல, நமக்கு பாருங்க சாஸ்திரத்துல கூட சொல்லுது, நெல்லுக்கு உமியும் செம்மில் கடிமம் சொல்லில் புதியதன்று உண்மையே. இதுதான் வருது, நெல்லினுக்கு தவிடு உமிகள் அனாதியே என்ற சொற்றொடர்ல பார்த்தா மூணு எப்ப இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, மும்மலங்கள்ல ஆன்மாவுக்கு சகசம் எனக்கு கொண்டால் என்ன குற்றம் வரும்? மும்மலங்களும் எப்ப இருக்குது அப்படின்னா, கேவலத்திலே மூணு மலம் இருக்குதுன்னு ஆயிடும். அப்புறம் சகலங்கிறது ஒன்று வித்தியாசம் இல்லை. எனவே கேவலம் என்பது ஆணவமல மட்டோடு மட்டும் கலந்திருப்பது. அந்த ஆணவமல நீக்கத்திற்காகத்தான் நமக்கு என்ன செய்கிறாரு, மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதுவும் மலம்தான், என்ன மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதனால் அந்த அந்த மலத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆகுந்தகம், பின்னர் வந்தது. ஆணவமலம் சகஜம், இது ஆகுந்தகம். எனவே முன்னமே ஆன்மாவுடன் இருந்த ஆணவமல அழுக்கை போக்குவதற்கு இறைவன் என்ன செய்கிறாரு, கண்மம் மாய என்ற இரண்டு அழுக்குகளை ஆன்மாவுடன் கூட்டுகிறார். இது நான் அடிக்கடி சொல்றது, நான் சட்டையில் அழுக்காயிட்ட என்ன செய்வோம், கூட சோப்பு தண்ணி எல்லாம் கலக்கி கசைக்கு பிழிவது போல. இது சித்தியார்ல ஒரு பாட்டில் சொல்றார், எழுமுடல் கரணம் ஆதி இவை மலம், மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன எனில், செழினவை அறுவை சாணி உவர் செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயகொடு மலம் ஒழிப்பன் முன்னோன். எனவே நமக்கு இந்த மூன்று மலங்கள் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வந்திருக்கு. முதல்ல ஆணவமலத்தை பற்றி சொல்லும்போது ஆணவபலம் வந்தோம், வந்ததன்று, வந்ததுங்கிற கேள்வியே தப்பு, வந்ததன்று உடன் இருந்தது, அதனை அறிவே வந்ததா, ஆன்மா போய் சேர்ந்ததா, இல்லை இறைவன் கூட்டினானா என்ற கேள்விக்கு இடம் இல்லை. அத்தனை கேள்வி கேட்டமல்ல, அதே கேள்விக்கே இடம் இல்லை, அது வந்தாலும் பாயிண்ட்லேயே கட் பண்ணி விட்டாச்சுன்னு அப்புறம் என்ன இருக்குது. சரி, கண்மம் பலம் மலம், கண்மம் மாயை ரெண்டும் வந்து சேர்ந்தன, இவை தாமே ஆன்மாவை வந்து சேர்ந்தவில்லை. ரொம்ப முக்கியம், மாயை கண்மங்கள் தானே வந்து சேர்ந்துருமா, இல்லை நாம் போய் தான் எடுத்துக்க முடியுமா? நாம் போய் எடுத்துக்கிற மாதிரி என்ன செய்வோம், நல்ல அழகான உடம்பை எடுத்துக்கோ, ஒரு 2000 வருஷம் இருக்கிற உயிரோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோ. ஸோ நாமளாக போய் எடுத்துக்க முடியாது, அதுவாகவும் வராது. அப்போ இறைவன் தான் நாம் அணுக்க வேண்டிய வினைக்கு தக்கவாறு உடம்புகளையும் கருவிகரணங்களை கூட்டி எங்கே படைத்தா இவனுக்கு என்ன வினை அனுபவம் கிடைக்குமோ அதுக்கு தக்கவாறு உலகங்களையும் படைப்பார். எனவே இந்த மாய கர்மங்கள் இறைவனால் கூட்டுவிக்கப்படுவன. எதற்கு தக்கவாறு, ஆணவமல பந்தம் பக்குவப்படுவதற்கு தக்கவாறு கூட்டுவிக்கப்படும். இப்போ டாக்டர் மருந்து கொடுக்குறாருன்னா நீங்கள் போய் எனக்கு எனக்கு அந்த பச்சைக்கலை மாதிரி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அது எனக்கு குடிக்குதுன்னு கொடுப்பாரா? உங்கள் நோயினுடைய தன்மை என்னவோ அதுக்கு தக்கவாறு மருத்துவர் தான் முடிவு செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி உடம்பு கொடுக்கணும், எத்தனை வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கணும், என்னென்ன வினை அனுபவிக்கணும், எங்கே பிறக்கணும், எங்கே வளரணும், எங்கே போய் வேலை செய்யணும், எங்கே போய் சாகணும், எல்லாம் அவர் எழுதி வச்சுருவார். அவருடைய திட்டப்படி தான் நடக்கும். எனவே அந்த ரெண்டும் வந்து சேர்ந்தவை, ஆனால் நம்ம விருப்பத்துக்கு வந்து சேர்ந்தவை அல்ல, இறைவனுடைய ஆணைப்படி வந்து சேர்ந்தவை.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: தமது ஞான கிரியைகளை விடுத்தவரே பிறவியை நீங்க முக்தி பெறுவர் என்று சொல்லியிருக்கின்றார்களே, கேட்டான். ஆன்மா முத்தி நிலையில் தன்னுடைய ஞான கிரியைகளை நீத்துவிடும் என்று சிவஞான நூல்கள் கூறுகின்றன, உண்மைதான். அதுக்கு வந்து ஆன்மா ஆன்மாவின் ஞானம் முத்தியில் அழிஞ்சுவிடும் என்பது கருத்தல்ல. என்ன ஏன்னா குணம் அழிஞ்சுதான் பொருளே அழிஞ்சிடும். ஆகவே தம்முடைய ஞானத்தையும் செயலையும் விட்டவர்களே முத்தி பெறுவர் அப்படின்னு சொன்னா, அப்ப ஞானமே போச்சு, அப்போ குணம் போச்சுன்னா குனியும் போச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி அதுக்கு கருத்து அப்படி அல்ல. அப்போ முத்தியில ஆன்மா தன்னுடைய ஞானத்தையும் செயலையும் விடுகிறதுனா என்னன்னா, தன்னுடைய ஞானத்தை அது முதன்மையான ஞானமாக நினைப்பதை விடுகின்றது. தன் செயலை முதன்மையான செயலாக நினைப்பதையும் விடுகின்றது. இல்லையா, என்னுடைய செயல் என்பது அவன் செயலித்த செய்யப்படுவதுதான், என்னுடைய ஞானம் என்பது அவன் உணர்த்தி விளங்குவதுதான். ரெண்டு இருக்குது. ஒரு பொருளை உணர்த்தும் போது முதல்ல ஆன்ம அறிவை விளக்கம் செய்யணும், அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு ஒரு பொருளை உணர்த்தணும். ஆன்ம அறிவை விளங்குவதற்கே முதல்ல திருவருளின் துணை தேவை. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா எதையாவது விடயத்தை அறிதல் என்பது இரண்டாவது. ஆன்மாவை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ மறைப்பை நீக்கி ஆன்ம அறிவை விளக்க வேண்டும். கதிரவனொளி இருக்கிறதுனா கதிரவனொளி கண்ணோடு கலந்து கண்ணுக்கு விளக்கம் தரணும். அப்புறம் காணப்படும் பொருள்களில் கலந்து அந்த பொருளை காணுமாறு உதவ வேண்டும். இந்த ரெண்டு உதவிகளையும் கதிரவனொளி செய்கிறது அல்லவா? காண உபகாரம், காட்டு உபகாரம், காண உபகாரம், அருமையான கருத்து. அது அது மாதிரிதான் பார்த்துக்க, அத மாதிரிதான் சிவபெருமானுடைய திருவருளும் ஆன்ம அறிவை விளக்கம் செய்ய வேண்டும். ஆன்ம அறிவை விளக்கம் செஞ்சாதான் நாம ஒரு பொருள் இருக்கிறோம் என்ற தன் உணர்வு ஏற்படும். தன் உணர்வு, செல்ஃப் கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, நான் ஒரு பொருள் இருக்கிறேன்னு தெரியணும் இல்லையா, அதுக்கு ஆன்ம அறிவை திருவருள் விளக்கணும். அப்புறம் எந்த பொருளை அறியணுமோ அந்த பொருளையும் உணர்த்தி அருளணும். ஆகையினாலே சிவபெருமான் விளக்கித்தான் என்னுடைய அறிவு விளங்குகிறது. எனவே நானாக எதையும் அறிய முடியாது, என்னுடைய அறிவினால் மட்டும் ஒன்றும் அறிந்துவிட முடியாது. சிவபெருமான் எப்படி அறிவு வந்து அவன் உணர்த்தித்தான் அது விளங்குதோ அதே மாதிரி செயல் நினைவற்ற அவன் செய்வித்து தான் இந்த செயலும் நடக்கும். ஏன்னா அறிவின் வழிபடுவதுதான செயல். அறிவே வந்து உணர்த்த உணர்த்த தான் விளங்கும் அப்படின்னா அப்ப செயலும் அவன் செய்வித்தாதான் நிகழும். எனவே என்னத்தில் நிகழும் செயல் எல்லாம் சிவன் செயலே. சிவன் செய்வித்துத்தான் நான் செய்யறேன், செய்யாம இல்ல, சிவன் செய்வித்துத்தான் செய்கின்றனே ஒழிய நானே முதன்மையாக இருந்து செய்யவில்லை. ஆகவே இதை என் செயல் என்றோ என் அறிவென்றோ கூறுவது பொருத்தமற்றது என்ற ஒரு தெளிவிலே இருப்பார்கள் முத்தான்மாக்கள். அதுதான் அதுக்கு பொருளை ஒழிய அதுக்காக ஆன்மாவின் அறிவே அழிந்து விட்டவாக இருப்பவன் சிவபெருமான். சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும், சிவனுடையது என் அறிவதென்றும், சிவன் அவனது என் செயலராகின்றது என்றும், இவற்றை தன் செயலா கொள்ளாமைதான் என்பது திருக்கழிப்புப்படியார். ஆகவே கேட்ட செய்திகளை நாம வந்து சிந்தித்து வர வேண்டும், அது ரொம்ப முக்கியம். கேட்டல் முதல் படிநிலைதான். இதற்கப்புறம் நமக்கு நம்முடைய நாளை ஊருக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நாம் நிறுத்தி வைத்திருக்கின்ற பணிகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவற்றையெல்லாம் நாம வந்து முடிச்சுதான் ஆகணும். ஆனாலும் இடையிடையே இந்த கேட்ட செய்திகளை எல்லாம், இந்த சித்தாந்த செய்திகளையும் நாம் சிந்தித்து வர வேண்டும். நாம ஞான நிலையில சிவபெருமான் குருநாதராக வந்து உணர்த்த அப்போது அந்த ஆன்மா சிவபெருமான் உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிவு பெற்று இதே பாசத்திலிருந்து நீங்கி சிவத்தை சார நிட்டை கூடும். நிட்டை கூடங்கிறது அங்க முத்தி. நிட்டை என்பது நிலைவேறு, முத்தி தான் நிலைவேறு, முத்தியடையும். அது முத்தியடையும் போது செய்யக்கூடியது அந்த நாளும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். முத்தியடையும் போது செய்யக்கூடியதுதான். ஆனா நம்ம நிலைக்கும் இந்த ஞான சாத்திரங்கள் எல்லாம் வேணும். நம்ம கேட்கிறோமே எத்தனையோ நீதி நூல்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் அறங்களை செய்ய வேண்டும், தீவினைகளை போக்க வேண்டும் என்று அருமையாக எடுத்துரைக்கின்றன. அவற்றை படித்து அவற்றை பாடம் கேட்டு அவற்றை பின்பற்றி நல்ல புண்ணியங்களை செய்து பாவங்களை தவிர்த்து வாழ்ந்தால் அது போதாதா? எத்தனை நீதி நூல் இருக்கு, ஒன்னா ரெண்டா? திருக்குறள் தலை சிறந்த நூல் இல்லையா? அது ஆனா அது ஒன்னே போதும். ஆனா அது மட்டும் அல்லாமல் நாலடியார், பழமொழி, ஏலாதி, இப்படி நிறைய இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் ஞான சாத்திரங்களுக்கு வந்திருக்கிறோம் நாம சிந்திக்கணும். அது ஒரு முதல் படிநிலை. பாவங்களை தவிர்க்கணும், அறங்களை செய்யணும், அது படிநிலை. அது போதுமானா ஒரு படியில போய் நின்னுகிட்டது, இந்த படியில நான் ஏறினது போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லையா? வீட்டுக்கு போகிறோம், வீட்டு படியில ஏறி நின்றுட்டு அதான் படிக்க வந்தாச்சே போதும் அப்படின்னு சொல்லி படியிலேயே உட்காந்துருவோமா? அது படிநிலைதான், அது கடந்து போகாது, படி வழியா தான் போகணும், ஆனா அது ஏறி அதை கடந்து போக வேண்டும் அல்லவா? அது மாதிரி தொடக்க நிலையில பாவங்களை தவிர்த்தல், அறங்களை செய்தல்ங்கிறது அது தொடக்க நிலை. நீதி நூல்கள் அவசியம் நம்ம பார்க்கத்தான் செய்யணும். நம்மளை அறியாமலேயே தவிர்க்க வேண்டிய சில பண்புகள் நம்மிடம் இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்லாம் ஞானசாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க மாட்டார்கள். இது உச்ச நிலையிலே சொல்லக்கூடிய நூல்கள். ஆகவே திருக்குறளை நம்ம அவசியம் நம்மளை தொடர்பில் வைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அதுபோல பிற நீதி நூல்களையும் முடிந்த அளவு பார்க்கணும் இல்லையா? நம்ம எந்த ஒரு தீய எண்ணமோ சொல்லோ செய்கையோ நம்மிடம் இருந்தால் அதை அறநூல் வழி நின்று போக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே அறங்களை செய்தல், பாவங்களை விளக்குதல் அவசியம்தான். ஆனா அதற்கும் மேலாக ஞான சாஸ்திரங்களும் வேண்டும். இன்னும் சொன்னா முதல் தொடக்கங்களை என்ன சொல்லி சொல்றாங்கன்னா, நீ அறம் செய்யாட்டாலும் பரவாயில்லை, பாவங்களை செய்யாமலாவது இருக்கிறான். அதான் முதல் தொடக்கங்களை தங்கப் புலவர் சொல்லியிருக்கின்றார். நல்லது செய்தல் ஆற்றியதாயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். ஓம்பு மின் அப்படின்னா அதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அந்த இடம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த இடத்துல ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாக பாதுகாக்கப்படும் அர்த்தம். தேனி பாதுகாத்தல் என்றும் ஒரு பொருள் உண்டு ஓம்புதலுக்கு. தவிர்த்து விடுதல் என்ற பொருளும் உண்டு. தவிர்த்து விடுதல் ரெண்டும் ஒன்று கொண்டு எதிர்மறையான பொருள். ரெண்டு பொருள் இல்ல, ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கலாம், ஒன்று கொன்று எதிர்மறையான ரெண்டு பொருள். எச்சரிக்கையா இருக்கணும், இடம் நோக்கி பொருள் கொள்ளணும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அந்த இடத்துல பேணப்படும். வினைக்கண் வினைகடல் ஓம்பல் ஒரு பொருள் இருக்கு. ஒரு முயற்சியில இருக்கும் போது அந்த முயற்சியை பாதியில நிறுத்துவதை பேணிக் கொள்கன்னு சொல்லுவாரு, தவிர்த்து விடுங்க. ஒரு முயற்சியில இருக்கிறோம் அப்படின்னா கடமையில இருக்கிறோம் இருக்கும். நம்ம கடமையாக இருக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய கடமையை செய்யும் போது அந்த கடமையை நிறுத்திக் கொள்ளுது. இப்ப நாம தான் இந்த சாஸ்திரத்தை சிந்திக்கிறோம்னா, இதை நிறுத்திக்கிட்டு என்ன உங்க ஊர் என்ன, உங்க பேர சொல்லுங்க, உங்க ஊர் என்ன, நீங்க எப்படி வந்தீங்க, இப்படி ஆயிட்ட அஞ்சு நிமிஷம் கேட்டா தெரியாது போயிடும், எவ்வளவு நேரம் மத்தியானம் வரைக்கும் ஓட்டலாம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது. எந்த ஒரு வேலை, இது மட்டுமல்ல, எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையை இடையிலே நிறுத்தி விட்டு வேறு வழியில் பொழுதுபோக்குவதை தவிர்த்து விடுக. வினைக்கண் வினைக்கடர் ஓம்பல், அந்த இடத்துல தவிர்த்து விடுக. ஓம்பல்னா தவிர்த்து விடுக. வினைக்குறை தீர்ந்தாலே தீர்ந்தன்ற உலகு. யார் தன்னுடைய கடமையாகி அந்த முக்கியமானதை கைவிடுகிறார்களோ அவர்களை உலகம் கைவிட்டு விடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். எனக்கு எது முக்கியமான கடமையோ அதை நான் கைவிட்டால் உலகம் என்னை கைவிட்டு விடுங்கிறார். அதனால கடமை செய்வதற்கு இடையிலே அதை நிறுத்தி வேறு வேறு கவனத்துதல்களை தவிர்த்து விடுக என்று சொல்றாரு. ஏன்னா ஓம்பல்கள் தவிர்த்து விடுகன்னு பொருள். அதே மாதிரி இந்த இடத்துல பொருள், நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமே. நல்லது செய்யாண்டாலும் பரவாயில்லை, நல்லது செய்யாமலாவது இருக்குன்னார். இன்னைக்கு உள்ள தீவிரவாதிகளுக்கு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? அவர்கிட்ட போய் யாராவது நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லுவார்களா? இல்ல இப்ப நீங்க சும்மா இருந்தா போதுப்பா இல்லையா? நீங்க ஏதாவது எதை செஞ்சிருவீங்களோ, அங்க அது பண்ணிருவீங்களோ, இங்க அது அப்படி கண்காணிப்பதற்கே காவல்துறைக்கு நேரமெல்லாம் தெரியா போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த உலகத்துக்கு தேவையா எவ்வளவு அருமையாக 2000 வருடங்களுக்கு முற்பட்ட சங்க இலக்கியம் சொல்லியிருக்கிறது எண்ணி பார்க்கணும். அந்த சங்க இலக்கியமுடைய தமிழ் மொழியில நாம அதை தாய்மொழியாக கொண்ட தமிழ் இனத்துல நாம பிறந்திருக்கிறோம். நல்லது செய்தல் ஆற்றியதாயினும் அல்லது செய்தல் ஒப்புமின். நல்லது செய்யாவிட்டாலும் அல்லது செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஆனா அப்போ நான் வந்து நம்ம இதையே குடிச்சுக்கிட்டு நான் தீமை எதுவும் செய்யலையா, அவ்வளவுதான், வேற நல்லதும் செய்ய மாட்டானு தீமை செய்யாம இருக்கணும், அது போதாதா? ஏ அவன நான் கல்லை விட்டு எரியாம இருக்கிறேன், அது போதாதா? அவனுக்கு என்ன வேற நன்மை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தா அப்படி சொல்லிய காலத்தை ஓட்டிட முடியுமா? முடியாது. அடுத்த பாடத்தை வள்ளுவர் போதிக்கின்றார். என்ன அப்படின்னா, தம்பி இப்படி தீமை செய்யாம இருக்கேன், இது போதும் செய்யாத சொல்லாதப்பா, என்ன விஷயம் தெரியுமா கேளுனாரு, என்ன? செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கடும் சார் இல்லையா? செய்யக்கூடாத பாவச்செயலாம் செய்தால் அதனாலேயும் கேடு வரும், செய்யக்கூடிய புண்ணியங்களை செய்யாமல் இருந்தாலும் கேடு வரும். அப்ப அங்க அப்படி சொல்ல சங்க புலவர் அது ரொம்ப கீழே

செய்து வச்சிருக்கிறார். அதுல இருந்தே பார்க்கலாம் என்ன அப்படின்னா, பின்னாடி சொல்லக்கூடிய அறங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாகவே முதலிலே சொல்லிவிட்டார். தீவினையா இருந்தாலும் சரி நல்வினையா இருந்தாலும் சரி, இருள் தேர் இருவினை, இருள் தேர் இருவினை. இருள் என்பது அறியாமைக்கு அடையாளமாக எல்லா நூல்களையும் சொல்லப்படுகிறது. அறியாமையின் அடையாளம் இருள்னா, இந்த பூதை புற இருளையா சொல்றாரு, அறியாமை. அப்ப இரண்டு வினைகளுமே அறியாமையின் பார்ப்பட்டவை. ஆகவே இரண்டு வினைகளுமே நீங்க வேண்டியவை. எப்படி நீங்கும்னா, இறைவனுடைய பொருள் தேர் புகழை நாம எடுத்துரைக்கணும், அவன் புகழை வாயார பாட வேண்டும். திருக்குறளே சொல்றது போதாதா இதுக்கு மேல? இருந்தாலும் அது ரொம்ப மிகச்சிறந்தவர்களால் தான் செய்ய முடியும். ஆகவே மிக பெரும்பாலானவர்களுக்கு நாம அவர்களுக்கு வேண்டியதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீதிகளை சொல்கின்றார். கடவுள் வாழ்க்கையில முடிவான ஒரு நிலையை காட்டிவிட்டார். இரண்டு வினையுமே இருள்மயமானவைதான். ஏன், தீவினை அறியாமையில் பார்ப்பட்டது இல்லையா? ஆமா, அடுத்தவனுக்கு தீமை செய்யறான், தீமை செஞ்சு அது மூலமா தாங்க அண்மை அடையணும்னு பாக்குறான். அடுத்தவன் பொருள் அபகரிச்சு தான் ஆடணும்னு நினைக்கிறான்னா அது அவன் அறியாமையில இருக்கிறான்னு சொல்லலாம். அடுத்தவனுக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்யறவனையும் அறியாமையில இருக்கிறான்னு சொன்னா இது என்னையா அநியாயம்? அப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? தீவினை செஞ்சா இதுவும் அறியாமைன்றதீங்க, நல்வினை செய்யறானா அவனையும் அறியாமைன்றதீங்க. என்னதான், ஒண்ணு செய்ய வேண்டாம் சும்மா இருந்தா அது சோம்பல், அது மடின்னு சொல்லி பெரிய குற்றம் கிறார். மடியின்மை அதிகாரம் வச்சிருக்கிறார். சோம்பலா இருந்தா உன் குடியே கெடுங்கிறார். நல்வினையும் செய்யக்கூடாது, தீவினையும் செய்யக்கூடாது, சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொன்னா என்னதான் செய்யுதுன்னா, அங்கதான் சொல்றாரு என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருள் வழி நின்று செய்ய வேண்டும். அதான் இறைவன் பொருள் செயல் புகழ். நல்வினை செய்பவன் என்னன்னா, புகழுக்காக நல்வினை செய்வோம். அந்த புகழ் பொருள் அற்றது, அர்த்தமில்லாதது. ஏன்னா இந்த பிறவிக்கு வரப்போய் தான் இந்த நல்வினை செய்ய முடிஞ்சது. இந்த பிறவிக்கு முதல்வன் அருளால் தான் வாரோம். முதல்வன் உணர்த்த உணர்த்தத்தான் உணர்தோம், அவன் செலுத்த செலுத்ததான் செய்யறோம். ஆகவே உண்மையில நடந்திருப்பது என்னவென்றால், ஒருவர் நல்ல நல்வினை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா உண்மையில நடந்திருக்கிறது என்னவென்றால், என்னை கருவியாக கொண்டு முதல்வன் செய்திருக்கிறான், அவ்வளவுதான். அதை உணராமல் நானே செய்திருக்கிறேங்கன, அதுதான் இங்க நல்வினை செய்யும் போதும் உள்ள அறியாமை. நல்வினை செய்யும் போது அறியாமை எங்க இருந்து வந்ததுன்னா, இந்த நல்வினைக்கு தானே முழு முதல் நினைக்கிறோம் பாருங்க, அங்க வருது அந்த அறியாமை இல்லையா? அப்ப அது பசு புண்ணியம், பசுவாகிய என்னை வினை முதலாக நினைச்சதுனால, கர்த்தாவா நினைச்சதுனால, இந்த நல்வினைக்கு பசுவாகிய என்னை நான் கர்த்தாவா நினைக்கிறேன், அதனால இது பசு புண்ணியம் தான். ஆகையினால் அது அறியாமையான அறியாமை கொண்டதுதான். இப்ப அருளுக்கு என்னை கருவியாக கொண்டு இறைவன் இதை செய்வித்தான் என்று அடங்குவதுதான், அதுதான் வந்து தெளிவான நல்வினை. அதுதான் அதுதான் திருமுறைகள் சொல்கின்ற நல்வினை. அதுதான் நீனாலும் நன்னஞ்சே நினைகண்டாய் ஆறறிவார் தானாலும் ஆனாலும் ஐக்காட்டம் பெருமாட்கே பூனாலும் தெளிக்குமொப்ப புகழ்நாமம் செவிகேற்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. திருமுறைகள் சொல்கின்ற நல்வினை அதுதான். மற்றபடி தன்னை முதலாக கொண்டு இறைவனை மறந்து இறைவனை நினைந்து போற்றாமல் செய்யப்படுகின்ற நல்வினைகளையும் தீவினையின் பால்தான் சேர்த்துகின்ற திருமுறைகள். தீவினை வந்தமை தீண்ட பெறான்னா அதுல வினையே தீயதுன்னா பிறவியே தீயது. நேத்து பார்த்தோம்ல ஆர்த்த பிறவி துயர், பிறவியே துயரானது. அப்ப பிறவிக்கு காரணம் வினைதானே. பிறவியே துயரமானதுன்னா அப்ப வினையும் தீயதாதானே இருக்கும். துயரத்துக்கு காரணமானது தீமையானதானே இருக்கணும். அதனாலதான் பரிமேலழகர் இருள் தேர் இருவினைக்கு பரிமேலழகர் விசேட உரை எழுதும் போது, நல்வினையும் பிறப்புக்கு ஏதுவா காரணமாகையால் இருவினை இருள் தேர் இருவினை என்றான். பிறப்பு என்பதே ஆன்மாவை ஆர்த்திருப்பது, கட்டி வைத்திருப்பது. ஆனால் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பிறப்பின் மூலமாக ஆன்மாவை கட்டி வைப்பது வினைகள் தான். அதனால அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டி, பாவம் மட்டுமல்ல கட்டுவது, அறமும் சேர்த்துதான். அதனாலதான் நீதி நூலுக்கும் மேல இந்த அருள்நூலுக்கு நாம வர வேண்டியது. நல்லதை செஞ்சு தீமையை தவிர்த்து வாழ்ந்தா போதாதா? ஏன் இந்த அருள்நூலுக்குலாம் வரணும்? இந்த தத்துவங்களை எல்லாம் இவ்வளவு முயன்று படிக்கணும் இல்லையா? அதுல அவர்கள் அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, நாம எப்படி சொல்லணும்னு இவ்வளவு வித்தியாசப்படுத்தி அறிஞ்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்படி எல்லாம் அறிந்தால்தான் இந்த பிறவியாகி

0: நிலையாமையிலிருந்து விடுபட்டு நிலைவேற்றினை பெறலாம். எத்தனை அறங்கள் செய்தாலும் அவை நிலைவேற்றுக்கு துணை செய்ய மாட்டான், பிறப்புக்குத்தான் துணை செய்யும். அரும்பாவம் அறம்பாவம் என்னும் அருங்கயிறு, அறம்பாவம் என்னும் அச்சம் என்பார் இன்னொரு பாடல்ல. கரங்கோலை போலும் என்று தொடங்கக்கூடிய திருவாசக பாடல அறம்பாவம் என்னும் அச்சம், ரெண்டுமே அஞ்சத்தக்கவை சொல்வார். அப்ப அறத்தைத்தான் செய்யணும், செய்த அறத்தை சிவபெருமான் திருவருளுக்கு காணிக்கையாக்கிறோம் இல்லையா. அவன் செயல் நான் கருவி, நீ செய்யலையா போ அப்படின்னா நான் கருவிப்பான், அவன் தான் செஞ்சிருக்கான் என்ன கொண்டு என்று அறஞ்செய்யும் பொழுது அறநூல்கள் வலியுறுத்துது. நீதி நூல்கள் அறஞ்செய்கன்னு மட்டும்தான் சொல்லும் இல்லையா. அந்த படிநிலையில தான் வரணும் நாம. முதல்ல நல்லது செய்தல் ஆட்சியினாயினும் அதுல இருந்து என்ன செய்தக்கா என்ன செய்யக்கணும் அதுக்கு வந்து அறங்களை எல்லாம் செய்து அப்புறம் செய்த அறத்தையும் அவனுக்கு அர்ப்பணிச்சிடணும். அறம் செய்ய வேண்டாம் நீங்க சொல்லலையே. சைவ மூதாட்டி அவ்வை பிராட்டி நம்முடைய நூலுக்கே சிவபெருமானுடைய திருநாமத்தை வைத்தார், ஆத்தி சூடினு வைத்தார். ஆத்தி மாலை சூடி போர் யார்? சிவபெருமான் தான். ஆத்தி சூடி அவர் தான். அவர் பெயரையே நூலுக்கு பெயரா வைத்தார். அவர் எப்படி தொடங்கு கொன்றை வேந்தன் வைத்தார். அவர் எப்படி தொடங்குறார் நூலை? அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது தினம் தொடங்குறார். ஆனா அவனாவை எப்படி நடத்துறாரு பாருங்க. ஒரு எழுத்தை நடத்தும் போதே அறத்தை செய்ய தூண்டி தம் ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்துவது என்பது அது தமிழ் மொழிக்குரிய சிறப்பு. ஒரு எழுத்தை குழந்தைகளுக்கு சொல்லும் போது அதுகளுக்கு பிடிச்சதை சொல்லி சொல்லணும். குழந்தைகளுக்கு பதார்த்தங்கள்லாம் பிடிக்கும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் சாக்லேட் சொன்னா பிள்ளைகள் கேட்க நல்லா இருக்கும். ஏபிசி மனசுல போயா பிஸ்கட் சாக்லேட் ஆப்பிள் பழம் இல்லையா. இருந்தாலும் இங்க ஔவையார் வந்து எவ்வளவு உயர்வாக சொல்லியிருக்காரு பாருங்க. குழந்தை பருவத்திலேயே அந்த உயர்ந்த சிந்தனை வரணும். இதெல்லாம் நாம சொல்லாட்டாலும் வீட்டுல கொடுக்கத்தான் செய்வாங்க. ஆப்பிள் பழம் பிஸ்கட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நாம வந்து ஆசிரியர் ஸ்தானத்துல இருந்து அது வேண்டிய நீதியை போதிக்கணும்னு ஔவை பிராட்டியார் அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது தினம்னு போதிச்சேன். அதாவது அறம் செய்தால் போதாது, அதை விருப்பத்தோட செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். நினைச்ச உடனே செஞ்சிடவும் முடியாது, அதுக்கு சூழல்கள் எல்லாம் கூட்டி வைக்கணும் இல்லையா. முதல்ல அந்த விருப்பத்தை வச்சு வளர்த்துக்கோ நீங்கிற. ஆகையினாலே நீதி நூல்களுக்கும் மேலான இந்த ஞான நூல்களை, அருள் நூல்களை, திருமுறைகளை, சாத்திரங்களை சொல்லிய வாட்டின் பொருளை நம்மால் இயன்றவரை உணர்வதற்கு, முழுமையாக உணர்தல் என்பது அது பெரிய நிலை. என்ன சொல்லிய வாட்டின் பொருள் சொல்லுவார், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் இல்லையா. சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து, பல்லோரும் அவரை ஏத்துவார்கள் ஆனா இவர் பணிந்து இருப்பார் இல்லையா. பட்டத்து யானை உயிர் பெற்று எரிகிறது, வீழ்த்தப்பட்ட பாகர்கள் உயிர் பெற்று எடுகின்றார்கள். எரிவத்த நாயனார் கேட்டுக்கொள்ள புகழ்ச்சோழ நாயனார் அந்த பட்டத்து யானையிலே ஏறி எல்லோரும் போற்ற அவர் செல்கின்றார். ஆனால் அவர் சிந்தையை சிவபெருமான் திருவடியில் வைத்துக் கொண்டே செல்கிறார். இந்த போற்றுதல்களால் அவர் தன்னை பெருமிதமாக நினைத்து மயங்கவில்லை. அவர் சிவபெருமான் திருவடியே அதன் பல்லோரும் ஏற்ற பணிந்து சிவனடி கீழ் உள்ளார். அதான் இடம், அந்த திருவாசலுக்கு அதான் இடம், அதான் இடம். ஆகையினாலே சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லி அல்லவா அந்த நிலையை எழுத வேண்டியிருக்கிறது. இந்த பாட்டுகளுக்கெல்லாம் பொருளை உணர்த்துவதற்கு அதற்காக அதுக்கெல்லாம் இவ்வளவு பிரயாசை, சைவநெறிக்கழகம் இவ்வளவு பெருமுயற்சி எடுத்துக்கொள்வது என்றால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 28 வருஷம் முடிந்து 29வது வருஷம் இவ்வளவு பெருமுயற்சி எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் அங்க திருவடிக்கீழ் அடங்குவதற்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்தல்லவா சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு வந்து நமக்கு சித்தாந்தம் எவ்வளவு துணையாக இருக்கிறது. சித்தாந்தத்தின் துணை இல்லை என்று சொன்னால் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினா சுவாமியே வானமா ஆயிட்டாரு மண்ணா ஆயிட்டாருல்ல சொல்லளவில் பொருள் பார்த்தா அப்படிலாம் கிடைக்கும். அது கலப்பினால் அப்படி ஒன்றா கலந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் இங்க சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு வந்தாலல்லவா நமக்கு தெரியும். ஆகையினாலே நாம் சித்தாந்த சாஸ்திரங்களை பயின்று பயின்று திருமுறைகளை ஓதி ஓதி தீட்சை பெற்று அதிலே மிகுந்த சந்தான மரபிலே வந்து ஆதிரங்களிலே தீட்சை பெறுவதுதான் மிகச் சிறப்பானது. தீட்சை பெற்று அனுஷ்டானங்களை செய்து சிவபூஜைகளை செய்து சிவாலய தரிசனம் செய்து நாம் நல்ல முறையிலே எத்தனை காரியங்களை செய்ய வேண்டியிருக்குன்னா சிவாலயத்துக்கு சென்றாலே போதும், அந்த ஒரு வகுப்பு நடக்கிற மாதிரி வச்சுக்கணும். அங்க போனா சும்மா வருவோமா, ஏதாவது ஒரு பதிகம் பாடுவோம், எல்லாமே எல்லா ஜோமனிச்சும் அந்த ஆலயங்களையும் முடிச்சிடும். அந்த மாதிரி ஆலயத்துக்கு சென்று வர்ற வழக்கத்திலே இது எல்லாத்தையும் நம்ம அடக்கிடலாம். ஒவ்வொரு செயலுக்காக நாம ஒவ்வொன்றையும் தனித்தனியா செய்யணுமோ என்று நாம் அடைய வேண்டியதில்லை. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு பெருமான் அருள்வார். ஆக இவ்வாறு ஐயங்களை எழுப்பி அதற்கு விடையையும் ஞானாசிரியர் மூலமாக பெற்ற அருமை மாணாக்கர் முடிவிலே ஞானாசிரியரை தம்மை ஆட்கொண்டு சித்தாந்த உபதேசம் அருளி பல்வேறு தீக்கைகள் செய்து தம்முடைய பாசத்தை போக்கி தம்மை திருவருள் மயமாக்கி சிவமாகவே திகழச் செய்கின்ற ஞானாசிரியரை போற்றி பரவுகின்றார். முடிவிலே 195 என்று குறிப்பிட்டிருக்கின்ற அந்த கன்னிகளுக்கு சில அடிகள் முன்னால் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு 8 அடிகள் முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் போற்றி பரவுதலை பார்க்கலாம். அருளாளா அன்பர்க்கு அமுதே, இருளற்ற முத்தே, முதுவயிரக் குன்றே, எம் மாணிக்க வித்தே, வெளியில் விளைகின்ற பத்தி பவளமே, பாதி மரகதமே. ஒரு பாதியில அம்மை இருக்கின்றார், மரகதம் பச்சை நிறம் இல்லையா, அதான் பாதி மரகதமே. முத்தர் கவளமே இல்லையா, முத்தர் கவளமே, அதான் ஞானசம்பந்த பெருமாள் சொல்லுவார், பாதி மரகதமே. சுவாமி பளிங்கு மாதிரி, அம்மை மரகத மாதிரி, சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தார் போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே என்பார் இல்லையா. ஒரு பாதி பவளம், மறுபாதி மரகதம், அது ஆளவாய் பதிகத்துல சொல்றாரு பாருங்க. ஆகவே பாதி மரகதமே, முத்தர் கவளமே. முத்தாம்மாக்கள் கவளமாக உண்கின்றார்களாம், கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே என்பார். முத்தர் கவளமே, காதர் கனியே, கவளமா நீற்றொழியே. தவளம் என்பது வெண்மை, தவளமா நீற்றொழியே, நீத நிலையே, நீதங்கிறது நீதி, நீத நிலையே, பார் நீர் தீயோடு ஆச்சரிய காற்றே, அகல் விசும்பே, கூற்றம் மடிய குறியில் வரும் வள்ளலே. இது மார்க்கண்டேயருக்காக, குறி என்பது இங்கு சிவலிங்கம், சிவலிங்க சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டருளி கூற்றுவனை உதைத்தருளினார் அல்லவா. கூற்றம் மடிய குறியில் வரும் வள்ளலே, தாளை தடிய புகுந்த தவமே. சண்டேசனாயினார் தந்தையாருடைய தாளை தணிந்து சண்டேச பதத்தை பெற்றார், விசார சம்மனார் சண்டேச பதத்தை பெற்றார். காலை தடிய புகுந்த தவமே, அடிமைக்கு அவாகனாது ஓங்கும் அரசே, பருவம் தவாது மலரில் தயங்கும் உரிய மது மனம் போல், என்னை மறுவும் பருவம் எதுவென்று என் உள்ளத்து இருந்து. மலர் அதற்குரிய பக்கம் வரும்போது, இந்த அரும்பு அதற்குரிய பக்கம் வரும்போது அது மலரும் அதுல தேனும் உண்டாகும் இல்லையா. அத மாதிரி என்னுடைய பக்குவத்தை நீ உடனிருந்தே அறிந்து, உயிர்குயிராய் இருந்தே என்னுடைய பக்குவத்தை அறிந்து, என்ன குருவாக எழுந்துருளி வந்து பருவம் எதுவென்ற உள்ளத்திருந்து பலமன நீ தானே அறிந்தது போல், தானொழியாவது எவ்விடத்தும் யானாக இன்று வெளி நின்ற எனக்கு எவ்விடத்தும் இருக்கக்கூடிய வியாபகத்தை தந்து என்னை உண்மயமாக்கிவிட்ட ஞானகுரு தேசிகனே, உன்னை நினைந்து என்னை மறந்து உள் உருகும் ஆசை மிக தந்தாண்டு அருள். நான் என்னை நினைக்காமல் உன்னையே நினைந்து இல்லையா அன்பு பெருக்குவதற்கான ஒரு பேச்சினை எனக்கு தந்து அருள்வாயாக என்று சொல்லி தம்முடைய நூலை நிறைவு செய்து முடிவிலே ஒரு அடக்கமாக ஒரு போற்றுதலை வைக்கின்றார். அருளால் உனை துதிக்கும் அன்பரை போல் தீய இருளால் உயர்ந்தேனும் இன்றிங்கு அருளான சுத்தா, புன் சொல்லால் தொடுக்க தொடை நீ புனைந்தாய், அத்தா நமச்சிவாயா என்று முடிக்கின்றார். ஆக தட்சிணாமூர்த்தியுடைய குருபக்தியானது அது கடலினும் பெரியது, வானினும் உயர்ந்தது. அந்த தேசிகமூர்த்தியுடைய திருவடிகளை பல்காலம் போற்றி பரவி குருமுதுர நமச்சிவாயமூர்த்திகளுடைய அந்த குரு பரம்பரையினை நாம் உணர்ந்து போற்றி நிகண்ட சாத்திரங்களையும் பண்டார சாத்திரங்களையும் திருமுறைகளையும் ஓதி தீக்க பெற்று அனுஷ்டான சிவபூஜைகளை எல்லாம் செய்து சிறுவர்களுக்கு பாத்திரமாக உய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதுகாரம் பொறுமையாக செவிடுத்த அன்பர் பெருமக்களுக்கெல்லாம் பணிவன்பான வணக்கங்களை உற்சாக்கிக் கொண்டு வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். திரு சிதம்பரம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீகம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

சிவமாகித் தனிப்பர முக்தியான முதலை துதிசெய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்கண்யம் பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரணநூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, குழந்தைகளே, இன்றைக்கு நாம 40வது திருவிளையாடலுக்கு வந்திருக்கோம். வரகுணனுக்கு சிவலோகம் காட்டியது. இந்த பாண்டிய வம்சத்தில் எத்தனையோ அரிய பெரிய மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதில் சிவபக்தி செம்மல் என்று பல்லோராலும் போற்றப்படுபவர், திருமுறை வாணர்களால் போற்றப்படுபவர் வரகுண பாண்டியர். அந்த வரகுண பாண்டியர் திருவிடைமருதூரில் மேலை கோபுரத்தை கட்டியிருக்கிறார். திருவண்ணாமலையில் ஒரு கோபுரம் கட்டியிருக்கிறார். தில்லை சிற்றம்பலவாணருக்கு நிறைய தொண்டு செய்திருக்கிறார். திருக்குவையார் என்ற அருமையான ஒரு நூல், அந்த நூலிலே திருவாதூர் அடிகள், அதாவது திருவாசகம் பாடிய நிவாசக பெருமான் வரகுண பாண்டியரை இரண்டு இடத்துல சொல்றார். தென்னவனாம் வரகுணன் தொழுதேத்து சிற்றம்பலம் என்று. அவ்வளவு நம்முடைய குருநாதருடைய வாக்கில் வரணும்னா எவ்வளவு தவம் செய்திருக்கணும். அப்படிப்பட்ட பாண்டியர், அந்த பாண்டியருடைய, அந்த பாண்டியர் இளைஞராக இருக்கார். அந்த இளமையிலேயே அவருக்கு சிறந்த பழுத்த சிவபக்தி இருக்கின்றது. மன்னனுக்கு கடமை மாதந்தோறும் வேட்டையாடுதல். ஏன் மாதந்தோறும் வேட்டையாட வேண்டும் என்று சொன்னால், நாட்டிற்கு வெளியில் இருக்கின்ற காட்டு மிருகங்கள்லாம் இறை தேடி அடிக்கடி நாட்டிற்குள் வரும். காட்டிலே அவை அதிகமாக ஜனிக்கும். அதனுடைய தொகை, மக்கள் தொகை, விலங்கு தொகை பெருகும். அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இல்லை என்றால் நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஆபத்து என்பதனால அவ்வப்பொழுது வேட்டையாடுவார்கள் அரசர்கள். அவருடைய கடமையில் அது ஒன்று. இளைஞனாக இருக்கின்ற வரகுண பாண்டியர் காற்றை போல் பறக்கின்ற ஒரு குதிரையில் ஏறி சேனை வீரர்கள் கூட வில்லேந்தி வாழ்ந்தி வேட்டைக்கு செல்கின்றார். அவ்வாறு வேட்டையாடுகின்றார். வேட்டையாடி சிறப்பாக வேட்டையாடி மதுரைக்கு திரும்பும் பொழுது மின்னல் வேகத்தில் அவர் குதிரையில் வரார். சீக்கிரமாக திரும்பி வரணும் வீட்டிற்கு என்று சொல்லி அப்படி வருகின்ற வழியில் அவரை அறியாமல் ஒரு குற்றம் நிகழ்கின்றது. ஒரு அந்தணன் வழிக்களைப்பினால மிகவும் சோர்ந்து போய் நெற்றி வேர்வையோடு ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். பாதையில் மன்னனுடைய குதிரையை வேகமாக ஒரு வண்டி வர்ற வண்டி வந்து கீழே இருக்கிற பொருள் தெரியாது. ஒன்று அவ்வாறு தெரிந்தாலும் சடன் பிரேக் போட முடியாது, ரொம்ப ஸ்பீடாக வர வாகனம்னா. மன்னன் கீழே படுத்திருக்கிறவரை பார்க்கவில்லை. உயரமான குதிரையில் வேகமாக வர்றதுனால கண்ணுக்கு தெரியல. அந்த குதிரை தன்னுடைய நான்கு கால்களாலும் இவரை மிதித்து கொண்டு சென்று விட்டு அந்த நோவு தாங்காமல் அந்த அந்தணன் இறந்து போனான். அந்த அந்தணன் இறந்து போகவும் இவரை பிரம்மஹத்தி என்ற தோஷமானது வந்து பற்றியது. அறியாது செய்த குற்றமாயினும் அது வந்து பற்றியது. தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் என்பதைப் போல அந்த பாவம் வந்து பற்றியது. அந்த அந்தணருடைய உறவினர்கள்லாம் இவர் இறந்து போனதை அறிந்து மன்னனிடம் வந்து செய்தியை சொன்னார்கள். மன்னன் அந்த ஈற்றுக்கடனுக்கு நிறையா பணம் கொடுத்து உறவினர்களுக்கெல்லாம் நிறையா செல்வம் கொடுத்து என்னை மன்னித்தருளுங்கள்னு சொல்லி அந்தணர்களை கூப்பிட்டு அதுக்கு பரிகாரம்லாம் செய்கின்றான். நிறைய அருகம்புல் பறித்து பசுக்களுக்கு ஊட்டி விடுகின்றான். பிரம்ம விஷ்ணு ருத்ரமயமாக இருக்கின்ற அரசமரத்தை பிரதட்சிணம் செய்கின்றான். வைகைக்கரையில் அமர்ந்திருக்கிற வேதியர்களுக்கெல்லாம் தானம், அன்னதானம், வஸ்திரதானம் முதலியவற்றை செய்கின்றான். பஞ்சகவ்யம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதனை புராசனம் பருகுகின்றான். அகமர்ஷணம் என்று ஒரு சூக்தம், அதை சொல்லிய வண்ணம் நீராட வேண்டும். அந்த சூக்தத்தை சொல்லி நீராடி அந்த சூக்தத்தினாலேயே ஹோமம் செய்கின்றான். இதனாலெல்லாம் அந்த பிரம்மத்தி வீரியம் குறையவே இல்லை. இவனை தொடர்ந்து அது வருத்துகின்றது. இவனுடைய சித்தத்தை அலைக்கழிக்கின்றது. ஓரிடத்தில் நிற்க ஒட்டாது அது இம்மென்று வந்து மாறுதட்டுகின்றது, உருமுகின்றது. இவனுக்கு உறக்கம் வரவில்லை, உண்டி பிடிக்கவில்லை. அதனால் இதுக்கு பெரிய பரிகாரமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்டு பெரியவர்களை கேட்கும் பொழுது, எளிதில் தீர வேண்டிய இது அறியாது செய்த குற்றம், நீ செய்திருக்கிற பரிகாரத்தில் எளிதில் தீர வேண்டும், தீரவில்லை என்று சொன்னால் தெய்வம் வேறு விதமாக நினைக்கின்றது என்பது பொருள். பொதுவாக நாம் நினைக்கிறத செய்கிறோம், மூன்று முறை முயற்சி பண்ணுறோம், கைகூடவில்லை என்று சொன்னால் தெய்வம் வேறு விதமாக நினைக்கின்றது என்று சொல்லி அதை தற்காலிகமாக கைவிட வேண்டும். அந்த முயற்சியை திரும்பி திரும்பி செய்யக்கூடாது, கொஞ்ச நாளுக்கு அதை சிந்திக்கக்கூடாது.
தெய்வம் என்ன நினைக்கின்றது என்று அறிவதற்காக அந்த அண்ணன்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 1008 முறை சொக்கநாத பெருமாளுடைய கோயிலை வலம் வா, இவ்வாறு 10 நாள் செய் அப்படின்னாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பிரதட்சிணம்? 1008 பிரதட்சிணம். 10 நாளைக்கு தொடர்ந்து செய்கின்றான். செய்த உடனே பெருமான் கனவிலே வந்து சொல்கின்றார், உனக்கு இந்த பழி என்பது திருவிடை மருதூர் என்ற திவ்யமான நம்முடைய தலத்தில் நீங்கும். அதில் எந்த எப்பொழுது நீங்கும்னு கேட்கிறார். இன்னும் சிறிது காலத்திலே வடக்கே இருக்கின்ற சோழ மன்னன் உன் மீது படையெடுத்து வருவான். அவனோடு நீ பெரும் போர் புரிவாய். அவன் போரிலே தொற்று புறமுதுகிட்டு ஓடுவான். அவனை நீ விட்டுவிடாதே, துரத்தி கொண்டே போ. காவிரி நதியை கடந்து அதன் தென்கரைக்கு சென்ற பிறகு திருவிடை மருதிரிலே எம்மை தரிசனம் பண்ண உமக்கு இந்த பாவம் போயிடும் என்று சொக்கநாதர் அருள்கின்றார். அதன்படியே நிகழ்கின்றது. சில நாட்களிலே பெரும் படையோடு சோழ மன்னன் போரிட்டு வருகின்றான். இவனும் பெரும் படையோடு அவனை எதிர்த்து வீரத்தோடு போரிட்டு அவனை துரத்துகின்றான். உயிர் பிழைத்தால் போதும் என்று அவன் சைன்யத்தோடு புறமிதிகிட்டு ஓடுகின்றான். அவனை இவன் துரத்து கொண்டே வந்து அந்த காவிரியின் வடகரையை கடந்து காவிரியின் தென்கரைக்கு வந்து விட்டான். தென்கரை கடந்தால் வடகரைக்கு போனோம். தென்கரைக்கு வந்த உடனே அந்த மன்னன் காவிரியை கடந்து செல்ல விட்டு விட்டு நின்று விட்டான். என்ன பெருமான் சொல்லுகிறார், காவிரி தென்கரையிலே இருக்கின்ற எம்மை வழிபடுன்னு சொல்லுகிறார். அவே சோழமன்னனை துரத்துவதே இவனுக்கு வந்து குறிக்கோள் இல்லை, சாமி சொன்னபடி செய்வது குறிக்கோள். அவே அவனை தப்ப விட்டு விட்டு திருடமுருதுவர் பெருமானை வந்து தரிசனம் செய்வதற்காக வருகின்றான். அந்த புண்ணியமான காவிரி தீர்த்தத்தில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி தலைமீது கைகளை குவித்து கொண்டு திருக்கோயில் வழிபாடு எவ்வாறு செய்யணும், நீராடி செய்யணும், அழுக்கு உடம்போடு செய்யக்கூடாது, மடி வஸ்திரம் கட்டிக்கணும், விபூதி தாரணம் பண்ணிக்கணும், ருத்ராட்ச தாரணம் பண்ணிக்கணும், நம்முடைய அனுஷ்டானத்தை முடிச்சுடணும். சந்தியாவந்தனம் ஜபம் ஆகிய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு வரணும். பெருமானுடைய இந்த ராஜகோபுரம் இருக்கிறதே அதற்கு வந்து ஸ்தூல லிங்கம்னு பேர். அதை பார்த்த உடனேயே வாகனத்திலிருந்து இறங்கிவிட வேண்டும். பல ஊர்களில் கோயிலுக்குள்ளேயே வாகனத்தோடு வராங்க. அந்த வசதி அந்த கோயிலில் இருக்குது. ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவனே கொடுத்தான் முத்துப்பல்லாக்கு. ஆனால் அந்த முத்துப்பல்லாக்கில் ஏறி போகிறவர் எந்த ஊருக்கு போனாலும் பெருமானுடைய விமானம் தெரிந்து விட்டால் பல்லாக்கிலிருந்து இறங்கிடுவார், நடந்து தான் போவார். அதுபோல் அந்த ராஜகோபுரம் தெரிந்த உடனே இறங்கிவிட வேண்டும். ராஜகோபுரத்திற்குள் நுழைந்த உடனே கைகளை வந்து இப்படி தலை மீது வைத்துக்கொள்ள வேண்டும். ராஜகோபுரத்துக்கு முன்பாக வீதியில் விழுந்து வணங்க வேண்டும், மெய்யூராக வணங்க வேண்டும். உடம்பில் மண் படியும்படியே வணங்க வேண்டும். ராஜகோபுரத்திற்கு உள்ளே இருக்கின்ற முதல் பிராகாரம் இருக்கு, அதுக்கு திருமாளிகை சுற்றுன்னு பேர். அந்த சுற்று வர வேண்டும். வந்து கொடிமரத்து அருகிலே விழுந்து வணங்கி நுழைந்த உடனே அதிகார நந்தி என்று ஒருவர் இருப்பார், சுயசாம்பிகை என்ற அம்பாள் உருவிட. அவர் எங்கள் ஊரில் பிறந்தார், அவர் ஊரில் நான் பிறந்தேன். அவரிடம் உத்தரவு கேட்க வேண்டும், பெருமானை தரிசிப்பதற்கு உத்தரவு கேட்க வேண்டும். அவரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு பெருமானை வலம் வந்து பெருமானை வழிபட்டு பிறகு சண்டேச நாயனரிடம் நம்ம பெருமானுடைய நிர்மால் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா சண்டேச நாயனுடைய உத்தரவோடு அதை நாம் கிரகித்து கொண்டு வீட்டிற்கு வரலாம். பழங்காலத்தில் பெருமானுடைய சந்நிதி மட்டும் இருந்தது. பெருமாட்டியோட சந்நிதி இருக்கும்போது பெருமானை தரிசித்து பெருமாட்டியை தரிசித்து கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கணும். சண்டேசநாயனை தரிசித்து கொண்டு வர வேண்டும். இவ்வாறு இவன் என்ன பண்ணுறான், அந்த திருவிடை முருதுவர் பெருமானுடைய கிழக்கு திசை கோபுர வாயிலாக உள்ளே செல்கின்றான். தன் தலைமீது கரங்களை குப்பிய வண்ணம் செல்கின்றான். அப்படி சென்ற உடனேயே கிழக்கு கோபுரத்துக்கு வெளியில் இவனுடைய பாவமும் இவனுடைய பழியும் பாசமும் நின்று விட்டன. உள்ளே வரல. மகாலிங்க பெருமான்கிட்ட பயம் அந்த பிரம்மகத்திக்கு. அது என்னாச்சு, வெளியிலேயே நின்று விட்டது என்று பார்க்கின்றோம். பூசத்துறையில் புகுந்தாடி அப்பொன்னி தென்சார் வாசத்திடை மாமருதை பணிதற்கு வையை தேசத்தவன் கீழ்த்திசை வாயில் கடந்து செல்ல பாசத்தளையும் பழியும் புறம் நின்ற அன்றே. இவருடைய மும்மை பாசம் ஆணவம் கண்மம் மாய என்ற மூன்று விதமான பாசங்களும் பிரம்மகத்தி என்ற பாவம் பழியும் வெளியிலே நின்றுவிட்டன. உள்ளே செல்வதற்கு அவற்றுக்கு அச்சம். உள்ளே வந்து பெருமானை சுமையை இறக்கி வைத்தவன் எவ்வாறு சந்தோஷமாக இருப்பானோ அதே போல இருந்து பெருமான் என்றாக வழிபட்டான். இந்த திருவிடை மருதூர் நம்முடைய சைவத்தில் இதயத்தானம் போல கருதப்படுகின்ற ஒரு ஊர். இதை பாடாதவர்கள் இல்லை, நால்வரும் பாடியிருக்கிறார்கள். அதில் சம்பந்த பெருமான் தைப்பூச உற்சவத்தோடு சேர்த்து பாடியிருக்கிறார். தைப்பூச தண்ணிக்கு அந்த காவிரியில் நீராடி பெருமானை வழிபட வேண்டும். பூசம் புகுந்தாடி பொலிந்து அழகாய ஈசல் உரைகின்ற இடை மருது ஈதோ என்று சம்பந்த பிள்ளையாருடைய தேவாரம்.
அப்பெருமானும் பூசத்தோடு சேர்த்து பாடியிருக்கிறார். ஈசன் எம்பெருமான் இடைமருதினில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே. தைப்பூசத்தன்று காவேரியில திருத்தம் ஆடுவதற்கு நம் திருவிடைமருதிற்கு போவோம், வாருங்கள் என்று அப்பெருமான் நம்மளை அழைக்கிறார். தைப்பூச தண்ணிக்கு சாணம் பண்ணுறதுக்கு திருவிடமுருது போகலாம் வாங்க, காவேரி சாணம் பண்ணலாம் வாங்க என்று கூப்பிடுகின்றார். திருவிடமுருதூர் பெருமான் எப்படி இருக்கிறார்? நம்முடைய குருநாதருக்கு காட்சி எப்படி தரார்? கருவறையாகின்ற பொந்துக்குள்ளே இருக்கிற தேன் கூடு, தேன் நிரம்பி இருக்கிற தேன் கூடு போல இருக்கிறாராம் சுவாமி. சுவாமியை தொட்டால் தேன் கசியும், பிழிஞ்சா தேனா கொட்டும் சிவரசமா. அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ மறிவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதொரும் மிக வளரி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடங்கொண்ட அம்மானே. ரொம்ப ஒஸ்தியான ஒரு பழத்தினுடைய ஜூஸ். நமக்கு தெரியாத பழம் நிறையா இருக்கு இமயமலையில், அத்திப்பழம் லிச்சின்னு ஒரு பழம், அதனுடைய ஜூஸ் நல்ல பூவினுடைய வாசனையாகவும் இருக்கும், இனிப்பும் புளிப்புமா நல்லா இருக்கும் சாப்பிட்றது. அதேமாதிரி நமக்கு புதுசாக இருக்கிற ஒரு பழத்தினுடைய நல்ல நறுமணமான ஒரு ஜூஸ், அதான் நமக்கு ஒரு டம்ளர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. குடிச்சு பார்த்தோம்னா ரொம்ப திருப்தியாக இருக்குது, இன்னும் நிறையா சாப்பிடணும் போல் இருக்குது. அது எவ்வளோ சாப்பிட்டாலும் போதும்னு தோணாது, ஒரு ஜக்கு கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் அப்படியும் திருப்தி வரலை. எய்த்தா மாதிரி ஒரு பெரிய ஏரி, இது என்ன ஏரின்னு கேட்குறோம், நீ சாப்பிட்டையே அந்த பழத்தோட ஜூஸ் தான் இந்த ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் என்ன ஆசைப்படுறோம், அதுலேயே விழுந்து உள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஆனந்தத்தை தரவரான் திருவிடமுருதன் சுவாமி. அவரை தரிசனம் பண்ணால் அந்த அவர் கொடுக்குற தரிசன ஆனந்தத்தில் அப்படியே ஒரு தடாகம் போல் அந்த ஆனந்தத்தில் டம்ளர் டம்ளராக மொண்டு குடித்து பத்தாது, அப்படியே நாமளே அதுக்குள்ளே போயிடணும் என்பதை போன்ற ஆனந்தத்தை தருபவர் திருவிடமுருதன் மகாலிங்க பெருமான். அந்த திருவிடமுருதன் மகாலிங்க பெருமான்கிட்ட சின்ன வயசுலேயே ஒரு 16 வயது இளைஞனாக இருக்கும் பொழுதே நம்முடைய வருகுண பாண்டியர் மிகவும் ஈடுபட்டார். அந்த பெருமான் தன்னுடைய பிரம்மத்திய தோஷத்தை போக்கினார் என்பதோடு அல்லாமல் அந்த பெருமானுடைய காட்சி இன்பத்தில் ஈடுபட்டு இவருடைய மும்மை பாசத்தையும் அவர் போக்கியுள்ளார் என்பதனால அந்த பெருமானுக்கு நிறையா தொண்டு பண்ணியிருக்கிறார். அடிக்கடி மதுரையிலேருந்து திருவிடமுருதுக்கு தரிசனத்துக்கு போயிடுவர். அவருடைய பெரிய அன்பை 11ஆம் திருமுறையில் பட்டினத்திரிகள் சொல்கிறார். நம்முடைய சைவத்தில் 12 திருமுறைகள் வகுத்தருளியிருக்கிறார்கள். அதில் 11 திருமுறைகளை நம்பியாண்டர் நம்பி வகுத்தார். அவர் காலத்திற்கு பின் வந்த சேக்கிழார் பெருமான் பாடிய திருத்தொண்டர் புராணம் 12வது திருமுறையாக பின்னால் வந்த பெரியோர்களால் சேர்த்து வகுக்கப்பட்டது. அதில் 11ஆம் திருமுறையில் பட்டினத்திரிகள் பாடிய பாடலாம் தொகுத்திருக்காங்க. அதில் அவர் சொல்கிறார், இந்த வரகுண பண்டையர் எப்படி பக்தி பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அப்படி கோயிலை பிரதட்சிணமாக வரார். திருவிடமுருதூர் கோயிலை பிரதட்சிணமாக வரும்போது ஒரு இடத்துல நாய் ஆகி போயிருக்கு. இவர் ராஜா, இவர் கூட எத்தனை சிப்பந்திகள் வருவா, கூட்டமாக வராரு. இவர் கண்ணு அங்கே விழுந்து பார்த்ததுன்னா உடனே ஒரு வேலைக்காரர் போய் அதை சுத்தம் பண்ணிடுவார், எடுத்து சுத்தம் பண்ணிடுவார். ஆனால் ராஜா யார்ட்டையும் சொல்லலையாம், தானே தன் கையால் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு குப்பத்தொட்டியில் போட்டுட்டு அந்த இடத்த சாணத்தினால் சுத்தம் பண்ணார். என்னென்னா ஒரு ராஜாங்க காரியம்னா ஒரு சேவகன்ட்ட சொல்லலாம், பரமேஸ்வருக்கு பண்ணுற தொண்டை ஏன் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கணும், நான் பண்ணணும், என் கையால் அந்த நான் பண்ணி அந்த புண்ணியம் எனக்கு வரணும் அப்படின்னு அந்த ராஜா நினச்சார். அவர் கண்ணு பார்த்தாலே 4 பேர் செய்வாங்க, இருந்தாலும் காரியம் நடக்கணுங்கிறத விட தன்னுடைய பங்கு இருக்கணும்னு சிவனுடைய தொண்டில் நாம் நினைக்கணும். மன்னிய அன்பரில் என் பணி முந்துற வைகுவதாகாதேன்னு நம்முடைய சுவாமிக்கு நாம் பண்ண வேண்டிய தொண்டை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்காம நாமே செய்யணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தை சேரசோழ பாண்டியர்களை அடக்கி ஆண்ட ஒரு பாண்டிய மன்னன் அந்த மன்னனுடைய நடத்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வேப்ப மரம் பழுத்திருந்தது. வேப்பம்பழம் எப்படி இருக்கும், சுவர்ணமயமாக லிங்காக்காரமாக இருக்கும், சிவலிங்கம் போல் இருக்கும், நர்மதா பானம் போல் இருக்கும். அந்த மரத்தை பார்த்தோன்னா சகஸ்திரலிங்கம் போல் அவருக்கு தெரிஞ்சுதான். உடனே அதை சகஸ்திரலிங்கமாக பாவித்து அந்த மரத்துக்கு மேலே பட்டு துணியினால் கூரை போட்டாராம். மழை வெயிலில் இந்த சுவாமி வந்து சிரமப்படக்கூடாது, சுவாமியாகவே பாவித்தார். மழை பெஞ்சது. மழை பெய்யும்போது குளத்தில் ஏரியில் இருக்கிற தவளையெல்லாம் கொட கொட கொட கொட கொட கொட கொடன்னு கத்த ஆரம்பிச்சிடும். வயக்காட்டில் போயிருந்தால் உங்களுக்கு தெரியும். அதை இவர் கேட்குறார், எல்லாம் ஹர ஹர ஹர ஹர ஹரன்னு இவர் காதுக்கு விழுறது. இந்த தவளையெல்லாம் சிவநாமா சொல்கிறது, அதனால் தவளைக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தங்க காசாக அந்த குளத்தில் இறைச்சாலாம், நீங்களே எடுத்துக்கோங்க, சம்பாவனை எடுத்துக்கோங்க என்று சொல்லி. அதுபோல் ஒரு திருடன்
இவன் வந்து ராஜாங்க பொருளை திருடிட்டான்னு கொண்டு வந்து கையங்களுமா பிடிச்சோன்னு கையை கட்டி காலை கட்டி கொண்டு வந்து நிறுத்தினானான். அவன் நெத்தில் விபூதி இருந்துதான். விபூதி அணிஞ்சவா யாருக்கும் எந்த சிக்ஷையும் நம்ம நாட்டில் கிடையாது, அதனால இவனை விடுவிச்சிருங்க என்று அந்த விபூதி பக்தினால அவர் நினைச்சா அவர் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, விட்டுடுங்க அப்படின்னா. திருவண்ணாமலை கோயில்லையே தொண்டு செய்கிற ஒத்தன் பசிக்கு சுவாமிக்கு வந்து எள்ளுஞ்சாத்துறதுக்காக எள்ளை களைஞ்சு துணியில் உணர்த்தியிருக்கான். அந்த எள்ளை எடுத்து சாப்பிட்டார், எள்ளு நல்லா பசி அடங்கும். நம்மெல்லாம் காயத்ரி ஹோமம் பண்ணணும்னா முதல் நாள் ராத்திரி எள்ளு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு, பசி தாங்கும் அது. உபவாசத்துக்கு பதிலாக எள்ளு சாப்பிடணும், பசிக்கிறதுனா எள்ளு எடுத்து தின்னான். உடனே ராஜாவே அவனை கையங்களமாக பிடிச்சிட்டார். பிரதட்சிணமாக வரும்பொழுது இப்படி சிவன் சொத்தை சாப்பிட்றேன்னு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன சொன்னான், ஒத்தராத்து எள்ள சாப்பிட்டா ஏழு ஜென்மா அவத்தில் உழைக்கிறதுக்கு பிறக்கணும்னு சொல்லுவா, இந்த திருவண்ணாமலை சுவாமிக்கு தொண்டு செய்யறதுக்காகவே நான் பிறக்கணும் எழுதுருவேன், அதுக்காக தான் அவருடைய எள்ள சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்னு என்னை மன்னிச்சுக்கோன்னு அவன்கிட்ட மன்னிப்புக்கிட்டான். அவன் தான் தப்பிக்கிறதுக்காக தலை போகிறதுக்காக தலை போயிடுமே தப்பிக்கணுங்கிறதுக்காக அவன் டூப் போட்டிருக்கான். ஆனால் ராஜா என்ன பண்ணார், அதை மெய்யென்று எடுத்து நான் இந்த நல்ல புத்தி எனக்கு வரணும் உங்கள் ஆசீர்வாதத்தினால என்று அவன் வாயிலிருந்து சிந்துகின்ற எள்ளை வாங்கி உண்டார்னு சொல்லுவார். இப்படி இருக்கிறவருக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு 18 வயசில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 12 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த புரோகிதர் இருக்காரு அண்ணனர் வரகுணனுடைய தாத்தாக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார், வரகுணனுடைய அப்பாவுக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார், வரகுணனுக்கும் அவர் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவர் சொன்னார், ஏ நான் எத்தனையோ ராஜாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன், உன் தாத்தாக்கும் உன் அப்பாவுக்கும் கூட பண்ணி வச்சிருக்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன் வரகுணா கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கை கொடுத்தார். என்ன சுவாமி சொல்லுங்க, இந்த பொண்ணை மாதிரி 3 லோகத்திலேயே அழகான பொண்ணு கிடையாதுடா, என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்கா அவ, ரதி கூட இவளை பார்த்துட்டு வெக்கப்படுவா தோத்துப்படுவா, அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அவரை க்ரீட் பண்ணுறார், வாழ்த்துறார். உடனே வரகுணனுக்கு மனசு குடைய ஆரம்பிச்சிருத்து. வரகுணனுக்கு என்ன ஒரு பாவம்னா, எது ஒஸ்தியாக இருந்தாலும் திருவிழுவதூர் மகாலிங்க பெருமானுக்கு கொடுத்துருவார். வெளிநாட்டு ராஜா ஒருத்தர் ஒஸ்தியான ஒரு யானையை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா திருவிழுமுருதூர் மகாலிங்க பெருமானுடைய கோயிலில் கொண்டு போய் கட்டிடுவார். ஒஸ்தியான ஒரு வஸ்திரம் வந்ததுன்னா பெருமானுக்கு சாத்திடுவார். ஒஸ்தியான ஒரு ஆபரணம் வந்ததுன்னா சுவாமி புறப்பாட்டுக்கு இதை மகாலிங்க பெருமானுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துருவார். அப்படியே பழகிருக்கார் அவர். விரும்பினது கொடுக்கை பரம்பரருக்கு அப்படிங்கிறது தான் பக்தியினுடைய லட்சணம். பக்தி லட்சணம் என்னென்னா, நாம் எதை ஆசைப்படுறோமோ அதை சுவாமிக்கு தரணும். நமக்கு இதில் பிரியம் இல்லைங்கிறத சாமிக்கு தரக்கூடாது. கடையில் அர்ச்சனை தட்டு கேட்குறோம், பழம் கொடுங்கங்கிறோம், வீட்டுக்கா சுவாமிக்கான்னு கேட்குறோம். சாமிக்குன்னு சொன்னால் சின்னதாக கருப்பு தோலாக ஒரு வாழைப்பழம், பிரம்மாவனால் அதை விட சின்னதாக படைக்கவே முடியாது அப்படி ஒரு பழத்தை கொடுக்குறான். தேங்காய் கேட்கும்போது சுவாமிக்கா வீட்டுக்கான்னு கேட்குறான், நீ சாப்பிட்றதுக்கா சாமி சாப்பிட்றதுக்கா, சாமி சாப்பிட்றத பற்றி யாருக்கு கவலைப்படுற, எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு லோக்கம் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. எது ஒஸ்தியோ அதை தான் சுவாமிக்கு தரணும். சுவாமிக்கு நல்ல வஸ்திரத்தை சாத்திட்டு நம்ம சாதாரண வஸ்திரத்தோடு இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படி அந்த பாவம் கொண்டவன்கிறதுனால 3 உலகிலும் சிறந்த அழகின்னு சொன்னால் இது மகாலிங்க பெருமானுக்கு கொடுக்கணுமே தவிர நாம் அதை வச்சுக்கக்கூடாது என்று நினைத்து என்ன பண்ணால், கல்யாணம் ராத்திரியே அர்த்தஜாம தரிசனம் பண்ணும்போது சுவாமிகிட்ட போய் எங்கள் வாத்தியார் சொல்லிட்டார் ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லி, அதனால் மகாலிங்கம் இந்த பொண்ணை உனக்கு தரேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சுவாமிகிட்ட கொண்டு விட்டுட்டு வந்துட்டான். காத்தால திருப்பள்ளிச்சு போய் தரிசனம் பண்ணுறார் வரணும் பாண்டியர். அந்த சுவாமியுடைய லிங்கத்தில் சுவாமி அந்த பொண்ணை ஏற்றுனுட்டார் பக்தன் கொடுத்ததுனால. தங்க வளையல்கள் அணிஞ்சிருக்கிற அவருடைய கையை மட்டும் வெளியில் நீட்டிருந்தானான் லிங்கத்திலேருந்து. இதுக்காகனா, நீ அர்ப்பணம் பண்ணின அந்த குழந்தைய நான் ஏற்றுனுட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. உடனே இவன் வரகுணன் சொன்னார், பெருமானே நான் முழுக்க கொடுத்தேன், நீங்கள் ஏன் கொஞ்சம் கையை மட்டும் விட்டு வச்சிருக்கேள், அந்த கையை நான் பாணிகிரகணத்தும் போது தொட்டுட்டேன் அது அபவித்திரம் அப்படின்னு நினைக்கிறேளா அப்படின்னு கேட்டவுடனே கையெழுத்துட்டாரன் உள்ள. அப்படி உத்தம பக்தி பண்ணினான்னு வரகுண பாண்டியனுடைய பக்தியை சிறப்பாக பட்டினத்திரிகள் சொல்கிறார். ஆனால் இந்த விஷயங்கள் வந்து திருவிளையாடல் புராணத்தில் மென்ஷன் ஆகலை. அவரை பற்றி இன்னொரு இடத்துல இருக்கிற செய்தியை நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். அந்த அளவு தகுதியுள்ள வரகுணன் மதுரையில் ஆட்சி பண்ணுறார். இந்த கதையை சொன்னோடனே கதை கேட்குற ரிஷிகள்னா முக்தி மண்டபத்தில் அமர்ந்தபடி கதை சொல்லக்கூடிய அகஸ்தியரை பார்த்து கேட்குறார், இந்திரனுடைய பிரம்மகத்தி மாபாதகம் இதெல்லாம் சொக்கேச பெருமானுடைய அருளினால தீர்ந்து போயிருக்கு, அப்படி இருக்கும்போது வரகுணனுடைய பிரம்மத்தியை மட்டும் திருவிடமுருதர் பெருமான் தீர்ப்பார் என்று சொல்லி சொக்கநாதரே ஏன் வரகுணனை திருவிடமுருதருக்கு அனுப்பிச்சார், மதுரையிலே வச்சுருந்து அவருக்கு இந்த பிரம்மத்தியை போக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பெருமானே சரியா இருந்தா பதில் சொல்லுங்கோ அப்படின்னு அவ கேட்டேன். நீங்கள் கேட்கலனாலும் நான் இதை சொல்ல கடப்பம் பட்டிருக்கேன்,
அகஸ்தியர் சொல்றார், இந்திரனுடைய பிரம்மஹத்தி மதுரையில் அவனுக்கு சம்பவிக்கல, மாபாதகம் அவந்தியில பிறந்த அந்த அந்தணனுக்கு மதுரையில் உண்டாகல, எங்கெங்கோ உண்டான அந்த பிரம்மத்திய தோஷங்கள் எல்லாம் கதம்பவனத்தை மிதிச்ச உடனேயே சுவாமி அவளுக்கு பூக்கியருளினார். இந்த மதுரையில் ஒருவன் பிரம்மஹத்தியை சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நமக்கு போதிக்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், இங்க சம்பாதிக்கப்பட்ட அந்த பிரம்மத்திய திருடமருதூர்ல போக்கியருளினர். அதாவது என்னன்னா, மதுரையில் வாடுற நம்ம யாரும் பாபமே பண்ணக்கூடாது, சுவாமிக்கு அது பிடிக்காது. சொக்கநாதர் என்ன விரும்புறாரு நம்மள்டெல்லாம், நீங்கள்லாம் மதுரையில் வாடுறதுனால கனவிலும் எந்த தப்பும் பண்ணாம வாழணும், எத்தனையோ உலகத்தில் எங்க இருக்கிறவா பண்ற தப்பையும் நான் தீர்த்துடுவேன், ஆனா நான் உங்கள்கிட்ட தப்பு இல்லாம நீங்க இருக்கணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்றார் அப்படின்னு அகஸ்தியர் அதுக்கு பதில் சொல்றார் அப்படின்னு. அப்ப அந்த வரகுணனுக்கு மதுரை தான் எல்லாமே, மதுரையில வந்து தீர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சுவாமியை திருவிடமுதல் அனுப்பல, சிவலோகம் பார்க்கணும்னு அதே வரகுணம்னு ஆசைப்பட்டான். கைலாச தரிசனம்னு ஆசைப்பட்ட பொழுது சுவாமி என்ன பண்ணார், இதுக்காக நீ கைலாச யாத்திரை பண்ண வேண்டாம், இந்த மதுரையிலேயே உனக்கு கைலாசத்தை காமிக்கிறேன், சிவலோகத்தை காமிக்கிறேன் என்று காண்பித்ததுனால உங்கள் கேள்விக்கான சரியான பதிலை நான் சொல்லிட்டேன் என்று சொல்றார். திருடமுருதர் சுவாமி கிழக்கு கோபுரம் வழியாக நுழைஞ்ச வரகுணன் சொல்றார், அந்த பிரம்மத்தி எப்படா உன்னுடைய உன்னை திரும்பி பிடிச்சிக்கலான்னு இந்த கிழக்கு கோபுரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஆகவே நீ மீண்டும் கிழக்கு கோபுரம் வழியாக வெளியில் போகாம மேற்கு கோபுரம் வழியாக போயிடு அப்படின்னார். இதில் ஒரு சூட்சம இருக்கு, என்ன சூட்சம்னு சொல்றேன், இதை புராணம் ஏன் சொல்றது, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, சுவாமி கிருப்பையினால ஒருத்தனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் போன பிறமுமா அந்த பிரம்மஹத்தி இவனை பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது என்னன்னா, கங்கையில ஸ்நானம் பண்ணினா நம்முடைய பாவங்கள்லாம் போறது அப்படின்னு புராணம் சொல்றது, அது சத்தியமா அசத்தியமா அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட விவாதம் வந்தது. சிஷ்யாலாம் கேட்கிறா, கங்கையில ஒருத்தன் வந்து ஸ்நானம் பண்ணிட்டும் திரும்பவும் தப்பு பண்றவனாவே இருக்கானே, பாபம் போச்சுன்னா பாபம் பண்ணணுங்கிற புத்தியும்னா சேர்ந்து போகணும், திரும்பி திரும்பி கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கா தப்பு பண்ணிட்டே இருக்காளே அப்படின்னு கேட்டாளாம். அது பரமசர் சொன்னார், கங்கையில ஸ்நானம் பண்ணினா என்னுடைய பாவம் போறதுங்கிறத அவன் நம்பவே இல்லை, அதனால தான் இந்த நிலை. இப்ப ஜலத்தை பார்த்து எறும்பு எப்படி நகர்ந்துக்கிறதோ, நெருப்பை பார்த்து பூச்சி எப்படி நகர்ந்துக்கிறதோ, அது போல பாவங்கள்லாம் கங்கையை பார்த்து பயந்து ஒதுங்கிடுமா. கங்கையில நம்ம ஸ்நானம் பண்ண போகும்பொழுது இவன் ஸ்நானத்துக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பாவங்கள் நம்ம உடம்பை விட்டு வெளியில வந்து அந்த கரையில் இருக்கிற மரங்கள்ல உட்காந்துட்டு இருக்குமா. இவன் ஸ்நானம் பண்ணிட்டு ஏறின உடனே திரும்பவும் இவன் கழுத்துல விழுந்துடும், தோல்ல விழுந்துடும், இவன் நல்லா பிடிச்சிக்கும். இவன் ஏன்னா கங்கை என்னுடைய பாவத்தை போக்கி விட்டதுங்கிற நம்பிக்கையில் இவன் ஸ்நானம் பண்ணலை, அதனால இவனை பிடிச்சிக்கலான்னு பிடிச்சுடும் அது. அதே அந்த நம்பிக்கையோடு அவன் ஸ்நானம் பண்ணியிருந்தான்னா அந்த பாவம் அவனை பிடிச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மத்தை அவர் சொல்றார். ஆகவே ஒரு மனிதன் ஒரு பாசி குளத்தில் பாசியை தள்ளிண்டே எப்படி ஸ்நானம் பண்ணுறானோ, அதுபோல இந்த உலகத்தில் வாழற நாம் பாவம் நம்மை தீண்டாமல் நம்மை காத்து கொண்டு வாழ வேண்டும். பாசி குளத்தில் நல்ல ஜனம் இருக்கு, ஸ்நானம் பண்ணும்போது தள்ளிண்டே ஸ்நானம் பண்ணுறோம், இல்லைன்னா மூக்கில் கண்ணில் போயிடும். அதுபோல லோகத்தில் நம்ம வந்து உலகத்தில் வாழ்வதனால பகவானுடைய கிருப்பையை அடையலாம், அப்படி வாழும்போது உலக வாசனை ஆகின்ற பாவம் நம்மை தாக்காமல் நம்ம முயற்சி செய்து வாழ வேண்டும். வரகுணனுக்கு சுவாமி என்ன பண்ணுறார், சொக்கநாத பெருமானுடைய இந்த கோயிலையே கைலாசமாக காட்சி தர முடியாத பண்ணுறார். அப்போ அதிகார நந்திங்கிற அந்த நந்தியம்பெருமான் வருகின்றார். நந்தியம்பெருமானை அழைத்து வரகுணனுக்கு நம்முடைய ஊர் முழுக்க சுற்றி காட்டு அப்படின்னு கைலாசபதி ஆகின்ற பெருமான் சொல்றார். நந்தியம்பெருமான் முதல்ல கைலாசங்கிறது ஒரு ஆயிரம் இதழ் தாமரை போல அடுக்கடுக்கா நம்ம மதுரை மாரகன் எப்படி வந்து சொக்கநாத பெருமானுடைய கோயிலை சுற்றி வீதிகளாக அமைந்திருக்கின்றதோ ஒரு தாமரை மலர் போல கைலாசம் அமைந்திருக்கின்றது. கைலாசத்துக்கு சுற்றி பெரிய மலர் கிடங்கர் அகழி இருக்கின்றது. அதற்கு வெளியில ஏனைய தெய்வங்களுடைய உலகங்கள்லாம் இருக்கின்றன. இந்திரன் வாழ்கின்ற உலகம், பிரமன் வாழ்கின்ற உலகம், திருமால் வாழ்கின்ற உலகம், அஷ்ட திக்பாலகர்கள் வாழ்கின்ற உலகங்கள், வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள் இவர்களுடைய புண்ணிய உலகங்கள். புண்ணியம் பண்ணாமல் இந்த உலகங்களுக்கு யாராலையும் வர முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த உலகங்கள் எல்லாம் காட்டிக்கொண்டே வந்து கடைசியில் கைலாசத்திற்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். கைலாசம் சிவபுரம் சிவமாநகரம் சிவலோகம் சொல்லப்படுறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், கேலி என்று சொன்னால் விளையாட்டு, கவலை இல்லாமல் விளையாடுவதற்கு கேலி என்று பெயர். அந்த கைலாசத்தில் சென்று சேர்ந்தவர்களுக்கு எந்த துக்கமோ கவலையோ கிடையாது, எப்பொழுதுமே இன்பமான விளையாட்டு தான், எப்பொழுதும் விளையாடிகிட்டே இருக்கலாம், 24 hours கிரிக்கெட், அதுக்கு தான் கைலாசம்னு பேர். இன்பமயமாக இருக்கின்ற அந்த இடம் அதில் அப்படி இருந்தும் அங்கே வந்திருக்கிறவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள், சரியே என்ற மார்க்கத்திலே இறைவனை வழிபட்டவர்கள்லாம் எந்த இன்பத்தை தூய்த்து கொண்டு அவர்கள் என்ன தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் பார் அப்படின்னு வரகுணனுக்கு காமிக்கிறார் நந்தியம்பெருமான். இவங்கள்லாம் பூமியில் பெருமானுக்கு
மலர் தொண்டு செய்தவர்கள், தூபதீபங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர்கள், பெருமானுக்கு விளக்கிட்டவர்கள், பெருமானுடைய திருக்கோயிலை தூகி மெழுகி கோலமிட்டவர்கள், பெருமானுடைய அந்த பல்லக்கினை சுமந்தவர்கள், இவர்கள்லாம் முறையாக தீட்சை பெற்று ஐந்தெழுத்து ஓதியவர்கள், பெருமானுடைய பூசையை அன்றாடம் செவ்வனே முடித்தவர்கள், இவர்கள்லாம் பெருமானுக்கென்று திரவிய தியாகம் செய்தவர்கள், இவர்கள்லாம் பெருமானுடைய திருக்கோயிலில் ஒரு செங்கல் அதை வந்து பிறண்டு விட்டது என்று சொன்னால் உடனேயே அதனை செப்பரிடுவதற்காக இன்னொரு செங்கலை வைத்து பூசியவர்கள், கோயிலில் ஒரு கல் பேர்ந்திருக்குன்னா உடனே நம்ம அதை திருப்பணி பண்ணிட்டோம்னா அதுக்கு கைலாச வாசம் சொல்லியிருக்கு உடனுக்குடன் செய்வதற்கு. அதுபோல் எண்ணில்லாத சிவ தர்மங்கள், எண்ணில்லாத சிவ புண்ணியங்கள், புண்ணியம் பண்ணுறதுக்கு ஸ்கோப்புங்கிறது ஆயிரக்கணக்கில் இருக்குது. பெருமான் உணர்த்த உணர்த்த அதை உணர்ந்து செய்பவர்கள், ஒரு சந்நிதி இருட்டா இருக்குன்னா விளக்கு போடணுங்கிறது சுவாமி உணர்த்துறார், சண்டேச நாயனார் சந்நிதி இருட்டா இருக்கு உடனே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது, அதுபோல் கோயிலில் ஒரு டியூப் எரியல உடனே ஒரு டியூப் ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு டியூப் வாங்கி கொடுத்து போடுங்க ஏன்னா போட்டுருவாங்க, நிர்வாகம் எளிமையாக இருக்கும்போது இதெல்லாம் அப்படியே பெருமான் கொடுத்ததை பெருமானுக்கு செய்வது, அவ்வாறு செய்தவர்கள்லாம் இந்த திருக்கையிலுக்கு எழுந்துள்ளிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்புறம் இந்த பாண்டிய குலத்திலேயே அவனுடைய முன்னோர்கள்லாம் காட்டுறார், இங்கே பாரு அவனுடைய பெரிய தாத்தா மீனாட்சியே பெற்றவர் மலைத்துஜ பாண்டியன் எப்படி சௌக்கியமாக இருக்கார் பாருங்க, அவருடைய வீடு இதுதான் கைலாசத்தில் மலைத்துஜ பாண்டியனுடைய வீடு இது, குலபூஷணருடைய பாண்டியனுடைய வீடு இது, அது சுகுண பாண்டியனுடைய வீடு இது, அங்கே சௌந்தர சாமந்தன்கிறவருடைய சேனாதிபதி வந்திருக்கிற இடம் இது என்று எல்லோரும் கைலையிலே எழுந்துள்ளிருக்கிறார்கள் அப்படி எல்லாரையும் காமிச்சான். அப்படி அந்த கைலையில் இருக்கிற விருட்சங்கள், கொன்றை மரங்கள், வில்வ மரங்கள், கைலாசத்தில் இருக்கிற தீர்த்தங்கள், அருவிகள், அங்கே இருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபம் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு கடைசியாக ஒரு தாமரை மலருடைய அந்த கொட்டை என்று சொல்லப்படுகின்ற பொகுட்டு கர்ணிகை அது போல் இருக்கின்ற அந்த ரத்ன சிம்மாசனத்தின் மீது பெருமான் உமையோடு அமர்ந்திருக்கின்றார். ஒரு பளிங்கு பூசப்பட்டதை போன்ற பவள வெப்பின் மீது மரகத கொடி படர்ந்ததைப் போல அம்பாள் பெருமானுடைய தோளினை தனது இடது கரத்தினால் அணைத்து கொண்டிருக்க, முருகப்பெருமான் இதுவருடைய நடுவிலும் அமர்ந்திருக்க, விநாயகப் பெருமான் கீழே இருந்து சேவிக்க, 33 கோடி தேவர்களும் அடிக்கடி வந்து பெருமானை வணங்கி செல்கின்ற அந்த பெருமானுடைய காட்சி, அந்த காட்சியை காட்டி வரகுணன் அந்த பெருமான் முன்பாக திருவடியிலே விழுந்து கண்ணீர் ஊக்கவும் பெருமான் சொல்றார், இந்த என்னுடைய திருவுருவத்தை உன் உள்ளத்தில் எழுதி வைத்து கொண்டு மதுரையிலே செவ்வனே செங்கோல் வச்சு வருவாயாக, நீ பார்த்ததை மனசில் நினச்சிக்கோ. இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் சாமி புறப்பாடு ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, தாங்களும் பார்க்காம செல் மூலமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பெருமானை நன்னா கண்ணால் பார்க்கணும், செல்லு மூலம் பார்க்கும்போது தான் கண்ணால் பார்க்குற இன்பமும் தடப்படுது, ஏன்னா புத்தி வந்து செல்லில் ஃபோட்டோ எடுக்கிறோங்கிற புத்தி தானே இருக்கு, சாமியை தரிசனம் பண்ணுறோங்கிற புத்தி போய்டுறது, புத்தி இல்லவா முக்கியம். அப்போ நீ இங்கே என்னை பார்த்ததை மனசுக்குள்ளே எழுதி வைங்கினார், உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உரு எழுதி, உயிராவணம் இருந்துன்னு சொன்னால் இந்த மூச்சை இது பண்ணி அடக்கி பிராணாயாமம் பண்ணி இந்த ஹிருதயத்துக்குள்ள 12வது அங்குலத்தில் உண்மணி லிங்கம்னு சுவாமி இருக்கிறார், ஹிருதயத்துக்குள்ளே நாசிலேருந்து 12 அங்குலம் காற்று உள்ளே போச்சுன்னா இங்கே இருக்க ஆகாச ரூபமாக இருக்கு அந்த லிங்கம், அந்த லிங்கம் வேற படிமா இல்லை ஆகாச ரூபமாக இருக்கு, அந்த லிங்கத்தை வந்து ஒருவன் தரிசனம் பண்ணணும், அந்த இடத்துல தான் சுவாமியை சொக்கநாதரை நம்ம வந்து வெளியில் பார்க்குற சொக்கநாதரை அங்கே நம்ம தியானிக்கணும். உள்ள கிழியின் உரி எழுதி, உள்ளம்ங்கிற கேன்வாஸ் இந்த பேப்பரில் அந்த படத்தை நம்ம எழுதணும், கையில் இருக்கிற கேமராவெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சுவாமியை, படமாக என்னுள்ளே தன் இணைப்போது அவை அழித்து இங்கு இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேவிரான். திருவாசல் நம்ம குருநாதர் சொல்கிறார், சுவாமி என்னுடைய இதய திரையில் தன்னுடைய திருவுருவத்தை படம் போல எழுதி வச்சிருக்கிறான், இதயம்ங்கிற திரையில் சுவாமியினுடைய உருவம் படமாக எழுதப்படணும், வண்ண ஓவியமாக தீட்டப்பட வேண்டும். இது என்ன மறக்காம நீ மதுரையில் இருந்தார் சுவாமி, உடனே உத்தரக்ஷணம் சுவாமி சொன்ன உடனே பார்த்தார் எல்லாம் மறைஞ்சு போச்சு, திரும்பவும் தான் சொக்கநாதர் சன்னிதியில் இருக்கிறார், அப்படியே ஆயிடுத்தலாம். இத்தனை நேரம் பார்த்த கைலாச காட்சி மறைந்து போய் சொக்கநாத பெருமான் முன்பு நின்று கொண்டிருக்கிறார் மதுரையில் வருகண பாண்டியர். உடனே அவர் வந்து பெருமானுடைய பேர் அருளை நினைத்து கண்ணீர் பெருக்கி அந்த பெருமான் இட்ட கட்டளைப்படியே அந்த கைலை காட்சியை மறவாது. கைலை காட்சி என்பது என்னென்னா சராச்சரம் அனைத்தும் சிவசக்தி வடிவமாக பார்க்கின்ற அனுபவத்திற்கு கைலை காட்சி என்று பெயர். நமக்கு பரமேஸ்வரனோடு இருக்கிற தொடர்புனாலேயே சாரூப்யம் சாமீப்யம் சாலோக்கியம் சாயுஜ்யம் எல்லாம் வந்துடுறது. இப்போ திருவள்ளுவர் புராணம் நான் சொல்கிறேன் நீங்களாம் கேட்குறேன், நமக்கு இன்னொரு எண்ணம் கிடையாது, சுவாமியை பற்றி தான் நினச்சிட்டுருக்குறோம், சிவபக்தாளாகி உங்களுக்கு நடுப்புற நான் இருக்கேன், இதற்கு சாலோக்கியம்னு பேர், இந்த சுகம்தான் சாலோக்கியம், இப்போ இந்த இடம் சிவலோகம், பக்தாலெலாம் கூடியிருக்கிறதுனால இது சாலோக்கியம்.
பரமேஸ்வரனை பூஜை பண்றதுக்கு நாம என்ன பண்றோம், பஸ்மருத்ராட்சங்கள் தரிச்சுண்டு ஒரு புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்து மனசை அடக்கி ஞாசம் பண்ணிண்டு நம்மையே பகவானா நினைச்சுண்டு பூஜை பண்றோம், அது சாரூப்யம் இல்லையா. பகவானுடைய பெரும்புகள் நம்ம கேட்குறோம், பகவானை நினைக்கிறோம், நினைக்க நினைக்க அவன்கிட்ட போகிறோம், அது சாமீபியம். பார்க்குற இடமெல்லாம் பகவானையே பார்க்குறோம், அது சாயுஜ்யம். பார்க்குற இடமெல்லாம் பகவானை பார்க்குறோம், நம்ம பார்க்கல, நம்மை பார்க்காது பெருமானை பார்ப்பது சாயுஜ்யம். இதற்கு என்ன திருஷ்டாந்தம்னு கேட்டால், வெள்ளப்பாகில் ஜலமும் இருக்குது வெள்ளமும் கரைஞ்சிருக்கு. கொஞ்சம் ஜலத்தில் வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணால் வெள்ளப்பாகு உண்டாயிடும். வெள்ளப்பாகில் ஜலமும் இருக்குது வெள்ளமும் இருக்குது. அந்த ஜலம் இருக்கே, தண்ணீர் இருக்கே, தண்ணீருக்கு ஒரு நாக்கு இருக்குதுன்னு வச்சுக்குங்கோ. என்னையா தண்ணீருக்கு நாக்கு உண்டான்னு கேட்கக்கூடாது, தண்ணீருக்கு நாக்கு இருக்குன்னு கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த தண்ணீர் தன்னுடைய சுவையை அறிய முற்பட்டு தன்னைத்தானே நக்கி கொண்டால் அதற்கு எந்த சுவை தெரியும்? வெள்ளப்பாகிலே இருக்கின்ற தண்ணீர் தன்னைத்தானே நக்கி கொண்டு நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன் என்று தன்னை நக்கி கொண்டால் அது தன் சுவை அறியாது, தன்னுடைய அணுக்கள் எல்லா அணுக்களிலும் கரைந்திருக்கின்ற வெள்ளத்தின் சுவையை தான் அறியும். அதுதான் வந்து சாயுஜ்யம். பெருமானை அறிந்த ஒருவன் தன்னை அறியாது பெருமானை அறிதல், என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவது அறியேன் என்று இந்த ஜீவபாவம், ஜீவன் தன்னை தனிமுதலாக கருதுவது, ஜீவத்துவம் தன்முனைப்பு அடங்கி தன் உணர்ச்சி இல்லாமல் இந்த நிலை கைகூடுமான்னு சில பேர் கேட்குறாங்க. இது கைகூடும் என்பதற்கு தான் இந்த படைப்பையே சுவாமி படைச்சிருக்கிறார். நீங்கள் உறங்குகிறீர்கள், தூங்கும்போது தூங்குறோங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கோ? நான் தூங்குகின்றேங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்கோ? இல்லை. ஆனால் தூங்குறோம் நம்ம. தூங்கி விடுத்த பிறகு எப்படி தூங்கினேன்னு கேட்குறோம், ஒன்றுமே தெரியலப்பா, பாம்பு ஏறி போனால் கூட தெரிஞ்சிருக்காது, நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் தூங்குகின்றேன் என்ற எண்ணம் ஒருவனுக்கு வந்தால் தூக்கம் கலைகின்றது என்பது பொருள். கனவு பார்க்குறோங்கிற எண்ணமோ தூங்கிட்டு இருக்கிறோங்கிற எண்ணமோ வந்ததுன்னா முழிச்சுக்க போகிறான்னு அர்த்தம். அப்பொழுது உறங்குங்கால் உறங்குகின்றேன் என்ற எண்ணம் இல்லாத உறங்குவதை ஒத்து இறைவனை நாம் தூக்குங்கால் நம்மை பற்றிய உணர்வு அடங்கி இறைவனை பற்றிய ஞானமே இறைவன் காட்சியே இருப்பதற்கு தான் சாயுஜ்யம்னு. அது நிகழும் என்பதற்காக தான் இதை சுவாமி இப்படி படைச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்மளாம் தூங்க விடாமல் 24 மணி நேரம் முழிக்கவே வச்சிருப்பார் அவர். பிரபஞ்சத்தை சுவாமி ஏன் படைக்கிறாருன்னா அதை வச்சுட்டு நம்ம பெரிய விஷயங்களை யோசிக்கணும், இது போல அது அதை போல இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சுவாமியுடைய லிங்கமே எல்லா இடத்துலையும் இருக்கேன், நாகலிங்க புஷ்பத்துக்குள்ள லிங்கம் இருக்கு, நான் இருக்கேங்கிறத சுவாமி காமிக்கிறார். எங்கிட்ட நீ அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம், நான் இப்போ எல்லா பிரபஞ்சத்திலும் இருக்கேனா என்று சொல்கிறேன். ஆகவே கைலாச காட்சி வரகுணன் பாண்டியன் கண்ட கைலாச காட்சி என்பது என்னன்னா பிரபஞ்சம் அன்னத்தையும் அதிலிருந்து அவன் சிவசக்தி மயமாக பார்க்குறான். மாதர் பிறை கண்ணியானை மலையா

0: ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை கைகோர்த்து கொண்டு போகிறது. கைலை காட்சின்னு அப்பர் பெருமான் பார்த்தது என்னென்னா, அந்த ஆண் யானை தான் ஐயா இருப்பர், பெண் யானை தான் அறம் வளர்த்த நாயகி. உலகம் முழுவதும் சிவசக்தி மயம், வேறொன்றை எண்ண விடாது. கைலாச காட்சி சிவனை தவிர இன்னொன்றை காட்டாது, சிவனை தவிர இன்னொன்றை எண்ண விடாது. அந்த காட்சிக்கு கைலாச காட்சின்னு பேர். அதனை எங்கு வேண்டுமானாலும் பெறலாம். மதுரையிலே பெற்றான் வரகுண பாண்டியன். அது வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய லீலை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: கந்த புராணத்திலே முருகப்பெருமானுடைய இளவயது திருவிளையாடல்கள் ஒரு அளவிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பின்னாளிலே தமிழிலே சிற்றிலக்கிய வகைகளிலே பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இலக்கிய வகை வந்தது. இந்த இலக்கிய வகைகளிலே பிள்ளைத்தமிழிலே முருகப்பெருமானை பற்றி ஏராளமான பிள்ளைத்தமிழ்கள் வந்திருக்கின்றன. எத்தனையோ பிள்ளைத்தமிழ்கள் அங்கே இயற்றப்பட்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் அடிப்படை போலே கந்தபுராணத்திலே கச்சியப்ப முனிவர் அதை சுருக்கமாக ஒவ்வொன்றையும் சொல்லிவிடுகிறார். ஸ்காந்தத்திலேயும் இறைவனுடைய திருவிளையாடல்களை பற்றி ஏராளமான செய்திகள் சொல்லப்படுகின்றன. எப்படியெல்லாம் திருவிளையாடல்கள் இறைவன் முருகப்பெருமான் புரிந்தான் என்று அதிலே சொல்லப்படுகிறது. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி, துயிலவோர் உருவம் துஞ்சி துண்ணை எழுந்து மென்சல் பயிலவோர் உருவம் யாய்தன் பயோதரன் பவளம் வாய் வைத்து அயிலவோர் உருவம் நக்க அங்கு அமரவோர் உருவம் ஆடல் இயலவோர் உருவம் வாழா இறங்குவோர் உருவம் செய்தான் ஓரொரு தவிழ மெல்ல ஓரொரு தளர்ந்து செல்ல ஓரொரு நிற்றல் செல்லா தொய்யனை எழுந்து விட ஓரொரு இருக்க பொய்கை ஓரொரு விளக்கிச் சூழ ஓரொரு தாய் கண் வைக ஒருவனே புரிதலுற்றான் என்று சொல்லும்படியாக இறைவனுடைய பலவிதமான விளையாடல்களை, அவன் தவழ்ந்து விளையாடுவதையும் அவன் சப்பாணி கொட்டுவதையும் மற்ற முருகனோடு அவன் சண்டை செய்வதையும், ஆறு உருவங்களாக இருக்கும் பொழுது அவன் சண்டை செய்வதையும், ஆடவோர் உருவம் செங்கை அரைவோர் உருவம் நின்று பாடவோர் உருவம் நாடி பார்க்கவோர் உருவம் ஆங்கள் ஓடவோர் உருவம் ஓர்வால் ஒழிக்கவோர் உருவம் யாண்டும் தேடுவோர் உருவமாக சிவன் மகன் புரிதலுற்றான் என்று பல இந்த பிள்ளைத்தமிழிலே என்ன இருக்குமோ அதையெல்லாம் சுருக்கமாக இதிலே சொல்லிவிடுகிறார். அதை விளக்காமல் இதையே ஆறு முகமும் கொண்டு ஆறு உருவங்களாக இருந்த ஒருவன் ஒரு கொண்ட பொழுது முருகப்பெருமான் அதை பாடின் படுமணி ஆர்த்திடும் பனை மண் குழல் இசைக்கும் கோடு அங்கு ஒலி புரிவித்திடும் குரல் வீணைகள் பயிலும் ஈடொன்றியே இரு பல்லியம் எரியும் எவர் எவரும் நாடும்படி பாடும் களி நடனம் செய்யும் முருகன் என்று சொல்லும்படியாக ஒரு பக்கத்திலே ஒரு மணி ஒரு வாத்தியத்தை வைத்து இசைத்துக் கொண்டிருக்கிறான், புல்லாங்குழல் ஊதுகிறான், கொம்பு வாத்தியத்தை வாசிக்கிறான், வீணைகளை பயிலுகிறான், சின்னஞ்சிறு வாத்தியங்களை அதற்காக முழக்குகிறான், எல்லாரும் கேட்கும்படியாக பாடுகிறான், ஆனந்த நடம் புரிகிறான் என்று சொல்லும்படியாக இவன் செய்யக்கூடிய திருவிளையாடல்களை கந்தபுராணத்திலே சொல்லுகிறார்கள். இத பல பிள்ளைத்தமிழிலேயும் மிக அற்புதமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏராளமான பிள்ளைத்தமிழ்கள் முருகன் பேரிலே இருக்கின்றன. இந்த பிள்ளைத்தமிழிலே சொல்லும் பொழுது இரண்டாவது மாசத்துல இந்த பாட்டுடை தலைவன் இங்கே முருகப்பெருமான். பாட்டுடை தலைவனாக யார் இருக்கிறாரோ அவனை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்திலே மற்ற இறைவர்களிடத்திலே வேண்டுவது. அப்புறம் அஞ்சாவது மாசமான பிறகு செங்கீரை பருவம் என்று, எட்டாவது மாசத்திலே தாளப்பருவம் தாளாட்டு, ஒன்பதாவது மாசத்திலே சப்பாணி என்று கைதட்டக்கூடியது, பதினோராவது மாசத்திலே முத்தந்தர வேண்டி அவனிடத்திலே கேட்பது, பன்னெண்டாவது மாசத்திலே அவன் தளர் நடை நடந்து வர வேண்டும் என்று வேண்டுவது, ஒன்றரை வருஷம் ஆகும் பொழுது ஒரு வருஷம் முடிந்தது அவன் நடக்க ஆரம்பிச்சான், ஒன்றரை வருஷத்துல இந்த பார் அதோ பார் அம்புலி என்று சொல்லும்படியாக நிலா நிலா ஓடிவான் அதை காட்டக்கூடிய நாம் இப்ப செய்யக்கூடியதெல்லாம் அங்கே இறைவனுக்கும் அங்கே பிள்ளைத்தமிழிலே செய்கின்றார்கள். ரெண்டு வருடம் ஆகும் பொழுது இந்த குழந்தை விளையாடுகிறது. ஆண் குழந்தையாக இருக்கும் பொழுது பெண் குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டை எல்லாம் இது சிதைக்கிறது. சிற்றில் சிதையல் என்று மண் வீடு கட்டுவதை சிதைக்கிறது, அதனால அந்த சிற்றில் பருவம் என்று. மூணு வருடத்துல சின்ன பறை கொண்டு முடக்குவது, நாலு வருஷத்துல சிறு தேர் உருட்டுவது, இதையெல்லாம் இங்க வந்து கந்தபுராணத்துல சுருக்கமாக சொல்லிவிடுகின்றார். அவ்வளவுதான், எல்லாம் என்னென்ன செய்தான் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் ஒரு பாடலிலே என்ன என்ன எல்லாம் செய்தான் என்று ஸ்காந்தத்திலேயும் இப்படி வரும். இந்த பிள்ளைத்தமிழிலே சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒரு உதாரணங்களுக்காக பார்க்கலாம். அவ்வளவுதான், பிள்ளைத்தமிழ் அதுவே தனி ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த பிள்ளைத்தமிழிலே முருகப்பெருமானை பற்றி பல பிள்ளைத்தமிழ்கள் இருக்கின்றன. முதல்லயே சொன்னேன், அதுல இருந்து சின்ன சின்னதாக ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். இறைவன் முதல்ல அந்த காப்பு பருவம், அந்த 2 மாசம் ஆன உடனே இவனுக்கெல்லாம் காப்பு கட்டி இவன் எந்த இதுவும் இந்த காய் அந்த காத்து கருப்பு இதெல்லாம் அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா, அது சொல்லுகிறார்கள். 5 மாதம் ஆகும் பொழுது இந்த குழந்தை என்ன பண்ணணும், அப்படியே புரண்டு படுத்து ஒரு கால் அப்படியே மடக்கி அப்படியே எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணும். பேச்சு என்ன பேசுதுன்னு நமக்கு புரியாது, ஆனால் அம்மாவுக்கு மாத்திரம் புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் இந்த பாரு இப்படி சொல்கிறான் பாரு அப்படி சொல்கிறான் பாரு, இந்த அம்மா தான் சொல்லுவாங்க. அப்பா முடிச்சுட்டு இருப்பார் அப்படியா, ஆ அப்படியா அப்படிம்பாரு, அங்கங்கும்பாங்க, என்னன்னே நமக்கே தெரியாது. அந்த குழந்தையினுடைய வகை அந்த மொழி தாய்க்கு மட்டும்தான் தெரியும். தாய் சொல்லுவா இந்த மாதிரி இப்படி சொல்கிறான் பாரு அப்படி சொல்கிறான் பாருன்னு. அப்போ அப்படியே ஒரு கை நீட்டி ஒரு கை கீழே அப்படியே தரையில் வச்சு அப்படி தலையை நிமித்தி முகம் அசைத்து அப்படி பார்க்கறதுக்கு இந்த குழந்தை முயற்சி பண்ணும். அதுக்கு பேர் செங்கீரை பருவம்னு பேர். அப்படியே முயற்சி பண்ணி மேலே எந்திரிச்சு அப்படி தலையை ஆட்டும், ஆயிலிருந்து அப்படியே எச்சி எல்லாம் எச்சிலானது ஒழுகி கொண்டிருக்கும். இப்போ இந்த முருகப்பெருமான் இந்த செங்கீரை பருவத்தை ஆடுகிறான். பழனிமலை முருகப்பெருமானுடைய பிள்ளைத்தமிழிலே விஜயகிரி சின்னாவையன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பாடியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மாலைகள் முருகப்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறான். தன் மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி என்று இந்த சின்ன குழந்தைக்கு எப்படி இருக்கிறது, வண்டாட நரவூரி மணம் மீறு மணி நீப மாலையாட, கடப்ப மாலை நீப மாலை இங்கே கடப்ப மாலை, கடப்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். இந்த குழந்தை அப்படியே எழுந்திருந்து தலையை அசைத்து ஆட முயற்சிக்கிறது. அப்ப என்ன எல்லாம் ஆடுகிறதுன்னு, மாலைகள் போட்டு கொண்டிருக்கிறான், அதுல வந்து மணம் வீசுகிறது, அதுல தேன் பிளிற்றுகிறது, அதுக்காக தேனீக்கள் இருக்கிறன. வேற என்ன இல்லை, தேனீக்கள்னா யாருன்னா பக்தர்கள். இதை பின்னாடி நம்ம இதை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். திருவாவடுதுறை தேவாரத்தில் ரொம்ப அழகாக இதை பற்றி ஒரு கருத்து வரும், நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இங்கே இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்ட விஷயத்தை முடிச்சுடலாம். அப்போ ஆடும் பொழுது முருகப்பெருமான் அப்படி எட முயற்சிக்கிறான், எழுகிறான், தலையை ஆட்டுகிறான். என்ன ஆகிறதுனா அவன் தலையிலே பூக்கள் இருக்கின்றன, கழுத்திலே மாலைகள் அணியப்பட்டு இருக்கின்றன, கைகளிலே இடுப்பிலே கால்களிலே எல்லாவற்றிலேயும் மலர் மாலைகள் அவனுக்கு சூட்டி இருக்கிறார்கள். அப்படி சூட்டும் பொழுது எழுகிறான், எழும் பொழுது என்னாகிறது, அந்த பூ அசைகிறது, பூ மாலை அசைகிறது. பூ மாலை அசையும் பொழுது மனமானது நீங்க பார்த்துருக்கலாம், அப்படி காத்து ஒரு வீசி வீச்சுச்சுன்னா அப்படி ஏராளமா மனம் வீசக்கூடிய மலர்கள் செடிகள் இருக்கும் பொழுது அப்படி ஒரு வாசம் வீசும். அப்படி மனம் மீறு மணி நீப மாலையாட ஆடுகிறதான். அப்ப என்ன ஆகிறது, தேன் ஒழுகுகிறது இல்லையா, அப்படியே என்னமோ யாரோ ஒரு இடத்துல இருந்து பீச்சு அடிச்ச மாதிரி நரவூரி, அதுல வண்டுகள் ஆடுகின்றன. வண்டாட நரபூரி மணம் மீறு மணி நீபம் ஆலையாட, வண்டுகள் ஆடுகின்றன, தேன் பிளிற்று அப்படியே அந்த இடத்துல யாரோ பிச்சுவதை போலவே தேனானது விழுகின்றது, மனமானது வீசுகின்றது, மாலைகள் அசைகின்றன. அந்த மாலைகள் அசைய காதுகளிலே குண்டலம் மகர குண்டலம் இட்டுக் கொண்டிருக்கிறான், அணிந்து கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான். அந்த குழைகள் சேர் மகர குண்டலம் ஆட காதை அப்படி அசையும் பொழுது 2 பக்கமும் அசைகிறதான், பளிர் பளிர் என்று ஒளி வீசுகிறது அந்த ரத்தனங்கள் எல்லாம். வஜ்ர கேயூரமுடன் மார்பிற் பதக்கமாற, கையிலே கேயூரம் கங்கணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான், மார்பிலே பதக்கம் அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த பதக்கம் அப்படியே எழுந்திருக்கும் பொழுது எல்லாம் அசைகிறதா, அசைந்து ஆடுகிறது. வைர கேயூரமும் மார்பிலே பதக்கமும் அசைந்து ஆடுகிறது. எல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பலவிதமான மலர் மாலைகள், அதுவே ஒரு வர்ணம், பலவிதமான வர்ணங்கள், சிவப்பு பச்சை வெள்ளை எல்லாம் இருக்கிறது. அப்படியே தாமரை மலர் மாலை எல்லாம் இருக்கிறது. அதுல வண்டுகள், ஒரு கருப்பு நிறத்துல ஒரு வண்டுகள் ஆடுகின்றன, ஒரு அரக்கு கலர்னு சொல்லலாமா, தேன் கலர்னு சொல்லலாம். அந்த தேனானது ஒரு பக்கம் அந்த இடத்துல அது ஒரு நிறமாக வந்து கொண்டிருக்கிறது. வைர அந்த கேயூரம் அணிந்து கொண்டிருக்கிறான், மார்பிலே நவரத்னமான பதக்கங்கள் அணிந்து கொண்டிருக்கிறான், அந்த பதக்கங்கள் ஆடுகின்றன, மகர குண்டலம் அப்படியே ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த எல்லா விதமான நிற சேர்க்கைகள் ஒளி பொருந்திய இந்த நவரத்னங்கள் எல்லாம் அப்படியே பளிர் பளிர் என்று வீச, அது மட்டும் கிடையாது, நெற்றியிலே சுட்டி அணித்திருக்கிறார். யார்? மேனை தந்த சுட்டி. யார்? அவங்க பாட்டி போட்ட சுட்டி. கொண்டாடு நெற்றுகிர் சுட்டியாடு, அப்படி சுட்டியானது அதைந்து ஆடுகிறதா எப்படி இருக்கும்? இவனுடைய கருப்பு நிற குழல் சிவந்த மேனியன், மேலே அங்கே இருக்கக்கூடிய சிவந்த அந்த ரத்னங்களினான சுட்டி. இவனுடைய நிறத்துக்கும் அந்த சுட்டியினுடைய நிறத்துக்கும் வித்தியாசம் தெரியல, ஆனா பளிச்சு பளிச்சுன்னு அது அடிக்கிறது. இவனுடைய ஒளி அதை விஞ்சி இருக்கிறது. கொண்டாடு நெற்றுகிர் சுட்டியாட, கரிய கொந்தள குஞ்சியாட, மேல அந்த சுட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது சுட்டியை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தலை இருக்கிறது. அங்கே வந்து நல்ல கருத்த குழல் இருக்கிறது. குஞ்சி கொண்டை போட்டு இருக்கின்றார்களாம். அப்படியே இந்த சின்ன குழந்தை, சில குழந்தைகள் பறக்கும் போதே அப்படியே ஏராளமா கொத்து கொத்தா முடியும், நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரி இவனுக்கு என்னன்னா, சின்ன குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை, ஐந்தாம் மாசத்து குழந்தை, அதுல ஏராளமான முடி இருக்கிறது. அங்கே தாயானவள் இவனுக்கு குஞ்சியை, அதாவது இவனுக்கு கொண்டை போலே போட்டு இருக்கிறாளாம். அது ஆடுகிறது.

போட்டு அந்த குழந்தை இல்லையா அப்படியே வாய் உதடு நெடிக்கிறான், அதரம் குவிந்தாட மாற்று ஏறு கனகத்திழைத்த அரஞான் கதிர் விரித்தாட. அப்படி இடுப்பில அரஞான் போட்டிருக்கிறான், எது தங்கத்தில் அரஞான் இருக்கும் பொழுது அது அப்படியே பளிர் பளிர் என்று கதிர் விதித்தாட. நவமணியினால் செய்த இரு காலிற் சதங்கையாட, நவமணிகளாலே செய்திருக்கக்கூடிய அவனுடைய காலிலே இருக்கக்கூடிய சதங்கைகள் ஆட. திண்டாடும் அசுரரை கொல்லவர் தீரனே செங்கீரை ஆடியருளே, திருமருவு பழனிவரர் சிவகிரியின் முருகனே செங்கீரை ஆடியருளே என்று சொல்லும்படியாக செங்கீரை ஆடியருளுவதற்காக பாடுகின்றாராம். செங்கீரை ஆடுகிறான், அது ஐந்தாவது மாசம். அடுத்தது தாலாட்டு பாடுகிறார்கள் எட்டாவது மாசத்துல. ஒன்பதாவது மாசத்துல குழந்தை என்ன செய்கிறதா, சப்பாணி கொட்டி அப்படியே இரண்டு கைகளாலேயும் சப்பாணி கொட்டுகிறது, சின்ன கை அப்படியே தட்டும். அப்படி தட்டினா எப்படி இருக்குது அதை சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் என்ன என்னெல்லாம் நீ சப்பாணி கொட்டி அருள வேண்டும் என்று இந்த பழனியிலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு சொல்லுகிறார். இவன் சப்பாணி கொட்டி ஆடுவதை கண்டு தபோதனர்களெல்லாம் ஆனந்தம் கொண்டு கண்ணீர் அருவி கொட்டி கொண்டிருக்கிறார்களாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கிந்தர்கள் கிண்ணரர்கள் கருடர்கள் கந்தர்வர்கள் எல்லா தேவாதி தேவர்களும் பார்வார் குழந்தை கை தட்டுகிறது என்று அவர்களும் சேர்ந்து தட்டுகிறார்கள். இப்ப குழந்தையோட சேர்ந்துட்டா நாமும் குழந்தையா மாறிடுவோம். சொல்லு, நம்ம சொல்லுவோம், அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, நான் சொல்லுவோம். நம்ம சொல்லும் பொழுது என்ன, அந்த குழந்தையினுடைய பாஷைக்கு போவோம். அதே மாதிரி அது ஆடும் பொழுது நாமும் ஆடுவோம், அது கை கொட்டுதுன்னா நாமும் கொட்டுவோம், அது சிரித்தா நாமும் சிரிப்போம். அப்பா கண்ண பொதுக்கிறப்பர், அழுகிறப்பர், அப்பா அழுகிறப்பர், அம்மா அழுகிறப்பர், இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவதைப் போலவே இந்த முருகன் கைதட்டும் பொழுது எல்லாரும் சேர்ந்து தேவாதி தேவர்கள் பக்கத்துல இருந்து கைதட்டுகிறார்கள். அதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும், அப்பா அம்மா கூட இவன் விளையாடி கொண்டிருக்கிறான், யார், பரமேஸ்வரனும் பார்வதியோடும். அங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் யாரு, அப்பாவும் அம்மாவும், பரமேஸ்வரனும் உமாதேவியும். அப்படியே பார்த்து அப்படியே ஆனந்தத்திலே பெருமிதம், அந்த பெருமிதத்திலே இருக்கிறார்களாம். இதை கண்டு கணநாதர்கள் எல்லாம் பல்லியம் அங்கே பாரு, இவன் கைதட்டுகிறான் என்று சொல்லி அவர்கள் பல்லியம் கொட்ட, அறமகளிர் வீணை கொட்ட, அங்கே வீணை இசைக்கிறார்கள். இவனுடைய கைவொலி அப்படி இருக்கிறது. எல்லாரும் முரசம் கொட்ட, கோல குறச்சிறுவர் என்று சொல்லும்படியாக குறச்சிறுவர்கள் எல்லாம் தன்னுடைய தொண்டகம் கொட்ட என்று நீ சப்பாணி கொட்டு வேண்டும். சீலத்த போதனர்கள் ஆனந்தம் மீறி திரு கண்ணீர் அருவி கொட்ட, தேவர் கிண்ணரர் கருடர் கந்தரோர் ஆதியோர் செங்கை மலர் மாறி கொட்ட, பாலத்தில் நாட்டம் படைத்தவர் பாலம்னா நெற்றியிலே, நெற்றியிலே கண், நாட்டம் படைத்தவன் நெற்றி கண்ணை உடையவன் பரமேஸ்வரன் உமையும், படிக்கரும் நல் உவகை கொட்ட, படிக்கவே முடியாத உவகை, ஏதோ அவனுக்காக இன்னொருத்தனுக்காக இந்த மத்தவங்கள்லாம் பண்றதுக்காக கூட அவருக்காக இவன் வந்து நமக்கு தாரகாதி அசுரர்களை சூரபத்மாதி அசுரர்களை கொல்லுவாங்களான்னு உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கலாம், ஆனா அப்பா அம்மாவுக்கு அப்படியா இருக்கும், இவன் ஆடுகின்ற ஆட்டமே சந்தோஷமா இருக்காதா. பாலத்தில் நாட்டம் படைத்தவனோடு உமையும் பழிக்கரும் நல் உவகை கொட்ட, ஆனந்தத்தில் ஆனந்தம் கொட்டுகிறதா. இதுல இன்னொன்னு பார்க்கலாம், அம்பாளுக்கு அதிகர்விதான்னு பேரு, கர்வம் படைத்தவள்னு. அது என்னது கர்வம் படைத்தவள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவ ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு இருக்கிற காரணத்தினால நான் தான் மகாராணி. இப்ப சும்மா ஒரு மினிஸ்டர் அவருக்கு பி என்ன நான் யார் தெரியுமா, இல்ல டிரைவரே நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். இவ மகாராணி, அதுவும் சர்வ லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாள் மகாராஜ்னி அப்படின்னு இருக்கிறான்னா அவளுக்கு கர்வம் இருக்குமோ, கர்வம் இருக்குமோ, கிடையாது. அதை பத்தியும் சொல்ல வேண்டாம். சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா. நீங்க கல்யாணம் இந்த இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்க்கணும், பெண்கள் எல்லாம் எப்படி வர்றாங்கன்னு, அப்படி பட்டு புடவே மேலே ஏராளமா ஆபரணங்கள் போட்டுக்கொண்டு அவங்களுடைய நடையே வித்தியாசமா இருக்கும், அதுல ஒரு கர்வம் தெரியும். அதாவது ஆபரணங்கள் இந்த அழகுனாலே கர்வம் வருதா, சர்வாருணானவத்யாங்கின்னு சோகையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்பிகைக்கு தன்னுடைய அழகுனால ஆபரணங்களால கர்விதம் வருமா, கிடையாது, அதுவும் கிடையாது. சரி, அப்புறம் என்ன இவளுக்கு அந்த கர்வம் எதுக்காக வருதுன்னா, புருஷங்காரன் நல்லா கொண்டாடிட்டு இருந்துட்டா அவனுடைய மனைவி வந்து ஆனந்தம் மிகுந்திருப்பாள், கர்வத்தோடு இருப்பாள், ஆனா அந்த கர்வம் கெட்டது செய்யாது, அதையும் கவனிக்க வேண்டும். இந்த புருஷன் வந்து தூக்கி வச்சு ஆடுகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டா போதும்,
என்ன பொண்டாட்டிய தலையில ஒதுக்கி வச்சு ஆடுறான், ஒருத்தன் தான் ஆடி இருக்கிறான், யாருன்னு கேட்டா நடராஜ பெருமான் ஒருத்தர் தான் அப்படி பண்றார், தலையில கங்கையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார், வேற யாரும் பொண்டாட்டி

0: சக்தியை தலையில தூக்கி வச்சாடுறாம் பாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. இதுல இன்னொன்னு உண்டு, இது ஏன் பண்ணார்னார், வேத வாக்கியங்களை எப்படியே மெய்ப்பிப்பதற்காக பண்ணார்னார். இந்த சத்தபதி இதெல்லாம் பண்ணும் பொழுது அதுல ஒரு வாக்கியம் உண்டாம், என்ன பண்ணோம்னா, நீ உன்னுடைய குணத்தினாலே ஏற்றம் பெறுவாய், நீ அவனுடைய அவன் மீது அவன் தலை மீது அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்யும்படியாக இருக்க வேண்டும்னு மந்திரங்கள் வரும். அதான் அந்த அளவுக்கு நீ அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லவளா வல்லவளா அந்த இடத்துல நல்ல மனைவியா இருக்கணும்னு சொல்லக்கூடியது. இது எந்த கடவுளுக்கும் பொருந்தாது, யாருக்கும் பொருந்தாது, ஒருத்தர் தான் பொருந்து. எல்லாரும் என்ன தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆட முடியுமா என்ன? ஆனா இவர் ஒருத்தர் தான் வச்சுருப்பார். கங்கையை தலையிலே வைத்தார் சடிலத்தரன் என்று சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி சடிலத்தரனாக கங்கையிலே கங்கையை ஏற்றுக்கொண்டிருக்க வந்து சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் ரொம்ப என்ன பண்றாரா, அம்பிகையை இவள் தான் தனக்கு மேலே இருக்கக்கூடியவள்னு சொல்லி மகாராஜ்னின்னு சொல்லி அவர் கொண்டாடுகிறார் தன்னுடைய மனைவியை. ஒருவேளை சிவபெருமான் கொண்டாடுகின்ற காரணத்தினாலே இவளுக்கு கர்வமா? இன்னொன்னு உண்டு, இந்த க்ஷேத்திரபாலர்னு சொல்லிட்டு இது ஒரு அருமையான உருவம், சோழர் காலத்து சிற்பம். இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா மெட்ராஸ் மியூசியத்திலையும் பார்க்கலாம், செப்பு படிவமாக இருக்கிறது. அதை விட ரொம்ப அழகு என்னன்னா திருமியச்சோர்னு சொல்லி அங்கே எம்பெருமான் நீங்க போய் பார்க்கணும், திருமியச்சி நாதர் அந்த அங்கேதான் லலிதாம்பிகை இருக்கிறார். சிவபெருமான் அப்படி சுற்றி கோட்ட பிரகார அந்த கோஷ்டங்கள்னு சொல்லுவாங்கள் இல்லையா, அந்த நீங்க பாத்தீங்கன்னா துர்கை பிரம்மா எல்லாரும் இருப்பாங்க, தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் சிவன் கோயில்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோஷ்டங்கள் கோஷ்டமூர்த்தங்கள்னு அந்த இடத்துல சின்ன சின்ன கடைகள் சுத்தி வரும்போது, பிரகார சுத்தி வரும்போது இருக்கும். இங்கே சிவபெருமானை சுற்றி வரும் பொழுது அங்கே க்ஷேத்திரபாலர்னு சொல்லிட்டு ஒரு உருவம் உண்டு. அம்பிகையே அவர் என்ன பண்ணுவார், சமாதானப்படுத்தின் இருப்பார். அப்படியே அந்த தாடையை கைய வச்சு ரொம்ப சமாதானப்படுத்தி கொஞ்சின் இருப்பார். நிஜமாவே பார்க்கும் பொழுது ஒரு கணவன் ஒரு மனைவியை அப்படி கொஞ்சி சமாதானப்படுத்துறது இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், தத்ரூபமா இருக்கும். அதுல இன்னொரு அழகும் உண்டு, அம்பிகை அதாவது இந்த கங்கை தலைமையில இருந்தா அதனால கோபம் வந்தான் அம்பிகைக்கு, அதை சமாதானப்படுத்துறாரு சிவபெருமான். இதுல ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அம்பிகை சிரிச்ச மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல ரோஷம் இருக்கும். இதை வந்து ஆதிசங்கரர் சுந்தர லகர ரொம்ப அழகா சரோஷோ கங்காயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தர லகரியில ரொம்ப அழகா சொல்லுவார். இவளை அம்பாள் வந்து இந்த நவரசங்களும் தெரிகிறதுன்னா கோபம் எங்கே தெரிகிறதுன்னா சக்களத்து யாருன்னா கங்கையை கண்டு சரோஷோ கங்காயாம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரோஷம் வருகிறதா கோபம் வருகிறதா அம்பிகைக்கு. கோபம் இல்லாதவள் அம்பிகை குணக்குன்று, அவளுக்கு அப்படி வர்ற மாதிரி இந்த இடத்துல ரொம்ப அழகா எல்லாரும் சொல்லுவார்கள். ஆதிசங்கரர்ல இருந்து திருநாவுக்கரசுல இருந்து இதை யாராவது திருமியச்சூர் போகும் பொழுது கண்டிப்பாக பார்க்கணும். அது மட்டுமல்ல மத்தியானம் அவருக்கு பிறண்டையினாலே செய்தப்பட்ட சாத நைவேத்தியம் உண்டு, அதாவது யமன் வந்து பூஜித்த தலம், சூரியன் வந்து பூஜித்த தலம், இதெல்லாம் உண்டு. அங்கே அவர்கள் மீண்டும் தங்களுடைய இழந்த தன்மைகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். ரெண்டு மூர்த்தங்கள் அங்கே ரெண்டு சிவமூர்த்தங்கள் உண்டு, போய் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த தஞ்சாவூர்ல இதெல்லாம் ரொம்ப அழகு, அதுவும் இந்த சிற்பங்கள் சோழர் காலத்து சிற்பங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். இங்க அம்பிகை இது மாதிரி கொஞ்சி கொண்டிருக்கிறான், எதுக்கு சொல்ல வந்தேன்னா அம்பிகையை கொஞ்சி கொண்டிருப்பார் அந்த இடத்துல க்ஷேத்திரபாலர்னு சொல்லி சிவபெருமான். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த சிற்பம், போய் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம கூட கொஞ்ச மாட்டோம் இந்த அளவுக்கு மனைவி எல்லாம் அப்படின்னு தோணும். அப்போ அந்த கொஞ்சக்கூடிய காரணத்தினாலே கர்வீதம் வந்ததான்னா கிடையாது. ஏன் வந்ததுன்னா குஹ ஜன்ம பூஹு, குஹனை படைத்த காரணத்தினாலே. குமார கணநாதாம்பா அம்பாளுக்கு இதெல்லாம் பேருண்டு, குமாரன் அதாவது முருகப்பெருமான், கணநாதன் இதை விநாயகனாகவும் கொள்ளலாம், கணநாதன் இந்த இவர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற காரணத்தினாலே. அப்படி போகும்பொழுது இது எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்கூலுக்கு போறோம்னா பெற்றோர் ஏதாவது இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும், அப்படி இல்லை ஏதாவது ஆண்டு விழா நடக்கும், என் பையன் பார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அப்பா அம்மாவினுடைய கர்வம் இருக்கிறதே முகத்துல அப்படியே அவ்வளவு அற்பட்டமா இருக்கும். தப்பே கிடையாது, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படித்தானே. தந்த இந்த பையன் வந்து என்ன பண்ணணும், அடேயப்பா இவனை பெற்ற இருடையாள் என்ன நோன்பு நோற்றாள்களோ என்னும் வார்த்தை இதுவித்த ரெடிகேஷா, இதை ஆழ்வார் பாடுவார் கண்ணனை பத்தி யசோதை இது பண்ணாளா, யசோதைக்கு சொல்லுகிறார் இவனை பெற்ற வயிறுடையாள் என்ன நோன்பு நோற்றாள்களோ அப்படி. அந்த கர்வம் இருக்கணும் இல்லையா, அந்த கர்வமானது எப்ப வரும்னா குழந்தைகள் மட்டும் ரொம்ப அற்புதமா இருந்துட்டா. இது மட்டும் கிடையாது, இப்ப திதி சின்ன குழந்தைகள் இது வந்து பரீட்சையில பாஸ் பண்ணும், பாடும், ஆடும், நாடகத்துல நடிக்கும், இதெல்லாம் ஒரு கர்வம். கல்யாணமான பிற்பாடு நீ எங்களுக்கு அப்பா அம்மாவே இல்ல, போய் வந்து அவுட் ஹவுஸ்ல இரு இல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இரு, போய் எங்கேயாவது முதியோர் இல்லத்துல இருன்னு அனுப்பாம எங்க அப்பா அம்மான்னு பையனும் மாட்டுப்பண்ணும் இல்லைன்னா மகளும் மருமகனும் கொண்டாடிட்டாங்கன்னா அதுவும் மாட்டுப்பெண் கொண்டாடுறத விட மருமகன் கொண்டாடிட்டாங்கன்னா இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் ஏன் பொண்ணு நல்லா இருப்பா இங்க அது முக்கியம். பொண்ணு நல்லா இருக்கிறாங்கிறது அர்த்தம். அது மட்டும் கிடையாது, மருமகன் கொண்டாடிட்டான்னா ஒரு வெட்கங்கறந்த கர்வம் பார்த்திருக்கணும் அந்த மாமியார்களிடத்துல. அடேயப்பா என்ன ஆனந்தம், அவர்கள் கர்வப்படுவார்கள்னா அதிகர்விதா, எப்போ பிள்ளைகளினாலே ஆனந்தப்படக்கூடியவள். இங்க அதுதானே, பாலத்தில் நாட்டம் படைத்தவனோடு உமையும் பழிக்கு அரும் நல் உவகை கொட்ட, பழியே இல்லாதபடியாக அந்த ஆனந்தத்திலே இருக்கிறானா இவன் கல்யாணம் பண்றதுக்கு. அது பின்னாடி பார்க்கலாம் எப்படி நல்ல மருமகளாக இருந்தார்கள் தெய்வயானை வெள்ளி நல்லா பாடல்கள் உண்டு. இப்போ இங்க சின்ன குழந்தையா இருக்கும்பொழுதே ஆனந்தம் இருக்கிறதாம். பர்வதாகார பெரும்பூத கணநாதர் பல்லியம் கொட்ட முற்றும் ஆலத்து எழும் தகுவர் நெஞ்சகம் பறை கொட்ட அறமகளர் வீணை கொட்ட அறநீதி மன்னர் மனை தோறும் முரசம் கொட்ட அசனம் தோறும் கழிப்பால் கோல குறச்சிறுவர தொண்டகம் கொட்ட நீ கொட்டியருள் சப்பாணியே குளிர் பொழில் பழனியில் வளர் குமர குருபரா கொட்டியருள் சப்பாணியே என்று சொல்லும்படியாக அதை வந்து சப்பாணி கொட்டு என்று சொல்லும்படியாக அதை சொல்லுவார். அது மட்டுமல்ல, பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் கொட்டுகின்றார்கள் என்று தண்டரள மலை கொண்டு கொட்டு நகராதிபா சப்பாணி கொட்டியருளே சமரமுணரண வீர பர சமய திமிராளி சப்பாணி கொட்டியருளே என்று அண்டர்தம் துயர் ஒளிந்தனம் என்று கொண்டாடி ஆலயம் கொட்ட மன்னும் அயிராணி கலவியமுது உண்டனம் எனத்தேவர் அரசு இரு கரங்கள் கொட்ட துண்டவெண் பிறை புரை எயிற்றுவெண் சூருள துண்டனப்பறை கொட்ட நீள் சுருதி அந்தனர் இடந்தோறும் மங்கள பெரும் தூரியம் கொட்டமுட்ட இப்படி எல்லாரும் கொட்ட அவர்கள் சப்பாணி கொட்டியருளே என்று முருகப்பெருமானை சொல்லுகிறார். அடுத்தது 11 மாசம் 1 வருஷம் ஆக போகுது. அப்போ அந்த குழந்தையின் இடத்துல முத்தம் தர வேண்டும் என்று வேண்டுகிறாராம். நீ முத்தம் தர வேண்டும் என்று வேண்டுகிறார். இதே இந்த பகழிக்கூத்தர், பகழிக்கூத்தர் நம்ம முதல்ல ஒரு பாடல் பார்த்தோம், எப்படி அவனுடைய மார்பிலே வஜ்ர கேயூரமுடன் மார்பில் பதக்கமாட என்று சொல்லும்படியாக மார்பிலே பதக்கமாடி கொண்டிருந்ததுன்னு. இந்த பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்த பரம வைஷ்ணவர், அவருக்கு வயிற்று வலியாலே அவர் துடிக்கும் பொழுது முருகப்பெருமானை சரணடைகிறார். முருகப்பெருமான் அவருடைய வயிற்று வலியை போக்குகிறான். அதனால திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடுகிறார் பரம வைஷ்ணவர். ஆனால் முருகப்பெருமானுடைய அடியார் இவருடைய பெருமையை உணர்த்துவதற்காக என்ன பண்ணுகிறான், தன்னுடைய மார்பிலே இருக்கின்ற பதக்கத்தை அவரிடத்திலே துயிலிலே இருக்கும் பொழுது அவர் மீது போட்டு வருகிறான். அவங்க எல்லாரும் இந்த பதக்கம் காண இவர் திருடரோ என்று நினைக்கும் பொழுது அவர் முருகனோடு சேர்ந்து இரண்டரை கலக்கிறார் என்பதெல்லாம் சரித்திரமானது. திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்தவர் பகழிங்கிற இடத்துல பகழி கூத்தர் என்று இவர் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடியவர். அவர் சொல்லுகிறார், முருகா ஒவ்வொரு முத்துக்கும் முத்து வந்து ஏராளமான இடங்கள், அதாவது நம்முடைய தமிழ் மரபுப்படி எத்தனையோ இடங்கள்ல முத்துக்கள் வருகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். முத்து வந்து இந்த சிப்பியில மட்டுமே வர்ற முத்து இல்லை, யானையில முத்து வரும், சங்குல முத்து வரும், வாழையிலே முத்து வரும், மேகங்களிலே முத்து வரும், இப்படிலாம் சொல்லி எல்லா இடத்துலையும் முத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மரபு உண்டு. இது வருமா வராதான்னு கேட்காதீங்க, முதல்ல வர இருக்கக்கூடிய புல்லு பூண்டே வரமாட்டேங்குது சரியா. இப்ப அத்தனையும் நம்ம அழிச்சு இதா வீடா மாத்திட்டு இருக்கிறோம், எங்க வரப்போகுது? வாழை நட்டாத்தானே வாழையில முத்து வருமா என்னன்னு தெரியும், யானையை விட்டாத்தானே, யானை இருக்கிற இடத்துல நம்ம தானே குடியிருக்கிறோம். இப்ப யானை வந்து அடிச்சதுன்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? இப்ப இருக்கட்டும், இப்போ அந்த இடத்துல எல்லாம் முத்துக்கள் இருக்கின்றன, அதுக்கெல்லாம் விலையுண்டு, ஆனா உன்னுடைய முத்தத்துக்கு விலை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றார். கத்தும் தரங்கம் எடுத்தெறிய கருஞ்சூல் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து வாலுகத்தில் காண்ற மணிக்கு விலையுண்டு, கடல்ல விளையக்கூடிய முத்துக்கு விலையுண்டு. தத்தும் கரட விகட தட தந்தி பிறைக்கூன் மறுப்பில் விளை தரடன் தனக்கு விலையுண்டு. அதாவது யானையின் இடத்திலே தோன்றும் முத்துக்கள் தோன்றும் என்று சொல்லுகிறார்கள், அதுக்கு கூட விலை சொல்லலாம். தழைத்து களைத்து வளர்ந்த மணி கொத்தும் சுமந்த பசுஞ்சாலி குளிர்முத்துனுக்கு விளையுண்டு. இந்த சாதின்னு சொன்ன வாழமரம் நத்தம், வாழ மரத்துல வருமா, அந்த வாழ மரத்துல வரக்கூடிய அதெல்லாம் ரொம்ப என்ன ரேரஸ்ட் அப்படின்னு சொல்ல மாதிரி இதெல்லாம் நடக்காத விஷயம், ஆனா நடக்காது. அப்படி கூட வந்தா கூட அதுக்கு உண்டு. இப்ப நவரத்னம் அப்படி இருக்கா இல்லையா, அதான் நாகரத்னம் சொல்லுவாங்க, அப்படி ஒரு நாகரத்னம் இருக்கா இல்லையான்னு பல பேருக்கு ஒரு பெரிய வாக்குவாதமே உண்டு. இல்ல இல்ல, நாகம் சாப்பிட்டு போட்ட ரத்னத்துக்கு பேர் நாகரத்னம், இல்ல அது விஷத்தெல்லாம் வச்சா விஷம் வந்து ரத்னமா மாறும், இப்படி எல்லாம் யாரும் பார்த்துருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது, ஆனா அது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதே மாதிரி இங்க சம்பிரதாயம் வந்து பசுஞ்சாலி குளிர் முத்து அப்படின்னு சொல்ற மாதிரி வாழை மரத்துல முத்து வருமா, அது ரொம்ப ரொம்ப ரொம்ப அரிதானது. ஆனா அதுக்கு கூட வேலை வச்சிடலாம். கொண்டர் நித்திலன் தனக்கு கூறும் தரமுண்டு, அதை கொண்டெல்லாம் இந்த மழை மேகங்களில இருந்து ஒரு முத்துக்கள் வரும், அதுக்கு கூட ஒரு ஏதாவது சொல்லலாம். உன் கனிவாய் முத்தம் தனக்கு விலை இல்லை, முருகப்பெருமானே உன்னுடைய கனிவாயினால எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தேனா, அதுக்கு விலை கிடையாதுப்பா. முத்தம் செரியும் கடல் அலைவாய் முதல்வா முத்தம் தருகவே என்று சொல்லும்படியாக நீ எனக்கு முத்தம் தர வேண்டும் என்று சொல்லுகிறார். இது இன்னொன்னு உண்டு, பழனிமலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஏதாவது, விஜயகிரி சின்னாவையன் முதலே சொன்னேன் இல்லையா, அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதை இங்க கொண்டு வந்து சொல்லுகிறார். பல கதைகளும் சொல்லி வருகிறார். இந்த முத்தம் தரும் பொழுது இருக்கின் முடிவை சிவனும் மலையமலை ஆதிபனும் எளிதுணத்திட இசைத்தாய், யுவமுகனுட அமர் செய்து மாயவன் ஒரு கால் இழந்த சக்கரம் அளித்தாய். அதாவது நீ சிவபெருமானுக்கெல்லாம், சிவபெருமான் அகஸ்தியருக்கெல்லாம் நீ உபதேசம் பண்ணவன், தாரகாசுரனோட சண்டை போட்டு மாய அதாவது விஷ்ணு இழந்த சக்கரத்தை திருப்பி கொடுத்தவன், பிரம்மனுடைய அகங்காரத்தை களைந்தவன், இப்படிலாம் நக்கீரனுக்கு நீ வந்து அவனுக்கு அருள் செய்தவன் அப்படிலாம் சொல்லி, சிறியனேன் மனமறியும் ஆடல் பல கனவினில் செய்து நனவினில் மறைந்தாய். ஏதோ அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய மனம் அறியும்படியாக நான் ஆனந்தப்படும்படியா கனவிலே பல ஆடல் செய்தாய், ஆடல் பல கனவினில் செய்து நனவினில் மறைந்தாய். ஆனா நேர அது பண்ணலப்பா, கனவுல தான்ப்பா. ஆனா வள்ளலார் இதையும் கேட்கிறார், கனவினேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை எய்தோ. அந்த முருகப்பெருமான கேட்கும் பொழுது, ஆனா அதெல்லாம் விடு, கனவுலையாவது காட்டுப்பா அவனுடைய திருவடியனா, கதைவரலாம் தொடர்ச்சி வந்த செந்தாள் முக்க செங்கரும்பே அப்படின்னு சொல்லும்படியா, அந்த சிவந்த பாதங்களை கனவுல காட்டுனா கூட காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு அவர் சொல்றார். இவர் சொல்றார், கனவுல காட்டினேன் ஆனா நேர காமிக்கலையேப்பா. முறுக்கிதழ் கடுக்கும் செவ்வாய் கொண்டு இவ்வேளை ஒரு முத்தம் கொடுத்தருள்வையே, உன்னுடைய அந்த சிவந்த வாய் இருக்கிறது பத்தியா, அதனால இந்த ஒரு வேளை எனக்கு ஒரு முத்தம் கொடு. முகில் பொதிந்திடு பழனி மலையின் என்று அருள்குமரா, முத்தம் கொடுத்து அருள்வையே என்று சொல்லும்படியாக எனக்கு முத்தம் கொடுக்க வேண்டும். அது வந்து இந்த கதை சொல்லுவாங்க, குழந்தையினுடைய முத்தம் இருக்கிறதே அது சொல்லும் பொழுது அவ்வளவு கர்வம் வருகிறது. உச்சி தனை முகந்தால் கர்வம் ஓங்கி விழுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடின்னு பாரதி பாடுவார். அப்படி இந்த குழந்தை வந்து அணைச்சு, அதுக்கு ஒரு நாம முத்தம் கொடுத்தாலும் சரி, அது நமக்கு முத்தம் கொடுத்தாலும் சரி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடிம்பா. கல்லு குடிச்சா கூட இந்த அளவுக்கு வெறி இல்லை, எனக்கு அதை விட வெறி கொடுக்கக்கூடிய அளவிற்கு குழந்தையினுடைய முத்தம் இருக்கிறதுன்னா, ஏன்னா இதுல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனந்தம் மட்டுமே உண்டு. அது நினைச்சா தான் கொடுக்கும், நம்ம நினைச்சு கொடுக்கணும்னாலும் அறதான் கொடுக்கும். சில குழந்தைகள் கடிச்சு தான் வைக்கும், அப்பதான் பல்லு முளைக்க நறுக்குன்னு கடிச்சு வச்சு இருக்கிறதுல ரத்தம் வர பண்ணிடும். அது நினைச்சு கொடுக்கும் பொழுது கடவுள் அருளும் அதை போலத்தான், அவன் நினைத்து அருள் கொடுக்கிறான். நம்மை அவனை விலை கொடுத்து வாங்க முடியாது, அவன் நினைத்தால் கொடுக்கிறான், அவனுடைய அருள் அப்படித்தான் கிடக்கும். இதே மாதிரி தான் அந்த குழந்தை முத்தம் தருவதை போலவே, அது எப்படி அது நினைச்சா முத்தம் கொடுக்குமோ அதை போல இறைவனும் தன்னுடைய அருளை கொடுக்கிறான். இது எப்ப முத்தப்பருவம்ங்கிறது 11 மாசம் ஆயிடுச்சுன்னா அப்ப நடக்கிறது. அடுத்தது 12, எது 1 வருஷம் ஆச்சு. அப்போ கூப்பிடுறோம் குழந்தைய, பாப்பா பாப்பா, குழந்தையே கூப்பிடும், அதான் வருகை பதி அந்த பருவம் என்று சொல்லுகிறார்கள் அந்த தமிழ் அறிஞர்கள். சின்ன நடை போட்டு, சின்ன சின்ன நடை போட்டு அப்படியே வருகிறதான் குழந்தை. குழந்தை வரும் பொழுது பல பேரும் அப்படியே அதுல எப்படி எப்படி எல்லாம் கதைகள் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள் புலவர்கள் எல்லாம். இல்ல,
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஓம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதையிலே இறுதியான உத்தரகண்டத்திலே அத்தியாயம் 31 இருந்து சிவபிரானது 5 ஆவரணங்களிலும் விளங்கும் அனைத்து தேவதைகளையும் துதித்து அதனாலே கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி வியாசமுனிவர் இந்த சிவமகாபுராணத்திலே கூறுகிறார். அதை நாமும் துதித்து இறைவனுடைய பேரருளை பெறுவோம் என்று இங்கே நாம் அதனை பிரதம் செய்கிறோம். ஓம் சுக்லாம் பரதரம் விட்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே தர்வ விக்னோபசாந்தகே குருர் பிரம்மா குருர் விட்ணுஹோ குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ வியாசாய விட்ணு ரூபாய வியாச ரூபாய விட்ணவே நமோ வை பிரம்ம நிதகே வாசிஷ்டாய நமோ நம. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூப ரூபாய விஷ்ணவே பிரபு விஷ்ணவே நம சிவாய சாந்தாய சுத்தாய பரமாத்மனே

திருப்பெருந்துறையில் அருளியது. முத்தி உபாயம். மாணிக்கவாசகப் பெருமான் சிவபெருமானின் திருவடியை சேராது பொருட்டு வாழ விரும்பாமையை எண்ணி பாடும் பத்து பாடல்களை கொண்டது வாழாப்பத்து என்னும் இப்பகுதியாகும். இப்பதிகத்தின் உட்கருவானது உலகப்பற்றினை அறுக்கும் வழியாகும் என்கின்ற முத்தி உபாயம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சுற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: விகட சக்கர ஆரணம் தொடர் வரும் வித்த முகி வீர விகட சக்கர இந்த மன்னவந்தனக்கருளும் மைத்தலைவாகு விகட சக்கரமாகவன் முலையுமை கான்முளை என்னாச்சு விகட சக்கரந்திரவனத்துடல் பிம்பவக்கடல் நெஞ்சே. கணபதிக்கு விகட சக்கரன் ஒரு பேர். இந்த கணபதிக்காக நாம் செய்கிற சில பாடல்கள், சில சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா அது கணபதிக்கு அப்படியே ஆக மாட்டேங்குது, ஆனால் கணபதிக்குன்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி. உதாரணமாக இந்த சுக்லாம்பிரதம் சொல்லும், சுக்லாம்பிரதம் விஷ்டம் சதிவர்ணன் சதுர்புதம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வ விக்னோபசாந்து பிள்ளையாருக்கு மாலைக்குட்டு. இந்த ஸ்லோகத்தை போய் பார்த்தா பிள்ளையாருக்கு அப்படியே ஆகலை. சுக்ல அம்பரதரம் வெள்ளையாடை உடுத்தியவர், எல்லா சாமியும் தான் விளையாடி உடுத்திருக்கார், இவர் மாத்திரம் தான் உடுத்திருக்காரு. விஷ்ணம் எங்கும் நிறைந்தவர், இவர் மாத்திரம் தானா, மற்ற சாமியெலாம் எங்கும் இல்லையா. சசிவர்ணன் சந்தனை ஒத்த நிறமுடையவர், சதுர்புஜம் நான்கு கைகளை உடையவர், பிரசன்னவதனம் எப்போது சிரித்த முகத்தோடு இருக்கிறார். யானை சிரித்து நீங்கள் பார்த்துருக்கலாம், நேசில் பார்க்க முடியாது, யானை சிரிச்சு மாயா நீங்கள் தெரியும், நான் பார்த்துருக்கேன் அக்கிட்ட நின்று ரசிச்சு. யானை சிரிக்கிறதே ரொம்ப அபூர்வம், அதை சிரிக்கிறதே பார்க்கறது ஒரு இதாக இருக்கும். பிரசன்னவதனம் ஜாயே சர்வ விக்ன உபசாந்து எல்லா விக்னங்களையும் நீக்குபவர், மற்ற ஜாமி நிற்க மாட்டாரா, இவரா நிற்குவாரா. இதில் பிள்ளையா இருக்கிற எந்த அம்சமையும் இல்லை, எல்லா சாமிக்கும் இந்த சொல்லாம் பிள்ளையாகும். ஆனால் பாரம்பரியமாக தொண்டு தொற்று விநாயகருக்குன்னு அதை வச்சுருக்கேன். அப்படி நிறைய தமிழ் பாடல்கள் இருக்குது, வடமொழி ஸ்லோகங்களும் இருக்குது. விகட சக்கரன் அவருக்கு ஒரு பெயர். எப்படி வந்து அவருக்கு, தக்ஷன் யாகம் செய்கிறான், சிவபெருமானை விலக்கி வைத்து யாகம் செய்கிறான். எந்த யாகம் செய்வதாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கணும், கடைசியில் அவருக்கு கொடுக்கணும், கொடுக்கலைன்னா அந்த யாகம் பூர்த்தி ஆகாது. யாகம் மாற்றும்ல, ஒரு சின்ன கணபதி ஹோமம்னா கூட பக்கத்தில் மானோ மகாந்த விதமானோ அர்த்தம் வலிந்ததா மீன் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த காது இப்போ ஏழை சண்டாளா தட்சையாக கதை கொடுக்குறான்னு தெரியாது, ஆன் சொல்லத்தான் செய்கிறேன், வாலிபம் முறுக்கு அவர் கொடுக்கலை. உடனே அவர் கோபம் வந்து வீரபத்ர அனுப்புனா அந்த கையெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீரபர் சகட்டு மாரி அவளை அடிக்க நொறுக்கிறார். அவ்வளோரையும் வேட்டியை காண துண்டை காண ஓடுறான். அவளை இந்த மகாவிஷ்ணு பேசாமல் போக முடியானே, இவர் தானுங்கிற ரொம்ப சுப்பீரியாரிட்டி காமன்ஸுக்கு நிறைய உண்டு, இவர் நம்மளோட பெரிய சக்கரம் இருக்குன்னு அனுப்பி விட்டார் வீரபத்ர மேடம். அவர் நிறைய கபால ஓடுகள்லாம் போட்டிருக்காரு வீரபத்ரம், அதில் ஒரு ஆள் கப்னு கதிக்கிட்டு போச்சு, சக்கரம் போச்சு. சக்கரத்தை இழந்து வைகுண்டத்துக்கு போய் உட்காந்து கவலைப்பட்டோடு உட்காந்துருக்கார். நமக்கு ஒரு பேனா தொலைஞ்ச போனால் அன்றைக்கி போகிற கவனம் ஓட மாட்டேங்கும். அவருக்கு இவ்வளோ சக்கரத்தை வச்சு இவ்வளோ காரியம் பார்க்குறார், அது தொலைஞ்ச போனால் அவரால் இருக்க முடியுமா. அவருடைய சேனாவது விக்ஷ சேனர் என்ன செம்மையை பிடிக்கலை, சக்கரத்தை விட்டால் அவன் வாங்கி வச்சுக்கிட்டான், இல்லைப்பா நான் வாங்கிட்டு வரேன் கடவுடேன். நேராக சூரமான்ட்ட வந்து தவம் இருந்தார், எனக்கு ஒன்றும் நான் எனக்கு அதுக்கு ஒன்றும் ஏபிசிடி கூட தெரியாது. வீரபத்தர் அனுப்பிச்சு அவன் என்ன பண்ணியிருக்கான் அவன் போய் கேளு. வீரபத்தர்கிட்ட வந்திருக்கேன், சக்கரமா கிட்ட ஒன்றும் கிடையாது, இந்த என் கபாலத்தில் ஒன்று கவி இருக்கு அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். சரி என்ன கபாலத்தை போயிட்டேன். அவர் என்ன தரப்பு தாட்சம் இல்லை, எனக்கு ஒரு டான்ஸ் ஆடணும், நீ என் மன டான்ஸ் ஆடணுன்னா தரேன், விகடமாக ஆடணும்.

0: ஹாஸ்யமாக இருக்கணும் டான்ஸ் சரினா கடை உடம்பெல்லாம் வளர்த்து கிளச்சி என்ன அவர் டான்ஸ் ஆடினார். எல்லாரும் சிரித்தா, அந்த கபாலம் சிரித்து டக்குன்னு கீழே விழுந்து அதை எடுக்கலான்னு விஷ்ணு நினச்சார். பக்கத்தில் பிள்ளையார் உட்காந்துருந்தார், டபக்குன்னு எடுத்து மல்லி கற்றுக்கிட்டார். உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்னு என்னடா விழுந்து எடுத்தலாம் பார்த்து இவரும் எடுத்து வச்சுக்கிட்டேன். போய் விநாயகர்கிட்ட வந்து சக்கரத்தை தாங்க இன்னொரு தரம் எனக்காக ஒரு தரம் ஆளு தரையினர் அப்புறம் ஒரு ஆள் ஆடணும் சரி வச்சுக்கோ. விகடமாக அவர் ஆளை வைத்த சக்கரையை கொடுத்தனால அவருக்கு விகட சக்கரர் ஒரு பேர். அப்புறம் விஷ்ணுகிட்ட கொண்டு கொடுத்தான், டாச்சப்பா நான் இந்த மாதிரி பத்திரம் வச்சுக்க தொலைச்சிருப்பாத. அவர் எத்தனை தூரம் தொலைச்சிருக்காரு, இருபது தூரம் இல்லை. இன்னொரு தங்கே ஒரு ஒரு முடி ஒரு மேலே மேலே விட்டார், அதை பிடிச்சி எடுத்துக்கிட்டார். சக்கரம் வச்சு அப்புறம் 1000 மலர் பூஜை பண்ணிட்டு வாங்கினார். அவருக்கு இதே வழக்கம். அவர் நம்ம சிவருமார் டை வச்சுருக்கார், அவர் டெக்னாலஜி கை கொடுத்துருக்க போகணும். அதெல்லாம் விகட சக்கர விகட சக்கர ஆரணம் தொடர் வரும் வித்த வேதம் இன்னும் இறைவனை காண முடியாமல் தவிக்கின்றது. நிறைய சொல்லு இருந்தாலும் அந்த வேதம் இறைவனை காணவில்லை. இன்னும் தொடர்ந்து போய்கொண்டு இறைவனை காண தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது வேதம். விகட சக்கர ஆரணம் தொடர் வரும் வித்த அப்புறம் முகில்வீர் அபிகட சக்கரம் இந்த மன்னவந்தனக்கு. திருமால் அரவிந்த மன்னவன் தாமரை போன்ற கண்ணுடையவன் அல்லவா, அதான் அரவிந்த மன்னவனர். அவனுக்கு சக்கரத்தை கொடுத்தார் இல்லையா. முகில்வீர் அபிகட சக்கரம் இந்த மன்னவந்தனக்கு சக்கர் அரவிந்த வந்தவந்தனக்கு அருளும் மைத்தலைவா. அவனை சக்கரம் கொடுத்த தலைவனே. குவிகட சக்கரமாகவன் முறையான் முறை என்னாச்சே. இறைவனுடைய தவப்புதலாக இருக்கின்றான் அவன். விகட சக்கரன் எந்திரம் எனச்சுடல் வெம்பவ கடல் நெஞ்சே. சம்சாரத்தை சாகரத்தோடு சொல்லும் சம்சார சாகரம்னு சொல்றவங்க கடல். அந்த குயவன் பானை சுழத்துக்கு சக்கரத்தை சுழற்றுகிறான் அல்லவா. இது சுழண்டு கொண்டே இருப்பது போல இந்த உலகம் சுழண்டு கொண்டே இருக்கிறோம். எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா நமக்கு தெரியாது, எப்போ முடிய போதும் தெரியல, சுழந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ மாதிரி நம்முடைய நாவலும் இந்த சம்சாரத்தில் சுழண்டு கொண்டே இருக்கிறோம். புனரபி மனரம் புனரபி ஜனம் பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம். இதுக்கு எப்போ முடிவு? முத முதல்ல இந்த ஆன்மா எப்படி முதல்ல வந்தது? ஆன்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அழிவும் கிடையாது, என்றும் இருக்கிற ஒரு பொருள். இறைவன் என்று இருக்கிறானோ அப்படியே ஆன்மாவும் இருக்கு. இந்த ஆன்மாக்கள் ஆணவ மலத்தில் முற்றும் தோய்ந்து கிடந்தது ஒரு காலம். முழுவதும் ஆணவத்தை முங்கினது ஒன்றுமே தெரியாது, அப்படியே கிடும். இப்படி கடந்தால் முடியுமா? கொஞ்சம் மேலே வர வேண்டாமா? அப்போ இறைவன் ஒரு கருணை செய்கிறார். அப்போ லேசாக அந்த ஆணவத்தை கலரி கொடுக்குறார். அதுதான் முதல் செயல் கிரியே தான். கொஞ்சம் அது லேசாக கண்ணை தாக்கும். அப்பொழுது என்ன வரும்? செயல் கிடையாது, நினைப்பு என்றதான ஒரு செயல். முதல்ல அது என்ன நினைக்கிறோ அதுதான் வினை, முதல் வினை. அப்போ பிடிச்ச வினை என்ன தீரமாட்டது. வினை செய்து கொண்டே இருக்கிறோம், அனுபவித்து கொண்டே இருக்கிறோம், ஆணவ மலத்தில் முங்கிக் கொண்டே இருக்கோம். எப்போ இதுக்கு முடிவு? சிவஞானத்தினாலே தான் இருக்கு ஏற்படும். மலபரிவாகம் சத்தி நிவாரம். மலபரிவாகம் ஆனால்தான் சத்தி நிவாரம், அவனுடைய அருள் பரியும். மலபரிவாக போகிற இருவினை எப்போ வந்தால் தான் முடியும். இந்த இருவினை எப்போ இருவினை எப்போனா இல்லை, நளினும் கன்ஃபியூஸாக மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்வினையானாலும் தீவினையானாலும் ஒன்று போல பார்க்கணும். அது எப்படியா பார்க்கறது? ஒருத்தன் துன்பம் செய்தால் கிள்ளுனா வலிக்காதுன்னு சொல்லாம சொல்லாமல் இருக்க முடியுமா? கிள்ளுறாங்க அவர் ஏ கிள்ளுறியா வலிக்கு ஆன்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? உடனே ஃபேண்டாஸோடு அடித்து கொடுக்குறார், சந்தோஷம் அடையாமல் இருக்க முடியுமா? என்னையாது ஆகக்கூடாது. அவர் ஃபேண்டா உடைத்து கொடுக்கும்போதும் ஒரே நிலை, அவர் கிள்ளும் போதும் ஒரே நல்லது. இது முடியுமா? ஏன்னா முடியணும், அந்த நிலைக்கு நாம் வரணும், அந்த இறைவனை எப்போ சரிசமமாக வரும். என்னுடைய அனுபவத்தை ஒருத்தரும், எங்கள் ஊரில் ஒரு முதலியார் இருந்தார், பெரும் செல்வத்தோடு இருந்தார். அந்த டயர் போட்ட சாரத்தில் போகிறோம்னா ஒரு பெருமை. இந்த ரோல்ஸ் ராய்ஸில் இன்றைக்கி போகிற மாதிரி டயர் டக் டக் டக் டக்னா போனால் அது ஒரு பெரிய பெருமை. அப்படி வியாபாரம், ஜவுளி வியாபாரம், பெரிய வியாபாரம். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் போயிடுச்சு, பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு, வயசு 80 ஆயாச்சு. என்ன என்ன செய்ய முடியும்? எல்லா பெரும் நாளைக்கு என்ன செய்யறன்னு அவர் அவருடைய சமுதாய மடத்தில் உட்காந்து அது மாதம் உட்காந்து யாராவது கொண்டு கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்னைக்கு ஜலத்தை சாப்பிட்டு உட்காந்து அதில் என்ன விஷயம் என்னன்னா, அவர் ஈசான சுவாச்சார சுவாமிகிட்ட நிர்வாண தீட்சை வாங்கினவர். அவர் முகத்தில் வாட்டமே பார்க்க முடியாது. போய் அவர் பார்க்க போனால் நமக்கு 8 சாப்பிட்ற டிஃபன் 8:30 ஆயிடுச்சுன்னா முகம் சுண்டிடுது, என்னமோ வருது, அப்படிலாம் வருது, இப்படி வருது, வீட்டுக்காரி அப்படிலாம பார்க்குறோம், என்ன என்னாச்சு? அவர் ஒரு நாள் பூரா சாப்பிட்றது தண்ணி தான் சாப்பிட்ருக்கார். சின்ன பிரசன்ன வதானம் கேட்டோம்ல, அப்படி உட்காந்துருக்கார். எப்படி ஒரு ஆள் இருக்க முடிஞ்சது? அன்னை வெறும் ஜலம் தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கார். அப்போ தான் நினச்சேன், இதுதான் இறைவினை எப்பு மலபரிவாகத்துக்கு பசிக்கிறேன்னு ஆட்டி போய் கேட்டு யாராக கொடுத்தா சாப்பிடுவார், ஏன்னா இல்லை ஜலத்தை சாப்பிட்டு உட்காந்துருவோம். அப்படி ஆன்மாக்கள் பார்த்துட்டேன். அதனால் கிரமணம் எப்போ முடியும்? அந்த பக்குவத்துக்கு நாம் வரணும், இறைவன் நமக்கு அறிவு பண்ணணும். இந்த சம்சார சுழல் எப்படி சக்கரன் புயவனுடைய சக்கரன் சுழறுகிறதோ அதே போல் இந்த சம்சார சக்கரத்தை சுழறுகின்ற என்னை காப்பாற்றுவாயாக. விகட சக்கர ஆரணம் தொடர்வரும் வித்தக முகில் வீறு அபிகட, எல்லாம் விகட விகடம் தான் வருது, பிரித்தம் போது பழம் போயிடும். மிகிறு அபிகட சக்கர அரவிந்த மன்னவன் தனக்கு அருளும் மைத்தலைவா. விகட சக்கர வாகமின் முறையமையம் காண்முறை என்ன? சேய் விகட சக்கரம் எந்திரம் எனச் சுழல் வெம்பவக் கடல் நஞ்சே. இப்படி இந்த முதல் செயலை அவர்கள் காப்பு செயலாக வைக்கின்றார்கள். சிவஞான சுமிழ் ஞானி, அவருக்கு இடையூறு வருமா? இல்லை விநாயகர் செய்திருவாரா? ஏன் காப்பு செயல் வைக்கிறார்? விநாயகர் வணங்குறார் முதமல்ல. இதுக்கு அவரே பதில் சொல்கிறார், பாடியத்தில் சொல்கிறார். மெய்கண்டதேவர் சொல்லும்போது அவர் ஏன் காப்பு செயல் வச்சார்? ஜாக்கிரத்தே அதீதை புரியும் தனக்கு இடையூறு சிறிதம் அணுகாராயினம் அணுகாமை அறிந்தாராயினம். மைகண்டேவர் சொல்றார், ஜாக்கிரத்தே அதீதத்தை புரியும் தமக்கு இடையூறு சிறிதம் அணுகாராயினும். பின்ன ஏக்கிறார்னா, ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்த பொருட்டும். ஆண்டோர் நாம் காப்பீங்கன்னா நம்ம பழகி செய்ய மாட்டான். ஆனால் 92 ஆச்சாரம் ஆந்தோர் ஆச்சாரத்தை பாதுகாத்தற் பொருட்டும் முதற்கண் இழையூரோ நீங்கள்வர்க்குரிய விநாயகக் கடவுளை வாட்டாக மங்கள வாட்டாக வைத்தார். அதே மாதிரி தான் இதை சிவஞான சுவாமிகளுக்கும் புரண்டு. அதனால் இதே மாதிரி நாமளும் சும்மா பிள்ளையார் கும்பிடாமல் போவேன்னு சொன்னால் ஆந்தோர் ஆச்சாரத்தை பாதுகாத்தாகணும். ரெண்டாவது, விக்னங்களை நீக்கக்கூடிய விநாயகக் கடவுள். இதில் இந்த ஆண்டோர் ஆச்சாரம் போது ஒரு சூரமான பூஜை பண்ணுறோம். என்ன சொல்கிறோம்? பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசிபத தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, உக்ராய தேவாய நமஹ, தீமாய தேவாய நமஹ, மகதோ தேவாய நமஹான்னு சொல்லுவோம். அம்பாளை பூஜை பண்ணுற நம்ம இதே பவச தேவச பத்னே நமஹ, இதையே இன்னாருடைய பத்னியே ஈசானஸ் தேவச பத்னே நமஹ. முருகக்கடவுள் சிலம்பன் பவச தேவச சுதாய நமஹ, சுதன்ன குமாரன் மகன். ஈசான சதேவ சுதாய நமகன். இப்ப விநாயகரோட மகன் தானே, குருமானுக்கு மகன் தானே, இப்ப அவரையும் பவிஷ்யசுதாய சொல்லலாமான்னு விவகாரம். இது கிரியா விஷயமான விஷயம். நான் ஆரம்ப சின்ன பையன், நான் மாடு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பவிஷ்யசுதாய நமகன்னு ஆரம்பிச்சேன். எங்க அப்பா நிப்பாட்டு சொல்லக்கூடாது. அவருக்குன்ன சுமுகாயனமாக இருந்தாயன் அந்த பதினாறு நாமாவளியைத்தான் சொல்லணும். தவிர முருகனுக்கு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் சம்பிரதாய வலு. விநாயகரும் சிவபுராணம் ஒன்றே, ஆனால் அவருக்கு பவசுதாயனும் சொல்லக்கூடாது. சுமுகாயனமாக ஏகதண்டாயனமாக தான் சொல்லணும், அறிவுறுத்தினர். இது தொண்ணூறுட்டுவரும் ஆதாரம். இப்போ புதுசாக வந்திருக்கா ஆகம் படித்த பையன்கள் தான். அவன் சத்தம் போடுதுடா சொல்லக்கூடாதா சுமாயணம் பண்ணணும். அதை போறங்க உங்களுக்கு என்ன தெரியும், அவர் பையன் தானே. இந்த சம்பிரதாயத்தை சொல்லி கொடுக்கல. அதாவது இப்போ பாடசாலை என்ன வேத பாடசாலையும் தான் இருக்கு, அவன் பாடசாலையும் எல்லாரும் தான் இருக்கு. நெற்று பணி அனுப்பிச்சுட்டாங்க அவளை அனந்தவர. கிரியாபாரத்துடைய சம்பிரதாயங்களை பற்றி சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனால் விநாயகரும் சூரமானும் ஒன்றே என்பது ஒரு நான். இந்த புராணத்தை பற்றி சிவஞான சுவாமி சொல்கிறார் ஒரு வாக்கியம் சொல்கிறார் பாடியத்தில். ஏன்னா அவர் தான் நமக்கு அப்பலிட் அத்தாரிட்டி, சுப்ரீம் கோர்ட் அவர் தான். அவர் சொல்லியாச்சுன்னா அதுதான், அதுக்கு மேலே கிடையாது. இனி உண்மையான் நோக்குவார்க்கு, உண்மையால நோக்குவார்க்கு, சிவபுராணங்கள் எல்லாம் வேதத்திற்கு உபபிங்கனமாய் வேதப்பொருளையே விரித்து எடுத்து ஓதுதல் சிறந்த பிரமாணமாம் எனவும். புராணம் நமக்கு பிரமாணம்தான்ங்கிறதுக்கு பாடியத்தில் ஒரு இடத்த சொல்கிறார். உண்மையான் நோக்குவார்க்கு சிவபுராணங்களெல்லாம் வேதத்திற்கு உபபிரிங்கணமாய் வேதப்பொருளையே விரித்து எடுத்து ஓதுதலின் சிறந்த பிரமாணமா என. ஆனால் புராணங்கள் போகிறான் நமக்கு பிரமாண நூற்களே, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு உடன்பாடான விஷயங்கள் தான். ஆனால் புராணம் தானே என்று தள்ளிவிடக்கூடாது. இதைத்தான் கச்சியப்ப முனிவர் பின்னால் கண்டபுராணத்தை வைக்கிறார். திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவது விகட சக்கரன் வைப்பதம் அணங்குவான். ஏன்னா விகட சக்கரங்கிற பதத்தை அங்க வச்சார். அடுத்த பாட்டையும் அப்படிதான் சொன்னார். அடுத்து வினா ரெண்டாவது பாடும் சொல்றார் கட்சியை போல். உச்சியின் மகுடமின்ன ஒளிதரன் உதலினோடை வச்சிரம் அறுப்பின் ஒன்றை மணிகளில் கிம்பிரி வயங்க மெய்ச்செவி கவரிதுங்க வெள்ளமா முகங் கண்டுற்ற கட்சியின் விகட சக்கர கணவதிக்கு அன்பு செய்வான். இப்போ இந்த விகட சக்கரங்கிறது எல்லாருக்கும் எடுத்துக்கொண்ட ஒரு பதம். இப்போ வேதத்தினாலையும் கூட காண முடியாதுன்னு நான் யோ வேதாதௌ சுர புரோக்தோ வேதாந்தேச பிரதிஷ்டித தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யப்பரஸ்வ மகேஸ்வர. அதே சொல்லிக்கொடுங்க. சிவத்தை எப்படி உணர்வது என்பதை சுவாமிகள் பாடியத்தில் குறிப்பிடுகிறார். வாங் மனாதீத கோதரமானின்ற பொருள் வாக்குக்கும் மனதுக்கு அதீதமாக இருக்கும். எட்டாரம் வாக்கு மனாதீத கோதரமானின்ற அதுவே சத்தாயுட சிவம் என்று உணர்பாற்று. ஆனால் விநாயகபுரமான வாக்கு மனாதீதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதை உணர்த்துகிறார். இதை எங்கிருந்து சொன்னார், ஆனால் இந்த வாக்கியம் புதிய ஆகமத்தில் இருக்கு. அச்சிந்த விஸ்வசாதாட்சின்னு ஒரு ஆகம், அதெல்லாம் சொல்லுங்க. வாச்ச வாசக ரஹித வாங்மனாதீத கோசரன், அது அப்படிதான். நுழைஞ்சு பார்க்கும்போது ஆகமங்களுடைய பாஷை அப்படியே தமிழில் நிறைய வச்சுருக்கேன். ஏன் வேலத்தால் தீண்ட முடியலன்னு ஆனால் வேதம் வந்து மாயினுடைய காரியங்கள் அவ்வளவு எழுத்துக்கள். அவரும் மாயைக்கு அப்பாற்பட்டவர், அது எப்படி காண முடியும்? அதான் வேதங்கள் தோன்றுதற்கரிய ஞானமே திருமேனியாக உடையவர். இப்படி வேதத்தாலும் காண முடியாத விநாயகர் விகட சக்கர கணபதி அவரை வணங்குவோமாக என்று சொல்லி சொல்கிறார். இதில் அடுத்து என்ன பாட்டு சொல்கிறார்னா, இரு கபுள் தொலை வாக்கு காத்தடங்கன் இங்குலிகன் குறுநிறத்து இழிதோற்றம் முன்குலாய் தவிழ்ந்தேறி பரிதி மாறினில் சவனொடு காழிந்திபயிலும் திருநிகத்த சீரைங்கர கடித்தினை சேர்வான். கடித்தினை சேர்வான் யானை விநாயக கணவரத்தில் அடங்குவோம். அவருக்கு ஐந்து கரம், எப்படி நாலு கரம் கீழே இருக்கு, தும்பிக்கு ஒன்று ஐந்து கரம், அதான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனைன் வாழும். ஐங்கர கடிச்சினை சேருவான். அந்த ஐங்கரம் எப்படிப்பட்டவர் நான் திருநிகர்த்த சீரைங்கரக்கரத்தினை, அதால் லட்சுமிகரமாக உள்ள ஐந்து கரம், அப்படிப்பட்ட அக்கரத்தினை சேருவான். இந்த மதம் மதம்னு விநாயகர் சொல்லும் போதுலாம் வரும். இது என்ன விஷயம் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க, எங்கே யானைக்கு மரமாக இதமாது பார்க்கணும்னு ஒரு ஆசை. இப்போ நெல்லே போகுது யானை கிட்ட போய் குடிப்பான், டீ கிட்ட போய் பார்த்து தேரம் அது ஒன்றும் செய்ய நல்ல யானை பா என்ன பார்க்குறியேன்னு கேட்டோம். ஏன்னாப்பா எங்கள் நூல்களில் மரம் மரம் வழி வழிலாம் போடுவேன், எங்கே வழியுது எங்கே வழுது தெரியல. கிட்ட கொண்டு வந்து காட்டினேன், கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு துவாரம் இருக்கு, பொடி துவாரம், அது விட அது வழிஞ்சிட்டே இருக்கு. அது மடி வழியிலேனா என்ன ஆகுங்க, அப்போ தான் மதம் பிடிக்குதுங்க. அதாவது அதனுடைய சக்தி இதன் படி வழிஞ்சாச்சா அது நிற்கும், அது வழியிலே வச்சுக்கணும் அதிகப்படியான அதுக்கு சக்தியாகி மதம் பிடிச்சு நம்மால் தாங்க முடியாது. அது இறைவனாக கொடுத்துருக்கிற சக்தி வடிந்து போவதற்காக அவர் ஏற்படுத்தப்பட்டவர் சொன்ன. குறுநிறத்து இழி தோற்றம் போல இங்குலிகம், விநாயகருடைய மார்பு சிவந்த மார்பு, அதில் இந்த மதம் கருப்பு பாய் மார்பில் வடிகிறது. இங்குலிகம் குறுநிறத்து இழி தோற்றம் சொல்லணும் சொல்லிட்டு நிப்பாட்ட முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம், அதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லி விளக்கணும். அதில் மிஞ்சினவன் காளிதாசன், அவனை வீட்டடிக்கவே முடியாது. காளிதாசன் ஒவ்வொரு செயலியுமே ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லிக்கிட்டே போவான். அந்த உதாரணம் அத்தாவில் வராது. அந்த மாதிரி சிவஞான சுவாமி சிவந்த மார்பு, அதில் இந்த மதம் வடிகிறது, இது எது போல சொல்ல வராது. சூரியனுக்கு ரெண்டு குழந்தைகள், யமன் காளந்தின்னு ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் கருப்பு, சூரியன் பிரகாசமான செவ்வண்ணம் நிறைய விளையாடும். குழந்தைகள் அப்பாவுடைய மார்பில் விளையாடாத அந்த மாதிரி இந்த காளந்தி யமனும் சூரியனுடைய மார்பில் விழுந்து விளையாடுகிறார்கள். சிவந்த மார்புடைய சூரியனுடைய சிவந்த மார்பிலே கருப்பாக இருக்கின்றன காளந்தி யமனம் போய் விளையாடுவது போன்று இறைவன் விநாயகருடைய சிவந்த மார்பில் இந்த மதம் வழிகின்றது. ஒரு இரு கபுள் தொலை வாக்கு காத்தடங்கன் இங்குலிகன் குறுநிறத்து இழிதோட்டம் முன்குலாய் தவழ்ந்து ஏறி பரிதி மார்பில் சவனொடு காளிந்தி பயிலும். இப்பேற்பட்ட அதாவது விநாயக இது ஒன்றும் இல்லை, விநாயக பெருமானுக்கு மதம் வழிகிறோம் சொல்றார். அந்த விநாயகரை விளங்குறேன், அதுக்கு சூரியனை சொல்லி காளிந்தியவன் சொல்லி அது ஒரு விநாயகரன். இதைத்தானே அவர் என்ன சொல்றார், சிவபிரகாஷ் ஒளியான திருமேனி உபிழ்தான மிகமேவு கழியார் வரும் யானை, மதம் அடைகின்ற யானைன்னு சொல்ல. சரி, இந்த வினா விஷ்ணு என்ன பண்ணாருன்னா, ஏதோ அம்பாள்கிட்ட போய் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அவர் சாபம் போட்டு அது பாம்பு வடிவம் எடுத்து ஒரு பொந்தில் உட்காந்துட்டே இருக்கார் விஷ்ணு. இந்த சாப விமோச்சனை எப்போ, விநாயகர் வருவார், கசமுகாசனன் ஒருத்தனை சம்ஹாரம் பண்ணிட்டு வருவார், அப்போ உனக்கு சாப விமோச்சனை நடத்தினு போயிட்டாங்க. இவர் உட்கார்ந்து தவசு பண்ணிட்டு இருக்கார். அப்போ கஜமுகாசன சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த வழியாக விநாயகர் பெருமான் வருகிறார். பொந்தருக விஷ்ணுவை பார்த்து அனுகிரகம் பண்ணுறார், பழைய ரூபம் வரும். அதைத்தான் அயன் முதலியோருக்கு துன்பம் விளைத்த கஜமுகாசனை கொண்டருளிய மாறுபட்ட திருவுரங்களின் திருமுகம். இந்த ஐந்து முகம் எப்படிப்பட்ட திருமுகம்னா, இப்படி விநாயகர் பெருமானுக்கு அனுகிரகம் செய்த திருமுகம் சொன்னேன். அதான் இரு கவிழ் தொலை வாக்கு கா தடங்கன் கவுள் குறு நிறத்து குறுனா சோப்பு குறு நிறத்து இடிதோற்றம் முன் குழாயின் தவழ்கிறோம். குழாயின் தவழ்ந்து ஏறி பருதி மார்பினில் சமனோடு காளிந்து பயிலும் திருநிகர்த்த சீரைங்கரக் கடித்தினை சேர்வான் சொல்கிறார். இதில் விநாயக பெருமானுடைய சிவபெருமானன் வேறு விநாயகர் வேறு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த செய்கள் அமைந்தது. இப்படி ஒவ்வொரு செய்கள் தோறும் அவருடைய வர்ணனை மிக அருமையாக இருக்கின்றது. இதில் விநாயக கடவுளுக்கு முதலில் தல புராணத்தில் தான் சொல்லணும், இவர் சொல்லலை. முதல்ல விநாயக வணக்கம் தான் சொன்னார், அப்புறம்தான் தலை விநாயகர் தலை விநாயகர் வரார். காஞ்சி புராணத்தில் அரங்கேற்றணும், காஞ்சிபுரத்தில் எல்லாருக்கும் எல்லாம் இன்னும் உட்காந்துருக்காங்க. வேண்டாம் ஒருத்தர் இருப்பானே என் சரியில்லை, முதல் முதலில் தலை விநாயகர் தான் வணங்கியிருக்கணும், தலைநாயகரை வணங்கியிருக்கணும், இவர் அப்படி செய்யலை. அப்போ கச்சியப்ப முனிவருடைய பிரதான சிஷ்யர் நீயே பரிசுப்பா இருக்கு, அங்கே தலை ஓதாமூர்த்தி வர சொல்லு. வேண்டாம் காஞ்சிபுரத்து ஏகாம்பரநாதர் தலைவரான் பாடு பா, இந்த பரியத்தை பாடும் திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறார் நிறுத்து. ஏய் திருவம்பலம் தான் சொல்லணும், திருச்சிற்றம்பலம் சொல்ற இந்த தலைபுராணத்தை தான் சொல்லணும், சம்பிரதாயம் அதான் தான் வரும். அதே போன்றான் இடம் அதா தல விநாயகரை வணங்க வேண்டும் என்பது புருஷா, ஆனால் முதல்ல விநாயகரை சம்பிரதாயம் காப்பதற்காக வணங்கிக்கொண்டு தல விநாயகருக்கு வருகிறேன் ஆன்னு சொல்லி தான் இந்த முறை அவர் சொல்லி காட்டுகிறார். இப்படி இந்த தலபுராணத்தில் சிவஞான புனலின் அருமையான ஒவ்வொரு சுடல்களுக்கும் நிறைய விளக்கம் சொல்லும். இது போக போகத்தான் போகணும். பின்னால் சனத்குமார பாடலான்னு ஒன்று வருகிறது, அதில் விபூதி எப்படி இடணும் ஆங்கிற பற்றி பூரா சொல்கிறார், எப்படி தயார் பண்ணணும் எப்படி இடணும் ஆங்கிற சனத்குமாரை முன்னைப்படுத்தி சொல்கிறார். இப்படி நிறைய ஆகம விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச ஒரு சித்தாந்த கருத்துக்கள்லாம் இந்த காஞ்சி புராணத்தில் இருக்குது. அதனால் வரும் காலங்களில் இதை மீண்டும் விரிவாக சிந்திப்போமாவென்று சொல்லி இதுகாரம் கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ அவங்க ஆசையில் என்னை கூப்பிட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன், எனக்கு பயம் வந்தாச்சு. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தோன்னா இதே நிலைமை நெடிச்சா நான் மாற முடியுமா ஆன்னு ஒரு பயம் வந்தாச்சு. உங்களுடைய தவம் எப்படி இருக்கோ என்னுடைய தவம் இருக்கோ இப்படி இருக்கோ அது தக்கபடி இந்த காரியம் நடக்கும். அதனால் தொடர்ந்து இது நடைபெறுவதற்கு சங்கர ராமேஸ்வரரும் அனுகிரகம் பண்ணும், வேற வழியே கிடையாது என்று சொல்லி மிகவும்
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தீபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன் அலகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மாநடஞ்செய் வரதர் புற்றாள் தொழே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருண் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் போற்றி அன்பிலாத என்னை அன்பனாக்குவாய் வன் புலாலின் வேகம் போக மாற்றுவாய் தென்முகத்த தெய்வம் தேடி உண்டதோர் பொன்முகத்த வண்டே பூவிரோதமே. திருவாத ஊர் வந்து திருச்சிற்றம்பலம் போந்து கருவாதை யான் தீரக் கரை கண்டன் கடன் மலரார் தருவேத வாசகத்தேன் தமிழுமிழும் அறுபதமாம் குருநாதன் இருபதமே ஒரு பதமாம் குறுகிடவே திருச்சிற்றம்பலம். பெரியர்களே, நம்முடைய திருவாதூரடிகள் குருநாத பெருமானுடைய புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குருநாதர் திருப்பெருந்துறைக்கு வந்தார். பாண்டி நாட்டினுடைய கீழ்கடற்கரையிலே வந்து இறங்கியிருக்கின்ற குதிரைகளை மன்னனுக்காக கொள்வதற்காக புறப்பட்ட அவர் பெருமானுடைய அருள்வலையிலே அகப்படுகின்ற சமயம் வந்து சேரவும் தலங்களிலே தலங்கள் யாவினும் உயர்ந்ததாகின்ற திருப்பெருந்துறை என்ற திவ்ய தலத்தை வந்து சேர்ந்தார். அங்கு ஒரு தெய்வ சபையின் நாப்பன் குருந்த மரத்தின் நிழலிலே அடியார்கள் புடைசூழ குருநாதன் கையில் புத்தகத்தோடு விளங்குவதை ஏவலார்கள் மூலம் கேட்டறிந்தார். வேத ஓசையும் கீத ஓசையும் எழுவதை கேட்டு என்ன என்று விசாரிக்க சொல்லி ஏவலர்களை அனுப்பவும் அவர்கள் இவ்வாறு அங்கு ஒரு குருநாதன் தெய்வ சபையின் நாப்பன் நடுவிலே விற்றிருக்கின்றான் என்ற செய்தியை வந்து கண்டு கூறினார்கள் என்ற வரையிலும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். 81வது பாடல். தேவர் பரவும் பரமர், தேவர்களால் வணங்கப்படுகின்ற அந்த எம்பெருமான் தெய்வ சபை கண்டார். அந்த பெருமான் வீற்றிருக்கின்ற தெய்வம் என்றால் திவ்ய தன்மை கொண்டது, அற்புதமானது, வந்து அடைந்தோரை புனிதமாக்குவது, தீர்த்த தன்மை கொண்டது. ஒரு பொருள், தூய பொருள், தூய்மையற்ற பொருளோடு சேர்ந்து தன் தூய்மை கெட்டால் அது தெய்வமாகாது. தூயதற்ற ஒரு பொருள் இந்த பொருளோடு சேர்வதனால் தூய்மை பெறுமென்றால் அந்த பொருள் தெய்வ பொருள், அதான் தெய்வத்தன்மை. தன்னோடு சேர்வாரை தூயதாக்குகின்ற தன்மை தெய்வத்தன்மை. அடியார் கூட்டம் என்பது தெய்வத்தன்மை வாய்ந்தது என்பதனால அடியார்கள் புடைசூழ இறைவன் எழுந்துள்ளிருக்கின்ற சபையை தெய்வ சபை என்று சொன்னார். முதலடியில் ஏவலர் உரைத்த மொழி கேட்டு அரணை எய்தும் ஆவலோடு அரண் என்று சொன்னார். அரண் என்றால் அரண் என்று சொல்லி நம்முடைய சிவஞான போதம் போதத்திலே வருகின்றது. முதல் சூத்திரத்திலும் வரும், கடைசி சூத்திரத்திலும் வரும். அரண் என்றால் அழிப்பவன். எதனை அழிப்பவன்? நம்முடைய அறியாமையை அழிப்பவன். அறியாமை அழியாது எஞ்சுவதற்கு காரணமாக இருக்கின்ற வினைகளை முன்கூட்டி அழிப்பவன், அந்த வினைகளுக்கு துணை செய்கின்ற மாயாமலத்தையும் அழிப்பவன். ஆகவே அறம் செய்கின்ற அழித்தல் செயலாவது மாயை, கண்மம், ஆணவம் ஆகின்ற மும்பலங்களை அழிப்பவன், அவனே அறன். அந்த குருநாதன் அறன் என்ற சொல், சிவன் என்ற சொல் இரண்டும் திருவாசகம் நெடுகிலும் குருநாதனை குறிக்கின்ற சொற்கள். ஆகவே தெய்வ சபையின் நாப்பன் குருநாதன் எழுந்துள்ள இருக்கின்றான் என்பதை கேட்டறிந்தார். கேட்டறிந்தவுடனே காண வேண்டும் என்ற ஆசையினாலே சென்று காண்கின்றார். அதிலிருந்து நம்ம பார்க்கணும். 82வது பாடல். சுவாமி 999 அடியார்கள் புடைசூழ இருக்கிறார். குருநாதர் வந்தா 1000 அந்த சபை நிரம்பும். இப்ப 1000வது ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பெருமான். அண்டமெலாம் கடந்த பொருள் பகரும் நூலின் அள உரைப்பார் தெளிந்து அயர்வார் ஆய்வாராகி தொண்டுபடும் அடியார்கள் 109 மேல் 99 என்னும் தொகுதி சூழ தொகுதின கலெக்ஷன் 109 அப்படின்னா நூறு இன்ட்டு ஒன்பது, அதான் நூற்று ஒன்பான், ஒன்பது நூறு, நைன் ஹண்ட்ரட். தொன்னூற்று ஒன்பான்னு சொன்னார். அது என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது. எப்படியே தொலையுண்ட நூறு தொண்ணூறு, பத்து என்று எண்ணினாலே தொலையுண்ட நூறு தொண்ணூறு, நைன்டி. ஒன்பான் என்ற சொல்லு ஒன்பது என்ற பொருளை தருகின்ற சொல். தொன்னூற்று ஒன்பான் என்றால் நைன்டி பிளஸ் நைன், இந்த இடத்துல பிளஸ். நூற்று ஒன்பான்னு சொல்லும் போது நூறு இன்ட்டு ஒன்பது. அப்ப அந்த தேவையான பெருக்கல் குறியோ கூட்டல் குறியோ இடத்திற்கு தகுந்தாற் போல் பெய்து கொள்ள வேண்டும். அந்த மொழி வந்து அனைத்திற்கும் இடம் கொடுப்பதாக லிபரலா இருக்கும். நூற்று ஒன்பான் என்பது நூற்றி ஒன்பது என்றும் கொள்ளலாம், நைன் ஹண்ட்ரட் என்றும் கொள்ளலாம். அது தேவைக்கேற்ப பொருள் கொள்ள வேண்டும். அப்ப நைன் ஹண்ட்ரட் பிளஸ் நைன்டி நைன், நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன், தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் அடியார்கள் புடைசூழ பெருமான் குருந்த மன நிழலிலே குருநாதனாக வலது கால் மீது இடது காலை மடித்து போட்டு அமர்ந்திருக்கின்றான் சின்முத்திரையோடு. பெருமான் மட்டும்தான் வலது கால் மீது இடது காலை போட்டு அமரலாம், நாம யாரும் அவ்வாறு உட்காரக்கூடாது. நாம இடது கால் மீது வலது கால் போட்டு உட்காரலாம், அவ்வாறு உட்காருவதற்கு சுகாசனம் என்று பெயர். அந்த இடது கால் மீது போடப்பட்டிருக்கின்ற வலது காலை முறுக்கி பின்னே இழுத்து கொண்டால் அதற்கு வீராசனம் என்று பெயர். இடது கால் மீது வலது காலை போட்டு எளிமையாக அமர்ந்தால் அதுக்கு சுகாசனம் பேர். அப்படி போட்டிருக்கிற வலது காலையே பின்பக்கம் இழுத்துடணும், முறுக்கி கிராஸ் பண்ணி, அப்படியே வீராசனம் பேர். இந்த இரண்டு ஆசனங்களும் ஜபத்திற்கும் தவத்திற்கும் பூஜைக்கும் உரிய ஆசனங்கள். பத்மாசனம் உட்பட மூன்று ஆசனங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறான், ரொம்ப கர்வம் பிடிச்சவன் போல இருக்கு அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக நினைப்பதற்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. தர்மம் எப்படி சூட்சமா இருக்குன்னா, ஒரு நம்முடைய பொருளை நம்ம ஜாகிரதையா வச்சுக்கணும், அதை அஜாகிரதையா வச்சுக்கிட்டான்னா ஒருத்தனுக்கு அதை எடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அப்ப நல்லவனை கெட்டவனா ஆக்கிற தப்ப நம்ம செய்யறோம். நம்ம பொருளை ஒழுங்கா வச்சுக்காததுனால நல்லவனா கெட்டவனா இந்த திருட்டு புத்தி அவனுக்கு எங்கேயோ கொஞ்சம் இருக்கு, அதை துளிர் விட முடியா நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம். அப்ப நம்ம நமக்கும் அதுல பங்கு வருது. அவன் எப்பவுமே என்ன பண்ணணும், இன்னொருத்தர் தப்பு செய்யறதுக்கு நம்ம விடக்கூடாது. அப்படித்தான் பெண்கள் எல்லாம் வளர்க்குறாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தன் நல்லபடியாக கொடுக்கறது வரையும் தவறு நிகழாமல், மனத்தலைகளும் தவறு நிகழாமல் காப்பாற்றி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இல்லறம் நல்லறமா இருக்கும், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக பிறப்பார்கள். இதற்காக சொல்ல வந்தேன், பெருமானை சுற்றி இருக்கின்ற அடியார்கள், அந்த தெய்வ சபையில் பெருமான் இருக்கிறான், அங்கே இருக்கிற அடியார்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், அனைத்து உலகங்களையும் கடந்திருக்கின்றது சிவமாகின்ற மெய்ப்பொருள், படைப்பிலே அது வராது, படைப்பிற்கு அப்பால் பட்டு இருக்கின்றது. படைப்பிற்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பொருளை அறிவதற்கு ஒரே பிரமாணம் ஆகம பிரமாணம் தான். நமக்கு அளவைகள் பத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அளவுகளிலே முக்கியமாக மூன்று அளவைகள் பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவைன்னு. ஆனால் உண்மையா கடவுளை பற்றிய அளவை என்பது நூல் அளவை தான். காண்டலும் கருதலும் கூட டிஃபெக்டிவான பிரமாணங்கள் தான், குற்றம் கொண்ட அளவைகள் தான். ஏன்னா இந்திரியங்களை கடந்து, மன வாக்குகளை கடந்து, உலகத்தை கடந்து, படைப்பினை கடந்து, நம்முடைய எண்ணங்களை கடந்து விரிந்திருக்கின்ற சிவமாகின்ற பொருள், பூமியில் இருந்து கொண்டு ஒருவன் பூமியை எடைபட முடியுமா? பூமிக்கு வெளியில சென்றாதான் பூமியை எடைபட முடியும். பூமியிலே நாம் இருந்துகிட்டு பூமியை எடைபட முடியுமா? தராசுல வச்சு போட முடியாது. அதே போல படைப்புக்கு உட்பட்ட ஒரு உயிர் கடவுளே அளந்து அறிய முடியாது. அப்ப கடவுளே தன்னை பற்றிய செய்திகளை கூறுகின்ற நூல்கள் தான் வேதாகமங்கள். கடவுளே தன்னை பற்றி சொல்கின்றான், என்னை அறிந்து கொள் என்று. ஆகவே வேதாகமங்கள் தான் முக்கியமான பிரமாணம். அந்த வேதாகமங்களையும் அதனுடைய உண்மை பொருளை உள்ளவாறு அறிய வேண்டுமே, ஒன்று கிடக்க ஒன்று அறியக்கூடாது. ஒருவர் பேசுவதையே இன்னொருவர் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஆழமான ஒரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆழமான கருத்தினை நூற்றுக்கு நூறு சரியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? படிக்கிறதுனாலே புரிஞ்சிடுமா? புரியாது. அதற்கு அவர்களுக்கு சரியே கிரிய யோகமாகின்ற தவம் இருக்க வேண்டும். சரியை கிரியை யோகமாகின்ற தவம் இருந்து அந்த தவத்தினாலே சக்தி நிபாதம் ஏற்பட்டு மெய்ப்பொருளை உணர்த்துகின்ற குருநாதனுடைய தீட்சை இவருக்கு கிடைத்த பிறகுதான் உலகத்தையெல்லாம் கடந்திருக்கின்ற பொருள், அந்த பொருள் இப்படிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கின்ற அளவை நூல்களாகின்ற வேதாகமங்களுடைய மெய்ப்பொருளானது சற்றே உணர வரும். அந்த அண்டமெல்லாம் கடந்த பொருள் பகரும் நூலின், அந்த பொருளை பற்றி பகரும் நூல் வேதங்களும் ஆகமங்களும். அதன் அளவு உரைப்பார். அளவு என்றால் அதிலே சொல்லப்பட்ட மெய்ப்பொருளுக்கு இது அளவை என்று எடுத்துக்காட்டி உரைப்பார்கள், தெளிய உரைப்பார்கள். அந்த நூற்பொருளை விரிப்பவர்கள் கமா அப்படிப்பட்டவர்களாகவும் தெளிந்து அயர்வார். அவ்வாறு அந்த நூற்பொருளை உணர்ந்தவர்கள் விரித்து உரைக்க கேட்டு அதனை தாங்கள் அசிமிலேட் செய்து கொண்டு ஒருவர் சொல்றதை அப்படியே புரிஞ்சுக்கிறது, அதுக்கு சமாதானம்னு பேர். எந்த பொருளிலே ஒருவர் பேசுகின்றாரோ அவர் உணர்ந்திருப்பதைப் போலவே நாம் உணர முயற்சிப்பது, ஒரே ஃப்ரீக்குவன்சியில தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. அவ்வாறு தெளிந்து அயர்வார்கள், சோர்வுறுவார்கள். கடவுளை பற்றிய பேருண்மைகளை அறிந்து அந்த அறிந்த காரணத்தினாலே அயர்ச்சி அடைவார்களா? ஏன் அயர்ச்சி அடைகிறார்கள்? 100 கிலோ அரிசி முட்டையை தூக்கினானா அயர்ச்சி அடைவதற்கு? 100 பொருளை மட்டும்தானே கேட்டான். கடவுளை பற்றி அறிந்தவன் எதற்காக அயர்ச்சி அடைய வேண்டும்? கடவுளை பற்றி அறிய முற்படுகின்றவன், சிறிச்சிறிதாக அறிந்து வருபவன் அடைகின்ற தளர்ச்சி, அயர்ச்சி, ஏக்கம், இரக்க உணர்வை போல எந்த உயிருக்கும் இரக்க உணர்வு ஏற்படாது. அது எப்படிப்பட்ட இரக்க உணர்வு? ஏழை தொழும்பனேன், எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன், பரம்பரனை பணியாதே. எத்தனை பிறவிகள் வீணாகி போயின, இந்த பிறவியிலும் எத்தனை ஆண்டுகள் வீணாகி போயின, இந்த மெய்யுணர்வு நமக்கு நேற்று வரையிலும் ஏற்படவில்லையே என்று அது ஏற்படும் பொழுது ஒரு தளர்ச்சி ஏற்படும். வாணாளை வீணாக கழித்தோம் என்று தெளிந்த அயர்வார் தொடர்ந்து அதனை நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஆய்வாராகி, ஆகவே அந்த ஆத்மநாத குருநாதன் எழுந்துள்ளிருக்கின்ற சபையிலே இருக்கின்ற 999 அடியார்களிலே அவர்கள் மூவகைப்பட்டிருக்கிறார்கள். வேதாகம பொருளை விரித்துரைப்பவர்கள், கேட்டு உணர்ந்து மெய் மகிழ்ந்து அயர்ந்து போபவர்கள், தொடர்ந்து அறிய முற்பட்டு ஆராய்ச்சி செய்பவர்கள். இவ்வாறு சரியை கிரிய யோகம் என்ற மூவகை கருவிகளிலே துறை போகிய அடியார்கள், மெய்யடியார்கள் அங்கு இருக்கின்றார்கள். சரி, எல்லாரும் இந்த வேதாகம பொருளை படிக்கிறாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது தான் அவர்களுக்கு தொழிலா? கிடையாது. படிப்பது கொஞ்சமும், தொண்டு அதிகமாகவும் செய்கிறார்கள். அதை சொன்னார்கள். ஆய்வாராகி தொண்டுபடும் அடியார்கள் 99 மேல் 99. இந்த நூலறிவு போதாது. இந்த குருநாதன் மூலம் பெறுகின்ற இந்த மெய்யுணர்வினை பெறுவதன் பலன் யாது? பாலின் பயன், அதனை உண்டு பருகி அதன் சுவையை உணர்தல். அதே போல பெருமானை பற்றி அறிவின் பயன், பெருமானுக்கு தொண்டுபடுதல். அதனால்தான் அறிவினால் சிவமே ஆகின்ற நம்முடைய குருநாதர் பெருமான் தன்னை போலவே என்னை செய்தான்னு சொல்றார். சிவமாக்கினான். அப்படி சிவமாக்கி என்ன ஆனார் இவரு? சிவமாக்கி தன்னுடைய காலரை தூக்கி விட்டுக்கிட்டு உட்கார்ந்தாரா? அப்படி கிடையாது. சிவமாக்கி என்னை ஆண்டாத்தன், என்னை ஆட்கொண்டாத்தன். இந்த உயிர் சிவத்தன்மை பெற்ற பிறகும் பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டுதான் இருக்கும். அதுதான் உண்மையான சிவத்தன்மை. அதாவது சிவனுடைய தலைமையையும் தன்னுடைய அடிமையையும் உள்ளவாறு தொடர்ந்து அறிவதற்கு சிவஞானம்னு பேர். தொடர்ந்து அறிவது, சில வார்த்தைகளை ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். சிவஞானம் என்பது எல்லைக்கு உட்பட்ட அறிவு அன்று. உயிரும் எல்லைக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழாது. உயிர் என்றும் இருக்கும். அது இருக்கின் அது என்றும் இருந்து கொண்டு பெருமானை என்றும் அறிந்து கொண்டே இருக்கும். பெருமானை அறிவது என்பது பெருமானுடைய தலைமைப்பாட்டினை அறிவதாகும். தன்னுடைய அடிமையையும் பெருமானுடைய தலைமையையும் தொடர்ந்து உணர்ந்து கொண்டே இருப்பதுதான் சிவஞானம். அதுக்கு ஒரு எண்டு கிடையாது. தெர் இஸ் நோ எண்ட். முடிவே இல்லாதது சிவஞானம். இதை தெளிவா சொல்றார் திருவாசகத்துல. பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். என்னுடைய தகுதியின்மை கண்டும் பெருமான் என்னை ஆண்டு கொண்டான். அதனால் நான் பெற்ற ஞானம் என்ன என்று கேட்டால், அவன் எம் பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, அந்த ஞானத்தை பெற்றார். அதான் தெரிஞ்சுக்கிட்டே சாமி தான் கடவுள், கடவுள் நமக்கு தலைவர், நாம அவனுக்கு அடிமை. அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம், சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதான் அர்த்தமா? அந்த வாழ்வினை வாழ்ந்து கொண்டே இருப்பதுதான் அறிந்து கொண்டே இருப்பது. அவன் எம் பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே, அந்த ஏகாரம் தொடர்ச்சியை குறிக்கின்ற ஏகாரம், இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. தெரியும் பரிசுனா ஒரு சினிமா கண் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த சினிமாவை ஒரு தடவை பார்த்தா போறாது, வேற எதையும் பார்க்காம நடராஜாங்கிற சினிமாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்நேரமும் உன் சந்நிதியில் நான் இருக்க வேண்டும் ஐயா. அப்ப எப்பொழுதுமே தன்னுடைய அடிமையை உணர்ந்து பெருமானுடைய காட்சியை உள்ளத்திரியிலே தொடர்ந்து கண்டுகொண்டே இருப்பதுதான் சிவஞானம், சிவநிட்டை. அப்ப அந்த நிலையிலே இருக்கிற காரணத்தினால, அருகிலேயே பெருமான் இருப்பதனால தொண்டு செய்கிறார்கள். என்ன எடுத்துக்காட்டு, கணவன் தொலைவில் இருக்கிறார்னா போன் பண்ணி பேசணும். போன் கிடைக்கல அப்படின்னா கையில் இருக்கிற போட்டோவை எடுத்து பார்க்கணும். வீட்டுக்காரர் பக்கத்திலே இருக்கும்போது யாராவது வீட்டுக்காரர் பக்கத்தில் வச்சுட்டு போன் பேசுவாங்களா, இல்லை அவரோட போட்டோவை எடுத்து பார்த்துட்டு என்ன செய்வாங்க? தொண்டு செய்வார்கள். தலைவனுக்கு தொண்டு தானே செய்யணும். இப்போ தலைவனை அருகில் வைத்திருக்கும் பொழுது அடியார்கள் என்ன செய்வார்கள்? தொண்டுபடுவார்கள். தொண்டுபடும் அடியார் துயர் தீர்ப்பான் கண்டாய்னு சொல்றார். தொண்டுபடு அடியார் துயர் தீர்ப்பான் கண்டாய். என்ன துயர் அது? பெருமானை பிரிந்திருக்கின்ற துயர் தான் துயர். யார் பெருமானுக்கு தொடர்ந்து தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் பெருமானை பிரியவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் அணுக்க தொண்டர்கள், பழ அடியார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் 999 பேர் பெருமான் கூட இருக்கிறாங்க. அந்த சபையில ஒன்றொடி பங்கினன் இருப்ப விருப்பால் எய்தி, தொடி என்றால் கைவளை, அழகான தங்க வளையல் அணிந்திருக்கின்ற உமையம்மையை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமான் குருநாதனாக எழுந்துள்ளிருக்கின்றான். உமையம்மையை காட்டாது எழுந்துள்ளிருக்கின்றான். ஆனால் பக்குவியான உயிருக்கு அந்த காட்சி கிடைக்கும். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தன் தையலும் தாழ்சடையோன் அண்டிலனேல் என்று நம்ம குருநாதர் சொல்றார். ஒரு புருஷ விக்கிரகமாக, ஒளிசெய் மானுடமாக, பெருமான் தட்சிணாமூர்த்தமாக குருந்த மரத்தரையிலே மனித வடிவத்திலே இரண்டு கைகளோடு எழுந்துள்ளிருக்கின்ற பொழுதே அந்த பெருமான் அம்மையப்பனே அந்த பெருமான் என்பதை அறிந்தார். தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டான் என்று நம்முடைய குருநாதர் அறிந்தார். அதாவது பெருமான் எந்த வேடம் போட்டுக் கொண்டிருந்தாலும் தன் மெய்யடியானுக்கு உள்ளவாறு தெரிவார். தொன்மை கோலமாகின்ற அம்மையப்பர் திருக்கோலம் அவருக்கு அவர்கள் கண்களுக்கு வரும். இப்ப தேவாரம் படைய மூவரும் கச்சிகை கம்பத்தில் சென்று வழிபட்டார்கள். எப்படி வழிபட்டார்கள், என்ன காட்சியை பெற்றார்கள் சேக்கிரார் சொல்றார். தேவாரம் படைய மூவரும் கச்சிகை கம்பத்திலே வழிபடும் போது அந்த காமாட்சி அம்மை கம்பையிலே, கம்பையாற்றிலே வெள்ளம் வந்து பெருமானுடைய மூர்த்தத்தை அடித்துச் செல்ல முயன்ற பொழுது அதை காப்பதற்காக தழுவி கொண்டார். தழுவியதை ஏற்று பெருமான் போற்றுகின்றான். பெருமாட்டினுடைய வளைத்தழும்பினையும் முளைத்தழும்பினையும் ஏற்றுக்கொண்டான். இந்த காட்சியை மூவருக்கும் காட்டுகின்றார். எல்லாருக்கும், எல்லாரும் அந்த காட்சியை பார்க்கறது இல்லையே, எல்லாரும் அந்த காட்சியை பார்க்கறது இல்லையே. காலத்தினால் மாறுபட்டிருந்தாலும் இன்றைக்கும் தகுதி படைத்தவர்கள் அந்த காட்சியை காணலாம் என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒளிசை மானுடமாக ஒரு மனித வேடத்திலே, புருட வேடத்திலே மனிதனை போல பெருமான் காணப்பட்டாலும் பக்குவியாக இருக்கின்ற நம்முடைய திருவாதிரிகளுக்கு இப்படி இங்கு மனிதனாக எழுந்துள்ள இருப்பவன் கைலாச பதிதான் என்ற உணர்வு இருக்கின்றது. புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தெரிணன் காண்க. சிவன் என்று தெரிந்தது எப்படி? குவளை கண்ணி கூரன் காண்க. அம்பாளூர் பாகத்தில் இருக்கிறார், அது காட்சிக்கு வருது. அவளும் தானும் உடனே காண்க. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தன் தையலும் தாழ்ஷடையோன் ஆண்டில நேல் என்று பார்க்க. அதான் இங்க சொல்றார், ஒன்றொடி பங்கினன் இருப்ப விருப்பால் எய்தி, ரொம்ப ஆசையா அங்க போய் சேர்றார். உடன் உரைத்து சிவஞானம் உணர்வார், சொன்ன உடனே புரிஞ்சுகிறது. அதாவது கற்பூர புத்தி கொண்ட நம்முடைய அடிகள், நம்முடைய அடிகளுக்கு எது ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம், சாமிக்கு வேலை மிச்சம். தகுதியால் உயர்ந்தவராகி நம்முடைய அடிகளுக்கு பெருமான் ஒருவரே உபதேசித்தால் போதும், பிடிச்சுக்கிடுவார். உடன் உரைத்து சிவஞானம் உணர்வாராகின்ற நம்முடைய குருநாதர், அதாவது நிலத்திலே சில இடங்களிலே நீர் மேலேயே இருக்குமா, ராமகிருஷ்ணன் சொல்றாரு, ஈட்டினால ஒரு போடு போட்ட உடனேயே குபீர்னு கீழே இருக்கிற நீர் வெள்ளம் வந்துடும். அதை போல உயர்ந்த தகுதியோடு உலகத்திலே பிறக்கின்ற உயிர்கள் உண்டு. அவர்கள் குருநாதனுடைய கருணைக்காக எதிர்பார்த்து இருப்பார்கள். அவ்வளவுதான், குருநாதனை பெற்ற அளவிலேயே ஞானத்தை பெற்று விடுவார்கள். அந்த நிலையிலே நம் குருநாதர் இருக்கிறார். உடனுரைத்து சிவஞானம் உணர்வராகின்ற அவர் அன்பு மண்டிய நெஞ்சினில் வணங்கினார். பெருமானுடைய திருக்குறத்தை பார்த்தவுடனே இவன் நம்முடைய பிறவியை அழிக்க வந்தவன் என்பது புரிந்து கொண்டார். ஆகவே நேசம் பெறுகின்ற நெஞ்சத்தினாலே மனதினாலே அவர் வணங்குறார். ஆனா இரு கரங்கள் குப்பி வணங்க தவறினர். புரிந்திருக்கின்ற கோலம் இருக்கே அதனுடைய எஃபெக்ட் இருக்கு. மந்திரி கோலம் புரிந்த அவர் வணங்கியும் வணங்கார் போல மந்திரியாகவே இருந்தாராம். இதை ஒரு குற்றமாக பெருமான் கருதவில்லை. எப்படி கருதலன்னா, பொண்ணு பார்க்க வராரு வீட்டுக்கு, அழகான மாப்பிள்ள, மாப்பிளைய பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு. இருந்தாலும் கல்யாணம் இன்னும் ஆகலையே, தாலி கழுத்துல ஏறலையே, அதனால கொஞ்சம் விறப்பாதான் இருக்கும், விட்டு கொடுக்காது பேச்சு போக்குல. ஆனால் நிச்சயமாக இவள் மயங்கினால் நமக்குதான் கழுத்தை நீட்ட போறான்னு அந்த தலைவனுக்கு தெரியும். ஆகவே அவன் திருமணத்திற்கு முன்பாக அந்த முறைப்பாட்டினை கருத்தில் கொள்ள மாட்டான், உண்டா இல்லையா? அதே போல பெருமானும் இவர் வணங்கியும் வணங்காதிருப்பதை கணக்கில் எப்படி எடுத்துக்கொண்டார்? அவருடைய நேசம் மிகுந்த நெஞ்சம் வணங்குவதை மட்டும் கருத்தில் எடுத்துக்கொண்டார். அவர் உடம்பு வணங்காது நிமிர்ந்து இருப்பதற்கு நிமிர்ந்ததை குற்றமாக கருதவில்லை. மந்திரி கோலம் புரிந்து வந்திருக்கிறாரு. விஷயம் தெரியாம ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர், ஆபீசர் ஆஃப் தி கவர்மெண்ட், யாரோ ஒரு ஆண்டே உட்கார்ந்துருக்கான், உடம்பு முழுக்க விபூதியை பூசிட்டு உடம்பெல்லாம் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு குருநாதனுங்கிற எண்ணம் வருது. இருந்தாலும் ஆழம் தெரியாம கலை விடலாமா? ஒரு முன்ஜாகிரதை இருக்குமில்ல. ஒரு ஈ தேன் நிரம்பிய ஒரு கிண்ணம் இருக்கு, கிண்ணம் முழுக்க தேன் நிரம்பி இருக்கு. அதை பருகுவதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தன்னுடைய ரெக்கைகளை ஜாகிரதையா அந்த விளிம்புல வச்சுக்குமா. ஏன்னா அந்த ரெக்கை நனைஞ்சு போச்சுன்னா முதலுக்கே ஆபத்து. தேனுக்கு ஆசைப்பட்டு தேனில் விழுந்து மடிந்து விடுவோம். ஆகவே இவன்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுங்கிற எண்ணம் இருக்கு. அதே நேரத்தில் அவருடைய உருவ எழிலை கண்டு மனமானது உருகுகின்றது. நம்பியாரருடைய கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு பெருமான் வந்தார். வந்து நீ எனக்கு அடிமைன்னு சொன்னார், ஆளுலை உண்டுன்னு சொன்னார், அதை காட்டுன்னு அவர் கேட்டார். அதை காட்டுறதுக்கு உனக்கு பார்க்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சொன்னா நீ வேலை செய்யணும், நான் காட்ட வேண்டிய இடத்துல காட்டிக்கிறேன்னார். அவர் பேசுகிற பேச்சை பார்த்தா கோபம் வருது, ஆனால் அவரை பார்த்தா அன்பு வருது. அவருடைய உருவத்தை பார்க்கும்பொழுது அவரோடு கைலாயத்தில் இருந்தது மனசுக்குள்ள, ஆழ் மனசுக்குள்ள தெரியுது. அதனால அந்த பெருமானுடைய உருவத்தை பார்த்தோன்னு காந்தத்தை பார்த்த இரும்பு ஊசியை போல மனமானது அவர்கிட்ட உருகி செல்கின்றது. ஆனா அறிவு வந்து முரண்டு பிடிக்கின்றது. இவன் வந்து நம்மிடம் கலாட்டா பண்றான், ஒரு வயோதிக அந்தணன் மதிப்பு கொடுத்து வாங்கன்னு சொன்னா இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குறான் என்று அவர் சொல்ற வார்த்தையினால சினம் வருகின்றது. இங்க அந்த நிலை இல்ல. மந்திரி என்பதனால எச்சரிக்கை உணர்வு இருக்கு, ஆனா உள்ளம் பெருமாண்டத்திலே ஒன்றுபடுகின்றது. இப்ப வணங்கியும் வணங்காது இருக்கின்றார். அப்படி வணங்கியும் வணங்காதிருக்கின்ற தன்மையை பெருமான் நீ என்னை வணங்காதிருந்தாயே என்று குற்றம் பின்னால் சொல்லுவானா அப்படின்னா சொல்ல மாட்டாரான். பெருமான் கருணையே வடிவானவர். பெருமான் முதல் முறை தூது போன போது பரமநாச்சியர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது தூது போன போது பெருமானே உன்னுடைய தோழனுக்காக நீங்கள் இந்த இரவில ரெண்டு முறை வருவீங்கன்னா நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் என்று இணங்கினார்கள். முன்னாடியே நீ ஒத்துக்கிட்டு இருக்கலாம் இல்ல, இசைந்திருக்கலாம் இல்லையா, ஏன் என்ன ரெண்டு தடவை நடக்க விட்டேன்னு சாமி கோச்சுக்கிட்டாரா? அவர் முன்னர் மருத்துவத்திற்காக அவரை சினக்கவே இல்லை. பெருமான் பறவை உன்னை போல நல்ல பெண்ணை பார்க்க முடியாது, நீ நல்ல பெண்ணுங்கிறதுனாலதான் நீ உடனே ஒத்துக்கிட்ட. ரெண்டு தடவை அலைய விட்டா அவர் நல்ல பொண்ணு, மற்ற பொண்ணுங்களா எத்தனை தடவை அலைய விடுவோம் அப்படின்னு அர்த்தம் என்று பெருமான் நல்லதே பார்த்தார். உயிர்களிடத்திருக்கின்ற கருணையினாலே பெருமான் உயிர்களிடத்து குற்றம் காண்பதிலே குணங்களை மட்டுமே காண்கின்றான். அதை சொல்றார் திருவாசகத்துல, தேன்பழச் சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள். அந்த பெருமான் வருவதற்காக நீ கூவ வேண்டும். அந்த பெருமான் எப்படிப்பட்ட கருணையாளன் தெரியுமா? என்னிடம் உள்ள குற்றத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத குணத்தையே பாராட்டியவன். வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். தேவரலோகத்திலே தெய்வங்கள் எல்லாம் அவனுடைய கருணைக்காக ஏங்கி இருக்கும் பொழுது அவர்களை புறக்கணித்து விட்டு இந்த பூமியிலே இருக்கின்ற மனிதர்களை ஆட்கொள்வதற்காக இறங்கி வருகின்ற பெருமான். வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வது வாய ஒருத்தன். ஊன் பழித்தான், ஊன் என்றால் உடம்பு, ஊன் என்றால் புலால், புலாலால் ஆகியது உடம்பு. ஊன் என்பது முதல் ஆகுபெயராக இதை குறிக்கும். முதல் என்றால் முதற்பொருள், ரா மெட்டீரியல். ஊனால் ஆகிய உடம்பு அதனை குறிக்கின்றது. உடம்பினை பழித்தான், பழித்தான் என்றால் இகழ்ந்தான் பொருள் கிடையாது. பழித்தல் என்ற சொல்லுக்கு பாராட்டுதல்னு ஒரு பொருள். பழித்தல் என்ற சொல்லுக்கு பாராட்டுதல்னு பொருள், இகழ்தல் என்றும் பொருள். பழித்திலேன் உன்னை, என்னை ஆளுடை பாதம் போற்றி. பெருமானே உன்னை நான் பழிக்கவில்லை என்றால் உன்னை நான் போற்றவில்லை என்பது பொருள். பழித்திலேன் உன்னை என்றால் உன்னை போற்றாதிருந்து விட்டேனே. பழித்தல் என்றால் பாராட்டுதல். ஊன் பழித்தான்னு சொல்றார் என்ன பொருள் என்று கேட்டால், நம்முடைய உடம்பிற்குள் உயிராகின்ற நாம் இருப்பதை போல நம்முடைய உயிருக்குள் கடவுள் இருக்கிறான். நிறைய சித்தாந்த சாஸ்திரம் படிச்சிருக்கீங்க. நம்முடைய உடம்பிற்குள் உயிராகிய நாம் இருப்பதை போல நம்முடைய உயிருக்குள் அந்தராத்மாவாக, உயிருக்கு உயிராக கடவுள் இருக்கிறான். அப்பொழுது நம் உயிர் கடவுளுக்கு எதை போல் ஆகின்றது? உடம்பு போல் ஆகின்றது. உடம்பாக ஆகின்றதுன்னு சொல்லக்கூடாது. உடம்பாக ஆகின்றதுன்னா நிஜமாவே உடம்பாயிடுச்சுன்னு அர்த்தம். உடம்பு என்பது வினை உள்ளவனுக்கு தான் உண்டாகும். கடவுளுக்கு வினை இல்லை என்பதனால் அவனுக்கு உடம்பு கிடையாது. ஆகவே இது உடம்பாக ஆகல, உடம்பு போல் ஆகின்றது. இன் தி பிளேஸ் ஆஃப் பாடி, உடம்பு போல் ஆகின்றது. உடம்பு போல கருதலாம். இது ஒரு கண்டெய்னர், இதுக்குள்ள இருக்கிற ஜலம் ஒரு கண்டென்ட். அப்ப கடவுள் நம்முடைய உடம்பிலே உயிருக்குள் உறைவதனால உயிர் கண்டெய்னர் போல ஆகுது, உடம்பு போல் ஆகுது. ஆனா கடவுள் இந்த உயிருக்குள் அடங்கியே இருக்கிறான், உயிரை தான் தரித்தும் இருக்கிறான். அதனால கடவுளுக்கும் உயிருக்கும் இருக்கின்ற உறவு உடம்பிற்கும் உயிருக்கும் இருக்கின்ற உறவை போன்று ஒரு விதத்தில் கருதப்படும். ஒரு வியூ பாயிண்ட், எல்லா விதத்திலும் இல்லை, ஒரு விதத்தில், ஒரு முறையிலே, ஒரு ஒழுங்கிலே காணப்படும். அப்ப ஊன் பழித்து என்று சொன்னால் கடவுளுக்கு ஊன் போலாகின்ற என்னை சிலாகித்து புகழ்ந்து பேசி உன்னை போல உண்டா? சாமி என்ன சொன்னார்? பறவை நீ சிறந்த பெண், அதனால்தான் சொன்ன உடனே கேட்டுக்கிட்ட என்று ஐஸ் வச்சார். அதே போல தன்னால் ஆட்கொள்ளப்படுகின்ற அடியார்களை பெருமான் அவர்களுடைய தகுதியை புகழ்ந்து உரைக்கின்றான், இனிய மொழிகள் பகர்கின்றான். ஊன் பழித்து சாமி நம்மளை ஒஸ்தியா போடுறதை கேட்டோன்னே நம்முடைய மனமானது உருகும். அப்படி தலைவன் பார்த்து தலைவன் பார்த்து சொல்றான், நீ கிளி போல இருக்க ஆனா குயில் போல பாடுற. கிளி பாடினா நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு நீ கிளி போல இருக்கிற, மயில் போல உன் சாயல் இருக்கு, பாடினா குயில் போல பாடுற. உன்னை போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னா அதை கேட்கிற பெண்ணோட உள்ளம் உருகுமா உருகாத? அதுபோல கடவுள் உயிரிடத்திலே வந்து அந்த உயிருடைய தகுதியை பாராட்டுகின்றான். ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன். அப்ப பெருமான் இந்த உயிர் தனக்கு ஆட்பட மறுப்பதை ஒரு குற்றமாக கருதுவதில்லை, அதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டார், அதை பிரச்சனையே பண்ண மாட்டார், அவர் ஆட்கொண்டு விடுவார் அவ்வளவுதான். அப்பொழுது இவர் நெஞ்சினாலே நேசம் செய்வதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உடம்பினால் வணங்காதிருப்பதை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய. Thank you.

0: மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
1: இன்னொரு நேரப்ப நிர்மணிக்கார், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் சிவராஜமாக
1: இருக்கிறேன்.
2: டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும் இருவரும் மதிப்புக்குரிய இருவருக்கும் முன்னாள் அதிபர் சிவனேஸ்வரனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
1: நன்றி.
2: என்னென்றால், நான் இந்த வரை இடக்கிற உண்மையிலேயே கேட்கறது, நான் அதை உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய பாராட்ட மெய்சிலிக்க வைக்கின்ற அந்த தத்துவங்களும், நீங்க கொடுக்கிற விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களும், அந்த ஆன்மீக ரீதியான இதுகளும் உண்மையில நான் கேட்டுக்கொண்டு வர்றேன். எனவே அந்த சமய விவாத அரங்கில கூட நீங்கள் உண்மையில அது ஒரு பைபிள்ல கூட என்னட்டு சொல்றா என்றால், இன்னொரு வகையில இந்த தனிப்பட்ட ரீதியான, குடும்ப ரீதியான, சமூகம் சமுதாயம், அந்த நாடு, அந்த இதற்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு இந்த சமயத்தை இந்திய காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிற பொழுது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. ஏனென்றால் இது ஒரு சாதாரண விடயமில்ல, ஒரு அறிவில் நீங்கள் இந்தத்துறை சார்ந்த அந்த விவாத அரங்கில கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனா ஒரு பகுத்தறிவு சிந்தனையிலே சில கேள்விகளை கேட்போம். அது வேற எங்களுடைய ஒரு பகுதியாக, அது பிழையோ சரியோ உண்டது எங்களுடைய இதல்ல, உங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல கருத்துக்கள் பெற வேண்டுமென்றக்காக அப்படி கேட்கிற கேள்விகள். அது வேற இந்த தியான முறைகள் எல்லாம் சொல்லப்படுற அந்த முறைகள், மற்றது இந்த புராணங்கள், இதிகாசங்கள், மற்றது சைவத்து இதுகள், அப்ப இதுல எல்லாப்படுற ஒவ்வொரு கருத்துக்களையும் உண்மையில நான் ஒரு காலகட்டத்தில் இந்த சமய பாடத்தை படிச்சது அதிபர் அவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த சமய பாடத்தை படிச்சது ஒரு சி எடுக்கிற டி எடுக்கிறது. ஐயோ, நாங்கள் என்ன அதனே என்ன இருந்தே நான் தெரியாது. உண்மையிலேயே அது பெரிய மனவருத்தங்கள். அந்த சமய இலங்கையில படிக்கப்பட்ட சமய பாடம் படிக்கப்பட்ட அந்த திருத்தலங்கள் நான் தீர்த்த கூட இதன்றிருக்கிறேன். அதுல கூட என்ன அர்த்தம் புரிஞ்சுட்டு எனக்கு தெரியல. இது எனக்கு ஒரு பெரிய, நானுக்கும் இக்காலகட்டத்தில் இந்த அவதார தன்மையில, இந்த அவதாரம் நான் சொல்ல அப்படி அந்த வார்த்தையை நான் பாவிக்கிற சரியோ பிள்ளையே நான் தெரியாது. உண்மையில லம்போதரன், டாக்டர் லம்போதரன் வந்தது நீங்களும் கூட அதுல இதன்றது அவருடைய கருத்துக்கள், ஒரு ஆழமான ஆய்வு முறைகள், விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள், அது மிக மிக பாராட்டப்பட வேண்டிய அந்த தியான முறைகளை கூட நான் பார்த்தேன். மர இந்த வந்த அவதார புருஷர்களை கூட யார் இந்த சாய்பாக கொடுக்கப்பட்ட புழக்கங்களை பார்த்தான். அவன் மேல அது ஒரு பெரிய என்னன்னு தெரியும். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு இதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், மிக பாராட்டுக்குரியபடியாம். ஆனா நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு ஒரு பெரிய பரம்பு இந்த நாட்டில இந்த மதங்களை, அதாவது பைபிள்ல கூட அதெல்லாம் ஒரு அறிவுரைகளா இருக்கலாம், இதை இருக்கலாம். இது ஒரு உழவு அநாதியான ஒரு காலகட்டத்திலிருந்து இந்த மத இந்து மதத்தினுடைய, இந்த சைவ மதத்தினுடைய கருத்துக்களும், அந்த தத்துவங்களும், அந்த விஞ்ஞான ரீதியான விளக்கங்களும், அதுல எல்லாம் ஒரு அற்புதமானவை. உண்மையில இதை கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதோட ஆழமான ஒரு ஆய்வை உண்மையில டாக்டர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.

0: நன்றி சொல்றத விட இவருடைய அறிவுரைகளை மிக மிக பாராட்டுகிறேன். நிச்சயமாக இருவரும் சேர்ந்த இந்த அமைப்பை வளர்த்து எடுத்து இந்த நாட்டில் எல்லாம் பல நாடுகளில் வளர்க்கப்பட வேண்டும் என்று.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ஒன்று வந்து ஒரு எதுவுமே வீணாக போவதில்லை. முதலாவது கருத்து நாங்கள் அவதாரம் அதுகள் என்றல்ல, நான் வந்து ஜஸ்ட் ரிப்பீட்டிங் த சேம் திங். இது ஒன்றுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை. எங்களுடைய நூல்களில நான்கு வேதங்கள்ல, 28 ஆகமங்கள்ல, 207 உபாகமங்கள்ல, 108 உபநிடதங்கள்ல, இதிகாசங்கள் நம்முடைய மகாபாரதம் ராமாயணத்துல, 18 புராணங்கள்ல, 12 திருமுறைகள், 14 சித்தாந்த சாத்திரங்கள்ல, அதற்கு பின்வந்த 14 பண்டார சாத்திரங்கள்ல, அதோடு சேர்ந்த திருப்புகள், தாய்மானார் பாடல்ல இருந்து ஆரம்பநாவலர், கிருபானந்த வாரியார், காஞ்சி பெரியவர், ரமண மகரிஷி, ஜோகர் சுவாமிகள் உட்பட இன்று வரைக்கும் வந்திருக்கின்ற இதுல எல்லாரும் சொன்னதுலதான் நான் பொறுக்கி பொறுக்கி சொல்லுகொண்டிருக்கிறேன் தவிர ஒன்றும் புதிது அல்ல. இதுல நத்திங் நியூ, இட்ஸ் நாட் எ நியூ பிலோசபியோ, ஒன்றும் இல்லை.
1: ஆனால் டாக்டர் என்ன இதென்றால், இவ்வளவு எங்களுக்கு கடல் போன்ற சமய நூல்கள் இருந்தும் நாங்கள் அதை பற்றி அறியாத பாமரர்களாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு நிலையை நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியாக, இவ்வளவு விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வானொலி மூலமாக செய்கின்ற சேவையைத்தான் அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நான் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததன் பிறகு நிறையவே கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதான் அங்க முக்கியம். ஏனென்றால் எங்களுடைய இந்த ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே எது எதை எந்தெந்த நேரத்தில் கேட்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அறியாமல் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் சைவர்களாக பிறந்தும் எங்களுடைய சமயத்தின் முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் அறியாத பாமரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சமரக சமயங்கள், பல்வேறு சமயங்களிடையே சொல்லப்படுகின்ற ஆன்மீக விளக்கங்களை நீங்கள் எடுத்து கூறும் பொழுது அந்த ஒடுக்க மனப்பான்மை, அதாவது எங்களுடைய சமயம்தான் திறந்தது, மற்றவர்களுடைய சமயம் அதை நாங்கள் தூஷிக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை பரந்து விரிகிறது. அதே இப்ப அன்றைக்கும் ஒரு நேயர் சொன்னார், தான் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக இருந்தும் இந்த நீங்கள் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை கேட்டதன் பிறகு தன்னுடைய அந்த ஒரு அடிப்படை மனப்பான்மை பரந்து விரிந்து விட்டது என்று. அதுதான் அங்க முக்கியம். அதுக்காகவே அவர்கள் பாராட்டுகிறார்கள். அதை நாங்கள், அது ஒரு விசேடமான உங்களுடைய ஒரு ஆற்றல் என்று கூட தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறையவே இங்க எத்தனையோ பேர் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கிடையில இங்க வந்த கேள்விகளில் ஒன்று எடுக்கலாம் என்று நினைக்கிறேன் டாக்டர்.
2: ஆமா,
1: ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார், இது முன்பும் பலமுறை கேட்கப்பட்ட கேள்விதான் என்றாலும் இது அடிக்கடி இந்த எங்களுடைய பல்வேறு சமய அனுஷ்டானங்கள், கிரிகைகள் பற்றிய ஒரு விளக்கம் கேட்கிறார்கள். அது அதை பற்றிய நீங்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தாலும் நான் திரும்பவும் அதை வாசிக்கிறேன். அதாவது வந்து இந்த மூர்த்திக்கு பல்வேறு வகையான அபிஷேக திரவிய பொருட்களை, முக்கியமாக இந்த பால், தயிர், நெய் போன்ற பொருட்களை நாங்கள் விரயம் செய்கிறோம். அவற்றை நாங்கள் கண்ட மாதிரி அந்த அபிஷேகங்களை வெளியிலே விரயமாக்குகின்றோம் என்று பலர் கூறுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தாலும் திரும்ப திரும்ப கூறினால் அது ஓரளவுக்கு என்னும் விளக்கத்தை கூடுதலாகவும் அதை மனதில் நிலைக்க வைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரெபிட்டிஷன் மிக முக்கியம் என்று, அதனால இதை பற்றிய விளக்கத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஒரு விஷயம்தான் என்றாலும் இந்த அன்பர் கேட்டபடியா நீங்கள் சொல்லுங்க.
2: அதாவது எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி வந்து, இப்படியெல்லாம் நாங்கள் அபிஷேகம் என்ற பெயரிலே இப்படி பால், தயிர், நெய் இவற்றை கொண்டே நாங்கள் கோவிலிலே இந்த விக்கிரகத்துக்கு இந்த கல்லுக்கு ஊட்டி இது வீணாகின்றதே, அது முதலாவது கேள்வி. அதுல வந்து கல நெறிகளாக இதை பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தால் இந்த மூர்த்திக்கு ஊட்டுகின்ற அபிஷேகம் இருக்கட்டும், எங்கள் உடம்புக்கு நாங்கள் போடுகின்ற எவ்வளவத்தை வீணாக்கு, இந்த உடம்புக்கு போடுகின்ற சென்னைகள், சோப்புகள், தேவையில்லாத அதிக தன்மையான உடைகள், இன்னைக்கெல்லாம் உடைகளை பார்த்தால் ஷர்ட் போடுகின்றோம், ட்ரௌசர் போடுகின்றோம், ஒரு சைஸ் சரிவராவிட்டால் என்ன செய்ய வேண்டும், கலட்டி போட்டு விட வேண்டும், அதில் வேற யாருக்காவது சைஸ் சரி வந்தால் அவர் பாவிச்சு கொள்ளுவார். கிழிந்து போனால் என்ன செய்யலாம், இதை பழந்துணுக்கி கூடி பாவிக்கலாம். அந்த நாளையில இருந்து எங்களுடைய வேஷ்டி அல்லது

0: தேயிலை, சால்வை போன்ற உணவுகள், தைய உடைகள், தையல் இல்லாத உடைகளை பார்த்தால் அதுக்கு சைஸ் லிமிடேஷன் கிடையாது. நீங்கள் மெலிந்தாலும் பாதிக்கலாம், பருத்தாலும் பாதிக்கலாம். அது பெட்ஷீட்டாக பயன்படும், குழந்தைக்கு ஏணியாக பயன்படும், குழந்தைக்கு நப்கினாக பயன்படும், பெண்களுக்கு சானிட்டரி பேட்ஸாக கூட பயன்படும், சமையல்ல பழந்துணியாக பயன்படும், கைலேஞ்சியாக பயன்படும், தலைப்பாகையாக பயன்படும். இப்படி பலவிதமான பயன்கள் ஒரு துணியில வேண்டினால் அந்த கடைசி முடி வரைக்கும் நின்று நன்கு கிளியும் வரைக்கும் அது வரும். அந்த கந்த துளையை எரிஞ்சால் அதை குப்பையிலிருந்து பொறுக்கி தைத்து அதை சன்னியாசிகள் கூட பாவிச்சிருக்கிறார்கள். பட்டணத்தார் பாடுகின்றார், உடை கந்தை உண்டு குப்பையிலிருந்து பொறுக்கிறதாம் அந்த கந்தை. அப்படிப்பட்ட இதுல பாக்கைக்குள்ள கேட்டால் நாங்கள் வீணடிப்பதில்லை. அபரிக்கிரகம் என்ற தர்மம் இருக்கின்றது. அதாவது வந்து ஈசா வார்ஷம் இடம் சர்வம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஏதோ எங்கடி என்று நினைச்சுக்கொண்டு நாங்கள் அங்க போட்டா வீணடிக்கிறோம் சொல்றோம். எல்லாம் ஒன்றுமே எங்கடைய இல்லை, எல்லாம் அவருடையது. ஈசன் என்ற சொல் இருக்கின்றது இல்லையா, ஈசன் அடி போட்டி என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஈசன் அடி போட்டி என்றாலே கருத்து எல்லாவற்றுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. ஈசன் என்றா கருத்து எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அப்ப அவன் தான் ஈசன். அப்ப ஈஸ்வரனை வழிபட்டால் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட சகல ஐஸ்வர்யங்களும் அதிபனா ஈஸ்வரன் அடிச்சுக்கொண்டு அவன் பொருள் கொஞ்சத்தை எடுத்து அவனுக்கு போடுறதை நாங்கள் வேஸ்ட் என்று சொல்றது என்னென்று சொல்லுவது. இது பெரும் நகைப்புக்குரிய விடயம். அது ஒன்று. இரண்டாவது, எங்களுக்கு இந்த உணவு மட்டும் இல்ல, உணவு எவ்வளவு தேவையில்லாத உணவை சாப்பிடுகின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களுக்கு உடம்புக்கு உயிருக்கு ஒட்டி கொண்டிருக்கிற அளவு சாப்பிட வேணும். கொஞ்சம் கூட ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவு சாப்பிடலாம். உடல் உழைப்புள்ளவர்கள் கொஞ்சம் கூட இருக்கலாம். அதை விட்டுட்டு அதுக்கு கூட எடுப்பதனால இன்றைக்கு உலகத்துல பட்டினி சாவண்டு இருக்கின்றது. அது உண்மை. பட்டினியா சாவர்களை விட அதிக உணவு பெருக்கத்தினால வர்ற உலகளாகிய ஹார்ட் அட்டாக்ல சாராக்களும் கேன்சர்ல சாராக்களும் கொழுப்பு கூடி ஹைப்பர் பிரஷர் கூடி உறக்கிறாக்கள எண்ணிக்கை தான் கூட. யாழ்ப்பாணத்திலே கூட செல்வநிலை இருக்கின்றதா, அதாவது வந்து எல்லாரும் செல்போன் வைத்திருக்கின்றார்கள், வீட்டு வசதி இருக்கின்றது, வெளிநாட்டு காசு வருகின்றது, ஆனால் அந்த ஆரோக்கியமான உணவுகளை விட்டு விட்டார்கள். அதால வர்ற உணவு போஷாக்கு சீர்கேடுகள், உடலுறை பருத்தல், அயன் சத்து, இரும்பு சத்து குறைவு, விட்டமின் குறைபாடுகள் அங்கே நிலவி வருகின்றன. அப்ப அது பற்றிய சில இதுகளை எங்களுடைய ஐஎம்ஏச்சு அனைத்துலக மருத்துவ நிறுவனத்தினுடைய சில காரியங்கள் எடியூகேட்டிங் முந்தைய ஹெல்த் கேர் எடியூகேட்டர்ஸ் வந்து நர்சஸ் அல்லது மற்றாக்களை பயிட்டு வைத்தது. இப்ப பாடசாலை மாணவர்களுக்கு அதை கொண்டு செல்லுகின்றோம். கர்ப்பிணி பெண்கள் வருகின்றார்கள் போஷாக்கு குறைபாடாக, ஆனா பண குறைபாடு இல்லை. வித்தியாசமான விஷயத்துல நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அபரிக்கிரகம் என்றால் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ, மினிமம் எவ்வளவு தேவையோ அவ்வளவத்தை பாவிக்க வேண்டும், அதுக்கு மேல கூடாது. நாங்கள் இதுக்கு ஒரு ஒரு மேனேஜிங் தர்மகர்த்தாவை தவிர நான் வச்சிருக்கிற வீடு வாசல் சொத்து எல்லாம் என்னுடைய தண்டு இல்லை. கனவே நினைப்பார்கள் சேர்த்து பிள்ளைகளுக்கு வைத்துக் கொண்டு போகலாம் என்று. நிச்சயமாக ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுத்த ஒரு பிள்ளைகளும் உருப்பட்டதாக வரலாறு இல்லை. பிள்ளைகள் ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் ஸ்கிராச். தங்களுக்கு ஏதாவது வசதி வாய்ப்பு இருந்தால் அவருடைய படிப்புக்கு, அவருடைய ஒழுக்கத்துக்கு, அவருடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு அந்த வசதிகளை பயன்படுத்த வேண்டுமே தவிர, இந்த பிள்ளைக்கு வீடு வேண்டி கொடுப்பேன், இந்த பிள்ளைக்கு வாழ வேண்டி கொடுப்பேன், இந்த பிள்ளைக்கு நகை வேண்டி கொடுப்பேன் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு செல்வதற்கு சகல சுதந்திரங்களும் வாய்ப்புகளும் வசதிகளும் வழிகாட்டலும் கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. இதன் உறவன் செய்கின்றான். எல்லாருக்கும் தந்தையாகிய தாயாகிய இறைவன் எங்களுக்கு இந்த வசதிகளுக்கு வாய்ப்புகளை கொடுத்து எங்களுடைய ஆத்ம விடுதலைக்கு விடுகின்றான். அவன் உடனடியாக அங்க கொண்டு ஏற்றி விடலையே கைலாசத்துக்கினோட வாண்டு, நாங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரியாக செய்ய வேண்டிய விடயம் தான் இது. அப்ப இப்படி பார்க்கின்ற பொழுது இதுல என்ன ஒரு ஒரு வேஸ்ட் என்பது நாங்கள் செய்வதுதான் வேஸ்ட். அது உண்டு. ரெண்டாவது, இதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ மருந்து கம்பெனிகள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றன, வைத்தியர்களான நாங்களும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வைத்திய நண்பர்கள் அமெரிக்காவிலிருந்து வருவோர் சொல்லுவார், இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மெக்டொனால்ட்ஸும் கேஎஃப்சியும் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று
1: சொல்லுவாங்க.
0: உணவு நிறுவனங்களை தாக்கி அல்ல, உணவு பழக்கங்களை, அது இருக்கும் வரைக்கும் நோயாளிகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு வரும்படி இருக்கும் என்ற கருத்து. அப்ப அது ஒன்று. இரண்டாவது, இறைவனுக்கு அபிஷேகம் இந்த பசுவினுடைய இது, என்னுடைய அன்பர் கேட்டார் ஒருவர், அது ஏன் இந்த சமயத்தில் ஏன் பசுவுக்கு இவ்வளவு முக்கியம். நான் சொன்னேன், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்குத்தான் பால் கொடுக்கலாம் இல்லையா.
1: ஆமா,
0: ஆனா அந்த காலத்துல சில பேர் ஒன்று ரெண்டு பிள்ளைகளுக்கு பால் கொடுத்துருக்கிறார்கள், அது இருக்கிறது. ஆனால் பசு உலக அனைத்தும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பால் கொடுக்கின்றது. யூனிவர்சல் மதர், யூனிவர்சல் மதர். பச்சளம் குழந்தை பிறந்த பிரிமெச்சுவ பேபியில இருந்து, பிரிமெச்சுவ பேபி என்ற குற மாதத்துல பிறக்கிற பிள்ளை, 6 மாதம் 7 மாதத்துல பிறந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் வைத்திய வசதிகளால நியோனேட்டல் கேர் கொடுத்து பிழைக்கின்றார்கள். உயிர் உடல் ஒன்றுமே இயங்காம கோமட்டோ ஸ்டேஜ்ல இருக்கிற ஆள் வரைக்கும் அங்க நேசோகேஸ்ட்ரிக் ஃபீடிங் டீ போட்டு கொடுப்பார்கள். அது வரைக்கும் இந்த பாலை மையமாக வைத்துத்தான் உணவு,
1: பால் கொடுத்தா அதுல
0: பால், பாலை மையமாக வைத்துத்தான் உணவு.
1: உணவு
0: அப்ப இப்படி எல்லாருக்கும் போஷாக்கை கொடுத்து போஷிக்கின்ற மாதா தான் இந்த கோமா. ஆனபடியாத்தான் நாங்க அதுக்கு அந்த இடத்தை கொடுக்கின்றோம் பசுவுக்கு. பசுவை கொன்று உண்ணப்படாது, மாமிசம் உண்ணப்படாதுன்னு சொல்வது உண்மையா, கர்மிக் ஃபுட். அடுத்தது பல பேர் கேட்பார்கள், அவை சாப்பிடணும், இந்த வெள்ளக்காரர் எல்லாரும் சாப்பிடணும், நாங்க சாப்பிட்டா என்ன. நான் ஷாப்பிங் செய்யும் பொழுது கவனிப்பேன், பல பேர் எங்களுடைய ஆக்கள் பேர்கர் மாற்றச்சி எல்லாமே பண்ணி கொண்டு போவார்கள். சாப்பிடலாம், வாய் இருக்கிற வரைக்கும் வயிறு வரைக்கும் சாப்பிடலாம். வைத்தியர்களும் நாங்கள் இருக்கின்றோம், கார்டியோலஜிஸ்டும் இருக்கின்றார்கள், பார்த்து சாப்பிடுங்க. உண்டு எங்களுடைய சவுத் ஏசியன்ஸ், அதாவது இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், மற்றது நேபாள், பூட்டான், அந்த சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வருகின்ற எங்களுக்கு, எங்களுடைய பாரம்பரிய உடலின்படி கொரோனரி ஆர்டரிஸ், அதாவது இதயத்துக்கு குருதியை வழங்குகின்ற கொரோனரி ஆர்டரிஸ், முடியுறு நாடிகள் என்று சொல்லுவோம், அந்த ஆர்டரிஸ் வந்து வலும் மெல்மையான மெலிய ஆர்டரிஸ், தடிச்ச குழாய் இல்ல, எஸ்லோன் பைப் மாதிரி இல்ல. ஆனா மற்ற சமூகத்தினர்களுக்கு நாங்க கார்டியோலஜி ஓ டைசெத்து அந்த அஞ்சியோகிராபி போடும் பொழுது பார்த்திருக்கின்றேன், நான் வேலை செய்யும் பொழுது பார்த்தா நல்ல திக்காக இருக்கும் ஆர்டரிஸ், என்னுடைய கார்டியோலஜிஸ்டே இருந்தவர்கள் அவர்களுடைய பேரம் பேரம் இவருடைய ஆர்டரி அது மயிர் மாதிரி மென்மையாக இருக்கும். இது ஒரு சின்ன கொலஸ்ட்ரால் லெவலுடைய அடைபட்டு போயிடும். அப்ப நாங்கள் இது மாற்றச்சி மாற்றச்சியும் சாப்பிட்டு வளருகின்ற உடம்பு அல்ல. இது கிழமைக்கு 2 நாள் விரதம் இருந்து, மாசத்துல 2 நாள் உபவாசம் இருந்து, கோயில் கோயிலா குளங்குளமா சுத்தி தபம் செய்வதற்காக படைக்கப்பட்ட உடம்பு தான் எங்களுடைய உடம்பு. அது மற்றவோட உடம்பு எப்படியும் இருக்கட்டும், நாங்கள் மாறினால் அது அவத்திலே போய்விடும், 50-40 போகின்றது, அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த பசுவினுடைய படைப்பின் நோக்கம் வந்து இந்த மாதாவாக இருந்தாலும் அது ஒரு செகண்டரி பெனிஃபிட்டே தவிர, பசுவினுடைய படைப்பின் நோக்கம் இறைவனுக்கு சேரவேண்டிய அபிஷேகத்துக்குரிய பொருள்களை தருவது. பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கருங்கலம் நமச்சி வாய்வே. பூக்களுக்கு சிறப்பு அதில் உள்ள தாமரைப்பூ இறைவனுக்கு வைக்கின்றது இல்லையா. அதே மாதிரி ஆவினுக்கரங்கலம் பசுவுக்கு சிறப்பு, அரண் 5 ஆடுதல் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற அபிஷேகம் ஆட்டுகின்ற 5 பொருட்களை தருகின்றது. பால் தருகின்றது, தயிர் தருகின்றது, நெய் தருகின்றது, கூசலம் என்று சொல்லப்படுகின்ற பசுவின் சிறுநீர் வருகின்றது, கோமயம் என்று சொல்லப்படுகின்ற பசுவின் சாணம், 5 பொருட்கள் சேர்ந்தது. இந்த 5 பொருட்களையும் சேர்த்தால் பஞ்ச கவ்யம் என்று சொல்லுவோம். அந்த தீட்டுக்கள் தொடக்குகளில் கழியும் பொழுது இந்த பஞ்ச கவ்யம் தெளித்துக் கொள்வதும் குடித்துக் கொள்வதும் மரபு. அப்ப அது ஒன்று இருக்கின்றது. ஆர்மனாவர் சொல்லுகின்றார், அந்த சிவபூஜை செய்கின்ற பெண்கள் மாதவிலக்கு வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று, மாதவிலக்கு வரும்பொழுது சிவபூஜை செய்யப்படாது, ஆனா புறத்தே இருந்து வழிபடலாம், மனத்திலே மந்திரம் சொல்லலாம், இன்னொருவர் பூஜை செய்தால் அதை பார்த்து வழிபடலாம் வெளியே இருந்து. அடுத்ததாக சொல்கின்றார், 3ஆம் நாளோ 4ஆம் நாளோ 5ஆம் நாளோ தலைக்கு முழுகிய பிற்பாடு பாலோ அல்லது பஞ்சகவ்யமோ உண்டு திருப்பியும் தன்னுடைய வளமையான ரூட்டினை தொடங்கலாம். பாலுக்கும் பஞ்சகவியத்துக்கும் புனிதப்படுத்துகின்ற தன்மை உண்டு. இன்றைக்கு பாலுக்கு பஞ்சகவியத்துக்குரிய கோமயம் கோசலம் எடுக்க முடியப்படாவிட்டாலும் பாலை குடித்தாலே அது ஒரு புனிதப்படுத்துகின்ற தன்மை இருக்கின்றது, பால் தெளிக்கின்றது என்ற தன்மை இருக்கின்றது இல்லையா. அப்பர் சுவாமிகளுக்கு சிவன் வந்து திருவடியை அவருடைய தலையிலே வைக்கின்ற பொழுது பால் தெளித்து தலையிலே வைத்தார், அது அப்பர் சுவாமிகளே பாடுகின்றார், அவ்வளவு சிறப்புடையது இந்த பால். அப்ப இந்த அபிஷேகத்துக்கு அந்த 5 தேவை. இது வந்து எங்களுடைய ஆகம விதிகள் மட்டுமல்ல, சில பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் ஐயர்மார் செய்து வைத்தது, பிராமணர் செய்து வைத்தது. சம்பந்தமூர்த்தி சுவாமிகளே சொல்லுகின்றார், ஆவினில் ஐந்து உகந்து ஆட்டும் கூடல் ஆலவாயின்கண் அமர்ந்தவாதே. பசுவினுடைய ஐந்து பொருட்களையும் உகந்து விருப்புடன் ஆட்டும் அபிஷேகம் ஆட்டுகின்ற கூடல் ஆலவாய், கூடலாளவா என்றது என்னுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கின்ற இறைவன் அமர்ந்தவார் என்று சம்பந்தர் பாடுகின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலே பாடுகின்றார், பாலினால் நறு நெய்யால் பழத்தினால் பயின்றாட்டி, பாலால நெய்யால பழத்தினால அபிஷேகம் ஆட்டி, நூலினான் மனமான கொடந்து அடியார் புரிந்தேத்த, நறுமணமுடைய மாலையை நூலினாலே கோர்த்து அடியவர் கொண்டு தரிக்க, சேலினார் வயல் புடை சூழ் செங்காட்டங்குடியதனுள், வயல்கள் சூழ்ந்த செங்காட்டங்குடியில் இருக்கின்ற காலினால் கூட்டிதைத்தான் கணபதி சிறத்தானே என்று பாடுகின்றார். அது மட்டுமல்ல, அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார், பாவமும் பழி பெற்ற வேண்டு வீர், பாவம் பழியெல்லாம் பெற்றெல்லாம் அற வேண்டு வேண்டவர் நீங்கள், ஆளில் ஐந்து உகந்தாடும் அவன் கலல், இறைவனுடைய ஆவினிலிருந்து வென்ற ஐந்தையும் விருப்பத்துடன் அபிஷேகமாக இருக்கின்ற அவனுடைய பாடல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடுகின்றார். அபிஷேக பலன்களை பற்றி சொல்லுகின்றார்கள். இந்த அபிஷேகத்திலே பழங்களினால செய்கின்ற அபிஷேகம், பஞ்சபலகவியத்தினால செய்கின்ற அபிஷேகம் இருக்கின்றது. இறைவனுடைய அபிஷேகங்களிலே சந்தனாதி தைலத்தால் அபிஷேகம் செய்தால் சுகம் கிடைக்கும். மாக்காப்பு அபிஷேகம் மலநாசம், எங்களுடைய ஆணவ மலங்கள் நாசம் செய்யும். நெல்லிக்காப்பு ஆமலகத்தால செய்தால் ரோக நாசம் வரும். மஞ்சள் மாவால அபிஷேகம் செய்தால் ராஜவசியம் கிட்டும். பஞ்ச கவ்யத்தினால ஆன்ம சுத்தி கிடைக்கும். ரச பஞ்சாமிரதம் வெற்றியை தரும். ரச பஞ்சாமிரதம், பஞ்சாமிரதம் என்று இருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் பஞ்சாமிரதம் என்றால் இல்லாத பழம் எல்லாம் போட்டு வருகின்றது, பேரீச்சம் பழம் எல்லாம் போட்டு. அப்படி அல்ல, பஞ்சாமிரத விதி என்று சொல்லி ஆகமங்கள்ல இருக்கின்றது என்னென்ன செய்ய வேண்டும் என்று. ஓ, பழங்கள்ல வந்து பஞ்சாமிரதம் ரெண்டு வகை, ஒன்று ரச பஞ்சாமிரதம், மற்றது பல பஞ்சாமிரதம். இந்த பல பஞ்சா ரச பஞ்சாமிரதம் என்று சொன்னால் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை என்பவற்ற விதிப்படி சேர்த்து செய்கிறது ரச பஞ்சாமிரதம். சில வேளை சர்க்கரைகளோட சேர்த்தோ சர்க்கரைக்கு பதிலாகவோ கற்பஞ்சாறு கருப்பஞ்சாறையும் சேர்க்கலாம். ஓ, அப்ப இந்த பஞ்ச இந்த பஞ்சாப இந்த ரச பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் செய்தால் பஞ்ச பாதகங்களின் நாசமாகும். நாங்கள் செய்த பஞ்சமா பாதகங்கள் செய்தால் நாசமாகும் என்று மகுட ஆகமத்தில் இருக்குது. இது ரச பஞ்சாமிரதம். அதே மாதிரியாக பழங்கள், பழங்கள்ல செய்கின்ற பொழுது வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் என்பவற்றோட பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை என்பவற்றை சேர்த்து செய்வது பல பஞ்சாமிரதம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரியாக வாழைப்பழம் பலாப்பழத்தோட மாம்பழம் மாதுளம்பழம் என்பவற்றை சேர்த்து தேங்காய் திருவள்ளையும் சேர்த்து செய்கிறது பல பஞ்சாமிரதம் என்று சூட்சுமாகமத்தில் சொல்றார்கள். பலாப்பழம் மாம்பழம் தேங்காய் திருவள் வாழைப்பழத்தோட கருப்பஞ்சாறு அந்த அஞ்சு திரவியங்களையும் சேர்த்து அபிஷேகிக்க வேண்டும் என்று காரணாமகன் சொல்லுது. அப்படி விதம் விதமான அபிஷேகங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அத்த ரச பஞ்சாமிரதத்தால வெற்றி கிடைக்கும், பல பஞ்சாமிரதத்தால செல்வம் கிடைக்கும், பஞ்ச பலோதகம் வந்து மந்திர சித்தி தரும், பால் அபிஷேகம் ஆயுள் விருத்தி தரும், தயிர் அபிஷேகம் பிரஜா விருத்தி பிள்ளை குட்டிகளுடைய வம்ச விருத்தியை தரும், நெய் அபிஷேகம் மோட்சத்தை தரும், தேன் அபிஷேகம் சங்கீதவன்மை நல்ல வாக்குவன்மையை தரும், கருப்பஞ்சாறு அபிஷேகம் நித்திய சுகத்தை தரும், சர்க்கரை அபிஷேகம் சத்துரு நாசத்தை தரும், வாழைப்பழ அபிஷேகம் பயிர் விருத்தி தரும், பலாப்பழ அபிஷேகம் லோகவசியம் தரும், மாம்பழம் சகல வெற்றியை தரும், தமரத்தம்பளம் பூமி லாபத்தை தரும், மாதுளம்பளம் பகை நீக்கத்தை தரும், நாரத்தம்பளம் கிடார நாரத்தம்பளம் சத்புத்தியை தரும், எலுமிச்சம்பளம் மிருச்சு நிவாரணம் அகால மரணத்தை தவிர்க்கும், தேங்காய் திருவல் அன்னம் அபிஷேகம் வந்து அரசுரிமையை தரும், அரச புகத்தை தரும், அரச போகம் தரும், இளநீர் அபிஷேகம் சற்புத்திர பெற்று தரும். இளநீர் அபிஷேகம் தேங்காயிலே இளநீர் வெட்டி அப்படியே நேராக அபிஷேகிக்க வேண்டும். அதை பாத்திரத்தில் எடுத்து அபிஷேகிக்கப்படாது. பாத்திரத்தில் எடுத்து அபிஷேகிக்கின்ற இளநீர் கல்லுக்கு சமானம். இது ஆகமத்திலே இருக்குது, ஆர்வனாவலன் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சில பேர் டின்னிலே வருகின்ற இளநீரை உபயோகிப்பார்கள். அப்படி அல்ல, பாத்திரத்திலே இளநீரை எடுத்து அபிஷேகித்தால் கல்லுக்கு சமானம். இல்லாவிட்டால் அதை கற்பனையாக பாவித்து அபிஷேகம் செய்யலாம். சண்டேஸ்வர நாயனார் பூஜை செய்கின்ற பொழுது அவருக்கு எல்லா பொருட்களும் இருக்கவில்லை. இல்லாத பொருட்களை கற்பனையாலே பாவித்து தான் அவர் பூஜை செய்கின்றார். ஆனால் அதற்காக இப்படி பிழையாக செய்யக்கூடாது. அந்த இருக்கின்றது. மற்றது அபமிருத்து நாசம் போகும், மற்றது கோரோஷனை வாசனைக்காக தீர்க்காயில கொடுக்கும், பச்சை கற்பூரம் பயநாசத்தை கொடுக்கும், கஸ்தூரி சாத்தினால் வெட்டி வரும், தண்ணீர் அபிஷேகம் சாலோகியத்தை தரும், சந்தன குழம்பு அபிஷேகம் சாயுஜியத்தை தரும். சகஸ்டதாரை மேலே வந்து ஷவர் போடுவோம் இல்லையா, அந்த ஷவர் மாதிரி இறைவனுக்கு செய்யறது இருக்கு இல்லையா, மேலே அரிதட்டு மாதிரி வச்சு ஊற்றுவார்கள். சகஸ்டதாரை அபிஷேகம் ஞானத்தை தரும். அப்படி இப்படி பலவிதமான அபிஷேக பலன்களையும் இந்த ஆகமங்களிலே விரிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பொருள் எல்லாம் இருப்பது நாங்கள் உண்டு உடுத்து இந்த புதி போல இருக்கிற உடம்ப வளர்த்து போவதற்கல்ல சொல்லுவார்கள். என்ன நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய்களுக்கு தம்மதென்று தாம் இருக்குங்க. இந்த உடம்பெல்லாம் வெங்கடேன்னு நாங்கள் இருக்கிறோம், ஆனா செத்த பிறகு இதை சாப்பிடலாம் நல்லா கொளுத்து போயிருக்குன்னு சொல்லி நாய் நரிகள் பேய் கழுகு எல்லாம் தாத்து கொண்டிருக்கிறான் சொல்றார். ஓ ஊட்டை பருத்தியை என்றெல்லாம் படுக்கிறார் உடம்பை பற்றி படிக்கின்ற பொழுது. அப்ப உடம்பு வளர்ப்பதற்கு அல்ல, அது ஒரு செகண்டரி, உடம்பை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யாவிருந்தோம் நறுமணம் இருந்தது. அது பொதுவாக சில வேலை பாவிப்போம், இந்த சுவாமி தட்டுக்கு சிலது பாவிப்பது இல்லையா. அப்ப அவர் வந்த அப்ப ஒரு மேற்கு கேட்டாது என்ன நறுமணம், அடுத்த நாள் கேட்கிறார் என்ன நறுமணம் என்று சொல்லி. அப்ப நான் சொன்னேன் இது வந்து அந்த அவங்களுடைய ஒரு இது இருக்கு இல்லையா, இப்ப அந்த மரக்குழந்து அப்படியான இருக்கு, அது ஒரு ட்ரப்பா அதை போட்டு துடைக்கும் பொழுது குழம்பும் பொழுது என்னங்க ஒரு சொன்னா அது நல்லா இருக்கு, எங்க வேண்டுனா சொல்லுங்க, நாங்கள் வீடு முப்பண்ணைக்குள்ள வீட்டுக்கு நல்லா இருக்கு. வாசத்தை கண்டோனே அது இறைவனுக்கு பாவிக்கணும் இல்லாம அதை எடுத்து தனக்கு பாவிக்கணும் வீட்டுக்கு பாவிக்கணும்ன்ற உண்மையில இருந்து இதை இறைவனுக்கு பாவிக்கணும். We should exploit everything for the Lord. He is the Lord of everything. He is the sole proprietor of everything. We are just getting everything from Him.
1: Right.
0: அதுதான் அவருடைய அபிஷேகத்துடைய தன்மை.
1: நன்றி நன்றி டாக்டர். இங்கே நெருநேரமா அவர் இருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம்
0: வணக்கம்.
1: கன நேரமா காத்துருக்கிறேன்.
2: அது பிரச்சனை இல்ல, கன நேரமா கேட்டுக் கொண்டிருக்கிறேன், காதல வச்சு கொண்டிருக்கிறேன். அதாவது வந்து சிவத்தொண்டன் பூசை கண்டு வந்தனான். பூசை நல்லா இருந்தது, உணவன் நல்லா இருந்தது.
0: நன்றி.
2: ரெண்டு பேரையும் கண்டதும் எனக்கு அதாவது வந்து உங்களை தெரிஞ்சிருந்தாலும் அன்று அந்த பூசையிலே கண்டு டாக்டரின் விளக்கங்களையும் கேட்ட பொழுது சந்தோஷமா இருந்தது. இப்ப என்னண்டா தலைவலி வந்த உடனே எங்கட மக்கள் தலையணைத்தான் மாத்திரார்களே ஒழிய தலைவலிக்கு மருந்தெடுப்பது இல்லை. தலையண மாத்திரா சரியண்ட கொள்கையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல நீங்கள் விடிய விடிய எல்லா விளக்கங்களும் தந்தாலும் ஒரு சிலர் சமயம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அது எங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இப்ப திருக்குறள் எடுத்தால் 1330 இருக்கு என்று எத்தனை தமிழனுக்கு தெரியும், எத்தனை சைவனுக்கு தெரியும் என்று கேட்டால் 50% தான் தெரியும் என்று நான் என்னுடைய மகள் கூட அவர் சிவில் இன்ஜினியர் இங்க படிச்சா ஆனா இங்க சமயமோ தமிழோ படிப்பிக்கவில்லை. அவர் போல ஊர்ல இளவயதுல வந்தபடியா அவருக்கு தெரிஞ்சோ தெரியலையோ நான் ஒரு நாளை கேட்டு பார்க்கணும். அவருக்கும் சில நேரம் வந்து ஆன்சர் தெரியாது என்றுதான் என்றன். அப்படித்தான் இங்க இருக்கிறது. ஆகையினாலே டாக்டர் சொன்னாரே I am repeating whatever already in the world. அதுதான் உண்மையான இது. இப்ப தாஜ்மஹால் தாஜ்மஹால் இருக்கு, தாஜ்மஹாலை கொண்டு ஒருவர் மூலமாக நாங்க பார்க்கலாம். அவர் தாஜ்மஹாலை கட்டி வித்து காட்டவில்லை. அதே மாதிரி உலகத்துல உள்ளதை காட்டுறது அதுதான். ரெண்டு பேரும் சிவராஜா மாஸ்டர் கூட உங்களுக்கு பாராட்டுக்காக வந்தவர்கள். உங்கள் நேரத்தை வந்து ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட் என்னைக்க நாலு பேருக்கு திரும்ப திரும்ப அரைக்கும் பொழுது அடிமேல் அடி அடிச்சால் அம்மியின் நகர்மன்ற முறையில நகர்வார்கள். ஆனால் மருத்துவர் சொல்லுவதை பேஷண்ட் நோயாளி கேட்பதில்லை. அவர் எல்லாம் மூமெண்ட் எல்லாம் வாங்கி வந்துட்டு இங்க ரெண்டு ரேம போட்டுட்டு தான் சாப்பிடுவார். அதாலே நோயை தேர்ற நீங்கள் சொல்லும் சொல்ல கேட்டு ஓரளவுக்கு அதன்படி நடந்தால் நல்ல வாழ்வு வாழலாம் என்று கூறி விளக்குகிறேன். ஆனால் இன்னொரு கோயிலுக்கு போறேன், இப்ப போக வலிக்கிறேன். அங்கே லனியத்தான் கொண்டு வந்து தீர்த்த வேண்டு வைக்கிறார்கள். ஆனால் ஒரு லனியத்தனும் ஒரு லனி போதும் தீர்த்தத்துக்கு, ஒரு லனி வேணும். ஒரு லனிய வெட்டி போட்டு ஒரு பாத்திரத்துல விட்டு செய்வது நல்லது. இப்ப ஆனா அங்க ரெண்டு மூணு
0: பாத்திரத்துல விடாமல் இளைய நேரடியாக அபிஷேகத்தில் இருந்து நேரடியாக
1: அபிஷேகம்
2: பிறகு கரண்டியில எடுத்து அதை தீத்தம் மாதிரி குடிக்க அங்க வைக்கிறார்கள். அப்ப அது தின்னத்தான் வச்சுக்கிடக்கு. ஆனா வேப்பிலே சேர்த்து அங்க ஒரு தீத்தம் வேண்டாம், அதை குடிச்சு பாக்க கைப்பா இருக்கு. இளைய குடிக்க நல்ல சீனி இறைச்சதானே அது இனிப்பா இருக்கு. அதனால் அங்கேயும் சொல்ல பார்க்கிறேன், உண்மையான இளநீ ஒன்று போதும். நாலு நாலு தின்ன கொண்டாந்து வைக்கிறது பார்க்க, ஒரு உண்மையான இளநீ அப்படியே கொண்டாந்து வைப்பது தெய்வத்துக்கு நல்லதென்று அங்கே சொல்ல இருக்கிறேன் என்று. நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம
1: வணக்கம் வணக்கம். இன்னொரு நேர் வந்திருக்கிறார் டாக்டர், இன்னொரு நேர் அவர் போயிட்டார் சொல்றதுக்கு. நான் இங்கே இறுதியாக ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது, அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அன்பர் கேட்கிறார், அன்பே உருவான கடவுளுக்கு எதற்கு உடலை வருத்தி செய்யப்படும் வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன? அவர் உதாரணமாக சொல்றார், இந்த பறவை காவடி, இந்த செதில் குத்தி ஆடுவர், அந்த மாதிரியான இதுக்கு விளக்கம் தர முடியுமான்றது.
0: நல்ல ஒரு கேள்வி. அதாவது அன்பே அந்த இறைவனை இப்படி எல்லாம் உடலை வருத்தி கும்பிட வேண்டுமா என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அப்ப சம்பந்தரோட சொல்லுவார்கள், என்ன தவம் என்னும் பெயரால அவம் பெருக்குகின்ற என்று சொல்லுவார்கள். அதாவது உடலை வருத்தி செய்ய வேண்டுமா? எங்களுடைய சமய ரீதியாக இறைவனுடைய வழிபாட்டு முறைகள்ல சொல்லுகின்ற ஆகம நூல்கள்ல இறைவனுடைய வழிபாடுகளுக்கு ஆகம நூல்களை பற்றி பார்க்கின்றோம். அதில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நாலு படிநிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த படிநிலைகள்ல இந்த காவடி எடுத்தலை பற்றி சொல்லப்படவில்லை. உண்மை, இந்த காவடி எடுத்தல், அழகு குத்துதல் அவற்றை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த வளமைகள் ஆகமத்துக்கு புறம்பான வளமைகள் இருக்கின்றன. இப்ப திருமுருகாற்றுப்படையை எடுத்து பார்த்தால், நக்கீர தேவரவாடைய திருமுருகாற்றுப்படை 11 திருமுறையிலே இருக்கின்றது, முருகனுக்குரிய பாட்டு. அங்கே எடுத்து பார்த்தால் இந்த ஆகம வழிபாட்டு முறைகளோடு ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. பலி கொடுத்து வழிபடுதல், மற்றது குறவை கூத்து ஆடி வழிபடுதல், வெறியாடி வழிபடுதல், கல் மது என்பன அருந்தி வழிபடுதல் போன்ற வழிபாட்டு முறைகள் திருமுருகாற்றுப்படையிலே இருக்கின்றன. திருமுருகாற்றுப்படை ஒன்றே ஒன்றுதான் 10 பாட்டில் ஒன்றாக சங்க இலக்கியத்திலேயும் இருக்கின்றது, 11 திருமுறையில் ஒன்றாக சமய இலக்கியத்திலே திருமுறைகளிலேயும் இருக்கின்றது. ஒரே ஒரு பாடல் சங்க இலக்கியத்துக்கும் சமய இலக்கியத்துக்கும் பொதுவாக இருக்கின்ற பாடல் இந்த திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையிலே அந்த இணக்கத்தை கண்டிருக்கின்றோம். அவர்கள் வந்து அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல் அப்ரோச் என்று சொல்லுவார்கள். இந்த முறையை பற்றி சொன்னாலும் கூட அந்த முறையையும் கண்டு அப்படி இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை தவறு இப்படி என்று சொல்லவில்லை. அந்தந்த இடத்துல இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் அறிவு அனுபவ பக்குவ முறைகள் ரிசோர்ஸுக்கு ஏற்ப வழிபடுவார்கள். இப்ப நாங்கள் இந்த இனிவிட்ல ப்ரோவின்ஸ்ல இருக்கிறார்கள் போய் நாங்கள் போய் பூவும் பழமும் போட்டு வழிபடுன்றால் எங்க போவது? அது அது ஒரு பிரச்சனை இருக்கின்றது இல்லையா, அந்த இது இருக்கின்றது. ஆனால் இது பற்றிய முருக வழிபாடுல இந்த காவடியை பற்றி வருகின்றது. அதுல இடும்பன் காவடி எடுத்த கதை நாங்கள் பார்க்கின்றோம். இடும்பன் வந்து ரெண்டு மலைகளை இந்த காவடியாக தூக்கி கொண்டு போகின்றான். அந்த இதிலிருந்தான் இந்த காவடி எடுத்தல் மரபு வந்தது. அழகு குத்துவர்கள் அதோடு சேர்ந்து பின்னாடி வந்த தீ மிதித்தல், அழகு குத்தல் எல்லாம். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தால் இந்த விதமான உடல் வருத்தம் வந்து என்ன நோக்கத்திலே செய்யப்படுகின்றது முக்கியம். உதாரணமாக எடுத்து பார்த்தால் ராவணனும் சிவபூஜை செய்து தவன் தான் செய்தான். ஆனா அவனுக்கு கிடைத்தது அவனுடைய நோக்கம் வேறு, அவனும் அழிந்துதான் போனான். சூரபத்மாவும் இப்படித்தான் சிவபூஜை செய்தான், தவன் செய்தான், தன்னுடைய ஊனையே அறிந்து போட்டு தவம் ஜாகம் செய்கின்றான். ஆயினும் அவனும் கடைசியிலே அழிந்தான். மன்மதன் பூக்களைத்தான் சிவனுக்கு எய்தான் மலரம்பு, ஆனால் எரிந்து போனான். சாக்கிய நாயனார் என்ற பௌத்த மத பிக்கு துறவி, அவர் ஒரு கல்லைத்தான் சிவனுக்கு போட்டார், ஆனால் அவருக்கு கிடைத்தது சிவபதம், நாயனார் பதவி. என்ன இங்க வித்தியாசம் என்று பார்த்தால் அட்டிடியூட், அட்டிடியூட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அவர் சாக்கிய நாயனார் கல்லை போட்டால் அவருடைய அட்டிடியூட் வேற, அந்த உளப்பாங்கு வேற, நோக்கம் வேறு. மன்மதன் மலரைத்தான் நெய்தான், அவனுடைய நோக்கம் வேறு, சிவனுக்கு காமத்தை ஊட்டுவோம் என்றுதான் அவர் யோசித்தார். லோட் ஆஃப் லவ் இல்லையா மன்மதன், கியூபிட் அப்படி சொன்ன. அதே மாதிரியாக ராவணன் எடுத்தது வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக, ராஜ்ய பலத்துக்காக, பூகங்களுக்காக. சூரபன்மா எடுத்தது அண்டங்களுடைய ராஜ்ய பதத்தையும் ஆளுமை பதத்தையும் பெறுவதற்காக. வேண்டினருக்கு வேண்டியவர் கொடுப்பானவன் சொல்லுவார்கள், வேண்ட முழுதும் தருவோயினி என்று சொல்லுவார்கள். அப்படி கொடுப்பவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனிடம் என்ன நோக்கத்தோட வழிபடுகிறோம் என்றுதான் இருக்கு. அதிலே இப்படியான வழிபாடுகளும் இருக்கின்றன. தவறென்று இல்லை, அது மேலானது என்று சொல்ல சொல்ல கீழான சொல்வதில்லை, அப்படியானதும் இருக்கின்றன.
1: நோக்கம் முக்கியம்,
0: அதில் நோக்கம் முக்கியம். ஆனால் பஞ்சமா பாதகங்கள், மாபெரும் பாதகங்கள் செய்தால், நாங்கள் சொன்னோம் எங்களுடைய சமய நீதியின்படி பழி, பாவம், பாதகம் மாபாதகம் என்று நான்கு விதமாக பிரிக்கின்றோம். இந்த மாபாதகம் என்றால் என்னவென்றால் திருவிளையாட புராணத்திலே வருகின்றது. ஒரு ஒருவன் தன்னுடைய தாயையே புணர்ந்து தந்தையை கொன்று வென்றவன் மாபாதகம். அவனுக்கு இப்படிப்பட்ட பிராய சித்தத்தை சிவனே சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? செங்கதிர் கடவுள் வானன் தீண்டு முன் எழுந்து, சூரியன் உதிக்க முன் எழுந்து, தீந்தன் பங்கதிர் அருகு கோது பசுக்களை அறுத்தி, அருகு புல் வேண்டி பசுக்களுக்கு கொடுத்து, ஆர்வம் பொங்க முப்போதும் கோயில் புறத்தொட்டி தீர்த்தமாடி, கோயில் தீர்த்தத்திலே தகுதி இல்லை, புறத்தொட்டியிலே இருக்கின்ற நீரிலே தீர்த்தமாடி, சங்கரந்தனை 108 மெய்வலன் சார செய்தி, சங்கரனுடைய கோயிலை 108 தரம் அங்கப்பிரதத்தினம் செய்ய சொல்லி சிவனே அவனுக்கு மாபாதகம் தீர்த்த படலத்திலே திருவிளையாடல் புராணத்திலே சொல்லி இருக்கின்றார். அவை எங்களுடைய பெரிய பாதகங்களை தீர்க்க வேணும், பிராயச்சித்தம் செய்ய வேணும் என்று எண்ணமுடையவர்கள் அதற்காக இப்படிப்பட்ட நோக்கத்திலே செய்வது சிறப்பானது.
1: உண்மையில் எங்களுக்கு இன்றைக்கு நேரம் அண்மித்து விட்டது. நாங்கள் நேர்களை இப்பொழுது எடுக்க முடியாத ஒரு
0: நாங்கள் அடுத்த முறை சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.
1: வணக்கம் நேர்களை. நாங்கள்
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
3: ஓம் நம சிவாய்.

0: எந்த செயல் பண்ணும்பொழுதும் அந்த பரமேஸ்வரன் ஞாபகம் வந்துட்டே இருக்கக்கூடியதான மகான்கள். அவ்வளவுதான் சிவபக்தி துரியாள். சிவபக்தாள் மட்டுமல்ல, சிவபக்தாளர்கள் ரொம்ப பெரியவர்கள். சிவபக்தி துரிய ஜனதா, ஜனதான ஜன சமூகம், ஜனகூட்டம். இந்த ஜனதாங்கிறது ஹிந்தி பதம்னு நினைச்சுட்டு இருக்கா ரொம்ப பேர். சம்ஸ்கிருத பதம் ஜனதா அப்படின்னு ஜனங்களுடைய கூட்டம். ஜனதா சங்கத்திய சம்பாஷணே அவளோட சாங்கத்தியம். இந்த சாங்கத்தியம்னு அவளுடைய சங்கம் வச்சுக்கிறது. உலகத்துல எது மனுஷனை சீக்கிரமாக முன்னுக்கு கொண்டு வரும் யோசனை பண்ணி பார்த்தேன்ல, சத்சங்கம் ஒண்ணுதான். ஏன்னா அவ எப்பொழுதுமே பகவானுக்காக தொண்டு பண்ணிட்டே இருக்கா. பகவானுக்காக மட்டுமல்ல, அந்த வழியா ஜனங்களுக்காக எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்துட்டே இருக்கு. அவ பேசினாலும் நீங்க சௌக்கியமா இருந்தோ, நீங்க கோவிச்சுக்காம இருந்தோ, உங்க மனசுல ஆசை வேண்டாம், இதுதான் பேசிட்டு இருக்க. சாதாரண மனுஷன் பேசுங்க, அவ பாலிடிக்ஸ் பேசுவா, வேற ஏதோ பேசுவா, நடுநடுவில் கெட்ட வார்த்தை வந்து வெசுருவா, கோபம் வரும், அதெல்லாம் வராம இருக்க. எப்பொழுதுமே ஜனங்கள் எல்லோருமே சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்தோட பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா. அப்படிப்பட்டதான மனுஷால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவளுடைய சாங்கத்தியம் ஏன், அவளே ஒதுங்கி இருக்கா. கூர்மோங்க நீ வசர்வதா, இந்த ஆமையானது என்ன பண்றதா, அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கு. யாராவது ஒரு சின்ன கல் அது மேல போட்டதுமே ஆமைக்கு பயம் ஜாஸ்தி. நாலு காலையும் முன்னால இருக்கிற மூக்கையும் உள்ள எடுத்துட்டு அப்படியே அசையாம உட்காந்துருக்கு. அதனுடைய ஓடு இருக்கே, அதுக்கு மேல பெரிய டிராக்டர் ஓட்டினாலும் ஒன்றும் ஆகாது, அது அப்படியே இருக்கு. ஓடு உடையவே இது அப்படி தயார் பண்ணிட்டு இருக்க. இப்ப எல்லாம் ஹெல்மெட் தயார் பண்ணி வச்சிருக்க பாருங்க, கீழே முதல்ல ஹெல்மெட் உடையுது. என்ன சுவாமினர் விவகாரம் முழுக்க, அது எதுக்காக கீழே விழுந்தாலும் இந்த தலைக்கு அடிப்படப்படாதுங்கிறதுக்கு அதான வச்சுட்டு இருக்கோம். அது என்ன, அந்த பகவான் இந்த கூர்மத்துக்கு மட்டும் உன்னை தயார் வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய பாறாங்கல தூக்கி போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது, உள்ள இருக்கிற அதுக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா இந்த நகம் இருக்கு, நகத்துல மேல தொட்டா நமக்கு உள்ள ஒன்னும் வலிக்கல, ஆனா நகத்தை பிடிச்சி இழுத்த வலிக்குது, அது சதையோட ஒட்டின்னு இருக்கு. ஆனா அந்த ஆமைக்கு என்ன, அந்த உள்ள இருக்கக்கூடியதான சதையானது நீங்க கல்லால் அடிச்சா ஒன்றும் ஆகாதான், வலிக்கவே வலிக்கும். அதனால என்ன பண்றதுன்னு அது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னா, எவ்வளவு நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஆசையா அப்படியே இருக்கு. நீங்களே வெறுத்து போயிட்டு போயிட்டு போன பிறகு என்ன பண்றதுன்னு, வெள்ளமா அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கறது அசைஞ்சு. ஒரு பயமும் இல்லாம என்ன பண்றதுன்னு, இல்லையேன்னு தீர்மானம் ஆச்சுன்னா நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படி பகவான் அதை கொடுத்துருக்கார். அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், நம்ம புலன்கள்லாம் எங்கேயாவது ஓடி போறா போல இருந்தது ஆனால் புலன்களை இழுத்து பகவான் இடத்துல சமர்ப்பணும். கூர்மோங்கா நீவ சர்வதா அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். அது மாதிரி அந்த அவள்லாம் ஏகாந்தமாக விரும்புகிறார், ஜனங்களுக்கு நடுவுல இருக்கணும்னு நினைக்கல அவ. ஆகையால் அவளுடைய சாங்கத்தியம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி சாங்கத்தியமும் கிடைச்சு அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அந்த சிவபக்தாளா இருக்கிறவ உங்களோட இன்னைக்காவது வாழ்க்கையில ஒரு வார்த்தை பேசினா போறோம், அப்பா சௌக்கியமா இருக்கேளா, ஜபம் பண்ணிட்டு இருக்கேளா, சிவனை நினைக்கிறேளா, போறோம். ஏன், அந்த வார்த்தையே உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்ய சம்பாஷணே. இந்த புண்ணியம் என்ன பண்றதுன்னு, சிவலோகத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல சார், சிவலோகத்துக்கு கிட்ட பகவான் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி விடுறது. அதுக்கப்புறம் சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவே சங்கீர்த்தனே, சாரூபியம் தவ பூஜனே, பகவான பூஜை பண்ணியிருக்க. அவருக்கு தலையில ரெண்டு பில்வதளத்தை வச்சிருக்கேன், வேற ஒண்ணு பார்க்கல. அந்த பில்வதளம் பாருங்க, அதுக்கு மூணு இலை மூணு சேர்ந்து ஒன்னா கொக்கப்பட்டிருக்க, அதான் பில்வம்னு சொல்றது. அதுல ஒண்ணு சத்வகுணம், ஒண்ணு ரஜோகுணம், ஒண்ணு தமோகுணம், மூணு இதழ் இருக்கு பார்த்தல, சத்வரஜஸ்தமோ குணங்கள் மூணும் இருக்கு. அந்த மூணும் இருக்கக்கூடியதான பிரகிருதி இருக்கு பார்த்தல, அந்த பிரகிருதியை கொண்டு வந்து சிவனோட சேர்த்து விட்டேன். இதுதான் பூஜை பண்றது. என்ன, சிவசக்தி சம்யோகம். அவருக்கு எதில் எதில் ரொம்ப இஷ்டம், இந்த பில்வத்தை. அந்த பில்வத்தை கொண்டு வந்து பகவான் தலையில் வச்சோட அவ்வளவு சந்தோஷம், தலையில் வைக்கிறது அவரோட ஒன்னா சேர்த்துக்கிட்டேன். அப்படி அவருக்கு பூஜை பண்ணேன். இந்த பூஜையை பண்ணும்பொழுது நமஹா அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணும். எனதுங்கிறது ஒண்ணும் இல்லை, எல்லாமே உங்களுக்குத்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். உலகத்துல எனது எனது நான் எதையும் சேர்த்துக்கல, எல்லாம் உங்களுக்குத்தான் அப்படின்னு பகவானுக்கு பூஜை பண்ணி விட்டது. பூஜை பண்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, மகாதேவே சங்கீர்த்தனே மகாதேவா. மகாதேவாங்கிற பதம் ரொம்ப விசேஷமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. தேவான்னு சொன்னாலே ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். உலகத்துல ஒழிக்கக்கூடியதான பொருள்களை பலவை நம்ம பார்த்திருக்கோம். சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், மின்னல் இருக்க, நெருப்பு இருக்க, இவைகள்லாம் ஒழிக்கிறது. ஒளி இருந்தால் நமக்கு என்ன உபயோகம்? கொஞ்சம் யோசனை படிப்பாரு. நம்ம செயல்களை பண்ணுவதற்கு உதவுகிறது. புஸ்தத்தை படிக்கணும், சமைக்கணும், வேற ஏதாவது ஒரு செயலை செய்யணும், வீடு அரேஞ்ச் பண்ணணும், எது வேணும்னாலும் உங்களுக்கு ஒளி வேணும். இருட்டா கார் இருட்டா இருந்தா ஏதாவது பண்ண முடியுமா? சோ இங்க ஜோதிஷுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நமக்கு காரியங்களை செய்வதற்கு உபயோகப்படுகிறது. எது நமக்கு உபயோகப்படுகின்றதான ஒளி இருக்கோ அதுக்கு நம்ம ஜோதிஷுன்னு சொல்றோம். அந்த இரு வெளிச்சமே இல்லாத போனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அதே போல இருட்டும் தேவை, வெளிச்சம் மட்டும் இல்லை. இந்த நார்வேங்கிற இடத்தெல்லாம் போனேன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் சூரியன் அஸ்தமிக்கவே மாட்டாராம். இது வம்பானா இருக்கு. அவ எப்படி தூங்குறான்? தூங்கும் பொழுது வீடு முழுக்க கர்டன் போட்டு இருட்ட இவன் ஆக்கிண்டு அப்புறம் தான் தூக்கணும். அப்படி ஊரெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஒளியானது நமக்கு வேணும். ஒளி இருந்தா தான் நம்ம பல செயல்களை பண்ண முடியும். இத ஜனகர் யாஜ்ஞவல்கியர் கேட்கிற, இந்த மனுஷியனுக்கு இவன் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களுக்கும் உபயோகப்படக்கூடியதான ஒளி எது அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்தார், உங்களுடைய மனசுல பகவானை பத்தி சொல்லுன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க வந்து நேரா கேட்கிறவன் இப்படியே சைட் ட்ராக் பண்றேன். அதனால நானும் அப்படியே பதில் சொல்றேன். பெரியவாளோட பேசலாமா, விளையாடலாமா? அவர் என்ன, சூரியனுடைய ஒளின்ட்டார். இவருக்கு வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், சிவனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சிவனை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா என்ன குறைஞ்ச போச்சு? மனுஷியனுக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடியதான ஒளி எது அப்படின்னு கேட்டார். அவர் சூரியன் சொன்னார். கதிரவன் நன்னா இருக்கு. அவர் பார்த்தார், சூரியன் இல்லாத சமயத்துல என்ன பண்ணுவேள்? அப்ப ஒரு காரியம் பண்ண மாட்டேடோ? சூரியன் இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் இருக்கார், அந்த ஒளியில நம்ம காரியம் பண்ணிக்கிறோம். அன்னைக்கு அமாவாசை சுவாமி, சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல, என்ன பண்ண போறேன்? என்ன பம்பா இருக்கு, சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா மின்னல் இருக்கு. ஒரு மின்னல் அடிச்சதுன்னா நம்ம எங்க இருக்கோம் தெரியறது. இல்லைன்னா நெருப்பு இருக்கு, ஒரு தீபத்தை வச்சுக்கிறேன், எலக்ட்ரிக் லைட்டோ இல்ல குத்துவழக்கோ இல்ல லாந்தரோ இதோ ஒண்ணு வச்சுக்கிறேன். அந்த வழியில எல்லா காரியமும் கிராமாந்தரத்துல அப்படிதானே பண்ணுவா? சரி, அந்த வழியில பண்ணுவோம் சார். அமாவாசை இன்னைக்கு ராத்திரி சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, இந்த தீபமும் கிடையாது. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாதி காட்டுல மாட்டீங்க, எங்க போறதுன்னு தெரியல. சரி, இங்கே இருந்துட்டு இருக்கோம் பகல் வரைக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா சிங்கமோ புலியோ வரலாம், உங்களை காப்பாத்திக்கணும். எங்க போறதுன்னு தெரியல, கார் இருட்டா இருக்கு, இப்ப என்ன பண்ண போறேன் உங்களுக்கு எதுன்னு? அதுவா எங்கேயாவது ஒரு நாய் கொலைச்சதுன்னு வச்சுங்களேன், அந்த சத்தம் கேட்டதுமே நாய்ங்கிறது காட்டுல இருக்காது, கிராமத்துல தான் இருக்கும். அப்ப என்ன, ஓஹோ அந்த பக்கமா போகலாம். இப்ப எங்க உங்க உள்ளங்கை கூட உங்களுக்கு தெரியலையோ, அப்படிப்பட்டதான கும்பிரட்டா இருந்த போதிலும் இங்க எது உங்களுக்கு உபயோகப்படுகிறது? சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, நெருப்பு இல்ல, என்ன பண்றது? அப்ப ஏதோ ஒரு சொல்லுதான் சார். அந்த சொல்லு கூட இல்ல, ஒரு சத்தமும் இல்ல, என்ன பண்ண போறேன்? அப்ப என்ன பண்றதுன்னர், ஆத்மைவாயம் ஜோதிஹி, நம்ம ஆத்மா என்ன நான் இருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறதோ, நம்ம இங்க உட்காருவோங்கிறது சொல்றதோ, இருட்டா இருந்தாலோ இது இருந்தாலோ அப்படான்னு சொல்றதுக்கோ யார் ஹெல்ப் பண்றா? உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஜோதிஷ். இப்படி இந்த ஜோதிஷ் நான் தான் அறியக்கூடியதான ஒரு ஜோதிஷ் இருக்க, அதுதான் நிஜமான ஜோதிஷ். அப்படி அந்த ஜோதிஷ அதை ஒழிக்கிறதுக்கு இந்த ஜோதிஷ் எல்லாம் உபயோகப்படாது. உள்ள இருக்கக்கூடியதான உங்கள்ட நான் எனக்கூடியதான எண்ணம் தோணுகிறது, அது சூரியன் இருந்தா தான் தோணுமா? இருட்டிலேயே தோற்றது. சந்திரன் இருந்தா தான் தெரியுமா இல்ல விளக்கல தான் தெரியுமா? ராத்திரி ஒரு மணிக்கு டக்கரம் ஒழிப்பு வந்துருத்தேன், ஜீரோ லைட் கூட ஆஃப் பண்ணி விட்டேன், ஒண்ணுமே கிடையாது, இருட்டா இருக்க. அப்ப என்ன பண்றது? எழுந்துண்டு லைட் போட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிறேன். அப்ப எழுந்து நம்ம போய் லைட்டை போட்டுக்கணுங்கிறது தெரியறது யார் சார் காமிச்சு கொடுத்த உங்களுக்கு? உள்ளூர ஒரு ஜோதிஷ் இருக்கா இல்லையா? அதானப்பா உங்களுக்கு உபயோகப்படக்கூடியதான ஜோதிஷ். அந்த ஜோதிஷ் தான் வேதாந்தங்கள்ல சைத்தன்யம்னு சொல்றான். அம்பாளை பத சித்தி தத்பத லட்சியார்த்தா சிதேகரச ரூபிணி, இந்த சைத்தன்யத்தை அங்கே சொல்றோம். அதே போல இங்க சிவனை சொல்லும் பொழுது அவருக்க மகாதேவன் சொல்லுக்கு, திவுங்கிற ஜாதவுக்கு தேவன் சொன்னா ஒளியுடன் கூடியவர், ஒளிகளுக்கெல்லாம் ஒளியா இருக்க. தத்தேவா ஜோதிஷம் ஜோதி ஆயுர்ஹோபாசதே மிருதம். ஏன்னா மற்ற ஒளிகள்லாம் இவரிடந்து ஒளிய வாங்கிட்டு அது விளங்குகிறது. நதத்பாசகே சூரியா நசதங்கோ நபாவகா, எங்கெங்கெல்லாம் எதென்ன இருக்கோ எச்சந்திரமசி எச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம், எல்லாம் மாமகம் ஜோதி. என்னுடைய ஒளிய வாங்கிட்டு சூரியன் ஒழிக்கிறார், இந்த ஒளிய கொஞ்சம் வாங்கிட்டு சந்திரன் ஒழிக்கிறார். வசுதா எங்க அங்கேதான் இருக்கு, அது நமக்கு தெரியல. கரண்ட் டியூப்லைட்ல போச்சுன்னா டியூப்லைட் ஒழிக்கிறது, ரவுண்டா இருக்கிற பல்புல போச்சுன்னா அந்த பல்பு ஒழிக்கிறது. ஆனா இதுக்கு ஒளிய காரணமா இருக்கக்கூடியதான கரண்டை நீங்க கண்ணால பார்க்க முடியுமா? தொட்டு பார்க்கறதுன்னு ஆரம்பிச்சல மேல் நோக்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனா விவகாரம் என்னன்னு அது ஒழு இருக்கா இல்லையா? ஆனா அதுதான் டியூப்லைட்லயோ இல்லது வேற லைட்லயோ இந்த பல்புலயோ அதான் ஒழிக்கிறது. அதே மாதிரியே சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரன் இடத்துல விளங்கக்கூடியதான ஒளியோ மின்னல் ஒளியோ நெருப்பு ஒளியோ எல்லாமே இந்த உள்ள இருக்கிற ஜோதிஷ் தான். அந்த உள்ள இருக்கிறவர் ஈஸ்வர சர்வபூதா நாம் ஹிருதேசே அர்ஜுனதி, நம்ம இதயத்துல இருக்க. ஆனா அவர் காணப்படல. கரண்ட் பாக்ஸுக்குள்ள இருந்தா அதை ஒளிக்கு ஒளிய காணப்படுறதோ இல்லையே, அதே மாதிரி அவர் காணப்படல. ஆனா அவர் இன்னொரு பல்போட சம்பந்தப்பட்டால் எப்படி ஒழிக்கிறாரோ அதே போலயே மற்ற பதார்த்தங்களோ சில பதார்த்தங்களோட சம்பந்தப்பட்டால் ஒழிப்பார். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை அவர் உருவத்தை நம்ம அடையறதுக்கு இது உபயோகப்படுறதாம். இது பரமேஸ்வரனுங்க நீங்க பண்ணக்கூடியதான பூஜை. பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ, ஒரு எட்டு நம அதை சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க பரமேஸ்வரனுக்கு, ஒரு வில்வத்தை போடுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். எட்டு நாமா சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போறது? அதை சொல்லி பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணினா அழகா சாரூபியம் கிடைக்கிறதா. சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவே சங்கீர்த்தனே, அந்த பரமேஸ்வரன் மகாதேவான்னு சொன்னா. வேதாந்தங்கள் எல்லா உபனிஷத்துகளும் சேர்ந்து எந்த ஜோதிஷத்தை சொல்றதோ அந்த ஜோதிஷத்தை குறிக்கக்கூடியதான பதமானது மகாதேவா. இந்த மகாதேவா ஈஷா எனக்கூடியதான பதங்கள் வேற யாருக்கும் சொல்ல முடியாது, அது பரமேஸ்வரனுக்கு மட்டும் அனுசர சாதாரணமான ஒரு நாமா. ஆகியால் மகாதேவே சங்கீர்த்தனே, மூணு முக்திகளை சொல்லியாச்சு. சாலோக்கியம்னு ஒரு முக்தி, சாமீபியம்னு ஒரு முக்தி, சாரூபியம்னு ஒரு முக்தி, இந்த மூணும் கரெக்டாச்சு. ஏன்னா பரமேஸ்வரனை நான் தியானம் பண்றேன், அவருக்கு பூஜை பண்றேன் தினந்தோறும், மகாதேவாங்கிற நாமாவை சொல்லிட்டு இருக்கேன், சிவனடியார்களோட சேர்ந்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் உலகம் முழுக்க பகவானுடைய உருவம் அப்படின்னு நான் வச்சுட்டு இருக்கேன். ஆகையால் சாரூபியம் சாமீபியம் சாலோக்கியம் முக்திகள் கிடைச்சாச்சு. இன்னும் என்னொன்னு இருக்கு, இந்த சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி, இந்த மூணும் பண்ணினத்தினால சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சித்த சுத்தியினால அந்த சிவனடியர்கள் சொன்னதான ஒரு வார்த்தையை நான் கேட்டுண்டு அதனால சாயுஜ்ய முக்தியும் வந்தாச்சு. இந்த சாயுஜ்ய முக்தின்னா என்ன? பகவானோட ஒன்னா போயிடுறது. ஒன்னா போயிட்டுன்னா இந்த சாயுஜ்ய முக்தி எப்படி சார் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சங்கீதம் கேட்டு தெரியுமான்னு நான் கேட்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு தெரியும்ங்கிற. உங்களுக்கு சங்கீதம் தெரியும்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சது? ஏன் சார் எனக்கு தெரிஞ்சது தெரியாதா? எனக்கு தெரியும் இது தெரியாதுங்கிறது தெரியாதாங்க. அதான் எப்படி தெரியும்னே, இந்த புத்தகத்தை கண்ணால நான் பார்த்தேனால் இது எனக்கு தெரியும்னு சொல்றேன். நீங்க அதே போல சங்கீதத்தை பார்த்தீங்களோ, உங்களுக்குள்ள ஏதாவது பெட்டியில வச்சு இருக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியறதோ இல்லையே? அட்லீஸ்ட் கேட்ட வாழ்க்கெல்லாம் எனக்கு இந்த பாட்டு தெரியும், அந்த பாட்டு தெரியும், நான் பாடுவேன், இப்ப வேணும்னா பாடுறேன்னு சொல்லுவேன். சங்கீதம் தெரியாதுங்கிறது எப்படி தெரிஞ்சுன்றீர்கள் சார்? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, கொண்டோம் தெரியாதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அப்ப என்ன, இந்த பொருளானது நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது சொல்றதுக்கு பின்னால ஒருத்தர் இருக்க, என் மனதில் இவைகள் இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சி இருக்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுமே உங்க நீங்க போய் உங்க சாட்சிய மனசு அப்படி திருப்பி பார்த்துருக்க இருக்கான்னு. அப்ப அந்த சாட்சி சொல்ற, நீ இதுல உழைச்சிருக்காய், உங்ககிட்ட இருக்கு, தெரியும் அப்படிங்கிற, இல்லைன்னா தெரியாதுன்னு அவர் சொல்றார். அந்த சாட்சியா இருக்கிறவர் யாரு? பரமேஸ்வரன். அப்படிப்பட்டதான் அந்த சாட்சி இருக்காரு. அவரை நாம் என்னைக்கு அறிந்தோமோ அன்னைக்கு இன்னொன்னு அறிய வேண்டியது. ஜுஷ்டம் யதா பஸ்ய ஜன்யமீஷம் அஸ்ய மகிமானமிதி விதசோகா. நமக்குள்ள ரெண்டு பேர் இருக்கலாம், துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிடஸ்வ ஜாதே. இந்த சரீரம் எனக்கூடியதான ஒரு மரத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு. அந்த ரெண்டு பட்சிகள்ல ஒரு பட்சி யாருன்னா ஜீவன்கிற ஒரு பட்சி, இன்னொரு பட்சி ஈஸ்வரன் ஒரு பட்சி. இந்த ஜீவன்கிற பட்சி என்ன பண்றதுன்னு, இதுக்கு ஆசை ஜாஸ்தி. இது மேலையும் கீழையும் போய் மேல இருக்கிற காயும் கீழே இருக்கிற பிஞ்சியும் அப்படி கொத்தின்றே இருக்கு. பழமா இருக்கக்கூடியதான பழத்தை கொத்தினா திதிப்பான ரசம் வரும், சுவைச்சுட்டு சாப்பிடலாம். இந்த பிஞ்சையும் காயும் கொத்தினேன்னு வச்சுக்கலாம், மூக்கத்தான் வலிக்கும். இந்த கொய்யா பழம் இருக்கு பார்த்தீங்களா, அத காயா இருக்கிறத கடிச்சு காய்ச்சாப்படுறாரு சில பேர். அது என்னடா சொன்னார், முன்னால இருக்கிற பல்ல அதுக்கு தான் உபயோகப்படும். ஒண்ணு பழத்தை கடைக்கிறதுக்கு, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற மனுஷன் கடிக்கிறது. முன்னால இருக்கிற பல்ல எதுக்கு உபயோகப்படுறது? அதுக்குதான். அது கடிச்சா என்ன ஆகுனாரு, பல்லு வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஏதோ ஒரு காயை கடிச்சா அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அதுவே பழமா இருக்கமையானால் அழகா சாப்பிடுறேன். ஆனா இந்த ஜீவன் என்ன பண்றான், சிலது நல்லது சிலது கெட்டது, சுகம் துன்பம் இன்பம் எல்லாத்திலையும் மாத்தி மாத்தி அனுபவிச்சுட்டே இருக்கார் சார். ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற ஈஸ்வரத்தில வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கே நான் கவனிச்சுட்டே இருக்கேன், இதுக்கு என்ன பலமோ ஒரு நாளைக்கு உனக்கு நான் கொடுப்பேன், அது வரைக்கும் நான் இன்னைக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஒரு பொய் யாராவது சொன்னாலும் முதுகுல ஒரு அடி விழுந்ததுன்னு சொன்னா போய் சொல்லுவாரோ? சொல்ல மாட்டான். அப்ப என்ன, அவர் என்ன சொல்லியிருக்கார், குழந்தைய விளையாடுறதுக்கு விட்ட மாதிரி நம்மளை இந்த உலகத்துல விளையாடுன்னு விட்டார். ஆனா இதனுடைய விளைவெல்லாம் ஒரு நாளைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அபிசாக சீதி, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். வேடிக்கை பார்க்கல, யார் யார் என்னென்ன கர்மா பண்றாளோ அவைகளுக்கு உதவி கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கார். அபிப்பிரகாசத்தேன்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். அப்ப ஒரு ஜீவனானவன் எல்லா சுகதுக்கங்களையும் சரீரத்தில் அனுபவிக்கிறான், இன்னொருவர் இவன் அனுபவிக்கிறத பார்த்து கொண்டிருக்கார் அப்படின்னு. இந்த ஜீவன் சுகதுக்கங்களையே நாடிட்டு மறுபடியும் சுகம், எதை பண்ணினா சுகம் வரும், எதை பண்ணினா துன்பம் வரும், அயல் நான் சுகம் வருவதற்கே என்ன வழி அப்படின்னு சுத்தி கொண்டான் இருக்கான்லவா. இவன் என்னைக்கோ ஒரு நாள் எந்த புண்ணியம் பண்ணினானோ தெரியல, எந்த சத்சங்கம்னு தெரியல, ஒரு நாளைக்கு அந்த பரமாத்மாவை பார்த்துட்டார் சார். ஜுஷ்டம் யதா பஸ்யதி அன்யமீஷம், ஜுஷ்டம் சேவ்யம், எல்லோராலையும் வணங்கத்தக்கதான அந்த பரமேஸ்வரன் வேற எங்கேயோ இல்லை, உங்க இதயத்தில் தான் இருக்க. பகவான் கீதைக்கு உபதேசம் பண்ணினார், பகவானை பாருன்னார், எங்கே போய் பார்க்கறத, அந்த தேர்தலையே அவர் இருக்கார், வேற இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாம். எந்த தேர்ல இருந்த ஒரு உபதேசம் பண்ணி பகவான அடையன்னு சொன்னாரோ அந்த தேர் தட்டிலேயே தேரை ஓட்டுறவரா அவர் தான் இருக்கார். ஆனா அந்த ஜீவனுக்கு தன்னை விட உயர்ந்ததான நிலையை கொடுத்துருக்கார். அவர் மேல என்ன உட்கார்ந்துட்டு இருக்கார் அர்ஜுனன், கீழன்னு இருக்கார் என்னன்னா, அப்பதான் பாக்குறதுக்கு வசதியா, தலை மேல தூக்கி பார்க்குமா, கொஞ்ச நேரம் பார்த்தா கழுத்து வலிக்கிறது கீழ் விட்டுரும், அதனால அவர் கீழே விட்டு அந்த பக்த பரியாலோச்சனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு உபதேசம். இவர் கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், வேற எங்கேயோ போய் அடைய வேண்டாம், உங்க இதயத்திலேயே இருக்கு. கோயிலுக்கு போகணும், பத்ரிநாத் போகணும், கேதார்நாத் போகணும் ஒருத்தரும் சொல்லல, உங்க இதயத்தில் இருக்கிற பாருங்க, உங்க இதயத்தில் தான் இருக்கார். அவரை நீங்க துஷ்டம் யதா பஸ்யதி அன்யமீஷம், அந்நியமீசம் என்னை விட வேறானவர்னு இல்லை, என்னுடைய உடலோ என்னுடைய மனதோ என்னுடைய புலன்களோ என்னுடைய பிராணமோ என்னுடைய அகங்காரமோ இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஒரு ஈஸ்வரன் இருக்க, கர்மபலங்களுக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கார். அவர் அவரை நீங்க எப்பொழுது பார்ப்பீடோ ததா பவதி வீதசோகா, இனிமேல வாழ்க்கையில கஷ்டம் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரனை பார்த்தால் சாயுஜ்யம் தவ மமதித்தமத்ர பவதி, சாயுஜ்யமானது கிடைக்கிறது. சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம், அவரை பார்த்தால் எப்படி சாயுஜ்யம், அறிவால் எப்படி சாயுஜ்யம் கிடைக்கும். முன்னாலேயே அந்த தத்துவம் இருக்க இத்தனை நாளா அறியல. டிராமால டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருக்க, வெளியில கர்டன் போட்டிருக்க, உள்ள என்னன்னு தெரியல. அந்த சமயம் வந்ததுமே கர்டனை திறக்கிற, கர்டனை திறந்ததுமே அங்கே டான்ஸ் ஆடிட்டே இருக்க வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன விவகாரம், கர்டன் திறந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெறும்னு போர் அடிச்சுட்டே உட்கார்ந்து எல்லாரும் எழுந்து போயிடுவான். கர்டன் திறந்ததுமே அப்படி சத்தம் போட்டுட்டே அப்படியே வர டான்ஸ் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி தான் முன்னால் இருக்கக்கூடிய நான் அந்த ஸ்வரூபம் இந்நேரம் கர்த்தன் மறைஞ்சிருந்ததுனால அதை பார்க்க முடியல. அதை கர்த்தன் திறந்ததுமே எப்படி தெரியறதோ அதே போல உள்ள இருக்கக்கூடியதான ஈஸ்வரன் உண்மை இதயத்துல இருக்க, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்க. வேதாத்தியனம் பண்ணினா என் இதயத்துல தான் இருக்க, ஒன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லல. பணக்காரர்களுக்கு தான் இருக்கேன், ஏழைகளுக்கு இல்லைன்னு சொல்லல. எல்லோருடைய இதயத்திலையும் இருக்க. ஆனா நீங்க என்ன பண்றது, காலம் பழைய இது வேணும் அது வேணும், அதுக்குணும் பணத்தை சம்பாதிக்கணும், புழ வாக்கணும், இப்படியும் நினைச்சுட்டு நினைச்சுட்டு வெளியிலேயே ஓடிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மகான பார்த்த, அவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுண்ட, அந்த பகவன் நாமாவை தெரிஞ்சுண்ட, ஒரு க்ஷணம் அப்படி உள்நோக்கி பார்த்தேனால், உங்க இதயத்துல பார்த்தீங்களையானால், அவர் காணப்பட்டாரையானால் என்ன சுவாமி ஆச்சுன்னு. சாயுஜம் சித்தம், ஏன் கர்த்தனை திறக்கிற வரைக்கும் தான் சார் நான் இங்கே அங்கேயும் வேடிக்கை பார்க்கணும். கர்த்தன் திறந்து ஆச்சுன்னா அடுத்த க்ஷணம் தானா தெரியறது, அது முன்னால இருந்ததே தெரியும். புதுசா இப்ப உண்டு பண்ணல, நீங்க உண்டு பண்ணினீங்களேயானால் முதல்ல சொன்ன அழிஞ்சு போயிடும். எது உண்டாச்சோ அது அழிய வேண்டியதுதான். ரொம்ப நன்னா பால் பாயசம் பண்ணேள், ரொம்ப நன்னாத்தான் இருக்க, ஆனா கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றேன். அது அப்படியே வச்சோன்னா ரெண்டு நாள் ஆச்சுன்னா புளிச்சு போயிடும். என்ன சுவாமி நேர் என்ன அழகா நீங்க பண்ணியிருந்த போதிலும் அது கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா அது அழிஞ்சு போயிடுறது. அதே மாதிரியே எந்த ஒரு பதார்த்தமும் உண்டானா அழிஞ்சு போயிடும். ஆனா இங்க இருக்கக்கூடியதான சிவன் நீங்க உண்டாடுறதுக்கு முன்னாலே இங்க இருக்க. கொய்யவன் குடத்தை பண்ணின பிறகு அதுக்குள்ள இடவழியை விட்டானா? குடத்தை பண்ணி விட்டேன், அந்த குடத்துல ஜலத்தை பிடிச்சி வச்சுக்கணும், ஜலம் பிடிக்கணுமே, ஏன்னா அதுல இடவழி இருந்தா தான் ஜலம் வைக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் இடவழியை தூக்கி அங்கே போட்டானோ? இல்ல, இடவழியில குடத்தை பண்ணினான். அதே மாதிரியே சிவன் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்க, இங்க இருக்காரு அங்க இருக்கான்னு இல்ல, அவர் இருக்கிற இடத்துல என் சரீரம் உண்டாச்சு. ஆகையால் என் சரீரத்துக்குள்ள எப்பொழுதுமே சிவன் இருக்க, அவரை நாம் கவனிக்கல. பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்கு சார், கடைக்கு போனேள் ஒண்ணுமே இல்லையன்னு நினைச்சுட்டு பைசா கொண்டு வந்த மறந்து விட்டேன்னு நினைச்சுட்டு தலையில அடிச்சுட்டு நடந்து வந்திருக்க. ஆத்துக்கு வந்தா தொட்டு பார்த்தா தெரியுது 100 ரூபாய் நோட்டா 10 நோட்டு இருக்கு. அடாடாடா இப்படி போயிட்டேன்னு, இதை விட மடத்தனமா எத்தனையோ தினம் நடந்திருக்கு. அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம அறியாததுனால அதை அனுபவிக்க முடியல. உமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனை பார்க்காததுனால் இன்னும் ஜீவனா நிக்கிறேன். எப்ப அந்த சிவனை பார்த்து ஜீவனுக்கு ஜீவத்துவம் போச்சு, அந்த சிவனானவன் பிரம்மம் ஆயிட்ட, ஆனந்தமான நிலை இருக்க. அப்படிப்பட்டதான ஆனந்தமாக கிடைக்கிறது. சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம், அதோட மட்டுமல்ல, ஹே பரமேஸ்வர கிருதார்த்தா, கிருதம் அர்த்தம் சம்பாதிதம் ஏன, எந்த ஒரு காரியமானது நம்ம பண்ணணும்னு பண்ணுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதை முடிச்சா போலாச்சு. நாம எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு பிறவி எடுத்திருக்கோம், நமக்குள்ள இருக்க பரமனை பார்ப்பதற்காக. அதை பார்க்கணும்னா என்ன வேணும் நமக்கு, இந்த சரீரம் வேணும். இந்த சரீரம் வேணுமையானால் அதுக்கு ஆகாரம் வேணும். அந்த ஆகாரம்னா நமக்கு ஒரு ஆகாரம் மட்டும் போறல, கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்ல உருவம் வேணும், காதுக்கு கேட்கறதுக்கு நல்ல சொல்லு வேணும், இவைகள் இருந்தா தான் மனுஷன் சந்தோஷமா இருக்கான். அந்த ஆகாரம்னு சொன்னா அது வக்கணையா, அது வெறும் ஏதோ மோரும் சேலம் மட்டும் போனா போறாது, அது வேணும் இது வேணும் இது வேணும் இப்படி அத்தனையும் வேணும் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா. இதற்காக உழைக்கிறதுக்காக போறோம், அது உழைக்கிறதுக்காக போகும்பொழுது அப்படியே 24 மணி நேரம் ஆயிடுது. சோ இவனுடைய வாழ்க்கை எப்படி, இவன் சாப்பிடணும், இவன் வாழறதுக்கு வேண்டியதான வசதிகளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் இவனுக்கு தெரியுது. அதுவே தவிர வாழ்நாள்ல பரமேஸ்வரனை பார்க்கணுங்கிற எண்ணம் தோன்றதா? ஒருவேளை தோணினாலும் அதுக்காக முயற்சி எடுக்கிறதுக்கு இவனுக்கு சமயம் இருக்கா? இல்லையே. அதனால வாழ்நாள் முழுக்க இப்படியே பண்ணிட்டு எந்த காரியம் பண்றதுக்காக பகவான் இந்த உருளை கொடுத்தாரோ அதை பண்ணாமலேயே நம்ம இறங்கி விடுக்கு. அதனால என்ன, மரண காலத்துல மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதான நிர்பந்தம் வந்தாச்சு. ஆனால் என்னைக்காவது ஒரு ஜென்மாவது நம்ம அந்த பகவத் அனுகிரகத்தினால, பரமேஸ்வர அனுகிரகத்தினால நமக்கு பகவானை பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பம் வேற எங்கேயோ இல்லை. உங்க இதயத்திலேயே இருக்கார், ஒளிச்சுண்டு இருக்கார், உங்களுக்கு ஒவ்வொரு கணமும் சகாயம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கண்ணு பார்க்கணும்னா அதுக்கு திறமையை கொடுக்கிறார், காது கேட்கணும்னா திறமையை கொடுக்கிறார், கால் நடக்கணும்னா திறமையை கொடுக்கிறார். கரண்ட் இல்லைன்னா மிக்சி ஓடுமா, கிரைண்டர் ஓடுமா, வேற எது ஓடும்? அதே போல உள்ள சக்தி இல்லாத நடக்குமா? சிவன் எல்லாமும் பண்ணிட்டு இருக்கார். இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவரை நான் பார்க்கல. அவரை பார்த்தாச்சுன்னா பிறவி எடுத்ததனுடைய பயனை அடைந்தாச்சு. என்ன பயன்? மறுபிறவி இல்லை. எவ்வளவுதான் எத்தனை பிறவி எடுத்தாலும் பயன் இது ஒண்ணுதான், இதை அடையணும். நீங்க அதை அடைஞ்சாச்சுன்னா கிருத கிருத்தியா கிருதம் கிருத்தியம் ஏனா, அதே போல கிருதார்த்தோஸ்மியம் சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம், ஹே பரேஸ்வர உன்னை பார்க்கறதுனாலயே எனக்கு கிருதார்த்த நிலை அடைஞ்சாச்சு. எப்படிப்பட்டதான் நிலை? சாஸ்திரங்கள் சொன்னதான 4 மோட்சங்களும் சாரூபியம் சாமீபியம் சாலோக்கியம் எனக்கூடியதான 3 சாதாரண மோட்சமும் சாயுஜ்யம் எனக்கூடியதான மோட்சமும் சித்தமத்ர பவதி. ஆகையால் இது ஸ்வத சித்தம், மோட்சம் புதுசா வர வேண்டியதில்லை, சித்தம். அது சித்தம் து நிவர்த்தகத்வாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல சொன்னதான அம்சம் இங்க சுலபமா நமக்கு சொல்றது. ஆயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம் அப்படின்னு கிருதார்த்த நிலையை கொடுக்கக்கூடியதான சிவபக்திய, இந்த சிவபக்தி தான் உங்களுக்கு அந்த சிவனுக்கு பண்ணினதான பூஜை, சிவனிடத்துல வச்சதான ஒரு பில்வம், அவரை மகாதேவான் கூப்பிட்டதும், சிவனடியார்களோட பேசுவதும், அவளுடைய சாங்கத்தியமும், உலகம் முழுக்க பகவான் தான், இதுல ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லோரிடத்துலயும் எங்கும் பகவான் இணக்கக்கூடியதான நினைப்பு இருக்க, இந்த நினைப்பு நமக்கு உயர்ந்ததான ஒரு பலங்களையும் லோகங்களையும் கொடுக்கும். அதற்கெல்லாம் மேல அந்த சிவன் இதயத்துல காணப்படுவார். அவரை பார்த்த பிறகு இந்த ஜென்மாவில கிருதார்த்தனாக ஆகிவிடலாம் அப்படின்னு சர்வோபனிஷத் சாரம் இங்க நமக்கு ஒரு ஸ்லோகத்துல அழகா சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான பரமேஸ்வரரை நம்ம தியானித்துக் கொண்டு நாளைக்கு
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. நித்திய திரவிய விவர்த்தையோ வியார்த்தகாக விசேஷாக நித்திய திரவிய

விசேஷம் தான் அதுல பிரிச்சு காட்டுறது அந்த தர்மத்தை. நித்திய சம்பந்த சமவாய, சமவாயம்னு சொல்லி சொன்னா நிறைய தரம் பார்த்திருக்கோம். சமவாயம்ங்கிறது நித்திய சம்பந்தம், ஒரு ஒரு குணத்திலையும் ஒரு குணிலையும் ஒரு ஜாத்திலையும் அதோடைய வெற்றிலையும் தர்மத்திலையும் தர்மியிலையும் இந்த மாதிரி பல இடத்துல நித்தியமான எல்லா இடத்துலையும் இருக்கிறது பேரு சமவாயம் அப்படின்னுட்டு. இதான் கிண்டல் பண்ணுவான், என்ன குணத்துக்கும் குணிக்கும் நடுவுல சமவாயம்ன்ற சம்பந்தம் இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தம், ரூபம் ரூபத்தன்மை இந்த மாதிரி எது பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தத்துக்கு பேரு சமவாய சம்பந்தம். இந்த சமவாய சம்பந்தம் எந்த சம்பந்தத்துல இருக்குன்னு கேட்பான். அதாவது ரூபம் ரூபத்தன்மை இதுக்கு நடுவில் சமவாயம், இந்த சமவாயமும் ரூபமும் சமவாயமும் ரூபத்தன்மையும் எந்த சம்பந்தத்துல இருக்கு, இது மற்ற சாஸ்திரக்காரங்க வேதாந்தி இவங்க கிட்ட கேட்பான். அப்போ சரி சமவாயத்துக்கு நடுவுல ஒரு பமவாயம்னு ஒரு கற்பனை பண்றீங்க இல்ல சமவாயம் கற்பனை பண்றீங்க, சமவாயமும் கமவாயமும் இல்ல சமவாயமும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு, கமவாயம் சரி கமவாயம் சமவாயமும் பமவாயம் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கணும் நீங்க, இன்ஃபினிட்டியா போயிடும் இன்னொன்னுக்கு இன்னொன்னு இன்னொன்னு இன்னொன்னு சொல்லப்படுற அந்நிய அனவஸ்தா தோஷம் வந்துடும். அதனால சக்கரக தோஷத்துல இருந்து அந்யோன்ய ஆசிரிய தோஷத்துலயும் சக்கரக தோஷத்துல அனவஸ்தா தோஷம் வரைக்கும் எல்லா தோஷமும் வந்துடும். ஒன்னு இன்னொருத்த ஆசிரம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்யோன்ய ஆசிரியம், சமவாயத்துக்கு சப்தத்துவம், சப்தத்துக்கு சமவாயம், சமவாயத்துக்கு சப்தம், சப்தத்துக்கு சமவாயம் அப்படின்னு நீங்க ஒன்னு தென்னு ஆச்சரியம் பண்ணுன்னு சொல்லி சொன்னா அந்யோன்ய ஆச்சரியம். சமவாயம் சப்தத்துவத்தை ஆச்சரியம் பண்ணும், சப்தத்துவம் சப்தத்தை ஆச்சரியம் பண்ணும், சப்தம் சமவாயத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா சக்கரக தோஷம். இதுக்கு நடுவுல இந்த சமவாயத்துக்கு சமவாயத்துக்கும் சப்தத்துவத்துக்கும் நீங்க வேற ஒரு சம்பந்தத்தை ஒத்துண்டீங்கன்னா அனவஸ்தா தோஷம், இப்படி தோஷங்களானது மாறிட்டே இருக்கும். அதனால சமவாய சம்பந்தம்னா நித்திய சம்பந்தம், நித்திய சம்பந்தம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னா வயுத்த சித்த விருத்தி ஏயோர்வயோகோ மத்தியே ஏகம் அவினஷத்து தடவஸ்தா அவஸ்தம் அபரா ஆசிரிதம் ஏவ அவதிஷ்டதே தௌ அயுத்த சித்தௌ. அயுத்த சித்தம்னா இனி பிரியாத சம்பந்தம், ஒண்ணு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அடுத்ததும் அது ஆசிரித்தமாவே இருக்கும், இது இருந்ததுன்னா அது இருக்கும், இது இல்லைன்னா அதுவும் இருக்காது. அந்த மாதிரி பிரிக்க முடியாத இணையான சம்பந்தத்துக்கு பேரு அயுத சித்தம் பேரு, யுத சித்தம் அயுத சித்தம் அப்படி அயுத்த சித்தமான பிரிக்க முடியாத சம்பந்தம். யசா அவயவ அவயவினோ எப்படின்னு சொல்லி சொன்னா அவயவ அவயவினோ, அவயவம் அவயவி, அவயம் உடையது அவயவி, பாகங்களுடையது பாகி, அந்த மாதிரி அவயவங்களுடையது அவயவி, அந்த மாதிரி அவயவத்துக்கும் அவயவிக்கும் உள்ள சம்பந்தம், குணத்துக்கும் குணிக்கும், குணம் குணம் உடையது குணி, குணத்துக்கும் குணிக்கும் உள்ள சம்பந்தம், கிரியா கிரியாவந்தோ கிரியா கிரியா உடையது அது ரெண்டுத்துக்கும் நடுவுல சம்பந்தம், ஜாதி வெக்தி, ஜாதிங்கிறது கூட்டம் வெக்திங்கிறது தனி, இந்த கூட்டம் தனி இது ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தம், இப்படி எல்லாத்துக்கும் உள்ள சம்பந்தமானது விசேஷ நித்திய திரவிய, இது எல்லாத்துக்கும் உள்ள சம்பந்தம் நித்திய திரவியத்துல விசேஷமா இருக்கிறது. இந்த எல்லா சம்பந்தம் எப்படிப்பட்டது பிரிக்க முடியாத சம்பந்தம். இப்போ நித்திய திரவிய விசேஷம்னு பார்த்தோம், நித்திய திரவிய விருத்தின்னு சொல்லி சொன்னால அப்போ அது என்ன சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. சாதிர் அனந்தா பிரத்வம்சக, அடுத்தது அபாவம், சமவாய அபாவா சப்தபதார்த்தாக அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அடுத்தது அபாவம் பார்க்கணும், அபாவம் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா அபாவம்னா இன்மைன்னு சொல்லி சொன்னோம். அபாவம் எத்தனை வகைப்படுறதுன்னா நாலு வகைப்படுறது, பிராகபாவம் பிரத்வம்சபாவம் அத்தியந்த பாவம் அந்யோன்ய பாவம் சொல்லிட்டு. இப்போ பிராகபாவத்தை விட்டுட்டு பிரத்வம்சபாவம் வருது, அனாதி சாந்த பிராகபாவ உற்பத்தேகே பூர்வம் காரியசிய, அனாதி சாந்த பிராகபாவம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படிங்கறத இங்க விளக்குறாங்க. அனாதி பிராகபாவம்ங்கிறது அனாதி காலமாக இருக்கிறது, சாந்தக முடிவுடையது, அனாதி காலமாக இருப்பது ஆனால் முடிவுடையது அதுக்கு பேரு பிராகபாவ. உற்பத்தியே பூர்வம் காரியசிய, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா காரியமானது தோற்றமடையறதுக்கு முன்னாடி உள்ள நிலை, காரியமானது பானையானது உண்டாடுறதுக்கு முன்னாடி அனாதி காலமா பானையின்மை இருக்கு, ஆனா பானை உண்டானவுன்னா அந்த பானையின்மையானது முடிஞ்சு போயிடுறது அது பிராகபாவம். பிரத்வம்சாபாவம்னு சொல்லி சொன்னா அதுக்கு விரோதமானது, காரியத்துக்கு பின்னாடி உண்டானது சொல்றார். என்னது சாதிர் அனந்த பிரத்வம்ச உற்பத்தி அனந்தரம் காரியசிய, துவக்கமுடையது அது தூக்கம் அல்லாது பிராகபாவம், பிரத்வம்சபம் துவக்கமுடையது அது அந்தமுடையது பிராகபாவம் இது அனந்தம், அது காரியத்துக்கு முன்னாடி இது காரியத்துக்கு பின்னாடி, பிராகபாவம் பிரத்வம்சாவும் வேறுபட்டது. பானை உண்டாரத்துக்கு முன்னாடி பிராகபாவம் முன்னின்மை, பல கோடி காலமா இது முன்னின்மையில இருந்தது ஆனா முடிவடைஞ்சிடுது, பானை உண்டாச்சு இப்ப அழிஞ்சு போச்சு, உடைச்ச பின்னாடி பானைய உடைச்சதுன்றது தோக்க முடியாது சாதி, ஆனா இந்த பானையோட இல்லாத நிலை நிலை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா அனந்தமா, இனி எத்தனை சிருஷ்டி வந்தாலும் இந்த பானை உண்டாகாது அப்படி அனந்த காலத்துக்கு அந்த பிரதம சபாவமானது இருக்கும். திரைகாலிக சம்சர்க்க அவ சின்ன பிரதியோகிதாக்கோ அத்தியந்த

0: यथाभूतले घटो नास्तीति त्रैकालिक संसर्ग अवच्छिन्न பிரதயோகிதாக்க அத்தியந்த அபாவம் அத்தியந்த அபாவம்னு சொல்லி சொன்னா மூன்று காலத்திலும் சம்சர்க்கம் சம்பந்தப்பட்டது சம்பந்தத்தினால் வரையறுக்கப்பட்டது மூன்று காலம் அப்படிங்கிற சம்பந்தத்தினால் வரையறுக்கப்பட்ட பிரதியோகிதாக்க இன்மைக்கு பாத்திரமா இருக்கிறது மூன்று காலத்திலும் இன்மைக்கு பாத்திரமா இருக்கிறது அப்படிப்பட்டது அத்தியந்த அபாவம் நிரந்தர இன்மை எந்த காலத்தையும் இருக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு பேரு நிரந்தர இன்மைன்னு சொல்லுவோம் எப்படி அப்படின்னா இந்த பூமியில பானை இல்ல அப்படிங்கிறது முன்னாடி பானை இல்ல இப்ப இல்ல அடுத்த செகண்டும் இல்ல அப்படி மூன்று காலத்துல மூணு க்ஷணமும் மூணு காலமா இருக்கு அப்படி மூணு காலத்துல ஏன்னா இத தர்க்கத்தை சொல்லுவான் தர்க்கத்துல இங்க பானை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பான் பானை இருக்குன்னு சொல்லி சொன்னா முன்னாடி சொன்ன சம்பந்தத்தை வச்சுண்டு இது இந்த சம்பந்தத்துல இருக்கு அந்த சம்பந்தத்தில் இல்லன்னு பிரிச்சு சொல்லுவான் சமவாய சம்பந்தேன நாஸ்தி சம்சர்கா சம்பந்தேன அஸ்தி அப்படிமா இப்ப அப்படி இல்ல சம்யோக சம்பந்தேன அஸ்தி அப்படிமா இப்ப அப்படி இல்ல இப்ப என்ன சொல்றான் இந்த பானையானது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுவான் எப்படின்னா இப்ப வச்சுட்டேன் மூணாவது க்ஷணம் பழைய போன காலம் நிகழ்காலம் கடந்த இறந்த காலம் எதிர்காலம் இந்த மூணு க்ஷணத்தை எதிர்காலத்தை நான் வச்சிருவேன் டக்குன்னு எதிர்கால க்ஷணத்தை நான் வச்சிருவேன் வச்சுட்டேன்னா பானை இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லட்டி மூணு காலத்துல இல்ல இந்த பானத்தை இந்த இடத்த பானை இல்லவே இல்லை அப்படின்னு எப்படின்னா நான் அடுத்து பானை வச்சா கூட மூணு க்ஷணம் மூணு க்ஷணத்துல இல்ல அப்படிமா அப்போ தர்க்கத்தை அப்படி மாத்தி பேசுறது அதனால மூணு காலத்தில் இல்லாத அந்த இன்னைக்கு பேரு பிரத்வம்ச அபாவம் அடுத்தது சாதாத்ம சம்பந்தாவ சின்ன பிரதியோகிதாக்கோ அந்யோன்ய அபாவ யதா கடோ படோ நாஸ்தி நேதி தாதாத்மிய சம்பந்தம் சொரூப சம்பந்தம் தாதாத்மிய சம்பந்தம் தத ஆத்மனே பவ இது தாதாத்மியம் அதுல நிற்கிறது அதுவே இயல்பு அதனுடைய இயல்பு சொரூபம் அப்படிப்பட்ட சம்பந்தமானது கூடியதான இன்னைக்கு பாத்திரமானது அப்படி பிரிக்க முடியாத அந்த சம்பந்தத்தோட கூடியதான இன்னைக்கு பாத்திரமானது அதாவது துணியானது பாணியில இருக்காது துணி துணித்தன்மையிலே துணித்தன்மையுடைய இடத்துலதான் துணி இருக்கும் பாணி பாணித்தன்மையுடைய இடத்துலதான் இருக்கும் துணி பாணித்தன்மையுடைய இடத்துலயோ இல்ல பாணி துணித்தன்மையுடைய இடத்துலயோ இருக்க முடியாது துணி பாணி இல்ல பாணி துணி இல்ல இது அத்தியந்த அந்யோன்ய அபாவம் ஒன்னு இன்னொன்னுல இல்லை ஒன்று மற்றொன்று இன்மை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சர்வேஷாம் பதார்த்தானாம் யதாயதம் உக்தம் உக்தேஷு அந்தர்பாவாத சப்தைவ பதார்த்தா இது சித்தம் அப்படி இந்த சொல்லப்பட்ட ரெண்டு விஷயத்திலையும் இப்ப பார்த்த எல்லா விஷயத்திலையும் ஏழு பதார்த்தத்தை நாம பார்த்தோம் இந்த ஏழு பதார்த்தம் இந்த உலகத்துல என்னென்ன விஷயம் இருக்கோ அந்த ஏழு பதார்த்தத்துக்குள்ள அடங்கிடும் அப்படிங்கறதுனால எத்தனை பதார்த்தம் ஏழு தான் ஏழுத்துக்குள்ள எல்லாமே அடங்கிடுமே நியாயத்துல என்ன ஒத்துக்கிறாங்களோ வைசேஷிகத்தை என்ன ஒத்துக்கிறாங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஒரு ட்ராக் போட்டு ஓட்டிட்டு இருக்கேன் இந்த ஏழுலயே எல்லாமே அடங்கிடும் அப்படிங்கிறாரு அதனால ஏழுதான் ஒரு நிறுவனம் ஆயிட்டு இந்த ஏழுத்தையும் நீங்க வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா இருபத்தோரு வகையான துக்க துவம்சமானது உண்டாகும் இருபத்தோரு வகையான துக்கமானது நாசமாறதுதான் மோட்சம்னு சொல்லியிருக்கு இந்திரியமாறு இந்திரிய ஞானமாறு அதனுடைய விஷயமாறு 6, 3, 18 சரீரம் 19 அப்புறம் மீதி ரெண்டு சம்ஸ்காரம் புத்தி புத்தி மீதி ரெண்டு புத்தியும் சம்ஸ்காரமும் அப்படி இல்ல சுகம் துக்கம் ரெண்டு வந்துடும் கரெக்ட் சுகம் துக்கம் ரெண்டு வந்துடும் முடிஞ்சுக்கோச்சு 21 வகையான துக்கமும் துவம்சமாறுது அதுதான் யானம் அதுதான் மோட்சம் இவங்களுடைய சித்தாந்த பிரகாரம் அவ்வளவுதான் பாஷ்யம் மூலம் தூரம் முடிஞ்சிருது அது என்ன சொல்றாரு கணாத நியாய மதையோ பால உற்பத்தி சித்தையே அன்னம் பட்டேன விதுஷா அன்னம் பட்டேன அப்படின்னு இருக்கு அன்னம் பட்டேன விதுஷா ரச்சித ஸ்தர்க்க சங்கிரக கணாத நியாய மதையோ கணாத நியாய மதையோ கணாதன்னால சொல்லப்பட்ட மதம் வைசேஷிகம் கௌதவர்னால சொல்லப்பட்ட மதம் நியாயம் இந்த கணாதராலையும் கௌதமர்னாலையும் சொல்லப்பட்ட நியாய வைசேஷிக நியாயம் நியாய வைசேஷிகம்னு சொல்லணும் சமாச சொல்லா சொல்லும் போது எது கம்மியான சொல் இருக்கோ பதங்கள் இருக்கோ எழுத்துக்கள் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வரணும் அப்படி நியாய வைசேஷிகமானது தர்ஷனத்துல பால விற்பத்தி சித்தையே அந்த பிரவர்த்தி பாலனுக்கு புரியறதுக்கோசரம் அதாவது சாஸ்திரத்தை தர்க்க சாஸ்திரத்தை படிக்காதவங்க இந்த நியாய வைசேஷிக சாஸ்திரத்தை படிக்காதவங்களுக்கு எளிதில் புரியறதுக்கோசரம் அன்னம் பட்டேன்னு விதுஷா அன்னம் பட்டம்னு சொல்லப்படுற வித்வானான என்னால தண்ணியே சொல்லிட்டாரு நான் வித்வான் அப்படின்ட்டு ரச்சித தர்க்க சங்கிரக என்னால் எழுதப்பட்டது என்னது இந்த தர்க்க சங்கிரம் அப்படிங்கிற கிரந்தம் அப்போ இது ஸ்ரீ மகோபாத்தியாய அன்னம் பட்ட விரசித தர்க்க சங்கிரக சமாப்த அப்படி அத்தர்க்க சங்கிரமானது மூலம் முடிஞ்சிடுது அடுத்தது நாம என்ன பண்ணுவோம் டீக்கா பார்ப்போம் சரி இப்ப நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டேன் புரிஞ்சுது தலையாட்டம் புரிஞ்சுதானே புரிஞ்சுது தானே சொல்லி கொடுத்தது புரிஞ்சுது இப்போ தர்க்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா புரிஞ்சுதான் கேட்டா புரிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னா, புரிஞ்சுதா சரி வா திருப்பி இன்னொரு தரம் படி அப்படிம்பாங்க. தர்க்க சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி படிக்கணும். நீங்க புரிஞ்சிருச்சுன்னு சொன்னதுனால திருப்பி படிக்க வேண்டியது இருக்கு நமக்கு. என்ன பதக்கிருத்தியம் அடுத்தது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்க்க சாஸ்திரத்துல ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் கங்கேஷ உபாத்யாயர் அப்படின்ட்டு தர்க்க சாஸ்திரத்துல பெரிய உற்பத்தி உற்பத்தியுடையவர், அவருக்கு போய் ஒருத்தன் படிக்கலாம், சரி வா படி கத்து கொடுக்குறான் உட்கார் அப்படின்னு கத்து கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சொன்னோன்னா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான் புரிஞ்சுது, தெளிவா புரிஞ்சுது, நல்லா கத்து கொடுத்துட்டீங்க தெளிவா புரிஞ்சுதுன்னு. தெளிவா புரிஞ்சுதா எங்க பிரச்சனை இருக்கு, சரி இன்னொருத்தன் கத்து கத்து கொடுக்குறா வா நாளையிலேயே திருப்பி தர்க்க சங்கரம் ஆரம்பிக்கிறான் அப்படிம்பாரு. சரி திருப்பியும் போறான், திருப்பியும் போனவொன்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட் அதே நிதா எழுதி விசேஷம்னு திருப்பி ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படின்னு என்ன புரிஞ்சுதா அவனுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுன்னு சொன்னா இப்போ கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படிமா, கொஞ்சம் சந்தேகம் இருக்கா கூடாதே, சரி வா திருப்பி கத்து கொடுக்குறேன் அப்படின்னு திருப்பி ஆரம்பிக்கிறாரு. திருப்பியும் படிக்கிறான், படிச்சுட்டு இப்ப புரியறதா கொஞ்சம் மாதிரியே தெரியல நிறைய சந்தேகம் இருக்கு அப்படின்மா. அப்படியா சரி சரி சரி திருப்பி வா நாலு திருப்பி ஆரம்பிக்கிறேன், திருப்பி ஆரம்பிக்கிறாரு. நாலு தடவை படிக்கும் போது சொல்றான், இந்த புஸ்தகம் ஃபுல்லா தப்பு தப்பா இருக்கு, இது எதுக்கு நாலு தடவை கத்துக் கொடுக்குறீங்க அப்படின்னு. தப்பு தப்பா இருக்கா சரி போ உனக்கு புரிஞ்சிருச்சு தர்க்க சங்கரம் அப்படின்னு. அதாவது உத்தேசம் லட்சணம் பரீட்சா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. உத்தேசம் என்னத்த நீங்க நிரூபிக்க போறீங்களோ, லட்சணம் அதுக்கு உண்டான சில இலக்கணம், அதுக்கு உண்டான இலக்கணம் என்னது அது டெபினேஷன் அப்படிங்கிறது, அத பரீட்சை பண்றதா தர்க்க சாஸ்திரமே. இதுல நீங்க விசாரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்தையும் ஒரு இந்த எல்லா லட்சணத்தையும் ஒரு பதம் அட்லீஸ்ட் கொடுத்தாக்கணும் அசாதாரணம்னுட்டு. ஏன் சாதாரணமா எல்லா இடத்துலயும் காலிக்க சம்பந்தமானது இருக்கு, காலத்தினோட சம்பந்தமானது எல்லா பதார்த்தத்தையும் இருக்கு, அதனால காலிக்க சம்பந்தத்திலிருந்து நிவாரணம் பண்றதுக்கு அசாதாரணம் அப்படிங்கிற ஒரு பதம் அட்லீஸ்ட் ஒரு பதத்தை நான் சொல்றேன், பொதுவான உங்களுக்கு தெரியற ஒரு விஷயம். அதனால ஒரு தப்பு எல்லா இடத்தையும் ஒரு தப்பு இருக்கு குறைஞ்சது. இப்போ ஒரு ஒரு இடத்தையும் விசாரம் பண்ணி பார்த்தா மாத்திரம் அப்படின்றத சொல்லணும் சில இடத்துல, சில இடத்துல இந்த மாதிரி மத்தது விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் ஒன்னு ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்ட்டு பதக்கிருத்தியும் பார்ப்போம். பதக்கிருத்தியத்துல இத ஏன் சொல்லணும் இந்த வார்த்தைய, இப்போ கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொல்லி சொன்னோம், இல்ல சப்த ஸ்ரோத்ரேந்திரிய கிராஹிய குணக சப்தக அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸ்ரோத்ரேந்திரியம் கிரகிக்க தன்மை கூடியதான குணம் உடையது சப்தம்னு சொல்லி சொன்னோம், சப்தத்துக்கு லட்சணம் ஸ்ரோத்ரேந்திர மாத்திர கிராஹிய குணமோ சப்த அப்படின்ட்டு. ஸ்ரோத்ரேந்திரம் மாத்திரம் எதுக்கு சொல்லணும், ஸ்ரோத்ரேந்திரியம் சொன்னா என்ன, மாத்திரம் எதுக்கு சொல்லணும், ஸ்ரோத்ரேந்திரம் மாத்திரம் எதுக்கு சொல்லணும், குணம் எதுக்கு சொல்லணும், குணம்னு சொல்லலாம் என்ன ஆகும் இப்படின்னு ஒரு ஒரு பதத்தையும் எடுத்து விசாரம் பண்ணணும். பத கிருத்தியம் அதுக்குதான் பேரு. இப்போ நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கு, இப்ப தெளிவா புரிஞ்சதுல இருந்து இது தப்பு அப்படின்ற புரியற வரைக்கும் நம்ம படிக்கிறோம். அடுத்த நாள் தர்க்க சங்கரத்தோட பதக்கிருத்தியம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இன்னைக்குமே சித்து பொருளுக்கு என்ன கிடையாது, அன்னைக்கே சொன்னேன், பரிணாமம் விருத்தி கண்டம் உருமாற்றம் இந்த நான்கு எதுக்கு கிடையாது, சித்து பொருளுக்கு கிடையாது. அப்ப ஆன்மாவுக்கும் கிடையாது, இறைவனுக்கும் கிடையாது, கடவுளுக்கு மட்டும் இல்ல ஆன்மாவுக்கும் கிடையாது. ரொம்ப பேசிக் கான்செப்ட். பரிணாமம் விருத்தி கண்டம் உருமாற்றம் எவல்யூஷன் மேனிபெஸ்டேஷன் பிராக்மெண்டேஷன் மெட்டாமார்போசிஸ் சயின்ஸ்ல சொல்லதான். இந்த நான்கு எதுக்கு கிடையாது, சித்து பொருளுக்கு இந்த நான்குமே கிடையாது. அப்ப இறைவன் சித்து பொருளாச்சே, ஆமாவும் சித்து பொருளாச்சே. ஆனா அந்த அதை பற்றி சொல்லப்பட்டது இறைவனுக்கு இந்த உலகம் உடம்புன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தை அவன் சங்கற்பத்தினாலே இயக்குவான், இந்த உடம்பை ஆன்மா இயக்குவது போல. அந்த காரணம் பற்றி சொல்லப்பட்டதே ஒழிய அன்றி ஒன்று இல்லைன்னா நீ இல்லாம உலகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாமல் இந்த உலகத்தின் இயக்கம் இல்லை. தி ஆக்டிவேஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் தான் பை யூ.
4: குணத்தான் என்ற இடத்துல வருகிற எங்கும் நிறைந்தவர் என்றும் இதுதான் பெறும்.
3: எங்கும் நிறைந்தது எல்லாம் எங்கும் நிறைந்தது ஆமாவும் எங்கும் நிறைந்ததா மாயும் எங்கும் நிறைந்ததா
4: கடவுளுக்கு என் குணத்தான் ரெண்டு பேர் இருக்கலாமா?
3: ஆமா ஆமா.
4: அதுல வருகிற எங்கும் நிறைந்தவர் அந்த எங்கு குணங்கள் ஒன்று எங்கும் நிறைந்தது.
3: ஆமா ஆமா.
4: அதுக்கு இதுதான்.
3: ஆமா இதான் போல. ஆமா. ஆகையினாலதான் அதனால என்னன்னா அதன் இயக்கம் இல்லை. அதனாலதான் சொன்னாங்க அந்த பாருங்க உபனிஷத்து என்ன சொல்லிச்சு, அவனந்தி ஓர் அணுவும் அசையாதுன்னு தான் சொல்லிச்சு. அவனந்தி ஓர் அணுவும் இருக்காதுன்னு சொல்ல, அவனந்தி ஓர் அணுவும் அசையாது. அப்ப இந்த உலகத்தின் இயக்கம் எப்படி, இந்த உடம்பு வேற ஆன்மா வேறன்னா கூட இந்த ஆன்மா செயல்படுத்துற வரைக்கும் தான் உடம்பு இயங்கும். ஆன்மா செயல்படுத்தணும்னா அது ஜடமா கிடைக்கிறத பாக்குறமே, உடம்ப இயக்க முடியுதா? உயிர் போன பிறகு இயக்க முடியுதா உடம்ப? அப்ப இந்த உடம்பினுடைய உயிரோட சங்கற்பமே எப்படி உடம்பை இயக்குவது போல இறைவன் அவருடைய சங்கற்பத்தினாலே உலகத்தை இயக்குவதனால இந்த உலகம் இறைவனுக்கு உடம்பு என்று அது பற்றி சொல்லப்பட்டது. இவங்க என்ன அர்த்தம் பண்ணிவிட்டாங்க, இறைவனே அவனுடைய நாலு வகை வியூகத்தில் இந்த உடம்பு உலகமாகவும் பரிணமிப்பான். அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாத்தீங்களா? தர்க்கத்தோடு பார்த்தாதான் தெரியும். இட்ஸ் எ வெரி கிரேட் பிளண்டர். அது ஒன்றும் நீ அல்ல, அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாமல் உலகத்தின் இயக்கம் இல்லை என்பதுதான் பொருளே ஒழிய உலகமாக பரிணமிப்பான்னு அர்த்தம் இல்லை. ஆனா சித்பவானந்தா அப்படி எழுதுறார். இது என்ன ஒரு பெரிய சிக்கல்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்துக்கு உரை எழுதுனதுலேயே ரொம்ப அதிகமான காப்பி சித்தது அவருடைய உரை தான். அதனால அந்த அந்த சித்தாந்த பரமாக திருவாசகத்துக்கு வர பார்க்கணும்னா தண்டபாணி தேசிய அருணை வடிவேல் முதலியார், அருணை வடிவேல் முதலியாருடைய உரையா தர்மபுர ஆதீன ஓடிட்டு இருக்காங்க, தண்டபாணி தேசியுடைய உரையா திருவாடுதுறை ஆதீன ஓடிட்டு இருக்காங்க. இதுக்குதான் நம்ம வந்து அந்த அதாவது அது வந்து ஓதுவாராக இருந்து திருமுறைகளை இசையோடு பாடுற தண்டபாணி தேசிய, அவர் அந்த காலத்துல சினிமா பாட்டே பாடியிருக்கிறார்.
5: பழைய கால அண்ணாமலை
3: இருக்கு, அண்ணாமலை வந்து ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. அவர் இசைத்துறையில் இருந்தார், இவர் சைவ சிதாந்த துறையில் இருந்தார். அவர் கொஞ்சம் முந்தினவர். அந்த தேவாரம் எல்லாம் பாண்ட தண்டபாணி தேசிய இருக்கார் இல்லையா, அவர் அந்த காலத்து சினிமா பின்னணியே பாடியிருக்கிறார். அவர் வந்து அவர் இசைத்துறை அவர் இல்ல, அவர் இவருக்கு முன்னாடியே காமிட்டார். இந்த சானா தண்டபாணி திருவாசு துறையில தண்டபாணி தேசி நானே பார்த்திருக்கேன், நானே பேசியிருக்கேன் அவரோட. அவர் இப்ப சமீபாலத்தை வாழ்ந்தார். ஏன்னா இந்த எட்டாம் சூத்திரத்துல நிறைய செய்திகள் வர்றதுனாலதான் நாம அது வந்து கூட கொஞ்சம் சில அந்த உதாரண பண்பாக்களை எல்லாம் சொல்லுவோம்னு பார்த்தேன். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்திருவோம். மூவகை ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய மூவகை ஆன்மாக்கள்ல வெண்பா நாலு போடுங்க, சூத்திரம் எட்டுல வெண்பா நாலுல ஒரு செய்தியை சொல்ற. நேத்து ஒன்னு சொன்னேன், விஞ்ஞானாகலருக்கு உள்நின்று பிரளயாகலருக்கு முன்னின்று சகலருக்கு பின்னின்று. பின்னுங்கிறது என்ன, குருவை முன்னாடி வச்சு பின்னாடி நிக்கிற அப்படி அர்த்தம். இதுல ஒரு அற்புதமான செய்தி என்ன சொல்றாருன்னா, குருவாக வருவது உபதேசம் நிகழ்த்துவது ரெண்டு. எப்பொழுது உபதேசம் குருவாக வந்து சிவதீட்சை உபதேசம், குரு என்று கொண்டா அவங்க தீட்சையில ஏதாவது ஒரு தீட்சையை பண்ணி வைப்பாங்க. அது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன மாதிரி தீட்சைன்னு சில இடத்துல பெயர்களே வருகிறது. நான் சொன்னேன் இல்லையா, காசிவாசி சொல்ற கிருஷ்ணனுக்கு பண்ணி வச்ச தீட்சை வந்து வைதீக பாசுபத தீட்சை அப்படின்னே சொல்ற. அப்ப எங்கயோ வருது அவர் சாமி சிந்தனாதீர் சொல்றாருன்னா அங்க ஏதோ ஒரு மூலம் இல்லாம அதை ஃபுட்நோட்ல போட்டுக்கலாம் எங்க இருக்குங்கிறத. ஆனா இது இல்ல, வைதீக பாசுபத தீட்சை. அதே போல ராமனுக்கு தீட்சை பண்ணி வச்சவ அகத்தியன், ராமனுக்கு தீட்சை அகத்தியர் தான். இந்த உபதேசம் இருக்கு பாருங்க, ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, விஞ்ஞானாகலர் பிரளயாகலருக்கும் சகலருக்கும் உபதேசமும் உண்டு. இங்க குருவாய் வந்து உபதேசம், பிரளயாகலருக்கு வந்து அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம். அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம் எந்த தோற்றம் என்றால் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுடைய தோற்றம். ஏன்னா தியான சோகங்கள் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த வடிவங்கள் நிறங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தும் வேற மாதிரி வரும். இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுக்கு தியானம் வேற மாதிரி வரும், அனந்த தேவருக்கு தியானம் வேற மாதிரி வரும், சதாசிவமூர்த்திக்கு தியானம் வேற மாதிரி வரும். அது கொஞ்சம் வித்தியாசங்கள் உங்களுக்கு. அதே போல இந்த விஞ்ஞானகலருக்கு உபதேசமும் கிடையாது. விஞ்ஞானகலருக்கு குருவாய் வருவதும் இல்லை, உபதேசமும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து அது இல்லாமலேயே அவர்களுக்கு ஞானம் வழங்கிவிடும். அது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது உதாரணம் என்பார் நாலுல, அறிவிக்க அன்றி அறியா வளங்கள். அது வந்து இதே மாதிரி சூத்திரம் ஒன்னையும் எழுதி போட்டு உதாரண முன்பாக்களையும் எழுதி போட்டு நீங்க உங்க கையிலையும் இருக்கணும், இல்லைன்னா உதாரண முன்பாக்கெல்லாம் நீளமா வருது, சூத்திரங்களும் சுருக்கமா வருது. அதை வந்து எல்லார் கையிலையும் உதாரண முன்பாவையும் வைத்துக்கொண்டு அதை எப்படி கண்டழிவு செய்யணும், எப்படி கொண்டு கூட்டணும்ங்கிறது சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அப்படி நுட்பமாக தெரிந்து கொண்டா இன்னும் பல செய்திகள். அதுல என்ன லாபம்னு கேட்டா சைவ சித்தாந்தத்தினுடைய நுணுக்கம் நமக்கு தெரியுது. அதனால தமிழ் இலக்கணம் அத்துவிடையாரு. இவங்க அங்கங்க உதாரணங்களை சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க பாருங்க. அதை தெரிஞ்சாலே பாதி இலக்கண நுட்பங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சோம். இந்த பிராக்டிக்கல் சைடு, பிராக்டிக்கல் அதாவது ரெண்டு இருக்கு. சில சமயம் பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கம்பவுண்டரா இருந்தவங்க டாக்டருக்கு மேல பிரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பெரிய சீனியர் அட்வைக்கேஸ்ட குமாஸ்டரா இருக்கிற வக்கீல் பாத்தீங்கன்னா அவங்களோட சட்டமாய் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் வந்து ஒரு குமாஸ்டாவை பார்த்திருப்பாரு, இந்த குமாஸ்டா பல வக்கீல பார்த்திருப்பாரு. அதுபோல நம்ம என்ன செய்யலன்னா அந்த நூல்ல ஒரையா கேட்காம இந்த அப்ளைட் கிராமர் இருக்கு பாருங்க, இந்த அப்ளைட் கிராமர் அது பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இல்லையா, அதுவே நமக்கு ஓரளவுக்கு பயிற்சி வந்துடும். எப்படி கொள்ளணும், எப்படி கொள்ளணும், எப்படி அந்த அமைஞ்சிருக்கு தமிழ் கிராமர். அதாவது உதாரண நண்பாக்களுக்கு சுவைஞான சாமி போன்றவங்க அதை கொண்டு கூட்டு சொல்லணும்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி வந்து நுணுக்கமாக தமிழ் கற்றவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இல்லையா. பொதுவா அந்த காலத்துல இருந்தாங்க, இலங்கை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல அப்படிப்பட்ட அறிஞர்கள் இருந்தாங்க. இப்ப யூனிவர்சிட்டியில பாடம் சொல்றவங்கலாம் அவ்வளவு இருந்தது, அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது, அவ்வளவு சிறப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு நாங்க பாக்குறோமே யூனிவர்சிட்டி சேர்ச்சில் இருக்கவங்களே நாங்க பாக்குறோம், ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல. அது ஒரு ப்ரொஃபஷனா வச்சிட்டு இருக்காங்களே ஒழிய அது வந்து ஊரல் அவங்க. அந்த காலத்துல உண்மையாக கல்வி கட்டவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உழைச்சு படிச்சாங்க. அவங்க போனஸுக்கோ இன்கிரிமெண்ட்டுக்கோ சண்டை போட்டதும் கிடையாது, அவங்க கேட்கவே மாட்டாங்க, கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க. அவங்க அது ஒரு அது தொழிலாவே எடுத்துக்கல, அவங்க அது லைஃபா கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி சொல்ல அதுவே சுவாமிநாதையர் போன்றவங்கலாம் அப்படிதான். அதை கும்பகோணம் காலேஜில் டீச் பண்ணேன் சுவாமிநாதையர். அவங்களோட ஃபார்மல் குவாலிஃபிகேஷனே கிடையாது, யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அவங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே கிடையாது, அப்படி கொடுத்தாங்க. அதே போலதான் அவருக்கு டாக்டரேட் கொடுக்கும்போதும் அப்படிதான். அதாவது அவர் தான் ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு டாக்டரேட் கொடுக்கணும்னா மினிமம் வந்து என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும். ஒரு டிகிரி இருந்தால்தான் டாக்டரேட் கொடுக்க முடியுங்கிறது யூனிவர்சிட்டியுடைய ஸ்டாண்டர்ட். ஆனா ஊவிய சுவாமிநாதையர்கள்லாம் அப்படி கிடையாது, ஸ்பெஷலா செனேட்லயே ஒரு லாவை போட்டு பண்ணது அவங்கலாம். இப்ப கிருபானந்த வாரியாருக்கு அப்படிதான், அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து கிருபானந்த வாரியார் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, அதுக்கு ஸ்பெஷலா ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துதான் கொடுத்தாங்க. அதுபோல வந்து அப்படி வர்றவங்க இருக்காங்க, அவர்கள் தவத்தினாலே படிச்சு வந்தவங்க. அது இப்ப யூனிவர்சிட்டி வந்து இப்ப நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பழைய காலத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி சொல்ல முடியாது. இன்னைக்கு யூனிவர்சிட்டி நிறைய பெருத்து போச்சு, அதுல வேற டீம்டு யூனிவர்சிட்டி ஓபன் யூனிவர்சிட்டி
5: என்னென்னவோ
3: இருக்குது, வகையில எல்லாம் தேவையாகவும் இருக்கு இல்லையா. ஏன்னா அது என்ன ஆகி போச்சுன்னா அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா எல்லாமே கவர்மெண்ட் ரன் பண்ணுச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்க முடியாது. இது அப்படி இல்லை, இது ஒரு இனிமே வந்து கவர்மெண்ட் இனிமே நேஷனலைஸே பண்ண முடியாது அப்படி ஆகிப்போச்சு. இனிமே வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் நேஷனலைஸே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா நேஷனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன சிக்கல் வரும், அவ்வளவு பேருக்கு யூனிவர்சிட்டி ஸ்கேல் கொடுத்தாங்கன்னு
5: சம்பளம்
3: கொடுத்தா கவர்மெண்டே போண்டி ஆயிரும், அவ்வளவு காலேஜ் அவ்வளவு யூனிவர்சிட்டி வந்தாச்சு. இனிமே கவர்மெண்ட் கேனாட் பே ஃப்ரம் இட்ஸ் ஓன் ஃபண்ட்ஸ், அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்துருது, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆக இந்த அளவுக்கு நம்ம எட்டாம் சூத்திரத்தை சிந்தித்து விட்டு அப்புறம் ஒன்பதாம் சூத்திரத்தை, இந்த எட்டாம் சூத்திரம் ஒரே ஒரு செய்தி மட்டும் இருக்கு, நம்ம அடுத்த தடவை பார்ப்போம். அதாவது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா அந்த சீவன்முத்தர்களுக்கு வியாபக அறிவு, இறைவன் எல்லாருடைய ஆன்மாவில தான் கலந்துருக்கிறார், ஆனா சீவன்முத்தர்களுக்கு மட்டும் வியாபக அறிவு வருகிறதே, நமக்கே அந்த வியாபக அறிவு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா. அது ஒரு நல்ல கேள்வி தான். அதுக்கு மெய்கண்டார் என்ன பதில் சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்து விட்டு ஒன்பதாம் சூத்திரம் தான் அந்த பஞ்சாட்சர ஜபத்தை பற்றியும் சிவபூஜையை பற்றியும் சொல்லப்போறேன். ஒன்பதாம் சூத்திரம் அப்புறம் 9, 10, 11, 12 கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விவரமாக சொன்னால் நல்லா இருக்கும். 12வது சூத்திரம் அது வேணா நீங்க குறித்துக்கொள்ளுங்கள். அதாவது 9வது சூத்திரம் வந்து ஆன்ம சுத்தி. 9வது சூத்திரம் முடிஞ்ச உடனே தான் ஆன்மா வந்து முழுதுமாக சுத்தி அடைகிறது. ஆன்ம சுத்தி 10வது சூத்திரம் வந்து சிவயோகம். 11வது சூத்திரம் சிவபோகம். 10 சிவயோகம், 11 சிவபோகம், 12 வந்து சீவன்முத்தர் நிலை. 12 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபுல்லி குவாலிஃபைட் சோல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க இந்த உடம்பு இருக்கிற காலம் வரைக்கும் எப்படி இருப்பாங்க, அதான் சீவன்முத்தர்கள். அந்த சீவன்முத்தருடைய நிலையை தான் 12வது சூத்திரம் சொல்லுது. அது ரெண்டுமே வந்து 11, 12 ரெண்டுமே வந்து ஒரே நிலையில உள்ளவங்க தான். ஆனா அந்த 11 என்பது என்னன்னு கேட்டா, அது இந்த உடம்பு நீங்கிற பிறகு இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. 11, 12 வந்து உடம்பு இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. அது பரமுத்தர்கள். 11 சொல்லுது பரமுத்தர்கள், 12 வந்து சீவன் முத்தர்கள். ஆரியரே கடந்து வாழ்க, அருமுகம் வாழ்க, நெற்பை ஊர் செய்தே வாழ்கடம் வாழ்க, ஏரிய மங்கில் வாழ்க, யானை நடந்து வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.
5: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: இருள் மாசு போக்க வந்த அருள்வாசக வேந்தர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: திருச்சிட்டம்பலம். நீரின் மலிந்த செய்ய சடை நீற்றல், கூற்றின் நெஞ்சு இடித்த வேறி மலர்ந்த பூங்கடல் சூழ், மெய்யன்புடைய சைவரன பாரில் நிகழ்ந்த பத்தர்களே, பரவும் தொண்டின் நெறி நிற்கும் மேலோரே, நாளும் பெரும் காதல் நயப்புறும் வைக்கையாரே, கேளும் துணையும் முதல் கேடுகள் பதங்கள் எல்லாம், ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லா எனும் பெருமையுடைய பெரியோர்களே, அடியார்களே, வெவ்வூறு அகற்றும் பெருமாந்தன் விரை சூழ் மலர்த்தாய் பணிபுரிதல் எவ்வூதியமும் என கொள்ளும் எண்ணமுடைய ஈடில்லா மாதவத்தோரே, ஈரில் பெரும் திரு உடையோரே, உங்கள் பொன்னார் திருவடி கமலங்களை வணங்கிக் கொள்கிறேன். அவைத்தலைவராக எழுந்துருளி வீற்றிருக்கும் முனைவர் பெருமாள் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன். திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தின் நிர்வாக பொறுப்பிலே இருக்கும் ஆன்றவைந்து அடங்கிய கொள்கை சான்றோர் திருவடிகளை வணங்கிக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கருங்கடங்கள் ஞான பூங்கோதையோடும் கல்லாலின் விரிந்த நறு நீழலிதை விட்டிருந்த பெருமானை குறுந்தவர் தன் இழக்கே குரு வடிவா வருவித்து பெருந்துறையில் உபதேசம் பெற்ற மருந்தனைய பெருந்தகையா சீர்வளர் சீர் திருவாதவோ சிவபாக்கிய திருவினார் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன். நாம் நம்முடைய சிந்தனையை திருப்பெருந்துறை திருக்கோவிலில் இருந்து தொடங்குவது சால பொருத்தம் என கருதுகின்றேன். திருப்பெருந்துறை திருக்கோவிலிலே ஆன்மநாத கடவுள் எழுந்துருளி வீற்றிருக்கும் கருவறையின் முன்னாலே நிற்கின்றோம். நமக்கு முன்னால் மாய புறம்மை நீங்க வடிவைத்த வாதவோர் வள்ளலார் பெருமான் எழுந்துள்ளீர்கள். திருக்கோவில் திருக்கதவு, அதாவது கர்ப்பகிரகத்தினுடைய திருக்கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அடிகள் பெருமானார் திருவாய் மலர்ந்தூரில் பாடத் தொடங்குகிறார். போற்றியும் வாழ்முதல் ஆகிய பொருளே புலந்தது உங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு. என்ன அதிசயம்! அடிகளாருடைய திருவாக்கில் தேனின் இனிய தீந்தமிழ் திருப்பாசுரம் வெளிப்பட்ட உடனேயே ஆத்மநாதருடைய மூலத்தான திருக்கடவு சட்டென திறக்கின்ற அடிகள் மேலே பாடுகிறார்கள். முந்திய முதல் நடே இறுதியும் மானாய் மூவரும் அருகிலர். இங்கே அயன் வந்து விட்டார், அரி வந்து விட்டார், உறுதிலக்கணவனும் வந்து விட்டார். மூவரும் அருகிலர் யாவர்மற்ற அறிவார். ஐயனுக்கு பக்கத்திலே அன்னை சிவயோகாம்பிகை காட்சியளிக்கின்றார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தொரும் எழுந்து அருளிய பரணியே. இப்போது இறைவருடைய திருமேனியை யாவரும் பார்க்கின்றார். செந்தழல் புரிதிரு மேலும் காட்டி அழலார் வண்ணத்து தீ பிழம்பாய் ஐயன் ஆத்மநாத கடவுள் காட்சியளிக்கின்றார். திருப்பெரும் துறை உரை கோவிலும் காட்டி சோடச சாந்த தலம் என்று சிறப்பித்து பேசப்பெறும் திருப்பெருந்துறை கோவை அவருக்கும் காட்சிக்கு புலனாகின்றது. விலையை ஈட்டுவதற்கு உயிருக்கு வழிவகுக்கும் அத்துவாக்கள் ஆறும் அடங்குகின்ற இடம் திருப்பெருந்துறை. மிழலை கூட்டத்து, நடுவில் கூட்டத்து, பிரம்மதேயமான தனிவூர், திருப்பெருந்துறை ஆன பவித்திர மாணிக்க சதுர்வேதி மங்கலம் என்பது கல்வெட்டு கூறும் திருப்பெயர். சித்துணி நீளமாக இருக்கிறது பாருங்கள். இதிலே பவித்திர மாணிக்க என்பதை கூர்ந்து நோக்க வேண்டும். தூயவருக்கெல்லாம் தூயவராய், பரிசுத்தருக்கெல்லாம் பரிசுத்தராய், தீர்க்கமாய் விளங்கும் அடிகள் பெருமானாராலே ஆக்கப்பட்ட கோவில் என்பதனாலே நான்கு வேதமும் வந்து அடங்கும் கோவில் என்பதனாலே பவித்திர மாணிக்க சதுர் வேதி மங்கலம். மேலே பாடுகிறார். அந்தனாவது காட்டி வந்தாண்டாய். இப்போது இறைவர் அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி நின்ற அந்த ஞான தேசிக நல்லாசிரிய திருக்கோலம் தென்படுகிறது. தேவதை கேட்கிறார்கள், முன்னாலே காட்டினீர்கள் ஆத்மநாத கடவுளே, இப்போது காட்டுகிறீர்கள் ஞான ஜெயசிகரம் குருந்தமர வீடலில் விற்றிருக்கும் குருமாமணிகளை. இருவருக்கும் என்ன வித்தியாசம்? தேவருக்கு தெரியாது சொல்கிறார். ஆனால் ஏதோ ஒரு இன்பம் எங்களை ஈர்க்கின்றது. தேவர்கள் சொல்கிறார், அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதனே அமரரும் அறியார் சொல்ற. நீங்கள் பார்த்தீர்கள ஞான வடிவ கோலம், அதுதான் ஆத்மநாத கடவுள் வடிவம். ஆத்மநாத கடவுளை பார்த்தீர்கள அந்த வடிவம் தான் ஞானாசிரியராக வந்த வடிவம். இரண்டும் ஒன்றுதான். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே நுணுக்கமா கொண்டு போற. அணிமையில் இருப்பதை காட்டி செய்மையில இருப்பதை புலப்படுத்துவது வழக்கம். தூள அருந்ததி நியாயம் என்று செய்வ சித்தாந்தம் கூறும். இந்த தூள அருந்ததி நியாயப்படி அருகிலே வந்து காட்சியளித்தாரே அண்ணன் தேசிகர், அவர்தான் மூலக் கடவுளாகிய ஆத்மநாதன் கடவுள். ஆகவே அருகே பெருமான் சொன்னார், அருபரத்துருவன் வழியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. குருவே சிவம் என கூறினன் நந்தி குருவந்து யாருக்கும் கூட உண்ணாதே. ஆசால் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும் மற்ற ஒன்றாலும் வாராதாகும் என்பன சாத்திர தோத்திர திருமொழிகள். திருமாலுக்கு பெரித்த விருப்பம் எளிதில் காட்சி அளிக்கிறாரே. நாங்க அங்க வீணாக வைகுந்தத்திலையும் பிரம்மா சொல்றார் சத்தியலோகத்திலும் காலம் கழிச்சுட்டு இருக்கோமே. உடனே பாடல் வெளிப்படுகிறது அருகில் திருவாக்கில
8: பூபனியில் போய் பிறவாமையின் போக்குகின்றோ அவனே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும்
7: திருமால் விருப்பெய்தான் மலரவன் ஆசைப்படவும். இங்கே ஒரு உணுத்த வருது. மலரவனாகிய நன்முகனை விட திருமாலுக்கு தவம் அதிகம். ஆகவே அவன் விருப்பம் எய்தினான் என்று சொன்னார். நான்முகன் தனது தகுதிக்கு மேற்பட்ட நிலையிலே நின்று ஆசைப்பட்டான் என்று சொன்னார். அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று முடித்தார். இதற்குள் செய்தி பரவி தேவர்கள் முனிவர்கள் அந்தணர்கள் யோகிகள் உலகியலிலே ஆரவாரம் செய்வோர்கள் என பலராக குழுமி விட்டார். இவர்களிலே தலைவராக நின்று திருமால் கேட்கின்றார், எங்களுக்கு அகப்படாத கடவுள் உங்களுக்கு அகப்பட்டதற்கு என்ன காரணம்? நாங்கள் வைகுந்தத்தை ஆள்கிறோம், நான் காத்த தொழிலை செய்கிறேன், நான்முகன் படைத்தல் தொழிலை செய்கிறான், உருத்திரர் அழித்தல் தொழிலை செய்கிறார், இவர்களையெல்லாம் கடந்த பரசிவம் உங்களுக்கு தென்பட என்ன காரணம் சொல்லுகிறார் அடிகள் பெருமானார். உண்மை அன்பினால் அன்றி உடைய நாதனை எய்த ஒண்ணாது என்பே இறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாது மேலே பாடுகிறார். இந்த இடத்துல இவர் காட்டுகின்ற காட்சி அம்மையப்பருடைய மாதியலும் பாதியர் காட்சி. இங்கே பாருங்க, இடப்பக்கத்திலே அம்மை சிவயோகாம்பிகை, தூய நாமத்து அருவம் உருவம் எவையெனிலும் ஒரு தோன்றல் போன்றே பாய நானில வரைப்பின் கணும் அமர்வாள் எனது தெரித்தபடியே போல ஆய நாதம் கடந்த ஆன்மநாத கடவுள் அமர்தற்கு ஏற்ப மேயநாயகி சிவயோகாம்பிகைதன் இறைமலர்த்தாள் நேவி வாழ்வாம் என்பது திருப்பெருந்துரை புராண செய்யும் அடிகள் பாடுகிறார்கள். மரகத குவாவல் மாமணி பிறக்கம், மரகதம் பச்சை பசேல் என்று இருக்கிறது அல்லவா, அதை குவித்தது போல பச்சிலம் கொடியாக அன்னை காட்சியளிக்கிறார். மாணிக்கம் செக்கு சிறர் என்று இருக்கிறது அல்லவா, ரத்தின மலை போல ஐயர் காட்சி அளிக்கிறார். இடப்பால் அம்மை வளப்பால் ஐயர். இங்கே ஒரு நுணுக்கம் பார்க்க வேண்டும். அரியருடைய திருவாக்கு ஐயனை மலை என்று சொன்னது, மாணிக்க பிறங்கல் அம்மையை குவியல் என்று சொன்னது. ஏனென்றால் அம்மையை மலை என்று சொன்னால் அது விரோதம். அம்மை அசைந்தாடும் இளம் கொடி போன்றவர். ஆகவே அதற்கேற்ப அவர் வார்த்தைகளை அமைத்து பாடுகின்ற நேர்த்தி போற்றக்குரியதாக இருக்கின்றது. மரகத குவாவல் மாமணி பிறக்கம், மின் ஒளி கொண்ட பொன் ஒளி திகழ இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் உங்களுக்கு எல்லாம் அகப்படல என்பதற்கான காரணங்களை விளக்க தலைப்படுகின்றார் அடிகள் பெருமானார். திசைமுகம் சென்று தேடினற்கு ஒளிச்சு சொல்ற தொடர்லேயே விடை இருக்கு. திசைமுகன், திசைக்கு ஒரு முகமாக நான்கு முகம் உடையவன், அங்கும் இங்கும் கருத்து அலைப்பாயும் போது ஐயனை எப்படி காண முடியும்? விடை அதிலே இருக்கிறது. திசைமுகன் சென்று தேடினான், தனக்குள்ளே தோன்ற வேண்டிய பெருமானை காண மறுத்து புறத்திலே எல்லா திசைகளிலும் சென்று திரிந்தவையினாலே ஐயனை உள்ளபடி அவனால் காண முடியாது போயிற்று. திசைமுகம் சென்று தேடினர் குளித்தும். அடுத்தபடி விதிப்படி வாழ்வான், சாஸ்திரங்களை மீறாம வாழறவன். இந்த நேரம் தான் எழுந்திருக்கணும், இந்த நேரம் தான் பல் துளக்கணும், இந்த நேரம் தான் உணவு உரம், எல்லாத்துக்கும் விதி வச்சிருக்காங்க. அவங்க சொல்ல முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். இப்படியே வாழ்ந்தீர்களே, இந்த வாழ்வு தந்த வள்ளல் முதல்வனை வணங்கினீர்களா? ஆகவேதான் வெறும் விதியை மேற்கொண்டு விதி நாயகனாகிய இறைவனை வழிபட மறுத்தமையினால் உங்களுக்கு ஈசன் அகப்படவில்லை. சில பேர் சொல்லுவார், நான் ரொம்ப ஆச்சாரம், இந்த ஆச்சாரம் பயன்படாது, ஈஸ்வரிடத்தில் அன்புதான் பயன்படும். முறைமொழி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். அப்புறம் ஒரு பக்கம் பாவகம், மிகுந்த பெருமான் சொல்ற பாவகமே தாமசத்தாம் பாவனாதிகமின் பாவகமாம் அன்னில் பாழதுவாம், பாவகத்தை பாவிப்பது தானில் பாவகமாம் தன் அருளால் பாவிப்பது பரம் இல் பார். அதுதான் அடிகள் பெருமான் சொன்னாங்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும். இவர்கள் அப்படி இல்லாம தன்முனைப்பு கொண்டு உயிருக்கு புறம்பாக நிற்கும் கருவி கரணங்களின் துணை கொண்டு ஆராய முற்பட்டமையினால் அவர்களுக்கு பெருமான் அகப்படவில்லை. ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும். அடுத்த ஒரு சாரா, அடுத்த ஒரு கூட்டம் வருது, நான் ஈஸ்வர பிடிச்சிடுவேன், எப்படியாவது பிடிப்பேன், அந்த கோவில்ல கும்பாபிஷேகம், இந்த கோவில சகசரநாமம், பரபரப்பு. சொல்ற இத்தந்திரத்தில் காண்டுமென்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தோம். எந்த முயற்சியை மேற்கொண்டு முதல்வனை காண முற்படுகிறீர்களோ அந்த முயற்சியிலே பெருமான் கறந்து மறைந்து நிற்பான். ஆனா பெருமான் நம்ம மேல அங்கு வச்சுதான் இருந்தார். அத சொல்ற முனிவர நோக்கி நனிவர கவ்வி. அவன் பாருங்க, அவன் முகத்துல கோபம் இருக்க பாருங்க, முனிவு கோபம், முனிவு அற கோபம் நீங்க பாக்குறானே, நனிவரக்கு நல்ல பிடிச்சிருக்கானே, நம்ம பிரிப்பின்றி இரண்டர அத்துவிதமாய் கலந்து ஒன்றாக வேறாக உடனாக இருக்கின்றானே, மறந்து விட்டீர்களே. சில பேர் என்ன பண்றாங்க, உள்ளபடி உணரும் உண்மை என்பது இல்லாததுனால ஒருத்தர் சொல்ற சாமி ஆண், ஒருத்தர் சொல்ற சாமி பெண், ஒருத்தர் சொல்ற ரெண்டும் இல்லை. அத சொல்ற ஆணென தோன்றி அழியன பெயர்ந்தும் வானுதர் பெண்ணென ஒழித்தும். மூச்சு அடக்கிட்டு மலையில ஏறி தவம் பண்ற சேன்வையில் தொலைதூரம் போய் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொறும் போய் அறுவரை மலைகள் துற்றவை துறந்த வெட்டுயிர் ஆக்கை சாப்பாடெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, சாப்பிடல, விரதம் மேற்கொண்டார். அவங்களுக்கு பேர் அருந்தவர்னே சொல்றார், அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளி, அவங்களுக்கு ஒழிச்சார். அடுத்தது நரம்ப படித்தவர்கள் மேதைகள் என்று சொல்லிக் கொள்வோம், தமக்குத்தானே பட்டம் கொடுத்துக் கொள்வோம். அவங்க வந்த ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொழி அறிவினால் தான முற்பட்ட போது அங்கு ஐயுறவுதான் மிஞ்சும், சந்தேகம்தான். இது இந்த ஊர் தாய்மான சுவாமிகள் சொல்லுகிறார்கள், அருளாலே எத்தையும் பார் என்றார், அத்தை அறியாதே சுட்டியன் அறிவாலே பார்த்து, அறிவால பார்க்க கூடாது, இருளான பொருள் கண்டதல்ல கண்ட என்னையும் கண்டிலேன் என்னையும் தோழி. அருளால பார்க்க சொன்னான் குருநாதன், நான் அறிவால பார்த்தேன், இருளான பொருள் தான் தெரிஞ்சது, காணுகின்ற நானும் அரைஞ்சு போனேன் அந்த கும்மிருட்டில என்கிறார் கௌனிங்க. ஆகவேதான் ஆச்சாரியார் திருவடியை அடிவுற்றி செல்ல வேண்டும். அந்த தாட்பால் வணங்கி என்று திருத்தொண்டர் குரான பேசும், ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொழி பண்டே பயில்தோறும். அடுத்த கூட்டம் இவங்க வெற்றி ஆரவாரம் விடும் வீணர்கள், அவங்களுக்கு சொல்ற அவர் வந்த ஒழிக்கும் தோரணை கண்டனும் நாங்களர் புனைகளில் காதலை இடுமும் சுற்றும் சூழும் தொடங்கும் விடையும். இவங்கதான் நிறைய சொல்றாங்க, பட்டினும் என்றவர் பற்று முற்று ஒழித்து அவங்களுக்கு மறைஞ்சான். நான் ஆரவரம் தான் இருக்கு, அன்பு இல்ல. இப்ப தமக்கு அருள் பண்ண காரணத்தை சொல்ற, தன்னேறில்லோ தானேயான தன்மை என்னேர் அனைவோர் கேட்க வந்து இயந்தி சொல்ற. நீங்க ஈசன் அரை கூறி அழைத்தீர்கள், அவன் அகப்படவில்லை. நான் வாழான் என்றேன், என்னை அவன் அரை கூறி அழைத்தான். தன்னேறில்லோ தானேயான தன்மை என்னேர் அனைவோர் கேட்க வந்து இயந்தி அரை கூறி ஆட்கொண்டிருவேன். அந்த அன்புதான் இறைவனத்திலே ஆட்படுவதற்கு உரிய சாதனமாக அமைகிறது. உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரியவர் அடையாளங்கள் பேசினார் என்பது திருப்பாசுரம். உரிய அன்பு நான் காணுகிறேன் என்பதை மறந்து அவன் காட்ட நான் காணுகின்றேன் என்பதுதான் உண்மை. நான் அறிகின்றேன் என்று முன்வராது, அவன் அறிவிக்க நான் அறிகின்றேன் என்று அடிமைப்பட்டு ஒழுகி நிற்பதுதான் மெய்யல். இப்ப தேவரே மால் அயன் உருக்கிற மூவர்கள் கேட்கிறாங்க, மறையோர் குலம் கொஞ்ச நேரம் தானே தெரிஞ்சது, இன்னும் கொஞ்சம் பாகனம் போல இருக்கே. இப்போவும் அந்த இடத்துக்கு உங்களை அழைத்து செல்லத்தான் போகின்றேன். அதற்கு முன் இப்போது ஐயனையும் அம்மையையும் நீங்கள் மாதுருபாக வடிவத்திலே வழிபட்டீர்கள் அல்லவா, அந்த கோலத்தை சற்று மாற்றி தில்லையிலே அணங்கு தனி கண்டருள அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கடந்த தனிக்கூத்த பெருமானுடைய திருக்கோலமாக காட்டுகிறேன், பார்க்கிறீர்களா? அடே கேட்க அவங்களுக்கு என்ன பார்க்கறது, கை குப்பிடுற. அந்த கோலத்தை அவர் சொன்ன பிறகுதான் நம்மளால பார்க்க முடியுது. ஆச்சா ஆசான் காட்டாமல் அடிமை யாங்கனம் காண்டல் இயலும், காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. ஆகவேதான் தர்மயாதியின் முதல்வர் பெருமானார் அருளி செய்தார்கள், ஒரு கோடி அகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவும் சித்தியெல்லாம் பெற்றும், ஒரு கோடி ஆகமம் தவம் சித்தியெல்லாம் பெற்றாச்சு, குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம் சைவச்சாரம் அங்க வருது பார்க்க. இப்போ இவர் சொல்ற, இப்ப திருக்கோவையாராக வழி வருகிறது,

0: ரெண்டு அடையாளம் காட்டினார். இப்ப நம்ம அம்பலவான பெருமானாருடைய திருக்கூத்து வடிவத்தை மனசுல கொள்ள வேண்டும். இடப்பக்கம் குஞ்சித்து திருவடி, வலப்பக்கம் ஊன்றிய திருவடி, அந்த வளைந்த திருவடி அம்பாள் பாகம், அதுல சிலம்பு அணிந்திருக்கிறார். ஊன்றிய திருவடி ஐயன் பாகம், அதுல கடல் அணிந்திருக்கிறார். இதுக்கு காரணங்கள் கண்டுபிடிக்க, சிலம்பு அம்மைக்கு கடல் அப்பனுக்கு ஏன், இதற்கு விளக்கம் பெரிய புராணம் செய்கிறது. அந்த சிலம்பு ஒலிக்கும். கடலை திருவாருடைய புராணத்திலே கூட பார்க்கின்றோம், நாடோறும் அவர் பூஜை முடித்த பிறகு அம்பலத்தாடும் ஐயனுடைய பாத சிலம்புலி கேட்பது இறைவர் கொடுக்கும் பரிசிலாக நாள்தோறும் அவருக்கு அமைகின்றது என்று. இங்கும் அந்த வண்ணமே, மாலும் அயனும் காணாதார் மலத்தால் பூண்டு வந்திறங்கும் காலம் இது என்று அங்க வரை அழைத்தால் என்ன, கடல் விளைத்த ஆழம் இருந்த தண்டத்தான் அடி தாமரை மேல் சிலம்புலிப்பு. சிலம்போலி கூப்பிடுது நம்மள, நீங்க வந்து சேர வேண்டிய இடம் இதுதான், தூக்கிய திருவடி இதுதான், மடித்தாடு மடிமைக்கண் நீங்கள் அடிமையாக நிற்க வேண்டிய இடம் இதுதான் என்ற அந்த குஞ்சித்து திருவடியை கும்பிட்டு தொழுது அணிவதற்கு கூப்பிடுகின்றது சிலம்பினுடைய ஒலி. இன்னும் ஒரு காரணம் உண்டு. இங்கே எழுந்துள்ள இருப்பவர் அறிவை பெருமான் அல்லவா, அங்கே இந்த சிலம்பு ஒலி மூலமாக ஒரு கருத்து நமக்கு பெறப்படுகின்றது. இந்த அடிகளுக்காகத்தான் நாம் இங்கு வந்தோம். பொருள் திரு தொண்டர்க்கு ஒப்புமை இல்லாத தொண்டர், பொருள் திரு தொண்டர்க்கு புவிமேல் எழுந்த அறிவுரிய பெருதொருளின் திறம் கண்டு பிரானருடைய பேணுவீர் வரும் அன்பின் வழிநிற்பீர். கவனிங்கோ, வரும் அன்பின் வழிநிற்பீர். அது என்ன வரும் அன்பு, உன்னை தவத்தால் வரும் அன்பு. இப்போது அன்பு வராது, அதனாலதான் பார்க்கிறோம் பக்குவம் இல்லாதவருக்கு எத்தனை முறை இடித்து இடித்து எடுத்து எடுத்து உரைத்தாலும் அவர்களால் சைவ நெறியிலே எம்மையாக நிற்க இயலாது. ஏன், பழைய தவம் இல்லை. வருமன்னும் அதாவது சின்ன சோதனை வந்து ஓடிவிடுவாங்க. பிள்ளக்கறி செய்து கொடுத்த பிறகும் இறைவர பேணி நின்றார் சிறு தொண்டர். மனைவியை கொடுத்த பிறகும் தட்டி கேட்ட சொந்தக்காரங்களை வெட்டி சாய்த்தார் இயற்பகையார். நாளைக்கு மழை பெய்தால் வெயில் அடித்தால் ஒதுங்கு இடம் உள்ளதோ என்று ஆராயாமல் கட்டிய மனையை இடித்து போட்டார் என்பருமான் நிலையான் கொடுத்தார். கவனிச்சது போன்ற நம்ம சாமி வியாபாரம் பண்ணோம், நீ எனக்கு அதை செஞ்சா உன்னை நான் கும்பிடுவேன். ஆகவே எதுவும் சொல்றாரு, மின் தொத்திடு கழுது நூபுரம், அந்த நூபுரம் சொல்லுது, வருமன்னும் வழிநிற்பீர் என மறைப்பூண்டு அறைவன போல் திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செலவு ஒலிப்ப. செலவு ஒலிப்பன அங்கங்கு சென்று அந்த ஒலியை கொடுத்து கேட்பித்து ஐயன் திருவடிக்கு ஆளாக்குகிறது. நீ வள திருவடியை பார்க்கிறோம், இது அப்பனுடைய திருவடி. கடல் அணிந்துள்ளான், கடல் என்பது வீரத்துக்கு அடையாளமாக பாதத்திலே அணியும் கால் அணி மணி வடம். ஐயன் என்ன வீரம் செய்து விட்டான், அட்ட வீரட்டங்களை புரிஞ்சிருக்கிறான். இங்கே அதை சொல்லவில்லை, நம் பொருட்டு என்ன செய்தான், கள்ள வினை வென்று பிற பருக்க சாத்திய வீரக்கடல் போற்றிப்பவருடைய ஞான சாத்திரம் நம்புகிறது. நம்மை உள்ளுக்குள்ளேயே இருந்து உறவாடி கெடுப்பன ஐம்பொறிகள் நல்லவர் போல் காட்டி வினை குழியாம் பஞ்சமா பாதகத்திலே வீழ்த்துவன பஞ்ச புலன்களும் பஞ்ச பொறிகளும். ஆகவே சொல்கிறார், கள்ள வினை வென்று வினைய வென்றோம், அடுத்து பிறப்பு அழுக்க சாத்திய வீரர்கள், அது ஐயன் திருவடி. பார்த்து கொண்டுகிட்டே இருக்காங்க தேவர்கள், முனிவர்கள், யோகிகள், அகிலக்கார் அத்துணை பேர் மேலே போற ஐயனுடைய பட்டு வெண்பட்டு, அம்மையினுடைய பட்டு செம்பட்டு, சிகப்பு நிறப்பட்டு, ஐயன் வெண்ணிறத்து பட்டாரை. ஏன் விளக்குகிறார் அடிகள் பெருமானார், உள்ளத்திலே அஞ்ஞான இருள் நிரம்பி இருப்பதால் அந்த அஞ்ஞான இருளை போக்குகின்ற மெய்ஞானி ஒளிவுடையவன் தான் தான் என்பதை காட்ட வெண்பட்டு அணிந்துள்ளான். உள்ளத்திலே மலம் காரணமாக கருப்பு இருக்கின்றது, வஞ்ச கருப்பு. அந்த வஞ்ச கருப்பாகிய அழுக்கை அகற்றி திருநின்ற செம்மையே நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மை செம்பற்ற நீங்கள் கொண்டு வர ஒன்று ஒத்திட உடையாளோடு அம்மை நம்மை ஆளுடைய நாயகி ஆகவே உடையாள் என்றார். ஒன்று ஒத்திட உடையாளோடு ஒன்றாம் புலி ஊரன் தில்லி சிற்றம்பலத்தான் மின் தொத்திடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்று ஒத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்று ஒத்து எழிலை தொட உற்றனும். ஆஹா, அம்மையும் அப்பனும் ஐயன் ஆடுகிறான், அம்மை பாடுகிறார். ஐயன் அம்மை காணத்தான் ஆடுகிறான், அம்மை பார்த்து நோயும் மருந்து குழவி உணாது என தாய் அருந்தி குழந்தைக்கு பால் போல கொடுப்பது போல ஐயனுடைய ஆனந்த நடனத்தை நம்மால காணக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்ல. அம்மை வாங்கி கொண்டு அந்த அருளை நமக்கு தான். நன்று ஒத்து எழிலை தொட உற்றனும் என்னதோ நன்மைதான். இந்த அம்மையையும் அப்பனையும் பார்த்தோமே, வெண்பட்டணிந்த ஐயன், செம்பட்டணிந்த அம்மை, சிலம்பணிந்த அம்மை, கடலணிந்த ஐயன், தூக்கிய திருவடி உடைய அம்மை, ஊன்றிய திருவடி உடைய ஐயன், கைகளால் தொழுதோம், என்ன நன்மை பெற்றோம்? அது வாக்கால் இயம்பலாகும் தன்மை உடையது என்று சொல் கடந்தது, வார்த்தை கடந்தது, விவரம் கடந்தது, அதனால் பெறக்கூடிய இன்பம் என்று முடித்தார். இதை எத்தனை திருக்கோத்தும்பையிலும் சொல்லுகிறார். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பெண்களையும் சூலமும் தொக்க வலையும் உடை தொன்மை கோலமே நோக்கி, அந்த கோலம் தொன்மை கோலம், அந்த தொன்மை கோலத்தை நோக்கி உள்ளமாகிய அந்த தும்பியை அதாவது அரச வண்டு அதை தூதாக பெருமானிடத்துக்கு அனுப்புக என்று பாடியவர் அல்லவோ அண்ணனார். இப்போது இவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், நாங்கள் மாதுருபாக வடிவத்தை பார்த்தோம், தில்லை கூத்தருடைய திருமேனி வடிவத்தையும் பார்த்தோம், அடல் வடிவமாக வந்த ஐயனையும் பார்த்தோம், எல்லாம் ஒருவரும் இருக்க குருபரத்து ஒருவனாக வந்தானே அந்த கோலத்தையும் பார்த்தோம். அந்த கோலம் தான் நரகத்தில் அவர் சொல்வார், பின்னொரு இடத்துல சொல்வார், கொடுநரையில் விழாமல் காத்தாட்கொள்ளும் குருமணியே. கவுனிங்கோ, அங்க நரகத்திலேருந்து நம்மளை காக்கிறது குருமணிகள் தான். இப்ப எல்லாரும் ஆக்கிட்டு போறாரு, மூன்றாம் பிரகாரத்துக்கு வரும், கருவறையிலிருந்து மூன்றாம் பிரகாரம் வடமேற்கு சுற்று, அங்கே இரண்டு குருந்த மரங்கள், அதன் கீழ் ஆத்மநாத கடவுள் ஞான தேசிகனார், பக்கத்தில் அடிகள் பெருமானார், பக்குவம் முதிர்ந்த பரிபாகம் பெற்ற ஞானத்திலே முதல் நிலையில் இருக்கும் அறிவே சிவமான அடிகளார், தமக்கு ஞானம் உபதேசித்த ஐயன் மூலம் கை கட்டி வாங்கி அறிவால் சிவமே ஆனவர். ஒரு நுட்பத்தை முன்னால் சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்றேன். திருப்பெருந்துறை கோவிலுக்கும் ஏனைய கோவிலுக்கும் அடிப்படையிலே சில வேறுபாடுகள் உண்டு. ஏனைய எல்லா கோயில்களும் சரியை கிரிய மார்க்கத்துக்குரியனவாக இருக்க, திருப்பெருந்துறை ஞான மார்க்கத்துக்குரியது. அங்கே நந்தியம்பெருமான் இல்லை, அங்கே கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, அங்கே சண்டேசர் சந்நிதி இல்லை, தட்சிணாமூர்த்தி கடவுள் இல்லை. ஏன்? அங்கே எல்லாம் மணிவாசக பெருமானார் தான். கோயிலுக்குள்ளே நுழையும் போதே நந்திகேஸ்வர மாணிக்க வாசகர் காட்சியளிப்பார், அவரை வணங்கித்தான் உள்ளே செல்ல வேண்டும். நந்திகேஸ்வர மாணிக்க வாசகர் நமக்கு தேவாரம் நினைவுக்கு வரும், இந்த ஊரோடு தொடர்பு படுத்தி அப்பர் பாடிய தேவாரம், புறாமலரோடு அறாமதிகம் சடமேல் கொண்டார் நந்தீதனை சொல்றார் அப்பரடிகள், குடமுழா வாசிக்கும் நந்தியம்பெருமானை மணிவாசகனாக கொண்டார். ஊர் சொல்றார் பாருங்க, சிராமலை தம் சேர்ந்தமா திரும்பி கொண்டார். அப்பருடைய வாக்கு பொய்க்காது அல்லவா? பின்னாலே வருகின்ற திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார் அதை பொன்னே போல கொண்டு ஆண்டுதோறு விழா எடுப்பதை நாம் பாராட்டி தீர வேண்டும் அல்லவா? திருமுறைக்கு விழா எடுப்பது எங்கு காணப்படுகிறது? திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வா என்றார் தருமை குருமாமணிகள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அன்பருக்கு அன்பான. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

சென்ற வகுப்பில் 8வது 9வது பாடல்களை பார்த்தோம். அந்த 2 பாடல்களில் வேதாந்தத்தில் முக்கியமாக கூறப்படுகின்ற மகா வாக்கியம் என்று அழைக்கப்படுகின்ற தத்துவமசி அல்லது நீயே பரபிரம்மன் என்கின்ற கருத்து விளக்கப்பட்டது. சாஸ்திரம் அதை எப்படி விளக்குகின்றது என்றால், உண்மை சொரூபமான ஆத்மாவிடம் உண்மையற்ற இந்த உடல்கள் கலந்திருக்கின்றது, பிறகு உண்மை சொரூபமான பிரம்மத்திடம் உண்மையற்ற நித்யாவான இந்த உலகம் கலந்திருக்கின்றது. அப்படி கலந்திருக்கின்ற உலகத்தையும் நீக்கி, பிறகு நம்முடைய உடல்களையும் நீக்கி, இந்த எந்த ஒரு அறிவு சொரூபம் இருக்கின்றதோ

ஜீவாதி பூதம் நீ அல்லை என்று, இந்த ஸ்தூலமான உடல் நீ அல்ல. பிறகு சற்று ஆராய்ந்து பார்த்தால் இந்திரியங்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற இந்திரியங்களும், பிறகு கரணம் என்றால் அந்த கரணமும் நீ அல்ல. பிறகு இவைகளையெல்லாம் விளக்கிக் கொண்டிருக்கின்ற அறிவு சொரூபமாக நீ இருக்கின்றாய் என்று, அகம் நான் பிரம்ம பூர்ணமான ஆத்மஸ்வரூபம் என்ற கருத்தானது விளக்கப்பட்டது. இனி நாம் இன்று 10வது பாடலுக்கு செல்லலாம். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அருள் குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தான் அறிந்தே மனம்தான் இறந்தேனே. இதுவும் மிக அழகான பாடல். முதலில் இதனுடைய பொருளை பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்திற்கு செல்லலாம். அன்பருக்கு அன்பான மெய்யன் என்று முதல் இரண்டு வரிகள் குருவை விளக்குகின்றார். குருவினுடைய இலக்கணத்தை கூறுகின்றார், குருவை இங்கு வர்ணிக்கின்றார். மூன்று சொற்களினால் குருவை வர்ணிக்கின்றார். எனக்கு குருவாக வந்தவர் அன்பருக்கு அன்பான மெய்யன். மெய்யன்னா உண்மை சொரூபமானவர். அன்பருக்கு அன்பானவர், அன்பருக்கு அன்பான மெய்யன், இது குருவை விளக்குகின்ற முதல் சொல். இரண்டாவது ஐயன். ஐயன் என்றால் இங்கு என்னுடைய குருவானவர் ஆனந்த மோனன். இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். ஆனந்த மோனன் என்றால் மௌனியாக இருப்பவர், ஆனந்தத்திற்கு காரணமான மௌனத்துடன் கூடி இருப்பவர், மௌன குரு என்று அழைப்பார்கள். அப்படி மௌன, அந்த மௌனம் எப்படிப்பட்டது? ஆனந்த மோனன், மோனம் என்றால் இங்கு மௌனம், ஆனந்த மோனன் என்றால் ஆனந்த ஹேது, ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கின்ற மௌனத்துடன் கூடி இருப்பவர். அன்பருக்கு அன்பாக இருக்கின்ற மெய்யன் உண்மை சொரூபமானவர். பிறகு ஆனந்த மோனன். அருள் குருநாதன், அருள் குருநாதன் என்றால் அருள் பெற்றவர், அவர் இறைவனுடைய அருளை பெற்றவர் என்று முதல் இரண்டு வரியில் குருவினுடைய சொரூபம் அல்லது குருவை வர்ணிக்கின்றார். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன், ஆனந்தத்தை தருகின்ற மௌனத்துடன் கூடியிருப்பவர் அருள் குருநாதன், அருளை உடைய குருநாதர். பிறகு மூன்றாவது வரியில் அந்த குரு என்ன செய்தார், அந்த குருவானவர் எனக்கு என்ன செய்தார் என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட குரு என்ன செய்தார்? அதை பார்த்தால் தன் பாதம் சென்னியில் வைத்தான், அவருடைய பாதத்தை, தன் பாதம்னா குருவினுடைய பாதத்தை, சென்னியில் என்றால் என்னுடைய தலையில், சென்னியில் என்றால் என்னுடைய தலையில் வைத்தார், அவருடைய பாதத்தை என்னுடைய தலையில் வைத்தார். இது வந்து குரு எனக்கு என்ன செய்தார் என்பதை குறிக்கின்றது. இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். இனி அடுத்தது குரு என்ன செய்தார், பிறகு நான் என்ன செய்தேன், எனக்கு என்ன லாபம் கிடைத்தது, அவருடைய பாதத்தை என் தலையில் வைத்தார், பிறகு நான் இதனால் என்ன பலன் அடைந்தேன், என்னை தான் அறிந்தேன். இது வந்து சிஷ்யன் கூறுகின்றான். அப்படி குரு செய்ததனால் எனக்கு கிடைத்த பலன் என்னை நான் அறிந்தேன், என்னை தான் அறிந்தேன். என்னை தான் அறிந்தேன் என்றால் என்னுடைய சொரூபத்தை நான் அறிந்தேன். இனி அடுத்ததாக என்னை நான் அறிந்ததனுடைய விளைவு என்ன, என்ன நான் தெரிஞ்சிட்டேன், அதனால என்ன ஆயிற்று, இதற்கு முன்னாடி என்னை நான் தெரியாமல் இருந்தேன், இப்பொழுது நான் என்னை தெரிந்து கொண்டேன், அதனுடைய விளைவு என்ன? இறுதியில் கூறுகின்றார் மனம்தான் இறந்தேனே. மனம்தான் இறந்தேனே என்றால் என்னை நான் அறிந்ததனுடைய விளைவாக என்னுடைய மனதை, என்னுடைய மனமானது இறந்து விட்டது. மனம்தான் இறந்தேனேனா என்னுடைய மனது இறந்து விட்டது. இத வந்து சமஸ்கிருதத்துல மனோநாசம் என்றெல்லாம் சொல்வார்கள். யோக சாஸ்திரத்திலும் இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் இருக்கின்றது, மனோநாசம். இத வந்து வேறொரு ஆசிரியர் அமணிபாவம் என்று சொல்வார், மனமற்ற நிலை. தாய்மானவரும் பல இடத்துல பாடியிருக்கின்றார், மனமற்ற பரிசுத்த நிலையை அறிவாயாக என்று. அவர் பல இடங்கள்ல எனக்கு மனமற்ற நிலை வேண்டும்னு பாடியிருக்கின்றார். இந்த இடத்துல என்ன பாடுகின்றார், என்னுடைய மனம் இறந்து விட்டது. இதுதான் இதனுடைய பொருள்.

0: அன்பருக்கு அன்பான மெய்யன், அன்பர்களுக்கெல்லாம் அன்பாக இருக்கின்ற குருநாதர், ஆனந்த மோனன், அருள் குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான், அவருடைய பாதத்தை என் தலையில் வைத்தார், என்னை நான் அறிந்தேன், அதன் விளைவாக என்னுடைய மனதை நான் இழந்தேன். தன்னை இழந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால், நங்கை தலைவன் தாளேன் சொல்வது போல என்னுடைய மனதை நான் என்னுடைய மனம் இறந்து விட்டது. மனம் தான் இறந்தேனே அப்படின்னு சொன்னா என்னுடைய மனம் இறந்து விட்டது. இனி நாம் இதில் இருக்கின்ற ஒவ்வொரு அம்சத்தை எடுத்து அதுல சில விளக்கங்கள் பார்க்கலாம். முதல் இரண்டு வரியில் தன்னுடைய குருவை மூன்று விதத்தில் வர்ணனை செய்கின்றார். மூன்று விதத்துல குருவினுடைய சுரூபத்தை அல்லது வர்ணனை செய்கின்றார். முதல் வர்ணனை என்னவென்றால், அன்பருக்கு அன்பானவன். இந்த அன்பருக்கு அன்பன் என்பது எதை குறிக்கின்றது என்று இப்பொழுது இதனுடைய உள் கருத்தை பார்க்க செல்கின்றோம். நம்மிடம் ஒரு அறிவு இருக்கின்றது, அந்த அறிவு நமக்கு பிரயோஜனத்தை கொடுத்துள்ளது. இந்த அறிவை நாம் அடைவதற்கு முன் அறியாமையினால், தவறான எதிர்பார்ப்புகளினால் நாம் எல்லாம் துயரப்பட்டு கொண்டிருந்தோம். பிறகு இந்த சரியான அறிவு வந்தவுடன் அந்த அறிவு மன பழுவிலிருந்து நம்மை நீக்கிவிட்டது. உடனே நமக்கு என்ன தோன்றும், இதை நான் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களும் மனப்பழுவிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நாம் விரும்பி, நாம் படித்த நாம் புரிந்து கொண்ட கருத்துக்களை எல்லாம் மற்றவர்களிடம் ஆர்வமாக சொல்ல போவோம். பிறகு நமக்கு எங்கிருந்து இந்த அறிவு கிடைத்ததோ அந்த வகுப்புகளை எல்லாம் அவர்களை அழைத்து பார்ப்போம். அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கே தெரியும், என்ன விளைவாகும் என்றால், அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்தால் வெறுப்பை தான் அடைவார்கள். நீ வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி, நம்ம வேதாந்தம் பேச ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் வேதாந்தம் பார்கள், பிறகு வேதாளம் என்றே சொல்லிவிடுவார். காரணம் என்ன, யாரும் அதிகமாக இதை விரும்புவதில்லை. நம்ம நல்லதான் சொல்றோம், நல்லதாச்சே நல்லதாச்சேன்னு நமக்கு ஒரு ஏக்கம் வரும், ஆனாலும் யாரும் விரும்புவதில்லை. காரணம், நாம் ஒரு அறிவை அடைய எவ்வளவு தவம் செய்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு ஸ்ரத்தையெல்லாம் நாம் அடைந்தோமோ, அதே தவம் அதே நம்பிக்கை ஸ்ரத்தை யாருக்கு வருகிறதோ அவர்களால் தான் இந்த அறிவை அடைய முடியும். அதனால சாஸ்திரத்துல குருவுக்கு அல்லது யாரெல்லாம் வேதாந்தம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முக்கியமான நியதி, ஒரு ரூல் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த அறிவை கேட்பவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். இத வந்து ஏங்கி விரும்பி கேட்கணும், அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டுமே தவிர, கேட்காமல் இருப்பவர்களுக்கும் அலட்சியப்படுத்துபவர்களுக்கும் ஸ்ரத்த இல்லாதவர்களுக்கும் கொடுக்க கூடாது. கீதையிலும் பகவான் உபதேசத்தை செய்ததற்கு பிறகு ஸ்ரத்த இல்லாதவன், பிறகு பணிவிடை செய்யாதவன், தவம் செய்யாதவன், இவர்களிடம் இந்த ஞானத்தை சொல்லாதே என்று அர்ஜுனனுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். அதாவது, நம்ம யாருக்கும் சொல்லாம நம்ம கிட்டயே மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற அபிப்பிராயத்தில் அல்ல, தகுதியற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. காரணம் என்னவென்றால், இந்த அறிவு அவர்களுக்கு நன்மையை கொடுக்காது. நன்மையை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, சில சமயங்களில் இது தீங்கை கொடுத்து விடும். இந்த அறிவுங்கிறது ஒரு மெடிசன் போல, மாத்திரைய போல, அது சரியான பக்குவம் தேவைப்பட்டா தான் போடணும், இல்லைனா சைடு எஃபெக்ட் வர்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த ஞானத்திலேயே அவர்களுக்கு ஒரு பற்று வராது. ஆகவே குருவானவர் எப்படி இருப்பார் என்றால், அவர் எல்லோரிடமும் சாமான்யமான கருணை உடையவராகத்தான் இருப்பார். தன்னிடத்தில் நம்பிக்கை ஸ்ரத்தை இருப்பவர்களிடமும், தன்னை வெறுப்பவர்களிடமும், தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களிடமும் அவர் சாமான்யமாக இருந்தாலும், மனதிற்குள் எந்த வேற்றுமை அற்றவராக இருந்தாலும், பிறகு யாருக்காக அவர் கஷ்டப்பட்டு உபதேசத்தை செய்வார்? ஒரு கருத்தை வந்து இனியொருவருக்கு பல மணி நேரம் எடுத்து சொல்றது சாதாரண விஷயம் அல்ல, கஷ்டப்பட்டு சொல்லணும். படியேறி வந்தா எப்படி ஒருவருக்கு இழைப்பாகுதோ அப்படி ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசி பாருங்கள், அதுவும் அதை விட பெரிய இழைப்பாகும். காரணம் என்னன்னா, அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படி காலத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு குரு எப்பொழுது சொல்வார் என்றால், அவருக்கு ஸ்ரத்தை இருந்தால்தான் சொல்வார், ஸ்ரத்தை நம்பிக்கை இல்லை என்றால் சொல்ல மாட்டார். காரணம் என்னவென்றால் அப்படி சொல்லி பயனில்லை. அப்படி குருவானவர் அன்பர்களுக்குத்தான் அன்பராக இருப்பார். அன்பர்கள் என்றால் தன்னிடத்தில் ஸ்ரத்தையுடையவர்களுக்குத்தான் இவர் குருவாக இருப்பார், மற்றவர்களுக்கு இவர் குருவாக இருக்க மாட்டார், சாதாரணமா இருந்துட்டு போயிடுவார். அப்படி அன்பருக்கு அன்பான மெய்யன்ங்கிறதுல இருந்து என்ன காட்டப்படுகிறதுனா, இவர் எல்லாத்துக்குமே அன்பான மெய்யன் தான், ஆனா அன்பர்களுக்குத்தான் அன்பான மெய்யன். இது எப்படி விளங்குகிறதுனா, பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனோட எவ்வளவு கால நட்புடன் இருந்தார். காட்டுல வந்து அர்ஜுனன் இருக்கும் பொழுது அவனுக்கு பொழுது போறதுக்கு நேரம் இல்லை. பகவான் என்ன செய்திருக்கலாம், உனக்கோ நேரம் போகல, உனக்கு ஒரு காலத்துல கீதை தேவைப்படலாம், நான் இப்பவே ஆறு அமர சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா, ஏன் சொல்லவில்லை? தன்னிடத்தில் இப்படி ஒரு அறிவு இருக்குங்கிறதும் கூட பகவான் காட்டவில்லையே. ஏன்னு சொன்னா, அர்ஜுனன் தயாராகவில்லை. எந்த நொடியில் பெரிய போர்க்களத்திலேயே அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுகின்றானோ, எப்பொழுது கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவகன்னு சொல்லி பிரிச்சாமி, நான் உங்களிடம் கேட்கின்றேன், சிஷ்யக தேகம், நான் உங்களுடைய சிஷ்யன், சாதிமாம், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று எப்பொழுது வேண்டுகின்றானோ, அப்பொழுது சூழ்நிலைகளோ எதுவுமே தடையில்லை. பிறகு தடை என்ன என்றால், அர்ஜுனனுடைய சிஷ்ய பாவம் தான் இவ்வளவு காலம் தடையாக இருந்தது. அது சென்று விட்டால் பிறகு உடனே குருவான குருவாக அந்த பகவான் உருவெடுக்கின்றார். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அன்பருக்கு அன்பான மெய்யன்னு சொன்னா, யார் தன்னிடத்தில் வருகின்றார்களோ, ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் வருகிறார்களோ, அவர்களுக்கு அன்பான உபதேசத்தை செய்கின்ற குருவாக இருக்கின்றார். ஆகவே நமக்கு என்ன முக்கியமான ஒரு நியதி, ஒரு ரூல், அதாவது ஒரு எச்சரிக்கை, யார் நம்மிடம் வந்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் குருவாக இருக்கின்றோம், இல்லை என்றால் அவர்களுக்கு நாம் அவர்களைப் போல் சாதாரணமாக இருக்கின்றோம். அப்ப குரு எப்படிப்பட்டவர்னா, தகுதியுடையவர்களுக்கு இவர் எடுத்து வழங்குபவர், அன்பருக்கு அன்பானவர். என்ன, வெறும் அன்பானவர்ங்கிறது உண்மைதான், ஆனா இவர் அன்பருக்கு அன்பானவர்னு ஏன் இங்கு தாயுமானவர் சொல்றாருன்னா, கேட்டவர்களுக்கு தான் குருவானவர் கொடுப்பார், கொடுக்க வேண்டும். இது வந்து முதல் இலக்கணம் குருவுக்கு. அது மட்டுமல்ல, நமக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் வேதாந்தத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா உடனே அதிகமா பேச ஆரம்பித்து விட கூடாது, கேட்கிறவங்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இனி இரண்டாவது சொல், அதுவும் ரொம்ப அழகான சொல், பார்க்கறதுக்கு பாட்டு மேலோட்டமா தான் இருக்கு, உள்ள சிந்திச்சு பார்த்தா ஆழ்ந்த கருத்துக்கள், அழகான கருத்துக்கள் எல்லாம் இந்த ஒரு பாடலிலும் பொருந்தி இருக்கின்றது. இனி இரண்டாவது கருத்து, இப்ப முதல் வரியினுடைய விளக்கம் முடிந்து விட்டது, அன்பரு கண்பான மெய்யன் ஐயன் அந்த குருவானவர். அடுத்த சொல் ஆனந்த மோனன். ஆனந்த மோனன் என்றால் குருவானவர் மௌனமாகவே இருப்பார், அதிகமாக தேவையில்லாமல் பேச மாட்டார். இங்கு மௌனம்னா அந்த வாக், வாகீஷக அப்படின்னு சொல்வது. வாகீஷகங்கிறது யாருக்கு பெயர் தெரியுமோ, அனுமாருக்கு பெயர். வாகீஷகன்னா அனுமாருடைய பெயர், அதாவது சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்ற. வாக்குக்கு தலைவனாக இருத்தல், தன்னுடைய வாக்கை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவர். எப்ப பேசணுமோ அப்ப பேசுவார், எப்ப பேச அவசியம் இல்லையோ அப்ப பேச மாட்டார், அப்படி மௌனமாக இருப்பார். இப்ப வாழ்க்கையில சில சாதனைகள் எல்லாம் இருக்கு, பேசாம இருக்கிறது, அதுக்கப்புறம் ஏகாந்தமா இருக்கிறது, யாருமே இல்லாம தனிமையில் இருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் சாதாரணமா மக்களுக்கு துயரத்தை தான் கொடுக்கும். இன்னைக்கு யாருமே இல்ல, நான் தனியா இருக்கணும். இப்ப வந்து சில உடல்ல நோய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்கள், அங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள்னா, அங்க பேசுறதுக்கு யார் இல்ல, டாக்டர் வந்து யாரிடையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள், தனிமையா இருக்க வேண்டியது இருக்கிறது. இல்ல கால் ஏதாவது பிராக்சர் ஆயிடுதுன்னா ஒரு மாசம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி விடுவார். இப்பாவது ஏதோ டெலிவிஷன் வந்து அதுல போய் எப்படியோ காலத்தை செலுத்துகிறார்கள், அதுவும் இல்லைன்னு வச்சுக்குவோமே. தனிமையில் இருந்தோம்னா அதுதான் ஒரு பெரிய துக்கம். அப்போ மௌனம், பேசுறதுக்கு ஆள் துணை கிடைக்கலங்கிறது, அல்லது மற்றவங்க பேசுறதுக்கு கேட்க முடியாம இருக்கிறது, இவைகளெல்லாம் பொதுவாகவே துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனால் இவைகளெல்லாம் ஞானிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். எது உலகத்துக்கு துக்கத்தை கொடுக்குமோ, துயரத்தை கொடுக்குமோ, அதுலதான் அவர்கள் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள். அதனாலதான சிவபெருமானுக்கு ஒரு பெயர் தியாகராஜன்னு சொல்லி, அமிர்தத்தை மற்ற பொருள்களையும் பால் கடல்ல இருந்து வரும்பொழுது எல்லாம் ஓடினார்கள், ஆனா வந்து சிவன் எதை எடுத்துட்டார், விஷத்தை எடுத்துக்கொண்டார். அதனாலதான் அவர் வந்து தியாகராஜன், துறவிகளுக்கே துறவின்னு சொல்றது. காரணம் என்ன, உலக எது வேண்டான்னு விடுக்கிறதோ அதை அவர் எடுத்துக் கொள்கின்றார், அதில் அவர் மகிழ்ச்சியை அடைகின்றார். அப்படி இங்கு ஆனந்த மோனன், அதுதான் இங்கு அழகான சொல். ஆனந்த மோனன்னா ஆனந்தத்தை தருகின்ற மௌனத்தை எடுத்துக்கொண்டவர் அல்லது மௌனத்தில் ஆனந்தமாக இருப்பவர், அதுதான் இதுக்கு இதற்கு பொருள். மௌனத்தில் ஆனந்தமாக இருப்பவர், பேசுறதுக்கு ஆருமே இல்லைன்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம். காரணம் என்ன, மௌனத்தில் ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தவர், அனுபவிப்பவர். இது நமக்கு வரணும். யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், பேசுறது கால் வந்தாலும் ஓகே பரவாயில்ல. ஆனால் நம்ம பேச கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, நம்மளும் பேசல என்ற பொழுது ஆனந்தமாக இருக்கின்ற மனநிலையை என்னுடைய குரு அடைந்திருக்கின்றார். இந்த மனநிலையை அவ்வளவு சுலபமா நம்ம அடைய முடியாது. இதெல்லாம் ஞானத்தினுடைய பலன். ஞானம் வர வர நமக்கு இந்த மௌனத்திலும் அமைதியிலும் ஆனந்தத்தை அடைவோம். அப்ப அடுத்தது என்ன சொன்னார், ஆனந்த மோனன் என்றால் மௌனத்தில் ஆனந்தமாக இருப்பவர், ஆனந்தத்துக்கு காரணமான மௌனத்தில் இருப்பவர். இனி அடுத்தது மூன்றாவது, அருள் குருநாதன். இந்த அருள் குருநாதன் என்ற சொல் எதை குறிக்கின்றது என்றால் அருளை பெற்றவர். இங்கு அருளை பெற்றவர்ங்கிறதுடைய அர்த்தம் பிரம்ம நிஷ்டன் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்துல குருவுக்கு ரெண்டு லட்சணம் சொல்லப்படும். ஒன்று ஸ்ரோத்ரியன், பரம்பரையாக வந்துள்ள குருவிடம் பாடம் கேட்டிருக்க வேண்டும். அப்படி முறையா படிச்சிருந்தா தான் இவர் முறையா மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். சிலர் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அவர்களை வச்சுட்டு என்ன செய்வது, அவர்களிடம் வேதாந்தம் கேட்டோம்னு வச்சுக்குவோமே, வேதாந்தத்துல நமக்கு ஒரு பிடிப்பு வர, என்ன அவரு பின்பற்றாரா இப்படி எல்லாம் சொல்றதுக்கு என்று அவருடைய உபதேசத்தில் ஒரு நம்பிக்கை நமக்கு வராது. அவர் எவ்வளவுதான் வேதாந்தம் சொல்லிட்டு இருந்தாலும் வேதாந்தத்தினுடைய பலனை அவரே அடையவில்லை என்றார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள், நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கோம், சமையல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சாம்பார்லயோ ரசத்திலேயோ இந்த கரண்டி இருக்கே அது உள்ள இருந்துட்டே இருக்கும், ஆனா அந்த கரண்டி வந்து சுவையை அறியாது. அப்படி தர்வி பாக்கரசம் ந ஜானாதின்னு சொல்வார்கள். தர்வினா கரண்டி, கரண்டி எப்படி சாம்பாருனுடைய சுவையை அறியாதோ ஆனா சாம்பாருக்குள்ளேயே இருக்கும். அதே போல சில ஸ்பூன் வந்து நீங்க ஊறுகாய்க்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க, அது ஊறுகாய்க்குள்ளேயே அந்த ஸ்பூன் இருக்கும், ஆனா அந்த ஸ்பூன் ஊறுகாயினுடைய சுவையை அறியாது. அது போல வேதாந்தத்துக்குள்ளேயே இருந்தாலும் வேதாந்தத்தினுடைய சுவையை அறியாமல் இருந்தால் அவர்களிடம் கேட்டா நமக்கு என்ன ஒரு உற்சாகம் வரும். அப்படி இல்லாம அந்த பலனை அனுபவித்தவர்கள், அதுதான் இங்கு அருள் குருநாதன். அத வந்து சித்பவானந்த சாமி விதம் சொல்வார்கள், நாம் அறிவு பெற்றாலும் போதாது, அருள் பெற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் சில சமயங்களில் கூறுவார். அறிவு பெற்றால் மட்டும் போதாது, அருள் பெற்றிருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த அறிவுக்கு எந்த தடையும் இல்லாத அளவு நாம் தவம் செய்து அறிவில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அறிவில் நிலை பெற்றிருப்பதுதான் அருள் பெற்றிருத்தல். பகவானுடைய அருளை நான் பெற்றிருக்கிறேன்னு என்ன அர்த்தம், அந்த அறிவில் நான் நிலை பெற்றுள்ளேன். அப்படி அருள் குருநாதன், அருள் குருநாதன் என்றால் அருளை பெற்றவர். இவ்விதம் முதல் இரண்டு வரியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா குருவினுடைய தன்மையை வர்ணித்தார். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஒன்று, இரண்டாவது ஆனந்த மோனன், அவர் வந்து மௌனமாக அதில் ஆனந்தமாக இருக்கின்றார். மூன்றாவது அருள் குருநாதன், குரு என்ன செய்தார், நமக்கு வந்து குரு செய்தது என்ன, இப்படிப்பட்ட குரு எனக்கு என்ன செய்தார்.
1: மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர்